0: $80 தாண்டியது. சுமார் 6 ஆண்டுகளில் எண்ணெய் விலை ஒரே நாளில் கண்டிருக்கும் ஆக அதிக ஏற்றம் இது. இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை கடுமையாக்கியுள்ளன. ஈரானின் கரையோர பாதுகாப்பு கட்டமைப்புகள், ஆளில்லா வானூர்தி, ஏவுகணை ஆற்றல்கள் ஆகியவற்றை குறிவைப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானின் பிக் எக்ஸ் மலையை தகர்க்கப் போவதாக திரு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். அந்த பகுதியில் ஈரான் தனது வலுவான ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்நிலையில் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் நடந்த தீ விபத்துக்கு கவனக்குறைவு காரணமா என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். நேற்று முன்தினம் அங்குள்ள மதுக்கூடம் ஒன்றில் நடந்த தீ விபத்தில் 28 பேர் மாண்டனர். 70க்கும் அதிகமானோருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. கூரையில் உள்ள குளிரூட்டும் சாதனத்தில் மின் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மதுக்கூடத்தின் உட்புறத்தில் ஃபோம் எனும் ஒருவகை பஞ்சு பொருத்தப்பட்டிருந்தது. அது கருகி ஆபத்தான ரசாயனத்தை வெளியேற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரும்பாலோர் ரசாயனம் கலந்த புகையை சுவாசித்ததால் மாண்டனர். தென் வியட்நாமில் வேகப்படகு கவிழ்ந்த சம்பவத்தில் மாண்ட 15 இந்திய சுற்றுப்பயணிகளின் உடல்கள் மும்பை சென்றடைந்துள்ளன. அவர்களில் 10 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். வியட்நாமின் ஆகப்பெரிய தீவான ஃபூக்வாக்கு அருகே சம்பவம் நேர்ந்தது. அப்போது படகில் 32 பேர் இருந்தனர். படகின் தலைமை மாலுமி கடல் போக்குவரத்து பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய சந்தேகத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. பிரான்சும் ஸ்பெயினும் நாளை பொருதும் அரையிறுதி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் 1 நிமிட மவுனம் அனுசரிக்கப்படும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். 2016 July 14 பிரான்சின் நீஸ் நகரில் நடந்த கொடூர தாக்குதலில் மாண்டோருக்கு அஞ்சலி செலுத்தப்படும். பெஸ்டில் தினத்தன்று வான வேடிக்கையை பார்க்க கூடியிருந்தவர்கள் மீது 31 வயது ஆடவர் வாகனத்தை மோதினார். அதில் 86 பேர் மாண்டனர். 400 பேருக்கு காயம் ஏற்பட்டது. சம்பவம் நடந்த 10 ஆண்டுகளை அஞ்சலி குறிக்கும்.
1: சொல்லும் பொருளும் ஈக்விலிப்ரியம், சமநிலை. திருமணத்தில் வேலை வாழ்க்கை சமநிலை அவசியம். ஈக்விலிப்ரியம், சமநிலை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
5: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட் பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: ஒலி ஒன்பதாறு எட்டுல இணைந்திருக்கீங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில குசேலன் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. டாலர் மெஹந்தி, சித்ரா மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில இடம்பெற்றது. 8:13 ஆகிவிட்டது. இன்னும் சில நிமிடங்கள்ல பேஸ்புக் லைவ் பக்கமா வரப்போற இன்று மருத்துவர் ரவி சங்கர் நம்மோட இணையறாரு. சுவாரஸ்யமான பல தகவல்களை அவர் வழங்க போறாரு. அதை பத்தின தகவல்களை நீங்க விரிவா தெரிந்து கொள்ள பேஸ்புக் லைவ் பக்கமா வந்துருங்க. சரியா, இப்போ வானிலை நிலவரம். நீங்க இடியுடன் கூடிய மழைய வர நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி காசு, ஓர் யூரோ 1.47 வெள்ளி காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் 1.73 வெள்ளி காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1.35 வெள்ளி காசு, 100 இந்திய ரூபாய், 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 15 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
4: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 to 12 அனுமதி இலவசம்.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை. வெளியில வாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜெனை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கே ஜெனை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
0: கேட்டாலே பரவசம். போலி ஒன்பதாறு எட்டுல நீங்க இருந்திருக்கீங்க. 8:16 ஆகிவிட்டது. வானொலியில மட்டும் கிடையாது, இப்ப நாம பேஸ்புக் லைவ்லயும் இருக்கோம். நம்மோட இணையறாரு மருத்துவர் ரவிசங்கர். வணக்கம் டாக்டர்.
8: வணக்கம், வணக்கம் ஒலி எஃப்எம் நேயர்களுக்கு காலை வணக்கம்.
0: டாக்டர், உங்களை மீண்டும் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களை பத்தின ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்துகிட்டீங்கன்னா அங்கிருந்து நம்ம இன்றைய தலைப்புக்கு போகலாமே.
8: என் பேர் ரவிசங்கர் அசோக்குமார். நான் சிங்கப்பூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல சீனியர் கன்சல்டண்டா கேஸ்ட்ரோஎண்டராலஜி டிபார்ட்மெண்ட்ல பணிபுரிகிறேன். என்னோட ஸ்பெஷாலிட்டி வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாடுபவருக்கு என்னை வந்து சந்திக்கலாம்.
0: நிச்சயமா மருத்துவர் ரவிசங்கரை இப்ப நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேஸ்புக் லைவ் பக்கமா வாங்க. ஏன்னா அங்க நேரடியா நம்மளோட இணைந்திருக்காரு. உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பதிவிடலாம். நேரம் இருந்ததுன்னா, உகந்த கேள்விகளா இருந்ததுன்னா டாக்டர் ரவிசங்கர் நமக்கு பதில்களை சொல்லுவாரு. சரி டாக்டர், வயிற்று பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா சில நேரங்கள்ல சில பேருக்கு எப்படின்னா சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலா இருக்கும். சாதாரண நெஞ்சு எரிச்சல் தான், தண்ணி குடிச்சிட்டா போதும், டேப்லெட் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த சாதாரண நெஞ்சு எரிச்சலுக்கோ GERD என வர்ணிக்கப்படும் இந்த விஷயத்துக்கோ வேறுபாடுகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன்.
8: சோ முதல் GERDல இருந்து ஆரம்பிப்போம். GERDங்கிறது அமில பின்னோக்கு நோய். அமிலம்ங்கிறது ஆசிட். பின்னோக்கு நோய்னா நம்ம வயிற்று பகுதியிலிருந்து, அதாவது இறைப்பையிலிருந்து அமிலம் அதிகமா செக்ரேட் ஆகி அது உணவு குழாய்க்கு வரும்போது ஒரு நெஞ்சரிச்சல் கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு பெரிய விருந்துக்கு போறோமோ இல்ல தீவிரமா ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலோ இந்த நெஞ்சு கரைச்சல் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ வர்றது சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா நம்ம பெரிய ஒரு புஃபே மீல் இல்ல கல்யாண விருந்து அது மாதிரி போகும்போது அதிகமா சாப்பிடும்போது நம்ம வயிற்றுல இருக்கிற கேஸ் அதெல்லாம் அந்த ப்ரெஷர் எல்லாம் சீராகிறதுக்காக டெம்பரரியா நம்ம உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இதே இருக்கிற வேல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ ஆசிட் வந்து நெஞ்சு கரைச்சல் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இருக்கிறது நார்மலான விஷயம்தான். இந்த பிரச்சனை தொடர்ந்து நாற்பொழுதும் காலையாகட்டும் மாலையாகட்டும் எப்ப உணவு உட்கொள்ளும் போதும் எனக்கு இந்த மாதிரி எதுக்களிக்குது, நெஞ்சு கரைச்சல் இருக்கு, அதீதமா ஏப்பம் வருது, நெஞ்சு வலி வருது, இருமல் இருக்கு, சில நேரங்களில் இந்த அமிலம் போன்ற ஒரு சுவை என் வாய் வழியில இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த GERD ஆர் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ங்கிற டயக்னோசிஸ் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம்.
0: இப்ப இந்த GERD சொல்லும் போது டாக்டர், இது அதிக அளவுல யாருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அறிகுறிகள் ஏதாவது இருக்கா, அது மட்டும் இல்ல முக்கியமானது இதனால என்ன பாதிப்புகள் வரும், இதுதான மக்களுடைய மனசுல இருக்கும் இல்லையா?
8: சிறந்த கேள்வி. முதல் வந்து நம்ம இந்த GERD அப்படிங்கிறதுக்கான என்னென்ன சிம்டம்ஸ் அதை முதல்ல பார்க்கணும். பெருவாரியான நேரத்துல GERD பிரச்சனை உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, எனக்கு நெஞ்சு கரைச்சல் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு மாதிரி செரிமானம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு, சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட ஆகாரம் எல்லாம் திருப்பியும் வாய் வலிக்கும் தொண்டைக்கும் வரும்பொழுது ஒரு நெஞ்சு வலி ஏற்படுது, சிரமமா இருக்கு உணவு உட்கொள்வதே அப்படிங்கிறது தான் பெருவாரியான ஆட்கள் சொல்ற சிம்டம்ஸ். இது யாருக்கு அதிகமா வர்றதுன்னா, பொதுவா நேரத்துக்கு சாப்பிடாம இல்லாட்டி சாப்பிட்ட உடனே நம்ம ஒரு சில மணி நேரங்களிலே தூங்க போற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, முக்கியமா இந்த ஷிஃப்ட் வேலை பாக்குறவங்களுக்கு, பிளஸ் அதீதமா புகைப்பிடிக்கிறவங்க, இல்ல மது அருந்துறவங்க, இல்ல துரித உணவு, பெரும்பாலான நேரத்துல துரித உணவு உட்கொள்ளும் ஆட்கள், இவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் மிக அதிகமா காணப்படுது. அதுவும் இல்லாம உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் இது ரொம்ப ஒரு காமனான பிரச்சனையாவே திகழ்படுது. ஏன்னா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையேயான அந்த வேல்வ் வந்து கொஞ்சம் வீக்கார ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா அதீதமா நம்ம வயிற்று பகுதியிலே ஆகட்டும் இல்லாட்டி நெஞ்சு பகுதியிலே ஆகட்டும் இந்த கொழுப்பு எல்லாம் சேரும் போது அந்த ஜங்ஷன் அந்த வேல்வ் பகுதி வீக்காரனால ஹயட்டஸ் ஹெர்னியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை காணப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த வேல்வுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். இந்த வேல்வினுடைய வேலை என்னன்னா, நம்ம உணவு உட்கொள்ளும் போது அந்த வால் ஒரு வாரியாக திறந்து உணவை வயிற்றுக்கு அனுப்புவதும் வயிற்றுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வேல்வு தானா மூடிடும். சோ வயிற்றுல இருக்கிற அமிலமாகட்டும் உணவாகட்டும் உணவு குழாய்க்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகளை அது குறைக்குது. அந்த வேல்வ் பகுதியானது வீக்னஸ் அடையும் போது அதை நம்ம ஹயட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு சொல்றோம். அப்படி ஹயட்டஸ் ஹெர்னியா இருக்கிறவங்களுக்கு அமிலமும் உணவும் உணவு குழாய்க்கு வர்றது ரொம்பவே எளிதானதுனால அவங்களுக்கு நெஞ்சு கரைச்சலும் நெஞ்சரிச்சலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் ஜாஸ்தி.
0: நிச்சயமா கேக்குறதுக்கு இவ்வளவு மாதிரி இருக்கலாம், ஆனா இதையும் நீங்க தாண்டி வர முடியும், சிறப்பான உத்திகளை கையாண்டிங்க அப்படின்னு சொன்னா அதனை பத்தின தகவல்களை கொஞ்ச நேரத்துல நம்ம பேசுவோம். நேர்களை இதுக்கு இடையில உங்களை பல கேள்விகள் இருக்குன்னு தெரியுது, நல்லா ஃபேஸ்புக் லைவ்ல பதிவிட்டுக்கிட்டு வரீங்க. நிச்சயம் நேரம் இருந்ததுன்னு சொன்னா, சரியான கேள்விகளா இருந்ததுன்னு சொன்னா மருத்துவர் நாம் நமக்கு பதில் வழங்குவார். சரியா? சரி, இப்ப ஒரு சிறு இடைவேளை, விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து நம்ம மருத்துவர் ரவிசங்கர் அவரோட உரையாடுவோம். ஒலி 968 நீங்க இணைந்திருக்கீங்க. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது BKEPIE செல்லும் வழியில் SLE க்கு முன்பும் KJE அந்த பகுதிக்கு பிறகும்
9: போக்குவரத்து நிலவரம்.

0: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
1: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: 1,00,000 அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
2: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
3: கவிதை
4: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 மேக்ஸ். செல்லுங்கள்
2: maxonline.sg.
5: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா $13.95. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச் ட்ரஃபல் ஷ்ரூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள், வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள், அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: 8:23 ஆகிவிட்டது. மருத்துவர் ரவிசங்கர் அவரோட தான் நம்ம உரையாடிட்டு இருக்கோம். Facebook லைவ் வாயிலா நீங்க பாக்கலாம், அவர்கிட்ட கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து குவிஞ்சிருக்குது கேள்விகள். டாக்டர், நம்ம ஒரு சில கேள்விகளை பாத்துருவோம். புஷ்பராணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எண்டோஸ்கோப் அல்லது வந்து கொலன்ஸ்கோப் இவற்றை செய்ய வேண்டிய அவசியம் எப்போது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
1: இப்போ நம்ம அமில பின்னோக்கு நோய், அதாவது GERD சம்பந்தமா எண்டோஸ்கோபி எப்ப பண்ணுவதுன்னு முதல் பார்ப்போம். வழக்கமாக GERD பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து மருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் எனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, இல்ல எனக்கு உணவு உட்கொள்வதுல சிரமமாக இருக்கிறது, எனக்கு சாப்பிடும் போது உணவு நெஞ்சு பகுதியில அடைக்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு, இல்லாட்டி எனக்கு நீண்ட காலங்களாக இந்த மாதிரி ரிஃப்ளக்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க எண்டோஸ்கோபி எடுத்துக்கிறது நல்லது. பிளஸ் இதோட சேர்ந்து அவங்களுக்கு இடை குறைவு ஏற்படுது அப்படின்னா இன்னமும் ஏர்லியரா எண்டோஸ்கோபி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கொலோனோஸ்கோபி GERD அவசியமா, GERD சம்பந்தமா கொலோனோஸ்கோபி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சிங்கப்பூர் பொறுத்த மட்டும் 45-50 வயதினருக்கு மேற்பட்டோர் கொலோனோஸ்கோபி ஒரு ஸ்கிரீனிங்காக எடுத்துக்கிறது நல்லது. ஏனென்றால் சிங்கப்பூரில் கோலன் கேன்சர் உடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறதுனால ஒரு ஸ்கிரீனிங் பர்பஸ்க்காக 45-50 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் கொலோனோஸ்கோபி எடுத்துக் கொள்வது நல்லது.
0: வருமுன் காப்பதே சிறப்புங்கிற மாதிரி பரிசோதனைகளை செய்து கொள்வது சிறப்பு அப்படின்னு மருத்துவர் சொல்றது நல்லாவே புரியுது. என்னுடைய அடுத்த கேள்விதான் புஷ்பாவும் கேள்வியா கேட்டிருக்காங்க டாக்டர். வயிற்று வலி மற்றும் குடல் பிரச்சனைகளுக்கு சுயமாக மருந்து வாங்கி சாப்பிடுவது பாதுகாப்பானதா? இதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். சில பேர் பாத்தீங்கன்னா டக்குன்னு போவாங்க, பார்மசி பார்த்துட்டு ஒரு 2-3 மருந்து எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதானே அதானே அப்படின்னு அவங்களே முடிவு எடுத்துருவாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன டாக்டர்?
1: அது சிம்டம் பொறுத்த அளவுக்கு. சில நேரத்துல இப்போ நெஞ்சு கரைச்சல் இருக்கு, எனக்கு அஜீரணமா இருக்கு, இது ஒரு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் வர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஃபார்மசியில போய் கேவிஸ்கான் இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரிக்கான மருந்து எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இந்த மருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி உபாதைகள் இருந்துச்சுன்னா மருத்துவரை அணுகி அதை தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து இந்த மாதிரியாக சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது அந்த பட்சத்தில் அட்டென்ஷனை வந்து நம்ம டயக்னோசிஸை டிலே பண்றதுக்கான ஒரு அறிகுறியா மாறிடுது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில தொடர்ந்து உங்களுக்கு சிம்டம் இருந்துச்சுன்னா மருத்துவரை அணுகுவதே நல்லது.
0: ஆமா டாக்டர், எனக்கு கூட சில பேர் தெரியும் இது சாதாரண வயிறு வலின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் திடீர்னு பார்க்கும்போது புற்றுநோய்க்கான அறிகுறியா கூட அது இருந்திருக்கலாம். அந்த அளவு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா நீங்க சொன்னது போல பரிசோதனை செய்து கொள்வது மருத்துவர் நாடுவது மிக சிறப்பு. சரி, இப்போ இந்த GERD இருக்கு இல்லையா டாக்டர், அதன் பக்கமா திரும்ப நான் விரும்புறேன். இப்போ இந்த GERD-ஐ வந்து நம்ம சரியா கவனிக்காம விட்டோம் அப்படின்னு சொன்னா, மருந்து வாங்கி சாப்பிடாம விட்டோம்னு சொன்னா, இதனால இன்னும் பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டா?
1: ரொம்ப கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம உணவு குழாய்ங்கிறது அதுல வந்து அமிலம், அதாவது வயிற்றுல செக்ரீட் ஆகிற அமிலம் அதிகமா தொடர்புல இருக்கக்கூடாது. இப்படி தொடர்ந்து தொடர்புல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா முதோ என்ன ஆகும்னா உணவு குழாயில இருக்கிற மேல் தசையில புண்ணு வர ஆரம்பிக்கும், அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு வலி அதிகமா வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது, இதற்கு நம்ம தீர்வே கொடுக்கலன்னா அந்த புண் இன்ஃபிளமேஷன் தொடர்ந்து ஆக ஆக நம்மளோட உணவு குழாயை சுருங்கி நம்ம உணவு உட்கொள்ளும் போது அந்த உணவு வந்து உணவு குழாயிலிருந்து வயிற்றுக்கு போறதுக்கே சிரமப்படும். அதை நம்ம ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் நம்ம சரிப்படுத்தாம தொடர்ந்து விட்டுட்டோம்னா இந்த புற்றுநோயிலையும் போய் முடியலாம். ஸோ ஒரு சாதாரண சிம்டமா இருக்கிறது தொடர்ந்து கவனிக்கப்படாமல் இருந்தா புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
0: பாருங்க, கேட்கும் போதே பயமா இருக்கு தானியர்களே. அப்ப நீங்க என்ன செய்யணும், போய் பரிசோதனைகளை மேற்கொள்ளணும். நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே டாக்டர், இதுக்காக நான் மருத்துவரை பார்க்க போனேன்னா இதுல இருந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு ஒரு பீதியோட போவாங்க. கவனிச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா, வழக்கமா மருத்துவரை போய் சந்திச்சா நிறைய டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அது நடக்கும் இது நடக்கும், இதுக்கு நாம பார்க்காமே இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எங்க வீட்டிலேயே எங்க பெற்றோர்களுக்கே ஒரு இருக்கிற ஒரு விஷயம்தான். சோ சில நேரங்கள்ல நம்ம இதை தள்ளி போடுறதுனால பாதிப்பு என்னன்னா, சுலபமா தீர்க்க வேண்டிய விஷயங்களை சில நேரத்துல நம்ம தள்ளி போட்ட விஷயத்தினாலேயே காம்ப்ளிகேட்டடா காம்ப்ளெக்ஸா மாத்திடுறோம். சோ ஏர்லியெல்லாம் நம்ம மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கிட்டா சில விஷயங்கள் எளிதிலேயே தீர்வு காணப்படும். சோ அதனால தள்ளி போடுவதை விட மருத்துவரை அணுகி ஏர்லியரா ட்ரீட்மெண்ட் மேற்கொள்வது உண்மையிலேயே சில ப்ராப்ளம்களை எளிதா தீர்வளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
0: இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது நேர்களே, புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு செயல்படுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இங்க வந்து நம்ம ரவிச்சந்திரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, பொதுவாக வயிற்றை இயற்கை முறையில் சுத்தம் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு டாக்டர்.
1: மிக முக்கியமான ஒரு விஷயம் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், அதாவது நம்ம தினசரியா வாழ்க்கை முறையில என்னென்ன விஷயங்கள் செய்யறோமோ அதுதான் ரொம்ப முக்கியமா நம்மளோட உடல் குடல் எல்லாத்தையுமே நம்ம சீரா வச்சுக்கிறதுக்கான ஒரு இது. சோ இப்ப பழைய பருமொழியெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிடுற ஆகாரத்தை நல்லா பார்த்து சுவைத்து நல்ல மென்று சாப்பிட்டாலே முதல் அதுவே ஒரு நல்ல அறிகுறி. நம்ம வந்து வேக வேகமா இப்ப எல்லாம் வேக வேகமா சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதுலயே நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. சோ முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ற உணவு எளிதாக ஜீரணமாகற உணவை நம்ம எடுத்துக்கணும். இப்ப இட்லி தோசை அந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லாமே நல்லது, ஈஸியா செரிமானம் ஆகிற உணவு. காரமான ஐட்டங்கள் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. வறுத்த பொருட்கள், எண்ணெய், எண்ணெய் மிகுந்த எண்ணெயில வறுத்த நிறைய பொருட்கள்லாம் சாப்பிடுறது குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல இப்ப கர்டுன்னே எடுத்துக்கிட்டாலுமே அமிலம் சுரக்கிற மாதிரி இருக்கிற நிறைய ஆரஞ்சு லெமன் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய ரிஃப்ளக்ஸ்ங்கிற சிம்டம்ஸ உண்டாக்கும். அதுவும் இல்லாம இப்ப நம்ம வேலையில இருக்கோம், ஒரு சிலர்லாம் ஒரு நாளைக்கு 4-5 தேநீரோ இல்ல காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கிறத குறைச்சிக்கிட்டாலும் உங்களுக்கு நெஞ்சு கரைச்சல்ல இருந்து அதீத ஒரு விடுபாடு இருக்கும். பிளஸ் சாப்பிடுற உடனே இப்ப எல்லாம் டிவி பார்த்துட்டு நம்ம படுக்க ஆரம்பிச்சிடறோம், ஒரு 2-3 மணி நேரத்துல 2-3 நேரத்திலே சாப்பிட்ட உடனே நம்ம படுக்க ஆரம்பிச்சிடறோம். அதெல்லாம் தவிர்த்து ஒரு 3-4 மணி நேரம் ஒரு இடைவேளை விட்டு ஒரு நடைப்பயிற்சியோ இல்ல சின்ன எக்ஸசைஸோ அதெல்லாம் கொடுத்து படுத்தீங்கனாலுமே உங்களோட வயிறு மற்றும் குடல் சீராக இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி சாப்பிடுறது, பிளஸ் இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட் துரித உணவை குறைக்கிறது, பிளஸ் ஒரு வழியான ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், உங்களுக்கு பிடித்தமான எந்த ஒரு உடற்பயிற்சியை மேற்கொண்டீங்கனாலும் அதுவே உங்களோட வயிறு மற்றும் குடலை சீராகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ளும்.
0: இப்போ டாக்டர், ஒருத்தருக்கு கர்ட் வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, இந்த கர்ட் வந்த பிற்பாடு அவங்க வாழ்க்கை முறையையோ உணவு முறையோ எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கணும்?
1: கர்ட் வந்தவங்களுக்கு முதல் உணவு அப்படின்னு பார்க்கும்போது, காலையில இருந்த உடனே ரொம்ப எளிதில் ஜீரணமாகற உணவு, எடுத்த உடனே நீங்க 4-5 காஃபியோ வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கிறத குறைச்சிக்கணும். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் எடுக்கிறீங்களா, இல்லாட்டி இட்லி தோசை, நம்ம வீட்டுல எல்லாம் இட்லி தோசை அது மாதிரி எடுக்கிறீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஒரு கப் காஃபி அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சிங்கன்னா நல்லது. பிளஸ் மதியம் ஆகட்டும், மதியம் நிறைய தயிர் சேர்த்தா நீங்க இல்ல பட்டர் மில்க் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமான ஐட்டங்களை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது. பத்த குழம்பு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அமிலத்தன்மை அது கூட்டுறதுனால உங்களுக்கு நெஞ்சு கரைச்சல் இன்னமும் இருக்கிறது ஜாஸ்தியா இருக்கும். எண்ணெயில பொறிச்ச ஐட்டங்களையும் குறைச்சிக்கணும். அதே மாதிரி சாயந்தரம் கொஞ்சம் லைட்டா ஃப்ரூட்ஸ் மாதிரியும் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை எடுத்துட்டும், உடனே தூங்க போகாம ஒரு வாக்கிங் அந்த மாதிரி போனீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ரிஃப்ளக்ஸ்க்கான ப்ராப்ளம் குறையும். அதுவும் இல்லாம ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த பழக்கம் இருக்கிறவங்க அதை கண்டிப்பா குறைக்கணும். அதை குறைச்சிங்கனாலே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அதீதமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிளஸ் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்ங்கிற சொல்ற மாதிரி நம்ம சோடாஸ் அதெல்லாமே நம்ம குறைச்சிட்டோம்னா தினசரியாக இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருந்து உங்களுக்கு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி.
0: பிரமாதம். டாக்டர், இங்க ஒருத்தர் வந்து அவங்களுடைய அனுபவம் சார்ந்த கேள்வியை முன்னிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால அவங்களுடைய கணவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது நெஞ்சு எரிச்சலுக்கும் நெஞ்சு வலிக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கு வேறுபாடுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா வலி சார்ந்து எப்படி உணர முடியும் டாக்டர்?
1: சோ வழக்கமா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேட்டிருக்கவங்களுக்கும், இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கிறது அந்த சிம்டம் ஓவர்லாப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பொறுத்து மட்டும் இப்போ மருந்து நம்ம கொடுத்தோம்னா உடனடியாக தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது மருந்து எடுத்த பின்பாடும் தொடர்ந்து வலி இருக்கிறது, பிளஸ் அந்த வலி உங்களுக்கு கழுத்து பகுதிக்கோ கை பகுதிக்கோ பரவுற மாதிரி, அதோட சேர்ந்து உங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமமா இருக்கிறது, இல்ல நெஞ்சு படப்படுப்பது, இல்ல தலை சுற்றல் அந்த மாதிரி போன்ற சிம்டம்ஸ் கூட வரும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குக்கான அறிகுறிகள் மாதிரி தெரியலாம். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க மருத்துவரையோ பக்கத்துல இருக்கிற கிளினிக்கையோ செக் பண்ணும்போது பெருவாரியான நேரத்துல உடனடியாக எல்லாருக்கும் இசிஜி அப்படிங்கிற ஒரு நம்ம ட்ரேசிங் ஹார்ட் ட்ரேசிங்கிற ஒரு டெஸ்ட உடனடியாக பண்ணுவோம். அந்த ட்ரேசிங்லயே நமக்கு வந்து இது ஹார்ட் அட்டாக்க ஆசிட் ரிஃப்ளக்ஸா அப்படிங்கிறத நம்ம உடனடியா தெரிஞ்சிடலாம். பெருவாரியான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம ஆன்டாசிட்ஸ் இல்லாட்டி ஆசிட் ரிஃப்ளக்ஸ்க்கான மருந்து கொடுத்தா உடனடியாக உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால உங்களுக்கு நெஞ்சு வலி இருந்துச்சுன்னா தீர்வு உடனடியாக தெரியப்படும். அதுவே ஹார்ட் பாதிப்புனால உங்களுக்கு நெஞ்சு வலி இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வு உடனடியாக தெரியாது, மருந்து எடுத்து பண்ணணும். ஸோ அதுவே ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் சிம்டம்ஸா நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம்.
0: பிரமாதம். சரி, நல்ல நல்ல பல கேள்விகளை நீங்கள் இங்க கேட்டுட்டு வரீங்கன்னு தெரியுது. முடிந்த அளவு மருத்துவர் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை கொடுக்க நமக்கு வழங்க காத்துக்கிட்டே இருக்காரு. சரி, இப்ப மறுபடியும் கேர்ட் பக்கமா நான் வரப்போறேன் டாக்டர். நீங்க இதுவரைக்கும் பல முக்கியமான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிட்டு வரீங்க, இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும், இதையும் தாண்டி ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க டாக்டர் அப்படிங்கிற கேட்கிற பழக்கம் நிச்சயம் இருக்கும் நம்ம ஆளுங்களுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைவா இந்த தலைப்பு சார்ந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இரண்டு விஷயங்கள் நான் முக்கியமா பகிரணும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்திய துணை கண்டத்தை சார்ந்த மக்கள் பிளஸ் அந்த பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா இரண்டு விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒன்று, உடல் பருமன். வழக்கமா இந்தியர்கள் மத்தியில உடல் பருமன் மிகவும் ஜாஸ்தி. அதுவும் உடல் பருமன் சொல்லும்போது சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படிம்போம். சென்ட்ரல் ஒபிசிட்டி என்னன்னா வயது வயது சார்ந்த இடங்களிலும் நிறைய அதீதமான கொழுப்பு சேர்வதால் ஏற்படும் பாதிப்புகள். சோ அது அதீதமா காணப்பட்டு வருகிறது. அதனால ரிஃப்ளக்ஸுங்கிறதும் 60% நெருக்கி 60% ஆஃப் தோஸ் ஹூ ஆர் ஒபீஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ரிஃப்ளக்ஸ் சிம்டம்ஸ் இன் தட் டைம். சோ இப்படி இருக்கும்போது இதற்கான முக்கியமான காரணம் நம்ம உணவு முறைகள். சோ உணவு முறைகள்னு எடுக்கும்போது இப்போ ஒரு மாதிரி நம்ம நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், உணவில் மேல் நம்மளுக்கு அக்கறை குறைஞ்சிருச்சு, பிளஸ் லைஃபும் ரொம்ப செடென்டரியா போறனால இது எல்லாமே ஒரு ஸ்பைரலா அமைஞ்சிருது. உடல் பருமன், உணவு சரியில்லாம எடுக்கிறது, பிளஸ் ஒரு மாதிரியான செடென்டரி லைஃப் ஸ்டைல், இது அனைத்துமே கேர்டு மட்டும் இல்லாம மற்ற உடல் பருமன் சேர்ந்த நோய்கள் சக்கர வியாதியாகட்டும், ஹை கொலஸ்ட்ரால் ஆகட்டும், அதீத இரத்த கொழுப்பு கொதிப்பாகட்டும், இந்த மாதிரியான பல்விதமான நோய்களுக்கு ஆளாகிக் கொள்கிறோம். சோ இதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்திலேயே நம்ம மாற்றலாம். நாம் உண்ணும் உணவின்மேல் ஒரு அக்கறையுடையும், பிளஸ் ஓரளவு நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு உடற்பயிற்சி அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாலே இதுக்கான முழுமையான தீர்வை நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல நம்ம கவனம் செலுத்தணும். ஏதாவது ஒரு மூமெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம தினம் செஞ்சாலே அதுவே இட்ஸ் எ குட் ஸ்டார்ட்.
0: பிரமாதம் டாக்டர். உண்ணும் உணவே மருந்து, அதை நம்ம திட்டமிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய தகவல்களும் உங்களுடைய கருத்துக்களின் வாயிலா நல்லாவே தெளிவா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இவ்வளவு நேரம் பொறுமையா எங்க கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு, நேர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி டாக்டர். வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் இந்த தலைப்புல இன்னும் பல தகவல்களை உங்ககிட்ட இருந்து தெரிந்து கொள்ள நாங்க ஆசைப்படுறோம். நன்றி டாக்டர்.
1: நன்றி. நன்றி. தேங்க்யூ சோ மச். மீண்டும் சந்திப்போம்.
0: நிச்சயமாக. மருத்துவர் ரவிசங்கர் அவர்கள் நம்மளோட இணைந்திருந்தாரு. அவரு பல முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. தவற விட்டவங்க கவலை விடுங்க, இந்த காணொலி உங்களுக்காக ஃபேஸ்புக் லைவ்ல இருக்கும், அங்க நீங்க போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மெயில் விவரங்களை. இதுக்கிடையில அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடித்திருந்த இன்னொரு பகுதி என்னன்னா, பரிசோதனைகளுக்கு சென்று நாம முன்கூட்டியே நம்ம நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கான சரியான தீர்வுகளை நோக்கி நம்ம போக முடியும் அப்படின்னு. எங்க போறது பரிசோதனைக்கு, நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஒரு காலத்துல நானுமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் களைய வைக்கதான் உங்களுக்காக வருது சுகாதார விழா 2026 வர ஞாயிற்றுக்கிழமை. ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கிளம்பி வர வேண்டியதான். பிஜிபி மண்டபத்திற்கு காலையில் 8:30 நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் பல பரிசோதனைகளை பொறுமையாக பார்த்து நிபுணர்களின் ஆலோசனையோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்து அறக்கட்டளை வாரியம், மீடியாகோ வசந்தம், ஒலி 9:08 நாங்களா இணைந்து வழங்குற இந்த சுகாதார விழா 2026 நீங்க தவற விடக்கூடாதுங்க. சிங்கப்பூரர்கள், நிரந்தரவாசிகள், வேலை அனுமதி சீட்டை வைத்திருக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் என எல்லாருமே கலந்துக்கலாம். சரியா, உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கையில. முக்கியமா பதிவு செய்ய மறந்துடாதீங்க, registration.heb.org.sg. மீண்டும் சொல்றேன், registration.heb.org.sg. பதிவு செய்து நீங்க போங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை மேலும் சிறப்பா வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய செல்வமே நமது ஆரோக்கியம் தான். இந்த சிந்தனையோட நான் ஃபேஸ்புக் லைவ்ல இருந்து விடைபெறுறேன். தொடர்ந்து ஒலி 9:08 உங்களை சந்திக்கிறேன். நேரம் இப்பொழுது 8:40 ஆகிவிட்டது.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்
0: விபத்திலிருந்துள்ளது. PIE நோக்கி செல்லும் KJE பிரேக்லன் சாலைக்கு பிறகு இதன் காரணத்தினால் சுவாசுகாங் சாலை வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம்

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். சிங்கப்பூர் மக்களே, ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், மற்றும் பல புதிய பட பாடல்களுடன் நுழைவுச்சீட்டுகளுக்கு sistik.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
0: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், விரா தொடர்புக்கு 8196-486.

0: வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
2: போக்குவரவு
3: அதிகமாக இருக்கின்றது. பிரடல் சாலை குயின்ஸ்வே நோக்கி செல்லும் வழியில் பிரடல் சாலைக்கு பிறகு முதல் தடத்திலும், சாங்கி நோக்கி செல்லும் PIE புக்கிட்டிமா சாலைக்கு பிறகு முதல் தடத்திலும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: வானவில் வரத்திலிருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால திருமலை பாரிஜாதம் ஆகிய பறக்கிறது பாடல்கள் இடம்பெற்றன. அடுத்து இதமான இந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற காத்திருக்குங்க. சுத்தி பார்த்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த அற்புதமான வாய்ப்பை உங்களுக்காக வழங்க வந்துடுச்சு. சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797 6206-1797. சரி, இதமான பாடல்களை கேட்கறதுக்கும் இந்த பயணத்துக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இந்த பாருங்க, ஜப்பான்ல இயற்கை சார்ந்த அழகான இடங்கள் நிறையவே இருக்கு. அதுல ஒண்ணு ஃபூஜி மலை. அத நாம போய் பார்க்க போறோம், ஆசை தீர படங்கள் எடுக்க போறோம், நல்ல ஒரு அனுபவத்தை பெற போறோம். குறிப்பா ஃபூஜி சுபாரு லைன் 5th ஸ்டேஷன் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம போக போறோம். அங்கிருந்து மவுண்ட் ஃபூஜியுடைய அழக நீங்க பிரமாதமான முறையில ரசிக்கலாம். இதுக்கு மேல உணவகங்கள், பொருட்களை வாங்குற கடைகள்னு அங்க இன்னும் நிறைய இருக்கு. சில பேருக்கு ஒரு அச்சம் இருக்கலாம், ஃபூஜி மலையை நான் ஏறணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அழக ரசிக்க போறோம், அழகான படங்கள் எடுக்க போறோம், அற்புதமான ஒரு நாளை கழிக்க போறோம். நீங்க எது காத்துட்டு இருக்கீங்க? உடனே போனை போடுங்க. அழைக்க வேண்டிய 6206-1797 6206-1797. மேல் விவரங்களுக்கு நீங்க போகலாம் chanceworld.com.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோ, புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
5: காதலுக்கும் சின்ன தகரம் கூட தங்கம் தானே.
2: காதல் என்பதுல இருந்து அடுத்து பாடல் கேட்க போறீங்க, அதனை அடுத்து அரசியல் பட பாடல உங்களுக்காக இடம்பெற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுவாரஸ்யமான ஒரு நாளை பத்தி நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் பீட்சா ஹாட் வழங்கும் சலுகையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுக்கும் மேல இன்று பிறந்தநாள் கொண்டாடுற அந்த நட்சத்திரம் யார், அவரை பத்தின தகவலையும் நான் வழங்க போறேன். எல்லாமே உங்களுக்காக ஒன்னொன்னா வருது. வானொலி பக்கமா இருங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவிஜி.

0: செயின்ட் அல்வி சாலை, சரங்கோன் சாலை, டல்ஹௌசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையும் சிங்கப்பூர்.
1: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
2: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
3: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
4: இனிமே SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் தான்.
5: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:17 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. சாங்கி நோக்கி செல்லும் PIE புக்கிட்டிமா சாலைக்கு பிறகு விபத்து. துவாசி நோக்கி செல்லும் AYE கார்பரேஷன் சாலை நுழைவாயில் அங்கேயும் விபத்து. பிரடல் சாலை குயின்ஸ்வே நோக்கி செல்லும் வழியில் பிரடல் சாலைக்கு பிறகும் விபத்து.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் பார்க்கேஜினை.
1: உங்களுக்கு தெரியுமா?
2: ஆமாங்க, இந்த சத்தத்தை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நான் பேச போறது குரங்குகளை பற்றி, குறிப்பா சிம்பன்சி வகையான குரங்குகளை பற்றி தான் சொல்ல போறேன். காரணம், இன்று உலக சிம்பன்சி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. சிம்பன்சிஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு குரங்கிற்கும் வெவ்வேறு கைரேகைகள் உண்டு. தேர்வுகளின் அடிப்படையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, மனிதர்களை விட சிம்பன்சிஸுடைய ஞாபக சக்தி இன்னும் சிறப்பா இருக்குமா? ஒரே உயரத்திலேயோ எடையிலோ இருக்கிற மனிதரை விட சிம்பன்சி 5 மடங்கு இன்னும் வலிமையா செயல்படக்கூடிய தன்மை கொண்டதா? விலங்கு உலகத்துல மனிதர்களுக்கு ஆக நெருக்கமா இருக்கிற ஒரு விலங்குன்னு சொன்னா அது சிம்பன்சி. வினோதமான தகவல் என்னன்னா, மனிதர்களுடைய மரபணுவும் சிம்பன்சியுடைய மரபணுவும் கிட்டத்தட்ட 98.7% பொருந்தது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: இளையராஜாவோட இசையில பாடல்களை கேட்டீங்க. சின்ன வேறுபட பாடல் வந்துச்சு, அதுக்கு முன்னால நாங்கள் படத்துல இந்த பாடல் இடம் பெற்றது. கொஞ்ச நேரத்துல பீட்சா ஹட் வழங்கும் சிறப்பு சலுகையை பற்றி நாம தெரிஞ்சுப்போம். இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம இப்ப தெரிஞ்சுப்போம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் ஜூலை 26 தேதி வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
3: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கே, அப்படியே அம்மா சமையல் மாதிரியே இருக்கும். வறுத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
2: சொல்ற போவே மதுரை ஞாபகம் வருது.
3: அதான் குமார் மேஸ்.
4: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
5: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைத்து உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை,
6: வணக்கம் சிங்கே.

0: 9:43 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYEMCE செல்லும் வழியில் போட்ஸ்டான் அவென்யூக்கு பிறகு, காரணம் அங்கே விபத்து. புகிட்டிமா சாலை உட்லண்ட் செல்லும் வழியில் சீவன் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் KPE தாம்சன் சாலை, இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.

1954 இதே நாள் ஜூலை 14 பிறந்த ராமநாதன் சரத்குமார் அவர்களுக்கு இன்று 72 வயது பூர்த்தியாகுது.

0: ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், இதனால இன்னைக்கும் பாக்குறதுக்கு இடமே இருக்கிற சரத்குமார் நடிப்புல அடுத்து வெளிவர போற படத்துடைய தகவல் இன்று இந்திய நேரப்படி 6 மணிக்கு வெளிவரும்னு சரத்குமார் அண்மையில பதிவிட்டிருந்தாரு.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: பாரம்பரியமிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
1: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
0: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற ஆறு விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
1: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
0: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
1: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
2: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு சாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்த ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
3: KFC யில் சாலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிண்ணம், காய்கறிகள், பழங்களின் கலவையோடு 5 முறு முறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக சாலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சாலட் வகைகளும் 550 கலோரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC யில் சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC யில் வாங்குங்கள்.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: சூரிய வம்சம் வரத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால மூவேந்தர் பாட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா பல இடங்கள்ல விபத்துகள் நேர்ந்துள்ளன. சரங்குன் சாலை செங்காங்கை நோக்கி செல்லும் வழியில், சென்ட் ஜார்ஜஸ் சாலைக்கு பிறகு முதல் தரத்திலும், பிகேஇயை நோக்கி செல்லும் கேஜேஇ சுங்காய் தங்கா சாலை அதற்கு முன்பும், துவாசி நோக்கி செல்லும் AYE கார்பரேஷன் சாலை நுழைவாயில் அங்கேயும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

9:57 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சிக்கு நாம விடை கொடுக்க நேரம் வந்தாச்சு. நீங்க மறக்காம பதிவு செஞ்சிருங்க. மறந்துட்டீங்களா? சரி, ஞாபகப்படுத்துறேன். சுகாதார விழா 2026 July 19 வர ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 பிஜிபி மண்டபத்தில் நடக்க போற இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக இந்து அறக்கட்டளை வாரியம், மீரேகோ வசந்தம், ஓலி 9:08 இணைந்து வழங்குறோம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக நம்ம காதர வந்துருவாரு, அங்க உங்களை சந்திக்க அவளா காத்துட்டு இருக்காரு. பதிவுக்கு நீங்க போகலாம், registration.heb.org.sg. சுகாதார விழா 2026.

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டு அடிப்படையில் இந்த ஆண்டின் 2nd காலாண்டு 5.7% வளர்ச்சி கண்டதாக முன்னோடி மதிப்பீடுகள் காட்டுகின்றன. சென்ற காலாண்டு கண்ட 6.3% வளர்ச்சியை விட அது சற்று குறைவு. உற்பத்தி துறை சென்ற காலாண்டு 12.2% வளர்ச்சி கண்டது. முதல் காலாண்டில் வளர்ச்சி 8% பதிவானது. மின்னியல் சாதனங்கள், துல்லிய பொறியியல் சாதனங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி அதிகரித்தது அதற்கு காரணம். 2026 முழுமைக்குமான பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து 2.5%-4% இருக்கும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. நிலப்போக்குவரத்து ஆணையத்தின் mytransport.sg செயலியில் பேருந்து வரும் நேரத்தை காட்டும் சேவை இன்று காலை இயங்கவில்லை. அதனை காட்டும் செயல்முறையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக காலை சுமார் 6:45 செயலியில் ஓர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பேருந்து சேவைகளில் எந்த இடையூறு இல்லை என்று கூறப்பட்டது. அறிவிப்புகள் வழக்க நிலைக்கு திரும்பியதாக காலை சுமார் 8 மணிக்கு தகவல் வந்தது. ஈரான் துறைமுக முற்றுகை மீண்டும் நடப்புக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்துக்கும் 20% சுங்க கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் சொன்னார். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்கா அவ்வாறு தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணையை இனி அமெரிக்காவே பாதுகாக்கும் என்று அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டார். அந்த கூற்றை ஈரான் நிராகரித்தது. ஹார்முஸ் நீரிணை நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிட அனுமதிக்கப் போவதில்லை என்று அது சூளுரைத்தது. நீரிணையில் சுங்கவரி விதிக்க சட்டப்படி முடியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் சரக்கு போக்குவரத்து அமைப்பு கூறியிருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை கடுமையாக்கியுள்ளன. ஈரான் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் ஒரு மாலுமி மாண்டார், 8 பேர் காயமுற்றனர். ஐக்கிய அரபு சிற்றரசுகள் ஈரானிய தாக்குதலை கடுமையாக சாடியது. இந்நிலையில் ஈரானின் கரையோர பாதுகாப்பு கட்டமைப்புகள் ஆளில்லா வானூர்தி, ஏவுகணை ஆற்றல்கள் ஆகியவற்றை குறிவைப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானின் பிக் எக்ஸ் மலையை தகர்க்கப் போவதாக திரு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த பகுதியில் ஈரான் தனது வலுவான ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். விநியோகம் மீண்டும் தடைபடக்கூடும் எனும் அச்சத்தில் எண்ணெய் விலை 9% உயர்ந்துள்ளது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை பீப்பாய்க்கு $80 தாண்டியது. சுமார் 6 ஆண்டுகளில் எண்ணெய் விலை ஒரே நாளில் கண்டிருக்கும் ஆக அதிக ஏற்றம் இது. அமெரிக்காவின் மெய்ன் மாநிலத்தில் குடிநுழைவு சோதனை அதிகாரிகள் கொலம்பியாவைச் சேர்ந்த 26 வயது ஆடவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே வாரத்தில் அத்தகைய சம்பவம் நேர்ந்திருப்பது இது 2வது முறை. மாண்ட நபர் அமெரிக்காவில் வேலை செய்ய உரிய ஆவணங்களை வைத்திருந்தார் என்று மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன. கள்ளக்குடியேறிகளுக்கு எதிராக அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்து இதுபோன்ற வன்முறையால் 9 பேர் மாண்டுவிட்டனர். மெய்ன் நகரின் பல பகுதிகளில் குடிநுழைவு அதிகாரிகளுக்கு எதிராக மக்கள் பேரணிகளை நடத்துகின்றனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடந்த தீ விபத்துக்கு கவனக்குறைவு காரணமா என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். நேற்று முன்தினம் அங்குள்ள மதுக்கூடம் ஒன்றில் நடந்த தீ விபத்தில் 28 பேர் மாண்டனர். 70க்கும் அதிகமானோருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. கூரையில் உள்ள குளிரூட்டும் சாதனத்தில் மின் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மதுக்கூடத்தின் உட்புறத்தில் ஃபோம் எனும் ஒரு வகை பஞ்சு பொருட்டப்பட்டிருந்தது. அது கருகி ஆபத்தான ரசாயனத்தை வெளியேற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரும்பாலோர் ரசாயனம் கலந்த புகையை சுவாசித்ததால் மாண்டனர்.
பங்களாதேஷில் பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளத்திலும் நிலச்சரிவுகளிலும் சிக்கி மாண்டோர் எண்ணிக்கை 54 உயர்ந்துள்ளது. தென்கிழக்கு வட்டாரங்களில் வாழும் சமூகங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. உதவி சென்றடைவதில் தாமதம் ஏற்படுவதாக மக்கள் குமுறுகின்றனர். மொத்தம் 1800 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் சேதமுற்றன. பல பாலங்கள் இடிந்து விழுந்துவிட்டன. ரோஹிஞ்சா அகதிகள் 1 மில்லியன் பேர் வாழும் கொக்கஸ் பசார் ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் பிள்ளைகள் உட்பட பலர் மாண்டனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஜோடி திரைப்படத்து பாடலை கேட்டிருந்தோம். ஜோடியா நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம்னு நினைச்சிருப்பீங்க, கிடையாது. அலிமா இருந்தா காதல் காணும், காதல் இருந்தா அலிமா காணும், இப்படிதான் ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே விடுப்பு இருக்கு, அந்த விடுப்பை அவங்க பயன்படுத்திக்கணும். அதனால ஹலிமா இன்றும் நாளையும் விடுப்புல இருப்பாங்க. நான் தனியாக தான் நிகழ்ச்சி படைக்க போறேன். என்னதான் தனியாக நிகழ்ச்சி படைச்சாலுமே நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்று என்ன காத்திருக்குன்னா, 30 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு. ஜாக் சலாம் வழங்கும் 30 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டை பரிசா கொடுக்க போறேன். ஒரு போட்டி அங்கே இடம்பெற போகுது, தலைப்பு ஓட்டி பேச போறோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பாடல்களை கேட்க போறோம், ஜாலியா இருக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம். இது

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியிருந்த பாடலை கேட்டதும் சில நாட்களுக்கு முன்பு என் நண்பரை சந்தித்திருந்தேன். அவர் ரொம்ப கவலையா இருந்தாரு.
1: அவர் ஜீன்ஸ் கிழிஞ்சு போச்சா?
0: ஜீன்ஸ் கிழிஞ்சு போல மனசு உடஞ்சு போச்சு. நிறைய விஷயங்கள் செய்யறேன் காதர் என் வாழ்க்கையில, ஆனா நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேசிட்டு இருக்கும் போதே நிறைய எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கல. அந்த எதிர்பார்த்தன்னு சொல்லும் போதுதான் அதுதான் எனக்கு கேச்சிங்கா இருந்தது. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத போது உங்களுக்கு கவலையா இருக்கு, அதிகமா எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேள்வி கேட்கும் போது, ஆமா அதிக எதிர்பார்ப்புகள் எனக்கு இருந்தது, சில நபர்கள் மீது இருந்தது, சில விஷயங்கள் இப்படிதான் போய் முடியணும்னு நான் எதிர்பார்த்தேன், அது நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதிர்பார்க்கறத குறைச்சா உங்களுடைய கவலைகள்லாம் போயிருமா அப்படின்னு கேள்வி கேட்டேன். இருக்கலாம் காதர், அதிகமா எதிர்பார்க்கறதுனாலதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு பதில அவரே கொடுத்தாரு. அதனால நம்ம செய்யற விஷயங்கள்ல நம்ம கூட இருக்கிற நபர்கள் மீது நமக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் போது சில நேரங்கள்ல அது கை கூடி வராம இருக்கலாம். கை கூடி வராம இருந்தால் நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வாழ்க்கையில சில விஷயங்கள் அப்படி அப்படிதான் நடக்கும். நம்ம அதற்கு ஏத்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கை நமக்கு சுலபமா இருக்கும். இல்லனா எல்லாத்தையுமே நம்ம கஷ்டமா தான் பார்ப்போம்.
2: முனைப்பு வரிகள் ஆதரவு
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: உங்களும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது? அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
3: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
2: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில கேபி கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்கர், இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்கு கொண்ட கறி. ஊற்றுங்க, ஊற்றுங்க.
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
6: என்னால உடற்பயிற்சி செய்ய முடியலையே அப்படின்னு எப்போதும் நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்மளால உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஏன் உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். 1, சோம்பலா இருக்கலாம். 2, நம்ம செய்யற உடற்பயிற்சி நமக்கு பொருந்தாம இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு ஓடக்கூடாது, அதையும் தாண்டி நான் ஓடுவேன் அப்படின்னு ஓடுவாங்க, அவங்க முட்டிகளுக்கு அது பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு இந்த வெயிட் லிப்டிங் செய்யக்கூடாது, அதை தாண்டியும் நான் வெயிட் லிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு கனமான இரும்பு கம்பிகளை தூக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு ஒரே ஒரு தீர்வு, நீங்க நல்ல ஒரு ஆலோசகர்கிட்ட போகணும். உங்க உடல் எப்படி இயங்குது, உங்க உடலுக்கு ஏற்றவாறு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யணும்னு இந்த ஆலோசகர் சொல்லுவாரு. அந்த ஆலோசகர் உங்க நண்பராக கூட இருக்கலாம். அந்த நண்பர் அடிக்கடி உடற்பயிற்சி செய்யற நபராக இருக்கலாம். அவங்கள நீங்க நாடுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான முறையில வழிகாட்டுதல் செய்வாங்க. அதுவும் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க படிப்படியா மெதுமெதுவா வீட்டில இருந்தவாறே நீங்க உடற்பயிற்சிகள் செய்யலாம். ஹோம் ஸ்ட்ரெங்க் எக்ஸசைசஸ் அப்படின்னு நீங்க யூடியூப்ல தட்டி பாத்தீங்கன்னா அங்க பல உடற்பயிற்சிகளை வந்து படிப்படியா ரொம்ப அழகா, அதுவும் உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதை செய்து பாருங்க. மறுபடியும் நீங்க என்னால உடற்பயிற்சி செய்யவே முடியலையே அப்படின்னு சொல்ல மாட்டீங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
0: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: நேர்களை இன்றைய அங்கத்துல தொண்ணூறுகளை வெளிவந்த மென்மையான இனிமையான காதல் பாடல்களை கேட்டிருந்தோம். என்ன காதல்? காலில் டீச்சர் இல்லை, அதாவது ஹலிமா சொல்றாங்க டீச்சர் இல்லைன்னு, ஒரே காதல் மூட்ல இருக்கீங்க போலனே. இல்லைங்க, இன்னைக்கு காலில் செவ்வாய்க்கிழமை அப்படியே மென்மையான பாடல்கள் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் ஒளிபரப்புனேன். சரி, 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தொகுப்பு இடம்பெறும். அதோடு
4: சூப்பர் சபாடே,
5: சூப்பர் சாப்பாடு.
3: இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல நாம சாத்தேய பற்றி பேச போறோம். பல பேர் விரும்பி சாப்பிடுற உணவு, அது ஒரு ஸ்நாக்காகவும் சொல்லலாம். காலையில சாப்பிட மாட்டாங்க, ஒரு அதாவது மதிய நேரத்துல குடும்பத்தோட வெளியில போயிட்டு மீ கோரையும் ரொட்டி ஜாம் சாப்பிடும்போது இந்த சாத்தையை வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடித்த சாத்தையை சிங்கப்பூர்ல எங்க இருக்கு, எந்த கடையில வாங்கி சாப்பிடுவீங்க என்பதை பற்றி நீங்க பகிர்ந்து கொள்ள போறீங்க இன்னும் சற்று நேரத்தில். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
7: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
8: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
7: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
9: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
10: விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179726061797.
11: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய கானங்கள்.

சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், சிரிக்க வைப்பான்.

0: ஒரு தாய் மக்கள் திரைப்படத்தை டி எம் சவுந்தரராஜன் பாடிய ஆயிரம் கண்ணுக்கு பாடலோட நம்ம இந்த பழைய பாடல் தொகுப்பை ஆரம்பிச்சிட்டோம். அதோடு நம்ம சூப்பர் சாப்பாடு அங்கமும் ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர்
1: சாப்பாடு,
0: பல பேரும் சூப்பரா இருக்குப்பா அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல பேருக்கும் எங்கெங்க இந்த சூப்பர் சாப்பாடு இருக்கு என்பதை தெரியாம இருக்கும். அதனாலதான் இன்று நம்ம சத்தைய பத்தி பேச போறோம். பலரும் விரும்பி சாப்பிடுற உணவு சத்தையை நம்ம பல இடங்களில் போய் சாப்பிடுவோம். நியூட்டன்ல போய் சாப்பிடுவோம், லவ் பாசால போய் சாப்பிடுவோம், அல்லது உங்க வீட்டு பக்கத்திலேயே சில கடைகள்ல நல்ல சாத்தைய விற்பனை செய்வாங்க. உங்களுக்கு பிடித்த சாத்தே சிங்கப்பூர்ல அல்லது மலேசியாவில் ஜேபியில எங்க இருக்கு, எங்க வாங்கி சாப்பிடுங்க என்பதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த சாத்தே எந்த சாத்தே, கோழி சாத்தியா அல்லது இறைச்சி சாத்தியா, அதை பற்றியும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல், வரலாறு, இது எங்க ஆரம்பித்தது என்பதை பற்றியும் நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அதனால முதல்ல உங்களுக்கு பிடித்த சாத்தே எங்க இருக்குது.

0: பாவ மன்னிப்பு, தாய் சொல்லை தட்டாதே திரைப்படங்கள் நம்ம பாடல்களை கேட்டோம். இன்னும் நம்ம சூப்பர் சாப்பாடு அங்கத்துல
1: சூப்பர் சாப்பாடே
0: சாத்தே பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க, பலருக்கும் பிடித்த சாத்தே சிங்கப்பூர்ல எந்த கடைகள்ல வாங்கி இங்க சாப்பிடுவீங்க? சில நேர்கள் எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருந்தாங்க.
2: சாத்தே வந்து நல்லா இருக்கும், ஆனா எனக்கு பிடிச்சது வந்து இறைச்சி. நன்றி, வணக்கம்.
0: இறைச்சி சாத்தியம் பிடிக்குமா உங்களுக்கு? அதுவும் கீழாங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இங்க மரியாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் ஹாக்கர் சென்டர்ல அருண் சாத்தே அப்படிங்கிற கடை இருக்கு. அந்த சாத்தேக்கு அந்த சாஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இறைச்சிக்கு அந்த ருசி கொடுக்கறதே அந்த சாஸ் தான், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு மரியாம் சொல்லிருக்காங்க. இந்த கடையில அந்த சாஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க. இஸ்மாயில் குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாரு.
3: காலை வணக்கம் பிரதர்ண. சாத்தியன்னு சாத்திய ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குது பிளாசா மசாலத்துல, அங்க போய் 10 கிட்ட சாப்பிடுவேன் டாக்கிங் வாங்கி, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அது.
0: சாத்தே பிடிக்கும், சாத்தே ஸ்டேஷன் சொன்னீங்க, பிளாசா மசாலாத்திலயா? அது எந்த கடை? அதாவது எனக்கு டைப் செய்து அனுப்புங்க. சரி, இதே மாதிரி உங்களுக்கு மற்ற கடைகள் தெரியும், அந்த மற்ற கடைகள்ல சாத்தே எங்க நல்லா இருக்கும்னு நீங்க எனக்கு செய்தி குரல் பதிவு அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: சைனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
3: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
2: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
3: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
2: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
3: N1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
4: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில்
5: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
6: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
7: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
5: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
7: சுகாதார விழா 2026
4: மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒளி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில் கண், காது, வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம். முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg. சுகாதார விழா 2026.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
3: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
4: 101 ஸ்ரேகுன் சாலை, குட்டி பியூரி பாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: குவாங்டோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச் சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
7: நேயர்களே, பிஸ்ஸா ஹட்டின் சீசி 7 பிஸ்ஸா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி 7 பிஸ்ஸா 13.95 நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட இந்த பிஸ்ஸாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிடலாமான உங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இந்த சீசி 7 பிஸ்ஸா இருக்கு. இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்க அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது பிஸ்ஸா ஹட்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பட்டின பிரவேசம் புவனா ஒரு கேள்விக்குறை திரையப்படங்கள் SPB பாடிய பாடல்களை கேட்டிருந்தோம். நிலையில் இன்று நம்ம சூப்பர் சாப்பாடகத்துல சத்தையை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்பு இன்றைய வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு, ஒரு யூரோ 1.47 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் 1.73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1.35 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 15 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
7: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது சாலை 321 சாலை.
8: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்றுப்பிடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206917976.

0: தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
2: சூப்பர் சப்பாடே.
3: இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல நம்ம சத்தையை பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடித்த சத்தை எங்க இருக்குன்னு கேட்டப்போ இங்க ராஜன் என்ன சொல்லிருக்காருனா, சாங்கி வில்லேஜ் ஹாக்கர் சென்டர்ல அங்க சத்தை சூப்பரா இருக்கும். இரண்டு ஆண்டிஸ் அந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கடையின் பெயர் தெரியல, அங்க போய் சாப்பிட்டு பாருங்க காதல் அப்படின்னு ராஜன் சொல்லியிருக்கிறாரு. இங்க இந்தியாவில இருந்து ஒருத்தர் செய்தி அனுப்பிச்சிருக்காரு. சத்தைனா என்ன காதல், என்ன ஆபரேஷனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாத்தியடா என்னன்னு நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன். இங்க சாய் ஒரு வேறு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கிறாரு. இப்ப வர சாத்தியெல்லாம் காதல் ஃப்ரோசன் பண்ணி தான் வருது, யாருமே அதை ஃப்ரெஷ்ஷா செய்யறது இல்ல. நல்ல குவாலிட்டியா நல்ல தரமான சாத்தியம் உங்களுக்கு வேணும்னா ஹயட் ஹோட்டல் அல்லது ஷங்கிரிலால அங்க சாத்திய ரொம்ப அழகா இந்த தீல சுட்டு, அதாவது அழகா தீல வாட்டிட்டு கிரில் பண்ணி அதை கொடுப்பாங்க. அங்க இருக்க சாஸும் நல்லா இருக்கும், என்ன அங்க கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும், நீங்க முடிஞ்ச போய் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சாயிட் வந்து இந்த ரெண்டு ஹோட்டல்ஸ் ரெக்கமெண்ட் செஞ்சிருக்கிறாரு. சரி, சாத்திய உண்மையிலே இங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தா, ஆரம்ப காலகட்டத்துல இந்தோனேசியா ஜாவா தீவிலிருந்து தான் சாத்தியம் வருது. அந்த காலகட்டத்தில், அதாவது 19வது நூற்றாண்டுல, பல அரபியர்கள் அங்க பயணம் செய்யும் போது அவங்க அந்த கபாப் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அறிமுகப்படுத்தி வச்சாங்க. கபாப் மாதிரி நம்மளும் இறைச்சி வச்சு அதை செஞ்சு பார்க்கலாம்னு கோழி இறைச்சி வச்சு முத முதல்ல அந்த சத்தையை உருவாக்கி இருந்தாங்க. அங்கிருந்து சத்தியை பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சது. இந்தோனேசியாவில இருந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, புருனாயில அவங்கவுங்க நாடுகளுக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமான சாத்தியை உருவாக்கி இருந்தாங்க. சாத்தியில பல வகை இருக்கு. கோழியை வைத்து செய்யலாம், மீனை வைத்து செய்யலாம், அல்லது இறால வைத்து செய்யலாம், இறைச்சி வகைகளை வச்சு செய்யலாம். இதோட அந்த சாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது. பீனட் சாஸை பயன்படுத்துவாங்க. ஆனா மற்ற நாடுகள்ல பீனட் சாஸை தவிர்த்து சோயா சாஸ், கீச்சா மனைசு சொல்லுவாங்க, சம்பால் வகைகளை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பல வகை இருக்குது. ஒரு சாத்தியை கிரில் செய்துதான் சாப்பிடணும். கறி அதை வந்து சூடாக்கி அங்க இருக்கிற அந்த சாத்தியை சுடுபவர் இருக்கார்ல, அவர் திறன் கொண்ட ஒரு சாத்தியை சுடுபவரா இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட சாத்தியை ஒரே நேரத்தில் அதை செய்து சுட்டு கொடுப்பாரு. இதோட மற்றொரு சுவாரஸ்யமான தகவலை படுத்திருந்தேன். சத்தேங்கிற வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா, தமிழ் வார்த்தை சதை அங்கிருந்து தழுவி வரலாம் அப்படின்னு இந்த சுவாரஸ்யமான தகவலை இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில சூப்பர் சாப்பாடு அங்கத்துல உங்களுக்கு பிடித்த சத்தியை பற்றி பகிர்ந்து கொண்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நண்பகல் 12 மணி செய்திகள் இடம்பெற போகுது. செய்திகளுக்கு பிறகு போட்டியங்கம், போட்டியங்கத்துல ஜாக் சலாம் வழங்கும் 30 மதிப்புள்ள பட்டுச்சிட்ட பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: இனிமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? விதவிதமான கத்திகளை வாங்கி சமையல் அறையில அடுக்கி வைக்கிறது. பெரும்பாலான நேரங்களில் அவற்றில் சிலவற்றை பயன்படுத்துவதே இல்ல. உண்மைதான், சமையலுக்கு மூன்று வகையான கத்திகளை போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று செஃப் நைஃப், இரண்டாவது பேரிங் நைஃப், மூன்றாவது பிரெட் நைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று வகையான கத்திகளே 90% சமையல் வேலைகளுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அடுத்த தடவை சமையலுக்கு கத்திகளை வாங்கும் போது இந்த மூன்று வகையான கத்திகளே போதுமானது என்பதை நினைவில் கொள்ளுங்க.
2: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
5: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளி தான்.
4: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
5: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
6: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196480.
7: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் 20 மணி வரை அனுமதி இலவசம்.
8: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
9: வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டு அடிப்படையில் இந்த ஆண்டின் 2nd காலாண்டு 5.7% வளர்ச்சி கண்டது. சென்ற காலாண்டில் பதிவான 6.3% வளர்ச்சியை விட அது சற்று குறைவு. உற்பத்தி துறை 12.2% வளர்ச்சி கண்டது. முதல் காலாண்டில் வளர்ச்சி 8% பதிவானது. மின்னியல் சாதனங்கள், துல்லிய பொறியியல் சாதனங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி அதிகரித்தது அதற்கு காரணம். 2026 முழுமைக்குமான பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து 2-4% இடைப்பட்டிருக்கும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. ஈரான் துறைமுக முற்றுகையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் நேரப்படி நாளை காலை 4 மணிக்கு அது நடப்புக்கு வரும். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்துக்கும் 20% சுங்கக் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அவர் சொன்னார். ஈரானிய கப்பல்கள் ஈரானின் வாடிக்கையாளர்கள் என அனைத்து தரப்புக்கும் அது பொருந்தும். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அமெரிக்கா அவ்வாறு தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணையை இனி அமெரிக்காவே பாதுகாக்கும் என்று திரு டிரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் அந்த அறிவிப்புகளை ஈரான் நிராகரித்தது. இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை கடுமையாக்கியுள்ளன. ஈரான் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் ஒரு மாலுமி மாண்டார், 8 பேர் காயமுற்றனர். ஐக்கிய அரபு சிற்றரசுகள் ஈரானிய தாக்குதலை கடுமையாக சாடியது. இந்நிலையில் ஈரானின் கரையோர பாதுகாப்பு கட்டமைப்புகள் ஆளில்லா வானூர்தி, ஏவுகணை ஆற்றல்கள் ஆகியவற்றை குறிவைப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானின் பிகெக்ஸ் மலையை தகர்க்கப் போவதாக திரு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். அந்த பகுதியில் ஈரான் தனது வலுவான ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் உள்ள மதுக்கூடத்தில் தீ பற்றியதற்கு பல்வேறு பாதுகாப்பு விதிமீறல்கள் காரணம் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவசர நுழைவாயில்களின் முறையான பராமரிப்பு, தெளிவான குறிப்புகள், அவை அமைக்கப்பட்ட இடம் போன்றவை குறித்து அதிகாரிகள் ஆராய்கின்றனர். நேற்று முன்தினம் நடந்த தீ விபத்தில் 28 பேர் மாண்டனர். 70 அதிகமானோர் கடுமையாக காயமுற்றனர். மதுக்கூடத்தின் உட்புறத்தில் ஃபோம் எனும் ஒருவகை பஞ்சு பொருத்தப்பட்டிருந்தது. அது கருகி ஆபத்தான ரசாயனத்தை வெளியேற்றியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரும்பாலோர் ரசாயனம் கலந்த புகையை சுவாசித்ததால் மாண்டனர். அமெரிக்காவின் மேன் மாநிலத்தில் குடிநுழைவு சோதனை அதிகாரிகள் கொலம்பியாவைச் சேர்ந்த 26 வயது ஆடவரை சுட்டுக்கொன்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே வாரத்தில் அத்தகைய சம்பவம் நேர்ந்திருப்பது இது 2வது முறை. மாண்ட நபர் அமெரிக்காவில் வேலை செய்ய உரிய ஆவணங்களை வைத்திருந்தார் என்று மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன. கள்ளக்குடியேறிகளுக்கு எதிராக அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்து இதுபோன்ற வன்முறையால் 9 பேர் மாண்டுவிட்டனர். மேன் மாநிலத்தின் பல பகுதிகளில் குடிநுழைவு அதிகாரிகளுக்கு எதிராக மக்கள் பேரணிகளை நடத்துகின்றனர். கொங்கோ குடியரசிலிருந்து வர்த்தக விமானத்தில் நாடு திரும்பும் அமெரிக்க குடிமக்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் என்று டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இபோலா நோய் பரவலை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. குடிமக்கள் வேறொரு நாட்டில் 3 வாரங்களை கழித்த பிறகே அமெரிக்காவுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவர். கொங்கோ குடியரசில் இபோலா நோய் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2000. அவர்களில் சுமார் 700 பேர் மாண்டுவிட்டனர். பங்களாதேஷில் பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளத்திலும் நிலச்சரிவுகளிலும் சிக்கி மாண்டோர் எண்ணிக்கை 54 உயர்ந்துள்ளது. தென்கிழக்கு வட்டாரங்களில் வாழும் சமூகங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. உதவி சென்றடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குமுறுகின்றனர். மொத்தம் 1800 கிலோமீட்டர் நீள சாலைகள் சேதமுற்றன. பல பாலங்கள் இடிந்து விழுந்தன. ரோஹிஞ்சா அகதிகள், 1 மில்லியன் பேர் வாழும் கொக்கஸ் பஜார் ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் பிள்ளைகள் உட்பட பலர் மாண்டனர். பிரெஞ்சு தலைநகர் பாரிஸுக்கு அருகிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க காட்டுப்பகுதி தீக்கிரையானது. ஃபொன்டெயின் ப்ளூ காடுகளின் 1300 ஹெக்டருக்கு மேற்பட்ட பகுதி கருகிப்போனது. ஐரோப்பிய நாடுகள் கடுமையான வெப்பநிலையை எதிர்கொள்கின்றன. ஸ்பெயினிலும் காட்டுத்தீ. அதில் மாண்டோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் சிரமமாகியிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: சூரரை போற்று திரையப்படுத்து ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் சரியாக இப்பொழுது 12:12 போகுது. நீங்களே நம்ம செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். சற்று முன்பு நான் சொன்னது போல இன்று ஜாக் சலாம் வழங்கும் 30 மதிப்புள்ள பற்றுச்சீட்டை பரிசா கொடுக்க போற ஒருத்தருக்கு, ஒரே ஒரு ஆளுக்கு தான், அது ஒரு கேள்வி பதில் அங்கம் இடம்பெற போகுது. அதுக்கு முன்பே சிங்கப்பூர் சாலைகள்ல போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். போக்குவரத்து நிலவரம் நோக்கி செல்லும் PI அங்கு KJE க்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. CTE நோக்கி செல்லும் SLE அங்கு லென்டோ அவென்யூக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். சிங்கப்பூர் மக்களே, ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில் வரும் September 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23 மற்றும் பல புதிய பட பாடல்களுடன் நுழைவுச்சீட்டுகளுக்கு sistik.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

கில்லி திரையப்படுத்தது பாடல் இடம்பெற்றது. நேர்களே, நம்ம சிங்கப்பூர்ல இருந்து ஜேபிக்கு வாகனத்துல பயணம் செய்யலாம், அல்லது மலாக்காவுக்கு, கேஎலுக்கு, ஏன் தாய்லாந்து வரை நம்ம வாகனத்தில் பயணம் செய்யலாம். நான் படித்த தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டிலருந்து 18,000 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் கடலை தாண்டாமல் ரோட்டிலே, நிலத்திலேயே நீங்கள் பயணம் செய்து சிங்கப்பூருக்கு வரலான்னு சொல்கிறாங்க. எந்த நாட்டிலருந்து சிங்கப்பூருக்கு 18,000 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்து வரலாம், அந்த நாடு எந்த நாடுன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678889 8. சரியான பதிலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜாக் சலாம் வழங்கும் 30 துள்ளி மதிப்புள்ள பற்றுச்சிட்ட பரிசாக கொடுக்க காத்துட்ருக்கேன்.

0: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
2: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1,00,000 வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
4: இரவு
3: நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
5: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
6: எங்களுக்கு இன்னும் வேணும்,
5: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
6: எனக்கு எல்லாமே வேணும்,
5: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டெப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டெப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாவ இருந்தா சரி. மிக்க நன்றி.
7: நேயர்களே, பிஸா ஹாட்டின் சீசி 7 பிஸா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி 7 பிஸா 13 வெள்ளி 95 காசு. நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட இந்த பிஸாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிடலாமான உங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ் ட்ரஃபல் ஷூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இந்த சீசி 7 பிஸா இருக்கு. இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்க அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது பிஸா ஹாட்.

இதறியப்பட்டது பாடல் இடம்பெற்றது. இன்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த பதிலை பார்க்கும்போது ஏய் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. அதாவது நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த நாட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்யலாம், 18,000 கிலோமீட்டர் தாண்டி வரலாம், கடல்களை தாண்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இதை தாண்டின்னு சொல்லியிருந்தேன். சில பேருக்கு எனக்கு தாய்லாந்து அப்படின்னு பதில் அனுப்பிச்சிருக்கீங்க. ஏங்க கேட்க மாட்டீங்களா கேள்வி அவங்க? அதன் பிறகு இங்கே ஃப்ளைட் எடுத்து நியூயார்க்லேருந்து வரலாம் காதல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் சொன்னது நிலத்தில், அதாவது நம்ம ரோடில் நம்ம வாகனத்தில் பயணம் செய்யலான்னு சொல்லியிருந்தேன். மற்ற பதில்கள் வந்தன சவுத் ஆப்ரிக்கான்னு சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க, சவுத் ஆப்ரிக்கா கிடையாது. யோசிச்சு பாருங்க, அதையும் தாண்டி 18,000 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன். இன்னொரு குறிப்பு கொடுக்குறேன், 16 நாடுகளை நீங்கள் தாண்டி வரணும். 16 நாடுகள் யோசிச்சு பாருங்க, ரொம்ப தொலைவில் தூரத்தில் இருக்கு அந்த நாடு. யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் கூகுள் செய்யலாம், கூகுள் செய்து எனக்கு பதில் அனுப்பி வைங்க. சரியான பதில் இருந்தால் உங்களுக்கு ஜாக் சலாம் வழங்கும், 30 உள்ளி பற்றிச்சிட்டை அப்படியே கொடுத்துருவேன். நீங்கள் ஜாலியாக ஜாக் சலாம் போயிட்டு இந்த பற்றிச்சிட்டை பயன்படுத்தி பொருட்கள் வாங்கலாம்.

0: என்ன உன் கணவன் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
0: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
7: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கு, அப்படியே அம்மா சமையல் மாதிரி இருக்கும். வறுத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
6: சொல்றப்பவே மதுரை ஞாபகம் வருது.
7: அதான் குமார் மேஸ்.
0: இப்போ மதுரை மண் வாசல் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555585.

0: நம்மள சில பேருக்கு ரோட் ட்ரிப் போறதுனா ரொம்ப பிடிக்கும், வாகனத்திலே பயணம் செய்ய ரொம்ப பிடிக்கும். சில பேர் சிங்கப்பூர்லேயே ரோட் ட்ரிப் செய்வாங்க, சில பேர் கடல் தாண்டி மலேசியா, மலாக்கா, கேஎல், ஜென்டிங், கேமரூன், சில பேர் தாய்லாந்து வரைக்கும் ரோட் ட்ரிப் செஞ்சிருக்காங்க. நான் படித்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு நம்ம கடல்கள் தாண்டாம நிலத்திலேயே நம்ம வாகனத்துல பயணம் செய்யலாம், நம்ம 18,000 கிலோமீட்டர் தாண்டி போகணும், 16 நாடுகளை தாண்டி போகணும்னு இந்த குறிப்புகள்லாம் கொடுத்திருந்தேன். சரியான பதில அனுப்பிட்டாங்க சிந்து ரமணன்.
1: வணக்கம். நான் நினைக்கிறேன் அது லிஸ்பன் போர்ச்சுகல்ல இருந்து சிங்கப்பூர் வந்தடைய 18,000 கிலோமீட்டர் இந்த ஓஷனையும் கிராஸ் பண்ணாம வரலாம்.
0: சரியான பதில சொல்லியிருக்கீங்க சிந்து ரமணன். நான் படித்த தகவல் என்ன சொல்றாங்கன்னா, லிஸ்பன் போர்ச்சுகல்ல இருந்து சிங்கப்பூருக்கு நம்ம 18,000 கிலோமீட்டர் கடல்களை தாண்டாம நிலத்துல வாகனத்துல பயணம் செய்து வரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. யாரும் இது செய்து பார்த்தது இல்ல, அதனால ரோட் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்த முயற்சியை செய்து பார்க்கலாம். ஆனால் பல நாட்களால வாரங்களால மாதங்கள் பிடிக்குமான்னு தெரியல, செய்து பார்த்துதான் தெரியும். சிந்துரமணன், நீங்க போர்ச்சுகல் வரைக்கும் வாகனத்தை பயணம் செய்ய தேவையில்லை. நான் உங்களுக்கு கொடுக்குற ஜாக் சலாம் வழங்கும் 30 பற்றிச்சலை பயன்படுத்தி சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A போயிட்டு அங்க நீங்க பொருட்களை வாங்கி சந்தோஷமா கழிக்கலாம். இந்த வாரம் உங்களுக்காக ஜாக் சலாம் எக்ஸ்போ 5A 42 முறையா ஜாக் சலாம் எக்ஸ்போ நடைபெறுது. அது பற்றி மேல் விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிற்பகல் 1 செய்திகள் இடம்பெற போகுது, அதன் பிறகு உங்களுக்கு சினிமா செய்தியும் புத்த புதிய பாடல்களும் இடம்பெற போகுது. தொடர்ந்து என்னுடைய இணைந்திருங்க. இது உங்களுடைய ஆனந்தமா ரொம்ப

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் இன்றைய கால நேர இந்த ஒலிபரப்பிலே முதல்லே வளமை போல் என்றும் மங்கள வாத்தியாக நாதீஸ்வர தவிதிசை

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்திப்பா மாலைகள். பக்திப்பா மாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் தொழிலுறப்பாகும். டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக பீனா

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பீனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அபுபக்கர் நெல்லை அபுபக்கர் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நெல்லை அபுபக்கர் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது சிவனார் புகழ்மாலையுடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

சிவனார் புகழ் மாலையாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி கிறிஸ்தவ கீதமாக மரியா கொலாடி குழுவினர் பாடியே.

வாணிஜராம் குழுவினர் பாடிய மாரியம்மன் புகழ் மாலையுடன் நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலியோடு இருப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கியராஜ்யத்தில் 7:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழ்நொழியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: நன்றி.
0: உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நன்றியை தந்து கொண்டு உங்களுடைய நற்சிந்தனையை தாருங்கள்.
1: நன்றி. ஒரு சமயம் காஞ்சி மடத்துல பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்த எத்தனை எத்தனையோ பேர் எங்கெங்கே இருந்தெல்லாமோ வந்திருந்தாங்க. வரிசை ரொம்ப பெருசா இருந்தது. வந்திருந்தவாள்ல அடிக்கடி வர்றவா, எப்போதாவது வர்றவா, புதுசா வர்றவான்னு எல்லா தரப்பும் இருந்தா. அந்த கூட்டத்துல சுமார் 60 வயசுள்ள ஒரு பாட்டியும் இருந்தா. நெத்தி நிறைய குங்குமமும் சந்தனமும் விட்டுண்டு தலைய தலைய பட்டு கட்டிண்டு இருந்தா அந்த பாட்டி. பத்தாக்குறைக்கு களத்துல ருத்ராட்சமும் படிக மாலைகளையும் போட்டுண்டு இருந்தா. பார்க்கிறவா எல்லாருக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே மதிக்க தோணும். அப்படி ஒரு தோற்றம் அந்த பாட்டிக்கு. ரொம்ப பக்தி நிறைஞ்சவா. அவ கூட நாமளும் வர்றதே பாக்கியம்னு நினைச்சு சந்தோஷமா வரிசையில வந்தா எல்லாரும். ஆச்சு, ஒரு வழியா பாட்டியோட முறை வந்தது. மகா பெரியவாளை ரெண்டு கையையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணினா அந்த மூதாட்டி. ஆசாரியா ஆசீர்வாதம் செய்ய போறேன்னு நினைச்சதுக்கு மாறா பக்கத்துல இருந்த சூரியனை கூப்பிட்டார் பரமாச்சாரியார். மடத்து உக்ரான அறையில் 100 எலுமிச்சம்பழம் எடுத்துண்டு வா உத்தரவிட்டார். அவசர அவசரமாக ஓடினார் அந்த சீடர். பாட்டிக்கு ஒன்னும் புரியல. சுத்தி இருந்தவங்களுக்கோ ஆச்சரியம். பெரியவா ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாலே அது மகா பிரசாதம். 100 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வர சொல்லி இருக்கான்னா அந்த பெரிய அம்மா ஏதோ பாக்கியம் பண்ணி இருக்கணும். ஆளாளுக்கு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கூடை நிறைய கூடையில நிறைய எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வேக வேகமாக ஓடி வந்தார் சீடர். கூடையை அந்த மூதாட்டி பக்கத்துல வைக்க சொன்னார் ஆசாரியர். இந்தா இதெல்லாம் உனக்குத்தான், எடுத்துட்டு போ, நீ செய்யற காரியத்துக்கு உபயோகமாக இருக்கும். பெரியவா சொல்ல திருவிருன்னு முடிச்சா அந்த வேதான பெண்மணி. ரொம்ப தயங்கி, பெரியவா என்ன சொல்றேன்னு புரியலே, எனக்கு எதுக்கு இத்தனை எலுமிச்சம்பழம் கேட்டா? அதான் காசு வாங்கிட்டு குடும்பத்தை கெடுக்கிறது, உறவை அழிக்கிறது, ஊழல் பண்றதெல்லாம் எலுமிச்சம்பழத்துல மாந்திரிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கியே, அதுக்கு இது உபயோகப்படும்னு தான் கொடுக்க சொன்னேன். மகா பெரியவா கொஞ்சம் கோபமான குரல்லி சொன்னதும் தான் எல்லாருக்கும் அந்த மூதாட்டியோட மறுமுகம் என்னன்னு தெரிஞ்சது. துஷ்டனை கண்ட மாதிரி எல்லாரும் விலகி நின்னா. தட்டுன்னு பெரியவா காலில் விழுந்த அந்த பாட்டி, என்னை மன்னிச்சிருங்கோ, காசுக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு தைரியமா அத்தனை காரியத்தையும் செஞ்சுட்டேன். கூடவே இருந்த எல்லாத்தையும் பார்த்த மாதிரி நீங்க சொன்னது பகவானுக்கு தெரியாம ஒரு காரியமும் பண்ண முடியாதுங்கிறதை எனக்கு எடுத்து உணர்த்தது. இனிமே எந்த கெட்ட காரியமும் கனவுலையும் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோன்னு கதர்னா. அவ கண்ணில இருந்து வழிஞ்ச நீரே அவ பாவத்தை கழுவிடும்படிக்கு அழுதா. கொஞ்ச நேரம் கழிச்சு, உனக்கு தெரிஞ்ச அபிஷேக மந்திரத்தை எல்லாம் ஏதாவது ஒரு பசுமாட்டோட காதுல சொல்லிட்டு அதோட தலை முழுகுடு, அதெல்லாம் உனக்கு முழுசா மறந்துடும், போயிட்டு வா, இனிமேலாவது நல்ல காரியம் பண்ணுன்னு சொல்லி அந்த பாட்டியை அனுப்பி வச்சார் பரமாச்சாரியார் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நல்ல பொழுதாகவே இறைவனை வேண்டி விட பெற்றுக் கொள்கிறேன் ராயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டினம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன். வணக்கம் பாலன். பாலன், உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. அண்ணன் ஏமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நாங்கள் எப்படி இருக்கிறது?
0: நல்லா இருக்கோம். நன்றி தாருங்கள். உங்கள் நட்சத்திரையே
2: நீங்களும் நலமாய் வாழையோட மூடி கொண்டு ராஜா அண்ணன், நம்மை படைத்த இறைவன் தான் இதுவரை காலமும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற முழு நம்பிக்கையோடும், எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எனவும் காலை எழுந்தவுடன் மனத்தூய்மையோடு இறைவனை வழங்கி வழிபட்டு இறையாற்றுடன் நலமாக வாழ்வோம். துன்பம் நோய் வேதனை சோதனை வந்தவுடன் இறைவனை குறை கூறக்கூடாது. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். இடமேல் என்னதான் செய்தாலும் முழுமையில் நம்மை படைத்த இறைவனை தேடித்தான் போக போகின்றோம். மன தூய்மையோடு இறைவனிடம் முழுமையாக கலைந்து வாழும்போது இறைவன் பாதுகாப்பான், நலமாகவும் வாழ வைப்பான். இன்றைய இறைவன் முதுமையிலும் கைவிட மாட்டான். இளமையிலிருந்து முதுமை வேற இறை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். இன்று எத்தனையோ சோதனை வேதனை இன்னர்கள் மத்தியில் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். சிந்தித்து பார்த்தால் உண்மையின் யதார்த்தம் புரிந்துவிடும். நாங்கள் நினைத்தபடி எதுவும் நடக்காது. இறைவன் நினைத்தால்தான் எல்லாமே நடக்கும். வாழ்க்கையில் பணம் இன்று வரும் நாளை போய்விடும். இறைவன் தந்த உயிர் போய்விட்டால் திரும்பவும் வராது. அதனால் நம்மை நாமே பாதுகாத்து வாழும் போது இறை ஆசியுடன் வாழலாம். எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்பது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழும் போது நம் கடமைகளை செய்யும் போது இறைவன் முழுமையாக முதுமையிலும் இறைவன் நலமாக வாழ வைப்பான். நம் மனச்சாட்சியின்படி நாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் அறிந்து கொள்ளவும் வேண்டும். துன்பம் வேதனை சோதனை போன்றவை நாங்கள் செய்த பாவத்தின் விளைவுதான். இறைவன் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளி அல்ல. கடமைகளை செய்யும் போது உரிமைகளை உதவிகளையும் இறைவிடம் பெற்றுக் கொள்ளலாம். உள்ளத்தில் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை இருக்குமானால் இறைவன் வழி நடத்தலே வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். இறைவனிடம் முழுமையாக சரணிந்து இறை ஆட்சியுடன் வாழ்வோம், இறை சிந்தையோடும் வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சையோடு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராஜா
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள். பொங்கையூர் ராஜாவை தொடர்ந்து பாலன், வணக்கம் பாலன். பாலன், நீங்கள் இணைந்திருக்கிறீங்களா? எனக்கு இணையவில்லையா? பாலன் சற்று பொருள்கள் சொல்லுடைய பாலன் அப்படியே நில்லுங்கள். வணக்கம் பாலன்.
3: வணக்கம் ராஜா அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
3: ஓம் ராஜா. ரொம்ப நன்றி ராஜா அண்ணா. அப்படி நீங்கள்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்கள் நட்சந்திரையை
3: ரொம்ப நன்றி ராஜா அண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தி நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படி என்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுகநலங்களை விசாரித்தபடி நமது அன்பான ராஜா அண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவான குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும். நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜா அண்ணா பரிசுத்த வேதாமத்தில இருந்து புனித லூக் புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 12 அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 10 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் மக்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் இயேசு முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டுமென்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்றார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவர் எவரோ அவரை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவர் தேவதூதர் முன்பாகவும் மறுதளிக்கப்படுவார். எவராயிலும் இயேசுராயனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவருக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவருக்கோ அது மன்னிக்கப்படுவதில்லை. கத்தர் ராமெட்டியாட்டி என்றென்று ஆசீர்வதித்து வழிநடத்துவார் ராஜாண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து பாலன் அவர்கள் இணைந்துள்ளார். பாலனை தொடர்ந்து பட்சப்பூடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர். வணக்கம் ராணி.
4: காலை வணக்கம் ராஜா அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் 14 தேதி பொதுக்காலம் 15 வாரம் செவ்வாய்க்கிழமை இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 7 இறைவசனங்கள் 1-9 வரை. உசியாவின் பேரனும் ஜூதாவின் மகனுமான ஆகாஸ் ஜூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் இரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி நீ உன் மகன் செயாத்யாசியை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. மன்னான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாய் இரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்று பார். இரட்சின் சிரியா நாட்டினர் இரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளில் இருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராஹிமோடும் இரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி ஜூதாவுக்கு எதிராக நாம் படையெடுத்துக்கு சென்று அதை நடுநடுங்க செய்வோம். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு, நம் செயல்களுக்கு நம் உழைப்பிற்கும் பலன் எதிர்பார்ப்பது இயற்கை. மனிதர்களாகிய நாம் மட்டுமல்ல இறைவனும் தான் செய்யும் நற்செயல்களுக்கு நன்றி எதிர்பார்க்கின்றார், பலனை எதிர்நோக்கி இருக்கின்றார். இயேசுவின் இத்தகைய எதிர்பார்ப்பு, உழைப்பு, புதுமைகள், வெள்ள செயல்கள் பலன் கொடுக்காததை மனம் திருந்தி மாற்றம் பெறாததை நினைத்து வருந்துகின்றார். மனம் மாறி வாழ்வை உறவை மாற்றியமைக்காவிட்டால் அவர்களுக்கு இழப்புகளையும் பட்டியலிடுகின்றார். இறைவார்த்தை நம்மையும் எச்சரிக்கின்றது. நம் வாழ்விலும் இறைவனின் அருளுக்காக ஆசீர்வாதத்திற்காக அவரின் உடனிருப்புக்காக நன்றி சொல்லுவோம். நாம் நமது தீய செயல்களிலிருந்து மனம் மாறி புதுவாழ்வு வாழ்ந்திட தேவையான அருளை கொடுத்திட வரம் வேண்டுவோம். நன்றி, வணக்கம் ரஜனா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:19 நிமிடம். ஐக்கிய ராஜ்யத்தில் 7:19 நிமிடம். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
5: நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு
0: நன்றி
5: உங்களுக்கு வணக்கம் வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு சிவபுராணத்தின் தொடர திறப்ப உண்டு. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேரத்தே நின்ற நிவனடி போற்றி, மாய பிறப்பறக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் துறை தெரு துறைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. உடை ஆண்டவனுடைய திருவடிகள் நம்மை காப்பனவாக, நமது அப்பனுடைய திருவடிகள் காக்க, ஒளிமேனியனுடைய திருவடிகள் காக்க, மங்கள பொருளாகிய சோர்வானுடைய செவ்விய பாதங்கள் காப்பனவாக, அன்பிலே விளங்கி நின்ற மாதிலாதவன் திருவடிகள் காக்க, வஞ்ச பிறவியை வேதறுக்கும் வேந்தன் திருவடிகள் காக்க, அழகு நிரம்பிய திருப்பெருந்துறையில் வீற்றிருந்த நமது இன்பன் திருவடிகள் நம்மை காக்க, தவிர்த்தாத இனிமையை ஆறாக நல்கும் மலைபோலும் பெருமான் நம்மை காக்க. நன்றி. நீதி தொடரும். தக்கனையும் எச்சனையும் கலையறுத்து தேவர்கணம், தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி, துக்கமோகந்த வருதம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கச்சனுக்கு மிகத்தலை மற்ற அருளின் காலேலோ மலர்ந்த வெளியாயின் திருநரம் கும்புட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதான் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த கருவி நீர் அருவி நீர் சொரிய கை மலர் உச்சி மேற்குவித்து பண்ணினால் வீடு அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் திருச்சி தம்பலம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோய்சுரியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:21 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு ரவையை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்,
6: இனிய காலை வணக்கம் ராஜா.
0: வணக்கம், நீவிஸ்ரீ நலமா இருக்கீங்களா?
6: ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல் 48 கடவுள் தம் நகரை என்னாலும் விதைத்திருக்க செய்வார் என்கின்றது திருப்பாடல். இன்றைய நற்செய்தி வாசகம் புனிதம் மத்தேயு எழுதியது. அதிகாரம் 11:20-24 அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். பொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பிட்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் செய்தோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். கப்பர் நாகூமி, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதனையில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதேமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக கடவுளின் ஆசீர் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும் அந்த ஆசீரை நிலைக்கச் செய்வது நம்மை பொறுத்த ஒன்று. பொராசின் நகரே, பெட்சாயிதாவே, உங்களை திருத்த உறக்கமின்றி அற்புதம் செய்தேன், அனைத்தும் மறந்தீர் என்கின்றார் இயேசு. இன்றைய நற்செய்தியில் மனம் மாற மறுத்த கடின உள்ளங்கள் இலகிட பலமுறை பல வல்ல செயல்களை செய்து வந்த இயேசு தனது மன உளைச்சலை இங்கே பதிவு செய்கின்றார். ஏனெனில் கடின உள்ளத்தோரை மனம் மாறி இறைவனின் விளிமியங்களை நம்புங்கள் என்று பல அறச்செயல்களை செய்து காட்டியும் அவர்கள் மனம் மாறாது கடின உள்ளத்தோடு இருந்த மக்களை சாடுகின்றார் இயேசு. நாம் எமது துன்ப வேளைகளில் எம்மை காப்பாற்றக்கூடிய இறைவனை விட்டுவிட்டு நிலையற்ற மனிதர்களில் நம்பிக்கை வைக்கின்றோம். அதனாலே பல வேளைகளிலே ஏமாந்து விடுகின்றோம். எமது நம்பிக்கையை இறைவன் மேல் வைக்கும் போதுதான் நாம் காப்பாற்றப்பட முடியும். உண்மையை கண்டும் அதை ஏற்க மறுப்பதில் கடவுளையே புறக்கணிப்பதற்கு சமம். ஏனென்றால் கடவுள் நம் உள்ளத்தின் ஆழத்தில் நமது மனச்சாட்சியின் வழியாக நமக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு கண்டுகொள்கின்ற கடவுளின் உண்மையை ஏற்காமல் உதவி தள்ளும் போது கடவுளின் செயலுக்கு முட்டுக்கட்டை இட்டு அவரிடம் இருந்து நம்மை பிடித்து விடுகின்றோம். அன்றைய கப்பர்நாகும் மக்கள் இயேசு உணர்ந்த உண்மையை காண தவறினார்கள். இயேசு அவர்களின் மனம் நொந்தார். எனவே நாம் மனம் மாற வேண்டும். நம் வாழ்க்கையை திருப்பி ஒரு புதிய முறையில் அதை வாழ்ந்திட வேண்டும். அப்போது கடவுளின் அருள் நம்மோடு தங்கி இருந்து நம்மை வழிநடத்தி செல்லும். இறைவா, ஒவ்வொரு நொடி இப்பொழுதும் எங்களை நீர் வழி நடத்தி செல்கின்றீர் என்னும் அதிசயத்தை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திட எங்களுக்கு அருள்தாரும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த வேண்டுகிற சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்த நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று புரிந்து கொள்ளும் வேளையிலே உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் இந்த வேளையில் இறைவனுடன் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமின் அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: வணக்கம்
0: ஷான், நலமா இருக்கீங்களா? என்ன சௌரம் ஓ நல்ல நல்லா இருக்கு, நீங்க கதைங்க உசாரா கதைங்க, தாருங்கள் உங்கள் நட்சத்திரி
7: செவ்வாய்க்கிழமைக்கும் மூலமாக ஏற்றுக் கொள்ள வேண்டும். பகவான் இந்த நிலத்தில் தெளிவாகவும் தர்க்க தேவியாகவும் அன்பாகவும் விளக்கியது. உலகில் மனிதன் உருவாக்கப்பட்ட எதுவும் கடவுளின் மகிமை மகத்துவம் மற்றும் கம்பீரத்துக்கு ஈடாகும். அது சக்தி வாய்ந்த இந்த மின்விளக்காலும் சூரியன் இணையத்தில் பிரகாசத்திற்கு விழா முடியுமா? உலகில் எந்த பாம்பும் பாம்பாலும் ஒரு பெருமழையால் குறைக்க நீரின் அளவை வழங்க முடியுமா? உலகம் உள்ள மின்விளக்கால் வாயுவன் கொடுக்கும் குளிர்ச்சியை செய்ய முடியுமா? கடவுளிடம் குறைவாளம் பிராரளமானவை மற்றும் ஒப்பிட முடியாது. நமக்கு வழங்கப்படும் அனைத்து வழிகளுக்கும் நாம் வரவேற்கிறோம். நம்மை வழங்கும் ஆரோக்கியத்துக்கு நாம் தமிழ்கிறோம். நீங்களும் வழங்கும் நெஞ்சாக துறைக்கு நாம் வரி செய்கிறோம். ஆனால் நமக்கு உருவில்லாத சக்தி ஒளி மற்றும் காற்றை வழங்கும் அந்த மாபெரும் உறவினுக்கு நாம் என்ன செலுத்துகிறோம்? வழங்கப்படும் சேவைக்காக நாம் பல்வேறு துறைகளுக்கு வரி செலுத்தும் போது கடவுளுக்கு நன்றியும் பேசுவதும் நமது கடமை அல்லவா? ஒருவரும் பற்றாக அந்த ஊரங்களை நமக்கு வழங்கிய கடவுளுக்கு நாம் எந்த நன்றியை காட்டுவதில்லை. உண்மை முடியில்லாத அளவில் நமக்கு எதிராக கொடுக்கும் கடவுளுக்கு நமது நன்றியை காட்டுவது நமது உண்மையான கடமையாக இருக்கும். அத்தகைய நன்றி இல்லாதது இந்த உலகில் கொண்டாடத்துக்கும் குழப்பத்திற்கும் காரணமாக அமைகிறது. யாரையும் விமர்சிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவுகிறார்கள். அந்த பகவான் தனது உரையில் ஒரு குருகம் மட்டுமே நேற்றுமே நாளை
0: நிறைவு செய்ய வந்திருக்கும் திருமதி ஜியா நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். ஜியா நடேசன்,
8: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
8: ஓ நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்க கலையோர்களும் நலமா இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு குரு சிறப்பான நாள் ஆமி, அதையும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நான் மானிப்பாயிருந்து தியானம் கிறிஸ்தான் அச்சுங்கனை. இன்று பொது காலத்தின் பயனின்றாம் வாரத்தில் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய இறைவார்த்தைகளை நம் மகளிரை எளியவர்களுடன் நன்கு காட்டல் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றது. ஆடம்பரமான வழிபாடுகளை விட பிறர்த்திய துடைக்கும் உண்மையான கனிவான செயல்களே கடவுளுக்கு உகந்தது என்பதை நம்மோடு நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த இறைவார்த்தைகள் நமக்கு நல்வழிப்படுத்தல் வழிகோலாக அமைந்துள்ளது. எனவே நாம் இறைவன் பாதையை சென்று நல்ல பயனை பெற்று இறைவன் ஆசியை வாங்கி நல்வழிவாக வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கு நன்றிகள்.
8: மிக நன்றி.
0: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரத்தை தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தில் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 14ஆம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது. மேசம் முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான நிகழ்வோடு இணைந்து கொள்கின்றார் எங்களுடைய ஷா.
9: நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராசி நண்பர்களுக்கு மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள் நடக்கும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் கோச்சுன்னு போனவா திருப்பி உங்ககிட்ட நல்லா பேசுவாள், ஆச்சரியமாக இருக்கும். என்ன கோச்சுன்னு போயிட்டாலே அப்படின்னு சொல்கிறவா திருப்பி உங்ககிட்ட நல்லா பேசுகிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பெற்றவங்களுடைய கஷ்டங்கள் அதே மாதிரி அவங்க படிக்க வச்சது அவங்க இருக்கக்கூடிய நம்மளுக்காக பண்ண விஷயத்துக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்தே ஆகணுங்கிற ஒரு வெறி மனசுக்குள்ளே எப்போவுமே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அது அதீதமாக இருக்கும். அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில கடுமையான சூழ்நிலைகளை தாண்டி வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். ஜெயிச்சு வந்துடுவீங்க, வெற்றி உங்கள் பக்கம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பல பேர் கிண்டல் கேலி பண்ணாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மலை, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கடல், ஆறு, இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடங்களுக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் வரும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ண பகவான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடி வரும். சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நாள். ஏதாவது சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமான நாள். வெளிநாட்டில் இருக்கிறவா அம்மா அப்பா அவர்கள்ட்ட பேச ரொம்ப நாள் ஆச்சு பேசி அப்படின்னு சொல்லி, அதே சமயத்தில் பேசாத இருந்தவங்கத்தோடு திருப்பி பேசுவான். முதலீடு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய பிஸ்னஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சீட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதானும் ஒரு பணம் வந்துடுதுன்னா தேவையில்லை, நான் இதை ஆரம்பிச்சிருவேன். ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு புதிய தொழிலெலாம், டெய்லரிங் பண்ணிகிட்டுருக்கோம், கார்மெண்ட்ஸில் இருக்கவங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்லாம் வித்துன்னு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியான மாற்றம் வரும். ரிஷபராசிக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு பலவிதமான யோசனைகள், பலவிதமான கேள்விகள். நான் எங்கேயாவது போனால் கூட அவங்க நிறையா பேர் கேட்க, சார் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குது, பட் பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் திங்கிங், அது மட்டும் இருந்தால் போதும். பிரயாணம் அலைச்சல்கள்லாம் இருக்கும், பட் பெனிஃபிட் இல்லையேன்னு யோசிக்கிறீங்க, கண்டிப்பாக வரும். தைரியமாக இருக்கலாம். ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் பிள்ளையார் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யோசித்து பார்த்தோம்னா தெரியும் எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ண, நம்மகிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. அந்த காரியத்தை, காலத்தை நம்ம பயன்படுத்தாமல் விட்டு விட்டோம். இந்த காலத்தை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம், இதை என்ன சார் பண்ணுறது? ஏதாவது ஒன்று மாற்றம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி திருவினையாகும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள். நிறைய விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்க. பண வரவுகள் தேடி வரும். ஒரு சில காரியங்களில் நீங்கள் நினச்சது கிளிக் ஆகும். ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் இந்த தவறே பண்ணலை ஆனாலும் என்ன சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மைண்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அட்வகேட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, நர்சிங் லைன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கரஸில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக இந்த இடத்துலேருந்து வேலையிலேருந்து மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் ஒரு சமயோஜித யோசனை, ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்றைய தினத்தில் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும். குழந்தைகளை பார்த்தா குழந்தை மாதிரி மாறிவிடுவேன், சிச்சி சிச்சி சி சிச்சிஜின்னு சொல்லிட்டு அவட்ட விளையாண்டு இருப்பேன். அதே சமயத்தில் பெரியவங்களை பார்த்தா அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறுவீங்க. பத்து பேர் பார்க்குறவங்க என்னடா அது இப்போ தான் விளையாண்டுருந்தாங்க டக்குன்னு ஸ்ட்ரிக்டாக மாறிட்டாலே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க வாக்கிங். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிளிங் போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றிருப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க, நல்ல அற்புதமான வழிபாடாக அமையும். கடகராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஜெயிச்சே ஆகணும் சார், விளையாட்டே கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் போயாச்சு, இனிமே இப்படியே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நத்திங் வில் ஹேப்பன், வி வாண்ட் டு மூவ் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துடும். ஸோ நீங்கள் எப்படியும் ஜெயிக்கணும், ஐ வாண்ட் டு வின் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க. எதர் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆர் ஜாப், நம்ம வந்து பிஸ்னஸ் இல்லைனா ஜாபில் எப்படியும் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுருவீங்க. சேல்ஸில் இருந்துட்டுருக்கோம், மார்க்கெட்டிங்கில் இருந்துருக்கோம், மெடிக்கல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யூ ஷுட் நாட் டூ மிஸ்டேக், அதாவது நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம பாடம் கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இனிமே வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க பண்ணால் அதே தப்பை நம்ம பண்ணக்கூடாது, இவங்க பண்ணால் அதே தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கடகராசி நண்பர்கள் நிறைய யோசனையில் இருப்பீங்க. கடகராசிக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் வந்து ரொம்ப சூக்ஷமமாக அதில் நுண்ணிப்பாக பார்ப்பீங்க, கண்டிப்பாக அதை எடுத்துருவீங்க. அந்த ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள்லாம் நிறையா இருக்குது. கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு ஒரு விஷயத்தை வந்து மனசில் போட்டுட்டோன்னா அது அப்படியே நடக்கணும். நடக்கலைன்னா அதை ஏன் நடக்கலை, ஏன் ஒய் ஒய் ஒய் ஒய் ஒய்ங்கிற பலவிதமான யோசனை, பலவிதமான கேள்விகள் மனசில் இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, சக்ஸஸாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்சது நடக்கும். இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அதே சமயத்தில் சமயோஜித யோசனை நிறைய மனசுக்குள்ளே ஐடியா ஐடியாவாக வரும். பட் அந்த ஐடியாவை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம், வெளியில் சொல்லாமல் காரியம் நீங்கள் வந்து செயல்படணும். அது செயல்பட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் நீங்கள் சிந்திக்கணும். அந்த மாதிரி யோசனைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் பால் சம்பந்தமான வியாபாரம், தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம், கடல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவர்கள், கடலை நம்பி தன்னுடைய தொழில் வந்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். டியூஷன் வந்து நம்ம எடுக்கலான் இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுக்கலான் இருக்கோன்றவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சில பேருக்கு பார்த்துட்டு இல்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் தப்பு கிடையாது. உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணித்துன்னா ரெஸ்ட் எடுத்துன்னு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை செய்யலாம். நிறைய விஷயங்களில் மறதிகள் இருந்துட்டு இருக்கும், காஸ்ட்லியான பொருட்கள் எங்கே கொண்டு போய் மறந்துடாதீங்க. ஐயோ மறந்துட்டேனே, பூட்டுனது கதவு பூட்டுன்னு திருப்பி வந்து ஐயோ கதவு பூட்டலை, லைட் ஆஃப் பண்ணல, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற சில விஷயம். சில பேர் இன்சூரன்ஸ் போடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் சம்மந்தமான ரிலேட்டடாக செக்கிங்லாம் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. மாத்திரை மருந்துகள்லாம் வாங்குறது நல்லது. ஏதாவது மெடிக்கல் விஷயமாக டாக்டர்ஸில் அப்படியே விட்டு போயிருந்த விஷயம்லாம் எடுத்து செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ நவக்கிரக வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு ஒரு விரக்தி, ஏதோ ஒரு விரக்தி வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து எப்போ வந்து சால்வ் பண்ணுறது, எப்போ இதை வந்து சரி பண்ணுறது, இதை இந்த பிரச்சனை வந்தால் அது பிரச்சனை வருது, அதாவது தன்னுடைய பிஸ்னஸையும் ஃபேமிலியும் அதை சரிசமமாக கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருந்துகிட்டு இருக்கும். சரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து இதே யோசிச்சுட்டு இருந்தோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட டிசிஷன் கேட்டல அப்படின்னு சொன்னால் இந்த பத்து பேரும் பத்து விதமான டிசிஷன் எடுத்து சொல்லுவாங்க. அதனால் மனசில் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை எடுத்து செய்தல்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்தலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, டயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. உங்களுடைய ராசியே அப்படி தான். அதனால் நீங்கள் எதுவுமே குழம்பினேல் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி விட்டுருது. குழம்பாமல் முடிவெடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திருமண காரியங்கள் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக லாபம் உண்டு. வாகனத்தில் கவனம் தேவை. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். கெட்ட கனவுகளை உதறி விட்டுருங்கோ. நல்ல கனவுகள் உங்களுக்கு அற்புத பலன்களை தரும் என்று உங்களுடைய எண்ணத்தை வலுப்படுத்தினாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. நீங்கள் எங்கேயாவது போனேன்னா கூட டக்கு டக்குன்னு சிக்னல்லாம் விழுந்துடும். ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அப்படின்னு, பிகாஸ் பாசிட்டிவான ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த ரேசிங் அதே போன்று பெரியவங்க சொல்லுவாள், வேண்டாம் சொன்னால் கையில் ஸ்லோவாக போ அப்படின்னா ஸ்லோவாக போகணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கையில் வச்சுக்கணும். யார்ட்டேனும் பேசும்பொழுது நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசிடப்படாது. இதில் கவனம் தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பிடிவாதமாக இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. வைராக்கியம்னு சொல்லுவாங்களே அது உங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பிடிவாதமாக ஜெயிச்சு வரத்துக்குன்னா அற்புதமான நாள். நிறைய நல்லவர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கும். விடா உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இனிமேலும் நல்லா வரத்துக்குன்னான வாய்ப்புகள். இன்றைக்கி ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், எங்கேனும் முக்கியமான இடங்களில் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றின் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. வெளிநாட்டுக்கு போய் சில விஷயங்களை வந்து கற்றுக்கணும், அதை வந்து நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி அந்த வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி நண்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாராயண நாராயண நாராயண நாமம் மிகப்பெரிய வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பாக்யம், அதாவது பாக்யம்னா என்னென்னா நினச்சா நடக்கும். அதில் எப்படி நினைக்கணும், பாசிட்டிவாக நினச்சாலும் நடக்கும், நெகட்டிவாக நினச்சாலும் நடக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க, எதை விஷயத்தை செயல்படுத்துகிறீங்கன்றது பொறுத்து இருக்குது. இஃப் யூ டாக் நெகட்டிவ், ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நெகட்டிவ் திங்ஸ் வந்துடும். இஃப் யூ டாக் பாசிட்டிவ், ஆட்டோமேட்டிக்கலி பாசிட்டிவான வரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி நாளை ஆரம்பிக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியமும் எதையும் வெற்றி கொள்ள மனோபாவமும் இருக்குது. ஸோ இதை மட்டும் இந்த ஒரு நாள் குறை சொல்லாத நாளாக மாறினால் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் லாபம் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களே, இத்தனை லோன் அலைஞ்சுட்டு இருக்க லோனுக்காக கிடைக்காதா சார், கிடச்சிருமே, வேலையும் கிடைக்கும், கடனை அடைச்சிடுவீங்க, தைரியமாக இருங்க. இன்றைய தினம் தனுசு ராசி நண்பர்களே, விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க, நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள், மகர ராசி இன்றைய தினத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும். நம்ம வந்து வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி இத்தனை நாள் கவலைப்பட்டுருந்தோம். ஏதாவது பேசப்போய் அது தப்பாகி நாம் ஒன்று சொல்ல போய் அவா ஒன்று புரிஞ்சுண்டு இது கவனமாக இருக்கணும். பட்ட இடத்துலையே போடும். சில விஷயங்களில் நம்ம தலையிடப்படாதுன்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அதே போன்று அண்ணா தம்பி, இவங்க விவகாரம், கணவன் மனைவி, அம்மா புள்ள, அப்பா பொண்ணு, இந்த மாதிரி விஷயங்களில் சண்டை எண்ட போட்டால் தலையிடப்படாது. நம்ம அதாவது கொஞ்சம் பேச ஈச போனோம் அப்படின்னு சொன்னால் கடைசி திட்டு வாங்கிப்போம். நம்ம வாளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப இந்த கிளாஸ் ஐட்டம் சொல்லுவாங்கள்ல, உடையக்கூடிய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவாளை பற்றி காசிப்ஸ் வேண்டாம். இன்றைய தினத்தில் தோன்றதெல்லாம் சரின்னு நினைக்க வேண்டாம், சரி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் எப்படி சார் நினைக்கிறதுனா, கொஞ்சம் பேலன்ஸ்டான மைண்டை வச்சுக்கோங்க. ஏதாவது பிரச்சனை வந்து, ஓ இன்னைக்கு டைம் சரியில்லை அதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுன்னா நவக்கிரக வழிபாடு தான் துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி, கும்பராசிக்கு இன்றைக்கி அற்புதமான நாள். இன்றைக்கி பலவிதமான யோசனைகள் மனசில் வரும். யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவா, நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவோம், யாராவது இடத்துக்கு போங்க, வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுவாள். எண்ணெய் சம்பந்தமான பிஸ்னஸ், அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணக்கூடிய இது, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தை வைத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நகைச்சுவையாக பேசி பல காரியத்தை சாதித்துக்கொள்வீங்க. உற்றார் உறவினர் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்வார். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு மாறி நடக்கும் காரியம். ஏன் கவலைப்படுறீங்க? சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்ளக்கூடாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வா காரியவாதி, வா அப்படி இப்படி இதெல்லாம் பேச தான் செய்வா, காதிலே இருக்காது. நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ஒர்க் என்ன, நம்ம எதை நோக்கிய பிரயாணங்கள் பண்ணுறோம், நம்மளுடைய தர்மா என்ன கர்மா என்ன, இது ரெண்டு விஷயத்தை இஃப் யூ கான்சன்ட்ரேட் யூ வில் கெட் சக்ஸஸ். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தினுடைய அனுகிரகம், ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான தினம். ஆரோக்கியம் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், இது எல்லாம் நினச்சது நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம், எப்படி எப்படி இது அப்படிங்கிற மாதிரி. காரிய வெற்றி உண்டு, காரிய அனுகூல்யம் உண்டு, நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். சின்ன விஷயத்தை யோசிப்பால் அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சார் பயமாக இருக்குது, ஏன் பயப்படுறது? ஏழரை சனினால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கிரக நட்சத்திரம் சாதகமாக இருந்தால் எல்லாமே சாதகமாக இருக்குமே. சரி அப்படியே பயந்தாலும் ஒரு டைம் லைன், நீங்கள் மத்தியானம் வரைக்கும் பயந்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் தானே பயந்துக்கிறேன். இல்லை சார் தானாக பயம் வருது, கரெக்டு தான். மத்தியானம் வரைக்கும், அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. வீடு, இடம், பொருள், வாகனம், பொருட்கள் சேர்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைய தினத்தில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக, மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம், திக்கொற்றோருக்கு தெய்வம் துணை, வேலுண்டு வினையில்லை முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி
0: அன்பு உறவுகள், 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த யோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானிலை

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். காலை வணக்கத்தோடு பத்மராணி அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் பத்மராணி.
1: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்கள் பத்மராணி. கேட்போம்.
1: இன்றைய தினம் அமீனா பிஸ்னிக் சந்திரசேகர பேத்தி.
0: அமீனா.
1: அவ பிறந்த நாளை கொண்டாடுகிறா. அவளோடு சேர்ந்து பரமேஸ்வரன் சரவ தம்பதிகள் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். சகலரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று என்றென்றும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. இந்த அன்பான தகவலை தெரிய தந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள் அமீனா பிஸ்மினி அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். சந்திரசேகரம் ஐயா அவருடைய பேச்சு. அதே போல் எங்களுடைய அன்பினர் பரமேஸ்வரன் சரோஜா தம்பதிகள் இன்று தங்களது திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: பரமேஸ்வரன் சரவ தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் எங்கள் நலமாக சந்தோஷமாக தீக்க சுமங்கலியாக இருக்க வாழ்த்திக் கொண்டு அத்துடன் சந்திரசேகரம் அவரோட பேச்சு அமீனா மிக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்து அந்த
0: நன்றி சௌரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் நன்றிகள். அவர் வந்தனா தயாளன் அவர்களை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கின்றார் எங்களுடைய புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். வணக்கம் புஷ்பவதி. நலமா இருக்கிறீங்களா?
3: ஓவண்ணா இனிய கால வணக்கம். அன்பாக உரையாடுவது மகிழ்ச்சி. என்ன நீங்கள் எல்லோரும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் என்ன பேர் என்ன இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். அதோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற திருமதி பரமேஸ்வரன் சரோ தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் நீண்டாயில் நிறை செல்வம் அட்டை சரியம் சகல

0: வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்க நலமா வாழ்த்துங்க.
1: அதை கண்டிதான் இன்று சந்திரசேகர் ஐயா என்ற பேத்திக்கு எங்க குடும்பத்தின் சார்பில், அவீனாவுக்கு எங்க குடும்பத்தின் சார்பில் நல்லிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழன வாழ்த்திக் கொண்டு அத்துடன் பரமேஸ்வரி சரோஜா தேவியின்
0: பரமேஸ்வரன் சரோஜா
1: அவர்களுக்கு எங்கள் திருமண நாள் வாழ்த்துக்களை நிறைந்த மனதோடு வாழ்த்திக் கொண்டு நன்றி
0: வணக்கம். நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி வணக்கம் ராஜா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு அவருடைய தொடர்பு இணைந்து உள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறோம் அண்ணா.
0: நன்றி.
2: அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்தரவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மலலை அபீனா அவர்களுக்கு மது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் இருந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டும் பிள்ளையாக வாழ்க வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு அதே நேரம் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திருமதி பரமேஸ்வரன் சரோ தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டு தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வதனி, நலமா இருக்கிறீங்களா?
3: நலமாக இருக்கிறேன் அண்ணா. வணக்கம் அண்ணா. நீங்களும் அப்படியே நல்ல நலமாக இருக்க வேண்டும் வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற சந்திரசேகர ஐயா பேட்டி அமீனாவுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அமீனா செல்லம் என்று போல் என்றென்றும் சகல சௌபாக்கியத்தோடு நோய் நொடியின்றி உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு நூறாண்டு காலம் வாழங்கொண்டு கொண்டு வாழ்த்தி கொண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் சரமேஸ்வரன் சரோ தம்பதிகள். இவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல் வாழ்த்துக்கள். தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் இணைபிரியாது நூறாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த தம்பதிகளையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்த பிள்ளை செல்வத்தையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் வதினி மோகன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறோம்.
0: நன்றி.
4: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சந்திரசேகர ஐயாவின் பேட்டி அமீனா பிஸ்டிக்கு ஒரு அன்பான வாழ்த்துக்கள். அந்த குட்டி எல்லா செல்வங்களோடு சீரும் சிறப்புமாக வாழ்வோண்டு வாழ்த்தி கொண்டு அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சரோபரமேஸ்வரர் அவர்கள் என்று உணவிரியா தம்பதிகளாக சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலியாக வாழ்வன் ஒன்று வாழ்த்தி கொண்டு விடவிடுவோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். இணைந்தவர் பேசுங்கள். அவருடைய தொடர்பை துண்டித்து அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வைபரோடாக இணைந்திருக்கிறார் சாந்தினி வடிவேல். நலமா இருக்கீங்களா சாந்தினி?
5: நன்றி, நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே நலமாக இருக்க வேண்டும் என்று குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் பெல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் செல்ல அன்பு குட்டி அபினா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது போல அவன்று போல் என்றும் சில சௌபாக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சில கலைகளை கற்று சிலகலா வள்ளியாக போட்டு பிள்ளையாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிராமியமாக வேண்டிக் கொண்டு அத்தோடு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி பரமேஸ்வர சரோ தம்பதி என்று போல் என்றும் சில சௌபாக்கியத்தோடும் நுண்டாயலோடும் ஆரோக்கியத்தோடும் தீக்க சுமங்கலியாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றுதான் பல அபிராமியம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடப்பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பேற்று அவர்களை வாழ்த்திய உங்களுக்கும் நன்றிகள். அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
6: நாங்கள் நலமா இருக்கும் ராஜா. நீங்கள்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
6: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அமீனா செல்வத்துக்கு சகல ஐசுவர் வீட்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கு நல்ல

0: புள்ளியாக கைகளில் திறந்து விளங்கி பல வட்டங்கள் வெட்டி நோயினோடு இன்றி முதல் ஒன்று பாதித்து பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கை என எனது குடும்பத்தான் வாழ்த்து கூறுவோம். இன்று திருமண நாளை கொண்டாடும் பரமேஸ்வரன் சரோ தம்பதிகளுக்கு சகல அச்சலம் பெற்று என்றென்றும் திறன்சியாக என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக உள்ளிடம் விட்டு அவர்களோட இதாக கலந்து நோய் நொடி இன்றி முருகந்தோர் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கவென எனது குடும்ப சார்பில் வாழ்த்துக் கொள்வோம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி சோதரம் இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
0: நன்றி வணக்கம்
1: ராஜா. சரி, அன்பு ஒரு விளையத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. அவர்களுக்கான மங்களகரமான பாடலையும் தந்து

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் செல்வி அமீனா சந்திரசேகரம் ஐயா அவர்களுடைய பேட்டியும் எங்களுடைய அன்பு நேயர் திருமதி சரோ பரமேஸ்வரன் தம்பதிகள் என்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று தீர்க்க சுமலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. நிறைவுக்கு வந்தது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக வளமை போல் என்றும் டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பிரான்ஸ் முக்கிய பங்காளியாக உள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் எமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என்று தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்ச் விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்த செயல்முறையை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று மக்கள் தொழில் வல்லுநர் மையம் வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் துரித நடவடிக்கைகள் காரணமாக அச்சமடைந்துள்ள பழைய அரசியல் ஊழல்வாதிகளும் கடத்தல்காரர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை கவிழ்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தமக்கும் அத்தகைய வாய்ப்பை வழங்குமாறு கோரியும் தேசிய தொழிற்சங்கம் மற்றும் சிவில் முன்னணியின் பிரதிகள் அடங்கிய குழுவினரால் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தோல்விகளை மறைக்க எதிர்க்கட்சிகள் மீது பழி சுமத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பியல் நிசாந்த சில்வா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதிவுகளை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பேராசிரியர் தொடர்பாக எந்த அவதூறு பதிவுகளையும் செய்யக்கூடாது என்றும் இடைக்கால கட்டளை வழங்கி பரிசுத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என்று தெரிவித்து பிரதிவாத தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு நேற்று ஒருமனதாக நிராகரித்து உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை காவலர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் தேவைக்கேற்ப சூம் தொழில்நுட்பம் ஊடாக நிகழ்நிலையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்கா தெரிவித்திருக்கிறார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கொனகின முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று தொம்பே தரங்குடை பகுதியில் விசேட சோதனை ஒன்று நடத்தப்பட்டது போது 9 கிலோகிராம் மற்றும் 128 கிராம் எடையுடைய கிறிஸ்டல் மெத்தம்பெட்டைன் எனப்படும் ஐஸ் போதைப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. லிந்துலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நண்பர்களுடன் ஆற்றில் நீராட சென்ற நிலையில் காணாமல் போன மாணவனை தேடும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சட்டவிரோத குஸ்வக போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் முயற்சிக்காக மிக ரகசியமாக கடற்கரை பகுதிக்கு உளவு யந்திரம் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத சுருக்கு வலையினை மருதங்கணி போலீசார் பறிமுதல் செய்ததோடு இது தொடர்பாக ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த 2 வருடங்களாக தனது தாத்தாவினால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. 4 பேரை படுகொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த சந்தனபர் ஒருவரை வடமத்திய மாகாண மேல்நீதிமன்ற நீதிபதி இந்திக அத்தநாயக்கா வழக்கில் இருந்து விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறார். கடந்த 16 ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த இந்த வழக்கு தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. யாழ்ப்பாண சிறைச்சாலை வளாகத்தின் மேல் ட்ரோன் பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இலங்கையில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்புகா மாவட்டங்களில் அதிகளவான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் சத்யாகரத் இந்த விடயத்தை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்ற நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கிவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை மற்றும் மோன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அம்பாறை மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்ட நவகம்பர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய்நார் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று மாலை திடீரென ஏற்பட்ட பாரிய தீபத்தில் தொழிற்சாலைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய திருமண சந்தை குறித்த புதிய ஆய்வறிக்கை ஒன்றில் 2025 ஆண்டில் இந்தியர்களின் வெளிநாட்டு திருமண தங்குமிடங்களுக்கான விருப்ப தேர்வுகளில் இலங்கை அதிவேகமாக வளர்ந்து வரும் நாடாக உருவெடுத்துள்ள விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையான 4 மாத கால பகுதியில் இலங்கையில் கடன் அட்டைகளின் நிலுவை கடன் பொறுப்பு 10,313 மில்லியன் ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த மேலும் ஒரு யாத்திரிகர் நேற்று காலை திடீரென உயிரிழந்து போனார். கதிர்காம பாத யாத்திரையின் போது இடம்பெற்றுள்ள 3வது மரணம் இதுவாகும். இலங்கையின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா நேற்று முறைப்படி தொடங்கியிருக்கிறது. இந்திய கல்வி அமைப்பு தற்போது நேர்மையற்ற முறையில் பணம் பறிக்கும் ஊழல் யந்திரமாக மாறிவிட்டது. இதை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகொள்ளவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பங்கள் அமைப்பு ரீதியான தேர்தல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி மீண்டும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். குதிரை பேர குற்றச்சாட்டு தெரிவித்த விவகாரத்தில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லாவிடம் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்பியிருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க முதல்வர் விஜய் தலைமையில் வருகின்ற 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசின் குதிரை பேர அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து வரும் சனிக்கிழமை திருச்சி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோர் நேற்று சந்தித்து பேசியுள்ளார்கள். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள சபரியார்புரத்தில் தனது மகள் மகன் மீது மின்சாரத்தை பாய்ச்சி கொன்ற 45 வயது தந்தை பின்பு தன் மீதும் மின்சாரத்தை பாய்ச்சி கொண்டு உயிரிழந்து போனார். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குப்பை குவியல் சரிந்ததில் 9 பேர் இறந்து போனார்கள். டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி முடிவடைந்த நிலையில் நேரடி நெல்லியங்களில் நிலவும் குளறுபடிகளால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். தமிழகத்தில் பொது இடங்களில் மாடுகளை வெட்ட விதித்த தடை நீக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பினை வழங்கியுள்ளது. வியட்நாம் படகுபத்தில் பலியான 15 இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் நேற்று மும்பை வந்து சேர்ந்தது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொது இடங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு தடை விதிக்கும் வழிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மறுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பழனி கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் பெறுமதியான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சார் பதிவாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் மருத்துவமனை மேம்பாட்டுக்காக இந்தியா 17.24 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் நேற்று கையொப்பம் இட்டிருக்கின்றன. காதலித்து விருப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடி போகும் இளம் ஆண் பெண்களை அரசு எப்படி தடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்துவதாகவும் கவலையை தெரிவித்திருக்கிறது. இலக்கியத்தில் இந்தியாவின் மிக உயரிய விருதாக ஞானபீட விருது காணப்படுகிறது. இந்த ஆண்டின் ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துவுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோவிலை அடுத்த மலையடிப்பட்டி அகழ்வாய்வு தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என்று வரலாற்று ஆய்வாளர்களும் பல்வேறு துறையினரும் கூறுகிறார்கள். கோவில் விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது ஆண் பெண் கலைஞர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாவாகவும் கிராட்டுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் துறைமுக முற்றுகை மீண்டும் நடப்புக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்துக்கும் 20 விழுக்காடு சுங்க கட்டணம் தங்களால் விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் மற்றும் யூத அமைப்புகள் மீது சமீபத்தில் நடைபெற்ற தீவைப்பு மற்றும் சேதப்படுத்தும் தாக்குதல்களுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு காரணம் என்று இங்கிலாந்து அரசு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அரசியலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறிப்பாக பெட்ரோல் விலை அதிகரிப்பு வாக்காளர்களை பெருமளவில் பாதித்துள்ளது. இது வரையிருக்கும் இடைத்தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்வால் கடும் பொருளாதார சிக்கலில் உள்ள பாகிஸ்தான் எரிபொருட்கள் மீதான விலையை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து பாகிஸ்தான் முழுவதும் பொது போக்குவரத்துக்கான பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர் சயீது சாதிக் சையது அப்துல் ரஹ்மான் ஊழல் தொடர்பான வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மலேசியாவின் உச்சநீதிமன்றம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. சிறு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சமூக வலைதள பயன்பாட்டுக்கு வயது வாரியான கட்டுப்பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவின் மெயின் மாநிலத்தில் குடிநுழைவு சோதனை அதிகாரிகள் கொலம்பியாவைச் சேர்ந்த 26 வயது நபரை சுட்டுக் கொன்ற சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே வாரத்தில் அத்தகைய சம்பவம் நேர்ந்திருப்பது இது 2வது முறை. இறந்த நபர் அமெரிக்காவில் வேலை செய்ய உரிய ஆவணங்கள் வைத்திருந்தார் என்று மனித உரிமை குழுக்கள் தெரிவிக்கின்றன. மியான்மர் 5 அம்ச அமைதி திட்டத்தை செயல்படுத்துவதில் உறுதியான முன்னேற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசியான் கூறியிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. தமது சமூக ஊடக பக்கம் பிரபலமாடிய வேண்டும், என்ன செய்தால் அது நிறைவேறும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தார் 23 வயது ரென். விருத யோசனை அவருக்கு வினையானது. அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியிலிருந்து வான் குடியோடு ரென் குதித்திருந்தார். சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தைச் சேர்ந்த அவர் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்ததால் 15 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தைச் சேர்ந்த பெண்மணியொருவர் தனது மறைந்த சகோதரரின் நினைவாக பயன்படுத்திய இலக்கங்களின் மூலம் லொட்டரி சீட்டின் ஊடாக $50,000 பரிசை வென்றிருக்கிறார். ஜப்பானில் வேலை நடைமுறை பற்றி ஒருவர் பகிர்ந்த காணொளி பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அவர் அன்கித் புரோஹித் 10 ஆண்டுகளாக ஜப்பானில் வேலை செய்து வருகிறார். தம்மை மிகவும் கவர்ந்தது ஜப்பானியர்கள் எல்லாவற்றிலும் நேரத்தை சரியாக பின்பற்றும் கலாச்சாரம். அத்துடன் திட்டமிட்ட நேரத்தை விட 15 நிமிடம் கூடுதலாக வேலை செய்தாலும் அதற்கான கூடுதல் ஊதியம் அங்கு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டனில் கடலில் சிரமத்தை எதிர்நோக்கிய 2 பிள்ளைகளை காப்பாற்ற முயன்ற 2 இறந்து போனார்கள். எகிப்தின் லக்சூர் நகருக்கு அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான கல்லறை ஒன்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு கிரிக்கெட் ஜம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய அகதி பெண்கள் கிரிக்கெட் அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தகுதிச்சுற்று போட்டிகளில் பங்கேற்பதற்கான காலக்கெடுவை சர்வதேச கிரிக்கெட் சபை நிர்ணயித்துள்ளது. இதன்படி 2030ஆம் ஆண்டுக்குள் அந்த மகளிர் அணி சர்வதேச அளவில் கிரிக்கெட் விளையாட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட இருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் இன்று மோதுகின்றன. உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் காலிறுதியுடன் வெளியேறிய போதிலும் நோர்வே நாட்டின் கால்பந்து அணியினருக்கு அந்த நாட்டு மக்கள் 100,000 பேருக்கு மேலாக திரண்டு உற்சாக வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். உலக சிட்டிங் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் கனடா மகளிர் அணி ஜப்பானை 3-0 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது. கால்பந்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் விளையாட்டு, அங்கு இனவாதத்துக்கு இடம் கிடையாது என்று ஸ்பானிய அணி விளையாட்டாளர்கள் கூறியுள்ளார்கள். பிரான்சும் ஸ்பெயினும் அரையிறுதி சுற்றில் மோதுவதற்கு முன்னர் அவர்கள் அந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். முன்னாள் ஸ்பானிய பிரதமர் மரியானோ ராகோய் பிரான்ஸ் அணியில் பிரெஞ்சு விளையாட்டாளர்களை இல்லை என்று சொன்ன பிறகு அவருடைய கருத்துக்கு ஸ்பானிய வீரர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்து இனவாத கருத்து என்ற அடிப்படையில் அவர்களுடைய இந்த கண்டனம் வந்திருக்கிறது. பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டியில் பிரான்சும் ஸ்பெயினும் பொருதும் அரையிறுதி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் 1 நிமிட மௌனம் அனுஷ்டிக்கப்படும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் அறிவித்திருக்கிறார். 2016 ஜூலை 14ஆம் தேதி பிரான்சின் நீஸ் நகரில் நடந்த கொடூர தாக்குதலில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.21 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.54 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.16 ரூபாய், 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.16 ரூபாய், 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.47 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.48 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.05 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியிடம் பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordre-Gilakke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lakkam Saivarondru 40 Saivarindu Saivarilu 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:20, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: காலவேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஒப்பாரி வைக்காமல் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துங்கள், உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு உங்கள் நெஞ்சில் மறக்க முடியாத எத்தனையோ பாடல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், அவ்வாறான பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் அன்புறவுகளே. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியமா. உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத பாடலை கேட்க ஓடோடி வந்திருக்கீங்க, என்ன பாடல்?
1: திரைப்படம் வந்து ராஜகுமாரன்.
0: ராஜகுமாரன்
1: பாடல் சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பார்க்குது.
0: அந்த பாட்டு கேக்குறீங்க,
1: அதிமுக தோப்பிலேயே ஒத்தி கேட்டு.
0: இந்த பாடல் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத பாடல்?
1: மறக்க முடியாத பாடல்.
0: அப்படியா?
1: நதியாவும்
0: மறக்க முடியாது. நீங்க தவிக்கிறீங்களா? அடேங்க அப்பா, அதுக்கா வண்டியா? மாமன்னரும் முடிவிலேயே ஒரு முடி சாம்பல் ஐயா, எல்லாரையும் இந்த கடவுள் இப்படிதான் படைச்சு உங்களுக்கு ஏக்கத்தையும் தாபங்களையும் படைச்சு நதியால உங்களுக்கு ஒரு கண் இருக்கின்றது. இன்றைய எனக்கு தெரியுது அப்படி இல்ல, அவ நல்ல பொண்ணு, நல்ல கரெக்டரான குடும்ப பொண்ணு. அதுதான் பர்த் சர்டிபிகேட் உள்ளதே இல்ல, ரெண்டு பிள்ளைல இருந்தா நீங்க சொன்னா சரி. ஆண் பட்டி ஆண் புள்ளையா பெண் புள்ளையா?
1: பெண் புள்ள.
0: ரெண்டும் பெண் புள்ள?
1: ரெண்டும் பெண் புள்ள.
0: அவங்கள மாதிரியா?
1: என்ன மாதிரியா?
0: ஓகே, எல்லாம் கல்யாணம் கட்டிட்டுங்களா?
1: இல்ல இல்ல, இப்ப இன்னும் கல்யாணம் கட்டிட்டு
0: பாடல் இப்பொழுது வருகின்றது. கண்ணக்குளியானுடைய 100வது படம், அவற்ற 100வது படம் வருதான் தயாரிப்பு. சிவாஜியின் கள்ளக்குட்டிகள் எல்லாம் கள்ளங்கள், உழைச்சி சாப்பிட்றதுக்கு கஷ்டம். அங்கே வீட்டில் அந்த சொத்துக்களை எல்லாமும் கமலா அந்த என்ன கமலா வந்து சுவாஜின் மன சாந்தின்ற சொத்துக்களை எல்லாம் களவாக எழுதி அப்படி ஒரு சகோதரங்களோட சகோதர பாசம் அம்மாண்ட பாலையும் குடிச்சு இப்படி செய்கிறாங்கன்னா இவங்களை என்ன செய்யறது? அரஞ்சனைகள் அந்த விஷயம் எல்லாம் நதியாண்ட விஷயத்தை, நதியாண்ட விஷயத்தை விட்டுட்டு இதுகள மாதிரி விஷயங்களையும் மாறிக்கும். நன்றி உங்களுக்கான பாடல்.

கவி வரி ஆர் வி உதயகுமார் அவர்கள் இயக்குனர், பாடிக்கொண்டிருப்பவர்கள் சின்ன கோவில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா, இசை இசைஞானி இளையராஜா. இந்த இசைஞானி என்ற பட்டத்தையும் அள்ளி வழங்கியவர் கலைஞர் கருணாநிதி என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றேன்.

0: ஒலித்த பாடலை புங்கையோர் ராஜா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தங்கள். காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். பார்த்திபன் அவர்கள் நலமா இருக்கீங்களா?
1: பார்த்திபன்
0: நலமாக
1: ஏன்
0: வச்சு தர போறீங்களா?
1: தெரியாது
0: தனிமையான வாழ்க்கை உங்களுக்காக ஆண்டவன் தந்திருக்கிறான். என்ன மாதிரி இந்த தனி வாழ்க்கையை கொண்டு இழுக்க போறீங்கள் என்பது நினைக்க கவலையா இருக்கின்றது. பாலசுப்ரமணியம் இருந்தார், அவர் திடீரென்று செத்து போனார். இந்த கொரோனா ஆண்ட கோதாரி வந்து அவரை அழிச்சு விட்டது. சாக வேண்டிய வயது மூப்பு வந்துட்டு சோதரும் அவ இருந்து அவாக்கு வேதனை கூடிட்டு சரியான மனம் வந்த அவால அவ வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு வித்தியாசமான பெண். மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டா, மற்றவருக்கு அள்ளி கொடுக்கின்ற ஒரு நல்ல மனம். ஓ, பேத்திகள் மீது சரியான பாசம், ரெண்டு பேத்திகள், மற்றது ஒரு மகன். அவரும் அவர் வந்து கடைசியா படிச்சது என்ன ஒரு படத்துல, இவர் ஸ்ரீகாந்த் அந்த படத்துல. அதுக்கப்புறம் பாட இயலாது சௌகரம். அவருக்கு 80 வயசு 60 வயசுலயே அவன் காட்டின் விட்டெல்லாம் வந்து வந்து குறைஞ்சு போனோம்னா அவங்க பாட இயலாது. சும்மா விசம்புக்கு கொண்டே போய் இப்ப நான் ஜனநாயக ஒரு பாட்டு கொடுக்குறான்னு சொல்றது காண்டு கேட்பாங்களோலிய. அவள் அந்த பழைய பாட எதிரெடுத்து தம் எடுத்து பாட இயலாது. கொஞ்சம் ஒருத்தனை கொண்டு நீருக்கு உண்டை இறக்கி போட்டு 7 நிமிஷம் இரண்டு சொன்னா அவர் மூஞ்சி அடங்கிடும். அது மாதிரி அவன் ஹார்ட் வந்து படிப்படியா குறைஞ்சு கொண்டு அதை விட வாக்கு சரியான மனுஷன் வந்து ஒரு சாவப்பன் தாய் மாதிரி நல்லபடியும் அந்த பிள்ளைய அவ பார்த்துவர். அவர் நல்ல படித்தவர், நல்லவருடைய பாடல் மேலும் மயங்கி ஜானகியண்டா உயிர். அதே மாதிரி ஜானகி அம்மாவும் அவர் மீத உயிர். அவர் இறந்த உடனே அவன் 50 வீதம் உடைஞ்சிட்டா, பக்கண்டு உடைஞ்சிருவா. ஒரு பேச்சு கூட வாங்காத ஒரு பாடகி அவாக்கு, ஒரு மரியாதை அந்த விளங்குதா கொஞ்சம். அந்த மாதிரி அந்த பாட்டை பாடிட்டு போயிருவா. அப்படி ஒரு மற்ற சரி, நான் இப்போ 4 பங்கா பிரிச்சிருக்கிறா, எழுதி போட்டா எல்லாத்தையும் சொத்துக்களையா. அதுக்குள்ள மருமகள் நாங்கள் அவை என் குடும்ப பேசணும், நாங்கள் கதைக்கூடாது. மருமகளும் கொஞ்சம் தலைக்கணும். நான் இதோட புரிஞ்சு கொள்ளுங்க மேய்ச்சத்தை.
1: சரி, எனக்கு இந்த பாடல் வந்தவர்கள் வாழட்டும்,
0: கொடுமையே
1: மற்றவர்கள் வரட்டும். அதில் இந்த பாட்டு இருக்கு என்ன
0: ஒரே பாடல் உன்னை அழைக்கும். அந்த படம் வந்து ராஜா வந்தவர்கள்
1: வாழட்டும். ஜானகிமாட பாட்டு பாருக்கு, வந்தவர்கள் வாழட்டும்.
0: மற்றவர்கள் வரட்டும், அப்படி ஒரு பாட்டு கேக்குறீங்க. வந்தவர்கள் வாழட்டும்,
1: அதே படத்தான். அந்த படத்துல இந்த பாட்டு
0: படம் வச்சிருக்கோம். இங்க அடிக்க வருது இல்லையே. விளம்பரத்தை போட்டு அந்த பாடல் வந்தவர்கள்
1: என்ன படம் சொன்னீங்க ராஜா?
0: எங்கிருந்து வந்தால்
1: அங்கிருந்து வந்தால்
0: உண்மையாவா?
1: அதுல அதான் இந்த பாட்டு இருக்கு, நாங்க இரவு கேட்டுதான் அந்த பாட்டு.
0: அதை கேட்டுட்டு விடிய வந்து ராஜா அண்ணே போட்டு
1: இல்ல அத படத்தை நீங்க எடுப்பீங்களே.
0: வந்தவர்கள்
1: வந்தவர்கள் வாழட்டும்,
0: ஓ
1: மற்றவர்கள் வரட்டும். இசை நல்ல இசையா இருந்தது.
0: வந்தவர்கள் வாழ்க
1: என்ன
0: ஜானகிமா கண்ணதாசன் கவிதை வரியில் ஜானகிமா பாட ஜெயலலிதாம்மா அப்படியே.
1: ஆமா ஜெயலலிதா சுவாஜி சுவாஜி மனம் இந்த மனம்
0: நன்றி. பாடல் வருகின்றது.

0: அடுத்த பாடலை பார்த்திபன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து விரும்பிக் கொண்டிருந்து அவரை தொடர்ந்து பட்சப்பாடுவாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: மிஸ்டர் தேவன், நலமா இருக்கிறீங்களா? என்ன சொல்றது, உள்வெட்டு வேலிகள் அதை வந்து தேத்தனி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து தேவையில்லாத, நான் வந்தா பாட்டை
1: கேக்குறேன்.
0: பார்த்திபன் பார்த்திபன் சின்ன புள்ளி, கல்யாணம் கட்டி அப்பா அம்மா வயசு வந்துட்டு நீங்க
1: தெரியாம
0: அதுவும் அவருடைய தாயாலதான் அந்த பாக்கியமும் அவருக்கு குறைஞ்சு போனது. தாய் கொஞ்சம் ஆள் வந்து வாயாடி சாவித்திரி அம்மா போட்டு சாவித்திரி அம்மா கொஞ்சம் சொலுக்கு சொலுக்கு சொலுக்கு காசுக்காரு தானே, காசு கூட கூட உடம்பு கூடும்.
1: நடிக்கிறான் இந்த பாட்டுக்கு
0: பாடகிதான் அடிச்சவர் பாலச்சந்தருக்கு இசை ஞானம் இருக்குது. மற்ற அவருக்கு அனந்தண்ட ஒருத்தர் இருந்தவர், அவர் சரியான கட்டிக்காரர். அவற்றை ஸ்ட்ரோக் முடிஞ்ச பிறகுதான் அவருக்கால டைரக்ட் 100 படங்கள் நடிச்சிருந்தேன், தயாரித்து மதைய நேரம் மகளின் பேரில் தண்டை பேரில் தயாரித்து அந்த வள்ளுவற்ற படம் போட்டு வர. நீங்கள் படம் எல்லாம் அந்த காலத்தில் பார்க்குறீ இல்லையா? அந்த உடனே யாருங்கிற பொங்குயூர் ராஜா நதியாவை பார்த்த மாதிரி நீங்கள் யாரை பார்த்து ரசிச்சிங்க சொல்லுங்க. தேவன் வெக்கப்படா,
1: ஜெய்சங்கர்
0: ரசிகன். ஜெய்சங்கர் ஒரு நல்ல தெய்வம்.
1: முத்துராமன் நாகேஷ்,
0: அவன் என் பரம ரசிகன். ஆனா உண்மையா ஜெய்சங்கர் நல்ல மனுஷன். சரி மிஸ்டர் தேவன், உங்களுக்கான பாடல் வருகின்றது. மிச்சத்தை இனிமேல்
1: சந்திப்பேன்.
0: இப்பொழுது எல்லார் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல் வானலை

0: பாடலை தேவன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி. பாடலை பாடினவர் துல்லிசை பாடகி எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள். விஸ்வநாதனுடைய இசையில் வந்த பாடல். இந்த நேரத்தில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ். வணக்கம் கணேஷ். கணேஷ் நீங்க நிக்கிறீங்களா போயிட்டீங்களா? கணேஷ் சரி, அவருடைய தொடர்பை துண்டிக்கின்றேன். அவர் இல்லை என்று நினைக்கின்றேன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்களை ஆஸ்தான பாட ஆஸ்தான நேயர் வந்துட்டீங்க. நல்லமா இருக்கீங்களா மிஸ்டர் சதீஷ்? நாங்களும் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றோம். அதே போல் நீங்கள் எப்படி?
1: சந்தோஷமா இருக்கின்றோம்.
0: ஓகே. அப்படி என்றும் இருக்க வேண்டும் என்று என் பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு சொன்னால் தெரியுமா பிடிச்சது அந்த பாட்டு?
1: என்ன
0: படத்துல இந்த பாட்டு?
1: கார்த்திக் இந்த படம். இந்த படம்
0: பொன்னுமணி. உதயகுமாருடைய சும்மா அந்த மாதிரி இளையராஜாவுடைய இசை
1: நல்ல படமும்
0: பாலாகுட்டி பாடியா ஆந்திர மொழியை தாய் மொழியாக கொண்டவர். தமிழகத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர். பிறகு அவருக்கு ஒரு வருத்தம் வந்து அந்த படிப்பை இடையில நிறுத்தி போட்டு பள்ளிக்கூடம் நண்பர்கள் மஞ்சா நீ பாட வழிக்கிட்டே நட மஞ்சா பிச்சு அறிய
1: வேண்டும்.
0: அவங்களும் கூட்டிக்கிட்டு தெரிஞ்சு ஒரு ஸ்டுடியோ அவர் ஏறி உங்களுக்கான பாடல் வருகின்றது. கேட்டு மாலைகள். நன்றி.
1: வணக்கம்.

0: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சதீஷ் அவர்கள். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய பாடகர். வணக்கம் பாடகர் கணேஷ். நாங்கள் நல்லா இருக்கிறோம் கணேஷ். நீங்கள் இங்க ஹாலையில் உங்களை கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டீங்க.
1: தெரியும், அப்படித்தான்
0: சொல்லுங்க விஷயத்தை.
1: நல்ல பாட்டு கேக்குறேன்.
0: ஆறு உயிர் என்று அழைத்தவளே என்னை ஆசையில் ஜமுனராணி பி சுசிலா பாடிய பாடல் உங்களுக்காக வருகின்றது. கேட்டு மாலைகள். நன்றி சகோதரம்.
1: நன்றி, வணக்கம்.

0: சித்ராங்கி திரைப்படத்திலிருந்து சி எம் சவுந்தரராஜன், ஜமுனா ராணி, பி சுசிலா பாடிய பாடல்கள், குமார் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கவிதை வரி. இந்த கவிதை வரிக்கு இசையமைத்தவர் வேதா அவர்கள். அருமையான பாடல்களை தந்த வேதா. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜா. வணக்கம் அன்பு. நலமா இருக்கீங்களா கமலமணி?
1: நாங்க
0: குடிச்சிட்டீங்களா? எப்படி இருக்கிறார் அன்பு அத்தான்? நன்றி. அப்படி உற்சாக என்ன பண்ணி ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி இருக்குது? வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பிட
1: போறீங்க?
0: என்ன பாடல் சௌரம்?
1: ஒரு சின்னத்தை ஏந்துகிறேன்.
0: என்னம்மா இது? என்ன கொடுமையா இது?
1: பல எண்ணத்தில் நீந்துகிறேன்.
0: படங்கட மன்னன் நடிப்பு அந்த மாதிரி அல்லவா? கட்டளகானதோ கட்டி முடிந்தது கற்பனை ராட்சியம், சட்டங்கள் தர்மங்கள் எதுவும் இல்லை, இந்த சக்கரம் சுத்துதடா. இந்த சட்டங்கள் தானே ஒருத்தர் கொள்ளுறது. அந்த பொண்ணை தொடக்கூடாது, இந்த பொண்ணை தொடக்கூடாது, இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த காசு கொடுக்கணும்னா சட்டங்கள் தர்மங்கள் இல்லைன்னா நான் சக்கரவர்த்தி என்று சொல்றேன். அப்படி சக்கரவர்த்தின்னு சொல்லிக்க அந்த பாட்டு கடத்து நிப்பார் சிவாஜியும் இருக்கா. அது மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு வரும் இல்லை. அவருடைய பாடலை உங்களுக்காக வருகின்ற கமலவணி, நீங்களும் நல்ல சந்தோஷமா பாடலை கேட்டு நடிகங்கள் வீட்டிலிருந்து. நன்றி.
1: நன்றி.

மகாதேவன் அவர்களுடைய இசை, கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ டி எம் சௌந்தரராஜன்.

ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு இலங்கை நீதி சேவை சங்கம் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. நெல் கொள்வனவு திட்டத்தில் முறையான வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் வெளியிடும் தரவுகள் பொய்யானவை என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் குற்றம் சாட்டியிருக்கிறார். டிராவல் அண்ட் டூர் வேர்ல்டு நிறுவனம் 2026 ஆண்டுக்காக வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உலகின் சிறந்த 50 உணவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடித்திருக்கிறது. மத்தல ராஜபக்ச சர்வதேச விமானியத்தின் வளங்களை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக 19 முதலீட்டு முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பிரான்ஸ் முக்கிய பங்காளியாக உள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் எமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என்று தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சி விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்த செயல்முறையை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று மக்கள் தொழில் வல்லுநர் மையம் வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் துரித நடவடிக்கைகள் காரணமாக அச்சமடைந்துள்ள பழைய அரசியல் ஊழல்வாதிகளும் கடத்தல்காரர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை கவிழ்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தமக்கும் அத்தகைய வாய்ப்பை வழங்குமாறு கோரியும் தேசிய தொழிற்சங்கம் மற்றும் சிவில் முன்னணியின் பிரதிகள் அடங்கிய குழுவினரால் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தோல்விகளை மறைக்க எதிர்க்கட்சிகள் மீது பழி சுமத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பியல் நிசாந்த சில்வா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதிவுகளை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பேராசிரியர் தொடர்பாக எந்த அவதூறு பதிவுகளையும் செய்யக்கூடாது என்றும் இடைக்கால கட்டளை வழங்கி பரிசுத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என்று தெரிவித்து பிரதிவாத தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு நேற்று ஒருமனதாக நிராகரித்து உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை காவலர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் தேவைக்கேற்ப சூம் தொழில்நுட்பம் ஊடாக நிகழ்நிலையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்கா தெரிவித்திருக்கிறார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கொனகின முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று தொம்பே தரங்குடை பகுதியில் விசேட சோதனை ஒன்று நடத்தப்பட்டது போது 9 கிலோகிராம் மற்றும் 128 கிராம் எடையுடைய கிறிஸ்டல் மெத்தம்பெட்டைன் எனப்படும் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. லிந்துலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நண்பர்களுடன் ஆற்றில் நீராட சென்ற நிலையில் காணாமல் போன மாணவனை தேடும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சட்டவிரோத குஸ்ரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் முயற்சிக்காக மிக ரகசியமாக கடற்கரை பகுதிக்கு உளவு இயந்திரம் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத சுருக்கு வலையினை மருதங்கணி போலீசார் பறிமுதல் செய்ததோடு இது தொடர்பாக ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த 2 வருடங்களாக தனது தாத்தாவினால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. 4 பேரை படுகொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த சந்தநபர் ஒருவரை வடமத்திய மாகாண மேல்நீதிமன்ற நீதிபதி இந்திக அத்தநாயக்கா வழக்கிலிருந்து விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறார். கடந்த 16 ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த இந்த வழக்கு தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. யாழ்ப்பாண சிறைச்சாலை வளாகத்தின் மேல் ட்ரோன் பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இலங்கையில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்புகா மாவட்டங்களில் அதிகளவான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் சத்யாகரத் இந்த விடயத்தை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்ற நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கிவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மோன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அம்பாறை மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்ட நவகம்பர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய்நார் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று மாலை திடீரென ஏற்பட்ட பாரிய தீபத்தில் தொழிற்சாலைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய திருமண சந்தை குறித்த புதிய ஆய்வறிக்கை ஒன்றில் 2025 ஆண்டில் இந்தியர்களின் வெளிநாட்டு திருமண தங்குமிடங்களுக்கான விருப்ப தேர்வுகளில் இலங்கை அதிவேகமாக வளர்ந்து வரும் நாடாக உருவெடுத்துள்ள விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையான 4 மாத கால பகுதியில் இலங்கையில் கடன் அட்டைகளின் நிலுவை கடன் பொறுப்பு 10,313 மில்லியன் ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த மேலும் ஒரு யாத்திரிகர் நேற்று காலை திடீரென உயிரிழந்து போனார். கதிர்காம பாத யாத்திரையின் போது இடம்பெற்றுள்ள 3வது மரணம் இதுவாகும். இலங்கையின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா நேற்று முறைப்படி தொடங்கியிருக்கிறது. இந்திய கல்வி அமைப்பு தற்போது நேர்மையற்ற முறையில் பணம் பறிக்கும் ஊழல் இயந்திரமாக மாறிவிட்டது. இதை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகொள்ளவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பங்கள், அமைப்பு ரீதியான தேர்தல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி மீண்டும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். குதிரை பேர குற்றச்சாட்டு தெரிவித்த விவகாரத்தில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவிடம் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்பியிருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க முதல்வர் விஜய் தலைமையில் வருகின்ற 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசின் குதிரை பேர அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து வரும் சனிக்கிழமை திருச்சி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோர் நேற்று சந்தித்து பேசியுள்ளார்கள். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள சபரியார்புரத்தில் தனது மகள் மகன் மீது மின்சாரத்தை பாய்ச்சி கொன்ற 45 வயது தந்தை பின்பு தன் மீதும் மின்சாரத்தை பாய்ச்சி கொண்டு உயிரிழந்து போனார். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குப்பை குவியல் சரிந்ததில் 9 பேர் இறந்து போனார்கள்.
டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி முடிவடைந்த நிலையில் நேரடி நெல் நிலையங்களில் நிலவும் குளறுபடிகளால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். தமிழகத்தில் பொது இடங்களில் மாடுகளை வெட்ட விதித்த தடை நீக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பினை வழங்கியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் பலியான 15 இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் நேற்று மும்பை வந்து சேர்ந்தது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொது இடங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு தடை விதிக்கும் வழிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரிய பொதுநல மறுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பழனிக்கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் பெறுமதியான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சார் பதிவாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் மருத்துவமனை மேம்பாட்டுக்காக இந்தியா 17.24 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் நேற்று கையொப்பமிட்டிருக்கின்றன. காதலித்து விருப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடி போகும் இளம் ஆண் பெண்களை அரசு எப்படி தடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்துவதாகவும் கவலையை தெரிவித்திருக்கிறது. இலக்கியத்தில் இந்தியாவின் மிக உயரிய விருதாக ஞானபீட விருது காணப்படுகிறது. இந்த ஆண்டின் ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துவுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோவிலை அடுத்த மலையடிப்பட்டி அகழ்வாய்வு தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என்று வரலாற்று ஆய்வாளர்களும் பல்வேறு துறையினரும் கூறுகிறார்கள். கோவில் விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது ஆண் பெண் கலைஞர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,5,200 ரூபாவாகவும் கிராக்கு 50 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் துறைமுக முற்றுகை மீண்டும் நடப்புக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்துக்கும் 20 விழுக்காடு சுங்க கட்டணம் தங்களால் விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் மற்றும் யூத அமைப்புகள் மீது சமீபத்தில் நடைபெற்ற தீவைப்பு மற்றும் சேதப்படுத்தும் தாக்குதல்களுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு காரணம் என்று இங்கிலாந்து அரசு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அரசியலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறிப்பாக பெட்ரோல் விலை அதிகரிப்பு வாக்காளர்களை பெருமளவில் பாதித்துள்ளது. இது வர இருக்கும் இடைத்தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்வால் கடும் பொருளாதார சிக்கலில் உள்ள பாகிஸ்தான் எரிபொருட்கள் மீதான விலையை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து பாகிஸ்தான் முழுவதும் பொது போக்குவரத்துக்கான பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர் சயீது சாதிக் சையது அப்துல் ரஹ்மான் ஊழல் தொடர்பான வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மலேசியாவின் உச்சநீதிமன்றம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. சிறு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சமூக வலைதள பயன்பாட்டுக்கு வயது வாரியான கட்டுப்பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவின் மெயின் மாநிலத்தில் குடிநுழைவு சோதனை அதிகாரிகள் கொலம்பியாவைச் சேர்ந்த 26 வயது நபரை சுட்டுக் கொன்ற சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே வாரத்தில் அத்தகைய சம்பவம் நேர்ந்திருப்பது இது 2வது முறை. இறந்த நபர் அமெரிக்காவில் வேலை செய்ய உரிய ஆவணங்கள் வைத்திருந்தார் என்று மனித உரிமை குழுக்கள் தெரிவிக்கின்றன. மியான்மர் 5 அம்ச அமைதி திட்டத்தை செயல்படுத்துவதில் உறுதியான முன்னேற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசியான் கூறியிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. தமது சமூக ஊடக பக்கம் பிரபலமாடிய வேண்டும். என்ன செய்தால் அது நிறைவேறும்? சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தார் 23 வயது ரென். விருத யோசனை அவருக்கு வினையானது. அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியிலிருந்து வான் குடியோடு ரென் குதித்திருந்தார். சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தைச் சேர்ந்த அவர் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்ததால் 15 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தைச் சேர்ந்த பெண்மணியொருவர் தனது மறைந்த சகோதரரின் நினைவாக பயன்படுத்திய இலக்கங்களின் மூலம் லொட்டரி சீட்டின் ஊடாக $50,000 பரிசை வென்றிருக்கிறார். ஜப்பானில் வேலை நடைமுறை பற்றி ஒருவர் பகிர்ந்த காணொளி பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
அவர் அங்கித் புரோஹித் 10 ஆண்டுகளாக ஜப்பானில் வேலை செய்து வருகிறார். தம்மை மிகவும் கவர்ந்தது ஜப்பானியர்கள் எல்லாவற்றிலும் நேரத்தை சரியாக பின்பற்றும் கலாச்சாரம். அத்துடன் திட்டமிட்ட நேரத்தை விட 15 நிமிடம் கூடுதலாக வேலை செய்தாலும் அதற்கான கூடுதல் ஊதியம் அங்கு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டனில் கடலில் சிரமத்தை எதிர்நோக்கிய 2 பிள்ளைகளை காப்பாற்ற முயன்ற 2 இறந்து போனார்கள். எகிப்தின் லக்சூர் நகருக்கு அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான கல்லறை ஒன்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு கிரிக்கெட் ஜம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய அகதி பெண்கள் கிரிக்கெட் அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தகுதிச்சுற்று போட்டிகளில் பங்கேற்பதற்கான காலக்கெடுவை சர்வதேச கிரிக்கெட் சபை நிர்ணயித்துள்ளது. இதன்படி 2030ஆம் ஆண்டுக்குள் அந்த மகளிர் அணி சர்வதேச அளவில் கிரிக்கெட் விளையாட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட இருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் இன்று மோதுகின்றன. உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் காலிறுதியுடன் வெளியேறிய போதிலும் நோர்வே நாட்டின் கால்பந்து அணியினருக்கு அந்த நாட்டு மக்கள் 1,00,000 பேருக்கு மேலாக திரண்டு உற்சாக வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். உலக சிட்டிங் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் கனடா மகளிர் அணி ஜப்பானை 3-0 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது. கால்பந்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் விளையாட்டு, அங்கு இனவாதத்துக்கு இடம் கிடையாது என்று ஸ்பானிய அணி விளையாட்டாளர்கள் கூறியுள்ளார்கள். பிரான்சும் ஸ்பெயினும் அரையிறுதி சுற்றில் மோதுவதற்கு முன்னர் அவர்கள் அந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். முன்னாள் ஸ்பானிய பிரதமர் மரியானோ ராகோய் பிரான்ஸ் அணியில் பிரெஞ்சு விளையாட்டாளர்களே இல்லை என்று சொன்ன பிறகு அவருடைய கருத்துக்கு ஸ்பானிய வீரர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்து இனவாத கருத்து என்ற அடிப்படையில் அவர்களுடைய இந்த கண்டனம் வந்திருக்கிறது. பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டியில் பிரான்சும் ஸ்பெயினும் பொருதும் அரையிறுதி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் 1 நிமிட மௌனம் அனுஷ்டிக்கப்படும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் அறிவித்திருக்கிறார். 2016 ஜூலை 14ஆம் தேதி பிரான்சின் நீஸ் நகரில் நடந்த கொடூர தாக்குதலில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.21 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.54 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.16 ரூபாய், 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.16 ரூபாய், 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.47 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.48 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.05 ரூபாய். கேட்டது மணிக்குறுதளவு இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் போத்தனா. ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 13 rue Caille, 75 000 du Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:24, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:24. இந்த நேரத்தில் பிரபல பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான கவிதா ஜவஹர் அவர்கள் ஆற்றிய உரையொன்றை உங்களுக்காக தருகின்றேன்.
6: வாசிச்சிருவேன், கொஞ்சம் பொறுமை இல்லை. புத்தகம் வாசிக்கும் போது தூக்கமாக வந்துடுது, நாலு பக்கம் படிக்கும் போதே கொட்டாவியாக வருது, அப்புறம் அந்த புத்தகத்தை வச்சிடறோம். இப்படி ஒரு காரணம் சொல்கிறோம், ஆனால் அது உண்மை கிடையாது. நமக்கு நேரமும் இருக்குது, பொறுமையும் இருக்குது, வாசிக்கவும் செய்கிறோம். எதில் வாசிக்கிறோம்? மொபைலில் வாசிக்கிறோம். மொபைலில் வாசிக்கிறோமா இல்லையா? எத்தனை செய்தி நம்மளுடைய நண்பர்கள், வேண்டப்பட்டவங்க, வேண்டப்படாதவங்கள்லாம் வைக்கிற வாட்ஸ்அப்பெல்லாம் வாசிக்கிறோம், ஃபேஸ்புக்கு வாசிக்கிறோம், இன்ஸ்டாகிராம் வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு மற்றவங்களுக்கு பகிரவும் செய்கிறோம். அப்போ நமக்கு வாசிக்கிறதுல ஆர்வம் இருக்குது, நேரமும் இருக்குது. ஆனால் புத்தகத்தை எடுத்து வச்சு வாசிக்கணும் அப்படிங்கும் போது தான் மனசு தடுமாறுது. அதுக்கு நான் ஒரு நல்ல வழி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு, வாசிப்பில் ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதல் முறை, இல்லைனா ஒரு சேர்ந்து படிக்கிற ஒரு முறைன்னு வச்சுக்குவோம். ஒரு புத்தகமாக கொடுத்தா தானே வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கு. ஒரு வரி கொடுத்தா படிச்சிருவீங்களா? ஒரே ஒரு வரி வாசிக்க முடியுமா? ஒரு வரி வாசிக்க முடியுமா? முடியுங்கிறவங்களாம் கைத்தட்டுங்க. ஒரே ஒரு வரி, நம்ம தமிழில் எவ்வளோ பெரிய அழகுனா, நீங்கள் ஒரு வரி படிக்கணுன்னாலும் நம்மக்கிட்ட விஷயம் இருக்குது. 10,000 வரி நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட விஷயம் இருக்குது. அதுதான் தமிழின் சிறப்பு. ஒரு வரி தான் உங்களால் படிக்க முடியும்னா ஆத்தி சூடி படிங்க. ஒன்றும் இல்லை, அறம் செய்ய விரும்பு. கடகடன் மனப்பாடம் பண்ணணும் கிடையாது. மனப்பாடம் பண்ணுறது வேற, வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. அறம் செய்ய விரும்பு, இந்த ஒரு வரியை எடுத்துக்கோங்க. ஏன் இந்த பாட்டி அறம் செய்ய விரும்புன்னு சொன்னார்? அறம் செய்யணும்ல, நல்லது செய்யணும்ல, மக்களுக்கு நன்மைகள் செய்யணும்ல, செய்யும்தானே செஞ்சுருக்கணும். அறம் செய், அறம் செய்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னான்? எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயப்படுத்தி செய்யும் போது அது திணிப்பாக மாறுகிறது, நாமே விரும்பி செய்யும் போது அது இனிப்பாக மாறுகிறது. அதனால தான் அவ்வை சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு. முத நீ விரும்பு, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், அறத்தின் வழி நிற்கணும் அப்படிங்கிறத முத விரும்பு. அந்த விருப்பம் உள்ளே வந்துவிட்டால் அந்த செயல் தன்னால செய்யப்பட்டு விடும். அதனால தான் நம்ம கிராமத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்கல்ல, இந்த பருப்பு கடைஞ்சி பருப்பு கடைஞ்சின்னு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்க. பருப்பு கடைஞ்சி காக்காவுக்கு கொஞ்சம், நரிக்கு கொஞ்சம், பெரியப்பாவுக்கு கொஞ்சம், அத்தைக்கு கொஞ்சம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு கழுவி கழுவி கொட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சொல்லி அந்த குழந்தைய சிரிக்க வைப்பாங்க. ஏன்? எல்லாருக்கும் கொடுத்துட்டு சிரிக்கணும், எல்லாரும் தின்னுட்டு போயிட்டாங்களேன்னு உட்காந்து அழக்கூடாது. எல்லாருக்கும் கொடுக்குற மனசு மகிழ்கிற மனசாக இருக்கணும். மற்றவங்களை மகிழ வைத்து நாமளும் மகிழணும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டு நம்ம வயிற்றுச்சல் படக்கூடாது. அதனால தான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. அப்போ இந்த ஒரு வரி, இது என்னுடைய கருத்து. இப்போ உங்களுக்குள்ளே வேற வேற எண்ணங்களை எல்லாம் உருவாக்கும். அப்போ அந்த ஒரு வரி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்குள்ளே உட்காந்து பேசலாம், நம்ம வீட்டில் சாப்பிட்ற நேரத்தில் உட்காந்து பேசலாம். இதை கொஞ்சம் பழக்கப்படுத்தணும்னா தேவையில்லாமல் பேசுறதுலேருந்து நம்ம முதல் வெளியில் வந்துடலாம். அந்த ஒரு வரிக்குள்ள அவ்வளவு அர்த்தத்தை நம்முடைய அவ்வை பாட்டி வைத்திருக்கிறாள். ரெண்டாவது வரி என்னது? ஆறுவது சினம், அடக்குவதுன்னு சொல்லலை அந்த அம்மா. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளவு அர்த்தத்தை வச்சிருக்கிறாங்க. நீ கோபத்தை அடக்கு, நீ கோபத்தை அடக்கு அப்படின்னு தானே நம்ம வீட்டில் சொல்லுவோம். கோபத்தை அடக்கவே முடியாது, கோபத்தை அடக்க முடியாது, ஆனால் ஆற்ற முடியும். ஒரு கோபத்தை நீங்க கொஞ்சம் ஆற போடுங்களேன், வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. நம்ம உறவுகளுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, வேலை பார்க்குற இடத்துல, இந்த மாதிரி பொது இடத்துல நமக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு பார்க்குறீங்க? 80% நம்முடைய கோபத்தால் தான் வரும். ஒருத்தங்களை புரிஞ்சிக்காமல் படக்குன்னு கோவப்பட்டுருவோம், இல்லை அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே திருப்பி கோபத்தில் அவங்கள எதிர்த்து பேசிடுவோம். அந்த வார்த்தைகள் தான் கடைசி வரைக்கும் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்தும், கோபம் கூட மறந்து போயிடும். ஆனால் அந்த கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், அது கடைசி வரைக்கும் கூட வரும். அதனால தான் அவ்வை சொன்னாங்க, ஆறுவது சினம். ஒரு கோபம் வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல் நம்ம கற்றுக்கணும். குழந்தைகளுக்கு அதை கற்றுத்தரணும். என்னென்னமோ கற்றுத்தர்றோமே, கோபம் வந்தால் என்ன செய்யணும்னு யாராவது கற்று தந்துருக்குறோமாங்க? வாழ்க்கைக்கு இதெல்லாம் அடிப்படையான விஷயம் இல்லையா? கோபம் வந்தால் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெண்டு வாரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? ரியாக்ட் பண்ணிடுவோம், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். எங்கள் நண்பர் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தார். அவருடைய நண்பர்களோட ஒரு உடம்பு ரொம்ப முடியாத ஐசியூவில் உள்ள ஒருத்தரை பார்க்குறதுக்கு 4-5 பேர் நின்று அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நர்ஸு வந்து ஒருத்தரை மட்டும் பார்த்து, அறிவு இருக்காயா உனக்கு அப்படின்னாங்க. இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எனக்கு அறிவு இருக்கு, உனக்கு தான் அறிவு இல்லை, அறிவு இல்லாமல் இருக்க போய் தான் நீ நர்ஸாக இருக்க, இல்லைன்னா டாக்டர் ஆகிருப்ப அப்படின்னு பதிலுக்கு இவர் கோவப்பட்டார். உடனே இந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஆக்சிஜன் போகிற குழாயில் நிற்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணாரு? ரியாக்ட் பண்ணிட்டாரு, ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு நர்ஸு நம்மளை பார்த்து எதுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கணும், அவங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி சொல்கிறாங்கன்னு ஏமா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, இதில் நிற்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு கோபம் வரும்போது நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைத்து விட முடியும். வீட்டில் இந்த கோபம் படுத்துக்கிற பாடம் நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்க, இருக்கீங்க, எங்கேயே நிறைய பேர் இருப்பீங்க. கணவன் மனைவி அன்பாக இருப்பாங்கல்ல, நல்ல ஒரு மனப்புரிதலோடு இருக்கும் போது பாருங்களேன், அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியும், இவர் என்ன நினைக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு திருமண வீட்டுக்கே ரெண்டு பேர் போயிருக்கிறாங்கன்னு வைங்க. மனைவி அங்கே அவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க, கணவர் இந்த பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்சவங்களோட நின்று பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு தோணுது. இப்போ மனைவி நினைக்கிறாங்க, வீட்டுக்கு கிளம்பணுமே, இவர் என்ன பேசிக்கிட்டே இருக்காரேன்னு திரும்பி பார்ப்பாங்க. கரெக்டாக அவரும் திரும்பி பார்ப்பார். அவங்க அந்த கடைசியில் இருப்பாங்க, இவர் இந்த கடைசியில் இருப்பார். பார்த்த உடனே அந்த அம்மா அப்படிம்பாங்க, ஒரு வார்த்தையே கிடையாது, இப்படிம்பாங்க. உடனே அவர் 5 நிமிஷத்துலம்பார். உடனே அவங்க அப்படி தலையை சேர்ப்பாங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து அந்த அம்மா இங்கே பார்க்கும், அவரும் பார்ப்பாரு, இப்படி மறுபடி தலையை சேர்ப்பாங்க, ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. தூரத்தில் இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கும்போது தானங்க நம்ம சத்தம் போட்டு பேசணும், தூரத்தில் இருக்கும்போது தானே சத்தம் போட்டு பேசணும். ஆனால் இவங்ககிட்ட பேச்சே இல்லை, வெறும் பார்வை. புரியுது, ஏன் அவங்க ரெண்டு பேர் தூரத்தில் இருந்தாலும் இதயங்கள் பக்கத்தில் இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க, பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, சண்டை வந்துடுது. இப்போ இவர் சொல்கிறாரு, அன்னைக்கே சொன்னாங்க இவங்க குடும்பத்துலலாம் பொண்ணு எடுக்காதுன்னு, நான் தான் புத்தி கெட்டத்தனமா அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்த அம்மா, ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்களுக்கு புத்தி இல்லை, எங்களுக்கு புத்தி இருக்கா, எங்களுக்கு புத்தி இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு பொண்ணை கொடுத்துருப்போமா, இந்த அம்மா கத்தும். இவர் அதை விட கத்துவார். ஆனால் ரெண்டு பேரும் எங்கே இருப்பாங்க? பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. எதுக்கு எதுக்கு இருப்பாங்க? எதுக்கு எதுக்கு இருக்கும்போது மெதுவாக தானே பேசணும். ஆனால் ஏன் கத்தி பேசுகிறாங்க? ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க, இதயம் தூரமாக போயிடுச்சு. இதயம் தூரமாக போனதுனால சத்தம் போட்டு பேச வேண்டியிருக்குது. இவங்க தூரத்தில் இருந்தாலும் இதயம் பக்கத்தில் இருப்பதால் அவங்க பேசாட்டாலும் புரிந்தது. அப்போ கோபம் என்பதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா வீட்டிலும் நாட்டிலும் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். இந்த மிகப்பெரிய தத்துவத்தை 6வது சினம் என்கின்ற ஒற்றை வரியில் நம்முடைய தமிழ் பாட்டி அவ்வை கற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்றால் ஒரு வரி படிக்க முடியுமா? முடியாதான். இனிமேல் மீதி உள்ளதை நீங்கள் படித்து உங்களுடைய வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்துகிறது என்பதை நீங்க ஒரு நாள் பேசணும், இல்லைனா ஃபேஸ்புக்கில் போடணும், இல்லைனா வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் பகிரணும். ஒன்றுக்கும் இல்லாததெல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்கணும்ல, உருப்படாததெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி எதையாவது ஒன்றை நம்ம சிந்திக்கும் போது தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து நாம் முத வெளியில் வர முடியும். அதை நம்ம முத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஒரு வரி இப்போ படிக்க முடிஞ்சிருச்சு, அடுத்து வாங்க. ரெண்டு வரி படிக்க முடியுமா? ரெண்டு வரி படிக்க முடியுமா? ரெண்டு வரி படிக்க முடியுங்கிறவங்களாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். அப்பாடா என்ன சொன்னாலும் கேட்கூடவே வர்றீங்க, நல்லவங்கப்பா அந்த ஊருக்காரன். ரெண்டு வரி படிக்கலாம்னா என்ன படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம் இல்ல. திருக்குறள் நம்ம திரும்ப திரும்ப படிச்ச திருக்குறளையே படிச்சு தெரிஞ்ச அர்த்தத்தையே நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். படிக்காத திருக்குறள் எவ்வளவு இருக்கு, 1330 திருக்குறள் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்ன கண்ணை மூடிட்டு தொடுங்க, அதுக்கு அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொரிந்து வருகிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் ஒரு திருக்குறள் படித்தேன், ரொம்ப நீங்க கேள்விப்படாத குறளா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், சொல்லும் போதே ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுப கோடியும் அல்ல பல. நம்மளை பார்த்து சொல்றாரு வள்ளுவர், இவங்களுக்கு வாழவே தெரியாது, உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது, ஆனா அதை பத்தி கோடி கோடி கோடி தடவை பேசிக்கிட்டே இருப்பாங்க. கோடி தடவை இல்ல, பல கோடி தடவை பேசிக்கிட்டே இருப்போமா, அதை நினைச்சுக்கிட்டே இருப்போமா. வாழ்க்கைனா என்னன்னே நமக்கு தெரியல, ஆனா அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம், அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இது உண்மையா இல்லையா? நமக்கு என்ன வாழ்க்கைனே புரிஞ்சுக்காம என்னத்தையாவது அடிச்சு விட்டுட்டு போறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம யாருங்கிறதே நம்மளுக்கு தெரியாது, ஆனா அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். இந்த புறம் பேசுவது, கோல் சொல்றது, வதந்திகளை பரப்புவது, உண்மைன்னா என்னன்னு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு பேசுறதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அறிவியல் இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எங்க பட்டிமன்றத்துலதான் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை பாம்பு வந்துருச்சு, பாம்புனா பாம்பு கூட கிடையாது, கொஞ்சம் நீளமா இருக்கிற மண்புழு. உடனே இவரே அடிச்சு அதை வெளியில கொண்டு போய் போட்டார். உடனே நாலு வீடு தாண்டி ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க தெருவுல ஒருத்தர் வீட்டுக்கு 4 அடியில ஒரு பாம்பு வந்துருச்சு, நாங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு தூக்கி போட்டோம் அப்படின்றது. அடுத்த தெருவுல உள்ள ஒரு அம்மா சொல்லியிருக்கு, எங்க பக்கத்து தெருவுல 8 அடியில பெரிய ராஜநாகம் வந்துச்சு, நாங்க வனத்துறையினரெல்லாம் கூப்பிட்டு அதை புடிச்சு கொண்டு போய் காட்டுல விட்டோம். அடுத்துன்னு 2 தெரு தள்ளி 2 நாள் கழிச்சு பேசியிருக்காங்க, அந்த தெருவுல ஒரு வீட்டுல மலைப்பாம்பு வந்திருக்குங்க, வந்த மலைப்பாம்பு தூணை கட்டி சுத்திக்கிருச்சு, அப்புறம் ஒரு 50 பேர் வந்து அதை பிரிச்சு இழுத்து ஒரு வலையில போட்டு கொண்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு பக்கத்து ஊருக்காரர் கேட்டிருக்காரு, உங்க ஊர்ல ஒரு வீட்டுக்கு அனகோண்டா வந்துச்சாம்ல, இப்ப அது எங்க இருக்கு அப்படின்னு இருக்காரு. இன்னும் அந்த ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, அது ஒரு சைடு சுத்திக்கிட்டு இருக்குது, நாங்க என்ன செய்யணும் தெரியாம நாங்க ஒரு பக்கமா சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காரு. எது வந்தது, மண்புழு வந்துச்சு. ஆனா கதை எங்க, அனகோண்டால போய் முடியுது. என்ன நடந்தது, அங்க யாரு இருந்தா, இத பத்தி எந்த கவலையும் இல்லாம வதந்திகளை நம்ம பரப்பி கொண்டே இருக்கிறோம். அதுவும் அறிவியல் வளர்ந்த பிறகு, அறிவு வளர்ந்த பிறகு, இவ்வளவு கல்வி அறிவு பெற்ற பிறகும் நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டோமே இருக்கோமா இல்லையா? இன்னைக்கு காலையில கேலண்டர் கிழிக்கும் போது நான் வாசிச்சேன் ஒரு வரி, கேலண்டர் கிழிக்கும் போது கேலண்டர்ல கூட அவ்வளவு அற்புதமா வார்த்தைகள் எழுதுறாங்க. தந்தி அடிக்கிற ஊர் போய் சேரும், தந்தி அடிக்கிற ஊர் போய் சேரும், வதந்தி சொல்லுகிறவனிடமே திரும்ப வரும் அப்படின்னு போட்டிருந்தோம். வதந்தின்னு உன்னை கிளப்புறோம்ல, அதை சொன்னவனுக்கே ஒரு நாள் திரும்ப வரும், அப்பத்தான் அது எவ்வளவு கஷ்டப்படுத்துதுங்கிறத நம்மளால உணர முடியும் என்று ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. அந்த வரியை படிக்கும் போது எனக்கு ஒரு 2 கதை ஞாபகத்துல வந்தது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வந்திருக்கிறார். யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார், அவருக்கெல்லாம் முடிஞ்ச நல்லதை நன்மைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறார். இந்த நல்லது சில பேர் செஞ்சாலே ஒரு சிலருக்கு அது பிடிக்காது, இவன் என்ன நல்லது செய்யறது, இவன் என்ன நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுன்னு சில பேருக்கு பிடிக்காதுல்ல. அப்படி ஒருத்தர் என்ன பண்ணா, இவரை பத்தி கெட்டதாக ஊருக்குள்ள சொன்னான், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம்லாம் ஆயிருக்குது, அவர் குழந்தை குட்டியெல்லாம் வேற ஊர்ல இருக்காங்க, இவர் இப்படி மனிதர்களுக்கு நல்லது செய்யறேன்னு காசு பறிச்சு இன்னொரு இடத்துல பெரிய பங்களாலாம் கட்டியிருக்காரு, இப்படின்னு அவனால முடிஞ்ச வதந்திகளை ஊர் முழுக்க பரப்பிட்டே இருக்கிறான். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, அவன் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த பெரியவர் வந்து அதை தீர்த்து கொடுத்துட்டார். இப்ப அவனுக்கு ரொம்ப உறுத்திருச்சு, சார் நம்ம இவருக்கு இவரை பத்தி எவ்வளவு எல்லாம் புரளி ஊருக்குள்ள கிளப்பினோம், ஆனாலும் இவர் நமக்கு நல்லது செஞ்சுட்டாரே, மனுஷனா இருந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறணும் அப்படின்ட்டு அவரை போய் தனியா பார்த்து, ஐயா நீங்க உண்மையிலே நல்லவர், ஆனால் நான் அதை புரிஞ்சிக்காமல் உங்களை பற்றி நிறைய தப்பு தப்பாக ஊரெல்லாம் சொல்லிட்டேன், இந்த ஊரில் மட்டும் இல்லை பக்கத்து ஊர்லெலாம் போய் சொல்லிட்டேன், பரவாயில்லப்பா அதனால ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை நீங்கள் என்னை மன்னிக்கணும், ஏதாவது ஒன்று நீங்கள் எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அப்படியா உங்கள் வீட்டில் தலை என்ன இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த தலைக்கு வச்சு படுப்போமே அதுங்களா அப்படின்னு இருக்காரு. அதுதான்ப்பா இருக்குது, ஒரு தலையனை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை எடுத்து படுத்து காலம்பிக்கு கூட சொல்வார் போல் இருக்கு அப்படின்னு அவனும் தலையனை எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துருக்கான். இந்த தலையணையை கிழிச்சு இதில் உள்ள பஞ்செல்லாம் இந்த ஊர்லேயும் பக்கத்து ஊர்லேயும் நீ வீசிட்டு வந்துரு அப்படின்ட்டுருக்கார். இதுதான் பனிஷ்மெண்ட்டா அப்படின்ட்டு இருக்கார். இதுதான் என் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னோடனே ரொம்ப ஈஸியான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு தலையணையை அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்கு நடுவில் அதை கிழிச்சு அந்த பஞ்சையெல்லாம் பரப்பி விட்டான். பாதி பஞ்சை கொண்டு போய் பக்கத்து ஊரில் பிச்சு எரிஞ்சான், அது காற்றுக்கு பறந்து போயிடுச்சு. இந்த தலையண உரையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்ச ஊர் முழுக்க எரிஞ்சிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன் இல்லைங்க, என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல? இல்லை இல்லை, இன்னும் முடியலை. நீங்கள் எங்கெல்லாம் இந்த பஞ்சை எரிஞ்சிங்களோ அதையெல்லாம் மறுபடி எடுத்து இந்த தலையண உரைக்குள்ளே வச்சு கொண்டு வாங்க அப்படின்ட்டுருக்கார். நான் வேணால் வேறு பஞ்சு வாங்கி இதில் அடைச்சி கொண்டு வரட்டுமா அப்படின்ட்டுருக்கார். இல்லை இல்லை, அதே பஞ்சை அதே இடத்துலருந்து எடுத்துகிட்டு வாங்க. அது எப்படிங்க முடியும்? இல்லை முடியும், போங்க அப்படின்ட்டுருக்கார். இவரும் ஊருக்குள்ளே போய் பார்த்துருக்கிறாரு, எங்கேயுமே அந்த பஞ்சுடைய ஒரு துளி கூட இல்லை, அது எங்கெங்கேயோ காற்றுல பறந்துருச்சு. வெறும் தலையணை உரையோட வருத்தத்தோடு வந்து சொல்லியிருக்கிறார், அது எங்கே போச்சுன்னு தெரியலைங்க, அதை என்னால் திரும்ப பெற முடியலை. சிரிச்சுக்கிட்டே பெரியவர் சொல்லியிருக்கிறார், என்னை பற்றி நீ சொன்ன வதந்தியும் இப்படித்தான் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. இனிமே நீ வந்து மன்னிப்பு கேட்பதால் அதை யாரும் திரும்ப நம்ப போவதில்லை. நீ செய்தது செய்ததாகத்தான் இருக்கிறது, இனிமே யாருக்கும் இதை செய்யாதே அப்படின்னார். நம்ம யாரையாவது ஒருத்தங்களை போகிற புகழ எதையாவது ஒன்று தெரியாமல் சொல்லிடுறோம், ஆனால் அந்த உண்மை என்பது எவ்வளவு மறைவாக இருந்து ஒரு நாள் வெளியில் வரும்போது அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு அண்ணன் தங்கச்சி கூட பைக்கில் போகலாம், ஒரு அண்ணன் பைக் ஓட்டுறான், தங்கச்சி பின்னாடி போவா, ஆனால் அது என்னன்னே தெரியாத நம்ம என்ன சொல்லுவோம், பாரு காலம் கெட்டு கிடக்கு, லவ்வர்ஸ் டே, அதுமா இவ்வளவு பப்ளிக்காக பைக்கில் போகிறாங்க பாரு ஜோடியா, நம்ம மாட்டுக்கு சொல்லிடுவோம். அதை பார்க்குறவங்க அந்த பையன் வீட்டில் போய் சொல்லுவாங்க, உங்கள் பையன் யாரோ ஒரு பொண்ணை கூட்டுட்டு போனான் அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு யாரோ ஒரு பையன் கூட பைக்கில் போனான், உண்மையில் அவங்க பெரியப்பா பையன் கூட சித்தி பொண்ணு போயிருக்கும். அப்போ எவ்வளவு மோசமாக என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம ஒரு வதந்தியை பரப்பிக்கொண்டே போகிறோம், அதை திரும்ப சரி செய்ய முடியாது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு புத்தகங்கள் நமக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம ரெண்டு வரி படிக்கலாம், முடிவு பண்ணிட்டோமா? இப்போ மூணு வரி படிக்கலாமா? மூணு வரி படிக்கலாங்கிறவங்களாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம், என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. மூணு வரி படிக்கிறவங்களுக்காகவே நம்ம தமிழ் இலக்கியத்தில் ஒரு இலக்கியம் இருக்குது, திரிகடுகம். திரிகடுகம், த்ரீனா மூணு, பாருங்கள் இங்கிலீஷ்லேயும் த்ரீனா மூணு தான். திரிகடுகம் அப்படின்னா மூணு வரியில் மூணு உண்மைகளை வைத்து நம்ம வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லுவாங்க. நான் ஒன்றே ஒரு பாடல் சொல்கிறேன். திரிகடுகத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது, இதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, அப்படியே இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் பின்தொடர்ந்து அடுத்த வருஷம் வரும்போது நிறைய விஷயங்களை நீங்களே புரிஞ்சு நிறைய பேருக்கு பகரணும், சரியா? திரிக்கடுகத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். அச்சம் அலைகடலின் தோன்றலும், ஆறு உற்ற விட்டகலை இல்லாத வேட்கையும், கட்டிய மெய்நிலை காணாத வெகுளியும், இம்மூன்றும் தன்னையில் தாம் பொறியுமாறு. இதுக்கு அர்த்தம் நானே சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் எதனால் அழிஞ்சு போவான்? இப்போ நம்ம வீணாச்சில் பேர் போயிடுறாங்க பார்த்தீங்களா, நல்ல லெவலில் இருப்பாங்க, நல்ல பெரிய உயரத்தில் இருப்பாங்க, திடீர்னு மட்டார்னு வந்து தரையில் வந்து விழுந்து கிடப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு இந்த திரிகடுகம் மூன்று உண்மை சொல்லுது. ஒன்று, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது, எதை பார்த்தாலும் அச்சப்படுகிற ஒரு குணம். இன்னொன்று, இதுதான் வேணும்னு ஆசைப்பட்டா அதை அடையாமல் விடுறதே இல்லை, அது சரியா தப்பான்னு கூட யோசிக்காமல் வெறி பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தின் மேலே ஆசைப்படுறது. இன்னொன்று, விளைவு என்னன்னே யோசிக்காம கோவப்படுறது. இந்த மூணு ஒரு மனுஷன்கிட்ட இருந்தா இந்த மூணு சேர்ந்து அவனை அழிச்சிடும். அதுக்கு அவங்க ஒரு ஊமை சொல்றாங்க பாருங்க, இந்த மூணு கூட விட்டுருங்க, அதுக்கு ஒரு ஊமை அந்த எழுத்தாளர் சொல்றாரு பாருங்க, தம் நெய்யில் தாம் பொறியுமாறு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க போவீங்கல்ல, நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க, ஆட்டுக்கறி வாங்க போற இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு கறியா போடுங்கன்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அண்ணன் வாங்கி சாப்பிட்ருக்காரு, நல்ல கொழுப்பு கறியா போடுங்கம்பாங்க. எதுக்கு கொழுப்பு கறியா? வாங்கிட்டு வந்து எண்ணெயை குறைவா ஊத்தி இந்த கொழுப்பை முத போடுவாங்க. இந்த கொழுப்பு என்ன ஆகும்? உருகி உருகி உருகி அப்படியே எண்ணெயா ஆகும். இந்த எண்ணெயில கறி அள்ளி போடுவாங்க. இப்பவுமே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த ஆட்டுக்கறி அள்ளி அதுல போடுவாங்க, இப்படியே வறுப்பாங்க. அந்த ஆட்டின் நெய்யிலேயே ஆட்டுக்கறி வேகும் இல்லையா, அது ரொம்ப ருசியா இருக்குமா. இப்ப ஆடு எதுல வேகுது? தண்ணியில வேகல, எண்ணெயில வேகலை, தன்னுடைய கொழுப்புல தானே வேகுது. அது மாதிரி தன்னுடைய கொழுப்புல தானே பொறியிற இந்த ஆடு மாதிரி தான் மனுஷன், தான் திமிரில் தானே அழிஞ்சு போவான். இந்த ஊமை எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நிறைய விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். இதை யோசிக்க யோசிக்க இன்னும் நிறைய விஷயம் வரும் பாருங்க. பிருந்தா சாரதின்னு ஒரு கவிஞர், அவர் ஒரு சின்ன கவிதை எழுதினார். நீங்கள் நிறைய அந்த கசாப்பு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோடைய தலையை வெட்டி இப்படி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அதோடைய கறியை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஆட்டோடைய கண் இப்படி உரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். இதை நம்ம பார்த்துட்டு பதறி போய் போவோம். ஆனால் அந்த கவிஞர் பார்க்கும் போது எழுதுறாரு, வெட்டப்பட்ட ஆட்டுத்தலை வெறித்து பார்க்கிறது, தோல் உரித்து தொங்கவிடப்பட்டிருக்கும் தன் உடலை. பல நேரங்களில் நம்ம இதை அனுபவிச்சிருப்போம், நம்ம உடம்பு இங்கே தான் இருக்கும், ஆனால் நம்ம உயிரை பிச்சுட்டு போகிற மாதிரி சில காரியங்கள் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க செய்வாங்க. அப்படி செய்யும் போது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. அந்த துயரத்தை எவ்வளவு அழகா ஒரு கவிஞர் இப்படி ஒரு கவிதைக்குள்ள பதிவு செய்கிறார். இன்னும் கூட பாருங்களேன், நீங்க நாகி பிரசாத்னு ஒருத்தர் எழுதுறார், இந்த கசாப்பு கடையில ஆடெல்லாம் எங்க கட்டி வச்சிருப்பாங்க, அந்த கடையிலேயே தான் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கடைக்காரருக்கு ஏதாவது வேலை இருந்து அவர் வாட்டுக்கு போயிட்டு வருவார், ஏன்னா அந்த ஆடு வெட்டப்படும் வரைக்கும் கசாப்பு கடைக்கு ஆடுதான் காவல். அந்த கடைக்கு யாரு காவல்? ஆடுதான் காவல். வெட்டப்படுற வரைக்கும் அந்த ஆடுதான் அதுக்கு காவல், அப்புறம் அந்த கடையிலேயே அது வெட்டப்படும். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான், நம்ம யாருக்கு காவலா இருக்கோமோ, யாருக்கு துணையா இருக்குமோ, யாருக்கெல்லாம் உதவியா இருக்குமோ, அவங்களே நம்மள ஒரு நாள் வெட்டிட்டு போவாங்க. நம்ம அதையும் இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்போம். உணர்ந்து ஒருத்தர் மட்டும் கைதட்டுறார், நிறைய பேர் உணர்ந்தீங்கன்னா கைதட்டலாம். எங்கேயோ எங்க ஏதோ ஒரு இடத்துல எழுதப்பட்ட கவிதை நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு ஃபிட் ஆகுது பாருங்களேன். நீங்க இன்னும் கூட பாருங்க, இந்த குளம் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்கல்ல, மீன் பிடிக்கிற குளம் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க சில பேர், அவங்க அங்கேயே குடிசை போட்டு ஒரு நாலஞ்சு பேர் தங்கியிருப்பாங்க. மீன் வாங்க வர்றவங்களுக்கு அவங்க வலை வீசி மீன் பிடிச்சு கூட கூடையா இவ்வளவுன்னு நிறுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்தது போக கொஞ்சம் மீன் இருக்கும்ல, அதை இவங்க சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு அடுப்புல சோறு பொங்கி இன்னொரு அடுப்புல இந்த மீனை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு வைக்கும் போது தண்ணி எங்க போய் எடுப்பாங்க? மினரல் வாட்டர் கொண்டு வந்து ஊத்தி அவங்க குழம்பு வைப்பாங்க, அந்த குளத்துல இருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. அந்த குளத்து தண்ணியை கொதிக்க விட்டு தான் இந்த மீனை உள்ள போட்டு குழம்பு வைப்பாங்க. நேத்து வரைக்கும் இந்த மீன் எங்க வாழ்ந்துச்சு, எங்க ஜாலியா இருந்துச்சு, எங்க சந்தோஷமா இருந்தது, எது அதுக்கு வீடா இருந்தது? குளம்தான். இந்த குளத்துக்குள்ளதான் அது பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப அந்த குளத்து தண்ணீர்லயே அது குழம்பாகவும் கொதிக்கிறது. இதுதான் வாழ்க்கை. நம்ம எதுல சந்தோஷமா இருக்கோமோ, எங்க பிறந்தோமோ, எங்க வாழ்ந்தோமோ, அங்கதான் நம்முடைய விதியும் ஒரு நாள் முடிய போகிறது என்பதை எவ்வளவு அழகா ஒவ்வொரு சூழல் மூலமாகவும் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த மரத்தை வெட்ட வருவாங்க பார்த்துருக்கிறீங்களா, ஒரு கோடரி வச்சிருப்பாங்க. அந்த கோடரி எந்த இதில் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேலே உள்ளது மட்டும்தான் இரும்பு, அந்த கைப்பிடி மரத்தால் தான் செஞ்சுருப்பாங்க. எந்த மரத்தை வெட்ட போகிறோமோ அந்த மரத்தை வெட்டுகிற கோடரியின் கைப்பிடியும் மரத்தில் தான் செய்யப்பட்டிருக்கும். அப்போ ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் வேற ஒருத்தரை கொண்டு வர வேண்டாம், அங்கேயே ஒருத்தனை பிடிச்சி அழிக்க வச்சிட்டோம்னா சோழி முடிஞ்சு போச்சு. எங்கெங்க இருந்தெல்லாம் எவ்வளவு விஷயங்களை ஒரு மூணு வரி நமக்கு கத்துக் கொடுக்குது. தன்மையில் தான் பொறியுமாறு நம்மளுடைய கேடுகட்ட குணங்கள் தான் நாம் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை திரீக்கடுகம் என்கின்ற அந்த அழகான இலக்கியம் போற போக்குல நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. அப்ப மூணு வரி படிக்கலாமா? ரைட். நினைப்பாங்க ஏதோ டீச்சர் வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கா போல, வரூசி வரி வரியா வரி வரியா போட்டுட்டு இருக்கா அப்படின்னு. இனிமே நாலு வரி படிக்கலாமா? நாலு வரி படிக்க முடியுங்கிறவங்களாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். அடேங்கப்பா, சரி நாலு வரி. இப்ப இன்னா செய்யினும் விடுதற்கு அறியாறை துண்ணா துரத்தல் தகுவதோ, துண்ணரும் சீர் விண்குத்து நீள்வரை வெறுப்ப களைபவோ கண் குத்திற்று என்று தன் கை. நானே அர்த்தம் சொல்றேன், சில பேரை நம்பி பழகுவோம், சில உறவுகள்ல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு நல்ல உதவி செய்வாங்க, அவங்க இல்லாமல் எதுவுமே நடக்காது, திடீர்னு ஒரு துரோகம் பண்ணிடுவாங்க, திடீர்னு ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அவங்கள நம்பி ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம், அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தர்றேன்னு சொல்லி அதில் ஒரு லாபம் வச்சு நம்மகிட்டே வித்துருப்பாங்க. இது மாதிரி நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க, ரொம்ப நம்பினவங்களே நமக்கு ஒரு துரோகம் பண்ணிடுவாங்க. ஆனாலும் திரும்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, திரும்ப அவங்கக்கிட்ட நம்ம பழகி தான் ஆகணும்னு ஒரு சூழல் இருக்கும். அவங்கள விடவும் முடியாது, கூட வச்சுக்கவும் முடியாது, மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் இவனை நம்ம எவ்வளவு நம்பணும், இந்த ஒரு விஷயத்துல இவன் தப்பு பண்ணிட்டான், அந்த ஒண்ணு மட்டும் இவன் செய்யாம இருந்திருந்தானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு நல்லா தானே போயிட்டு இருந்தது இந்த நட்பு, நல்லா தானே போயிட்டு இருந்தது இந்த உறவு, ஏன் லூசுத்தனமா இப்படி பண்ணிட்டான், இவனை பழகவும் முடியல விலகவும் முடியல, என்ன செய்யனே தெரியலன்னு ஒரு உறுத்தலோடைய பழகுவோம்ல, கண்டிப்பா அப்படி ஒரு உறவோ ஒரு நட்போ இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா நாலடியார் சொல்லுது, திடீர்னு ஒரு நாள் நம்மளை அறியாம நம்ம விரல் கண்ணை குத்திரும் பார்த்திருக்கீங்களா, திடீர்னு நம்மள அறியாம இந்த இப்படி பண்ணும்போது கண்ணுக்குள்ள இந்த சுண்டு விரல் பட்டுரும், பயங்கரமா எரியும். என் கண்ணையா நீ குத்துன, என் கூடவே இருந்துட்டு என் கண்ணை குத்திட்டேலன்னு உடனே ஒரு கத்தி எடுத்து சுண்டு விரல் நறுக்கிடுவோமா, நறுக்குவோமா? நம்ம சில நேரம் அந்த நகம் என்ன பண்ணோம்னா கண்ணத்துல கீறிடும், நம்மளே அறியாம அப்படி கீறிடும், அப்படியே ரத்த கோடு மாதிரி வந்துடும். என்னப்பா மூஞ்சில கோடு அப்படின்னா, நகம் கீறிடுச்சு, என் நகம் தான் கீறிடுச்சு அப்படின்னு. நம்ம விரல்ல இருக்கிற நகந்தான் கீறிடுச்சுங்கிறதுக்காக அந்த விரல் நுனிய வெட்டிடுவோமா? வெட்ட மாட்டோம்ல. சரி, ஏதோ தெரியாம பட்டுருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இந்த விரல் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கு, இனிமேயும் இந்த விரல் எவ்வளவு உதவி செய்யும், அதனால மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நிறைய உதவி செஞ்ச, நிறைய நேரங்களில் நமக்கு துணையாக இருந்த, பல நேரங்களில் நம்ம அரவணைத்து கொண்ட ஒருவர் ஏதோ ஒரு சூழலில் தப்பு செய்துவிட்டு மீண்டும் நம்மோடு வரும்போது அவரை ஒதுக்காம விளக்காம ஏதோ தப்பு செஞ்சிட்டான், நம்ம விரல் நம்ம கண்ணை குத்துச்சுன்னு நினைச்சிட்டு இவனை மீண்டும் அரவணைத்துக் கொள்வோம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்க நிம்மதியாக இருக்கலாம். என்ன ஒரு அழகான கருத்து பாருங்க. நம்ம நிம்மதியா இருக்கலாம், அவர் நிம்மதியா இருக்காரோ இல்லையோ. மன நிம்மதி இல்லாம அவர்கிட்ட பழகிறத விட அதை மன்னிச்சுட்டு அவரை மறுபடியும் அந்த இடத்துல நம்ம சேர்க்கும் போது நம்ம கை நம்ம கண்ணு குத்தினா நம்ம மன்னிச்சு விட்டுற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையோடு எண்ணத்தோடு அவரை மன்னித்து விடும்போது நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ரெண்டு நண்பர்கள் இருந்திருக்காங்க, ரெண்டு நண்பர்களும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நண்பன் என்ன பண்ணிட்டான், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ராஜா கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துட்டான். அவரை புகழ்ந்து பாடுறது, அவருக்காக பாட்டு எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு வேலையில சேர்ந்து நல்ல வசதியா இருக்கிறான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணாரு, அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு ஏழ்மையான ஒரு குடிசையில ஒரு சாதாரண உடைகளோட கீரையும் சோறு மட்டும் பொங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவர் இருக்கிறார். ரொம்ப நாள் ஆகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த ராஜா கிட்ட வேலை பார்க்குற நண்பன் இந்த ஏழை நண்பனை சந்திக்கிறான். அந்த நண்பன் சொல்றான், என்னடா இப்படி இருக்கிற, குடிசை வீட்டில் இருக்கிற கந்தல் உடைய உடுத்தி இருக்கிற, கீரையும் சோறும் தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிற, நீ மட்டும் கொஞ்சம் ராஜாவை புகழ்ந்து பாடுறதுக்கு பழகியிருந்தேன்னா நீ என்ன மாதிரி வசதியா இருந்திருக்கலாம்ல, நல்லா இருந்திருக்கலாம்ல. இப்ப இந்த நண்பன் சொல்றான், அது இருக்கட்டும்டா, நீ இந்த மாதிரி கிழிஞ்ச உடைய போட்டுக்கிட்டு கீரையும் சோறும் சாப்பிட பழகி இருந்தா தகுதியே இல்லாத ஒருத்தனை புகழ்ந்து வாழணும்னு உனக்கு அவசியம் இருந்திருக்கிறாதுல்ல அப்படின்னு இருக்கிறார். அப்ப ரெண்டு இடத்தில் இருக்கும்போது ஒருவருடைய கருத்து எப்படி இருக்கிறது, நம்முடைய கருத்து வேறு இடத்தில் இருந்தால் கூட அது நாசுக்காக சொல்லிவிட்டு நகர்ந்து போவதற்கு இந்த இலக்கியம் நமக்கு கத்து கொடுத்திருக்கிறது. அப்ப நாலடியார் என்கின்ற நாலு வரியை நம்மளால படிக்க முடியும் இல்லையா? நாலடியார்ல உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது ஒவ்வொரு பாடல் எடுத்து வாசிச்சு உங்க நண்பர்கள், புத்தகங்களை விரும்புற நண்பர்களோட அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. சரி, நம்மளால ஒரு அஞ்சு வரி ஆறு வரி இதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னா புது கவிதைகள் படிக்கலாம். அதுல சிரமமே கிடையாது. புது கவிதையில ஏதாவது சிரமம் இருக்கா? இப்ப லவர்ஸ் டே ஸ்பெஷல், காதலர் தின ஸ்பெஷலா நான் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்றேன். வீரமணி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார், கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், கண்களை பார்த்த பிறகு எப்படி பேசுவது? இது வந்து காதலர் தின ஸ்பெஷல், புரிஞ்சவங்க கை தட்டலாம், வயசானவங்களுக்கு மட்டும் புரியாது. கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், கண்களை பார்த்த பின் எப்படி பேசுவது? ஏன்னா அந்த கண்ணுக்குள்ள ஒரு காந்தம் இருக்கு, அந்த கண்ணுக்குள்ள ஒரு கரண்ட் இருக்கு, அது இழுத்துருது, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு ரசிக்கக்கூடிய கவிதைகள் நிறைய இன்னைக்கு புத்தகங்களில் வந்து கொண்டிருக்கிறது, அதை படிக்கலாம். இல்லைன்னா இந்த கால மாற்றம் இருக்குல்ல, ஒரு 40-45 வயசை கடந்த உடனே நமக்கு ஒரு நோய் வரும். அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, இந்த காலமும் இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு நோய் வரும். இப்படியே நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோம், அன்னைக்கெல்லாம் இப்படியா இருந்துச்சு, அன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம், அன்னைக்கெல்லாம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு, அன்னைக்கெல்லாம் பண்பாடு, இப்படியே நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோம். ஆனால் இதை இப்படியே பேசணும்னா நம்மளை பூமர் அப்படின்றவாங்க, அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க. ஆனால் இதை கவிதையாக்கி சொல்லும் போது அது அப்படியே மனசுக்குள்ளேயும் வரலாற்றிலையும் பதிந்து விடுகிறது. புதிய மாதவின்னு ஒருத்தங்க ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. இந்த கொழக்கட்டைன்னு ஒன்று உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? கொழக்கட்டை அப்படின்னு விநாயகர் சதுர்த்திக்கு அவிப்பாங்க, இல்லை வீட்டில் அரிசி மாவு அதிகமாக இருந்தாலே அப்படி கொழக்கட்டையை அவிப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கொழக்கட்டை அவிப்பாங்க. எங்கள் தெற்கு பகுதியிலலாம் ஔவையார் கொழக்கட்டைனே ஒன்று அவிப்பாங்க. இங்கே உண்டா? ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் மட்டுமே ஒன்று கூடி ஔவையார் கொழக்கட்டைன்னு ஒன்று அவிப்பாங்க. அவித்து ஆண்களுக்கே தராமல் அவங்களே சாப்பிட்டுக்குருவாங்க. எப்படி ஒரு சுதந்திரம் எங்கள் ஊரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெண்களுக்கு. அது ஆண்கள் சாப்பிடக்கூடாது, அதை விட முக்கியம் அதை அவங்க பார்க்கவே கூடாது, பார்த்தா கண்ணை தோண்டிடும் கடவுள் அப்படின்றவாங்க. சில கணவர்கள் கண்ணை மூடிக்கிட்டே இந்த கொழக்கட்டையை வாங்கி சாப்பிட்ருவாங்க. இப்படியும் சில தில்லுமுள்ளுகள்லாம் நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் கொழக்கட்டை எப்படி இருந்தது,

அவித்தாள். அம்மா இட்லி சட்டியில் கொழக்கட்டை அவித்தாள். அதுக்கடுத்த ஜென்ரேஷன் ஓலை கொழக்கட்டையெல்லாம் தேடி அலைய முடியல. யார்கிட்ட போய் ஓலை வாங்குறது? பண ஓலை எங்கே கிடைக்கும்? கிடைக்கல. அம்மா அடுத்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம ஜென்ரேஷனில் அவங்களே மாவை பிடிச்சி அதில் கொஞ்சம் ஜீனியெல்லாம் கலந்து தேங்காய் பூவெல்லாம் கலந்து இட்லி சட்டியில் இட்லிக்கு பதிலாக இந்த கொழக்கட்டை மாவை வச்சு அவிச்சு கொடுத்தாங்க. பரவாயில்ல, ஏதோ அம்மா இட்லி சட்டியில் கொழக்கட்டை அவித்தாள். அதுக்கப்புறம் நான் கொழுக்கட்டையை கடை வீதியில் வாங்கினேன். இன்னைக்கு யாருக்கும் கொழக்கட்டை அவிக்க நேரமும் இல்லை, அந்த மாவை பத்திரப்படுத்துகிற அளவுக்கு பக்குவமும் இல்லை. என்ன செஞ்சிடறது, சில பெரிய கடைகளில் கொழக்கட்டையும் அவிக்கிறாங்க. சாயந்தரம் 5 to 6 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா குளிப்பணியாரமும் கொழக்கட்டையும் கிடைக்கும் மேடம். அப்படியே நம்ம ஊரில் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிமாங்க. ஊரில் செய்யாததுனால தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் போய் கொழக்கட்டை வாங்கி சாப்பிட்டு அப்பாட நம்மளும் கொழக்கட்டை சாப்பிட்டோம். நான் கடை வீதியில் கொழுக்கட்டை வாங்கினேன். மகள் ஆர்டர் செய்கிறாள். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் கடையை தேடி அலைய கூட உங்களுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை, அவகாசமும் இல்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கொழக்கட்டை தான் உனக்கு வேணும், கம்முன்னு இரு. 4 கொழக்கட்டை, 2 இனிப்பு கொழக்கட்டை, 2 கார கொழக்கட்டை வாங்கிடுறாங்க. வாங்கிடுறாங்களா? என் பேத்தி கேட்கிறாள், வாட் இஸ் கொழுக்கட்டை? பேத்தி கேட்கிறாள், வாட் இஸ் கொழுக்கட்டை? ஒரு 4 தலைமுறையை தாண்டி 5ஆம் தலைமுறைக்கு நாம் ரசித்து ருசித்து அனுபவித்து உண்ட ஒரு உணவு என்னவென்றே தெரியவில்லை. இப்போ காலம் எவ்வளோ மாறிடுச்சு. இந்த கால மாற்றத்தை நாம் சொல்லி புலம்புவதை விட ஒரு கவிதையாக கேட்கும்போது அது கடந்து வந்த பாதை நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஆணி அரைந்த மாதிரி பதிந்து விடுகிறது இல்லையா? இது ஒரு கவிதை தான் சாதிக்க முடியும். இன்னும் நிறையா இப்போ கவிதை நம்மளால் வாசிக்க முடியுது, அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்போ கொஞ்சம் நகர்ந்து குட்டி குட்டி கதைக்கு போகலாமா? இனிமே எங்களால் குட்டி கதைகள் படிக்க முடியும்னு சொல்கிறவங்களாம் கைதட்டுங்க பார்ப்போம். அப்படி இப்படியே வரணும் கூட, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். 10 நிமிஷம் இதே மாதிரி கூட வந்துடணும். ஜென் கதை, ஜென் கதைகள் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ரொம்ப ஒரு பக்கம்தான் இருக்கும், ஆனால் அது நிறைய அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஒரு ஜென் கதை நான் படித்தேன். ஒரு ஜென் துறவி இருக்கிறார். நீங்கள் ஞானத்தை எங்கே கற்றுக்கிட்டீங்க, இவ்வளவு ஞானியாக இருக்கீங்களே, ஞானத்தை எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? அப்புறம் ஞானம்லாம் என்ன, இமயமலையில் போய் கற்றுக்கிட்டேன், அங்கே போனேன் இங்கே போனேன்னு தானே சொல்லுவாங்க. அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, சிம்பிளாக சொல்கிறார், ஒரு கழுதையிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டார். கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம். எப்படிங்க கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? நான் வசித்த தெருவில் ஒரு கழுதை காலையில் அழுக்கு துணியை முதுகில் சுமந்துக்கிட்டு போகும் ஆற்றுக்கு. சாயந்தரம் வரும்போது துவைச்ச துணியோட அதே வழியாக வரும். காலையில் போகும்போது அழுக்கு துணியோட போகிறோமே என்கின்ற வருத்தமும் அந்த கழுதைக்கு இருக்காது. மாலையில் வரும்போது துவைத்த துணியோடு வருகிறோம் என்கின்ற மகிழ்ச்சியும் அதனிடம் இருக்காது. எப்போதும் அது ஒரே மாதிரியாக இருக்கும். அதனிடமிருந்து தான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன். துன்பம் வரும்போது துன்பப்படாமல், இன்பம் வரும்போது இன்பப்படாமல் ஒரே நிலையில் இருப்பதுதான் ஞானம் என்பதை கழுதையிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற போற போகலும் ஒரு விஷயத்தை ஒரு கழுதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு பாருங்க. அப்போ இது ஒரு கதையை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஏதோ விளங்கின மாதிரி ஒன்று தெரியுதா? இப்போ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படிலாம் இருக்கலாம் போல அப்படின்னு ஒரு ஐடியா நமக்குள்ளே வருது. அப்போ நம்ம 1 பக்கம் 2 பக்கம் கதை படிக்கலாமா? படிக்கலாம். சரி, 4 பக்கம் கதை படிக்க வாய்ப்பு இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த அவங்களே கைத்தட்டிட்டாங்க. நீ அடுத்து என்ன சொல்லுவ? கைத்தட்டுறது தானே சொல்ல போகிற, நாங்கள் விதி வந்து உட்காந்துட்டோம் கைத்தட்டுறோம். இப்போ 4 பக்கம் 5 பக்கம் நம்மளால இப்போ படிக்க முடியும், முடியும் தானே? மொதல் படிக்கும்போது சுவாரஸ்யமானதை படிங்க, கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி படிங்க. சமீபத்தில் நான் ராகி ரங்கராஜன் ஒருத்தர் இருந்தார், ராகீரா, அவர் எழுதின ட்விஸ்ட் கதைகள்னு ஒரு சிறுகதை தொகுப்பு படித்தேன். பெரியதெல்லாம் விட்டுருங்க, ட்விஸ்ட் கதை ஒரு குட்டி குட்டி கதையாக இருக்கும், 4 பக்கம் 3 பக்கம் இருக்கும். ஆனால் அதை முடிக்கும் போது ஒரு ட்விஸ்டோட முடிப்பார். நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படியா இவரெல்லாம் 60-70களில் எழுதிக்கிட்டு இருந்தார், இவர் எப்படி இவ்வளோ ட்விஸ்ட் இன்னைக்கும் பொருந்துற மாதிரி வச்சிருக்கிறாருன்னு ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒரு கதை நான் சொல்கிறேன், கௌரதை, அந்த கதைக்கு பேர் கௌரதை. கௌரதைன்னா கௌரவம், கௌரவங்கிறத இந்த சென்னை பாசையில் கௌரதை அப்படிம்பாங்க. அங்கே பாரு, கௌரதையாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம சொல்வோம் கௌரவமாக வாழணும்னு சொல்லுவோம், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. கௌரதை கதைக்கு பேர். ஒரு ஆட்டோக்காரர், ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிற மாதிரி இந்த கதை தொடங்குது. நைட்டு 9:30 மேலே ஆயிடுச்சு, உதயம் தியேட்டர்லேருந்து நான் சவாரி முடித்து வந்துட்டுருக்கிறேன். 10 மணிக்கு மேலே எங்கேயுமே இனிமேல் சவாரி போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், அதனால் நேராக வண்டியை ஸ்டாண்டுக்கு விட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வண்டி எடுத்துகிட்டு வர்றார். ரோட்டு ஓரத்தில் ஒருத்தன் அப்படியே குறுக்க விழுந்து கையை அசைக்கிறான், நிறுத்து நிறுத்துன்னு. யாருன்னு பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு குடிகாரர், நல்ல அரை போதையில் இருக்கிறாரு, தடுமாறிக்கிட்டு இருக்கிறார், ஒரு ஷேவ் பண்ணாத ஒரு முகம், ஒரு பஞ்ச பராரி மாதிரி இருக்கிறார். இந்த ஆட்டோ டிரைவருக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, இவனை அப்படியே விட்டுட்டு போனோம்னா விடிகிற வரைக்கும் இனிமேல் இந்த பக்கம் ஆட்டோ வராது.

0: சரி கழுத நம்மளே ஏற்றிட்டு போகணையப்பா ஏறுப்பா அப்படின்னு அவன் ஏறி உட்காந்துக்கிறான். ஏறி உட்காந்துக்கிட்டு அண்ணா நகர் தெரியும்ல அங்கே கூட்டு போ, அண்ணா நகர் தெரியும் அங்கே எங்கே போகணும், அங்கே தான் போகணும் அப்படின்னு இருக்கான். ஏ எங்கே போகணும்னு சொல்லுப்பா, அப்போ தானே கொண்டு போய் கரெக்டாக விட முடியும், அங்கே கோவிலுக்கிட்ட போய் விடு. எந்த கோவிலுப்பா, அங்கே நிறைய கோயில் இருக்குது. ஏன்னா இது கூட உனக்கு தெரியாதா, நீ எல்லாம் என்ன ஆட்டோ ஓட்டுற. எப்பா எந்த கோயில்னு சொல்லுப்பா, பிள்ளையார் கோயிலா சிவன் கோயிலா மாரியம்மன் கோயிலா, மாரியம்மன் கோயில் தான், அங்கே கொண்டு போய் என்னை பத்திரமா விடு. இன்னும் சரின்னு கொண்டு போகிறாரு. சீக்கிரம் கொண்டு போய் விடு, ஏன்ப்பா வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் உன்னை ரொம்ப தேடுவாங்களா, பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் தானே தேடுவாங்க, என்னை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்கல்ல அப்படிங்கிறாரு. எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, எனக்கும் ஒரு பொண்டாட்டி இருந்தது, எனக்கும் ஒரு பையன் 6 வயசுல இருந்தான், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்ப்பா என்ன பிரச்சனை, எனக்கு கௌரவத்தை தான் முக்கியம், இந்த கௌரவதைக்கு தொந்தரவாக இருந்தால் நான் என் பிள்ளைய ரொம்ப அடிச்சு போடுவேன். எதுக்கு நீ உன் பிள்ளைய அடித்த, அவன் என்ன பண்ணா ஒரு அழிக்கிற அழிறப்புற போய் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட கடன் வாங்கியிருக்கான், வாங்கினவன் அதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான், அந்த பையன் வீட்டுக்கு வந்து அதை கேட்டான், நம்ம கௌரவதை என்ன ஆகுறது, சப்புன்னு என் பையனை தூக்கி போட்டு மிதிச்சேன் பாரு, என் பொண்டாட்டிக்கு என் மேலே கோபம் வந்துருச்சு. ஏன்ப்பா ஒரு ரப்பர் கூட வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீ பணம் கொடுக்கலையா, பணம் கொடுக்குறோம் கொடுக்கல கௌரவம் முக்கியமா இல்லையா அப்படின்ட்டு இருக்கான். நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு இன்னொரு நாள் என் பொண்டாட்டி என்கிட்ட அடி வாங்கினான். எதுக்கு அடி வாங்கினான், புது நோட்டு வேணும்னு அவங்க பள்ளிக்கூடத்தில் கேட்டிருக்காங்க. நான் தான் காசு கொடுக்க மாட்டேனே, எல்லா காசையும் நான் குடிச்சிட்டேன். சரி என் பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா, பழைய நோட்டெல்லாம் எடுத்து பென்சிலில் எழுதியிருக்கிறதெல்லாம் ரப்பரால் அடித்து இதை புது நோட்டாக வச்சுக்கோன்னு என் மகனுக்கு கொடுத்தான். பழைய நோட்டை புது நோட்டாக எடுத்துகிட்டு போனால் நம்ம கௌரவம் என்ன ஆகுறது, வச்சேம்பாரு செவுல்ல 2 நாள் கண்ணை வீங்கி போச்சு. அவ்வளவு கௌரதையான ஆள், ஆமாம் அவ்வளவு கௌரதையான ஆள் நான். வர தீபாவளி வந்துச்சு, அதுக்காவது காசு கொடுத்தியா, கொடுத்தேனே அவளுக்கு சேல் எடுத்துக்கிட.
1: இதுவரை பேராசிரியை கவிதா ஜவஹர் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதெல்லியை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு இலங்கை நீதி சேவை சங்கம் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. நெல் கொள்வனவு திட்டத்தில் முறையான வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் வெளியிடும் தரவுகள் பொய்யானவை என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் குற்றம் சாட்டியிருக்கிறார். டிராவல் அண்ட் டூர் வேர்ல்டு நிறுவனம் 2026 ஆண்டுக்காக வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உலகின் சிறந்த 50 உணவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடித்திருக்கிறது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானியத்தின் வளங்களை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக 19 முதலீட்டு முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பிரான்ஸ் முக்கிய பங்காளியாக உள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் எமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என்று தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சு விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்த செயல்முறையை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று மக்கள் தொழில் வல்லுநர் மையம் வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் துரித நடவடிக்கைகள் காரணமாக அச்சமடைந்துள்ள பழைய அரசியல் ஊழல்வாதிகளும் கடத்தல்காரர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை கவிழ்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அமக்கும் அத்தகைய வாய்ப்பை வழங்குமாறு கோரியும் தேசிய தொழிற்சங்கம் மற்றும் சிவில் முன்னணியின் பிரதிகள் அடங்கிய குழுவினரால் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தோல்விகளை மறைக்க எதிர்க்கட்சிகள் மீது பழி சுமத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பியல் நிசாந்த சில்வா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதவிகளை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பேராசிரியர் தொடர்பாக எந்த அவதூறு பதவிகளையும் செய்யக்கூடாது என்றும் இடைக்கால கட்டளை வழங்கி பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என்று தெரிவித்து பிரதிவாத தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு நேற்று ஒருமனதாக நிராகரித்து உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை காவலர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் தேவைக்கேற்ப சூம் தொழில்நுட்பம் ஊடாக நிகழ்நிலையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்கா தெரிவித்திருக்கிறார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கொனகின முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று தொம்பே தரங்குடை பகுதியில் விசேட சோதனையொன்று நடத்தப்பட்டது போது 9 கிலோகிராம் மற்றும் 128 கிராம் எடையுடைய கிறிஸ்டல் மெத்தம்பெட்டைன் எனப்படும் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. லிந்துலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நண்பர்களுடன் ஆற்றில் நீராட சென்ற நிலையில் காணாமல் போன மாணவனை தேடும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சட்டவிரோத குஸ்ரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் முயற்சிக்காக மிக ரகசியமாக கடற்கரை பகுதிக்கு உளவு இயந்திரம் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத சுருக்கு வலையினை மருதங்கணி போலீசார் பறிமுதல் செய்ததோடு இது தொடர்பாக ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த 2 வருடங்களாக தனது தாத்தாவினால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. 4 பேரை படுகொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த சந்தனபர் ஒருவரை வடமத்திய மாகாண மேல்நீதிமன்ற நீதிபதி இந்திக அத்தநாயக்கா வழக்கில் இருந்து விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறார். கடந்த 16 ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த இந்த வழக்கு தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. யாழ்ப்பாண சிறைச்சாலை வளாகத்தின் மேல் ட்ரோன் பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இலங்கையில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்புகா மாவட்டங்களில் அதிகளவான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் சத்யாகரத் இந்த விடயத்தை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்ற நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கிவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மோன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அம்பாறை மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்ட நவகம்பர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய்நார் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று மாலை திடீரென ஏற்பட்ட பாரிய தீபத்தில் தொழிற்சாலைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய திருமண சந்தை குறித்த புதிய ஆய்வறிக்கை ஒன்றில் 2025 ஆண்டில் இந்தியர்களின் வெளிநாட்டு திருமண தங்குமிடங்களுக்கான விருப்ப தேர்வுகளில் இலங்கை அதிவேகமாக வளர்ந்து வரும் நாடாக உருவெடுத்துள்ள விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையான 4 மாத கால பகுதியில் இலங்கையில் கடன் அட்டைகளின் நிலுவை கடன் பொறுப்பு 10,313 மில்லியன் ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த மேலும் ஒரு யாத்திரிகர் நேற்று காலை திடீரென உயிரிழந்து போனார். கதிர்காம பாத யாத்திரையின் போது இடம்பெற்றுள்ள 3வது மரணம் இதுவாகும். இலங்கையின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா நேற்று முறைப்படி தொடங்கியிருக்கிறது. இந்திய கல்வி அமைப்பு தற்போது நேர்மையற்ற முறையில் பணம் பறிக்கும் ஊழல் இயந்திரமாக மாறிவிட்டது. இதை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகொள்ளவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பங்கள், அமைப்பு ரீதியான தேர்தல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி மீண்டும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். குதிரை பேர குற்றச்சாட்டு தெரிவித்த விவகாரத்தில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லாவிடம் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்பியிருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க முதல்வர் விஜய் தலைமையில் வருகின்ற 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றிக்கழக அரசின் குதிரை பேர அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து வரும் சனிக்கிழமை திருச்சி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோர் நேற்று சந்தித்து பேசியுள்ளார்கள். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள சபரியார்புரத்தில் தனது மகள் மகன் மீது மின்சாரத்தை பாய்ச்சி கொன்ற 45 வயது தந்தை பின்பு தன் மீதும் மின்சாரத்தை பாய்ச்சி கொண்டு உயிரிழந்து போனார். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குப்பை குவியல் சரிந்ததில் 9 பேர் இறந்து போனார்கள்.
டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி முடிவடைந்த நிலையில் நேரடி நெல் நிலையங்களில் நிலவும் குளறுபடிகளால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். தமிழகத்தில் பொது இடங்களில் மாடுகளை வெட்ட விதித்த தடை நீக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பினை வழங்கியுள்ளது. வியட்நாம் படகுபத்தில் பலியான 15 இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் நேற்று மும்பை வந்து சேர்ந்தது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொது இடங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு தடை விதிக்கும் வழிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரிய பொதுநல மறுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பழனிக்கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் பெறுமதியான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சார் பதிவாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் மருத்துவமனை மேம்பாட்டுக்காக இந்தியா 17.24 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் நேற்று கையொப்பமிட்டிருக்கின்றன. காதலித்து விருப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடி போகும் இளம் ஆண் பெண்களை அரசு எப்படி தடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்துவதாகவும் கவலையை தெரிவித்திருக்கிறது. இலக்கியத்தில் இந்தியாவின் மிக உயரிய விருதாக ஞானபீட விருது காணப்படுகிறது. இந்த ஆண்டின் ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துவுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோவிலை அடுத்த மலையடிப்பட்டி அகழ்வாய்வு தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என்று வரலாற்று ஆய்வாளர்களும் பல்வேறு துறையினரும் கூறுகிறார்கள். கோவில் விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது ஆண் பெண் கலைஞர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,5,200 ரூபாவாகவும் கிராக்கு 50 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் துறைமுக முற்றுகை மீண்டும் நடப்புக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்துக்கும் 20 விழுக்காடு சுங்க கட்டணம் தங்களால் விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் மற்றும் யூத அமைப்புகள் மீது சமீபத்தில் நடைபெற்ற தீவைப்பு மற்றும் சேதப்படுத்தும் தாக்குதல்களுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு காரணம் என்று இங்கிலாந்து அரசு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அரசியலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறிப்பாக பெட்ரோல் விலை அதிகரிப்பு வாக்காளர்களை பெருமளவில் பாதித்துள்ளது. இது வர இருக்கும் இடைத்தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்வால் கடும் பொருளாதார சிக்கலில் உள்ள பாகிஸ்தான் எரிபொருட்கள் மீதான விலையை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து பாகிஸ்தான் முழுவதும் பொது போக்குவரத்துக்கான பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர் சயீது சாதிக் சையது அப்துல் ரஹ்மான் ஊழல் தொடர்பான வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மலேசியாவின் உச்சநீதிமன்றம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. சிறு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சமூக வலைதள பயன்பாட்டுக்கு வயது வாரியான கட்டுப்பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவின் மெயின் மாநிலத்தில் குடிநுழைவு சோதனை அதிகாரிகள் கொலம்பியாவைச் சேர்ந்த 26 வயது நபரை சுட்டுக் கொன்ற சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே வாரத்தில் அத்தகைய சம்பவம் நேர்ந்திருப்பது இது 2வது முறை. இறந்த நபர் அமெரிக்காவில் வேலை செய்ய உரிய ஆவணங்கள் வைத்திருந்தார் என்று மனித உரிமை குழுக்கள் தெரிவிக்கின்றன. மியான்மர் 5 அம்ச அமைதி திட்டத்தை செயல்படுத்துவதில் உறுதியான முன்னேற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசியான் கூறியிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. தமது சமூக ஊடக பக்கம் பிரபலம் அடைய வேண்டும், என்ன செய்தால் அது நிறைவேறும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தார் 23 வயது ரென். விருத யோசனை அவருக்கு வினையானது. அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியிலிருந்து வான் குடியோடு ரென் குதித்திருந்தார். சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தைச் சேர்ந்த அவர் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்ததால் 15 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தைச் சேர்ந்த பெண்மணியொருவர் தனது மறைந்த சகோதரரின் நினைவாக பயன்படுத்திய இலக்கங்களின் மூலம் லொட்டரி சீட்டின் ஊடாக $50,000 பரிசை வென்றிருக்கிறார். ஜப்பானில் வேலை நடைமுறை பற்றி ஒருவர் பகிர்ந்த காணொளி பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
அவர் அங்கித் புரோஹித் 10 ஆண்டுகளாக ஜப்பானில் வேலை செய்து வருகிறார். தம்மை மிகவும் கவர்ந்தது ஜப்பானியர்கள் எல்லாவற்றிலும் நேரத்தை சரியாக பின்பற்றும் கலாச்சாரம். அத்துடன் திட்டமிட்ட நேரத்தை விட 15 நிமிடம் கூடுதலாக வேலை செய்தாலும் அதற்கான கூடுதல் ஊதியம் அங்கு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டனில் கடலில் சிரமத்தை எதிர்நோக்கிய 2 பிள்ளைகளை காப்பாற்ற முயன்ற 2 இறந்து போனார்கள். எகிப்தின் லக்சூர் நகருக்கு அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான கல்லறை ஒன்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு கிரிக்கெட் ஜம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய அகதி பெண்கள் கிரிக்கெட் அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தகுதிச் சுற்று போட்டிகளில் பங்கேற்பதற்கான காலக்கெடுவை சர்வதேச கிரிக்கெட் சபை நிர்ணயித்துள்ளது. இதன்படி 2030ஆம் ஆண்டுக்குள் அந்த மகளிர் அணி சர்வதேச அளவில் கிரிக்கெட் விளையாட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட இருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் இன்று மோதுகின்றன. உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் காலிறுதியுடன் வெளியேறிய போதிலும் நோர்வே நாட்டின் கால்பந்து அணியினருக்கு அந்த நாட்டு மக்கள் 100,000 பேருக்கு மேலாக திரண்டு உற்சாக வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். உலக சிட்டிங் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் கனடா மகளிர் அணி ஜப்பானை 3-0 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது. கால்பந்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் விளையாட்டு, அங்கு இனவாதத்துக்கு இடம் கிடையாது என்று ஸ்பானிய அணி விளையாட்டாளர்கள் கூறியுள்ளார்கள். பிரான்சும் ஸ்பெயினும் அரையிறுதி சுற்றில் மோதுவதற்கு முன்னர் அவர்கள் அந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். முன்னாள் ஸ்பானிய பிரதமர் மரியானோ ராகோய் பிரான்ஸ் அணியில் பிரெஞ்சு விளையாட்டாளர்களை இல்லை என்று சொன்ன பிறகு அவருடைய கருத்துக்கு ஸ்பானிய வீரர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்து இனவாத கருத்து என்ற அடிப்படையில் அவர்களுடைய இந்த கண்டனம் வந்திருக்கிறது. பிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பிரான்சும் ஸ்பெயினும் பொருதும் அரையிறுதி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் 1 நிமிட மௌனம் அனுஷ்டிக்கப்படும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் அறிவித்திருக்கிறார். 2016 ஜூலை 14ஆம் தேதி பிரான்சின் நீஸ் நகரில் நடந்த கொடூர தாக்குதலில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.21 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.54 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.16 ரூபாய், 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.16 ரூபாய், 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.47 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.48 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.05 ரூபாய். கேட்டது மணிக்குறுதளவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: சேலம் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். சேலம் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலை கடத்து வருகின்றார்கள். பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது எதிய பொறுமன நன்றிகள்.
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வரும்.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட். பொந்து பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:24 ஐக்கியராஜ்யத்தில் 10:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் இந்த பாடல்

0: அடுத்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஜி எம் சவுந்தரராஜன் அவர்கள். பாடலை ஏற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசை அமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம் எஸ் வி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் மகன். நேரம் சரியாக 11:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:28. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இல்லையாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்லயும் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசுபசரி லட்சிதான் வெளிநாட்டில இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசரி லட்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 95 பாரிஸ் 10 தொல்பூசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: பரிசு லாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் ஆஷி பூஷரை நேரம் சரியாக 11:29 ஐக்கியராட்சியத்தில் 10:29. அன்புறவுகள், அதாவது ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கின்றவர்கள் ஆசி பூசரி அதாவது பரிசுக்கு வந்தால் நிச்சயமாக ஆசி பூசரிக்கு சென்று அனைத்து வகையான மாமிசங்களையும் அவர்கள் வாங்கி செல்கின்றார்கள். அன்புறவுகளை மிக மிக நல்ல மாமிசங்கள் அங்கே இருக்கின்றது. அன்புறவுகளே, நீங்களும் உங்கள் குடும்பங்களோடு சென்று வாங்கி மகிழலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடிவர் ஞான சரஸ்வதி, பேசுசில் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாப்பனர் MSV அவர்கள். நேரம் சரியாக 11:31 ஐக்கியராஜ்யத்தில் 10:33. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545-91-44-79-26.
0: நேரம் சரியாக 11:35 ஐக்கியராஜ்யத்தில் 10:35. இந்த நேரத்தில் தொடரும் இந்த பாடல்

இசை குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் ஜெயசித்ராவுக்காக பாடிய இந்த பாடல் விஜயபாஸ்கர் அவர்களுடைய இசை இணைந்து பாடுவோர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள் ஜெய்சங்கர் அந்த குரலுக்கு நடிப்பது பாடலை ஏற்றவர் பஞ்சு அருணா.

சரி, அந்த ஒருவரை ஜானகிமையோடு சி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்து பாடிய கல்யாணம் கல்யாணம் திரையிலிருந்து விஜயபாஸ்கர் அவர்களுடைய இசையில் இந்த பாடல் வெளிவந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரம்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

தஞ்சை அருணாசலம் அவர்களுடைய கவிதை வரிக்கு இசை மெல்லிசை மாமன்னர் எம் விஸ்வநாதன் அவர்கள். இணைந்து பாடுகின்றார் ஜானகி அம்மா அவர்கள், டி எம் சௌந்தரராஜன் அவர்கள்.

இசைக்குயில் ஜானகிம்மா டிஎம்எஸ்ஓடு இணைந்து பாடிய பாடல்கள் உங்களுக்காக இன்றைய தேனும்பால நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை. மஞ்சுளா எம்ஜிஆர் நடிப்பு. புலவர் புலமைப்பித்தனுடைய கவிதை வரி.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஏற்றியம்மாசோடு இணைந்து இசைக்குயல் ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை ஏற்றியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடர் இந்த பாடல்.

சிவாஜியோடு சுஜாதா அவர்கள் இணைந்து நடிக்கின்றார்கள். இந்த சுஜாதாவுக்கு குரல் கொடுப்பதுதான் ஜானகி அம்மா. கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை மலை, இசைஞானியுடைய இசைமலை. தீபம் திரைப்படத்தில்

கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் டிஎம்எஸ் உடன் இணைந்து ஜானகி அம்மா பாடிய பாடல்கள் உங்களுக்காக வானொலியில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது.

sair.

0: எம் சவுந்தரராஜனோடு முதல் முதலாக இணைந்து ஜானகேமா பாடிய சுதர்சன் அவர்களுடைய இசை
1: நெருங்கும் போது சுகம் தெரிந்ததா?
2: சொர்க்கம் தெரிந்தது, சொர்க்கம் தெரிந்தது என்னை முதல் முதல்.
0: ராதா மாணிக்கம் என்ற கவிஞர் இந்த பாடலை இயற்றியிருந்தார். பெண் குரல் ராஜஸ்ரீக்கு ஜானகி அம்மா குரல் கொடுக்கின்றார். ஆண் குரல் எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரன் அவர்கள்.

இந்த பாடல் குங்குமம் திரைப்படத்தில் அன்பு உறவுகளே ஊர்வசி சாரதாவோடு இணைந்து சிவாஜி கணேசன் நடிக்கின்றார். பாடலை இயற்றியவர் பஞ்சு அருணா செல்வா அவர்கள். சரி, இந்த பாடலை நீங்கள் 1000 தடவைக்கு மேல் கேட்டிருப்பீர்கள். முழுமையாக தர முடியாமைக்கு மனதை மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து எனக்கும் பாடலை நிறுத்த முடியவில்லை. இருந்தாலும் மணித்தியால செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறோம். இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியானது டி எம் சவுந்தரராஜனோடு ஜானகி அம்மா நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருந்தாலும் அதில் ஒரு சில பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன் அன்பு உறவுகளே.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு இலங்கை நீதி சேவை சங்கம் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. நெல் கொள்வனவு திட்டத்தில் முறையான வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் வெளியிடும் தரவுகள் பொய்யானவை என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் குற்றம் சாட்டியிருக்கிறார். டிராவல் அண்ட் டூர் வேர்ல்டு நிறுவனம் 2026 ஆண்டுக்காக வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உலகின் சிறந்த 50 உணவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடித்திருக்கிறது. மத்தல ராஜபக்ச சர்வதேச விமானியத்தின் வளங்களை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக 19 முதலீட்டு முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பிரான்ஸ் முக்கிய பங்காளியாக உள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் எமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என்று தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சி விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்த செயல்முறையை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று மக்கள் தொழில் வல்லுநர் மையம் வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் துரித நடவடிக்கைகள் காரணமாக அச்சமடைந்துள்ள பழைய அரசியல் ஊழல்வாதிகளும் கடத்தல்காரர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை கவிழ்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தமக்கும் அத்தகைய வாய்ப்பை வழங்குமாறு கோரியும் தேசிய தொழிற்சங்கம் மற்றும் சிவில் முன்னணியின் பிரதிகள் அடங்கிய குழுவினரால் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தோல்விகளை மறைக்க எதிர்க்கட்சிகள் மீது பழி சுமத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பியல் நிசாந்த சில்வா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதவிகளை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பேராசிரியர் தொடர்பாக எந்த அவதூறு பதவிகளையும் செய்யக்கூடாது என்றும் இடைக்கால கட்டளை வழங்கி பரிசுத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என்று தெரிவித்து பிரதிவாத தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு நேற்று ஒருமனதாக நிராகரித்து உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை காவலர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் தேவைக்கேற்ப சூம் தொழில்நுட்பம் ஊடாக நிகழ்நிலையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்கா தெரிவித்திருக்கிறார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கொனகின முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று தொம்பே தரங்குடை பகுதியில் விசேட சோதனை ஒன்று நடத்தப்பட்டது போது 9 கிலோகிராம் மற்றும் 128 கிராம் எடையுடைய கிறிஸ்டல் மெத்தம்பெட்டைன் எனப்படும் ஐஸ் போதைப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. லிந்துலே காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நண்பர்களுடன் ஆற்றில் நீராட சென்ற நிலையில் காணாமல் போன மாணவனை தேடும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சட்டவிரோத குஸ்ரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் முயற்சிக்காக மிக ரகசியமாக கடற்கரை பகுதிக்கு உளவு இயந்திரம் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத சுருக்கு வலையினை மருதஞ்சனி போலீசார் பறிமுதல் செய்ததோடு இது தொடர்பாக ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த 2 வருடங்களாக தனது தாத்தாவினால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. 4 பேரை படுகொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த சந்தநபர் ஒருவரை வடமத்திய மாகாண மேல்நீதிமன்ற நீதிபதி இந்திக அத்தநாயக்கா வழக்கிலிருந்து விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறார். கடந்த 16 ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த இந்த வழக்கு தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. யாழ்ப்பாண சிறைச்சாலை வளாகத்தின் மேல் ட்ரோன் பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இலங்கையில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்புகாம் மாவட்டங்களில் அதிகளமான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் சத்யாகரத் இந்த விடயத்தை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்ற நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கிவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை மற்றும் மோன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அம்பாறை மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்ட நவகம்பர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய்நார் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று மாலை திடீரென ஏற்பட்ட பாரிய தீபத்தில் தொழிற்சாலைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய திருமண சந்தை குறித்த புதிய ஆய்வறிக்கை ஒன்றில் 2025 ஆண்டில் இந்தியர்களின் வெளிநாட்டு திருமண தங்குமிடங்களுக்கான விருப்ப தேர்வுகளில் இலங்கை அதிவேகமாக வளர்ந்து வரும் நாடாக உருவெடுத்துள்ள விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையான 4 மாத கால பகுதியில் இலங்கையில் கடன் அட்டைகளின் நிலுவை கடன் பொறுப்பு 10,313 மில்லியன் ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த மேலும் ஒரு யாத்திரிகர் நேற்று காலை திடீரென உயிரிழந்து போனார். கதிர்காம பாத யாத்திரையின் போது இடம்பெற்றுள்ள 3வது மரணம் இதுவாகும். இலங்கையின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா நேற்று முறைப்படி தொடங்கியிருக்கிறது. இந்திய கல்வி அமைப்பு தற்போது நேர்மையற்ற முறையில் பணம் பறிக்கும் ஊழல் இயந்திரமாக மாறிவிட்டது. இதை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகொள்ளவில்லை என்று மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பங்கள் அமைப்பு ரீதியான தேர்தல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி மீண்டும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். குதிரை பேர குற்றச்சாட்டு தெரிவித்த விவகாரத்தில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவிடம் 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்பியிருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க முதல்வர் விஜய் தலைமையில் வருகின்ற 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசின் குதிரை பேர அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து வரும் சனிக்கிழமை திருச்சி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோர் நேற்று சந்தித்து பேசியுள்ளார்கள். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள சபரியார்புரத்தில் தனது மகள் மகன் மீது மின்சாரத்தை பாய்ச்சி கொன்ற 45 வயது தந்தை பின்பு தன் மீதும் மின்சாரத்தை பாய்ச்சி கொண்டு உயிரிழந்து போனார். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குப்பை குவியல் சரிந்ததில் 9 பேர் இறந்து போனார்கள்.
டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி முடிவடைந்த நிலையில் நேரடி நெல் நிலையங்களிலவும் குளறுபடிகளால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். தமிழகத்தில் பொது இடங்களில் மாடுகளை வெட்ட விதித்த தடை நீக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பினை வழங்கியுள்ளது. வியட்நாம் படகுபத்தில் பலியான 15 இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் நேற்று மும்பை வந்து சேர்ந்தது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொது இடங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு தடை விதிக்கும் வழிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரிய பொதுநல மறுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பழனி கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் பெறுமதியான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சார் பதிவாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் மருத்துவமனை மேம்பாட்டுக்காக இந்தியா 17.24 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் நேற்று கையொப்பம் இட்டிருக்கின்றன. காதலித்து விருப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடி போகும் இளம் ஆண் பெண்களை அரசு எப்படி தடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்துவதாகவும் கவலையை தெரிவித்திருக்கிறது. இலக்கியத்தில் இந்தியாவின் மிக உயரிய விருதாக ஞானபீட விருது காணப்படுகிறது. இந்த ஆண்டின் ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துவுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோவிலை அடுத்த மலையடிப்பட்டி அகழ்வாய்வு தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என்று வரலாற்று ஆய்வாளர்களும் பல்வேறு துறையினரும் கூறுகிறார்கள். கோவில் விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது ஆண் பெண் கலைஞர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,5,200 ரூபாவாகவும் கிராக்கு 50 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் துறைமுக முற்றுகை மீண்டும் நடப்புக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். கோர்முஸ் நீர்நிலை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்துக்கும் 20 விழுக்காடு சுங்க கட்டணம் தங்களால் விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் மற்றும் யூத அமைப்புகள் மீது சமீபத்தில் நடைபெற்ற தீவைப்பு மற்றும் சேதப்படுத்தும் தாக்குதல்களுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு காரணம் என்று இங்கிலாந்து அரசு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அரசியலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறிப்பாக பெட்ரோல் விலை அதிகரிப்பு வாக்காளர்களை பெருமளவில் பாதித்துள்ளது. இது வர இருக்கும் இடைத்தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்வால் கடும் பொருளாதார சிக்கலில் உள்ள பாகிஸ்தான் எரிபொருட்கள் மீதான விலையை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து பாகிஸ்தான் முழுவதும் பொது போக்குவரத்துக்கான பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர் சயீது சாதிக் சையது அப்துல் ரஹ்மான் ஊழல் தொடர்பான வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மலேசியாவின் உச்சநீதிமன்றம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. சிறு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சமூக வலைதள பயன்பாட்டுக்கு வயது வாரியான கட்டுப்பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவின் மெயின் மாநிலத்தில் குடிநுழைவு சோதனை அதிகாரிகள் கொலம்பியாவைச் சேர்ந்த 26 வயது நபரை சுட்டுக் கொன்ற சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே வாரத்தில் அத்தகைய சம்பவம் நேர்ந்திருப்பது இது 2வது முறை. இறந்த நபர் அமெரிக்காவில் வேலை செய்ய உரிய ஆவணங்கள் வைத்திருந்தார் என்று மனித உரிமை குழுக்கள் தெரிவிக்கின்றன. மியான்மர் 5 அம்ச அமைதி திட்டத்தை செயல்படுத்துவதில் உறுதியான முன்னேற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசியான் கூறியிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. தமது சமூக ஊடக பக்கம் பிரபலம் அடைய வேண்டும், என்ன செய்தால் அது நிறைவேறும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தார் 23 வயது ரென். விருத யோசனை அவருக்கு வினையானது. அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியிலிருந்து வான் குடியோடு ட்ரென் குதித்திருந்தார். சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தைச் சேர்ந்த அவர் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்ததால் 15 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தைச் சேர்ந்த பெண்மணியொருவர் தனது மறைந்த சகோதரரின் நினைவாக பயன்படுத்திய இலக்கங்களின் மூலம் லொத்தர் சீட்டின் ஊடாக $50,000 பரிசை வென்றிருக்கிறார். ஜப்பானில் வேலை நடைமுறை பற்றி ஒருவர் பகிர்ந்த காணொளி பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
அவர் அங்கித் புரோஹித் 10 ஆண்டுகளாக ஜப்பானில் வேலை செய்து வருகிறார். தம்மை மிகவும் கவர்ந்தது ஜப்பானியர்கள் எல்லாவற்றிலும் நேரத்தை சரியாக பின்பற்றும் கலாச்சாரம். அத்துடன் திட்டமிட்ட நேரத்தை விட 15 நிமிடம் கூடுதலாக வேலை செய்தாலும் அதற்கான கூடுதல் ஊதியம் அங்கு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டனில் கடலில் சிரமத்தை எதிர்நோக்கிய 2 பிள்ளைகளை காப்பாற்ற முயன்ற 2 இறந்து போனார்கள். எகிப்தின் லக்சூர் நகருக்கு அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான கல்லறை ஒன்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு கிரிக்கெட் ஜம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய அகதி பெண்கள் கிரிக்கெட் அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தகுதிச்சுற்று போட்டிகளில் பங்கேற்பதற்கான காலக்கெடுவை சர்வதேச கிரிக்கெட் சபை நிர்ணயித்துள்ளது. இதன்படி 2030ஆம் ஆண்டுக்குள் அந்த மகளிர் அணி சர்வதேச அளவில் கிரிக்கெட் விளையாட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட இருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் இன்று மோதுகின்றன. உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் காலிறுதியுடன் வெளியேறிய போதிலும் நோர்வே நாட்டின் கால்பந்து அணியினருக்கு அந்த நாட்டு மக்கள் 100,000 பேருக்கு மேலாக திரண்டு உற்சாக வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். உலக சிட்டிங் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் கனடா மகளிர் அணி ஜப்பானை 3-0 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது. கால்பந்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் விளையாட்டு, அங்கு இனவாதத்துக்கு இடம் கிடையாது என்று ஸ்பானிய அணி விளையாட்டாளர்கள் கூறியுள்ளார்கள். பிரான்சும் ஸ்பெயினும் அரையிறுதி சுற்றில் மோதுவதற்கு முன்னர் அவர்கள் அந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். முன்னாள் ஸ்பானிய பிரதமர் மரியானோ ராகோய் பிரான்ஸ் அணியில் பிரெஞ்சு விளையாட்டாளர்களை இல்லை என்று சொன்ன பிறகு அவருடைய கருத்துக்கு ஸ்பானிய வீரர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்து இனவாத கருத்து என்ற அடிப்படையில் அவர்களுடைய இந்த கண்டனம் வந்திருக்கிறது. பிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பிரான்சும் ஸ்பெயினும் பொருதும் அரையிறுதி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் 1 நிமிட மௌனம் அனுஷ்டிக்கப்படும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் அறிவித்திருக்கிறார். 2016 ஜூலை 14ஆம் தேதி பிரான்சின் நீஸ் நகரில் நடந்த கொடூர தாக்குதலில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.21 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.54 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.16 ரூபாய். 1 ஸ்விஸ் ஃபிராங்க் இலங்கை பிரமதியில் 413.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.16 ரூபாய். 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.47 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.48 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.05 ரூபாய். கேட்டது மணிக்குறுதளவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 66 67 20 40 00. நேரம் சரியாக 12:25 ஐக்கியராஜ்யத்தில் 11:25 இந்த நேரத்தில். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை தருகின்றோம் கேட்காத அன்புறவுகளுக்காக.
1: தமிழ் ஒலி ஒலி
2: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ, தாங்கிட நாதி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுப்ப

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் தாமதமாக ஆரம்பமாவதையிட்டு உங்களிடம் மன்னிப்பு கோரி தொடர்கின்றது.

0: இந்த நேரத்திலே வார வாரம் பேராசிரியர் அவர்கள் உங்களை சந்தித்து வருகின்றார். என்றும் இந்த நிகழ்ச்சிக்காக நெடுநேரமாக அவர் காத்திருந்தார். நாம் தான் தாமதமாக ஆரம்பமாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அனைவரிடமும் மன்னிப்பு கோரி இங்கே பேராசிரியர் அவர்களை இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே.
1: வணக்கம் அன்புக்குரிய தர்சன அவர்களே. வணக்கம் பேராசிரியருடைய நேயர்களே. இந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சியில கலந்து கொள்வது பயன்படக்கூடிய விஷயங்களை பற்றி கலக்கிறது, தகவல்களை சொல்வதை பற்றியான ஒரு முயற்சி. அந்த வகையில் நாங்கள் லேட்டா ஆரம்பித்தாலும் நாங்கள் அந்த லேட்டஸ்டான விஷயங்களை பற்றி கலக்கலாம். இன்று வந்து கலக்கக்கூடியது உங்களுக்கும் ஏதோ மைடியா இருக்கோ. நாங்கள் போன கிழமைக்கு கிழமை சிஆர்டியில நீண்டகால உள்ளன்பான நீங்கள் கிருஷ்ணவதி விஸ்வநாதன் ஒரு கேள்வி வைத்திருந்தார். நித்யானந்த சுவாமிகள் அங்கு இருக்கிறார் என்பது தொடர்பான உடையங்கள். ஸோ அந்த நேரம் கிடைக்கிறதுல போதெல்லாம் நித்யானந்த பற்றிய ஆக்கங்களை இதெல்லாம் எடுத்து பார்க்கறப்போ அவர் இப்படி தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் மிகவும் குறைவாகவே இருக்கு. ஸோ அவர் கேட்ட கேள்வி ஒரு நல்ல எண்ணமான அடிப்படையில் ஆன்மீக தனத்துல தான் அடிபட்டாலும் கூட அவர் வந்து விஞ்ஞானம் தொடர்பான இந்த காண்டம் என்று சொல்லுவோம் மெக்ஸ்ரே வரும் அப்படியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். உண்டு தன்னுடைய பக்தர்களுக்கு ஐரோப்பிய அமெரிக்க பக்தர்களுக்கு எல்லாம் ஆங்கில மொழியில இந்த ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் சொல்லி பார்க்கிறேன். பேசிலே ஒரு ஆளை பற்றி நாம ஒரு எதிர்மறையாக சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு தயக்கம் ஏற்படுது. ஒரு முறை லாலா ரவி அண்ணக்கும் ஒரு முறை கேட்டார். நாலஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு நாள் நிற்கும் உங்களுக்கு நினைவு நிற்கும் தரிசன் முக்கியமான ரோல்கள் கேட்டா என்ன இருந்துச்சுன்னா இந்த கலியுகம் அப்ப வருமானு கேட்டேன். எனக்கு கேள்வி வேண்டிய அர்த்தம் புரியுது. அப்ப கலியுகம் என்ன அழிகிற காலம் என்ற கருத்தான் இவன்டாவே எத்தனை ஆண்டு கண்டதெல்லாம் அத்தனை ஆண்டு நாங்கள் விருப்பமாண்டது ஒரு அந்த கல்வியை தேடிக்கொண்டு போனா அந்த கல்வி அவதாரத்தை பற்றியும் அவர் அதே கல்வியா கேட்டிருந்தார். இந்த திருமால விஷ்ணுவின் கல்வி அவதாரம் கலியுகம் இது வரும் என்றுதான் கேட்டபோது அதை தேடி தேடி பார்த்தா அது புரிய வேண்டாம். அந்த காலக்கணக்கு எங்களோட கணிப்பிலே அப்பாற்பட்ட ஒரு கணக்கு. ஒரு இத்தனை ஆண்டுகள் வந்தா தான் ஒரு யுகம் இருக்கு. அப்ப கலியுகம் எத்தனை யுகத்துக்கு போற வரும் அவருடைய பிறப்புகளே தசாவதாரம் கொண்டு பத்தாவதாரங்கள் அதுகளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுகம் கரைஞ்சு வர இத்தனை ஆண்டு. ஸோ அது ஈஸியா சொல்ற மாதிரி புதிய காலம் இல்லை. பட் விஞ்ஞானப்படி அப்படி ஒரு காலம் எடுக்கிற மாதிரின்னு தெரியல. அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்கள் சொன்ன தேடி தேடி பார்த்து சொன்ன கூட அவர் இதுதான் நான் இதுக்கு தான் அதை கேட்டேன் சொன்னார். ஆண்கள் பதவா இருந்தாலும் அது ஞாபகம் அப்படி இருக்கு. ஸோ இந்த நித்யானந்த சுவாமிகளை பற்றி தேடுற பொழுதும் நிறைய உலகங்களை தெரிஞ்சு கொண்டும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நச்சுல உள்ள தனிதத்தில் உள்ள குவாண்டம் அதை பற்றி அவர் சொல்ற கதையை பார்க்கும் பொழுது இன்னும் தேட வேண்டிய செய்திகள்
0: அவர் கொஞ்சம் எழுத்தாற்றலும் திறமை வாய்ந்தவராக இருக்கிறார். பல விடயங்களை பற்றி பார்க்கக்கூடிய என்ன என்னிட திறந்து வையோ இதோ உண்டு உண்டு அதில் எழுதக்கூடியவராயிருந்தார். அதில் நல்ல விடயங்களை இலகுவாக அனைவருமே புரிந்து கொள்ளக்கூடிய வகைகளில் அதை வடிவமைத்திருக்கிறார்.
1: உண்மைதான். இப்போ நாங்கள் நிறைய ஒரு விஷயம் புதுசாக ஒன்று சொல்லும் பொழுது தெரிஞ்ச விஷயங்களையும் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு வந்து அதில் ஒரு விருப்பம் இருக்காது ஆர்வம் இருக்காது. அப்போ சில விடயங்களை நாங்கள் புதுசாக சேர்த்துக்கொண்டு சொன்னால் தான் இருக்கும். ஒருவரை பற்றிய கருத்து ஒருவர் இன்னொருவரோ எக்ஸ் என்றவரை பற்றி ஒரு வை என்றவரோ செட் என்றவரோ கருத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த எக்ஸ் என்றவர் யாராக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்க நாங்களே கூட இருக்கலாம். அதை வந்து பை என்றவரும் செட் என்றவரும் சொல்ற கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கார். இன்னொரு செய்தி நான் இந்த கிழமை தெரிஞ்சோன்னு அதையும் இங்கே பகிர விரும்புகிறேன். என்னவென்றால் இப்போ வந்து ராமா சீதான் எங்களுக்கு தெரியும், ராமாயணம் நினைக்கவங்க இதை பற்றி நான் கதைக்க விட முக்கியமான பாத்திரங்களாக வருது ராமனும் சீதை, ராவணனும் மாறன். பட் அதில் லக்ஷ்மணனும் ராமன்ட தம்பியாக வர்றார். ஆனால் இவ்வளோ காலத்திலையும் வந்து அந்த லக்ஷ்மணனுடைய மனைவியார், அதில் வர பரதனுடைய மனைவியார் மூன்றாவது சத்ருகன் அவருடைய மனைவியாக இருந்தால் அவன் கதைச்சதில்லை. ஆனால் இப்போ கதைக்கப்படுற அண்மையில் லக்ஷ்மணன் மனைவியின் பேர் என்ன, இப்போ ராமனுடைய மனைவி சீதா, ராவணனுடைய மனைவி அரந்ததேவி மண்டபகரி என்றெல்லாம் சொல்லுவார். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இப்போ புதுசாக எப்படி இந்த லக்ஷ்மணனுக்கு மனைவி இருக்காமே அதை என்னது என்று கேட்குறப்ப அதில் சில சில செய்திகள் வந்து தரிசன் வந்து இதில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ லக்ஷ்மணனுடைய மனைவியுடைய பெயர் தெரியும்,
0: லக்ஷ்மணனுடைய மனைவி இல்லை தெரியல சொல்லுங்க.
1: உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் பயம் மறந்த விஷயங்கள் அதுவும் உண்டாக இருக்கும். அது எல்லாரும் சொல்றது இல்லை தானே. இப்போ நாங்கள் ராமாயணம் சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட அந்த கதையில வந்து குறிப்பிட்ட எத்தனை காரணங்கள் இருக்கு, அதுல ஒரு குறிப்பிட்ட காரணங்களை மட்டும் நாங்கள் தெரிஞ்சோண்டு அதன் ராமாயணம் நினைக்கலாம். அதுக்கு பிறந்த சுந்தரகாண்ட எத்தனையோ காரணங்கள் வரும், எல்லா காரணங்களையும் நாங்கள் தெரிஞ்சோண்டு நாங்கள் ராமாயணத்தை பற்றியோ மகாபாரதத்தை பற்றியோ சொல்றதில்லை. அப்ப மகாபாரதியே இப்ப கர்ணன் மகாபாரத அந்த சண்டையில இருக்கிற பொழுது அவர் வந்த பொழுது எல்லாரும் தான் அழகிறார், எல்லாரும் தாய் பிறந்த சகோதரர்கள் பாண்டவர்கள் எல்லாரும் தளர்கிற பொழுதும் திரௌபதியும் அங்கே தனியாக இருந்து இவ்வளவு சத்தமாக அழகம் ஒன்றுந்தான் எல்லாருமே சேர்ப்பேன். திரௌபதி ஆச்சாரம் நிறைந்த பாண்டவர் அஞ்சு பேர் இருக்க முடியாது, அர்ச்சனருக்கு தொடர்புடையவர் நெருக்கமாக எப்படி கர்ணன் பிறந்த ஆண்டு கேள்விப்பட்ட உடனே அவாயின் அளவானும் அப்போதான் தெரியும் அவாவுக்கும் அந்த கர்ணன் வந்து யார திரௌபதியை வந்து ஒரு காதல் விருப்பம் இருந்தது அந்த திரௌபதியுடைய சுயம்பரத்துக்கு போன சமயம். ஆனால் அந்த சாதி இவர் சேர்ப்பானுடைய மகன் என்று சொல்லப்பட்டதால கிருஷ்ணன் சொல்லிட்டார் நீ அவரை பார்க்கவே அவர் வந்து ஒரு சேர்ப்பானுடைய கல்வியர் என்று சொல்லப்பட்ட மகன். அப்போ நீ ஒரு பிராமணம் என்ற அரசர் பிராமணர் சத்திய குடும்பத்தை சேர்ந்த நீ எப்படி காதலுக்கு அப்ப அடியில தோன்ற மனம் அந்த காதல் என்ன அண்டையே மறைய விட்டதா போச்சு. இருந்தாலும் எங்களுடைய முதற்காவதுன்னு நாங்கள் வெயில் காதலர்களை மறந்துருக்க கூடும், அந்த காதலை மறக்குவதில் நினைவிலயத்தின மௌனம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தான் அந்த முதல் காதல் இவர்களுக்கு பண சந்தத்தில் இருந்திருக்கு. உதாரணம் அந்த திரௌபதியே கௌரவர்கள் தூதி நீனச்சி செய்யப்படுறா தெரிஞ்ச உடனே ஒவ்வொருவர்கிட்டையும் போய் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க திரௌபதி கேட்கிறார் அந்த சபையில். ஆனா எல்லாரும் கேட்டுட்டு வந்து கர்ணனுடைய அந்த அரசன் தான் நம்பருவேன். இப்போ அந்த அரச அவையில் இருக்கிற பொழுது திரௌபதி கர்ணனை மட்டும் கேட்காம உடனே முதல் கர்ணனுக்கு முதலாக இருந்தபோது கேட்டுட்டு கர்ணனுக்கு அடுத்தால கேட்டா நான் கர்ணனை கேட்கிறேன். இது எனக்கு எனக்கு ஒரு ஞாபகம் பாருன்னா நான் ஹிந்தி படிக்கிற காலத்துல ஒரு பிரெஞ்சு பேராசிரியரையும் ஒரு இந்திய பேராசிரியரும் ரெண்டு பேர் படிப்பிச்சாரு. அது ஸ்போக்கன் ஹிந்தியை படிப்பிச்சவா ஒரு சரஸ்வதி தான் நான் வச்சேன், ஒரு பரநாட்டு பேராசிரியர். இங்கே பிரான்சுக்கு படித்தவங்களும் பல்கலைக்கழகத்தில் அந்த பத்து மொழி படிக்க நான் ஹிந்தி தெலுங்கு இதெல்லாம் படித்தேன். அப்போ அந்த ஹிந்தி படிக்கிற பொழுது அந்த சரஸ்வதி பேராசிரியர் எல்லாம் ஒவ்வொருத்தராக கேள்வி கொண்டு வருவேன், ஏனோ எனக்கு தெரியாது நான் என்ன வந்து ஒரு நாளும் கேள்வி எனக்கு தெரியுமென்று நினைச்சில்லை. அதை தெரியக்கூடாது இறை பேர் கூட தெரியாதாக்கும் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பக்கத்தால கேட்கல, அடுத்தாலும் கேட்கல, என்ன கேட்கல இல்லையே. அவள் போய் கேட்கணும்னு நீங்க என்ன கேள்வி கேட்கல, சரி அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு கேட்கவே போயிட்டு. அது மாதிரி தான் இந்த திரௌபதி கர்ணனுக்கு முதல இருந்தவரையும் கேட்டு அடுத்தவரை வந்து கர்ணனை கேட்கல, கர்ணனும் கோபம் வந்துட்டு நானே துரியோதனன் நான் சொன்னா துரியோதனும் கேட்பான், திரௌபதி துயிலி படுவதை நிப்பாட்டுக்கலாம் துச்சாதனுக்கு சொல்லி ஏன்னு என்ன கேட்காம போறாள். அந்த பழைய நேரத்து முதல் காவல் இதோ என்று நினைச்சதாக சொல்வார்கள். பிறகுதான் தெரியும் கர்ணன் விழுந்து கிடந்து பிறந்து போயிட்டான்னு சொல்ற பொழுதுதான், அவள் அழுகிற பொழுதுதான் தெரிய வந்தது திரௌபதி கர்ணனே காதலிச்சிருக்கான். இப்ப இந்த செய்திகள் எங்களுக்கு பிறகுதான் வந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் ராமாயணத்தை தெரிஞ்சுக்கிற பொழுதெல்லாம் தீரை வந்து தீக்குறிஞ்சா என்று சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும், அதோட ராமாயணம் சரி. ஆனா அதுக்கு முந்தின காலம் இருந்தது அந்த சீதைக்கும் ராமனுக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறேன். அவரு உள்ளதான்
0: சீதையின் சௌதரியை தானே இவர் கல்யாணம் கட்டியிருந்தவர். என்ன
1: எப்படி சொல்றீங்க, ஒரு வகையே அது சரி,
0: லட்சுமணன் சீதையின் சௌதரியாக்கும் என்ன
1: கிட்டத்தட்ட சரி. இப்ப நீங்க எப்படி சீதைய வந்து சகோதரியத்தான் லட்சுமணன் திருமணம் பண்ண நினைக்கிறேன். சீதையை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும், இல்ல பிறப்பை பற்றி அவட்ட மகள் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த பாட்டம் இருக்கு ஜனகனின் மகளை என்று வரும், ஜனகன் தான் ஜனகன் மகள் பொதுவா சொல்றோம். ஜனகன் வந்து ஒரு அரசன், அவர் வந்து வளர்த்தெடுத்ததாக இருப்பான். அவர் ஒவ்வொரு காலம் இந்த அரசர்கள் இரவு காவலுக்கு போற பொழுது போவார்கள், அவர்கள் சேர்க்கிற குதிரை வண்டியில போற பொழுது குதிரையின் கால் ஒரு எண்ணத்துல ஒரு பொருளோட விடுபட்டுடே இருந்து அசைவு நின்று போச்சு. வழக்கமா அபகமா போன குதிரை ஆனால் கொஞ்சம் விடுபட்டு விடுபட்டு போகும். இப்ப நாங்க ஒரு சைக்கிள் வாகனத்தை ஓட்டி கொண்டு போற பொழுது அந்த சில்லுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கினா போற போகமும் வரது நாங்கள எழுத்துற விதமும் கொஞ்சம் உபயோகம் குறையும் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி அந்த குதிரை வாண்டி இந்த உபயோகம் காலத்தில் ஏதோ மாட்டுப்பட்டு வச்சு போறேன்னு நினைக்கிற மாதிரி ஏன்னா நிப்பாட்டு நிப்பாட்டு என்று சொல்லி அந்த குதிரை ஓட்டிய வண்டி ஓட்டிய எனக்கு என்ன ஏதோ இதாயிருக்கு. இல்லை சார் இல்லையா ஐயா மன்னரே குதிரை ஏதோ காலுக்கு வந்த இந்த குதிரை அந்த காலுக்கு ஏதோ பிடிப்படுது சார் என்னன்றது ரங்கிப்பார். அவர் அப்ப ரங்கி பார்த்துட்டு சொன்னா இல்லையா அவங்க குழந்தை பிள்ளை இருக்கு, அதுவும் ஒரு கும்பளை பிள்ளை நேரத்துக்குள்ளே இருக்கு. ஐயோ ஐயோ நல்ல காலம் நாங்கள் அதை ஆக ஊண்டி இது பண்ண விட்டோமே, சரி தீ கொண்டு வாண்டு சொல்லிட்டேன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டு வரதான் சீதை. சீதைக்கு இன்னொரு முழுவை ஒட்டி ஒரு பெயர் என்னன்னு சொன்னார். நாங்கள் சொன்னப்புறம் சீதை வந்து கற்புள்ளவர்கள் என்ன தீப்பிடி கோணும்னு சொல்வாரு. அப்ப தீக்குளித்த பொழுது அது என்ன நடந்தது என்று தெரியாமலே நாங்கள் எழுதுறது புத்தாங்கள் எழுதுறது எல்லாம் வழக்கமாயிரு. கற்பொருள் நிர்வகிக்கிறதுக்கு தீ குளித்தாள் அல்லவா, தீ குளித்தால் அல்லவா சொல்லி தீ குளித்தவள் தான் அந்த நெருப்பிலிருந்து மீண்டு வந்தாலும் அந்த கேள்வி மீண்டு வரே இல்லை. அந்த நெருப்பிலிருந்து இப்ப நாங்கள் காவடி அடைக்கெல்லாம் இதை போட்டு தீ குளிக்கிறது எல்லாம் இருக்கு, குளிச்சுட்டு காதையெல்லாம் என்ன மாதிரி வருதுன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ முழுமையாக ஒரு ஆள் அங்கே குளிச்சிருந்தால் அவர் வந்து நல்ல பாதிப்பு இல்லாமல் முழியில வரணும். அவள் முழியில வந்தால் கற்பில் வேண்டுதான் அவள் வந்து முழியில வரையில்லை அந்த பூமிக்குள்ளேயே போயிடலாம். அதோடு தான் நாங்கள் அறிஞ்ச மகாபாரதம் ராமாயணம் தொடர்பதே அவர் வந்து முழியில வந்த பிறந்த குழந்தை வந்தது அது அதுக்கு முதல் குழந்தைகளுக்கும் சாப்பிட்றதுக்கும் ராமனுக்கும் மாவட்ட பிள்ளைகளுக்கும் சண்டை வந்துடுது. அதான் லவன் குஷன். அப்ப லவன் குஷன் தகப்பன் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் தேடி வர்றாரு. இந்த இத்தனை வருஷம் ஆட்சி இந்த வால்மீகனுடைய ஆச்சரியத்தை இருக்காரு அவரை போய் பார்ப்போனுமே என்று வர்ற பொழுது ரெண்டு பேர் சண்டை செய்ய துவங்கிட்டோம். இந்த கதை வந்து ராமன் சண்டை பிடிக்க வரான் மறுபடியும் சொல்லி வர்ற பொழுது உடனே அவருடைய பிறந்தது ஒரு பிள்ளை அது இப்ப சொன்ன விலங்குமான இருக்கும் அது ஆருடைய பிள்ளை என்று கேள்வித்தான் ஆசிரமத்தில் கொண்டு லட்சுமணனா விடப்பட்டவா சீதை. ஸோ அந்த குழந்தைக்கு வந்துட்டு குஷன் அந்த குஷனா இருக்கிற பிள்ளைக்கு வந்து அந்த ஆச்சிரமத்தில் ஆச்சிரம பெண்கள் இருப்பார், இந்த வால்மீகி இருப்பார், முனிவர் உபதையார் துணை தாயத்தருவன். அப்போ அதுக்கு ஒரு துணை வேணுன்றதுன்னா கதா மரத்துல உள்ள ஒரு பூக்களை எடுத்து ஒரு குழந்தையாக்க, அதான் குஷன், லவன் குஷன் என்றது. அந்த ரெண்டு பேரும் ராமன் விதைக்க ராமனை எடுத்து போராடுற ஒரு போர் எல்லாம் இருக்கு. இதான் லவகுசான்ற ஒரு படம், லவகுசான்ற ஒரு படம் வந்து ராமாயணத்துக்கு. ஸோ இது என்ன சொல்ல வரோம்னா, அப்போ அந்த சீதைக்கு பேர் ஜனகனின் மகள். அப்போ அந்த ஜனகனுக்கு சீதை வந்து பெற்ற மகள் அல்ல, அதாவது பயாலஜிக்கல் டாக்டர் கிடையாது, அவர் ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. பயாலஜிக்கல் ஃபாதர் என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் கலவி கொண்டு அதுல பார்க்கிற பிள்ளை தான் பயாலஜிக்கல்
0: சைல்டு.
1: தத்தெடுத்த ஒரு தோட்டக்கரைக்கு போயிட்டுதான் நிலத்துக்குள்ள கண்டெடுக்கப்பட்டேன். அப்ப கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை ஏற்கனவே பிறந்துட்டு, ஸோ அந்த பிள்ளையத்தான் அவர் வளர்த்தணும். அப்ப ஜனகரின் மகள், அது வளர்ப்பு தந்தை அவர். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அப்ப ஜனகனுக்கு பயாலஜிக்கல் ஃபாதர், உயிரியல் தந்தை, அந்த மகள் தான் ராமனை சீதை விரும்பிட்டா அவ கட்டி கொடுக்கும். அதே மாதிரி ராமனோட அந்த ஜனகனுடைய சொந்த மகளை கட்டுவோமே என்னட்டு லக்ஷ்மணன் கட்டி கொடுக்கப்படுறது. அந்த லக்ஷ்மணன் கட்டி கொடுத்த ஜனகனுடைய மகளுக்கு பேர் ஊர்மிளா. அப்ப ஊர்மிளான்றது ஜனகனுடைய சொந்த மகள், பிறப்பு மகள், அதுதான் லக்ஷ்மணன் திருமணம் செய்தார். ஊர்மிளான் போற பேர்ல எதுவும் ஞாபகம் பெறுது, கேள்விப்பட்ட இந்தியாவில சூடமாட்டு சூடுபாட்டு கலந்தங்களெல்லாம் அதை நினைச்சுக்க இதை சொல்லுவோம். அப்போ சரி, நாங்கள் இப்ப நீங்க கேட்ட அந்த இதை பேச வரும். என்ன கேள்வி
0: கேட்டீங்களா?
1: அவங்களும் தெரியும் உண்டு, நான் கேட்டதால நீங்களும் என்ன மகள் தான் சொன்னீங்களோ அது அது பெத்த மகள்னு சொல்றது தான் இதை வந்து அந்த பேர் ஊர்மிளா. பிராத மகள் கண்டெடுக்கப்பட்ட சீதை, அதை தான் சொன்னோம். ஓகே, அதை விட நாங்கள் வந்து சொல்லக்கூடிய கூடிய கூடிய ஏன் அந்த கேள்வி வந்து
0: இந்த ராமாயணத்திலே வந்து பல பல விஞ்ஞான ரீதியாக உண்மையோ இல்லையோ இல்லாத சம்பவங்களும் நடந்திருக்குதான். ராமர் நடந்து போய்க்குள்ள கல்லில சாபம் பெற்றிருந்த அலிக வந்து பெண்ணாக உருவெடுத்தார்.
1: அந்த அகலிகை, அது அகலிக கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கும். என்ன அந்த முன்னோர் பேர் சரியான கோவக்காரம் துருவா, விஸ்வாமித்திரா துருவாசர் அப்படி சொல்லுவோம். விஸ்வாமித்திர பஞ்சத்தை சொல்றேன். அந்த முனிவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு பேர் அகலி. இந்த அந்த இந்திரன் என்று சொல்லி இருக்கேன், இந்திரனுக்கு வந்து எல்லா பெண்களையும் கண்டால் அந்த பெண்களோடு தாங்களும் இன்பம் கொள்ள அனுபவிக்கணும்னு ஏற்கனவே இருக்கு. அரசன் இருக்கைக்கு இன்னும் இலகுவா தானே இருக்கும். ஸோ அந்த வகையில தான் அந்த அகலிகளுக்கு முன்வைத்த மனைவியே கூட இன்பம் கொள்ளணும்னு நினைச்சிட்டு அந்த இவர் வந்து ஒரு முனிவர், காலையை குடிச்ச ஒடிகிறான்னு போய் சுபாசம் நினைக்கும் போய் என்ன தவத்துக்கு போகணும். அப்ப தவத்துக்கு போற டைம் வந்து இவர் குடியப்புறம் போய், இப்ப குடியப்புறம் தானே நாங்கள் சூரிய உதயத்தை பார்க்கறப்ப கொஞ்சம் போவோம் பயக்கறது. அப்ப அதுக்கு முதல் வந்து இவர் சேவல் மேலே குவத்த வந்துட்டார். அந்த இந்திரன் மாறுபடுத்துவான் குவினோடனே நான் குடிக்கிறதுக்காகணும்னு சொல்லி இந்த முனிவர் போயிட்டார் தவத்துக்கு. அந்த போற சமயம் பார்த்து அந்த முனிவர் மாதிரிய குதசம் எடுத்து கொண்டு இந்த இந்திரன் போய் அகவியோட புணந்து புணந்து போட்டு இவர் வெளியில போனதுக்கு அவர் பிரிஞ்சு வர்ற பொழுது என்ன புரிஞ்சாண்டு வெளியில போன என் பிடிக்க வேண்டும் பார்த்தேன். இவர் தவறான தகாத முறையில அகவியை இருக்கிறத கண்டுதான் நீ கல்லாக கடவாய் இப்படி தட்டு மாறி நீ புணந்த வழியாண்டு இது போடுவார். அதே மாதிரி இந்திரனுக்கும் யாரும் பார்க்க பொழுது உன்னோட உடல் பூராவே பெண் குறியாக தோட்டம் மொழிக்க கிடவது என்று சொல்லி அவர் சாபம் போட்டார். அந்த சாபத்துலதான், ஆனா அந்த சாபத்தை போக்காட்டணும் சொன்னால் என்ன செய்யணும், ராமர் நாள் ஒரு நல்ல செய்தால் நீ உயிர் பொருவாய் சாப, அதுக்கு பேர் சாப விமோசனம். அப்ப சாம விஷம் நீங்க ஞாபகம் வந்து அப்ப அந்த சாம சாப விமோசனம் நீ கல்லா கடவாய் அப்ப நீ எப்படி ஒரு பெண்ணா மாறவன்ட இந்த ராமண்ட கால படுற பொழுது இந்த சாபம் நீங்கும் நீ மறுபடியும் ஆயிடுவாய் கல்லா கிடக்கிற நீ ஒரு பெண்ணா வந்துருவேன்னு அவர் சொல்ற. அந்த முருகருக்கு பேர் விஸ்வாமித்திரர். இந்த விஸ்வாமித்திரர் தான் இந்த முனிவர்கள மிகவும் முனிவர் என்று தாங்க சொன்னாலே பொதுவாக அவர் கோபக்காரங்கள் என்றுதான் கருத்து. இது விஸ்வாமித்திரர் ஆக கோபக்காரன் இவருக்கு பேர் ராஜகுரு. ஆனா உண்மையான குரு யார் உண்மையான வந்து விஸ்வாமித்திரோட வந்து இந்த மகாபாரத எழுதியவருக்கு என்ன பேர் வசிதர் தான் ராஜகுரு. இந்த தெய்வங்கள் பிரசர்வன் அரிசவம்சத்துக்கு ராஜகுரு அந்த வசித்தர். அப்ப வசிதருக்கும் விஸ்வாமித்திரனும் அப்போ கொள்கை இருக்கு. அந்த வகையில் தான் ஒரு நாள் வந்து இந்த ராமனையும் ராட்சசனையும் இந்த தாடகம் வந்து காட்டில நாங்கள் செய்யற யாருக்கு இடையூறு அந்த தாடகத்தை அந்த தாடகையை கொள்ளணும் என்று சொல்லி விஸ்வாமித்திரர் கூட்டிக் கொண்டு போறேன். கூட்டிக் கொண்டு போய் படிப்பித்தான் அந்த வில்வித்தேன்ற ஒரு கருத்து. அந்த தாடகை அங்க போக இந்த அகலையே இவருடைய மனைவி யார்ட்ட விஸ்வாமித்திர மாதிரி ஒன்றாலும் இந்த இப்படி மாறு வேஷம் எடுத்துக்கணும் இந்திரன் போய் தகாத கொண்டதால் தான் அவ வந்து கல்யாணம் சகிக்கப்பட்டான். ராமண்ட கால்பட்டு அவ வளர்க்க உணவான உருவெடுக்கிறான்றது அந்த கருத்து. அகலி சாப விமோசன் அந்த அகலியின் கணவராக நாங்கள் இப்ப சொல்லிட்டோம். இங்க அது ஒரு குழப்பமாவே ஆக்க சொல்றது. விஸ்வாமித்திரர் வந்து கௌதமர் முனிவரோட திருமணம் கௌதம முனிவரோட திருமணம் செய்திருப்பேன். புராணங்களின்படி ஒவ்வொரு புழுவல் எல்லாம் பரவானே

0: அதுதான் சுத்திட்டு வர்ற பொழுது ஏற்கனவே பிள்ளையாருக்கு மாம்பழம் கொடுத்தேன். நான் உலகத்தை சுற்றுவாங்க, நீங்க எப்படி இவருக்கு அண்ணனை கொடுத்தீங்க? அந்த அண்ணன் தாகப்பண்ண உலகம் அதே தாகப்பண்ண சுத்தி வந்துட்டாரு, அவனுடைய அவரை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இங்கே வந்தோம். உலகத்தை யாரை சுற்றி வரான்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாருன்னா, ஒரு பசுர வளம் வந்துட்டு அதான் உலகம். இந்த பிராமின்ஸுக்கு பசு தான் முக்கியம். அதனால தான் ஒரு அரசன் மனநீதி அந்த சோழன் என்னுடைய மகன் பசுக்கன்றை கொன்றான்னு சொல்லி அந்த சோழனுடைய மகனையும் ஒரு தேர்ச்சியிலே அடித்து கொண்டதாதான் மனு தர்மம் என்று சொல்றது. அந்த மனு தர்மம்ன்றது ஒரு அநீதியான தர்மம். ஒரு பசுக்கன்று வந்ததுக்காக ஒரு உயிரோடு ஒரே ஒரு அரசன் மகனே இளவரசனை கொடுப்பது எப்படி மனு தர்மமாக இருக்கணும்ன்றது. அது ஒரு பக்க பிராமணத்துக்கு சார்பான ஒரு தர்மம் தான் அந்த மனு தர்மம். அது எப்போவுமே இருக்கிறது இருக்கு. அதனால இப்போ நாங்கள் பார்க்குற பொழுது பார்த்தா அதில் என்ன இன்னொரு தர்மங்கள் இருக்கண்டா, ஒரு பிராமணன் வந்து மற்ற சாதியை சேர்ந்த, அதாவது பிராமணன் தான் சேர்ந்த சாதி, மற்ற சாதிகளை சேர்ந்த பெண்களை உணர்ந்தால் என்ன செய்யணும் சொன்னால் அதை மன்னிச்சு விட்டுருவோம். பிராணர் வந்து மற்ற குறைஞ்ச சாதிக்குரிய பெண்களை குழந்தை விடுகிறார், அதை மன்னிச்சு விட்டுருவோம் சிம்பிளா. ஆனால் பிராமண பெண்ணை வந்து மற்ற சாதியாக்கள் பரவாயில்ல. இந்த சொல்லுகிற என்னென்னு சொல்லுவாங்க, நாலு வர்ணங்கள் அதில் இருக்கு. என்னென்னு சொல்றது, பிராமணன், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இந்த சூத்திரர் போய் யாரும் பிராமண பெண்ணை தொட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு அவர்களுக்கு வந்து இந்த இரும்பை காய்ச்சி காதுக்குள்ள ஊற்றணும் சொல்லி இந்த மனதை வந்துடும். அப்ப எப்படி பிராமணன் ஒரு மற்ற காது பெண்ண வன்புறம் உணர்வு செய்து அவனும் செய்யக்கூடாது, செய்யாம விட்டு போனா பிராமண பெண்ண இந்த சூத்திர சாதிக்கான ஆம்பளை பேர் செய்தால் அவருடைய காதுக்குள்ள அதை சொல்றது நாராசமன், நாராசமன் சொல்றாங்க. அப்ப இரும்பை அது ஈயத்தை காய்ச்சி அந்த தண்ணி அப்ப காய்ச்சி தான் என்ன நடக்கும், சமைக்கிற காய்ச்சி சூடாக்கி அது திரவமாயிடும். இரும்பாயிருந்து நாங்கள் ஈயத்தை உருக்கி அது மிகவும் பவுனியெல்லாம் இருக்கும், தனித்தன்மையாக வரும். அந்த தன்மைத்தன்மையாக அடுத்த நாராசம் பேர் நாராசம் வந்து காதுக்குள்ளே சொல்லி இந்த மன தர்மம் சொல்லுவோம். சார்பாக தான் சொல்லப்படுற தர்மங்கள் அது தான். இப்போ நாங்கள் இந்த கதை வந்து அகலியை மறுபடியும்
1: அப்படி கல்லிலே ஒரு ஆள் கால் பதிக்க உயிர் பெற முடியுமா என்பதை நிரூபிக்க முடியுமா என்றுதான் கேட்டது.
0: கல்ல வந்து உயிரேற்ற ஒரு பொருள் தானே, இல்ல உயிரேற்ற பொருள் எந்த வயிறுனா கல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வயமா தான் இப்ப கல் எல்லாம் பெருகி கொண்டு வர்றதுக்காக. அது வந்து என்னென்ன மூலிகள் சிலிக்கன்ஸ் அந்த காலம் இதெல்லாம் எடுக்கக்கூடாது, அது வளர்ந்து வர்றது அது ஒரு அழுதின பொருளா கொல்லப்படுறது. உயிர் பொருளா கல்லே கொள்ளப்படையே அவர் உயிர் உணர்ச்சி அற்றவளா இருப்பாய் என்பதுக்காக தான் அந்த கௌரவர் வந்து அந்த மனைவியை வந்து அப்படி அகவிய வந்து இது பண்றேன். இப்படியான அந்த கதை. ஸோ அது சொல்லி முடிய நாங்கள் என்ன கதை இப்ப வந்து
1: நித்யானந்தரை பற்றி சொல்லத்தான் விளக்கிறேன்.
0: அப்ப நித்யானந்த பற்றி நாங்கள் இன்னும் என்ன அவர் விருப்பத்தோட
1: நித்யானந்த கேட்கலாமா கொஞ்சம் நித்ரை கொள்றதுக்கு முதல் இதை செய்ய சொல்லி சொல்றார். இதை சொல்றாரு கேட்டு பாப்போம்.
2: பலம் புரிந்தால் நினைத்து பார்க்கும் என்னையா இது தெரியாம இவ்வளவுனா

ராத்திரி உறங்கப் போகும் பொழுது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே நீங்க என்ன சாப்பிடணுமோ குடிக்கணுமோ எல்லாம் முடிச்சிட்டு இருக்கணும். தயவு செய்து மது வேண்டாம். உணவு கூட 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. காரணம் என்னன்னா, உணவுக்கு பிறகு வருகின்ற உறக்கம் மயக்கம், உறக்கம் அல்ல. உறங்கு

0: போல உங்கள் மனம் கற்பனை செய்யும், ஆனா அது உறக்கம் கிடையாது. அதனாலதான் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு சொன்னாங்க. உண்ட பிறகு வருவது உறக்கம் அல்ல, மயக்கம். நல்லா புரிஞ்சுக்குங்க. மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சு வேற என்ன பண்ணும் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கணும். அதுக்கு மூன்று மணி நேரத்துக்கு பிறகு நீங்க கடைசியா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு எல்லாம் முடிச்ச பிறகு, மூன்று மணி நேரத்துக்கு பிறகு படுக்கையில சாஞ்சி முதல்ல சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய கடந்த காலத்துல நீங்க எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஐந்து விஷயங்களுக்கு மேல சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அஞ்சு விஷயங்களை மாத்திர அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள இல்லைன்னா அந்த காரண சரீரத்துக்குள்ள முழுகி போயிடுவீங்க. நீங்க உண்மையிலேயே வாழ்க்கையில விரும்புற நபர் யாராவது ஒருத்தரை இழந்துட்டீங்களா? அதாவது அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு முறிஞ்சு போச்சா? அவரை விட்டு விலகிட்டீங்களா? அல்லது மிகப்பெரிய பொருளாதார இழப்பு வறுமை அதை சந்திச்சிருக்கீங்களா கடந்த காலத்துல? இல்ல மிகப்பெரிய உடல் வியாதி பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா? நீங்க மாத்தணும்னு நினைக்கிற ஒரு அஞ்சு விஷயத்தை செலக்ட் பண்ணிடு. செலக்ட் பண்ணிட்டு படுக்கையில உடலை சாய்த்து அப்படியே பாருங்க, உடல் அடங்கி விட்டது. மெதுவா உடல் படுக்கையோடு கலந்து அடங்கிருச்சு. உடல் இதுக்கு மேல இயங்கல, மனம் மெதுவா அடங்குது. வெளியில வேற எதை பத்தி மனம் ஓடல. அந்த நிலையில இருந்து மெதுவா நீங்க எதை மாத்தணும் நினைக்கிறீங்களோ உங்க கடந்த காலத்துல அதை பாருங்க. உங்களுக்கு விருப்பமான யாராவது ஒருவர், நேசிக்கிற ஒருவரிடமிருந்து நீங்கள் பிரிந்திருந்தால் அந்த நிகழ்வை பாருங்க. அப்படியே எப்படி பிரிஞ்சீங்க, எப்படி அந்த உறவு முறிஞ்சது, உடனே அந்த கடந்த காலத்து அந்த நிகழ்வை முழுமையாக அழித்து விட்டு மனத்தாலேயே, உங்கள் பாவ சக்தியினாலேயே, பாவத்தாலேயே அந்த நபரோடேயே உங்கள் வாழ்க்கை நட்பு இனிமை உறவு அனைத்தும் தொடருகின்றது. வாழ்க்கை இன்னமும் அவருடன் தான் இருக்கின்றது அப்படிங்கிறத அந்த பாவத்தாலே பாருங்கள். சின்ன சின்ன உள்ளுக்குள்ள அந்த சுய சந்தேகங்கள்லாம் வரும், கவலைப்படாதீங்க. சுய சந்தேகங்கள் வந்து தெருநாய் மாதிரி கண்டுக்காம விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு விட்டுரும். சரி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ரெண்டு தரம் குலைச்சிட்டு மூணாவது தரம் விட்டுரும். கண்டுக்காம விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க மாத்தணும்னு நினைக்கிற அந்த சூழல்களை அந்த நிகழ்வுகளை மாற்றி உங்களுக்கு என்னமா வேணுமோ அது நடந்திருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி எழுதுங்க. கவலையே படாமல் பாவனை செய்யுங்கள். இப்ப நான் செஞ்சேன்னா அது மாறிடுமா? அவரும் நானும் பிரிஞ்சு போய் உடஞ்சு போய் 20 வருஷம் ஆயிருச்சு. இப்ப நான் அதை மாத்தனா அவர் என்கிட்ட திரும்பி வந்துருவாரா? செய்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி உங்கள் கடந்த காலத்தை மாற்றி பாருங்கள். 10 நாள் செய்யுங்க. அதுக்கு பிறகு உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலளிக்கின்றேன். இது உங்களுக்குள் வாழ்க்கையை எப்படி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுப்பீங்க. கடந்த காலத்தை மட்டும் அழித்து சரி செய்ய துவங்கினீர்களானால் உங்களுடைய பாவ பலம் உங்களுக்கு புரியும். உங்கள் உள் உணர்வின் பாவ பலம் புரிந்தால் நினைத்து பார்க்க முடியாத தைரியம். அப்பர் பெருமான் சொல்றார், நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனுக்கு மஞ்சோம் நரகத்தில் இடர்படும். அது அனுபூதியா வருங்க, அது அனுபூதியா கிளிக் ஆயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கைக்கு ஜெயிச்சிட்டீங்க, எல்லாமே அடைஞ்சிட்டீங்க. உங்க வாழ்க்கையில தினசரி திருவிளையாடலா இருக்கும், தினசரி மிராக்கிளா இருக்கும். நீங்க எதை மாத்துறீங்களோ அது அப்படியே மாறி வாழ்க்கையில நிஜமா வெளிப்படும். என்னையா இது தெரியாம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோமே அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் ஆனந்தமும், இன்னொரு பக்கம் இது தெரியாம இவ்வளவு நாள் போயிருச்சு அப்படின்ற ஒரு உணர்வும் பொங்கி பெருகும். பலத்தோடு ஆனந்தம் பொங்கி பெருகும். இது பொங்கி பெருகி வாழுகின்ற வாழ்க்கை தான் நித்யானந்த வாழ்க்கை.
1: இதான் உரியாயில சொல்ல வர்றார், நித்யானந்த வாழ்க்கை.
2: சொல்றதுக்கு கேட்கறதுக்கும் ஓரளவுக்கு பொறுமையாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் நிறைய விஷயங்களை பற்றி சொல்றது, நான் இப்ப இந்த
1: பிரசவ விஷயமாக படித்தவரும் இல்லை, எப்படி வேற வேற மொழிகள் எல்லாம் மற்றவர்களை விட நன்றாக பேசக்கூடிய வகையில மற்ற விளங்க படுத்துகிறப்ப பலருக்கு விஷயம் தெரியலாம், ஆனால் மற்றவர்களுக்கு சொல்லி இலகுவாக புரிய வைக்கிற முறைகள் எல்லாம் மிக கெட்டிக்காரராக இருந்திருக்கிற.
2: அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையில ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை வழிகாட்டுறதுக்கு இந்த ஆன்மீக மன துணையா இருக்கிறது. அந்த வகையில் தான் ஒவ்வொருத்தரும் இப்ப இந்தியாவுக்கு இந்த தமிழ்நாடு வடநாட்டை இருந்து எப்படி இந்த சுவாமியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தென்னாட்டுக்கு வந்து தங்களுடைய அந்த பிராமண ஆரிய கோவில்களை பரப்பினார் வந்து ஒரு கதை இருக்கு. என்னென்னா பொதுவாக வந்து பிராமின்ஸ் ஒரு ஆள் வந்துட்டு வாங்க கல்லில் நாங்கள் சோப்பு செய்வோம் எதுவும் இந்த கதையை நாங்கள் நினைச்சு சொல்லியிருக்கேன். அதே வந்து சொல்லிட்டு கல் ஆறுகிட்ட கல் இருக்கு கொண்டு வாங்க, ஆறுகிட்ட பானை இருக்கு, ஆட்ட தண்ணி இருக்கு, ஆட்ட அரிசி இருக்கு, யார்கிட்ட பருப்பு இருக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வரைக்கிட்டு கூட ஓகே வைப்பாங்க. இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் கிடைச்சிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு பொருளும் கொண்டு வருவேன் கொண்டு வந்துட்டு இவர் கல்லிலே சூப்பு செய்தாக்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு பொருளையும் கொடுத்ததுக்கு அங்க அந்த ஊர் மக்கள் ஆனால் தாண்டிதான் அந்த கதை. அதனால இப்படி
1: விஸ்வநாதன் என்பவர் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். அவர் எல்லாம் பெரியாருடைய கொள்கைகளை கடைபிடிப்பவர், கடவுள் நம்பிக்கையற்றவர். ஆனால் அவர் பின்னால் இவரை சந்தித்து தன்னுடைய நோய் தீர்க்கப்பட்டதோடு அவர் இவர் தொடர்பாக அவதானித்து வந்திருந்தார். இவருடைய ஆசிரமத்திலேயே கூடுதலாக வெளிநாட்டவர்கள் அவர்களுக்கு எல்லாம் பல்வேறு விட்ட பயிற்சிகள் கொடுக்கறதை எல்லாம் பார்த்து இவருடைய திறமையை இட போட்டிருந்தார். பெரிய அளவில் இந்தியாவை சேர்ந்தவர்களை விட வெளிநாட்டுக்காரர்கள் தான் இவருடைய கூட சீடர்களாக அங்கே போவதை காணக்கூடியதாக இருந்தார்னு சொல்லியிருந்தார். அவரை பொறுத்தவரையிலெல்லாம் இவர் தமிழர் மிக புகழ் பெறுறார் என்பதற்காகத்தான் பின்னால் நடந்த நடவடிக்கைகள் இவரை வீழ்த்துவதற்கான, அதாவது இவரை அந்த துறையிலிருந்து அகற்றி இவரை புகழ் பெறாமல் செய்கிறதுக்கான முயற்சியாகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு திட்டமிட்ட சதி என்று தான் சொல்றாரு. தமிழர் மிகப்பெரிய புகழ் பெற்று விடுவார் என்பதை தடுக்கிறதுக்கான முயற்சியாகத்தான் இது அமைந்ததுண்ட. அவர் இவர் மீது முதல் ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அவர்களோடு உரையாடுகிற போது அவர்கள் பின்னால் இந்த கருத்தை தான் சொல்றார்கள். இவர் தமிழர் புகழ் பெற்று விடுவார் என்பதற்காகத்தான் இவர் மீது பழி சுமத்தி இந்த துறையிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார். இவர் நித்யானந்தர் மீது திட்டமிட்ட பழி சுமத்தி எல்லா சாமிமாரும் அங்கே நித்யானந்தரும் சொல்லியிருந்த தனக்கு வச்ச கமரா மாதிரி மற்ற வைக்கும் வச்சு பாருங்க எல்லாம் இதே மாதிரி கோஷ்டி தான். பிற்காலத்தில் இவரை பற்றி தெரிந்தவர்கள் அதுல முக்கியமானவராக இருக்கக்கூடியவர்களுடைய நன்றி அடையக்கூடிய அவர் சொன்ன விடயம் இதுதான். இவர் தமிழர் என்றபடியால தான் இவர் மீது இந்த பழி சுமத்தி இவர் அகற்றப்பட்டிருக்கிறார். இவருக்கு பின்னால வெளிநாட்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சேர தொடங்கி விட்டார்கள். இவருடைய திறமையை பார்த்து.
2: அது உள்ளதான் இப்ப அப்படி உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் ஒரு வகையில பிரபஞ்சம் ஆகி வரைக்கு அவரு முன்னுக்கு வர்றது இல்லை உயர்ந்து வர்றது அவருக்கு பிடிக்காம இருக்கும் வயதை பத்தி எறியக்கூடும். அதுல அவருக்கு ஒரு அதான் இப்ப நம்பிக்கை ஒரு நம்பிக்கையோட சேர்த்துக்கு எங்களுடைய நீண்ட காலமே அப்போ அதை நாங்கள் ஒரு சும்மா ஏதோ எடுத்தோம் கவுட்டோம் உண்ட மாதிரி அந்த கருத்துக்களை சொல்லிட்டு அதை பெருமா சொல்லிக்கொண்டு போறாங்க அப்படியோ அதை உடைய சொல்லி அது நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதை நல்ல முறையில் தான் நாங்கள் அதை தெரியப்படுத்தோம். அதுக்கூட அவதூறு சொல்லக்கூடாது என்ற முதல்ல கேட்குற பொழுது இவரை இப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் எப்படி சொல்றதான்னு தேடி கொண்டு போயிருக்கேன். நிறைய உடையங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாம் கிணக்க வர்றது. அதில் இந்த குவாண்டம் குவாண்டம் அதை மனுஷதே இருக்கிற ஒரு உடையம். ஸோ இப்போ பாருங்க அந்த வாஷிங் மிஷினில் நாங்கள் ஒரு ஒரு அந்த சோப்பு கட்டிக்கிட்டு குவாண்டம்னு ஒரு பேர் அதப்போ அதில் வாய்ப்பு கேட்டாங்க நீங்கள் அதை குவாண்டம்னு அப்படி தான் குவாண்டம்ன்றது. அப்போ அதுக்கு உடனடியாக பதில் சொல்ல தெரியாது. அது ஒரு ட்ரேட் மார்க் பேராக இருக்கிறாமன் இதுதான் தேடம் ஒன்று. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது எப்பவுமே அறிவு குறைவு தானே. இப்போ எங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற அப்படி நினைக்க முடியும். எல்லாம் இருக்கும் நினைச்சால் இன்னும் அவங்களே மறந்துடுவோம் இல்லையா. அது எல்லாம் அவங்களை தெரிய கற்றது கைம்பு அளவு தானே. எல்லாரும் உறவுலாம் இருக்கு தெரிய தெரிய இவ்வளோ விஷயங்கள் தெரியக்கூடியதாக இருக்கு. இப்போ நாங்கள் ரெண்டு அடுத்த முறை கண்டிப்பாக அந்த அவருடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். சுவாமிகளை பற்றி நாங்கள் பேசுவோம். கைலாசம் அங்கே இருக்கின்றதுங்களை பற்றி இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக பேசக்கூடிய மூன்று விஷயங்கள் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னா இன்னைக்கு வந்து ஏழாம் தேதி ஜூலை மாதம். ஸோ ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஒரு மூன்று விடயங்களை பற்றி ஒரு சந்தோஷத்துக்காக கிடைக்கணும்னா அது இன்னைக்கு ஏழாவது ஜூலை என்னென்னு ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அந்த இனிப்பு பண்டத்தில் பிரச்சனைக்கு விருப்பமான பண்டம் என்ன பண்டம் இனிப்பு பண்டத்தில் சின்ன வயதிலிருந்து
1: சின்ன வயதில் கோயிலில் தரம் மோது வந்த
2: அது கோயிலை விட்டு நீங்க பாக்க மட்டும்படி சின்ன பிள்ள காலத்துல பள்ளிக்கூட காலத்துல இப்பவும் கூட
1: ஐஸ்கிரீம்
2: ஐஸ்கிரீம் டே இன்னைக்கு ஐஸ்கிரீம் டே என்ன சொல்றீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் டே இன்னைக்கு அது வந்து எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இப்ப டயபெட்டிஸ் எனக்கு அது சீனி எனக்கு ஒன்றா உங்களுக்கு சின்ன வயதில் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். அது உண்மைதான். ஐஸ்கிரீமை பற்றி நாங்கள் கிடைக்கணும். அதை விட எல்லாரும் விரும்பி இந்த காலத்தில் சாப்பிட்ற பொருள் அது வருத்தம் வருத்தம் வராது அதுக்கு சாப்பிடுவோம் வந்து விரும்பி சாப்பிடுவோம். விலையும் பார்க்காம வாங்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ சாப்பிட்றத குறைச்சிட்டீங்க பொருள் சாக்லேட் உங்களுக்கு விருப்பம் இல்லை
1: உண்டி சாக்லேட்
2: ஐஸ்கிரீம் உண்டு சொன்னீங்களோ சாக்லேட்
1: உண்டு ஐஸ்கிரீம் சாக்லேட் உண்டு எல்லாத்தையும் சேர்த்து
2: இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் சாக்லேட் டே சாக்லேட் டேண்டு அதுக்கு சாக்லேட்டுக்கு வந்து சரியான தமிழ்ல என்னென்று கொடுத்துருக்கோம் பழுப்பினியம் இந்த ப்ரௌன் கலர் தான் அந்த ஏன் பையன் அந்த ப்ரௌனாக இருக்கு ஏன் சாக்லேட் வெள்ளையாக இருக்குன்றதான் நாங்கள் பார்க்கலாம். அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறாரு அதுக்கு ப்ரௌன் கலர் தமிழ்ல வந்து பழுப்பு பழுப்பம் பழுப்பு மரம்னு சொல்ல கலகண்ட சொல்லுவோம். அப்போ பழுப்பினியம் அப்போ பழுப்பவுன் கலர் இருக்கு இனிப்பு பொருள் பழுப்பினியம் அதுதான் சாக்லேட்டு கொடுக்குற தமிழ் பேர். அப்போ இந்த சாக்லேட்டை யார் கண்டுபிடிச்சான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நிறைய பொருளை பற்றி நாங்கள் கலைச்சிருக்கோம். பழங்களாக இருக்கலாம் காய்கறிகளாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ரச்சி வகையில் நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் அது சீனாக்காரர். அப்போ பழங்கள் என்று சொன்னாலும் அது சீனாக்காரர் சொல்லக்கூடும். ஆனால் காய்கறிகள் இப்போ நாங்கள் இந்த எங்கிற நிகழ்ச்சிக்காக நான் தண்டு விஷயம் தேடல் செய்கிறேன். இதை தவிர நித்யானந்த சுவாமிகள் அதிகமாக இன்னும் ரெண்டு உடையங்களை பற்றி சொல்லுவனு கதைச்சனா ஒண்ணு வந்து இந்த அரிசி சோறு எங்களை காப்பாறுன்றதான் நாங்க நினைக்கிறோம். இப்போ இந்த அரிசியை முதல் விவசாயத்துல கொண்டு வந்து பயிரிட்டதார் முதல் தேடி பார்த்து நேற்று ஒரு வித்தியாசமா எங்களுக்கு முக்கியமான பொருள் அது எங்கட பொருள் தான் நாங்க நினைக்கிறோம். அது எங்கட பொருள் இல்ல, அது கோரையாற்றிய பொருள் எங்களுக்கு ஆக எங்களுக்கும் ஆக்கி இருக்கோம் என்று பேசுற பொருள் பார்க்கலாம். இந்த அரிசியை பத்தி சொல்லிச்சேன். அதே மாதிரி இன்னும் பொருளை பற்றி பார்த்தோம் கத்திரிக்காய். இப்படி இந்த கத்திரிக்காய் வந்தது எங்க இப்ப சீனாவில தான் அரிசி முதல் முளைச்சார். மொத்தமா சீனா விவசாய பூமி தானே வியட்நாம் சீனா கம்போடியா. கம்போடியா ஒரு விவசாயம், இப்போ தாய்லாந்தோட சண்டைக்கு போயிருக்கும் முடியாமல் தாய்லாந்து அடிச்சு இல்லையெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு விவசாய பூமி, இந்த வந்ததால அந்த நாட்டு மக்களை எல்லாம் அடிச்சு சுட்டு இது பண்ணி தொகையும் குறைச்சி அறிவு படிக்க விடாம பண்ணிட்டாங்க. இந்த கம்யூனிஸ்ட் அவங்க வந்து அவங்களுக்கு படிக்க விடாம பண்ற பழக்கம் இருக்கும். அது மாதிரி படிக்க விடாம படிப்போட தாங்க நினைச்சத படிக்கணும்னு சொல்றாரு. ஆனா கம்யூனிசம் சோவியத் கம்யூனிசமும் ரஷ்யா கம்யூனிசமும் வித்தியாசம் இருக்கு. நாங்க மாஸ்கோ அந்த அவருக்கு
1: என்ன
2: மாசேதும், அப்ப மாசேதும் இந்த கம்யூனிசமும் லெனின் அந்த கால்மார்க்ஸ் அந்த கொஞ்சம் ஒன்றும் வித்தியாசம் நாங்கள் அறிஞ்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கற பொழுது உணவன்றிலேயே நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வியட்நாம் சொன்னீங்கன்னா அந்த இந்த வியட்நாம் எத்தனை அரிசி வகை இருக்குது. இந்த சீனா வியட்நாம் போன்ற நாடுகள் எங்கள் நாட்டிலையும் இருக்கிற அரிசி வகையும் ஒரு வகை. ஆனால் அங்கே என்னென்ன அரிசி இருக்குன்னு பார்க்கும் அதில் பற்றி அந்த அரிசியை பற்றி நான் விவரமான அர்த்தம் சொல்ல இருக்கேன். இன்னொரு நாள் அந்த இந்த அரிசியை பற்றி தேடிக்கொண்டு போய் கேட்கிறேன். இந்த பிரியாணி என்ற என்னென்ன வந்து என்றெல்லாம் தேடிக்கொண்டு போனால் அது ஒரு ஆப்கானிஸ்து ஒரு பெண் ஒரு அரசன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதுக்காக இந்த கத்திரிக்காய் அரிசியை சோறும் கத்திரிக்காய் ஒரு வகை உணவு நாங்கள் அந்த பார்ப்போம். அந்த பொண்ணுக்கு பேர் புரங்கி புரஞ்சி புரங்கி அன்றெல்லாம் வந்து புற பிரியாணியான்றது அதையும் இருக்கு. அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதெல்லாம் தெரிகிற பொழுது அப்போ இந்த கத்திரிக்காய் அரிசி எப்படி வந்தது எங்களுக்கு உரியதோன்று தான் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். சோரண்டாங்கிற இஞ்சி அண்டா இஞ்சி கிழங்குண்டா எங்களுக்கு எந்த நாங்கள் நினைப்போம் அப்படியே நினைச்சுக்கொண்டு தான் இஞ்சி கண்டா இஞ்சி கொண்டா தண்ணியை உறிஞ்சும். அப்போ இஞ்சி உணவு பெயர் தான் இஞ்சி கிழங்கு. கிழங்குண்டா அப்புறம் நீர் தன்மையாக இருக்கும். இந்த கிழங்கு வகைகள் எல்லாம் நிலத்தில் உருவாகிறது.
1: புரியாணி வந்து ஈரான்ல இருந்து வந்த மாதிரி
2: சொன்னீங்க. அவர் வந்து சொன்னேன். அப்ப நீங்க பேசுறது ஈரானியனும் பழைய ஈரானியனும் அந்த அலெக்சாண்டர் பை தோத்தாரு அந்த டாரிசியஸ் அரசன் நான் ஆப்கானிஸ்தான். அப்ப நீங்க ஆப்கானிஸ்தான் பேசுறேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் பக்கத்துல தானே இருந்தேன் அப்படி கூட சொல்றேன். அவன் அப்ப சில பேருக்கு தன் சொந்த நாட்டை சொல்றது சொல்றவங்க இருக்கா ஆப்கானா ஒரு ஒரு விதமா ஒரு இணக்கத்தை பற்றி ஒரு விதமான கெட்ட வார்த்தைகளும் கெட்ட எண்ணங்களும் நம்பிக்கைகளும் உள்ளாகிறது. ஒரு முறை பிரெஞ்சுக்காரங்க ஒரு பீச்சை இங்கிலாந்து இந்த இத்தனை மணி வரைக்கும் தான் பீச் கடற்கரை திறந்திருக்கும். அப்போ போலீஸ்காரன் போயிருக்கான் போயிட்டு போயிட்டீங்களோ போயிட்டீங்களோ பார்த்தா ஒரு ஆணும் பண்ணும் ஒரு ஜோடி வந்து முற்றமிட்டு கொண்டே இருந்தார். என்ன சொல்லி சொல்லி போகாமல் எனக்கு இருந்துகிட்டு போகிறோம் ஆ நீங்கள் என்ன பிரெஞ்சுக்காரரும் என்று அந்த போலீஸ்காரரை கேட்பேன். அப்போ தங்களுக்கு ஒருவருக்கும் ஒரு விதம் பற்றி ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்கும் கெட்ட விதமாகவும் நல்ல விதமாகவும். அது மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான் சண்டை பிடிக்கிறார்கள் போதும் இந்த இவர்களை நான் கொண்டு வர வேண்டியதாக இப்போ உள்ளாகும் அந்த இதை மறக்கத்தான் அவர் நான் இந்த போசானன்ட்டு சொன்னேன். நான் கேட்டேன் அப்ப நீங்கள் ஆப்கானன்ட்டு விண்ணப்பம் கொண்டதுக்கு போசானன்ட்டு இல்லை ஆப்கான் போசான் நாங்கள்லாம் உண்டு தான் ஆப்கானும் ஈரானும் ஆப்கானும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறார் சொன்னேன். ஸோ அந்த சாப்பாடுகள் வந்த கதையில் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணேன், பேசியது அவ்வளவு. உங்களை சாம்பார் எப்படி வந்தான்னு தெரியுமோன்னு நான் கேட்டேன். சாம்பார் வேணும், சாம்பார் வேணும் இப்படி சொல்லுங்க. ஆமாம், எங்கள் அந்த அந்த ஊருக்கு பேர் தஞ்சாவூரில் சரபோஜி நகர். அண்ணா தங்க தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் என்ற ஊர் இடத்துக்கு பேர் சரபோஜி நகர். சரபோஜி இந்த சிவாஜி சரபோஜி சம்பாஜி என்று தான் அந்த மகாராஷ்டிரா இருந்து பழையெழுத்து வந்து தஞ்சாவூரை பிடிச்சிருந்தார்கள் தான் அந்த வீர சிவாஜியின் அரசர்கள். அதில் ஒருத்தர் வந்து சம்போஜி, அவர் தான் சரஸ்வதி நூலகத்தை உருவாக்கினார். சரஸ்வதி நூலம் பெரிய ஒரு தமிழ் நூலா, அவர் உருவாக்கினது அந்த சம்போஜி. சரபோஜி நகரில் தான் இந்த திருவள்ளுவர் அந்த தமிழ் பல்கலைக்கழகங்கள். அப்புறம் சம்போஜி என்ற என்ன சாம்பார் என்ன வேண்டா தெரியுமோ, இந்த சம்போஜி என்றவர் அரசனாக இருக்கிற பொழுது மகாராஷ்டிராவில் இருந்து பம்பாய் என்று நாங்கள் சொல்லுவோம் தான் மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிரா இருந்து விருந்தினர்கள் வந்துடணும். வந்த பொழுது வழக்கமாக மகாராஷ்டிரா செய்கிற சாம்பாருக்குரிய தானியங்கள் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அந்த கடலை வகை புரிஞ்சு போச்சு. அது அங்கே இருந்தால் தரணும் மகாராஷ்டிராவில். தலையில் இப்போ வந்தாலும் என்ன செய்யலாம், சரி நாங்கள் தமிழ்நாட்டு சாம்பாரை செய்து போனிட்டு கடலை வகை மஞ்சள் பருப்பு மைசூர் பருப்பு கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சாப்பாடு செய்ய விருந்தாங்க. இதே சம்போ என்ற அரசன் சம்போ ஜி என்ற அரசன் கண்டுபிடிச்சு சொன்னோடைய சம்போ சி என்று சாம்பார் என்று வச்சு. இப்போ நாங்கள் இப்போ உதாரணம் சாண்ட்விச் என்று சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ அது ஒரு இன்டர்நேஷனல் சொல்லா போயிட்டு சாண்ட்விச் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பட் சாண்ட்விச் என்பது என்ன, சாண்ட்விச் என்பது ஒரு இங்கிலீஷ்கார பிரபுன்ற அவர் அந்த வேட்டையாடுறதுல சரியான விருப்பம் உடையவர். பொழுது வேண்ட பிரபுக்கள் எப்பவும் ஜாலியாக வாழ்க்கையை அளிக்கணும் பிரபுக்கள் ஏன்னா அவசியம் இருக்கு. வேலைக்கு போக விருப்பம் இல்லை, அப்போ சும்மா இருக்கிற நேரம் தான் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம். அந்த புது புது டெக்னிக்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த பிரபுக்கள் தான் இன்பமாக இருக்கிறதுக்கான டெக்னிக்களை கண்டுபிடிக்கிறது இந்த பிரபுக்கள். அப்போ இந்த சாந்தி சென்றவர் அவர் பேர் லோர்ட் போல் சாண்ட்விச் என்ற ஒரு பேர். ஸோ அவர் வேடியாடி போட்டு வந்து ஷூ ஆடுற வழக்கம் இருக்கும். ஷூ ஆடுற பொழுதெல்லாம் சமைக்கிறதுக்கு பஞ்சு. அப்போ வேடியாடி கொண்டு வந்து கட்சியை அவிய வச்சு போட்டு பானுக்குள்ள வச்சு சாப்பிடுவது பிரெட்டுக்கு. மற்ற பிரெட்டை பெட்டி யார் கண்டுபிடிச்சவருன்னு நாங்கள் கதைக்கப்படுறோம். பிரெட்டை பெட்டியை கண்டுபிடிச்சவர் யாருன்னு நாங்கள் இந்த ஒன்று தான் நாங்கள் யாராக கண்டுபிடிச்சோம்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கோம். ஸோ அந்த அரிசி பான் மற்றது இன்னொரு பொருள் சொன்னீங்க அரிசி
1: சாக்லேட்
2: நாங்கள் சொல்லுவோம் ஒவ்வொரு முறையும். ஸோ இந்த சாண்ட்விச் என்றது ஒருத்தருடைய பெயர், ஒரு இங்கிலீஷ் காரணம் இங்கிலீஷ் பிரவீன்ற பேர் தான் சாண்ட்விச். அப்புறம் ஓட்டி ஆடிட்டு வந்து சூடாடுற சமயத்தில் செய்கிற சமைக்கிற வண்டியில் சமையல் காரணத்து தான் அந்த பானைக்குள்ளே அந்த ரசியை வச்சு வந்தா சூடாக்கி அவனு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டு சாப்பிட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், எந்த பேரை வச்சுக்கோ சாண்ட்விச் என்ன வைங்கோ வைக்கிற பேர் தான் சாண்ட்விச். அதனால தான் இந்த பிரியாணி என்பதும் இந்த இந்த பொருளும் சாக்லேட் என்னென்னு வந்துட்டு பார்ப்போம். ஏன் இன்றைக்கு சாக்லேட் சொல்லுவோம், இன்றைக்கு வந்து மூணு தினங்கள். ஒன்று வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் சொன்ன ஸ்ட்ராஸ்பெரி ஸ்ட்ராஸ்பெரி அதான் ஃப்ரெஞ்சில் வந்து ஃப்ரேஸ் என்று சொல்லுவோம். அந்த ஃப்ரேஸ் பழம் சோத்த பழம் சொட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் சம்ம காலத்தில் வந்து ஐஸ்கிரீம் டே. இன்னைக்கு இன்னொன்று வந்து சாக்லேட் டே, இன்னொரு வந்து அன்பு சமாதான நாள். இன்னைக்கு சமாதானமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும்ன்றது உங்களை மறைச்சு அன்பாக சந்தோஷமாக இருக்கணும்ன்றது. இன்னொரு நாள் வந்து மன்னிக்கிற நாள், யார் எங்களோட ஏதோ செய்து நாங்கள் கோபத்தை வச்சுக்கிறோமோ அதையெல்லாம் மன்னிச்சு. இன்னைக்கு வந்து ஃபோகிப்ஸ் நெஸ் மே டே. இந்த ஃபோகிப் இந்த ஃபோகெட்டுனா மறக்கு, ஃபோகிப் மன்னிக்கிறது. ஃபோகிப் நெஸ் டே இன்னைக்கு மறக்கிற நாள். எங்களுக்காரன் துன்பம் கெடுதல் செய்த அதுக்கு நாங்கள் மறந்து அவரோட நல்ல விதமாக உறவை பழத்து கொள்வது கோபத்தை சாதிக்காமல் இருக்கிற டே இன்னைக்கு. இந்த சாக்லேட்டை பற்றி நாங்கள் கதைக்கணும் வேணும். சாக்லேட் வந்து தென் அமெரிக்காவில் மெக்சிகோ கருத்து தெரியும், ஏற்கனவே நாங்கள் கதைச்சிருக்கோம். இந்த உருளைக்கிழங்கும் சாக்லேட்டும் வந்து பல காய்கறிகள் உணவுகள் உதாரணம் தக்காளி பழம் அன்னாசி பழம் புகையிலை வெங்காயம் இதெல்லாம் இங்கே இருந்து வந்தோம்னா தென் அமெரிக்காவிலேருந்து வந்தது. இந்த தமிழ் தென் அமெரிக்காவை பற்றி இணைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் நேற்று நடந்த பிரான்சுக்கும் பரகுவே என்ற நாட்டுக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. போர்த்துகீசியரும் ஆப்பிரிக்காவிலிருந்து தாங்க அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு பார்க்க அங்க இயக்கவளங்கள் நிறைஞ்சிருக்கு. யூரோப்பில இயக்கவளங்கள் குறைவுதான், இது குளிரான நாடு. அப்ப குளிரான நாட்டில் இந்த இயற்கை வளங்கள் குறைவு. அப்ப இயற்கை வளங்கள் எங்க இருக்கு? ஆப்பிரிக்காவிலேயும் இந்த அமெரிக்காவிலும். அப்ப அமெரிக்காவில பிடிச்ச போது தென் அமெரிக்காவை தான் இப்ப பிடிச்சாங்களே, தென் அமெரிக்காவை பிடிச்சாங்க. ஏனென்றால் இந்த அப்போது பேசின மாதிரி அராபியர்கள் வந்து போய் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போய் இந்தியாவில் உள்ள பாசனத்தை கொண்டு வந்தும் அதை சீனாவுக்கு போய் அந்த பட்டப்பிரதான் கொண்டு வந்ததாலையும் பணக்கார ஆயிட்டாரு. அந்த பிசினஸ் தொடங்கினது அராபியர்கள். அதான் முஸ்லீம்கள் எப்பவுமே அந்த பிசினஸுக்கும் முஸ்லீம்கள் முன்னுக்கிறது காரணம். அவர்கள் எப்பவுமே பயணம் செய்து முஸ்லீம் வியாபாரங்கிறவர்கள். அந்த முஸ்லீம்களை வந்து நாங்கள் இலங்கையில பேசுகிற பொழுது அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப நாங்க முஸ்லீம்களை எப்படி கலக்குவாங்க இலங்கையில? எப்படி
1: கலக்குவோம்?
2: ஓகே, சோனியன்னு சொல்றோம். ஏன் சோனியன்னு சொல்றோம்? உங்களுக்கு தெரியும் சோநகர்ன்றதால சோனியனு சோட்டா சொல்றோம். அப்ப சோனாண்டா என்ன கேட்டா சோப்பா இந்தியா இலங்கையில பவுன்களை கொண்டு வந்து வியாபாரத்தை வைக்கிறவர்கள் இந்த முஸ்லீம்கள். அப்ப அதுல இலங்கையில இந்தியாவில அந்த சொல்லி இல்லாம போயிட்டது. இலங்கையில தான் வெளியா இருக்கு. நாங்க வாய்க்கு கோவத்துல அவன் சோனியன். அந்த சோனியன்றது சோநகர்ன்றதுண்டு குறுக்கம்.
1: சுரேசலையின் மூதாதியர்கள் சிலர் மொரோக்கோவை சேர்ந்த சொல்றவர்கள் இருக்கிறார்.
2: யாருடைய
1: இப்ப கைது செய்து உள்ளுக்கு வச்சிருக்கிறார்?
2: இன்னும் இந்த போர்த்துகேயர் போன பொழுது இப்ப போர்த்துகேயர் தானே இந்த முஸ்லீம்கள் இந்த அராபியர்கள் போய் இந்த ஆசிய நாடுகள்ல போய் இவர்களை கொண்டு வந்து பிசினஸ் பண்ணி முன்னேறி விட்டாங்க. அப்ப நாங்களும் ஐரோப்பிய பயணங்களே ஆரம்பிச்சது. அதுல முதல ஆரம்பிச்சது இந்த போர்த்துகீயரே ஆரம்பிச்சதுதான். போர்த்துகீய நாடுதான் இந்த நன்னம்பிக்கை முன்னே இருக்கு. ஒரு நாட்டுக்கு இருந்த கடலோட சமுதிரத்தோட ஒரு கால்வாய் தொகை இருக்கிறது வந்து இந்த நன்னம்பிக்கை முனைன்ற இடம். அது போர்த்துகீயர்லயே இருக்கு. அப்ப போர்த்துகீயர்கள் தான் கடலை இப்ப கடலுக்கு எந்த சூழல்ல நாங்கள் வாழ்றோமோ அந்த சூழல் தொடர்பான இதுக்கு எங்களுக்கு நாட்டம் கூடவா இருக்கும். அப்ப போர்த்துகீயர்கள் தான் இந்த ஆப்பிரிக்கர்கள் இப்படி இருந்த அராபியர்கள் போய் கடல்வழி போய் யார் கடல்வழி போய் செய்வாருன்னு இந்த நாங்கள் இப்ப சொல்றது லெபனான். லெபனானுக்கு முந்தின பேர் வந்து பெனிசியன். அந்த பெனிசியன் என்ற ஒரு அரசன் மகள் தான் எரப். அந்த எரப்பு அழகான அரபுக்காரர்கள் பொது அழகாத்தான் ஏற்படுறார். அந்த அழகான ஒரு பொண்ணுக்கு பேர் எரப். அதை இந்த கிரேக்க அரசன் ஜோயஸ் அரசன் போய் கடத்தி கொண்டு வந்து மனைவியாக்கி அது அந்த பேர் தான் ரத்தன் ஜூர பொண்ணு வந்து ஒரு அராபிய பொண்ணுன்ற பேர். அராபிய மீன்ஸ் இந்த லெபனான் பொண்ணுன்ற பேர். இப்ப நாங்கள் லெபனான்ன்றதும் முந்தி நாங்கள் அதுக்கு வந்து பேர் பயணிச்சார். அவர்கள் தான் இந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சார். அவர்கள் இப்ப மாடு வியாபாரம் பண்ணார்கள். அப்ப மாடு வியாபாரம் பண்றவர்களுக்கு மாட்டை ஒரு குறியீடாக வைக்கணும். என்ன செய்யலாம்? மாட்டு தலை மாடை முழுமையாக்கிறாக நாங்கள் இப்ப சூரியனை முந்தி எப்படி கேட்குறோம், இப்ப சூரியனும் எப்படி கருவோம், ஒரு ரவுண்டை போட்டுட்டு அரை வட்டமோ முழு வட்டம் போட்டோ நான் வெளியில வந்து தரிக்கிற மாதிரி கோடு போடுவோம், அது சூரியன் உதிக்கிறான் என்ற மாதிரி இருக்கும். வர மாதிரி நான் மாடை எப்படி கருவது, நாயை எப்படி கருவது, எல்லாத்துக்கும் நாலு கால் வால் பிசைஞ்சிருக்கிறது வால் இல்லா இருக்குங்கிறது கொம்பு இருக்கும். அப்ப இந்த மாட்டுக்கு கொம்பு இருக்கு. கொம்பு இருக்கிற தலையை நாங்கள் படம் கருணாமுண்டு சொன்னா கொம்பு வந்து மேலே இருக்கும். இதுல வாயப்பட்ட முடிஞ்சு பார்த்தோம் வந்தா இது நாளடைவில் இந்த கொம்பு உள்ள இந்த தலை மாட்டு தலை ஏன்ற இடத்தான் மாறுச்சு. அந்த உபம் எழுத்துகள் இப்போ ஆண்ட எழுத்து தமிழ்ல ஆனாண்டு சொல்றோம். ஆனாண்டு எப்படி
3: அந்த உறவுகள் இதுவரை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள் அன்புறவுகளை. இதனை முழுமையாக கேட்பதற்கு எமது உத்தியோகபூர்வ இணையதளமான tiartamilmoli.com-க்கு சென்று நீங்கள் முழுமையாக கேட்கலாம். தொடர்ந்து வானிலையில் மத்திய பிரதான செய்திகள். வணக்கம்.
4: இது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ட்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு இலங்கை நீதி சேவை சங்கம் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதவான்களை பிரதித்துவப்படுத்தும் ஒரே அமைப்பான இலங்கை நீதி சேவை சங்கம் இந்த வயதெல்லை நீடிப்பு திட்டத்துக்கு தனது ஏகமனதான எதிர்ப்பை ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவுக்கு எழுத்து மூலம் உத்தியோகமாக அறிவித்திருக்கிறது. நெல் கொள்வனவின் போது இடம்பெறும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக பல புதிய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாய கால்நடை காணி நீர்ப்பாசனம் தொடர்பில் அமைச்சின் ஆலோசனை குழுவிலே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
5: விவசாய கால்நடை காணி நீர்ப்பாசனம் தொடர்பான அமைச்சின் ஆலோசனை குழு அமைச்சர் கே டி லால்காந்தவின் தலைமையில் நேற்று கூடியது. அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விலகின் கீழ் நெற்கொள்வனவை வினைத்திறனுடன் முன்னெடுப்பது, மோசடிகள் முறைகேடுகளை தடுப்பது, விவசாயிகளுக்கு நியாயமான விலையை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதனிடையே இம்முறை சிறுபோகத்துக்கான நெற்கொள்வனவு நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டது. நாடு ஒரு கிலோகிராம் 120 ரூபாவுக்கும், சம்பா ஒரு கிலோகிராம் 130 ரூபாவுக்கும், கீரி சம்பா ஒரு கிலோகிராம் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. தற்போது அதிக அளவில் அறுவடை செய்யப்படும் பிரதேசங்களைச் சேர்ந்த களஞ்சிய சாலைகளை திறந்து நெற்கொள்வனவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெற்சந்தைப்படுத்த சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது நெல் அறுவடை அதிக அளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் அந்த பிரதேசங்களை மையமாக கொண்ட 143 களஞ்சிய சாலைகள் ஊடாக நெற்கொள்வனவு செய்யப்படுவதாக நெற்சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது.
6: முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், ஹம்பாந்தோட்டை, வீரவில நெற்களஞ்சிய சாலை உள்ளிட்ட பல களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று எதிர்வரும் 15 தேதி ஹம்பாந்தோட்டை, முனராகலை மாவட்டங்களில் உள்ள களஞ்சிய சாலைகளை திறப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நெல் அறுவடை செய்யப்படும் கால எல்லைகளுக்கு ஏற்ப எதிர்வரும் காலங்களில் நெற்களஞ்சிய சாலைகளை திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தமது நெல்லை விற்பனை செய்வதற்காக முன்வருமாறு நாம் விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.
5: சிதைந்து போன எதிர்கட்சியினர் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக விவசாயிகளை பயன்படுத்த முயற்சித்து வருவதாக அகில இலங்கை விவசாய சம்மேளனம் தெரிவித்துள்ளது.
7: விவசாயிகளின் பலத்தை கொண்டு ஆட்சிக்கு வர நினைக்கும் சிதைந்து போன எதிர்கட்சியினர் விவசாயிகளை பயன்படுத்தி போராட்டங்களை நடத்த தயாராகி வருகின்றனர். நாங்கள் அந்த விவசாயிகளுக்காக தரைமட்டத்தில் இறங்கி அந்த உண்மையான ஜதார்த்தத்திற்குள் நின்றே போராடினோம் என கூற விரும்புகின்றோம். நீங்களும் உங்களது அந்த பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் குழுவும் கடத்தல்காரர்கள் குழுவும் இணைந்து நெல் அறுவடை செய்யப்படும் காலத்தின் நெல்லின் விலையை 60-70 ரூபாவாக குறைத்து கொள்வனவு செய்து 2 மாதங்கள் கழித்து விவசாயிகளிடம் நெல் இல்லாத போது நெல்லின் விலையை உயர்த்தி அரிசி விலையை அதிகரிப்பதற்காக உருவாக்கியிருந்த சூத்திரம் இந்த அரசாங்கம் வந்த பின்னர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பாலடைந்து கிடந்த நெற்களஞ்சிய சாலைகளை திறந்து விலையை தீர்மானித்து கொள்வனவு செய்ய ஆரம்பித்துள்ளனர். இப்போது சிதைந்து போன எதிர்கட்சியினரால் விவசாயிகளில் ஒரு சிலருக்கேனும் சாப்பாடு தண்ணீர் கொடுத்து வீதிக்கிறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிதைந்து போன எதிர்கட்சியினருக்கு நாம் ஒன்றை கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் திரும்பி பார்க்க கூட முடியாத அளவிற்கு நாங்கள் திட்டங்களை வகுத்து வருகின்றோம். நாங்கள் விவசாயிகளுடன் இணைந்து போராடிய ஒரு குழுவினர். அந்த குழுவினரே தற்போது விவசாயத்துறையை கட்டியெழுப்புவதற்காக தலையிட்டுள்ளனர்.
8: கண்டாயமா ஏ கண்டாயமா தம்மை குசி கர்மாத்தை
4: இதே நேரத்தில் நெல் கொள்வனவு திட்டத்தில் முறையான வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் வெளியிடும் தரவுகள் பொய்யானவை என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருவோணமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் போதிய களஞ்சிய சாலைகள் திறக்கப்படவில்லை என்றும், முறையான கேள்வி மனுகோரல் செயல்முறையுமின்றி ஒரு சில அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு மட்டும் சாதகமாக செயல்படுவது விவசாயிகளை பாதிப்படைய செய்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் இத்தகைய திட்டமிடலற்ற செயல்பாடுகள் மற்றும் விவசாயிகளை தவறாக வழிநடத்தும் போக்குகளுக்கு அவர் தனது கடும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டார். ஏற்றுமதியாளர்களையும் கைத்தொழிலாளர்களையும் ஊக்கப்படுத்துவதற்காக வழங்க வேண்டிய பொதுவான நிவாரணங்கள் தொடர்பிலான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார்.
5: கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கு 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு, 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள பிரிவுகளினாலும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களினாலும் 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. தம்புள்ளை, இங்கிரிய, வாழைச்சேனி, மில்லனிய, கட்டுநாயக்க ஆகிய பிரதேசங்களில் கைத்தொழில் வலையங்களை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காணிகளை ஒதுக்குதல், மின்சாரம், நீர், வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யும் போது ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய உடனடி தீர்வுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் உரிய காலத்துக்குள் நிறைவு செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசு சார்ந்த தொழில் முயற்சிகளின் அபிவிருத்தி தொடர்பான தற்போதைய நிலைமை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் சீனி மற்றும் உப்பு தொழில்துறைகள் சார்ந்து எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் அதற்கான மாற்று முன்மொழிவுகள் தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் செயல்முறையின் தற்போதைய நிலைமை தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தேவைகளுக்கு ஏற்ப பாரிய அளவிலான நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இறுதியில் அந்த நிறுவனங்கள் மக்களின் வரிப்பணத்தில் பராமரிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, குறித்த நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் போது நிறுவனங்களின் செயற்திறனை அதிகரித்தல், அவற்றை நடத்துவதற்காக அதற்கு முன்னர் ஏற்பட்ட செலவுக்கும் ஒன்றிணைத்து பின்னர் ஏற்படும் செலவுக்கும் இடையில் ஒப்பீட்டளவில் குறைவு ஏற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தொழில் முயற்சியாண்மை மற்றும் கைத்தொழில் மாற்று அதிகார சபையை நிறுவது தொடர்பான முன்மொழிவு தொடர்பில் இதன்போது அதிகாரிகளினால் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது.
4: தொடர்ந்து டிராவல் அண்ட் டூர் வேர்ல்ட் நிறுவனம் 2026 வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உலகின் சிறந்த 50 உணவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கை இடம் பிடித்திருக்கிறது. இந்த வரிசையில் மெக்சிகோ முதலிடத்தையும், இத்தாலி 2வது இடத்தையும், ஸ்பெயின் 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. இலங்கை இந்த பட்டியலில் 50வது இடத்தை பெற்றிருக்கிறது. உணவு கலாச்சார பாரம்பரியம், பிராந்திய உணவுகளின் பன்முகத்தன்மை, வீதி உணவு கலாச்சாரம், உள்ளூர் மூலப்பொருட்களின் பயன்பாடு, உயர்தர உணவுகள் நிலைத்தன்மை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கிடைக்கும் தனித்துவமான உணவு அனுபவங்கள் உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானியத்தின் வளங்களை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக 19 முதலீட்டு முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்தள விமானியத்தில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட விருப்பம் தெரிவிக்கும் கோரிக்கை நடைமுறையின் கீழ் இந்த முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த முதலீட்டாளர்களில் மத்திய கிழக்கு நாடுகள், இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததை தொடர்ந்து ஜூலை 9 துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் முன்மொழிவுகள் திறக்கப்பட்டன. விமான மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனத்தின் சார்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடைமுறையின் மூலம் மத்தள விமானியத்தில் சாத்தியமான வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன. அமைச்சின் தாவலின்படி கிடைக்கப்பெற்ற முதலீட்டு முன்மொழிவுகள் இரண்டு முக்கிய பிரிவுகளின் கீழ் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றன. விமானியத்தின் கட்டுப்பாட்டு எல்லைக்குள் மேற்கொள்ளப்படும் சிவில் விமான சேவைகள் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகள் இதில் அடங்கும். விமானியத்தின் உள்பகுதி மற்றும் வெளிப்புற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வர்த்தகம் மற்றும் சேவை நடவடிக்கைகளும் இதில் உள்ளடங்கும். இந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிர்வகிப்பதற்கான தகுதிகள், அனுபவம் மற்றும் திறன்களை முதலீட்டாளர்கள் நிரூபிக்க வேண்டியுள்ளதாக அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவின் கீழ் நியமிக்கப்பட்ட திட்டக்குழு தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்து சாத்தியமான முதலீட்டாளர்களை தெரிவு செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறது. தெரிவு செய்யப்படும் முதலீட்டாளர்கள் அடுத்த கட்ட கொள்முதல் செயல்முறையான முன்மொழிவுகளுக்கான கோரிக்கை நடைமுறையில் பங்கேற்க அழைக்கப்படுவார்கள். முழுமையான முன்மொழிவுகளை தயாரித்து சமர்ப்பிக்க முதலீட்டாளர்களுக்கு மேலதிக கால அவகாசம் வழங்கும் வகையில் விண்ணப்ப காலக்கெடு July 9 வரை நீடிக்கப்பட்டிருந்ததாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானத்தின் வர்த்தக செயற்பாடுகளை மேம்படுத்தி அதன் நிதிநிலைமையை பலப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் இந்த முதலீட்டு நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளில் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானியம் சுமார் 39.3 பில்லியன் ரூபாய் நிகர இழப்பை பதிவு செய்துள்ளதான தகவல்களும் வெளியாகியுள்ளன. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பிரான்ஸ் முக்கிய பங்காளியாக உள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் எமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என்று தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சு விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்கும் என்று குறிப்பிட்டார். பிரான்ஸ் தேசிய தினத்தை கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் கொண்டாடியது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த தேச கலந்து கொண்டதோடு பல நாடுகளின் ராஜதந்திரிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இலங்கைக்கு இயல்பான பங்காளியாக பிரான்ஸ் விளங்குகிறது. எங்களது அருகாமையில் சுமார் 10 லட்சம் பிரெஞ்சு குடிமக்கள் வாழ்கிறார்கள். இந்த பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் எமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன. கொழும்பில் கடல்சார் பாதுகாப்பு, பாதுகாப்பு திறன் மற்றும் கடல்சூழ் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் பிராந்திய கடல்சார் ஆய்வு மையம் மூலம் இணைந்து செயல்படும் ஒத்துழைப்பு தளத்தை உருவாக்கியிருக்கிறோம். மேலும் தெற்காசியா, இந்திய பெருங்கடல் பிராந்தியம், பசிபிக் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இலங்கையுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறோம். பிரான்ஸ் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காளியாக உள்ளது. உலகின் 3வது பெரிய கப்பல் போக்குவரத்து நிறுவனமான CMA CGM கொழும்பு துறைமுக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆழ்கடல் ஒளியிலை அமைக்கும் பிரெஞ்சு நிறுவனமான ஒரேஞ்ச் மெரின் இந்த கப்பல்கள் கொழும்பு டொக்யார்ட்ஸ் நிறுவனத்தில் கட்டப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 100 கணக்கான திறமையான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் உருவாகியிருக்கிறது. வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரை பிரான்சின் மிகப்பெரிய டயர் உற்பத்தி நிறுவனமான மிஷ்லன் இலங்கையில் அதிக பணியாளர்களை கொண்ட பிரெஞ்சு நிறுவனமாக திகழ்கிறது. மேலும் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் 7வது பெரிய குழுவாக பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் உள்ளார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஐரோப்பிய ஏபஸ் விமானங்களில் பயணம் செய்கிறார்கள். அவற்றில் சில பிரான்சில் தயாரிக்க அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சு விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இருப்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். பிரான்ஸ் இலங்கையின் நிலைத்தன்மை மற்றும் மீளெழுச்சியை வலுப்படுத்த நம்பகமான பங்காளியாக உள்ளது. பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை இந்த ஆண்டு இலங்கையுடனான தனது 20 ஆண்டு கால ஒத்துழைப்பை கொண்டாடுகிறது. 2004 சுனாமிக்கு பிந்திய மறுகட்டமைப்பிலிருந்து தொடங்கிய இந்த ஒத்துழைப்பு குடிநீர், சுகாதாரம், நகர்ப்புற மேம்பாடு, வேளாண்மை மற்றும் ஆற்றல் உள்ளிட்ட பல துறைகளில் திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. 2022 இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போதும் பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை தனது ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கியது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு பிரான்ஸ் ஆதரவளித்தது. அண்மையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து மனிதாயமான உதவிகளையும் வழங்கியுள்ளது. பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமையின் ஒரு அங்கமான எக்ஸ்பர்டிஸ் பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் பசுமை மாற்ற மாற்றம், ஆற்றல் மாற்றம், காலநிலை நடவடிக்கைகள் மற்றும் ஜெர்மனியின் கிஸ் அமைப்புடன் இணைந்து சுற்றுச்சூழல் பொருளாதார திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. உயர்கல்வி மற்றும் கல்வித்துறையிலும் பிரான்ஸ் ஒரு சிறந்த பங்காளியாக உள்ளது. கம்பஸ் பிரான்ஸ் ஸ்ரீலங்கா மூலம் இலங்கை மாணவர்கள் பிரான்சில் கல்வி கற்க முடியும். அங்கு பிரெஞ்சு மொழி தெரியாத மாணவர்களுக்காக சுமார் 1500 உயர்கல்வி பாடத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அதேவேளை இலங்கையின் பல பாடசாலைகளிலும் கொழும்பு, கண்டி, மாத்தறை, காலி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களில் இயங்கும் அலியான் பிரான்சே மையங்களின் ஊடாகவும் பிரெஞ்சு மொழி கற்பிக்கப்படுகிறது. இந்த மையங்கள் கலாச்சார பரிமாற்றத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன. கொழும்பில் உள்ள பிரெஞ்சு இன்டர்நேஷனல் ஸ்கூல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களை வரவேற்று சிறப்பாக வளர்ச்சி பெற்று வருகிறது. இந்த பல்துறை ஒத்துழைப்புகள் எதிர்காலத்தை நோக்கிய வலுவான அரசியல் உறவுகளுக்கும் அடித்தளமாக உள்ளன. கடந்த ஆண்டு இலங்கையின் பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரிய, கலாச்சார அமைச்சர் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை துணை அமைச்சர் ஆகியோர் பிரான்சுக்கு விஜயம் மேற்கொண்டார்கள். இந்த ஆண்டு பிரான்சின் செனட் உறுப்பினர்களை கொண்ட 2 பிரதிநிதி குழுக்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன. மேலும் இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் நியூடெல்லியில் நடைபெற்ற சந்திப்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் மற்றும் இலங்கை ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்க ஆகிய இருவரும் கலந்துரையாடினார்கள். இறுதியாக இலங்கையில் தொழில்முறை செயல்பாடுகளின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையான உறவை வலுப்படுத்தி வரும் பிரெஞ்சு குடிமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொழும்பிலோ அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளிலோ நீங்கள் எங்கிருந்தாலும் பிரான்ஸ் தூதரகத்தின் சேவைகள் எப்போதும் உங்களுடன் இருக்கும் என்பதை உறுதியளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவை பிரான்சுக்கு வருமாறு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அழைப்பு விடுத்திருப்பதை நாம் பாராட்டுகிறோம். இருதரப்புக்கும் வசதியான காலத்தில் அந்த விஜயம் நடைபெற்று இரு நாடுகளுக்கு இடையான உயர்மட்ட அரசியல் உறவில் மற்றொரு வரலாற்று சாதனையாக இது அமையும் என்று நம்புவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அத்துடன் பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை இலங்கையுடன் பேணி வரும் நீண்டகால அபிவிருத்தி ஒத்துழைப்பையும் குறிப்பாக அந்நிய கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் பாரிஸ் கிளப் தலைவராக பிரான்ஸ் வழங்கிய உறுதியான ஆதரவையும் இலங்கை அரசாங்கம் மிகவும் உயர்வாக மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் தேசிய தினத்தை கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் நேற்று கொண்டாடியது. இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதிச கலந்து கொண்டதோடு பல நாடுகளின் ராஜதந்திரிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டது நேர்கள் அறிந்ததே. அங்கு உரையாற்றிய சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதிச ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவை பிரான்சுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருப்பதை நாம் பாராட்டுகிறோம். இருதரப்புக்கும் வசதியான காலத்தில் அந்த விஜயம் நடைபெற்று இரு நாடுகளுக்கு இடையான உயர்மட்ட அரசியல் உறவில் மற்றொரு வரலாற்று சாதனையாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன். பிரெஞ்சு குடியரசின் தேசிய தின கொண்டாட்டத்தில் இன்று உங்களுடன் இணைவதில் எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியையும் இது அளிக்கிறது. இலங்கை ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவின் சார்பிலும், இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் சார்பிலும், எனது சார்பிலும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அவர்களுக்கும் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் எமது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் பிரெஞ்சு குடியரசின் நிறுத்தும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய உயரிய விழுமியங்களை கொண்டாடுகிறோம். இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நட்புறவு பல நூற்றாண்டுகளாக இந்திய பெருங்கடல் கடல்வழி வணிக வலையமைப்பின் ஊடாக வளர்க்கப்பட்டு வந்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று தொடர்புகள் 17 நூற்றாண்டை எட்டிச் செல்லுகின்றன. 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முதன் முதலில் தூதரக உறவை ஏற்படுத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாகும். அதுவே இன்று நாம் அனுபவிக்கும் வலுவான பல்துறை கூட்டுறவுக்கான அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அரசியல் உரையாடல், வர்த்தகம் மற்றும் முதலீடு, அபிவிருத்தி ஒத்துழைப்பு, கடல்சார ஒத்துழைப்பு, காலநிலை மாற்றம், கல்வி, சுற்றுலா மற்றும் மக்களுடன் மக்களுக்கான தொடர்புகள் உள்ளிட்ட பல துறைகளில் இந்த உறவுகள் தொடர்ந்து விரிவடைந்து வருகின்றன. அண்மை காலங்களில் இலங்கை பிரான்ஸ் இருதரப்பு உறவுகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெற்றுள்ளன. 2023 ஆண்டு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இலங்கைக்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க விஜயம் பிரான்ஸ் ஜனாதிபதி ஒருவர் முதன்முறையாக இலங்கைக்கு வந்த நிகழ்வாகும். 2026 ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற AI இம்பாக்ட் சமிட் மாநாட்டின் போது பிரான்ஸ் மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் ஜனாதிபதிகளும் சந்தித்து கலந்து கலந்துரையாடியதும் முக்கியமான தருணம். மேலும் இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரிய 2025 மார்ச் 31 முதல் ஏப்ரல் 2 தேதி வரை பிரான்சுக்கு விஜயம் செய்து யுனெஸ்கோ ஏற்பாடு செய்த நிபுணர்கள் மாநாட்டில் பங்கேற்றதும் இருதரப்பு உறவை வலுப்படுத்தியிருக்கிறது. ஜனாதி இமானுவேல் மக்ரோன் ஜனாதி ஆண்டகுமார் திசநாயக்கா பிரான்சுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருப்பதை நாம் பாராட்டுகிறோம். அண்மை ஆண்டுகளில் இருதரப்பு உறவுகளில் பல முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 2026 ஜூனில் இரு வெளிவுகார அமைச்சர்களுக்கு இடையிலான இரண்டாவது அரசியல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2024 ஆண்டு இலங்கையில் பிராந்திய கடல்சார் ஆய்வு மையம் நிறுவப்பட்டது. மேலும் பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை தனது தெற்காசிய பிராந்திய அலுவலகத்தை கொழும்பில் தான் நிறுவியிருக்கிறது. 2026 ஏப்ரலில் பிரெஞ்சு செனட் நட்புறவு குழுவின் தலைவர் வன்னினா பாப்ளிகார்ஜி தலைமையிலான 4 உறுப்பினர்களை கொண்ட பிரெஞ்சு பாராளுமன்ற குழுவின் இலங்கை விஜயத்தையும் நாங்கள் அன்புடன் நினைவு கூறுகிறோம். அந்த விஜயம் இரு நாடுகளின் பாராளுமன்ற உறவுகளை வலுப்படுத்தவும் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராயவும் உதவியிருக்கிறது. 1970 ஆண்டிலிருந்து அபிவிருத்தி ஒத்துழைப்பில் பிரான்ஸ் வழங்கி வரும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை இலங்கை மிகுந்த மதிப்புடன் பாராட்டுகிறது. தேசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு பிரான்ஸ் வழங்கிய நிதியுதவி இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறது. பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை இலங்கையுடன் பேணி வரும் நீண்டகால அபிவிருத்தி ஒத்துழைப்பையும் குறிப்பாக அண்மைய கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் பாரிஸ் கிளப் தலைவராக பிரான்ஸ் வழங்கிய உறுதியான ஆதரவையும் இலங்கை அரசாங்கம் மிகவும் உயர்வாக மதிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது முக்கிய நோக்கமாக உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இலங்கையின் முக்கிய பங்காளியாக பிரான்ஸ் தொடர்ந்து இருந்து வருகிறது. யூ ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை திட்டத்தின் கீழ் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு சுங்கவரி இல்லா சலுகை வழங்கப்படுவதற்கும் பிரான்ஸ் ஆதரவளித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு வர்த்தகம் 380 முதல் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான அளவில் நிலைத்துள்ளது. முதலீட்டிலும் பிரான்ஸ் இலங்கையின் முக்கிய பங்காளியாக உள்ளது. 2025 ஆண்டில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை வழங்கிய முதல் 5 நாடுகளில் பிரான்சும் ஒன்றாக இருந்தது. குறிப்பாக உற்பத்தி, சுற்றுலா மற்றும் ஆடை தொழில்துறைகளில் அதன் முதலீடுகள் குறிப்பிடத்தக்கவை. சுற்றுலா துறையிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் பிரான்ஸ் 7வது பெரிய சந்தையாக இருக்கிறது. இந்திய பெருங்கடலால் இணைக்கப்பட்டுள்ள கடல்சார் நாடுகளாகிய இலங்கையும் பிரான்சும் கடல்சார் பாதுகாப்பு, கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பெருங்கடல் நிர்வாகம் ஆகிய துறைகளில் பொதுவான நலன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலும் அரசியலமைப்பு திருத்த செயல்முறையை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று மக்கள் தொழில் வல்லுநர் மையம் வலியுறுத்தியிருக்கிறது. அரசாங்கம் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு மேற்கொண்டு வரும் அரசியலமைப்பு திருத்த முயற்சி குறித்து கொழும்பில் அமைந்துள்ள மக்கள் தொழில் வல்லுநர் மையத்தின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த மையத்தின் சட்டத்தரணி ருக்மல் பண்டாரா இதனை தெரிவித்தார். எமது நாட்டின் 76 வருட வரலாற்றில் 1948 ஆண்டு முதல் ஆட்சிக்கு வந்த பல்வேறு அரசாங்கங்கள் தங்களுக்கு சாதகமாக நீதிபதிகளை நியமிக்கும் பணிகளில் அரசியல் தலையீடுகளை செய்துள்ளதால் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை சீர்குலைந்தது. 1948 முதலாவது பிரதமர் டி எஸ் சிறுநாயக்கா தௌதியான ரெஜினோட் டயஸ் பண்டார் நாயக்காவை புறந்தள்ளி சட்டமா அதிபர் ஏலன் எட்வர்ஸை பிரதம நீதியரசராக்கினார். எஸ் டபிள்யூ ஆடி பண்டார் நாயக்கா மற்றும் ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா ஆட்சி காலங்களின் கீழ் நீதிமன்றத்தில் இருந்த உறவினர் பிரான்ஸ் ரத்வத்த உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஜியார்ஜியவர்தன ஆட்சியில் அரசியலமைப்பை திருத்தி நீதிமன்ற கட்டமைப்புக்கு வெளியில் இருந்த அரச சட்டத்தரணி நெவில் சமரகோனை பிரதம நீதியரசராக்கினார். சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க காலத்தில் சிரேஷ்ட நீதிபதி மார்க் பெர்னாண்டோ புறக்கணிக்கப்பட்டு சரத்தன் சில்வா நியமிக்கப்பட்டார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் தங்களுக்கு சாதகமாக செயற்படவில்லை என்று பிரதம நீதியரசர் ஸ்ரானி பண்டார் நாயக்கா குற்றப்பிரேரணை மூலம் பலவந்தமாக நீக்கப்பட்டார். இந்த சாபக்கேடான அரசியல் கலாச்சாரத்தை ஒழிப்பதாக கூறியே தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றியது. ஆனால் இந்த அரசாங்கமும் பழைய ஆட்சியாளர்கள் பயணித்த அதே பாதையில் தான் தற்போது பயணிக்க தொடங்கியுள்ளது. அரசாங்கம் தனக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளில் அமர்த்துவதற்கும் வேண்டிய இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டு தற்போது உறுதிப்படுத்தப்படுகிறது. நாட்டின் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை வழங்கியது தங்களின் அதிகார தேவைக்கேற்ப அரசியலமைப்பை திருத்தி விளையாடுவதற்காக அல்ல. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதில் பிரச்சனை இல்லை, ஆனால் தற்போதைய தற்காலிக தேவைக்காகவும் குறுகிய அரசியல் பயனுக்காகவும் அவசரமாக அரசியலமைப்பை திருத்த முற்படுவது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு எந்த வகையிலும் பொருத்தமற்ற செயலாகும். எனவே நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் இந்த அரசியல் அமைப்பு திருத்த செயல்முறையை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று

0: மற்றும் சிவில் முன்னணியின் சார்பில் ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை கடிதம் ஒன்றை கையளித்திருக்கிறோம். இலங்கையின் ஒட்டுமொத்த அரசு சேவையிலும் பல வருட முதிர்ந்த அனுபவத்தை கொண்ட நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்கக்கூடிய பெருமளவிலான அரச ஊழியர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த அனுபவங்களை நாட்டின் நலனுக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் அது ஒட்டுமொத்த அரசு சேவைக்கும் பொதுவானதொரு கொள்கையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எமக்கும் வயதான காலத்திலும் கூட அந்த துறைகளில் தங்கியிருந்து பணியாற்றுவதற்கான உடல் மற்றும் மனரீதியான தகுதி இருக்கிறது. எனவே தொடர்ந்து பணியாற்ற விரும்பும் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் தங்களின் ஓய்வெறும் வயதை நீடித்துக் கொள்வதற்கான சமமான வாய்ப்பையும் உரிமையையும் சட்டபூர்வமாக வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதெல்லியை நீடிப்பது தொடர்பில் கருத்தாளர்கள் தற்போது எழுந்துள்ளன. நீதித்துறையில் மாத்திரம் ஓய்வெறும் வயதை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையே இந்த கருத்தாளர்களுக்கு வழிவகுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கிறார்.
1: நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிப்பதாயின் அதற்கான சில நடைமுறைகள் காணப்படுகின்றன. அவ்வாறாயின் அது தொடர்பில் நீதித்துறைக்கு தெளிவானதொரு கலந்துரையாடல் இடம்பெற வேண்டும். அதேபோன்று அரசாங்கத்தின் ஏனைய துறைகளில் உள்ளவர்களும் தமது வயது எல்லை தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைக்க ஆரம்பிப்பார்கள். இதனாலேயே இந்த துறைக்குள் உள்ளவர்களிடமிருந்து தற்போது பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக எதிர்கட்சி என்ற வகையில் நாம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். நீதிமன்ற சேவை சங்கத்தில் உள்ள நீதிபதிகள் இதற்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதை நாம் கண்டோம். சட்டத்தரணிகள் சங்கமும் இது தொடர்பில் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அவசர அவசரமாக இந்த நீதிபதிகளின் வயதில்லையை அதிகரிப்பது தொடர்பிலேயே இன்று அனைவருக்கும் கேள்வி எழுப்பதற்கு முன்வந்துள்ளனர். ஏனெனில் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் மாத்திரம் ஓய்வு பெறுவதில்லை அல்லவா, ஏனைய துறைகளில் உள்ளவர்களும் ஓய்வு பெறுகின்றார்கள். அத்துடன் ஏனைய துறைகளிலும் பற்றாக்குறை நிலவுகின்றது. அவ்வாறு இருக்க அந்த துறைகளை பற்றி பேசாமல் அந்த துறைகள் தொடர்பில் குறிப்பிடாமல் நீதிபதிகளின் வயதில்லையை அதிகரிப்பதற்கு செயற்பட்டமையாலேயே அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தரப்பினரும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர்.
2: பிரதியமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமோனி இவ்வாறு பதில் வழங்கினார்.
3: எதிர்கட்சியினர் நீதிமன்றங்கள் இருப்பதற்கு எதிரானவர்கள். நீதிமன்றம் இல்லாத ஒரு நாட்டையே அவர்கள் விரும்புகின்றனர். போலீசார் இல்லாத ஒரு நாட்டையே அவர்கள் விரும்புகின்றனர். சிறைச்சாலைகள் இல்லாத ஒரு நாட்டையே விரும்புகின்றனர். ஏனெனில் அவர்கள் அவை அனைத்தையும் தமது கைகளிலேயே வைத்திருந்தனர். அவர்களுக்கு இவ்வளவு காலம் நீதிமன்றங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. சிறைச்சாலைகள் இவ்வளவு காலம் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஏனெனில் சிறைச்சாலைக்குள் வேறு நபர்களை தள்ளிவிட்டு அவர்கள் வெளியில் இருந்தார்கள். ஆனால் தற்போது தேவையான இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் போது அவர்களுக்கு சிறைச்சாலை பிரச்சனையாக மாறியுள்ளது. நீதிமன்றங்கள் பிரச்சனையாக மாறியுள்ளன. மக்களின் இந்த வழக்குகள் தேவையின்றி இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றன என்பதே எமக்கு இருக்கும் பிரச்சனையாகும். ஒரு வழக்கு என்று வந்தால் தலைமுறைகள் கடந்ததன் பின்னர் அதன் தீர்ப்பு வருகின்றது. அதனால் எமக்கு தேவை இந்த வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதாகும். அவர்களுக்கு தேவை வழக்குகளை விசாரணை செய்யாமல் அவ்வாறே வைத்திருப்பதாகும். எனவே எமது தேவையும் அவர்களின் தேவையும் இருவேறுபட்டவை. அவ்வாறாயின் எமது தேவையின் பொருட்டு எமக்கு மேலதிகமாக நீதிமன்றங்கள் தேவைப்படுகின்றன. அதிக அளவிலான நீதிபதிகள் தேவைப்படுகின்றனர். அதே நேரம் நீதிபதிகளை திடீரென நாளைக்கே உருவாக்கிவிட முடியாது. ஆகவே இந்த அனுபவம் மிக்க தேர்ச்சி பெற்ற நீதிபதிகளின் தேவையை குறிப்பிட்டு சில வருடங்களுக்கு நீடிப்பது இந்த நேரத்தில் அத்தியாவசியமான ஒரு விடயமாகும். நாம் வைத்தியர்களுக்கும் அவ்வாறே செய்தோம். வைத்தியர்கள் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் விசேட வைத்திய நிபுணர்களின் சேவை காலத்தை நீடித்தோம். எனவே அது போன்றதொரு விடயமே இங்கு நடக்கின்றது. இது எமக்கான ஒரு தேவையாகும். இந்த தேவை நாட்டின் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் மாத்திரமே அவசியப்படுகின்றது. ஆகவே அதற்காக முன்னிற்பவர்களுக்கு மாத்திரமே இந்த தேவை இருக்கின்றது. ஏனையோருக்கு இந்த தேவை இல்லை.
0: தொடர்ந்து இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி சட்டத்தின் ஆட்சியை நிறுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் துரித நடவடிக்கைகள் காரணமாக அச்சமடைந்துள்ள பழைய அரசியல் ஊழல்வாதிகளும் கடத்தல்காரர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை கவிழ்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக சட்டமும் நீதியும் மிக உயரிய மட்டத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக எந்தவித பாரபட்சமின்றி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களது புதல்வர்கள் மற்றும் உறவினர்கள் என்று முழு குடும்பத்தினரும் இன்று நீதிமன்றங்களுக்கு முன்னால் அலைந்து திரிய வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் உத்தமர்களைப் போல வேடமிட்டு ஆன்மீக போதனைகளை வழங்கிய விஜயதாச ராஜபக்ச போன்ற அரசியல்வாதிகளின் புதல்வர்கள் இன்று பாதாள உலக குழுக்களிடம் லஞ்சம் பெற்று சிறைச்சாலைகளுக்கு செல்லும் நிலைமைதான் உருவாக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசா மற்றும் தியாசிரி ஜெயசேகர போன்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று நாட்டை பற்றியோ

0: தார்மீகத்தை பற்றியோ சிந்திக்காது வெறும் திருடர்களையும் ஊழல்வாதிகளையும் ஒன்றிணைத்து அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு சதி முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பழைய ஊழல் கரைபடிந்த குப்பை குவியல்களை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வந்து நாட்டமடிக்கும் பழைய கலாச்சாரத்தை உருவாக்கவே எதிர்கட்சி தரப்பு தற்போது முயற்சிக்கிறது. பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு பொறுப்பான சுரேசலே போன்ற நபர்களை முன்னிலைப்படுத்தி தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். ஆனாலும் அந்த நாடகங்கள் அனைத்தும் இன்று அம்பலமாகிவிட்டன. வரலாற்றில் முதல் முறையாக 5க்கு மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 10 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிணையில் வெளிவந்து பயத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். இத்தனை வருடங்களாக 10 முதல் 12 ஆண்டுகள் வரை இழுத்தடிக்கப்பட்ட வழக்குகள் யாவும் தற்போதைய அரசாங்கத்தின் சட்ட வல்லுநர்கள் மற்றும் நீதிமன்றங்களின் துரித தலையீட்டினால் வெறும் 6 மாதங்களுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனாலே நாமல் ராஜபக்சே போன்றவர்கள் தமக்கு இரவு நேரங்களில் கெட்ட கனவுகள் வருவதாக கூறி அஞ்சி நடுங்குகின்றார்கள். நோயாளிதான் பதற்றம் அடைந்துள்ளார். எனவே மருத்துவர்களாகிய நாம் பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இந்த நாட்டின் பழைய அரசியல் கலாச்சாரத்தில் காணப்பட்ட சலுகைகளுக்காகவும் உணவு பொதிகளுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் செல்லும் அடிமைத்தனத்தை இன்றைய இளைஞர் சமுதாயம் முழுமையாக ஒழித்து கட்டிவிட்டது. பழைய ஊழல்வாதிகளை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்த துடிக்கும் இவ்வாறான மக்கள் விரோத சக்திகளுக்கு எதிராக இளைஞர் சமுதாயம் விழிப்புடன் இருந்து மக்கள் கொள்கையை மேலும் வலுப்படுத்த முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். அரசாங்கம் தோல்விகளை மறைக்க எதிர்கட்சிகள் மீது பழி சுமத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பியல் நிசாந்த சில்வா தெரிவிக்கிறார். நாட்டில் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இல்லாததால் அரச நிர்வாக கட்டமைப்பு ஸ்தம்பிதமடைந்துவிட்டது. அதேபோன்று சிறைச்சாலை மோதல்களும் கைதிகளின் மரணங்களும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அலட்சியத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றன. அத்துடன் தமது தோல்விகளை மறைக்க இந்த சம்பவங்கள் எதிர்கட்சியினரின் சதித்திட்டம் என்று ஆளும் தரப்பு குற்றம் சாட்டுகிறது. உயிரிழப்புகளுக்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களும் அதிகாரிகளின் குடும்பத்தினரும் கடும் விரக்தியில் உள்ளார்கள். தற்காலிக அரசியல் நாடகங்கள் மூலமாக நாட்டின் உண்மையான பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளை ஒருபோதும் தீர்க்க முடியாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பியல் நிசாந்த சில்வா மேலும் தெரிவித்திருக்கிறார். தன்னை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு எதிராக அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுவை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார்கள். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளராக பணியாற்றிய சுரேசலே தன்னை தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவை வலுவிழக்க செய்யுமாறு கோரியே இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதிவுகளை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் பேராசிரியர் தொடர்பாக எந்த அவதூறு பதிவுகளையும் செய்யக்கூடாதென்றும் இடைக்கால கட்டளை வழங்கி பற்றித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் எதிர் மனுதாரர் ஒருவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்வதற்கும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 14 எதிர் மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பற்றித்துறை நீதவான் நீதிமன்றில் நீதவான் இந்துகா சிவலிங்கம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 1, 3, 4, 5, 6 எதிர் மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பேராசிரியர் ராம் தொடர்பாக அவதூறான மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் பதிவு செய்தமையை ஏற்றுக்கொண்ட மன்று இதுவரைக்கும் அவ்வாறு போடப்பட்டிருந்த பதிவுகளை அகற்றுவதோடு இது சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தையும் எந்த ஒரு சமூக வலைதளங்களில் பதிவு செய்யக்கூடாது என்ற இடைக்கால கட்டளையை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிபந்தனைக்குட்பட்ட இடைக்கால கட்டளையை இறுதி கட்டளையாக ஆக்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதோடு 1 தொடக்கம் 13 வரையான எதிர் மனுதாரர்களுக்கு 2 கிழமைகளுக்குள் அழைப்பாணை அனுப்புமாறு மன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எதிர் மனுதாரர்கள் அனைவருமே 2 வாரங்களுக்குள் காரண காட்டுதல்களுக்காக மன்றில் முன்னிதியாகி தங்களுடைய சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்மனுதாரர்கள் இதனை செய்யாவிட்டால் இந்த விடயத்தில் குற்றவாளிகளாக அவர்கள் கருதப்பட்டு மன்றினால் தீர்ப்பளிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்த கருத்துக்கள் முகத்தோற்றத்தின் அடிப்படையில் அவதூறு மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுகளாக இருப்பதோடு அத்தொடர்பான விசாரணைகளுக்காகவும் காரணம் காட்டுதலுக்காகவும் எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை மனுதாரருடைய சட்டத்தரணி முன்வைத்த வாதத்தில் மூன்றாவது எதிர் மனுதாரரான பெண் ஒருவர் சில நாட்களுக்கு முன் தனது சொந்த முகப்புத்தக தளத்தில் நீதவான் நீதிமன்றனையும் நீதவானையும் அவதூறு செய்யும் விதத்தில் பதிவிட்டிருந்தமையை நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். குறித்த எதிர்மனுதாரரின் பதிவு நீதிமன்ற அவமதிப்பு என்பதோடு நீதவானின் இறையாண்மையை பாதிப்பதாக கருதிய மன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டார்கள். மேலும் மனுதாரரின் சட்டத்தரணி குற்றவியல் சட்டத்தின் கீழ் புரிதொரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் என்று அறிவுறுத்தலையும் விடுத்தார்கள். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கப்ராலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என்று தெரிவித்து பிரதிவாத தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு நேற்று ஒருமனதாக நிராகரித்து உத்தரவு பிறப்பித்தார்கள். கிரீஸ் நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்திருந்த 2012ஆம் ஆண்டில் அந்த நாட்டு பிணை முறிவுகளில் முதலீடு செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 184 கோடி ரூபாவுக்கு அதிக நட்டத்தை ஏற்படுத்தியமைக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு சட்டவரம்புக்குட்பட்ட அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தே மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் தரப்பினரால் இந்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிபதி மனோஜ் தல்கொரபிட்டிய தலைமை உதேஷ் ரணதுங்க மற்றும் புத்திய ராகல ஆகியோர் அடங்கிய அமர்வே இந்த தீர்ப்பை அறிவித்தது. முன்னதாக தமக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகளில் உள்ள குற்றச்சாட்டுகளும் இந்த வழக்கின் குற்றச்சாட்டுகளும் சமமானவை என்று பிரதிவாதி தரப்பு மன்றில் தெரிவித்ததோடு அந்த வழக்கு நடவடிக்கைகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதால் மீண்டும் அதே குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்கை தொடர்வது சட்டவிரோதமானது என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இதன்போது பதிலளித்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதன் பணிப்பாளர் நாயகத்தினால் 2018ஆம் ஆண்டின் 9வது இலக்க சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளரினால் நிர்வாக கட்டமைப்புக்கு அமைய இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மன்றில் தெரிவித்திருந்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதிபதிகள் அமர்வு இந்த சட்டத்தின் மூலம் தற்போதுள்ள மூலச்சட்டத்தின் கீழ் எந்தவித உரிமைகளும் பறிக்கப்படவில்லை என்றும் இது நடைமுறை சட்டம் என்று தெரிவித்திருந்தது. மேலும் மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வினால் வழங்கப்படும் தீர்ப்பினால் பாதிக்கப்படும் தரப்பு அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யும் உரிமை சட்டத்தினால் பாதுகாக்கப்பட்டுள்ளதோடு உயர்நீதிமன்ற தீர்ப்பே இறுதியானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். இதன் அடிப்படையில் பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளில் எந்தவித அடிப்படையும் இல்லை என்று கூறி அதனை நிராகரித்த நீதிமன்றம் வழக்கின் முழுமையான விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 20ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை காவலர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்கள்.
1: போதைப்பொருள் கடத்தல் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 2 கைதிகள் குழுக்களிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 2 சிறை கட்டுப்பாட்டாளர்கள் உயிரிழந்துள்ளனர். 25 மற்றும் 39 வயதான இருவரே உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 21 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளிடமே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு இடைமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளிடமும் எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 5 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மொத்தமாக 2400 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். கடந்த வாரம் ஏற்பட்ட மோதலின் பின்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டனர். தற்போது 600 கைதிகள் மாத்திரமே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர்களும் எதிர்வரும் நாட்களில் வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட உள்ளனர். தற்போது குறித்த கைதிகளை பார்வையிடுவதற்கு உறவினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் தேவைக்கேற்ப சூம் தொழில்நுட்பம் ஊடாக நிகழ்நிலையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜ சாயக்க தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற விசாரணைகளை இவ்வாறு நிகழ்நிலையில் நடத்துவதற்குரிய நீதிமன்றங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றங்களின் உத்தரவுக்கு அமைய நேற்று முதல் இந்த வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு அவசரமாக இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவத்தின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 29 பேர் உயிரிழந்ததோடு 100 மேற்பட்டோர் காயமடைந்தது நேர்கள் அறிந்ததே. மோதல் சம்பவத்தை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ள கைதிகளை அவர்களின் வழக்கு விசாரணைகளுக்காக மீண்டும் நீதிமன்றங்களில் நேரில் ஆஜர்படுத்துவதில் சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கு பாரிய நடைமுறை சிக்கல்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டே நிகழ்நிலை ஊடாக சூம் ஊடாக இந்த வழக்கு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தற்போதும் சுமார் 600 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களையும் விரைவில் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கொனகன முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று தொம்பியே பரங்குடை பகுதியில் விசேட சோதனை ஒன்று நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது 9 கிலோகிராம் மற்றும் 125 கிராம் எடையுடைய கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் எனப்படும் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டது. போதைப்பொருளுடன் அந்த இடத்திலிருந்து 3 மனித எதிர்ப்பு கண்ணிவடிகள், 3 ஃபியூஸ்கள், M16 ரக தோட்டாக்கள், 5 வாட்கள், 1 லெத்தர்னியல் தராசு மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் ஆகியன அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 23 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலியமைப்பு மற்றும் சட்டவிரோத ஆயுத குழுக்களுடன் இவர்களுக்கு உள்ள தொடர்புகள் குறித்தும் போலீசாரும் பாதுகாப்பு பிரிவினரும் தற்போது விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். லிந்துலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நண்பர்களுடன் ஆற்றில் நீராட சென்ற நிலையில் காணாமல் போன மாணவனை தேடும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்ட சூழலில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கட்டுநாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சட்டவிரோத குஸ்ரக போதைப்பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 6,18,00,000 ரூபாய் பெறுமதியான 6.18 கிலோ போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பெண் 63 வயதான பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் முயற்சிக்காக மிக ரகசியமாக கடற்கரை பகுதிக்கு உளவு இயந்திரம் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத சுருக்கு வலையினை மருதங்கணி போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி அதிகரித்துள்ளதால் அதனை தடுக்கும் முயற்சியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மற்றும் மருதங்கணி போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு கட்டைக்காட்டில் தொடர் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போது உளவு இயந்திரத்தில் கடற்கரை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட சுருக்கு வலையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த 2 வருடங்களாக தனது தாத்தாவினால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. கம்பளை பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. 54 வயதுடைய அந்த சந்த நபர் 5 புதல்வர்களின் தந்தை. பாதிக்கப்பட்ட சிறுமி சந்த நபர்களின் புதல்வர்களில் ஒருவரின் மகள். இவர்கள் சந்த நபரின் வீட்டுக்கு அருகிலே வசித்து வந்திருக்கிறார்கள். வைத்தியசாலையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த கம்பளை போலீசார் சிறுமியின் தாத்தாவை கைது செய்து கம்பளை நீதவான் சரசி ஸ்ரீ பரணமன முன்னிலையில் ஆஜர்படுத்தினார்கள். அவரை ஜூலை 24 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் சிறுமியின் தாயார் சுமார் 4 வருடங்களாக வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் சிறுமிக்கு 10 வயதாக இருந்தபோது முதன் முதலாக சந்த நபரால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அன்றிலிருந்து அவர் தொடர்ச்சியாக இந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்களுக்கு முன்பு சிறுமிக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக அவர் கம்பளை பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் மேற்கொண்ட பரிசோதனைகளின் போது அவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி இருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து அவரிடம் மேலும் விசாரணை நடத்திய போது தனது தாத்தா நீண்ட காலமாக தன்னை துன்புறுத்தி வருவதாக சிறுமி சம்பவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமி மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக பேராதனை பூதனா வைத்தியசாலைக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். 4 பேரை படுகொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த சந்த நபர் ஒருவரை வடமத்திய மாகாண மேல்நீதிமன்ற நீதிபதி இந்திக்க அத்தநாயக்கா வழக்கிலிருந்து விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறார். கடந்த 16 ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த வழக்கு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 2010 ஆண்டு பிப்ரவரி 2 தேதி குடும்பத் தகராறு காரணமாக தனது மனைவி, மனைவியின் தாய், மனைவியின் தாயின் சகோதரி மற்றும் அந்த பெண்ணின் காதலர் ஆகிய 4 ஒரே கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த போது இரும்பு தடியால் அடித்து கொலை செய்ததாக சந்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அந்தாதபுரம் கல்குளம பகுதியைச் சேர்ந்த எம் நளின் சஞ்சீவ என்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. படுகொலை செய்யப்பட்டவர்கள் சகிலா ஜன்மசாலி, சந்த நபரின் மனைவி, டி பி அனுலாவதி, டி பி பத்மினி மற்றும் எம் கே சம்பத் அனுரசிறி ஆகியோர் ஆவார்கள். அன்றாதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து வழக்கு மேல்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நீண்டகால விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை வழங்கிய நீதிபதி சந்த நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிப்பதில் தவறிவிட்டது என்று குறிப்பிட்டு அவரை விடுதலை செய்தார். யாழ்ப்பாண சிறைச்சாலை வளாகத்தின் மேல் ட்ரோன் பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை வளாகத்தின் மேல் நேற்றைய தினம் மாலை வேளை ட்ரோன் பறந்துள்ளது. அதனை அவதானித்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் அது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கினார்கள். அந்த தகவலின் பிரகாரம் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் ட்ரோனை பறக்கவிட்ட இளைஞனை கைது செய்ததோடு ட்ரோனையும் போலீசார் கைப்பற்றினார்கள். கைது செய்யப்பட்ட இளைஞனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அமைக்கப்படும் பாலங்கள் தொடர்பில் காணொலிகளை பதிவு செய்வதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைக்கு அருகில் வீதியில் அமைக்கப்படும் பாலத்தை காணொலி எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். இத்தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் ட்ரோன் ஊடாக எடுத்த காணொலிகளை பரிசோதிக்கும் நடவடிக்கையிலும் தற்போது போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள். வத்தளை கனுப்பிட்டிய புரிதல் நிலையத்துக்கு அருகில் உள்ள புதர் காடொன்றிலிருந்து இனந்தெரியாத நபர் ஒருவரின் சடலம் நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டது. உயிரிழந்த நபர் புயரத்திலிருந்து தவறி விழுந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதோடு இந்த முடிவு சுமார் 3 நாட்களுக்கு முன்னர் நிகழ்ந்திருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு சென்ற தடியவியல் சோதனை அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இலங்கையில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்புகா மாவட்டங்களில் அதிகளவான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் சத்யாஹர தெரிவித்திருக்கிறார்.
2: சில நாடுகளில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது, சில நாடுகளில் குறைகின்றது. இலங்கையில் HIV பதிவாவது குறைந்த போக்காக காணப்பட்ட போதிலும் பதிவுகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. நாம் அறிக்கைகளை பார்க்கும் போது ஒவ்வொரு வருடமும் புதிதாக இணையும் நோயாளிகளின் எண்ணிக்கையை அவதானித்தால் பொதுவாக அது மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. 2023, 2024, 2025 ஆகிய வருடங்களை எடுத்துக்கொண்டால் சற்று அதிகமாகவே நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அந்த அறிக்கைகளுக்கு அமைய அவர்களுள் பெண்களை விட ஆண்களிடையே இது சற்று அதிகமாக காணப்படுகின்றது. பொதுவாக ஆண் பெண் உறவு முறைகளுக்கு அமைய இது இரு தரப்பிலும் சமமாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்களிடையே இது மிக அதிகமாக காணப்படுவதற்கு சில வேளைகளில் பாதுகாப்பற்ற உடலுறவு முறைகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் பார்க்கும் போது கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாகும். கொழும்பு கம்பஹாவை எடுத்துக்கொண்டால் அவை அதிக மக்கள் வாழும் பிரதேசங்களாகும். எனவே ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த பிரதேசங்களில் இருந்தே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகின்றனர்.
3: அதிகாக வெடியன் ரிப்போர்ட் கரண பிரதேச ஹிந்தா பிரிவென்ஷன் அப்ரோச்.
0: தொடர்ந்து நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்ற நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.
2: கம்பஹா, கொழும்பு, மாதுரை, கழுத்தறை, கண்டி, ரத்தினபுரி, காலி மாவட்டங்களிலேயே நோயாளர்கள் அதிகளவில் பதிவாகுவதை நாம் தொடர்ந்தும் அவதானிக்கின்றோம். 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி அபாயகரமான பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. விசேடமாக மேல் மாகாணத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக, கிளீன் ஸ்ரீலங்கா, சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் ஊடாக தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே பொதுமக்கள் தங்களது சூழலை தொடர்ந்தும் சுத்தமாக வைத்திருக்குமாறும், நிலமுகள் பெருகக்கூடிய இடங்களை கண்டறிந்து அவற்றை அழித்து செயற்படுமாறும் கேட்டுக் கொள்கிறோம். அத்துடன் எவருக்கேனும் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் காணப்பட்டால் வைத்தியர் ஒருவரை நாடி தமக்கு இருப்பது டெங்கு நோயா என்பதை சந்தேகமின்றி உறுதிப்படுத்திக் கொள்வதன் ஊடாக சிக்கல்களை தவிர்த்து மரணங்களை குறைத்துக் கொள்ள முடியும். இதற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பை நாம் விசேடமாக எதிர்பார்க்கின்றோம். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் 7வது நாளாகவும் மேல் மாகாணத்தில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு, கல்துறை, கம்பஹா மாவட்டங்களை மையப்படுத்தியே இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ளிட்ட சிறசு ஊடக வலையமைப்பு சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு மாவட்டத்துக்கான குழுவினர் மட்டக்குழியில் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டனர். கம்பஹா மாவட்ட குழுவினர் நீர்கொழும்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றும் ஒரு குழுவினர் கல்துறை, பானதுறை பிரதேசத்தை மையப்படுத்தி விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். MIS ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம், ஹேலியோ நிறுவனத்தின் பனடோல் வர்த்தக நாமமும் இதில் இணைந்துள்ளன.
0: தொடர்ந்து அம்பாறை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட நவகம்புர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய் நார் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று மாலை திடீரென ஏற்பட்ட பாரிய தீபத்தில் தொழிற்சாலைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. நவகம்புர தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் பிரபோத நிறுவனத்துக்கு சொந்தமான தேங்காய் நார் தொழிற்சாலையிலே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. தொழிற்சாலையின் கதவொன்றை வெல்டிங் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது அதிலிருந்து தெறித்து விழுந்த தீப்பொறி அங்கிருந்த தேங்காய் நார் மீது பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. தேங்காய் நார்கள் மற்றும் உமிகள் மிக வேகமாக தீப்பற்றக்கூடியவை என்பதால் தீப்பொறி விழுந்த சில நிமிடங்களிலே தீ தொழிற்சாலை முழுவதும் மிக வேகமாக பரவியது. இதனால் அங்கிருந்த பெருமளவிலான தேங்காய் நார்களும் உமிகளும் முற்றாக எரிந்து சாம்பலாகிவிட்டன. இவ்வத்து குறித்து தகவல் அறிந்ததும் இலங்கை விமானப்படை முகாமின் தீயணைப்பு பிரிவினரும் அம்பாறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தார்கள். இருதரப்பினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். நேற்று மாலை வரை தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த விபத்தினால் ஏற்பட்டுள்ள சொத்து சேதங்களின் விவரங்கள் இதுவரை முழுமையாக மதிப்பீடு செய்யப்படவில்லை. இந்திய திருமண சந்தை குறித்த புதிய ஆய்வறிக்கை ஒன்றில் 2025 இந்தியர்களின் வெளிநாட்டு திருமண தங்குமிடங்களுக்கான விருப்பத் தேர்வுகளில் இலங்கை அதிவேகமாக வளர்ந்து வரும் நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெட்மிகுட் தளத்தின் 2026 இலக்கு திருமண அறிக்கை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. 2025 இந்திய திருமணங்களுக்கான வெளிநாட்டு தேர்வுகளில் இலங்கை 25% அதிகரிப்புடன் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவுக்கு அருகாமையில் அமைந்திருப்பது, எளிதான போக்குவரத்து வசதிகள் மற்றும் உயர்தர சொகுசு விருந்தகங்கள் கட்டமைப்புகள் இதற்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்படுகின்றன. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடி சூழல்களுக்கு மத்தியிலும் இந்திய தம்பதிகள் தங்கள் திட்டங்களை கைவிட தயாராக இல்லை. இருந்தாலும் பாதுகாப்பான மற்றும் போக்குவரத்து வசதிகள் கொண்ட இடங்களையே அவர்கள் தற்போது முன்னுரிமைப்படுத்தி வருவதால் இலங்கையின் தேவை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 25 லட்சம் இந்தியர்களின் வருகையுடன் இப்போதும் சர்வதேச அளவில் இந்திய திருமணங்களுக்கு விருப்பமான முதல் நாடாக தாய்லாந்து தொடர்கிறது. சர்வதேச இலக்கு திருமணங்களுக்கான சராசரி வரவு செலவு சுமார் 1.5 கோடியையும் உள்நாட்டு திருமணங்களுக்கு 58 லட்சமாகவும் அதிகரித்துள்ளது. 2028 மொத்த திருமணங்களில் 30%-32% பங்கினை இலக்கு திருமணங்கள் பிடிக்கும் என்று இந்த அறிக்கை காணிக்கிறது. இந்த ஆய்வு சுமார் 2.5 லட்சம் நுகர்வோர் மற்றும் 24,000 தொழில்துறை நிபுணர்களை உள்ளடக்கிய தரவுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதாகவும், இந்தியர்கள் தங்கள் திருமணங்களில் கலாச்சாரம் மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் போது அந்த போக்கானது தற்போது அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையான 4 மாத கால பகுதியில் இலங்கையின் கடன் அட்டையின் நிலுவை கடன் பொறுப்பு 10,313 மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டு ஆரம்பத்தில் 1,89,700 மில்லியன் ரூபாவாக இருந்த இந்த நிலுவை கடன் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரை 219 மில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த மேலும் ஒரு யாத்திரிகர் நேற்று காலை திடீரென உயிரிழந்தார். இந்த சம்பவம் குமுக்கனுக்கும் நாவலடிக்கும் இடைப்பட்ட கஜபா வெட்டை என்ற பகுதியில் இடம்பெற்றது. ஈராவூர் கழுவன்கனியைச் சேர்ந்த பிரதி அதிபர் பாக்கிய ராஜா, இவருக்கு வயது 52, இவரை உயிரிழந்தார். இவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனின் மருமகன் ஆவார். மாரடைப்பு காரணமாக இவர் உயிரிழந்திருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இவரது உடல் தற்போது பாணாமை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கார்தீவைச் சேர்ந்த நடராஜா அருள்குமார் என்ற யாத்திரிகர் உயிரிழந்தார். மேலும் கடந்த 8ஆம் தேதி பவனியாவைச் சேர்ந்த ஒருவர் பொத்துவில் குண்டுமணு பகுதியில் உயிரிழந்து போனார். கதிர்காம பாத யாத்திரையின் போது இடம்பெற்றுள்ள 3வது மரணம் இதுவாகும். இலங்கையின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டு வருகிறது. விமான போக்குவரத்து துறையில் புதிய புரட்சி ஏற்படுத்தும் வகையில் ஆரம்பத்தில் இது ஒரு சோதனை திட்டமாக அமல்படுத்தப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். இந்த சேவையில் பயன்படுத்தப்பட உள்ள ஒவ்வொரு ட்ரோன் விமானமும் ஒரே நேரத்தில் 6 பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சீனா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இத்தகைய பயணிகள் ட்ரோன் போக்குவரத்து சேவைகள் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நாடுகளின் வெற்றிகரமான மாதிரிகளை அடிப்படையாக கொண்டே இலங்கையிலும் இந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் 2030ஆம் ஆண்டுக்குள் விசர் நாய்க்கடி நோயை முழுமையாக ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம், உலக அமைப்பு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகியவற்றுடன் இணைந்து 4 நாள் செயலமர்வு கட்நாயக்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் உரையாற்றிய கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களகத்தின் பணிப்பாளர் நாயகம் சஞ்சக பெரேரா வீதிகளில் தெரியும் நாய்களுக்கு உணவளிப்போர் குறித்த முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார். வீதிகளில் உள்ள நாய்களுக்கு உணவளிப்பவர்கள் அந்த நாய்களின் முழு பொறுப்பையும் தாங்களே ஏற்றுக்கொண்டு முறையாக பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 1973 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நோய் அழிப்பு வேலை திட்டத்தினால் அந்த காலத்தில் 370 இருந்த வருடாந்த மரணங்களின் எண்ணிக்கை தற்போது 14 குறைவடைந்துள்ளது. இருந்தாலும் இந்த 14 மரணங்கள் கூட அதிகம் என்பதால் நோய் தொற்றின் அடிப்படை ஊற்றியை கட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விசர் நாயகடியால் பாதிக்கப்படுவோருக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளுக்காக அரசாங்கத்துக்கு பெரும் நிதிச்சுமை ஏற்படுவதாக குறிப்பிட்ட அவர், நாய்களுக்கே தடுப்பூசிகளை ஏற்றுவதன் மூலம் இந்த நோய் சுமை ஒழிக்க முடியும் என்று குறிப்பிட்டார். எனவே மனிதர்களுக்கு நோய் வராமல் தடுப்பதை விட விலங்குகளிடம் நோயை கட்டுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பினூடாக 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை விசர் நாய்கடியற்ற நாடாக மாற்றுவதே தங்களின் இலக்கு என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,44,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: நேரம் சரியாக 2:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:28. மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சேபில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனம் கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா நேற்று முறைப்படி தொடங்கியுள்ளது. இந்திய கல்வி அமைப்பு தற்போது நேர்மேற்ற முறையில் பயணம் பணம் பறிக்கும் ஊழல் இயந்திரமாக மாறிவிட்டது. இதை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகொள்ளவில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பங்கள் அமைப்பு ரீதியிலான தேர்தல் விவகாரம் தொடர்பான தேர்தல் ஆணையம் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பனர்ஜி அதிருப்தி தெரிவித்துள்ளார். குதிரைப்பேர குற்றச்சாட்டு தெரிவித்த விவகாரத்தில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவிடம் 100 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு பாரதிய ஜனதா கட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க முதல்வர் விஜய் தலைமையில் வருகிற 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசின் குதிரைப்பேர அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து வரும் சனிக்கிழமை திருச்சி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுர தோட்ட இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோர் நேற்று சந்தித்து பேசியுள்ளார்கள். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள சவேரியார்புரத்தில் தனது மகள் மகன் தன் மீது மின்சாரத்தை பாய்ச்சி கொண்ட 45 வயது தந்தை பின்பு தான் தன் மீதும் மின்சாரத்தை பாய்ச்சி இறந்துள்ளார். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குப்பை குவியலில் சரிந்து 9 பேர் இறந்தனர். சம்பவம் புனே நகரில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்தில் நடந்தது. கனமழையினால் அந்த நிலையத்தில் அருகிலிருந்த குப்பை மீட்டிலிருந்து 1000கணக்கான தொன் குப்பை குவியல் சரிந்து கட்டிடம் மீது விழுந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி முடிவடைந்துள்ள நிலையில் நெல் நேரடி நெல் நிலையங்களில் நிலவும் குளறுபடிகளால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். வியட்நாம் படகு விபத்தில் பலியான 15 இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் நேற்று மும்பை வந்து சேர்ந்தன. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொது இடங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு தடை விதிக்கும் வழிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரிய பொது நல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ராமர் கோவிலில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ளது. பழனி கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் பெறுமதியான நிலத்தை முறைகேடாக பதிவு பத்திரம் செய்த விவகாரத்தில் சார் பதிவாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் மருத்துவமனை மேம்பாட்டுக்காக இந்தியா 17.24 கோடி நிதியுதவி வழங்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளை நேற்று கையொப்பமிட்டுள்ளனர். காதலித்து விருப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடி போகும் இளம் ஆண் பெண்களை அரசு எப்படி தடுக்க முடியும் என்பது கேள்வியை எழுப்பிய உச்சநீதிமன்றம் பொகோசா சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக கவலையை தெரிவித்துள்ளது. இலக்கியத்தில் இந்தியாவின் மீது உயரிய விருதாக ஞானபீட விருது கருதப்படுகின்றது. இந்த ஆண்டின் ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கரன்கோவிலை அடுத்த மலையடிப்பட்டி அகழ்வு தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,500,200 விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்க விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,150 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடர்ந்து உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தின் அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்கின்றது உலக செய்திகள். ஈரான் துறைமுக முற்றுகை மீண்டும் நடப்புக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்திற்கும் 20 விழுக்காடு சுங்க கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் மற்றும் யூத அமைப்புகள் மீது சமீபத்தில் நடைபெற்ற தீவைப்பு மற்றும் சேதப்படுத்தும் தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு காரணமென இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசியலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, குறிப்பாக பெட்ரோல் விலை அதிகரிப்பு வாக்காளர்களை பெருமளவில் பாதித்துள்ளது. உலகளாவிய பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்வால் கடும் பொருளாதார சிக்கலில் பாதித்துள்ள பாகிஸ்தான் எரிபொருட்கள் மீதான விலையை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாகிஸ்தான் முழுவதும் போக்குவரத்திற்கான பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர் சையது சாதிக் சையது அப்துல் ரஹ்மான் ஊழல் தொடர்பான வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். மலேசியா உச்ச நீதிமன்றம் இன்று அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. சிறு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சமூக வலைத்தள பயன்பாட்டிற்கு வயது வாரியான கட்டுப்பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவின் மெயின் மாநிலத்தில் குடிநுழைவு சோதனை அதிகாரிகள் கொலம்பியாவை சேர்ந்த 26 வயது ஆடவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே வாரத்தில் அத்தகைய சம்பவம் நேர்ந்திருப்பது இது 2வது முறை. இறந்த நபர் அமெரிக்காவில் வேலை செய்ய உரிம ஆவணங்களை வைத்திருந்தார் என்று மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றது. மியான்மர் 5 அம்ச அமைதி திட்டத்தை செயல்படுத்துவதில் உறுதியான முன்னேற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசியான் கூறியிருக்கின்றது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும். தமது சமூக ஊடக பக்கம் பிரபலமடைய வேண்டும் என்ற என்ன செய்தால் அது நிறைவேறும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தார் 23 வயது ட்ரென். விபரீத யோசனை அவருக்கு வினையானது. அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியிலிருந்து வான் குடையோடு குதித்தால் ட்ரென் சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தைச் சேர்ந்த அவர் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவித்ததால் 15 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலத்தை சேர்ந்த பெண்மணியொருவர் தனது மறைந்த சகோதரனின் நினைவாக பயன்படுத்திய இலக்கங்களின் மூலம் லொத்தர் சீட்டில் 50,000 ரூபாய் வென்றுள்ளார் பரிசாக.

உலகளாவிய மியான்மர் ஐந்தம்ச அமைதி திட்டத்தை செயல்படுத்துவதில் உறுதியான முன்னேற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசியான் கூறியிருக்கின்றது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவர் தனது மறைந்த சகோதரனை நினைவாக பயன்படுத்திய இலக்கங்களின் மூலம் லொத்தர் சுயிற்சியின் ஊடாக 50,000 லொத்தர் பரிசை பெற்றுள்ளார். ஜப்பானில் வேலை நடைமுறை பற்றி ஒருவர் பகிர்ந்த காணொலியை பலரின் கவனத்தை ஈர்ந்துள்ளது. அவர் அன்கித் புரோகிட், 10 ஆண்டுகளாக ஜப்பானில் வேலை செய்து வருகின்றார். தம்மை மிகவும் கவர்ந்த ஜப்பானியர்கள் எல்லாவற்றிலும் நேரத்தை சரியாக பின்பற்றும் கலாச்சாரம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் கடலில் சிரமத்தை எதிர்நோக்கிய 2 பிள்ளைகளை காப்பாற்ற முயன்ற 2 பேர் இறந்துள்ளார்கள். ஹவுண்டி டர்கம் பகுதியில் உள்ள சிட்டான் நிக்கேரு கடற்கரையில் அந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எகிப்தில் லக்ஸோர் நகருக்கு அருகே சுமார் 3,000 ஆண்டுகள் பழமையான கல்லறை ஒன்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். தொடரும் விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டேஸ் போட்டியில் இந்திய அணி 870 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்துக்கான எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட் டேஸ் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு கிரிக்கெட் ஜம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய எதிலி பெண்கள் கிரிக்கெட் அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தகுதிச்சுற்று போட்டிகளில் பங்கேற்பதற்கான காலக்கெடுவை ICC நிர்ணயித்துள்ளது. பிபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் இன்று மோதுகின்றன. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் காலிறுதியுடன் வெளியேறிய போதிலும் நோர்வே நாட்டின் கால்பந்து அணியினருக்கு அந்த நாட்டு மக்கள் 100,000 பேருக்கு மேலாக திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்துள்ளார்கள். உலக சிட்டிங் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் கனடா மகளிர் அணி ஜப்பானை 3-0 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி தொடர் வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. ஜப்பானுக்கு எதிரான ஆட்டத்தில் 25-17, 25-20, 25-16 என்ற செட் கணக்கில் கனடா வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் விளையாட்டு, அங்கு இனவாதத்துக்கு இடம் கிடையாது என்று இஸ்பானிய அணி விளையாட்டாளர்கள் கூறியுள்ளார்கள். பிரான்சும் இஸ்பானியனும் அரையிறுதி சுற்றில் மோதுவதற்கு முன்னர் அவர்கள் அந்த கருத்தை வெளிப்படுத்தினார்கள். முன்னாள் இஸ்பானிய பிரதமர் மரியானோ ராஹோய் பிரான்ஸ் அணியில் பிரெஞ்சு விளையாட்டாளர்களே இல்லை என்று சொன்ன பிறகு அவருடைய கருத்து இஸ்பானிய வீரர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். பிபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பிரான்சுக்கும் இஸ்பானுக்கும் பொருதும் அரையிறுதி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் 1 நிமிடம் மௌன அஞ்சலி அனுசரிக்கப்படும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். 2016 ஜூலை 14 பிரான்சில் நீஸ் நகரில் நடந்த கொடூர தாக்குதலில் இறந்தோருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்படும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamilali.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியை மறுவொலிருப்பையும் அத்தோடு மது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரண நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 383 ரூபாய் 21 சதம், இந்தியாவில் 109 ரூபா 54 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336 ரூபா 38 சதம், இந்தியாவில் 96 ரூபா 16 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 413 ரூபா 38 சதம், இந்தியாவில் 118 ரூபா 16 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 449 ரூபா 47 சதம், இந்தியாவில் 128 ரூபா 48 பைசா. ஒரு கன்னிய டாலர் 238 ரூபா 6 சதம், இந்தியாவில் 68 ரூபா 5 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் புத்தகங்களை வீட்டு வர நூலகம் நிறுவனத்தில் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பாளர் அமைந்திருக்கும் வி டி கேஷன் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கி சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளின் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS ஃபினான்ஸ் GMPH நிறுவனத்தினர் இந்த 3 நிறுவனங்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகள். செய்திகளை சேமித்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகள்.

நேரம் சரியாக 2:42 ஐக்கியராஜ்யத்தில் 1:42. இந்த நேரத்தில் பிஜி ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாலாட்டு நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது.

சுதேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றலிகளில் இருந்து உங்கள் வாசல் தேடி வரும்.

0: அமைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க, தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பாள் ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள், பாரிஸ் லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது. இசையும் தாளாட்டும், இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவோம்.
1: இனிய தமிழ் மக்களே, இந்த தமிழ் மீதும், இந்த மண் மீதும், இந்த கலாச்சாரத்தின் மீதும் பிடிமானம் கொண்டு இதிலிருந்து விடுபட முடியாமல் தேச விரோதிகள் என்ற பட்டத்தை வழங்கியாமல் இருக்கும் என் தேச விரோதிகளே,
0: மகத்தான கலைஞன் பாரதி ராஜா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்று அவர் உடன் எங்களோடு இல்லை, இல்லாவிட்டால் அவர் படைப்புகள், கதாபாத்திரங்கள், காட்சிகள், உணர்வுகள் தலைமுறைகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழ் சினிமா வரலாற்றில். அழிக்க முடியாத ஒரு அத்தியாயம். அவரது பெயர் என்றும் நிலை

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாடி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை

0: ஹாய் வணக்கம். நான் கலைஞர் மகேஷ் கவிக்கிறேன். ஆர்ஜி விஜயின்ற இசையின் தராட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க செம்மையா ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கு. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, அசத்துங்க, அட்டகாசம் பண்ணுங்க. பாய்.
1: முருகி முருகி போனதடி
2: விமர்சனம் விவாதம். உன்னை விமர்சனம் பண்ண வேண்டும் என்றால் நாம் எதை விமர்சிக்கின்றோமோ அதை காட்டிலும் ஒருபடி மேலே நின்று போயிருந்திருக்க வேண்டும், விமர்சிக்கலாம்.
3: மண்ணின் மனத்தை உலகறிய செய்த மகத்தான கலைஞன் மறைந்தாலும் தமிழ் திரையுலகில் இழப்பை ஈடு செய்ய முடியாத பொக்கிசம் தமிழ் சினிமாவுக்கு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கிய கிராமத்து மக்களின் வாழ்க்கை, காதல் உணர்வுகளை மற்றும் பண்பாட்டை தனது படைப்புகள் மூலம் உலகறிய செய்தவர் மகத்தான இயக்குனர் பாரதிராஜா அவர்கள்.

காசி சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கான வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.

0: சரி அது சரி.
1: உங்கள் பொன்னான இந்த நிமிடங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இசையின்
0: தாளாட்டம்.
2: நீங்க தமிழ் மக்கள் போட்டு நான் சூட்டு போட்டு வந்திருக்கேன், அவங்க கூட வேட்டி கட்டி வந்திருக்காங்க. இது என்ன காரணம் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா படிப்பு கிடையாதுல்ல, நம்மளுக்கு மாதிரி இருக்கணும் சூட்டு போடணும். இவங்களுக்கு மண்ணு மேல ஆசை, இவங்க இங்கிலீஷ் கான்வென்ட்ல படிச்சவங்க அதனால இப்படி வந்திருக்காங்க, அதனால இதை மன்னிச்சு நன்றி வணக்கம்.
1: திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி என்பதை தனது படைப்புகள் மூலம் நிரூபித்தவர் பாரதி ராஜா. பல புதிய முகங்களை அறிமுகப்படுத்தியவர், எண்ணற்ற கலைஞர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றியவர். அவருடைய படைப்புகள் காலம் கடந்து ரசிகர்களின் மனங்களில் நிலைத்து நிற்கின்றது.

0: நான் இசையமைப்பாளர் என்று பேசுகின்றேன். இசையும் தாலாட்டு நிகழ்ச்சியை நான் இப்போது கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்களும்
1: கேளுங்கள். மிதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இசையும் தாலாட்டும்.
2: எனக்கு மாந்த சூழ்நிலை பூராமே சோளக்காடு கம்பங்கிறது மாட்டுச்சாணிகளுடைய வாசம், மழை பெஞ்சு முடிச்சுன்னு ஒரு சின்ன ஸ்மெல், தட்டாம்பூச்சி ஈசல். எங்கள் மக்கள் வந்து காலையில் 4-6 மணிக்கு தலையில் சோத்து சட்டியை தூக்கி வச்சுட்டு பக்கத்து வீட்டு பொம்பளையே கிளம்பி வாங்கடி வாங்கடியோ போகணும்னு இந்த மாதிரி ஒரு சவுண்டுகளை கேட்டு, யதார்த்தம் என்றால் இதுதான் ஒரு கிராமம் சொல்லி, திடீர்னு ஒரு பிள்ளை காதலிச்சு ஐயோ வீட்டில் 4 அடி வாங்கி டக்குன்னு விஷத்தை குடிச்சுட்டு போயிடணும். அது என்ன என்ன பெரிய உணர்வுபூர்வமான மக்கள் நம்ம தான். அப்படி இல்லை, நம்ம கொஞ்சம் ஓவரே மெலோட்ராமாஸ், எனக்கு உடன்பாடு இல்லை.
3: பாரத் ராஜா அவர்கள் பத்மபூஷ விருது, 6 முறை தேசிய விருதுகள் பெற்றார். சிறந்த நடிகர் இயக்குனர் மட்டுமின்றி ஆயுத எழுத்து, நம்பீட்டு பிள்ளை, திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களில் தனது யதார்த்தமான நடிப்பை மக்கள் மனங்களுக்கு

0: சின்னதா மயில்னு ஒரு படம் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம். ஒரு ஒரு சின்ன பெண்ணுடைய கனவை, அவருடைய ஒரு மயில், அவர் கனவு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெக்கைகள் போய் அந்த மயிலுடைய அழகை செறிந்து போய் தன் கனவுகள் செறிந்து நொண்டி அடித்து போற ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு கனவு எது மயில்னு பண்ணி ஒரு சின்ன படம் பண்ணி போலாம்னு நினைச்சேன். யதார்த்தமா அதுக்கப்புறம் ரொம்ப யதார்த்தம் போக முடியாததுனால கொஞ்சம் போனாலும் இல்லையா கொஞ்சம் அழகியல் கலந்து சொன்ன.
1: பாரதி ராஜாவின் அழியாத சாதனை, நல்ல நல்ல விஷயங்கள் சினிமாவை மாற்றியது. 1977 16 வயதிலே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவை ஸ்டுடியோவில் இருந்து கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டி வந்தவர். காவிய படங்களை ரயில் சினேகிதம் போன்ற படங்களை இயக்கியவர்.

மக்கள் மனங்களை வென்றவர் தமிழ் சினிமாவில் ஒரு சதாப்தம் இன்று நிறைவடைந்தது. அவரது மறைவு திரையுலகில் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அன்னாரின் இழப்பை வாடும் அனைவருக்கும் குடும்பத்தினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நிறைவு பெற்றது இசையும் தாளாட்டம். இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரங்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: அன்பு உறவுகள், இதுவரை விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய இசையும் தாளாட்டின் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இனி வருகிற செவ்வாய்க்கிழமை வரை பொறுத்திருங்கள் அன்புறவுகளே. தொடர்ந்து வானலையில் வலம்பெற இருக்கின்றது

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 3:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இருந்து அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்து உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு வெட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 32 15 40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் லேண்ட் போன் 0033 9501 48 47 71. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் சகோதரி தேவி. நலமா இருக்கிறீங்களா தேவி?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: தாலாட்டும்
0: பூங்காற்று
1: நானல்லவா
0: பாட்டு கேக்குறீங்க. என்ன காரணம் இந்த பாடல் தெரிவுக்கு?
1: எனக்கு யானகி அம்மா அந்த பாடல்கள் கேட்கணும் போல இருந்தது. அப்ப அதான் அந்த பாடல்களை ஞாபகம் என்ன அந்த பாடல் என்ன எனக்குள்ள பிரியம். இது மற்றாவது வசந்த கால கோலங்கள் வானில் அந்த பாட்டு எல்லாம் நல்ல அருமையா இருக்கும். அந்த பாட்டுகள் எல்லா பாட்டுமா இந்த பாட்டு அந்த பாட்டு இல்ல எங்கண்ட இதயத்துல வீட்டிலிருந்த அம்மா போயிட்டு அவன் ஞாபகமா அவன் பாடல்கள் தான் எங்களோட இருக்கும். ஆனா அந்த பாடல்கள் கேட்கும் போது அவர்கள் மறைந்த மாதிரி பாதானாலும் எங்களுடைய ஒரு இருக்கிறாரு இந்த உயிரோட இந்த ஒரு உணர்வு தான் இருக்கும். ஒழியன்னா அவர் இல்லையன்றது யோசிக்கிறேன். பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
0: சாவித்திரியதான் போய் கேட்கணும். அந்த வைஃபை தான் கேட்கணும்.
1: சரண்
0: பல்லவிக்கு தான் கேக்கு தெரியும். அப்பா அந்த
1: அருமை பாசம் தானே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. யாருந்தே தெரியாது. அவரை நேர பார்த்ததும் இல்ல
0: பார்த்ததும் இல்ல பாடலை பாடி 48,000 பாடலாம் பாடி இருக்கிறான். அப்ப பாடி இருக்கிற அந்த பாடலை அவாவும் கேட்டு மகிழ்வா. ஆனா அவாக்கு இருக்கிற வீதினை உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. சரியான வீதனோட தான் வாழ்ந்திருக்கிற பாவம். நன்றி. இணைந்து கொண்டு யானை பற்றி 10 நிமிடம் உரையாடியதுக்கு நன்றி.

0: அடுத்த பாடலை தேவி தனராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். கவிஞானி வாலி அவர்களுடைய அருமையான கவிதை வரி ஜானகிமா இந்த பாடலை பாடியிருக்கின்றார். கோபுரவாசல் திரைப்படத்தில் இருந்து இந்த நேரத்தில் வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: ஹலா, நலமா இருக்கீங்களா ஹலா?
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க ஹலா?
1: நான்
0: வந்து போறீங்களா?
1: எனக்கும் விருப்பம்
0: பாட்டு விருப்பம் ரவுமான் மியூசிக்ல
1: பாட்டுகள் பாடுவீங்களா?
0: அப்ப எங்களை பாடி காட்டுங்க ரெண்டு பேரும்.
1: இப்ப பாட மாட்டேன்னா இப்ப நான் கிளாவியண்ணா
0: முந்தி குமரியில பாடுவீங்க?
1: ஓ, குமரியில பாடுவேன்னா
0: கடவுளே என்ன கொடுமையடா. அப்பயும் யானையம்மா குமரியிலும் பாடிக்கிறா, கிளவியிலும் பாடிக்கிறா.
1: அதான் பாட்டுக்காரியண்ணா நாங்கள்.
0: யார் சொன்னதா பாட்டுக்காரியன்?
1: ஒன்பது நாள்
0: அமெரிக்கால போய் பேரம் பேத்தி ரெண்டு பேத்தி.
1: ஓ, அவக்கு ஒரு மகள் தான். மகளும்
0: ஒரு மகன் முரளி பிரசாந்த். அந்த அங்க போயிராம அவை அங்க அமெரிக்கால இருக்க அங்க போயிருக்கிறா. உடனே 31 நாளுக்கு நீங்க எங்க போறன்னு முடிவு எடுக்கணும். கடவுள் சும்மா விட மாட்டாங்க. எங்கெங்க போய் ஆள விடுறது? மீண்டும் என்ன மகனும் அங்க நிக்கிறபடியா என்ன மாதிரி?
1: ஓடி
0: வந்திருக்கீங்களா?
1: எனக்கு
0: தெரியா, நான் யானை தோல் கொண்டு தெரியா, மழை பெஞ்சாலும் தெரியா, இரும மாதிரி
1: எனக்கு
0: பாட்டுண்டா காண மாட்ட
1: முடியும்.
0: நம்பிட்டீங்க, நீங்க நம்புவீங்கன்னு தான் சொல்றேன்.
1: பின்ன
0: கட்டி காரி வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு.
1: நன்றி
0: நன்றி அம்மா, நன்றி
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை யானகி அம்மா பாடியிருந்தார். வைரமுத்தருடைய கவிதை வரிக்கு இசை இசைப்பியல் ஆரோக்கியமான அவர்கள். அவரை தொடர்ந்து இணைப்பில் வைஃபர் ஊடாக வந்திருக்கின்றார் மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா மேரி?
1: நான் நலமா இருக்கின்றேன், நீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கோம். நல்லத்தோட என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: காட்டுக்கு பூக்கள் சொந்தம்.
0: காட்டுக்கு பூக்கள் சொந்தம்.
1: பூவுக்கு
0: வாசம் சொந்தம். அப்படியா? காட்டுக்கு பூக்கள் சொந்தம்,
1: பூவுக்கு வாசம் சொந்தம், வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளா?
0: பூக்கள் சொந்தம். அந்த பாடல கேக்குறீங்க அப்படியா?
1: அப்படித்தான்.
0: பாத்தீங்களா அந்த படம்?
1: பார்த்தேன், மறந்துட்டேன்.
0: அப்படியா? ஏன் மறந்துனுங்க? காத்துக்கு பூக்கள் சொந்தம், பூக்களுக்கு வாசம் சொந்தம், வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளா? கார்த்திக் நடிச்ச படம் திவ்யா உண்ணியோட. தெரியுமா திவ்யா உண்ணிய?
1: தெரியும்.
0: நல்ல வடிவானுள்ள கட்டப்பிள்ள வடிவானுள்ள
1: வடிவுதான்
0: நடிகை வடிவு தானே? இல்லை எல்லா நடிகைகளும் வடிவு இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஒரு சாயல் இருக்கு. என்ன
1: மேக்கப் தானே? இல்லை
0: இல்லை, மேனோனும் மேக்கப் இல்லாமல் பார்க்கலாம். ஆகவே உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றிம்மா.

0: ஒலித்த பாடலை மேரி மேக்னலின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, கேட்கிறேன்.
0: நலமா இருக்கிறீங்களா ஜோசிரியம்மா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க சொல்லி கேட்டுட்டு.
0: நாங்களும் சாப்பிட்டுட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நாங்களும் சாப்பிட்டுட்டோம்.
0: நன்றி. அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு இறகை இல்லாத பூங்குருவி வானத்தில்.
0: அட்டேங்கப்பா, இது என்னடா இப்படி ஒரு பாட்டு? பழனி பாரதியோட கவிதை வரி சரியான லவ் பிரேக்ல இருந்து என்னன்னு
1: சொன்னீங்க?
0: தலைப்பு சோகம்.
1: பூங்குறி
0: வானத்தில் பறக்குமா? விளையாட்டு பாருங்க. பழனி பாரதியை அடிச்சு கேக்கணும்.
1: அதுக்கு ஒரு பாட்டு அமைத்து குடிகள் பறவைகள் பூக்கள் எல்லாம் தான் இருக்கு. ஒரு ஒரு உயிரும் ஜாமானும்
0: காட்டு
1: வானம் பூமி விருகுருவி எல்லாம் தான்
0: எல்லாம் தான் என்ன?
1: நான் கவிஞன். கவிஞன்
0: கவிஞன் அவன் கவிஞன். நான் கவிஞனும் இல்லை,
1: கவிஞனும் இல்லை,
0: நல்ல பாடகனும் இல்லை, காதல் என்னும் ஆசை இல்ல, பொம்மையும்
1: இல்லை.
0: உனக்கு காதல் ஆசை இருக்கா?
1: அப்படி பாடல் பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க கவிஞர்கள்.
0: நீங்க எழுதுறீங்க கவிதை எல்லாம் எழுதி படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது இல்லையா கவிதை என்ன மாதிரி இருக்கு?
1: நான் கவிதை எழுதுறேன், எழுதுகிற கவிதையை படிப்பேன். சும்மா அந்த என்னத்துக்கு அந்த மாவீரர்களுக்கு தான் சும்மா எல்லா வீட்டை வெடிச்ச கவிதைகள் ரசனங்கள் அதுக்கு நல்லா வசனங்கள் தெரிஞ்ச வேணும். நல்ல அது கவிதைக்கு ஏற்ற இதுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அல்லவா? சும்மா எல்லாருமே அவருக்கு ஒரு திறமையும் இருக்க வேணும். அந்த தொழில்கள் எல்லாம் தெரிஞ்சு இருக்கணும். தெரிஞ்சு வந்துட்டு நாங்கள் விழிக்கிட கூடாது,
0: விழிக்கிட கூடாது. நன்றியம்மா, உங்களுக்கான பாடலை அனுப்பி வைக்கின்றேன். ராஜா வந்திருக்கிறார் அமெரிக்கால, அவர் சாப்பிடு சாப்பிட்டீங்களா?
1: முன்னுக்கு வருவேன், எல்லாம் விண்டுக்கு வருவார், எப்போதும் வருவார். சரி, நன்றி, வணக்கம். வைக்கிறேன் ராஜா, அமெரிக்கா ராஜா.
0: அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக அமெரிக்க ராஜா வணக்கம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க சகோதரன் கேக்குதா? இல்ல, உங்களோட அமெரிக்க ராஜான்ற நீங்க என்ன?
2: என்ன
0: பாட்டோட வந்தீங்க?
2: நான் கேட்கிறேன், உண்மையா தெரியல. நீங்கள் எங்கள் அம்மா ஜானகி அம்மா பத்தி நீங்கள் நேற்று சொல்லிக் கொண்டிருந்தீங்க, சத்யா ஒலிம்பி கேட்டுக்கொண்டிருந்தா சொன்ன. அப்பா, இந்த பாடல் ஜானகி அம்மா தான் அம்மா படிச்சிருக்கலாண்டா? பெரிய அப்செட் ஆ போச்சு. என்னன்னு சொன்னால், இத முதல் முதலா பார்க்கும் பொழுது நீ என்ன நினைச்சாய்? அந்த பாடல்
0: இப்ப காலமே போட்டு அந்த
2: பாட்டு படிச்சது நீங்க சொல்லித்தான் தெரியும். நாங்க பாடலை கேட்கறவங்க வேற யார் பாடுறேன்? சௌந்தரராஜன் கூட புரியுமா? தெரியும்.
0: சௌந்தரராஜனோட முதல் முதலாக அந்த பாட்டு பாடினவா 1954 ஆண்டு.
2: வாவ், என்னண்டால்
0: நான் பிறக்கும் போதே பாடிருக்கலாம் இந்த பாட்டு. என்ன பாருங்களேன்,
2: உங்கள் விருப்பம் நடக்கும் நேற்று நடக்கவில்லை, பிஸியா லேட்டா போச்சு, ஆள் வேற நடக்கல. இந்த பாடலை தந்து கொண்டு அவங்க பூனேரி இந்த சின்ன சத்தம் போட்டு இருக்கா?
0: பாவம், சாப்பிடுற இல்ல, சமைக்கிறது தான் தானே, சமைச்சு சாப்பிட்டு
2: ஐயாவுக்கும் கொடுத்து ஐயா ஐயாப்பா அவங்க கேட்டு கொண்டிருப்பாரு, ஐயா பெட்ல இருப்பாரு.
0: இந்த பெண் இந்த உங்களுக்கு இந்த நடிகை நடிகை ஜெயஸ்ரீ ராஜஸ்ரீ தெரியுமா?
2: ராஜஸ்ரீ பழையாள
0: இல்ல? அதான் பழையாள தான் கேட்கணும். மடியான பிள்ளை.
2: மருமகன்
0: முரசொலி மாறன்.
2: மருமகன்
0: தயாநிதி மாறன், மற்றது பிரபல சன் டிவி உரிமையாளர் தயாநிதி மாறன் எம்பி, மற்ற இன்னொரு மருமகன் இருக்கிறார், அவரும் பெரிய பணக்காரர்.
2: இந்த பாடல் வந்து உண்மையா கேட்கும் பொழுது இன்னொரு அருமையா இருக்கு, நல்ல வசனங்கள், அஜுமையான பாடலும். எனக்கு அம்மா பாடினோன்னு எனக்கு இதாகிட்டு கேட்கணும்ண்டு, எப்படியும் அவ எப்படியும் சாந்தி அடைவா, என்ன சொன்ன ஆத்மா சாந்தி அடைவா, அவ ஸ்திரமான ஒரு நல்ல ஒரு பொண்ணு, பெரிய ஒரு பொட்டு வச்சு கொண்டு வருவா.
0: அது அந்த நாளில இருந்து கல்யாணம் கட்ட நாள்ல இருந்து பெரிய குங்குமப்பட்டு
2: பெரிய பொட்டு வச்சு கொண்டு
0: ஆண்மாரியத்தான் தன்னை தாய் தந்தையர் வளர்த்தது.
2: ஓ,
0: வண்டியில ஓடுற வண்டியில எல்லாம் வருவா.
2: ஜனவரி
0: மாதம் தான் இறந்தவர் முரளி. அவருக்கு பேர் முரளி, தகப்பனுக்கு பேர் ராம்சாந்த் பிரசாந்த். தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் போனா அவரை பாடுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம், அந்த பாடுறதுக்கும் ஒரு விருப்பம் இருக்காது. இவ்வளவு பக்தி பாடலாம் பாடியிருப்பா. கண்டுபிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், அதுக்கு பிரச்சனை இல்லையே. இது வந்து ராஜஸ்ரீ நல்ல நடிகை, ஒரு காலத்துல கலக்கு கலக்கணும்.
2: எனக்கு
0: சாப்பாடு எனக்கு வேணும், எனக்கு சாப்பாடு, நான் சமைச்சு
2: நன்றி
0: சோரம். உங்களுக்கான பாடல் வருகின்றது, எங்களை யோசனியம்மா அந்த பாட்டை கொடுத்து உங்களோட பாட்டை தர, உங்களோட பாட்டை தர. அவர் எங்கள் அன்புக்குரிய அமெரிக்க ராஜா அவர்கள், எங்களுடைய யோகேஸ்வரி அம்மாவனுடைய சோக பாடல்.

ஹரிஸ் ராகவேந்திரா அவருடைய முதலாவது பாடல் பழனி பாரதி அவர்களுடைய கவிதை வரி. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் யோகேஸ்வரி அம்மா அவர்கள். பிரான்சிலிருந்து இப்பொழுது அமெரிக்க ராஜா அவர்கள் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து என்னை முதல் முதலாக பார்த்தபோது என்ன நினைத்தா என்ற பாடலை கேட்கின்றார் டி எம் சௌந்தரராஜனோடு ஜானகியமாக இணைந்து பாடிய பாடல்.

0: பாடலை முழுமையாக ஒளிபரப்ப முடியாமைக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ராஜா. மின்னுழுக்கு காரணமாக வானொலி தடைப்பட்டதுக்கு எனது மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் மணித்தியால செய்திகள் வானொலியில் வலம் பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாறுகளுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வில் வசந்தம் வந்து
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய பயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூட்டி லவ்சான் 0541-79-77-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வணக்கம் நேர்களை. நேரம் சரியாக 4:06 அகராட்சியத்தில் 3:06 மடித்தியால செய்திகள். மடித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள். உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு இலங்கை நீதி சேவை சங்கம் ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்க கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. நெல் கொள்முதல் திட்டத்தில் முறையான வெளிப்படைத்தன்மை இல்லை என்று நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் வெளியிடும் தரவுகள் பொய்யானவை என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் குற்றம் சாட்டியுள்ளார். டிராவல் அண்ட் டூர் வேர்ல்ட் நிறுவனம் 2026 ஆண்டிற்கான வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உலகில் சிறந்த 50 உணவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கை இடம் பிடித்துள்ளது.

நீதிமன்ற சுயாதீன தன்மையை கேள்விக்குறிக்கு உள்ளாக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்த செயன்முறை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என மக்கள் தொழில்நுட்ப வல்லுநர் மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் துரித நடவடிக்கைகள் காரணமாக அச்சயம் அடைந்துள்ள பழைய அரசியல் ஊழல்வாதிகளும் கடத்தல்காரர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை கவுழ்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக நகர அபிவிருத்தி அமைச்சர் ரங்க குணசேகரா சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் இரண்டு சிறைச்சாலையை காவலர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக பொலிஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கும் மாற்றப்பட்ட கைதிகளுக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் தேவைக்கேற்ப ஷூம் தொழில்நுட்பம் ஊடாக நிகழ்நிலையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜாசாயக தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சட்டவிரோத குஷ்ரங்க போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிப்பாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் முயற்சிக்காக எமது ரகசியமான கடற்கரை பகுதிக்கு உளவு இயந்திரம் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத கருக்கு வலையினை மருதங்கணி போலீசார் பறிமுதல் செய்ததுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட நவகம்புர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய் நார் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று மாலை திடீரென ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் தொழிற்சாலைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையான 4 மாத காலப்பகுதியில் இலங்கையில் கடன் அட்டைகளின் நிலுவை கடன் பொறுப்பு 10,313 மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரபூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா நேற்று முறைப்படி தொடங்கியுள்ளது. கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பங்கள் அமைப்பு ரீதியிலான தேர்தல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மீது காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குப்பை குவியல் சரிந்து 9 பேர் இறந்துள்ளார்கள். வியட்நாம் படகு விபத்தில் பலியான 15 இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் நேற்று மும்பை வந்து சேர்ந்தது. காதலித்து விருப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடிப்போகும் இளம் ஆண் பெண்களை அரசு எப்படி தடுக்க முடியும் என கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் கவலை தெரிவித்துள்ளது. உலக செய்திகள். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் யூதர்கள் வழிபாட்டு தலங்கள் மீதும் யூத அமைப்புகள் மீதும் சமீபத்தில் நடைபெற்ற தீவைப்பு மற்றும் சேதப்படுத்தும் தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு காரணம் என இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்க அரசியலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறிப்பாக பெட்ரோல் விலை அதிகரிப்பு வாக்காளர்களை பெருமளவில் இது வரவிருக்கும் இடைத்தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சிறு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சமூக வலைத்தள பயன்பாட்டில் வயது வாரியாக கட்டுப்பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. தமது சமூக ஊடக பக்கம் பிரிவலையடைய வேண்டும் என்ன செய்தால் அது நிறைவேறும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தார் 23 வயது ட்ரென் என்பவர். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் தனது மறைந்த சகோதரியின் நினைவாக பயன்படுத்திய இலக்கங்களின் மூலம் லொத்தர் சீட்டின் ஊடாக 50,000
டொலர் பரிசை வங்கி பெற்றுள்ளார். பிரித்தானியாவில் கடலில் சிரமத்தை எதிர்நோக்கிய இரண்டு பிள்ளைகளை காப்பாற்ற முயன்ற இருவர் இறந்தனர். எகிப்தின் லக்சோர் நகருக்கு அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான கல்லறை ஒன்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அது பாசர் என்பவர் கல்லறை என்று நம்பப்படுகின்றது. விளையாட்டு செய்திகள். ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய எதிலி பெண்கள் கிரிக்கெட் அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவை தகுதிச் சுற்று போட்டிகளில் பங்கேற்பதற்கான காலக்கெடுவை ICC நிர்ணயித்துள்ளது. பிபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் இன்று மோதுகின்றன. உலக சிட்டிங் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் கனடா மகளிர் அணி ஜப்பானை 3-0 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. கால்பந்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் விளையாட்டு, அங்கு இனவாதம் கிடையாது என்று இஸ்பானிய அணி விளையாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடும். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றால் TRTTamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியுடைய மறு ஒழிப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாமும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 383.21 ரூபா, இந்தியாவில் 109.54 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.38 ரூபா, இந்தியாவில் 96.16 ரூபா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 413.38 ரூபா, இந்தியாவில் 118.16 ரூபா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 449.47 ரூபா, இந்தியாவில் 128.42 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238.06 ரூபா, இந்தியாவில் 68.05 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் VT கேஷ் அண்ட் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. நேரம் சரியாக 4:16 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 3:16. இந்த நேரத்தில் வானொலியில் பலம் பெறுகின்றது சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் விஜய் ராஜேந்திரம். அவர்களோடு மூத்த கலைஞர்கள் ரதினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் இணைந்து குரல் கொடுத்து நிகழ்ச்சியை மெருகூட்டுகின்றார்கள்.

உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்துவிடாதீர்கள்.

தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் மெல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: யாரையும் திருத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள். காலம் எதிர்க்கின்றது, அது தன் கடமையை செம்மையாக செய்யும். வாழ்க்கையில் சிலருக்கு நாம் சொல்லும் வார்த்தைகள் மாற்றத்தை தராது, ஆனால் காலம் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் ஒருபோதும் வீணாகாது. நாம் நண்பர்களை மாற்ற முயல்வதற்கு பதிலாக நம்முடைய அமைதியையும் பொறுமையையும் காக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சில உண்மைகளை காதுகள் கேட்டு புரிந்து கொள்ளாது, அதை வாழ்க்கை அனுபவம் தான் உணர்த்தும். தவறுகளை சுட்டிக்காட்டுவது எளிது, ஆனால் அந்த தவறின் விளைவுகளை உணர வைப்பது காலத்தின் வேலை. அதனால் சில நேரங்களில் மௌனம் கூட ஒரு பெரிய பதிலும் பொறுமை ஒரு பெரிய பாடமும் ஆகின்றது. சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயற்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். அன்று இரவு உலகம் உறங்கிக் கொண்டிருந்தது, ஆனால் ஒரு சிறுமியின் கனவு மட்டும் விழித்திருந்தது. வீட்டின் மாடியில் நின்று வானத்தை பார்த்தாள். ஒவ்வொரு நட்சத்திரமும் அவளுக்கு ஒரு கேள்வி கேட்பது போல் இருந்தது. எங்களை வெறுமனே பார்த்துக் கொண்டே இருப்பாயா, இல்லை எங்களிடம் வருவாயா? அவள் அமைதியாக சிரித்தாள். அந்த சிரிப்புக்குள் ஒரு கனவு இருந்தது. அந்த கனவின் பெயர் விண்வெளி. அந்த சிறுமியின் பெயர் கல்பனா சார்லா. பலர் வானத்தை வசித்தார்கள், ஆனால் அவர் வானத்தை அடைய திட்டமிட்டார். அழகாக கற்றார், அயராது உழைத்தார், சவால்களை எதிர்கொண்டார். விடாமுயற்சியை ஒருபோதும் கைவிடவே இல்லை. அந்த பயணம் அவரை உலகின் மிகச் சிறந்த விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் விண்வெளி வீராங்கனையாக மாற்றியது. 1997 ராக்கெட் விண்ணை நோக்கி பாய்ந்தது. அந்த நொடியில் பூமியில் இருந்து ஒரு மனிதர் மட்டும் புறப்படவில்லை, கனவுகளின் சக்தியும் விண்வெளியை நோக்கி பறந்தது. உலகம் அவரை பார்த்து பெருமைப்பட்டது, ஏனெனில் ஒரு பெண் தனது கனவை நினைவாக்கி இருந்தார். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நாம் எதிர்பார்ப்பது போல இருப்பதில்லை. 2003 இரண்டாவது விண்வெளி பயணத்தை முடித்து பூமிக்கு திரும்பிய போது கொலம்பியா விண்கலம் விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் கல்பனா சாவ்லாவும் அவருடன் இருந்த 6 விண்வெளி வீரர்களும் உயிரிழந்தார்கள். ஒரு கணத்தில் ஒரு வாழ்க்கை முடிந்தது, ஆனால் ஒரு வரலாறு தொடங்கியது. இன்றும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கும் போது அவர்களுக்கு நட்சத்திரங்கள் மட்டுமல்ல, கல்பனா சாவ்லாவின் கனவும் தெரிகின்றது. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம், உங்கள் கனவுகளில் இருந்து வெற்றிக்கான பாதை எப்போதும் இருக்கின்றது. அதை கண்டுபிடிக்கும் பார்வையும் அதில் நடக்கும் தைரியமும் இருக்க வேண்டும். இந்த உலகம் சாதனையாளர்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளாது, மற்றவர்களுக்கும் கனவு காண தைரியம் கொடுத்தவர்களை என்றும் மறக்காது. இன்று நீங்கள் காணும் ஒரு சிறிய கனவு நாளை உலகம் பேசும் ஒரு பெரிய சாதனையாக மாறலாம். கனவு காணுங்கள், நம்புங்கள், உழையுங்கள். உங்கள் பயணமே மற்றொருவரின் உத்வேகமாக மாறட்டும்.
3: இருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிவகுகள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியை தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: நரங்கள் ஒன்று கொண்டு உதவுகின்றதா, அறிவியல் என்ன சொல்கின்றது? பல ஆண்டுகளாக நடைபெற்ற ஆய்வுகளின்படி காடுகளின் மண்ணுக்கடியில் மைக்ரோரைசா எனப்படும் பூஞ்சை வலைப்பின்னல் உள்ளது. இந்த பூஞ்சைகள் மரங்களின் வேர்களுடன் இணைந்து ஒரே நேரத்தில் பல மரங்களை ஒன்றோடொன்று இணைக்கின்றன. இந்த நிலத்தடிய வலைப்பின்னல் வழியாக கார்பன், தண்ணீர், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ரசாயன தகவல்கள் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்துக்கு நகர்வதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். குறிப்பாக வயதான இயற்கை காடுகளில் இந்த இணைப்பு அதிகமாக காணப்படுகின்றது. சில ஆய்வுகள் ஆரோக்கியமான மரங்கள் நிழலில் வளரும் அல்லது சிரமத்தில் இருக்கும் அருகில் உள்ள மரங்களுக்கு தேவையான வளங்களை பகிரக்கூடும் என்று தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஒரே இனத்தைச் சேர்ந்த அல்லது ஒரே பூஞ்சை வலை பின்னலில் இணைந்துள்ள மரங்களில் இது அதிகமாக காணப்படலாம். ஆனால் இந்த செயல் மரங்கள் திட்டமிட்டு உதவுகின்றன என்பதற்கான உறுதியான ஆதாரம் இன்னும் இல்லை. சில ஆராய்ச்சியாளர்கள் இது இயற்கையாக வளங்கள் நகரும் ஒரு செயல்முறை மட்டுமே என்று கருதுகின்றார்கள். மேலும் இந்த நிலத்தடி பூஞ்சை வலைப்பின்னல் ஒரு முன்னெச்சரிக்கை தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் செயல்படுகின்றது. பூச்சிகள் அல்லது நோய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகும் மரங்கள் ரசாயன சைகைகளை அருகிலுள்ள மரங்களுக்கு அனுப்பலாம். இதனால் அச்சுறுத்தல் வர முன்பே அண்டை மரங்கள் தங்களின் பாதுகாப்பு செயல்பாடுகளை தொடங்கக்கூடும். இயற்கை உலகம் இன்னும் பல ஆச்சரியங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது. மருத்துவம் வேண்டாம் என்று விலகிய ஒரு மாணவன் பின்னர் உலகையே மாற்றிய விஞ்ஞானியானார். ரத்தத்தை பார்த்தாலே பயம், மருத்துவ படிப்பு மீது வெறுப்பு, பல்கலைக்கழகத்தில் ஊழல், அரசியல் தலையீடு, இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு இளைஞனின் வாழ்க்கையை முற்றிலும் வேறு திசைக்கு மாற்றும் என்று யாராவது நினைத்திருப்பார்களா? அந்த இளைஞன் தான் சார்லஸ் டார்வின். பரிணாம வளர்ச்சியின் தந்தை என்று உலகம் போற்றும் டார்வினின் வாழ்க்கையில் பலருக்கும் தெரியாத ஒரு அத்தியாயம் இது. 16 வயதில் மருத்துவர்களின் குடும்பத்தில் பிறந்த டார்வின் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிக்க சேர்ந்தார். ஆனால் அங்கு அவர் கண்டது அறிவின் ஆலயத்தை அல்ல, ஊழலும் அரசியல் ஆதிக்கமும் நிறைந்த ஒரு அமைப்பை. திறமையை விட அரசியல் விசுவாசத்துக்கே முக்கியத்துவம். சில ஆசிரியர்கள் வகுப்பறைகளை விட மதுக்கடைகளிலே அதிக நேரம் செலவிட்டார்கள். இது அனைத்தும் மருத்துவ கல்வியின் மீதான அவரது ஆர்வத்தை மெதுவாக சீரழித்தது. ஆனால் அதைவிட அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அறுவை சிகிச்சை கூடங்கள். அப்போது மயக்க மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நோயாளிகளின் அலறல், பீறிட்டு பாயும் ரத்தம், ஒரு சிறு குழந்தையின் அறுவை சிகிச்சையை பார்த்துக் கொண்டிருந்த டார்வின் அதை தாங்க முடியாமல் அறையை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு அவர் மருத்துவ கல்லூரிக்கே திரும்பிச் செல்லவில்லை. ஆனால் ஒரு கதவு மூடப்பட்ட போது இன்னொரு கதவு திறந்தது. கடற்கரையில் நத்தைகள், கடல் உயிரினங்களை சேகரிப்பது, வேதியியல் சோதனைகள் செய்வது, முன்னாள் கற்பின அடிமையான ஒருவரிடம் பாடம் செய்யும் முறைகளை கற்றுக்கொள்வது, தென் அமெரிக்க காடுகள் பற்றிய சாகச கதைகளை கேட்டு பயணங்களின் மீது காதல் கொள்வது, இது அனைத்தும் அவரது வாழ்க்கையின் உண்மையான பள்ளியாக மாறின. இறுதியில் அவருக்கு பிடிக்காத பாதையை விட்டுவிட்டு தன் மனம் விரும்பிய துறையில் முழு கவனம் செலுத்தினார். அதன் விளைவு உலகின் மிகப்பெரிய அறிவியல் சிந்தனைகளில் ஒன்றான பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. வாழ்க்கை சொல்லும் ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், எல்லோரும் தொடங்கிய பாதையிலேயே நாம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நமக்கு பொருந்தாத சூழலை அமைதியாக கடந்து நமக்கு பொருத்தமான பாதையை தேர்ந்தெடுக்கும் துணிவுதான் எதிர்காலத்தை உருவாக்குகின்றது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு துறையோ அல்லது சூழலையோ விட்டுவிட்டு உங்களுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா?
0: உங்கள் TRT தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது.
1: பேனா முனை
0: நாம் படித்த சுவைத்த எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
2: கானம் பாடி திரிந்த புயல் காலனுக்கு பணிந்ததுவோ, வானம் காணும் ஆசை கொண்டு வாழ்வதனை தொலைத்ததுவோ, சிங்கார வேலன் பாடல் செவிகளில் கேட்குதின்னும், மங்கள வாத்திய முன் மாதரசி குரல் நின்னும், தரி தரி பாடலிலே தேடினோமே உன் குரலே, பாடாத உன் பாட்டு வலம் பெறும் புவியினிலே, ஆசை அதிகம் வச்சோம் அளவச்சு போனது என்ன, மோசம் போக வச்சு மூடி வெளி கிடப்பது என்ன, மேன்குரல் நாயகியை மீட்டெடுப்பார் யாரும் இல்லே, இனிசை குயிலுக்கு இறங்கப்பா கண்ணீரிலே.
3: தமிழ் தாய்மொழி என்றால் கவிதை ஒரு தர். அந்த கவிதைகளை காவி வருகின்றது பேனா முனை.
2: கொடுக்கின்றேன் என்று நினைப்பவனே, கொடுப்பதற்கு நீ யார்? நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா? உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. உண்மையில் நீ கொடுக்கவில்லை, உன் வழியாக கொடுக்கப்படுகின்றது. நீ ஒரு கருவியே. இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை, இசை வெளிப்படுவதற்கு அது ஒரு கருவியே. இயற்கையை பார், அது கொடுக்கிறோம் என்று நினைத்துக் கொடுப்பதில்லை. தேவையுள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக் கொள்கின்றான். நீயும் இயற்கையின் ஓர் அங்கம் என்பதை மறந்து விடாதே. கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று நினைக்காதே. உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம், உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். ஒரு பூவை போல் சப்தம் இல்லாமல் கொடு, ஒரு விளக்கை போல பேதம் இல்லாமல் கொடு. உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும். தாகம் உடையவன் குடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை. கொடு, நீ சுத்தமாவாய். கொடு, நீ சுகப்படுவாய்.
4: வசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க, பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுவகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு

இசைப்பாடல்களில் பழமொழிகளின் பாவிப்பு. திரைப்பட பாடல்களுக்குள் பழமொழிகளோ சொல்லவடைகளோ பயன்படுத்தப்பட்டிருப்பதை கவனித்திருப்பீர்கள். தத்துவம், காதல், நகைச்சுவை, சோகம் என அனைத்து வகையான பாடல்களிலும் இந்த பழமொழிகளின் பயன்பாடு இருப்பதை ஒரு சுவாரஸ்ய அவதானிப்பாக அணுகி ரசிப்பதுண்டு. உதாரணத்துக்கு, பாமா விஜயம் திரைப்படத்தின் வரவு எட்டனா செலவு பத்தனா என நகைச்சுவை இலையோடவும், வாழ்வே மாயம் திரைப்படத்தின் தேவி ஸ்ரீதேவி பாடலில் இடத்த கொடுத்தா மடத்த புடிப்ப என்றும், திருமதி பழனிசாமி திரைப்படத்தின் ரெண்டுல நீ ஒன்ன தொடு மாமா பாடலில் தும்ப விட்டு வாழ தொடலாமா என்றும் கூறும்பாகவும், அண்ணாமலை திரைப்படத்தின் ஒரு பெண்புறா பாடலில் கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா என தத்துவார்த்தமாகவும், டும் டும் டும் திரைப்படத்தின் தேசிங்க ராஜா பாடலில் சுண்டக்காயி எட்டனா சுமகூலி பத்தனா மற்றும் சும்மா ஆடாதே சோழியின் குடுமி என கேலி கிண்டல் வகையிலும் இந்த சொல்லவடைகள் பாவிக்கப்பட்டிருப்பதை வாசித்து கேட்டதுண்டு. இப்படியாக சொல்லவடைகளை பாடல்களுக்குள் பாவிப்பது கண்ணதாசன் தொடங்கி வாலி, வைரமுத்து, முத்துக்குமார் என அநேக பாடலாசிரியர்களும் தங்களின் பாடலில் பயன்படுத்தி இருப்பது உண்டு. எனினும் இந்த தொழில்முறை பாடலாசிரியர்களோடு ஒப்பிட இந்த சொலவடைகளை அதிகமாக பாடல்களுக்குள் பாவித்த ஒருவர் உண்டு என்றால் டி ராஜேந்தர் அவர்களை சொல்லலாம். கடவுள் வாழும் கோவிலிலே பாடலில் கண்கட்ட பிறகு சூரிய உதயம், கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு பாடலில் அவளை நினைச்சு ஒரு லடிச்ச கதையை போல என தொடக்கத்திலிருந்தே சொல்லவடைகளை பாடல்களில் புகுத்தும் போக்கு இவரிடம் நிறைய இருப்பதை கவனிக்க இயலும். அங்கொன்றும் இங்கொன்றும் என்றால் மற்ற பாடலாசிரியர்கள் போல யதார்த்தமாக அமைவது என எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் டிஆரின் பாடல்களை கவனித்தால் பல மொழிகளை நுழைக்க வேண்டும் என்றே முடிவு செய்து எழுதியது போலவே பல பாடல்களை கொடுத்திருப்பார். உதாரணத்துக்கு, ஒரு தாயின் சபதம் திரைப்படத்தின் சொல்லாமத்தானே இந்த மனசு தவிக்குது பாடலில் பூனைக்கு மணிய கற்றது யாரு என்றும், ராப்பூலி குவையிலே பாடலில் கொஞ்சம் இடத்தைத்தான் விட்டு புட்டா மெல்ல மடத்தைத்தான் பிடிப்பீங்களே என்றும், திருமணம்தான் நடக்குதுங்க பாடலில் கல்யாணம்தான் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படலாம் என ஒரே படத்தில் இடம்பெற்ற அநேக பாடல்களிலும் சொலவடைகளை பயன்படுத்தி இருப்பதும், என் தங்கை கல்யாணி படத்தின் போட்டானே மூணு முடிச்சுத்தான் பாடலில் நாய் வாழ்னு நிமித்த பார்த்தது பித்த மனம் பித்தடா பிள்ளை மனம் கல்லுடா புடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு பெண் புத்தி பின் புத்திதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என மொத்த பாடலுமே பழமொழிகளும் சொலவடிகளுமாகவே பயணிப்பதையும் கவனிக்கையில் இதை விரும்பி செய்திருக்கின்றார் என்பது போல ஒரு தோற்றத்தை தருவதாகத்தான் இருக்கின்றது. மரியாதார் தலைவாசல் மிதியாதே என்கின்ற அவ்வையின் வாக்கின் பொருளை நினைவூட்டும்படி வாசமில்லா மலருது வசந்ததி தேடுது பாடலில் அலையாதார் வாசல் தலைவித்து ஓடும் என்ற ஒரு தலை காதலில் காதலியின் பின்னால் அலையும் மனதுக்கு பொருத்தியிருந்த இடமும் சொற்பிரயோகமும் இந்த பழமொழிகள் சொல்ல வழிகளை பயன்படுத்தி பாடல் எழுதியிருப்பதில் டி ஆர் ஐ வியந்த இடங்களில் ஒன்று. இப்போது வாசமில்லா மலருது வசந்ததி தேடுது என்ற பாடலை கேட்போமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. காட்டலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
2: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
3: என்ன கதைப்பா?
2: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
3: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
2: இருக்காங்க.

0: மலர்கின்றதையாக மலர்கின்றது. பாதை மாறிய பந்தங்கள் எழுதியவர் முருகானந்தன். வெயில் உச்சிக்கு வந்துவிட்டது. உசட்டி ஒழுங்கையில் தலையில் எண்ணெய் கடகத்துடன் ஆடி அசைந்து வந்து கொண்டிருந்த நல்லெண்ணெய் விற்கும் எண்ணெய் ஆச்சி வெயிலின் தகுப்பு தாங்க மாட்டாமல் எட்டி நடக்க முயன்றார். முடியவில்லை. வயது கேட்டபடி ஆச்சியின் உடலும் இயக்கமும் தளர்ந்து போயிருந்தது. கிழவியாக இருப்பதால் மட்டும் அவளை மற்றவர்கள் ஆச்சி என்று அழைக்கவில்லை. 20 வருடங்களுக்கு முன்னர் முதன் முதலில் இந்த ஊருக்கு எண்ணெய் விற்க வந்த காலம் தொட்டு இப்போது நிறை விழுந்து கூனி நொடிந்து போனது வரை அவளை எண்ணெய் ஆச்சி என்றுதான் அழைக்கின்றார்கள். எண்ணெய் ஆச்சி என்ற பெயரை அவளுக்கு சூட்டியவர்கள் சிறு பிராயத்தினர் தான். எண்ணெய் ஆச்சி கொண்டு வரும் எள்ளுப்பாகுக்கு சிறுசுகளிடம் இருக்கும் பிரியம்தான் ஆச்சியை அவர்கள் பால் ஈர்த்தது. எண்ணெய் ஆச்சி பெரிய ஓலை கடகத்தில் எண்ணெய் கலனையும் சில எண்ணெய் போத்தல்களையும் எள்ளுப்பாக நிறைந்த பழைய பால்மா தகரத்தையும் அடுக்கி அதை பக்குவமாக தலைமையில் வைத்து லங்கா சேலையுடன் நடந்து வரும்போது பார்க்க வேண்டுமே. ஊர் நாய்கள் எல்லாம் ஆச்சிக்கு பழக்கப்பட்டவை. கேட்டை திறந்து கொண்டு நீராக வீட்டுக்குள் வந்து தாவாரத்தில் கடகத்தை இறக்கி தலையை அமுக்காமல் இருப்பதற்காக வைத்திருந்த சும்மாட்டையும் இறக்கி அருகே வைத்து வாயால் காற்றை ஊதி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஒரு போத்தல் எண்ணெய் திரட்டி என்று பக்குவமாக எண்ணெய் 5 ரூபாவுக்கு கீழ் விட்ட காலம் தொட்டு 50 ரூபாவுக்கு போய்விட்ட இன்று வரை ஆச்சியுடன் பேரம் பேசி வெல்லுவதென்றால் அபூர்வம்தான். ஒரு நாளைக்கு ஒரு குறிச்சி என்று ஆச்சி வியாபாரம் பண்ணுவாள். காலையில் சாப்பாட்டை முடித்துக் கொண்டு புறப்பட்டால் மத்தியானம் வீடு வந்து சேர 2 மணியை தாண்டிவிடும். இத்தனைக்கும் அநேக நாட்களில் கொண்டு போகும் எண்ணெயில் பெரும்பகுதியை விற்று விடுவாள். சில நாட்களில் வியாபாரம் மந்தமாகவும் இருக்கும். அப்படியான நாட்களில் முழு இழத்தில் பழி போய் சேரும். பிறகு சமாதானமாகி விடுவாள். மாலை எண்ணெய் அடித்தல் எள்ளுப்பாக தயாரித்தல் என்று பொழுது போய்விடும். அயராத உழைப்பினால் தான் 3 பிள்ளைகளுடன் 30 வயதில் கைம்பெண் ஆகிய ஆச்சி பிள்ளைகளை வளர்த்து படிப்பித்து கரை சேர்த்து இனி ஆச்சியின் கடைசி காலம்தான். யாரோ ஒரு பிள்ளையோடு ஒண்டிக்கொண்டு பேசாமல் காலத்தை ஓட்டிவிடலாம். ஆனால் உழைத்து வாழ்ந்த கட்டை யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை. நான் படுக்கையில விழுந்துட்டால் பிறகு பாருங்க வண்டி என்று சும்மா இருக்கும்படி கூறும் பிள்ளைகளிடம் கூறிவிடுவாள். ஒசட்டி மணல் பாதையை தாண்டி வயல் வரம்புகளில் நடந்து நாச்சிமார் கோயிலடி வெள்ளை வாய்க்காலை குறுக்காக தாண்டி குடிசனம் நிறைந்த ஒழுங்கைக்கு வந்து கந்தவனம் வாத்தியார் வீட்டு படலையை திறந்து கொண்டு பிள்ளை என்ன வாங்கலையே என்று குரல் கொடுத்தபடி உள்ளே நுழைய அவளை அடையாளம் கண்டுகொண்ட லக்கி நாய் வாலையாட்டி வரவேற்றது. அது ஆச்சிக்கு மட்டுமல்ல வீட்டுக்கு புதிதாக வருபவர்களுக்கு கூட வாலையாட்டம் பழக்க முடியாது. ஆச்சியின் குரல் கேட்டு வெளியே வந்த செல்லம், என்ன ஆச்சி என்ன நாளா இந்த பக்கம் காணியில? நான் போன கிழமை நெல்லியடியில அழகன் கடையில காப்போத்தல் வாங்கினான். இருந்தா போல ஒரு இருமல் பிடிச்சது பிள்ளை. மந்திகை ஆஸ்பத்திரியில ஒரு கிழமை கிடந்தினான். சரி பிள்ளை, இப்ப எவ்வளவு தாரது? என்ன வில்லியடி ஆச்சி, போத்தில் 50க்கு தான் விற்கிற, நான் பிள்ளை கண்டபடியால் 48 ரூபா படி தாரணி. செல்லம் ஒரு நெளிப்பு நெளித்தாள். ஆச்சிட்ட வர வர நெருப்பு விலேன, நெல்லியடியில 45 ரூபா தானே பிள்ளை? அதுவும் இதுவும் உண்டே, அவங்க எத்தனையே கலப்பங்கள் கண்டியோ. இது சுத்தமான நெல்லெண்ண பிள்ளை. இப்ப எள்ளு விற்கிற விலையில இதுக்கு குறைய விக்க இல்லாத மூணு. பத்தித்துறையில போத்தல் 60 போகுதா, அது தெரியுமா உனக்கு? சரியான ஆச்சி, உன்னோட கதைச்சு வெள்ளியிலுமே ஒரு போத்துல தாவணன, அதோட 5-6 எள்ளுப்பாகம் தாவணன. ஐயோ பிள்ளை, அதை மட்டும் கேட்காத, அடுத்த முறை கொண்டாரனே. இது போன முறை ராசமா சொல்லிவிட்டவா, மேல் பெரிய பிள்ளையா இருக்கா இல்லையே? முத்தகுமர் முத்தி போய் அதுக்கு ஒரு வக்கீலாம இருக்கணும். இந்த லட்சணத்துல அடுத்த வேண்டிய சாமர்த்திய தண்ணீர் பார்வையே மேலே எழுப்பமா கொண்டாட போயினுமா? அது சரி, உனக்கு ஆச்சி அவையில்தான் நிறுத்தம். அவை கண்ட உடனே ஒரு தனிச்சலுகை, நாங்கள் சாரது காசு இல்லையே. செல்லம் விடுவதாகவே இல்லை. என்ன பிள்ளை இப்படி பேசுறாய்? எங்க கொடுத்தாலும் எனக்கு காசு தானே, நான் அதுக்கு சொல்லல. வாக்குல ஒரு சுத்தம் இருக்க வேண்டாமோ? அது சரி, மச்சாலம் மச்சாலம் முந்தி சரியான வரப்பாடா இருந்த நீங்கள், இப்ப வர வர இட்டம் கட்டி நிற்கிறீர்கள், ஏதேனும் பிரச்சனையே? அட அட, அந்த திருவிழா பிரச்சனைக்கு பிறகு இன்னும் ஒன்று சேரலையே. காசு கண்ட உடனே அவைக்கு சரியான தடிப்பு. இப்ப வாசிய சாலை விஷயத்திலையும் விளையாட்டு போட்டியிலையும் கூட தாங்கள் தான் முன்னணிக்கு நிக்க பாக்கணும். ஏன், எங்கள்கிட்ட காசு இல்லையே. எங்கட மகனுக்கு இப்ப நல்ல வரும்படி தெரியுமோ? செல்லம் படித்தாள். காசு என்ன காசு, மனசதானே பெருசு. நான் அயந்து போனேன். இப்ப உங்களோட மூன் படிப்பு முடிஞ்சு வலிக்கிட்டு இல்லையே, എന്ത് വേല? ആജി അത്രയോട് വിചാരിത്താൾ. ബദലില് ഉള്ളുക്കായ ഒരു ഡിസ്പെൻസറിയിലെ വേല പോയി കൊഞ്ഞിനാളിയിലെ കൈവാസിക്കാരുടെ അക്കത്തെ രണ്ട് പേരെടുത്തിട്ടാണ്. ശമ്പളത്തോടെ നല്ല പ്രൈവറ്റ് കയറുമ്പടി അരിസി തേങ്കായ്മാങ്കായുണ്ട് വാറ വെത്ത കറർ കൊണ്ടുവന്ന് കുടിക്കാങ്ങളാ. അതവിടെ വീട്ടിലെ പ്രൈവറ്റായും വൈദ്യം ചെയ്യാനാണ്. തമ്പി ഇപ്പൊ പത്തിനാൾ ലീവില വന്ന് നിക്കുന്നില്ലേ? ആളും കുഞ്ഞും കൊളുത്തിരിക്കുന്നത്. ചെല്ലം പരിമിതമാക അടുക്കിക്കൊണ്ടേ പോന്നാൾ. കാശു പണം പെരസില്ല പിള്ളേ, അങ്ങ് സിംഗിള് മറ്റേ ആക്കിനൊണ്ടുമില്ലയേ. കാശു പണം ഇപ്പവും സമ്പാദിക്കലാ, ആള് കൊണ്ട് വരപ്പെടാതില്ലേ? ആച്ചി പരിവോട് കേട്ടാൾ. അങ്ങ് തമ്പിക്ക് എന്തെങ്കിലും കരച്ചിലുമില്ല. ഊച്ചണം തമ്പിയെ കടവലാവച്ചിരിക്കുന്നതാ. ബദുളയിലെ ഇന്ന് മുറ കലവരത്തിലെ ശരിയാണ് ചെയ്ത കനപിയെ ചേർത്ത് പോച്ചിട്ടുള്ള തമിഴാക്കളുടെ കടകണ്ണി ഒന്നും മിച്ചമില്ല. എന്തായാലും തമ്പിക്ക് സിംഗിള് വരെ ശരിയാണ് പാതുകാപ്പ് കൊടുത്തിരിക്കാങ്ങൾ. അതുതാൻ തമ്പി അഹതിയാഹം വരയില്ലെ. ചെല്ലം പെരുമിതത്തോട് കൂറിനാൾ. അത് ശരി പിള്ളെ, മോണയ്ക്ക് ഇപ്പൊ സംബന്ധമൊന്നും ചെയ്തിരിക്കില്ലേ? ഏനാച്ചി, ഉണക്ക് തിരിഞ്ഞിടങ്ങളിൽ നല്ല പൊമ്പിളിയായിരിക്കേ. ആച്ചി ഇപ്പൊ തലകുവിലേക്ക് മുളിക്കിട്ടാ പോലെ. ഞാൻ അതുക്കാൻ കേക്കില്ല പിള്ളെ. ഉണ്ടുക്ക ഉണ്ടായിരിക്കേ എഴുത്തടിപ്പാൻ എന്റെതാകത്താൻ കേട്ടനാണ്. കൊഞ്ഞും കുടിക്ക തണ്ണീതാ പിള്ളെ. ചെമ്പ് നിറയുന്ന തണ്ണീരുടൻ തിരുമ്പിയ ചെല്ലം കേട്ടാൽ ആരെയെന്ന് സൊല്ലറായി. ഇത് എന്നെ പുതു കേൾവിയാ കിടക്കുന്നത്? ഉന്റെ മരമേളത്താൻ റാസമാവിൻ മൂത്തവൾ ഭവാനിയെത്താൻ. ആച്ചി പിടിച്ചൊന്നതിൽ ന്യായമില്ലാമല്ലേ. ചെല്ലത്തിൽ അണ്ണൻ റാസയാതാൻ റാസമാവിൻ കണവർ. ഒരേ വേലി ആച്ചിക്ക് ഇവരോട് 20 വേട പളക്കം. ഇരണ്ടു കുടുംബങ്ങളും തേനും പാലുമകത്താണ് ഇരുന്ന് വന്നാർകൾ. ചെല്ലമ്മും റാസമ്മാവും നല്ല അന്യോന്യം. കൊടുത്തു മാറൽ ഇതിലുമേ കുറയില്ലേ. ഒരു വീട്ടിലെ കൊണ്ടാട്ടം ഉണ്ടാൽ മറ്റു വീട്ടുകളും തമ്മത് വീട് പോലെ നിന്ന് ഒത്താശയപ്പെടുവത് വഴക്കം. ഭവാനിയും പൂപ്പുനീരാട്ട വൈവത്തിൻ പോതു കന്തവനം മാസ്റ്റർ മഹനെയും വൈത്തുകൊണ്ട് ചെന്നാൽ ഇവളാണ് എന്റെ മൂത്ത മരമൾ, ഇപ്പവേ ചൊല്ലിപ്പോട്ടെ. അന്ത വാർത്തകളിൽ അനിവർക്കും ഈ പൂരിപ്പ്. അന്ത ഇരു കുടുംബങ്ങൾക്കും ഇടയിരുന്ന വാരപ്പാട് തുടർന്ന് വന്ന് പോതു. ഉച്ചിലമ്മൻ കോയിൽ തിരുവിള വന്നത് വളമെ പോലെ എളുപ്പമാണ് തിരുവിള. സിഗറം സപ്രം പ്രസംഗം മീളം പാട്ട് കച്ചേരി ഇപ്പടി വലു എളുപ്പമായിരുന്നത്. തിരുവിളാവിൻ പോതു വടക്ക് വീതിയിൽ ചെറുവാക്കുവാദം. ഇന്നതാണ് അവർക്കിടയിലാണ് മുതൽ പിളവ്. തുടർന്ന് വാസികശാല വിളിയാട്ട പോട്ടി പ്രച്ചനകൾ. ഇപ്പോൾ കന്തവനം കുടുംബവും റാസിയ കുടുംബവും കീരിയും പാമ്പും ആയിവിട്ടന്. പുതുവേലിയിൽ നിന്ന് കണ്ടായം അടയ്ക്കപ്പെട്ടു വിട്ടത്. റാസമ്മാവിൻ കോളി ചെല്ലം വിട്ട് മുറ്റത്തേക്ക് പോയി വിട്ടാൽ ഉപ്പാരി. അവീന്റെ കോളിന്റെ കോളിപ്പി അല്ലത്താൻ നീരഞ്ചരി. ചെല്ലം വിട്ട് ആട്ടുകുട്ടി പൊട്ടു പിടിച്ചുകൊണ്ട് റാസമ്മാ വീട്ടുക്ക് വന്നു വിട്ടാളോ? അവന്റെ ആട്ടുകുട്ടിയാളെ പയറൊന്നും വെക്ക മുടിയില്ലെങ്കിൽ എന്ത് തൂറ്റൽ. ഉറവ് മുറിഞ്ഞാലും പറവായില്ലേ, അത് പഹയായി വളർന്നുകൊണ്ടേ വന്നത്. അവർ സമാധാനമാക്കി വിടുവാർകൾ എന്ന് എണ്ണയാച്ചിയും കണിപ്പും തപ്പായി പോയി വിട്ടത്. ആച്ചി സ്വന്നതെ കേട്ടതും ചെല്ലം സൊന്നാൾ, എങ്ങനെ നീ വിശ്വസതയിലേ പറയുതായി? വീണ്ടും പീത്തൽ പൊമ്പിളിയും അങ്ങ് കരസുകയും ചെയ്യ മാട്ടം. വിളിയിലെ ഇന്ത്യാവതിൽ അച്ഛൻ ചീതനം വാങ്ങിത്താൻ ചെയ്യുക. വേറെ പൊമ്പിള കിടക്കാമേ, വീണ്ടും കറുത്ത പൊമ്പിളിയെ ചെയ്യുന്നതേ. ആച്ചിക്ക് മുഖം ഓടി കറുത്തു വിട്ടത്. എനിനും മേലും ചെറുതുനേരം ഇരുന്ന് കഥയത്ത് വിട്ട് നാൻ വാറൻ പിള്ളെ എന്ന് എഴുന്നാൾ. അടുത്ത മുറി എള്ളുപാവനി മറന്നുകൂടാതെ ചെല്ലം നാപമൂട്ടിനാൾ. ആച്ചി റാസമ്മാ വീട്ടിൽ കാലടി എടുത്ത് വെക്ക പപ്പിനായി നിമിന്ത് പാർത്തുവിട്ട് മറുപടിയും കിടന്നു വിട്ടത്. അതക്കും ആച്ചിയെ പോലെ വയസ്സ് പോയി വിട്ടത്. പുതു നായ്ക്കുട്ടി കൊണ്ട് വാങ്ങ വേണ്ടും എന്റെ ചിന്നവൾ മേഖലാവ് കാസേ സന്ധിക്കവില്ലേ. വാണി ആച്ചി വാണേ, ചെല്ലം വീട്ടിലെ മഹാനാട് കൂട്ടി പോട്ട് വരാട്ടി ഉണക്ക് പത്തിയപ്പെടാതെ എന്നവാ മഹൻ പറഞ്ഞു നന്ദിക്കോളെ. റാസമ്മ ആച്ചിയിൽ വായി കറിഞ്ഞാൾ, എനക്ക് എല്ലാരും ഉണ്ടാൻ പെരിസുമില്ല ചിഹ്നനുമില്ല, എല്ലാരും ഒറ്റുമയാൻ നല്ലായിരത്തു വേണമെന്നാൽ എന്റെ എണ്ണം. അത് ശരി പിള്ളെ, ഒരു പോത്തിലെത്തിരട്ടെ. എള്ളിപ്പാ കൊണ്ടേ മറപ്പനെ പിള്ളെ, വളിക്ക് വളിയില്ലേ ചൊല്ലിവിട്ടണി. ആച്ചി എള്ളിപ്പാവെ എടുത്തു കൊടുത്തപടിയെ കൂറിനാൾ. അവീന്റെ മോണുക്കും ഇപ്പൊ നല്ല വരുമ്പടിയാ, മാസം 5000 മില കിടക്കുമാ. ഉദൻ ആച്ചി വിശക്തതയില്ലേ പിളക്കറായി. പൂനകിളമേയും ചീട്ടുക്കാക 500 രൂപക്കാക ഓടി തിരിഞ്ഞവ. റാസമ്മാവും വിട്ടുകൊടുപ്പതാക ഇല്ല. എന്നവോ പ്രൈവറ്റ് വരുമ്പടിയാ. ആച്ചി റാസമ്മാവെ കിളറി വിട്ടാ. ലഞ്ചം വാങ്ങുകാരണ്ട് ചൊല്ല. അത് ശരി പിള്ളേന്റെ കല്യാണ വിഷയം എന്നെ മാതിരി കിടക്കത്. പേന്തോറ് ശിലാവനയും കാണൂ. ചിലയിടങ്ങളെ പാത്രം കാലം വരട്ടുമെ. ഏ മരമോണ ചെയ്ത എണ്ണമില്ലേ ഉണക്ക്? അത് എപ്പടിയുണ്ടാലും മരമഹൻ നെല്ല പോക്കുത്താൻ. ഞാൻ ഒരുക്കാൾ വള്ളിപ്പിള്ളിയാക്കാവയെ വിട്ട് ചെല്ലത്തിട്ട കേൾപ്പിച്ച് പാത്തനാണ്. അവൾ പെരിയ എളുപ്പമില്ലേ ഉറാൾ. 100,000 കാസും 15 തങ്കപ്പവും നഹയും തിരട്ടാം. വീട്ടിക്ക് സീറ്റടിക്കവും വേണുമാ. അത് പിന്നെ ഉങ്ങളുടെ ഇല്ലാതെ കാസ് പണമേ. പൊമ്പിളപ്പിള്ളിയെ പിത്തനി കൊഞ്ഞും പണിഞ്ഞു പോണാൽ തന്നെ എന്നെ ഊരുലോകത്തിലെ വേറെ മാപ്പിള ഇല്ലാമൽ വീളിട്ട് പോക വേണമേ. ലോ ചട്ടം കഥയ്ക്കവയോടെ പുറകിന്ന കൊണ്ടാട്ടമും സംബന്ധമും
1: அந்த நாளையில இவர் செய்த உதவியை எல்லாம் மறந்து போட்டு இப்ப லட்சம் வேணுமா? ராசம்மாவின் குரலில் சீற்றம் தெரிந்தது. அண்ணன் தங்கச்சிக்கு உதவுறதுதான் இப்பில்லை, அதையே நீ இப்ப சொல்லி காட்டுறாய். உண்டு கை ஒன்றே பந்தம் விட்டு போகாமல் அடி தொடரும் இல்லையே. அதோடு இந்த நாளையில போக்கர் நாள் கொண்டாட வெளியூர் மாப்பிளையும் நம்பலாம் மோகண்டியோ. ஆட்சிக்கு உலக ஞானம் அதிகம்தான். சரி, என்றாலும் காலம் நிறம் விளட்டுக்க, நான் தோட்டத்துக்கு போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வாரன், தேத்தனி வாங்கி குடிச்சிட்டு போனே ஆச்சி பிள்ளை நிக்கிறாள். ராசம்மா விடை பெற்றாள். ஆச்சி, தேத்தனி திரட்டோ இல்லாட்டி மோர் திரட்டோ? பவானி அன்புடன் கேட்டதும் இந்த வெயிலுக்குல தேத்தனி என்னத்துக்கு பிள்ளை, மோர்ல கரைச்சு தாவ என்று ஆச்சி அன்புடன் கூறினாள். மோருடன் வந்த பவானியின் மெலந்த முகத்தை பாசத்துடன் பார்த்தாள். ஆச்சி, இவளை போய் கருப்பு என்றாலே செல்லம், என்ன லட்சணமான அடக்கொடுக்கமான பெண் என்று மனதில் நினைத்தபடி இவளையும் செல்லத்தின் மகன் குமாரையும் பக்கத்தில் நிறுத்தி கற்பனை பண்ணினாள். பொருத்தமான சோழிதான். ஆச்சியின் நெஞ்சத்திலிருந்து ஆழமான பெருமூச்சு. பந்தங்கள் சொந்தங்கள் எல்லாம் பாதை மாறி போகின்றது என்று அழைப்பட்ட பெருமூச்சு. குத்தான் வந்திருக்கிறார் போல காணியே. ஆச்சி இதை கேட்கும் போது பவானியின் முகம் முழுமதியாக மலர்ந்தது. இப்ப கொஞ்சம் உடம்பும் வச்சிருக்குது, உத்தியோகல முகத்துல தெரியுது. ஆச்சி தொடர்ந்தாள். ஆளும் கொஞ்சம் சிவத்திருக்கிறார் ஆச்சி. பவானியின் அபிப்பிராயத்தை கேட்டு ஆச்சி சிரித்தாள். அப்ப நீயும் கண்ணில வச்சுட்டா என்று சொல்லன் பிள்ளை. ஆச்சி குடும்போடு சிரித்தாள். என்னவோ பிள்ளை, உங்களை ரெண்டு குடும்பமும் பழையபடி ஒன்று சேர வேண்டும்ன்றதுதான் இந்த ஆசை. உங்கள சம்பந்தம் சரி வந்தால் பழையபடி ஒற்றுமை ஆயிடலாம். அடிப்படையிலே ரெண்டு பகுதியிலையும் குறையில்லை, புரிஞ்சு கொள்ளாத சுபாவம் தான் பிளவுக்கு காரணம். நீ சொல்றது சரிதான் ஆச்சி, எனக்கும் விளங்குது. ஆனால் பெரியவை புரிஞ்சு கொள்ளணும் இல்லையே, பவானி கவலையோடு கூறினாள். நான் வாரன் பிள்ளை, கடவுள் இருக்கிற எல்லாம் நல்லபடி நடக்கும் பிள்ளை. ஆச்சி எழுந்து விட்டாள். எண்ணி ஆச்சி அடுத்த சில நாட்கள் வெவ்வேறு குறிச்சிகளுக்கு போய் வந்தாள். இடையில் மறுபடி இருமல், இம்முறை ஒரு கலவியோடு கட்டுக்கடங்கி விட்டது. வாட்டில் அவள் நிற்கவில்லை. மறுபடியும் 10-12 நாட்களுக்கு பின்னர் தான் ஒசட்டி பக்கம் வந்தாள். செல்லம் வீட்டு படலையை திறந்த போது எள்ளுப்பாகுவின் ஞாபகம் வந்தது அவளுக்கு. போன தடவை சொல்லிவிட்டிருந்ததால் இன்று மறவாமல் கொண்டு வந்திருந்தாள். வயது போய்விட்டாலும் ஆச்சிக்கு ஞாபக சக்தி குறையவே இல்லை. செல்லத்தின் முகத்தில் கலகலப்பில்லை. ஆட்சியை கண்டதும் ஏற்படுகின்ற வளமையான உற்சாகம் இல்லை. அதை அவதானித்த ஆட்சி ஒளிவு மறைவந்தி கேட்டாள். ஏன் பிள்ளை ஒரு மாதிரி இருக்கிறாய், ஏதும் சோக்குறைவே? இந்த மகன் தானே டாக்டர். அந்த கேடு கெட்டவன் கதையை பறையாத ஆச்சி. என்ன பொடி போட்டாலோ, என்ன பசியம் பண்ணினாலோ, எதை காட்டி மயக்கினாலோ தெரியாது. அவளை கூட்டிக் கொண்டு போய் பதிவு திருமணம் செய்து போட்டான் இவன். இப்ப சோடியாக பதிலுக்கு போட்டினமாம் என்று பொறிந்து தள்ளினாள் செல்லம். எங்கட மகன் உள் ராசமாவிட பொடிச்சு பவானியை கூட்டிக் கொண்டு ஓடிட்டான். பெத்து வளர்த்து ஆளாக்கினங்கள மரியாதையை கெடுத்து போட்டான் ஆச்சி, செல்லம் ஒப்பாரி வைத்தாள். என்னை ஆச்சிக்கு ஏனோ மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது.
0: ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல். தமிழ் திரையுலகின் பொக்கிஷமாக கருதப்படும் கவிப்பேரரசு வைரமுத்தியின் வரிகள் பலரின் கவனத்தை ஈர்க்கும். அவர் எழுதும் பாடல்கள் இன்று வரை பேசப்பட்டு கவர்ந்திழுக்கும். மேலும் அப்படி வைரமுத்துவின் வரிகள் ஒரு பாடகியை விதவியாக மலருக்கு மாற்றியுள்ளது. சமீபத்தில் வைரமுத்து அளித்த செவ்வியில் 1982 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான படம் காதலோவியம். இப்படத்தில் நாதம் என் ஜீவனே என்ற பாடல் இடம்பெற்றிருக்கும். மேலும் அப்பாடலில் ஒரு வரியில் விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே என்று

பாட ஸ்டுடியோவுக்கு ஜானகி அம்மா வந்துள்ளார். அதாவது வெள்ளை புடவை நெற்றியில் திருநீர் என விதவியாக வந்தது. எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து கண் கலங்க வைத்தது. அப்போதிலிருந்து நெகட்டிவ் வரிகளை எழுதுவதில் கவனமாக இருந்து வருகின்றேன் என்று வைரமுத்து அவர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறியிருக்கின்றார்.

0: இதுவரை நிரம்பும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு

அன்பு உறவுகள், இதுவரை சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் விஜய் ராஜேந்திரம். அவர்களோடு மூத்த கலைஞர்கள் ரஜினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் இணைந்து குரல் கொடுத்து நிகழ்ச்சியை மெருகூட்டினார்கள். எல்லோருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்கின்றது ஜெர்மனிய நேரம்.

0: மருந்து மருந்து
1: வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

0: ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-8270. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.
1: பழைய ஆள் அவரைத்தான் எல்லாரும் சொல்றவன். நான் அவர்கிட்ட போவே இல்லை. இப்போ புது வீடு வாங்கணும், இந்த வீட்டையும் விற்க வேணும் கேமா. அப்ப அவர்கிட்ட நான்
2: அங்கேயே போங்க, இன்சூரன்ஸ் பள்ளிக்கூட இன்சூரன்ஸ் எல்லா இன்சூரன்ஸும் போட்டு உங்களுக்கு வீட்டை இந்த வீட்டை விட்டு வாங்கி எல்லாம் முடிச்சு தருவேன்.
1: சரி சரி, என்ன கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் விட்டு புது வீடு வேணும், இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ்
0: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் 2 அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜேரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜேரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-25-8

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 5:08 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:08. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்து கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வழமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லின் முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்கான கேள்வி. உங்களால் கூட அறிய முடியாத சில விடயங்களை எந்த பக்கத்திலும் தானாகவே அறிந்து தெரிவிக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உங்களால் கூட அறிய முடியாத சில விடயங்களை எந்த பக்கத்திலும் தானாகவே அறிந்து தெரிவிக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலகத்தில் உள்ள அனைவரிடமும் வசமாக சமமாக இல்லாது ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதை நீங்கள் விடையாக பெறலாம். உலகில் உள்ள அனைவரிடமும் சமனாக இல்லாது ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்று கேட்டிருந்தேன் நண்பர்களே. அன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் இணைந்து கொண்டு ராதா அவர்கள் மங்களகரமாக ஆரம்பித்து வைத்தார். கை எழுத்து என்று சொல்லியிருந்தார். பின்னுக்கு பிலோமினா அவர்கள் கை, பிறகு கை வினயன் என்று சொல்லியிருந்தார். அது தொழில் செய்பவரை. பிறகு 2 தரம் வந்து தும்பிக்கை துறை என்று சொல்லியிருந்தார். 10 தயாளன் அவர்கள் கைத்து என்று சொல்லியிருந்தார். செல்வம், அது கைத்து என்றால் செல்வமா. உதயன் அவர்கள் கையளவு என்று சொல்லியிருந்தார். தேவி தனராஜ் அவர்கள் கைத்து என்றால் செல்வம் என்று சொல்லியிருந்தார். பிரேமா அவர்கள் கையொப்பம் என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் கைத்து என்று சொல்லியிருந்தார். புஷ்பவதி அவர்கள் கைத்து. சுபாசினி அவர்கள் கைத்து. ஷியாமலா அவர்கள் தாயத்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார், விடை சொல்லவில்லை. மீனா மகேஸ்வரன் அவர்கள் கைத்து என்று சொல்லியிருந்தார்கள். 11 அன்பு உறவுகள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் என்று முன்பகுதி விடையை கண்டுபிடித்து விட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. அந்த முன்பகுதி விடை என்ன என்பதை நீங்களே இப்பொழுது வீட்டிலிருந்து யோசித்து கண்டுபிடித்து அந்த முன்பகுதி விடையோடு பின்பகுதி விடையையும் கண்டுபிடித்து வாருங்கள் அன்பு உறவுகளே. உங்களுக்கான பாடலை நானும் நேரம் போவதற்காக தருகின்றேன்.

0: சரி, அன்பு உறவுகளை ஒழித்த பாடலை கேட்டீர்கள். ஒழித்த பாடலிருந்து நான் கேட்டு கேள்விக்குரிய சொல்லை நீங்கள் முன்பாதி விடை கண்டுபிடித்து விட்டீர்கள். அது என்ன விடை, சரியான விடை என்பதை நீங்களே கண்டுபிடித்து இணைந்து வாருங்கள் பின்பக விடையோடு. அதாவது உங்களால் கூட அறிய முடியாத சில விடயங்களை எந்த பக்கத்திலும் உங்களால் கூட அறிய முடியாத சில விடயங்களை எந்த பக்கத்திலும் தானாகவே அறிந்து தெரிவிக்கக்கூடிய இதனை பாடலிலிருந்து நீங்கள் கண்டுபிடித்து உலகத்தில் உள்ள அனைவரிடமும் சமமாக இல்லாத ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவர் பயந்துட்டார் விட சொல்ல வந்து முன்பகுதி விடை வந்து விட்டது என்று சொல்லியிருந்தேன். அன்பு உறவுகளை முன்பகுதி விடை வந்து கண்டுபிடித்தால் நீங்கள் பின்பகுதி விடையும் தேடி கண்டுபிடித்து விரைவாக இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவற்ற அழைப்பு இணைத்துக் கொள்ளவில்லை. அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் ராணி மகாராணி. நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமா நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க?
0: நாங்களும் நல்ல சூப்பரா இருக்கிறோம். வெயில் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய இல்லையா?
1: வெயில் தான் என்ன செய்யறது?
0: வெயிலா இருக்கா?
1: போயிடும். அதுக்காக ராத்திரி இடி முழக்கத்தோட மழை தானே, அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கூலா தான் இருக்குது. பரவாயில்ல, நேற்றைய விட இன்றைய பரவாயில்ல. கொஞ்சம் நிழல் வந்து வந்தும் போகுது. நான் இப்ப எங்களுக்கு ஒரு மீட்டிங் 6 மணிக்கு, அப்ப அதுல வந்து மீட்டிங் இல்ல சும பாட்டி
0: சும பாட்டி
1: அந்த பாட்டு படிக்கிற வரைக்கும் சும பாட்டி. அந்த வெள்ளிக்கிழமை எங்க இருக்க முடியாம போச்சு, அது மண்டைக்கு பாட்டி தான் அடிக்கடி நடக்கிறபடியா. ஆனா கை நீங்க சொன்னீங்க ரெண்டு விட தான் இப்ப அன்றைக்கு வெள்ளிக்கெல்லாம் வந்துருக்கு, தும்பி கையும் கையும்.
0: நேயர்கள் வர இல்ல,
1: கணக்கு 11 பேர் தான் வந்த.
0: கைப்பிடியும் வந்துருது. கைப்பிடி
1: கைப்பிடியும் வந்ததா? தானாக அறியக்கூடியதாக அப்ப
0: கை கை தும்பி கை கைப்பிடி கைப்பிடி கை கை
1: கைப்பிடியில இருந்து கைரேகை யாராவது சொன்ன வரலா?
0: என்ன விட
1: கைரேகை
0: இல்ல,
1: நான் கைரேகையை சொல்றேன். கைரேகை வந்து எல்லோருக்கும் சமமா இருப்பது இல்ல
0: தானே?
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்படி துப்புரவா இவ்வளவு கடவுள் இவ்வளவுக்கு பிடிச்ச அதிசயமா படைச்சு
0: வச்சுக்கிட்ட
1: கம்ப்யூட்டர்
0: தான் கைப்பிடி எடுக்கிறீங்க?
1: கைப்பிடியில இருந்து கைரேகை எடுக்கிறேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் ராணி.
1: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா அம்மா.
0: வணக்கம் சகோதரம், நலமா இருக்கீங்களா?
2: நலம், நன்றி.
0: வேலைவெட்டியில் எப்படி போகுது?
2: வேலைவெட்டியில தான் நான் கேட்கறது குறாவு, நிக்கிறது குறாவு.
0: என்னமா
2: நிக்கிறது குறாவு? வெயில் ஒரு பக்கம்.
0: வெயில் உங்களை கொல்லுதா?
2: ஐயோ
0: என்ன, நல்ல வெயில் நல்ல சூப்பரா இருக்கு. நீங்க என்ன?
2: ஆமா
0: பாரதி வெயில் நிகழ்ச்சிக்கு
2: என்ன
0: பாரதி, நீங்க கண்ணால் வர இல்ல, எனக்கு அந்த தொல்லை இல்லாம இருந்தது. கை எடுத்துட்டீங்க, கையில இருந்து
2: கை
0: பக்குவம். அம்மா மார்க்கு வர கை பக்குவம்.
2: அம்மா மார்க்கெல்லாம் எல்லாருக்கும்
0: சீச்சி, அது தாய்க்கு போலதான், தாய் மாதிரியா செய்யுங்கள் கை பக்குவம். பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னா அவ்வளோ பக்குவம். அந்த தந்தை பிள்ளைன்ற ருசிகள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற தாய் கை பக்குவம் செய்து கொடுப்பா. என்ன
2: அப்பாவோட சரியா?
0: வெங்காய புட்டெல்லாம் நீங்க தாயா இருக்கிறபடியா சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களோட பிள்ளைகளுக்கும் கூட சாப்பாடு என்ன, அம்மா பிள்ளைக்கு என்ன சாப்பாடு இருப்போம் வந்து தாய்க்கு தான் தெரியும். என்ன
2: என்ன தனக்கு என்ன
0: மகிழ்ச்சியோட சாப்பிடுவீங்க. நன்றி, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க சந்தோஷம்.
2: நன்றி.
0: அவர் திருமதி பாரதி அவர்கள், பாரதியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம்.
3: வணக்கம் தேவிதம்மா.
0: வணக்கம் தேவி, தனராஜி நலமா இருக்கீங்களா தேவி?
3: நான் நலமா இருக்கிறேன், நீங்க?
0: நானும் நல்ல சூப்பரா இருக்கிறேன்.
3: அதே மாதிரி இருங்க.
0: அதே மாதிரி இருக்கிறேன். ஓகே,
3: சூப்பரா இருக்கணும். அதனால நான் பின்னுக்கு கை ரேகையில கை நாட்டேன்னு சொல்லி பாக்குறேன்.
0: முன்னுக்கு என்ன நடக்குறீங்க?
3: பாரதியக்கா
0: ஒலிபரப்பாக மங்கள் அபிமான தமிழ் மொழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனியில.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
2: நேரம் சரியாக 5:25 மைக்ராட்சத்தில் 4:25 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
2: வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கிறீங்களா?
3: நன்றி
2: கமலமணி. வடிவா சாப்பிட்டீங்களா? மத்தியானம் சாப்பிடியா சமைச்சீங்களா?
3: வடிவா
2: சாப்பிட்டீங்க, கெட்டி காரி. நாங்களும் வடிவா சாப்பிட்டு இருக்கிறோம் உங்கள அன்போட. ஆசைப்படுறீங்க, உங்கள் ஆசை நிராசை ஆகாமல். அடிபடியா சண்டையா?
3: என்ன
2: செய்ய போது
3: பெரிய
2: கரைச்சல்ல? அப்ப நீங்க என்ன விட கண்டுபிடிச்சீங்க?
3: நான் கை கூலி சொல்லணும் பின்னுக்கு கையெடுத்து. கை கூலி
2: கையெடுத்து போட்டு கையெடுத்து கும்பிடுறீங்களா?
3: நன்றி
2: வாழ்த்துகள். தாய் பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்க தாய் தந்த ருசியை பார்க்காத பிள்ளை சொல்லணும். நல்லா சமைச்சிருக்கிற பிள்ளையுண்டு உப்பும் காணாது புளியும் காணாது, என்னத்த சமைச்சேன்னா அது பாவங்கள், அது உள்ளம் எல்லாம் இடிஞ்சு போயிடும். பாவங்கள் அது தாய் பெற்று இவ்வளவு கஷ்டம் போயிட்டு சமைச்சு கொடுத்து பிறகு உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்து மனுஷன் கூட உருக்க மாட்டான். பயம் இல்ல பக்குவம் வாழ்க்கையில நீங்க பக்குவம், உங்க அப்பா என்ன மாதிரி சமயம் என்ன மாதிரி செய்யறோ அதை பார்த்தா பிள்ளைகள் வளர்றதாம். நீங்க ரெண்டு பேரும் கடவுள் மனைவியும் சண்டை பிடிச்சிருந்தா அந்த பிள்ளையும் கல்யாணம் கட்டி போகிற இடத்துல சண்டை தான் பிடிக்கும். அப்ப இந்த சாசாத்தி வாடியம்மான்னு சொல்லி கதைச்சா தான் அப்படி அப்பா வாரடா.
3: நாங்களும் ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த மகனுக்கும் சொல்றது, இந்த அப்பா எப்படி குடும்பம் நடத்தினாரோ அதே மாதிரி நீ நடத்த வேணும்.
2: சொல்லி கொடுக்குறீங்க இல்ல, சொல்லி கொடுக்காம தன் பால்ல மனசுக்கு வர வேணும்.
3: நன்றி
2: கமலமணி. அவர் கமலமணியை தொடர்ந்து வானில் வந்திருக்கோம். அடுத்த அன்புரோ வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம் மங்கள அன்பு சகோதரம், நலமா இருக்கீங்களா சகோதரம்? என்ன சித்ரா, உங்களை காண கிடைக்குது இல்ல சித்ரா,
4: கோயிலுக்கு
2: போறீங்களா? அப்ப இன்னைக்கு ஆட்டம் க்ளோஸ். கோழி வளர்க்க இல்ல, முட்டி எடுத்து குடிச்சிருவாங்க. அப்ப சித்ரா என்ன கண்டுபிடிச்சீங்க கட்டிக்கார சொல்லுங்க பாப்போம்.
4: நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
2: நாங்க சூப்பரா இருக்கிறோம் சித்ரா.
4: சரி, சூப்பரா இருக்கணும்.
2: நானும் உங்க வீட்டுல எவ்வளவு வைக்கல நிக்குது?
4: ஒரு
2: பெண் செத்து போய் அவ்வளவு வேதனைய தாங்கி தானே?
4: அதுதானே
2: பாவங்கள்.
4: என்ன
2: அண்ணி கட்டிக்காரி
4: நீங்க
2: போகாதீங்க, நீங்க போக
4: கூடாது,
2: நீங்க போகாது. அப்ப நீங்க விடிய சொல்லுங்க வீட்டுக்காரிய. நான் இவ்வளவு உஷாரா இருந்திருக்கிறேன்.
4: நானும் கைப்பாக்குவோம் தான் சொல்றேன்.
2: கையில் இருந்து கைப்பாக்குவோம். பாரதிய காடு போறீங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி சித்ரா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நோர்வேயிலிருந்து சித்ராவை தொடர்ந்து அடுத்த சகோதரி இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
5: வணக்கம் ராஜா.
2: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
5: நாங்களும் நல்லமா இருக்கிறோம்.
2: வடிவா சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடு?
5: இல்ல, நான் வந்துட்டேன்.
2: வரைக்கும் கவலையா இருக்கு இல்லையா சியாமலா?
5: சாப்பாடு
2: ராமதான்
5: விட்டுட்டீங்க.
2: நன்றி வாழ்த்துகள் சகோதரம், உங்களுடைய வரவுக்கு நன்றிகள்.
6: நன்றி ராஜா.
2: அவர் சகோதரி ஷியாமலா. ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் பதனி. நலமா இருக்கிறீங்களா?
7: நலமாக இருக்கிறோம். நீங்க
2: என்ன சாப்பிடுறீங்க மத்தியானம்?
7: மத்தியானம் சோறு தானே, வேற என்ன சாப்பாடு? தேசிய உணவு.
2: அவ்வளவுதான். நல்லா உஷாரா இருக்கிறீங்க, அதான் கேட்டா.
7: சோறு சாப்பிட்டா கொஞ்சம் உஷாரு தான்.
2: அதாவது சிரிப்பும் அப்படி உஷாரா அந்த மாதிரி இருக்கு.
7: என்ன
2: செய்யறது? நான் உங்களை கிட்ட வந்து சந்திக்க
7: சொல்றேன்.
2: பெருமானையும் பிரார்த்தித்து கொண்டு.
7: நன்றி நன்றி. அப்படியே நீங்களும் உசாராக இந்த நேரம் கதைச்சு சிரிச்சு கொண்டு சந்தோஷமா இருக்கணும். நாங்களும் இறைவனை கேட்கின்றோம். இந்த என்ன பிரச்சனை? இந்த வருத்த துன்பம் இல்லாம, இந்த பணம் அது பெருசு இல்ல, இந்த வருத்த துன்பங்கள் இல்லாம இருக்கணும்.
2: அது உங்களுக்கு பலன் அதண்டா பலன் நடக்க முடியல, அது யாரும் மாற்றியலாது. அது மாத்திரத்துக்கு கடவுள் திரு தலைவையில் உங்களுக்கு எழுதியிருக்கணும். வந்த துன்பம் எது வென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, இதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி உண்டு. இதை நான் சொல்லல, கண்ணதாசன் குட்டி
7: சொல்றேன்.
2: அவருக்கு என்னென்ன இதெல்லாம் தெரியும். இதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையும் அமைதி உண்டா?
7: அவர் கொஞ்சம் அனுபவப்பட்டவர் தானே. அனுபவங்கள் எல்லா இதுகளும் அவற்றை அனுபவங்களால வருகிற வரிகள் தானே. அந்த அனுபவங்களை கொண்டுதான் வரிகளை படிக்கிறேன்.
2: அப்ப என்ன கண்டுபிடிச்சீங்க? கூட
7: நான் சொல்றேன்
2: சொல்லுங்க.
7: உங்களோட இதன்படியே கை சரியான அப்படி என்று நினைக்கிறேன்.
2: நினைக்கிறீங்க?
7: ஆமாம். அப்ப கையில இருந்து ராசிதான், நல்ல ராசிதான், கை ராசிதான்.
2: கை ராசி
7: உன் ராசிதான்.
2: அப்ப கை ராசி என்னம்மா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குமா கை ராசி?
7: கை வந்து எல்லாத்த கையும் ஒன்று மாதிரி இல்லைத்தானே. இப்போ வேறும்போது இந்த குத்து உலகம் கொடுக்கறதுக்கும் தாலி கேட்டு கொடுக்கவும் எல்லாரையும்
2: கூப்பிடலாம்.
7: மரங்களை நடவோ, கண்டுகளை நடவோ, உண்டா உண்ட கையால நடு வந்துட்டு தானே சொல்லுவார்கள்.
2: அப்ப பெண்களுக்கு அதோட பாக்கியம்
7: அதுதான்.
2: நட்டு இருக்கீங்களா மரங்கள் எல்லாம்?
7: பூக்கொண்டுகள் வைத்தால் மாம் என்ன இந்த விதிகளை நட்டா கொண்டா அது சில கைகளுக்கு வரும், அது சில கைகளுக்கு வரும்.
2: ஓகே. பொண்ணும் பிள்ளையும் பூமி, அந்த மாதிரி பூமி. நன்றி.
7: ராசியா இருக்கும்.
2: நன்றி அம்மா, நன்றி.
7: ஓகே, நன்றி அண்ணா, நன்றி.
2: வணக்கம் சகோதரி திருமதி கைராசிக்காரி. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் மீனா மகேஸ்வரன். நலமா இருக்கீங்களா?
8: அவர் நித்திர கொள்ள மாட்டார்.
2: அவர் நித்திர கொள்ள
8: மாட்டார். எல்லாருக்கும் வரம் கொடுக்கணும். நித்திர கொண்டாண்ட மாதிரி
2: அதுதானே
8: அண்ணா. நான் கையில இருந்து கை நாட்டு யாரும் சொன்னவியா?
2: கைலாசா இப்ப உங்களோட கட்டிக்கார
8: கை நாட்டு. கை நான் பைக்கில் அந்த கை நாட்டு பைப்பு
2: தெரியாத கை நாட்டு ஒருத்தரும் சொல்லு. நீங்க தான் சொல்றீங்க. அவர்களை தொடர்ந்து சசி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சசி அம்மா.
9: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க சசி அம்மா?
9: நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நோர்வேல வெயில வைக்கையா?
9: வெயில்
2: வெயிலா சசி அம்மா?
9: ஓ, அதே 30
2: 30. இப்ப எங்கட சின்னமா என்ன செய்யறா?
9: சின்னமா மாமனோட இருக்கிறா.
2: மாமன் வந்துட்டு சரியா ஆள்தான் ஆள். ஓகே. அப்போ உத்தரவுத்தோட்ட போய் பெரிய பழக்கமெல்லாம் பிடிக்கிறா.
10: அட்டகாசம்
2: அட்டகாசம் உங்களை மாதிரி. அப்ப சொல்லுங்க சசியம்மா.
10: எனக்கு இருக்க அந்த பின் கேள்விய சொல்லுங்க.
2: பின் கேள்விய சொல்லுடா சசியம்மா. எங்கட ஐயா அப்படி இருக்கிறார்.
10: ஐயா நலமாக பிரான்ஸ் இருக்கிறார்.
2: அட கடவுளே, இது என்ன பாக்கியம். நானும் வேறு உங்களோட இழுவாட்டில் வந்துட்டேன்.
10: நாளை
2: பொறுங்க பொறுங்க. இதனை பாடலிலிருந்து கண்டுபிடித்து பின்னுக்கு அம்மா கேட்குறா. உலகத்தில் உள்ள அனைவரிடமும் சமமாக இல்லாது ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதை விடையாக பெறலாம்.
10: எல்லாரும் சின்ன விடையலும் வரும்.
2: எல்லாரும் சின்ன விடையும் வரும்.
10: வரும். நான் வேற ஏதோ யோசிச்சேன்னா அந்த விடைக்கு
2: இது சாத்திய உரிமை.
10: என்னம்மா? கைப்பக்குவம் அண்டே போடுங்க.
2: கைப்பக்குவம், கையில இருந்து கைப்பக்குவம். பக்குவம். நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் தேவன்.
11: வணக்கம் ராஜன், அன்பு மாலை வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நல்லா சூப்பராக இருக்கிறோம் தேவன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
11: நல்லா சிறப்பாக நிகழ்ச்சி போகுது. இந்த கடையில் இப்போ போகுது. நானும் சந்தோஷமாக இருக்கேன். நீங்க வந்து அந்த மாதிரி சூரியவான் ஒழிக்க நல்ல காலநிலை 24 பாகை.
2: கையிருப்புன்னு
11: சொல்றாங்க.
2: கையிருப்பு ஒரு நாட்டுல ஒரு மாதிரி.
11: கையிலிருந்து கையிருப்பு.
2: கையிலிருந்து கையிருப்பு. நன்றி மிஸ்டர் தேவன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றி.
11: உங்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி போகுது. உங்க நீங்க நல்ல கொண்டு போனிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம்.
2: நன்றி சகோதரம். அவர் தேவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தேவனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
12: வணக்கம்.
2: வணக்கம் பதனா. நலமா இருக்கீங்களா பதனா?
12: நலமா இருக்கோம். நீங்கள்?
2: தயாளன் எப்படி இருக்கிறார்?
12: சுகமா இருக்கிறாரா?
2: ஓகே. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
12: நானும் சோமா இருக்கிறேன்.
2: நல்ல சோமா இருக்கிறீங்களா? சமையல் எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இரவு செய்வீங்களா? விக்கையா இருக்கிறதா அடுப்படிக்கு போய் நீ கேக்க?
12: இப்ப பின்னேறிக்கு
2: என்ன மாதிரியும் தெரியல. கையெழுத்து எங்கட ராதா சொன்னவா? ஓலினிசுவால இருக்கிற ராதா. கிருஷ்ணட்ட வைப் இல்ல.
12: கைதானே
2: முன் எழுத்து, முதல் எழுத்து பிள்ளை வேற. அதையே நீங்க தூக்கி கொண்டு வந்து எழுத்தை கொண்டு வரீங்க. முன்பாதி எழுத்து மாறக்கூடாதுன்னு சொல்லுங்க. அது கை எழுத்து.
12: கைதட்டுதல்
2: கை செலவு.
12: ஒருவர்
2: நல்ல பிளத்தாடிப்பாரு, குற்றத்துக்கு அவனு தானம் தட்டுறது. ஒரு மன விசுவாசத்தோட செய்கிறீர்கள். ஒரு
12: வேலை
2: அப்படி எங்கடைய ஆக்கள் ரசனை இல்லாதவர்கள் தெரியுது. ரசனை இருந்தா தன்னை அறியாமலே கை துவங்கிடும். அவனை வாழ்த்த ஓணமெண்டு. ஓகே வதனா, உங்களோட உரையாடி இருக்கிறேன். மிக மகிழ்ச்சி. நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
13: வணக்கம்.
2: வணக்கம் பிலோமினா. எப்படி இருக்கிறீங்க பிலோமினா? உற்சாகமாக இருக்க சொல்லுங்க.
3: நாங்க
2: நல்லா இருக்கணும் உங்க அன்பு விட.
3: ஓகே ராஜண்ணா, நான் வந்து எல்லாரும் அன்றைக்கு ரெண்டு விட சொன்னேன் தான், தும்பிக்கையும் சொன்னேன் சரி, இப்ப எல்லாரும் கை சொல்லி நான் கையில கையும் சொன்னேன் சரி பாப்பா கைய சொல்லி
2: பாட்டுல வருது கை வண்ணம்
3: அப்படியே போடுவோம் பாப்பம் பார உடைய பாப்பமே.
2: நன்றி பிலோமனா பேத்தி உச்சாம இருங்க. நன்றி தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வாட்ஸ்அப். நலமா இருக்கிறீங்களா சௌரம்?
13: நலமாக இருக்கிறேன் நன்றி. நீங்களும் அப்படியே நலமா இருக்க வேண்டிக் கொண்டு.
2: எங்க போய் நீங்க ரெண்டு முழுக்க?
13: இன்னைக்கு முழுக்க ஒரு இடம் போயில, வீட்டுலான் இருந்தேன்.
2: உண்மையாவா? அப்ப ரேடியோல கதை கதை கேள்வி வந்து
13: நான் பாட்டு கேட்குற நேரம் லேட்டாக போச்சு. அரைக்கன் வச்சப்பில் யாரோ லைனில் நின்றுருக்கினா அவள் விட்டுட்டு கேட்டு கொண்டிருந்தேன்.
2: ஓகே, நம்படியாக சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
13: ஓ மத்தியானம் வடிவா, நேற்று தங்கச்சின்ற கனவைத்த துவசம் அங்கே
2: சாப்பிட்டேன்னா
13: அவள் கண்டி தந்து விட்டவா. அப்போ இன்றைக்கு ஒரு குளியல் நல்லா இருக்கு.
2: குளியலான்னு சாப்பிட்டீங்க? உள்ளே இப்போ பச்சை பறிச்ச மிளகாயோடு சேர்த்து பாயசம் எல்லாம் கொண்டு வந்தீங்களா?
13: பாயாசம் சக்கரை பொங்கல் வாடகை எல்லாம் தந்து விட்டோம்.
2: எல்லாம் தந்து விட்டோம். அவங்க கூட உடன்பிறப்பு? ஓகே. எத்தனை உடன்பிறப்பு உங்களுக்கு இருக்கு?
13: நாங்கள் இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரும்
2: பெண் சகோதரம் உங்களுக்கு எத்தனை இருக்கு?
13: பெண் நாலு, என்ன நாலு பேர் இருக்கிறோம் நாங்கள்.
2: நீங்க உங்களை விட மூன்று.
13: என்ன விட மூன்று பேர்?
2: ஓகே, நாலு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறீங்க.
13: அஞ்சா இருந்த நாங்கள் இப்ப நாலாக
2: ஒன்று குறைஞ்சிட்டீங்க. ஓகே,
13: அதான் கவலை. நானும் ராஜானா கையில் எழுத்து கை கலப்பு
2: கை விரலில் பிறந்தது தாளம். அந்த கையிலிருந்து
13: கை கலப்பு.
2: கை கலப்பு என்ன? ஒவ்வொருத்தரும் கை கலப்பு மாறி மாறி செய்வாங்களா? உடல் நாட்டில் எவ்வளவு உள்ள விளையாடுது போட்டி போட்டு
13: நடக்குது? வேற
2: எங்கயோ
13: எல்லாம்
2: வாழ்த்துகள். அவங்க கஷ்டப்பட்டு அடிக்க வெல்லுவாங்களா?
13: அதுதான்
2: முள்ள இந்து மதம் என்ன சொன்னதா அவரவர் வந்தது, அவரவர் கடமைகளை வகுத்து தந்தது. ஆசை வந்து வேதியனை ஆட்டி வைத்தது, தெரியுமா? அந்த ஆசை வந்து வேதியனை ஆட்டி வைத்தது, அல்லியிடம் நெருப்பை மூட்டி வைத்தது. இவன் போய் சொல்லியம்மா தண்ணி அடிக்கிறதுக்கு போய் ஆக்களிட இந்த மனசித்து போனாடு காசு சேர்க்கிறது. அவருக்கு ஒரு நாள் அதை வச்சு நெடுக்கும் வேடிக்கை சொல்லி சொல்லி காசு சேர்த்து தண்ணி அடிக்கிறவர். ஒரு நாள் அந்த அன்பு மனசியே செத்து போச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த புத்த ஞானம் வந்த பிறகுதான் போய் பாடுறேன். எப்படி டெண்டு போர்வையில் வச்சு ஒருத்தர் நல்லவனாகவும் ஒருத்தர் கெட்டவனாகவும் தான் செய்த துன்பங்கள் எல்லாத்தையும் அவர் அட்டகாசமான துன்பங்களை செய்தவர் காட்டி அந்த பாடல் எழுதியிருக்கிறார். அத்தம் உள்ள இந்து மதம் வாலிக்குட்டி எழுதினவர்.
13: என்ன சொன்னார்?
2: கண்ணதாசன் புத்தகங்களும் விற்பதற்கு வாலியினுடைய பாடலும் ஒரு உந்து சக்தியாக அமைந்தது. நன்றி சகோதரன் புஷ்பதி, இணைந்து கொண்டு சிறப்பித்த வாழ்த்துகள்.
13: நன்றி, வணக்கம்.
2: அவர் சகோதரி புஷ்பதி, புஷ்பதி அம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம்.
14: வணக்கம் ராஜா, நான் ஜெயந்திமாலா சதாசிவம்.
2: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீங்களா? எப்படி உடல் நலம் எல்லாம்? கத்தியால குத்தி எரிஞ்சிட்டாங்க. இந்த செய்தியை கேட்டவுடன் நான் பட்ட பாடு உனக்கு தெரியுமா?
14: நன்றி,
2: வாழ்த்துகள்.
14: நன்றி,
2: வணக்கம் ஜெயந்திமாலா. அவர் சகோதரி ஜெயந்திமாலா, ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம்.
14: வணக்கம்.
2: என்ன
14: மகளோட தான் போனேன்.
2: என்னமா கைத்தொழில்? கையிலிருந்து கைத்தொழில். ஏன் இந்த கைத்தொழில் எடுத்தீங்க?
14: கைத்தொழில் ஒவ்வொரு வகையிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கு தானே.
2: ஒருத்தர் சுலகளை இழைப்பார், ஒருத்தர் நீத்துப்பட்டி இழைப்பார், ஒருத்தர் வெங்காய
14: குழு, வேற வேற துளை, வேற வேற தொழில்கள் இருக்கு தானே.
2: கெட்டிக்காரி வாழ்த்துக்கள்.
14: நன்றி.
2: அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் வந்து நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம்.

0: நேரம் சரியாக 5:51, ஐக்கியராஜ்யத்தில் 4:51. இன்னும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறுவதற்கு இன்னும் 9 துளிகள் இருக்கின்றது. இணைத்துக் கொண்டு சிறப்பிட்ட அன்புறவுகள், வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: முளைக்கீரை வாங்கினீங்களா?
2: இன்றைக்கு முளைக்கீரை வாங்கல, வேற ஒரு கீரை வாங்கிட்டு வந்தாரு மகன். அப்ப அது பருப்புக்குள்ள போட்டு
1: சமைச்சேன்.
2: இருக்கு இப்ப மார்க்கெட்லயும் இருக்கு அண்ணா.
1: எந்த மார்க்கெட்ல?
2: இந்த எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்லயும்.
1: என்ன விலை கிலோ?
2: அது 10 ரூபா ஒரு கட்டு.
1: ஒரு கட்டுன்னா ஒரு கிலோ அரை கிலோ?
2: ஒரு கிலோ வரமாட்டேன். தண்டு எல்லாம் கொஞ்சம் பெருசுதான், அப்படித்தான் வரும். இப்ப லாச்சப்பல் கடையில தமிழ் கடையில விக்கிற மாதிரி தான் ஒரு கட்டு. அப்படியே
1: ஒரு கட்டு அது வேரோட இருக்குமா?
2: வேர் இல்ல, வேர் இல்லாம தான் இருக்குது. ஆனா தண்டு எல்லாம் சரியான முத்தலா இருக்கு. இல்ல மட்டும்தான் எடுத்து சமைக்கலாம். நச்சிரகம், மிளகு, தேங்காய், முள்ளியும் இடிச்சும் போடலாம். நச்சிரகம் எல்லாம் சேர்த்து போடலாம்.
1: சிலர் பாலும் விடுவார்கள்.
2: பால் விடத்தல என்ன வேணும்?
1: இல்ல தேங்காய் விட்டா நீங்கள் தேங்காய் நேச்சுரல் பால் விட
2: தேவையில்லையா?
1: பெருஞ்சீரகத்தையும் மிளகையும் போட்டு அரைச்சி போட்டுமா? இறக்கிக்கு போட்டுட்டு பிறகு வெங்காயம் அதுல தாளிச்சு போட்டு பிறகு நல்லபடியா பிறச்சு போட்டு தீச்சுக்கு அப்படியே சாரண பிறகு விட்டுட்டு அப்படியே சாப்பிட வேணும்.
2: சோறு
1: சாப்பிடலாம்.
2: உடம்பு வெயிலாம தான் இருக்கும். அப்ப நடந்து நடந்து போயிட்டு
1: வருவேன். நடந்து சொல்லி போ இந்த பாலிக்கு
2: ஒவ்வொரு வித்தியாசமான சத்தங்கள் வரும். சொல்லி
1: பாக்குறேன். கைதட்டல் சொல்லி இருக்கு.
2: உங்களை
1: பார்த்தா எல்லாரும் கட்டிக்காரம். அதான் சொன்னவா
2: கைதட்டல்?
1: கை வண்ணம், பால் வண்ணம், கை வண்ணம், மலர் வண்ணம், விழி வண்ணம், கைதட்டு.
2: கைதட்டல் கைரைகை, கையில இருந்து கைரைகை, அதுவும் பெறும். கைரைகையும் பெறும், கை விரல்களும் பெறும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே. மட்டமே இல்ல
1: தானே. ஓடுதா? பஸ்
2: ஓடுது.
1: உங்களை விட்டியா? போலீஸ் வாலியா?
2: நிமிடங்கள்ல
1: உங்களோட நின்று நாங்கள் 6 மணிக்கு விடைபெற வேணும். அங்க திருவனுடைய நிகழ்ச்சி.
2: நீங்கள் விளையாட்டு பாப்பீங்களா?
1: என்னமா
2: தங்களை
1: நாட்டுக்கு தங்களுக்காக பிறந்த நாடு, நல்ல நாடு. எல்லாருக்கும் உதவி செய்யற நாடு,
2: நன்றி
1: வாழ்த்துகள் சோதரம்.
2: நன்றி அண்ணா, நன்றி வணக்கம்.
1: அவர் ராதா கனகராஜா அவர்கள் கைதடியில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும்.

0: தொடரும் நிகழ்ச்சிகளோடு திரு அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிப்பார். 9 இரவு பிரதான செய்தி வரை திரு அவர்களின் நிகழ்ச்சி வானலையில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து உங்களிடமிருந்து இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 6 5 4 3 9 4 5 5.
1: மேலதிய தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 0 3 அல்லது 0 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியில் ஷரிமஹால்.
2: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
1: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட் வன்கூவர் கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 0 1 அல்லது 604 902 0 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்

0: ஜனவரி ஜியா பிரதர்ஸ் சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 50 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸர் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தோன்ற எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்த போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டு டிஆர்டி தமிழொலியில் இப்பொழுது முதல் இரவு 9 மணி வரை எனது நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. 6 மணியிலிருந்து 7 மணி வரை எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள், 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடும் நேரம், அதனைத் தொடர்ந்து இரவு பிரதான செய்திகள், உதவுவோமா என்று டிஆர்டி தமிழொலியின் சகல நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இப்பொழுது முதல் எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள் ஒளிபரப்பாகும்.
2: மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனூரில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள் வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வயோன் குற்றூரியே 93120 லாக்குர்னோவ். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். வளமை போல் திரை இசை பாடல்கள் தொடங்குவதற்கு முதலும் இடையிலேயும் சிறு கதை கதை தத்துவ குறிப்புகள் தருவது வளமை. அந்த வகையில் ஒரு சிறு கதை கதை என்று சொல்லுவதை விட ஒரு எங்களோடது வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து நடப்பதைத்தான் அந்த கதைகள் மூலம் நான் சொல்வது. அது நான் ஒருவரையுமே குறிப்பிட்டு நான் இதை பற்றி சொல்வதில்லை. நான் அறிந்ததை மற்றவர்களுக்கு தெரிய வேணும் என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் சொல்வதே தவிர யாரையுமே குத்தி காட்டுவதற்காகவோ அல்லது இதற்காகவோ நான் சொல்வதில்லை. அந்த வகையில் நான் இப்போது சொல்ல வருவது சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஒரு ஒரு இடத்துல வந்து ரெண்டு காளை மாடுகள் வந்து கட்டப்பட்டு இருந்தது. அப்படி கட்டப்பட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து மேலே வந்து ஒரு வௌவால் ஒன்று பறந்து போயிருக்கல. அதுண்டே எச்சம் வந்து ஒரு எருமையின் ஒரு காளை மாட்டின் கண்ணில் வந்து தவறுதலாக விடுபட்டு போய் கண் மேலே விழுந்து விட்டது. அதனாலே அந்த காளை மாடு திடுக்கிட்டு போய் அதற்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் மற்ற மாட்டோட முட்டி மோதிச்சுது. தண்டை கண்ணில் விழுந்ததுக்கு இதுதான் காரணம் என்று நினைச்சோ என்னவோ தெரியாம முட்டி மோதிச்சுது. அப்படி முட்டி மோதின உடனே பக்கத்தில் இருந்த காளைக்கு இன்னும் அதிகம் கோபம் வந்து அது என்ன செய்திச்சுது, அதை விட பலமான வேகத்தோட அந்த முட்டின காளையை திருப்பி மோதிச்சுது. அப்படி மோதுப்பட்டு ரெண்டு பேரும் மோதுப்பட்டு கழுத்தில் வந்த கட்டப்பட்ட கயிறுகள் வந்து இறுக்கப்பட்டு பின்னி பிணைந்து அது வந்து தங்களாலே எதுவுமே செய்ய முடியாத தருவாயில் வந்து இறக்கும் தருவாக்கி போய் அது வந்து மயங்கி விழுந்து விட்டன. இதற்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், யார் காரணம் இப்படித்தான் இந்த அந்த வௌவால் போட்ட எச்சம்தான் இதற்கு எச்சத்தை வந்து தவறுதலாக அந்த காளை மாடு தான் செய்ததுன்னு சொல்லி தவறுதலாக புரிந்து கொண்டமே தான் இந்த நடவடிக்கை இந்த மரணத்துக்கு மரண போராட்டத்துக்கு காரணம். அதே போல தான் எங்களது வாழ்க்கையிலையும் வந்து எங்களுக்கு தெரியாமல் ஒரு மூன்றாவது நபர் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது இருவருக்கு இடையே ஒரு நட்பாக இருக்கலாம், ஒரு குடும்ப உறவுகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், யாரா வேண்டுமாகவும் இருக்கலாம், ஒருவருக்கு இடையிலே ஒன்று சொல்லும் போது அந்த இடத்திலேயே நாங்கள் அதை விட்டு வரணும், அதை நாங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வரும்போது அதனால் வர பாதிப்புகள் வந்து ரொம்ப மோசமான பாதிப்பாக இருக்கும். அதோட வலி வந்து தாங்க ஒரு பொறுத்து கொள்ள முடியாத வலியாக இருக்குமா. அதனால் வந்து அதால் வந்து சொல்லப்படும் பாதிக்கப்படுந்த வௌவால் எப்படி எச்சத்தை போட்டுட்டு பறந்து போயிச்சுதோ அதே மாதிரி தான் அந்த எச்சம் மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்தை வந்து ஒருவரிடம் கொடுக்கும்போது அதனால் வர பாதிப்பு வந்து குடும்ப உறவுகளுக்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஒரு சகோதரங்களாக இருக்கலாம், அதுகளின் உறவுகள் தான் பாதிக்கப்படும். அந்த இந்த கதை வந்து அதைத்தான் கூற வருகிறது என்று சொல்லிக்கொண்டு எனது தெருவில் முதலாவதாக ஒரு பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:17. அடுத்ததாகவும் ஒரு சிறிய ஒரு கதை, இதே மாதிரி ஒரு கதை தான். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு வேடன் வந்து ஒரு பருந்திட்ட வந்து ஒரு இறைச்சியை வந்து கொடுப்பான். உணவு உண்பதற்காக அந்த உணவுக்காக ஒரு வேடன் வந்து இறைச்சியை கொடுப்பான் ஒரு பெரிய கழுகிட்ட. கொடுக்கும்போது அந்த கழுகு என்ன செய்யும், அதை விடுத்து வாயில் வைத்து உண்ண தொடங்கும் போது அந்த வேடன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், சாட்டையால் எடுத்து அந்த கழுகுக்கு அடியடியன்னு அடிப்பான். அப்போ சாட்டையால் அடித்த உடனே அந்த கழுகு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், திருப்பி தாக்குவதற்கு பார்க்கும். திருப்பி தாக்க பார்க்கிக்குள்ள அந்த வேடன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், ஒரு உயிருள்ள எலிய வந்து அந்த கழுகுக்கு முன்னால் கொடுப்பான். அப்போ கழுகுக்கு முன்னால் கொடுக்கும் காட்டும்போது அந்த கழுகு என்ன செய்யும், அந்த டக்கன் உடனே அந்த சாட்டையால் கிடைத்த வலியை விட்டுட்டு அந்த எலியை எடுத்து உண்ண ஆரம்பிக்கும். அப்போ அது வந்து அந்த சாட்டையால் கொடுத்த வலியை மறந்துட்டுது. இதுதான் அந்த பல இடங்கள்லையும் எங்கண்ட மனிதர்களிடையும் இந்த உணர்வு வந்து இருக்குது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த கழுகு பேர்ந்து அந்த சாப்பாடை கொடுத்து சாட்டையால் அடித்த வலியையும் மறந்து அடுத்த தரம் உணவு கொடுக்கும்போது திருப்பி வந்து அந்த வலியை மறந்து சந்தோஷத்தை கொடுப்பது போலதான் பல சிலர் வந்து என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், அன்பை காட்டுவார்கள், அடுத்த தரம் வலியை கொடுப்பார்கள், திருப்பி வந்து அந்த வலியின்ற வேகம் முட்டும்போது திருப்பி வந்து அன்பு என்ற இதில் வந்து அப்படி இன்னொரு உணவு எப்படி கொடுப்படுவதோ அதே மாதிரி தான் அன்பை கொடுப்பார்கள். அது வந்து ஒரு விதமான ஒரு அடி அந்த இதன் அடிமை என்னென்னு சொல்கிறேன்னா, அதுக்காக அந்த உணர்வுக்காக அடிமைப்பட்டு போய்விடுவார்கள். அந்த எவ்வளவு வலியை கொடுத்தாலும் அந்த காட்டுற சிறு அன்புக்காக அடிமைப்பட்டு போய்விடுவார்கள், அடிஷன் ஆகி விடுவார்கள். அதற்கு அதை வந்து ஒரு பலர் வந்து அதை உபயோகிக்கிறார்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி. அந்த சிறிய உணவை கொடுத்துட்டு பெரிய வலியை கொடுக்கறது மாதிரி, இந்த கழுகுக்கு அப்படி ஒரு சிறிய இறைச்சி துண்டை கொடுத்து விட்டுட்டு சாட்டையடி நிறைய கொடுத்தாலும் அந்த வலியை மறந்து அந்த சிறிய உணவுக்காக மயங்கி கிடப்பது போல தான் இன்று பல மனிதர்களும் பல வலிகளை கொடுத்தாலும் அந்த வலிகளை மறந்து அடுத்தது ஒரு சிறு அன்பை கொடுத்து அந்த அன்பை வந்து அன்புக்காக அந்த வலிகளை தாங்கி கொள்ளுற ஒரு நிலைமையை வந்து ஒரு அடிஷன் ஆகி போகிற ஒரு வழக்கம் வந்து இருக்குது. அது அப்படி இருப்பது வந்து நெடுகளும் வந்து அது அப்படி இருப்பது வந்து கூடாது. ஒரு ஒரு கட்டத்திலேயாவது விழித்தல வேணும். அப்பத்தான் அந்த அடிஷன் ஆகாமல் அதுக்கு அடிஷன் ஆகாமல் நாங்கள் இருக்க முடியும் என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு வருவோம்.
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சு உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிலிடம் பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:22. அடுத்ததாக எனது தெருவில் ஒரு பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலையக நேரம் சரியாக 6:27. அடுத்ததாக ஒரு ஆன்மீக தகவல் ஒன்று சொல்லி தரலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் இப்போ ஒவ்வொரு தரம் நாங்கள் வீட்டை விட்டு ஒவ்வொரு விடியத்துக்காக வேலைக்காக போவோம், வேறு அலுவல்களுக்காக போவோம். நிறைய அலுவல்களுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் நாங்கள் எப்பையும் வீட்டு வாசலை விட்டு போகிக்கலாம். எப்பையும் வந்து ஒரு மன நிறைவோட மன சந்தோஷத்தோடு நாங்கள் போகணும் வீட்டை போய்க்கலாம். என்ன சொல்லி சொன்னால், நாங்கள் வீட்டை விட்டு போயிட்டு நாங்கள் திரும்பி வரும் வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த வித ஒரு கெடுதலும் நேரக்கூடாது. நாங்கள் சுகமாக போயிட்டு சுகமாக வீடு வந்து சேர வேணும். அப்படி நாங்கள் வந்து சேருவது அவசரப்பட்டு நாங்கள் எங்கள் மன உளைச்சல்கள் அப்படியான நிலையில் அப்படி எல்லோருக்கும் பலவிதமான மன உளைச்சல்கள் இதுகள் இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டை விட்டு போகும்போது எப்பையும் வந்து ஒரு பாத்திரம் நிறைய ஒரு தண்ணியை நாங்கள் பார்த்து விட்டு செல்லும் போது அந்த விஷயங்களும் நாங்கள் செய்கிற விஷயங்களும் வந்து சுபமாக முடியும். அதே நேரத்தில் வந்து நாங்களும் வந்து ஒரு கரைச்சல் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக நாங்கள் வீட்டை வந்து திரும்பி வரலாம். உதாரணமாக நாங்கள் போயிருக்கிற ஒரு சாமி படத்தை நாங்கள் ஒருக்க பார்த்து ஒரு விபூதியை பூசுறதோ அல்லது நாங்கள் கிறிஸ்தவர்கள் இப்போ இந்துக்கள்னா நாங்கள் அப்படி செய்வோம். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்கள் உங்களுடைய சாமி இடத்துல பார்க்கும்போது ஒரு நீர் நிறைந்த பாத்திரம் எப்பையும் சாமி தட்டில் வந்து பூஜை அறையில் இருக்கணும். அப்போ அந்த தண்ணியாவது நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் போகும்போது அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுபமாக அந்த எங்கள்ட காரியங்கள் வந்து எப்பையும் முடியும். வீட்டை விட்டு நாங்கள் போய் கதவை போகும்போது ஒரு நாங்கள் சாமி படத்தை பார்த்து ஒரு விபூதியை பூசியோ அல்லது கிறிஸ்தவ இந்த தங்களுடைய அந்த மாதாவையோ இயேசுவையோ அவையருக்க பார்த்துட்டு அந்த ஒரு தண்ணி நிறைந்த பாத்திரத்தை பார்த்துட்டு போகிறதும், அடுத்தது வந்து நாங்கள் கதவை பூட்டும் போதும் அந்த மனதுக்கு ஒரு அந்த ஏதாவது டென்ஷனில் நாங்கள் ஒரு அமங்கலமான வார்த்தைகளை மனதில் நினைக்கவும் கூடாது. நினைக்காமல் வடிவாக நாங்கள் போயிட்டு வடிவாக திரும்ப மீண்டும் பெறவணும்னு நல்ல நினைவுகளோடையே நாங்கள் எப்போவும் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். எங்கன நினைப்பு தான் எங்களை வந்து எங்கன நினைவே தான் எங்களை சுட்டி சூழ்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எங்களை காப்பாற்றுமென்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்துக்கு போய்விட்டு வருவோம்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.

தமிழொலி டி ஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். கலியல நேரம் சரியாக 6:36. அடுத்ததாகவும் ஒரு ஆன்மீக குறிப்பன், இது ஆன்மீக குறிப்பன்னு சொல்வதற்கில்லை, எங்களது உடல் நலத்துக்கேற்ற ஒரு சிறு தகவல். அதிகமாக நாங்கள் கேள்விப்படுவது எப்படி என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் குளிக்க போகும்போது பலர் வந்து மாரடைப்பால் இறந்து போவதற்கு சாத்தியக்கூறுகள் கணப்பேரிடம் காணக்கூடியதாக இருக்குது. நிறைய மாரடைப்பு வந்து இறப்பவர்கள் கூடுதலாக குளிக்க போகும்போது குளியலறையில் மரணம் அடைந்ததாக அதற்கு காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், அந்த நான் சொல்லவில்லை, இது அந்த வைத்தியர்களின் ஆய்வின் மூலம் சொல்லப்படுகிறது. என்னென்று சொல்லி சொன்னால், பலர் வந்து என்ன செய்வதாம் என்னென்று சொல்லி சொன்னால், குளிக்க போகும்போது அந்த தண்ணீரை வந்து உடனடியாகவே தலைக்கு தண்ணியை விடுவார்களாம். தலையிலேயே சவர போய் நாங்கள் தலையை கொடுக்கும்போது அந்த சூடு, அந்த அதுன்ற அந்த வெப்பம் வந்து டக்கண்டு வந்து இறங்குமா, அவங்க உடம்புல இருந்து டக்கன்னு தலையில் இருக்கிற சூடு வந்து அப்படியே உடம்புல இறங்கினோன்னு அந்த இருதயத்தை வந்து இறுக்கி பிடிக்குமா. அப்படி இறுக்கி பிடிக்கல தான் இந்த மாரடைப்புகள் வந்து கூடுதலாக வர்றதுக்கு காரணம். அதுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்பையும் நாங்கள் குளிக்க போகும்போது எல்லோரும் அவதானமாக இருக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் முதல் வந்து எங்கிட்ட காலைத்தான் வந்து காலுக்குத்தான் அந்த தண்ணீரை முட்டிக்கு கீழே, அந்த கால் முட்டிக்கு கீழே முதல் வந்து அந்த தண்ணீர அந்த தண்ணீர அந்த சூடோ குளிரோ அந்த கணக்கான பக்குவத்துக்கு நாங்கள் அது எடுத்து வைப்பது தானே. நாங்கள் எங்கெண்ட குளிக்கும் போது அதுக்குரிய சூட்டின் அளவை நாங்கள் கணக்காக நாங்கள் தயாரித்து எடுக்கும்போது அதை வந்து எங்கெண்ட கால் முட்டிக்கு கீழே முதல் காலைத்தான கழுவ வேணுமா. அப்போ அந்த காலை நாங்கள் அப்படி கழுவே காலை ஊட்டினா வந்து அந்த வெப்பம் வந்து கீழே இருந்து எங்கெண்ட உடம்பில் இருந்து கீழ் பக்கத்தில் இருந்து மேல் நோக்கி காது வழியாக வந்து வெளியேறி விடுமா அவங்க அந்த வெப்பம். நாங்கள் தலையில் ஊற்றும் போது அது டக்குன்னு எங்கெண்ட ஹார்ட்டைத்தான் பாதிக்கும், இருதயத்தைத்தான் எங்களுக்கு பாதிக்கும். ஆனால் காலில் இருந்து நாங்கள் காலில் தண்ணியை ஊற்றி அந்த உடம்பை நாங்கள் சமநிலைப்படுத்தும் போது அதுகின்ற வெப்பம் வந்து மேலே போய் காது வழியாக வெப்பம் போய்விடும். அப்போ வந்து எங்கெண்ட உடம்பு நிலை வந்து சமநிலைப்படும், அந்த மாரடைப்பு வந்து எங்களுக்கு வாரது வந்து குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த அதிகால பொழுதுல வந்து இந்த மாரடைப்பு வாரது வந்து என்ன செய்வதுன்னு சொல்லி சொன்னா, அதிகமான மாரடைப்பு வந்து 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில தானாம் வருகுதாம். அதுக்கு காரணம் என்ன, சில காரணம் சொல்லப்படுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னா, சிலர் வந்து படுக்கையில் அந்த ஏதாவது எங்களுக்கு அந்த காலக்கடன் ஏதாவது அந்த ஏதாவது பாத்ரூமுக்கு போக வேண்டி வருகுது அப்படி அந்த உணர்வு வந்த உடனே என்ன செய்யறது, தூக்கத்திலேருந்து விழித்து உடனடியாக அந்த டக்கண்டே எழும்புறது, எழும்பி சடுதியாக எழும்பி நாங்கள் பாத்ரூமுக்கு போகும் போது எங்கெண்ட உடம்பு வந்து சமநிலைப்படுத்தாதாம். அது வந்து உடனடியாக அந்த மூளைக்கு போகிற ரத்தத்தை வந்து அதிவேகமாக அதிகரித்து எங்கெண்ட அந்த ரத்தத்தை அதிகம் அந்த துடிக்க வைத்து உடம்பை வந்து துடிக்க வைத்து எங்கட ஹார்ட் இருதயத்தை வந்து பலவீனமாக்கி விடுமாம். நாங்கள் இப்பையும் அந்த நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து நாங்கள் ஒரு வெளியே எழும்பி போக வேணுமென்னு சொன்னால், முதல் எழும்பி வந்து நாங்கள் கட்டில் வந்து இருக்கணுமாம். ஒரிந்து 1 நிமிஷம் எங்களை நிதானப்படுத்தி சமமாக நல்லா மூச்சு விட்டு அதற்கப்புறம் தான் நாங்கள் எழும்பி போகணுமாம். எழும்பி அந்த நித்திர கண்ணை விழித்த உடனே திடீரெண்டு திட்டுக்கிட்டு அப்படியே திடும்பிடுமன்னு சொல்லி நாங்கள் எழும்பி போனால் அது வந்து எங்கட மூளையும் ஹார்டையும் தான் எங்களுக்கு பாதிக்குமாமன்னு சொல்லி நான் கூறவில்லை, ஆய்வுகள் கூறுதுன்னு சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் ஒரு பாடலை கேட்போம்.

0: டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். அடுத்ததாக ஒரு இது வந்து பெண்களுக்கான குறிப்பு தான். என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து கையிலே வந்து வளையல் வந்து அணிந்திருப்போம். அது நாகரிகத்துக்காக அணிந்திருப்பது ஒரு பக்கம், சம்பிரதாயத்துக்காக அணிந்திருப்பது ஒரு பக்கம். ஒரு கால ஒரு முன்பு வந்து எங்கள் அம்மாவியல்ன்ற காலத்தில் வந்து வளையல்கள் அணிவது வந்து அவர்கள் வந்து சம்பிரதாயத்துக்குத்தாகத்தான் அணிந்திருந்தார்கள். நாங்கள் வந்து இடைப்பட்ட காலப்பகுதியில் நாகரிகத்துக்காகவும் அழகுக்காகவும் நாங்கள் அணிய வழிக்கிட்டோம். சில இடைப்பட்ட காலத்து இப்போ எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் வந்து வளையல் அணிவது வந்து ஒரு ஒரு ஒரு குணம் வந்தால் அணிவார்கள், ஒரு குணம் வந்தால் அவர்கள் அதை வந்து ஒரு அநாகரிகமாக ஒரு நாட்டுப்புற பட்டிக்காடாக கூடி நினைப்பவர்களும் உண்டு. ஏன் எங்கண்ட ஜெனரேஷனின் எங்கண்ட தலைமுறையே அப்படி பொட்டு வைப்பது, வளையல்கள் அணிவதெல்லாம் ஒரு பட்டிக்க மேலத்திய நாடுகளுக்கு வந்துமே இன்னும் அந்த பட்டிக்காட்டு மாதிரி வாலியினம் என்று சொல்லி ஒருவரை பார்த்து ஒருவர் நெளிப்பது கூடி இன்றும் எங்களுடைய பெண்கள் மத்தியில் இருக்குது. ஆண்கள் சொல்வதை விட பெண்களே பெண்களுக்கு சொல்வது தான் அதிகம், என்ன நாட்டுப்புறமாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் அப்படி என்று நாங்கள் சொல்லக்கூடாது. அந்த வளையல்கள் மெட்டி அணிவது கூடி அந்த மெட்டி வந்து அந்த நேராக அந்த பெருவிரலுக்கு பக்கத்து விரல் உள்ள நரம்பு வந்து நேராக வந்து எங்களுக்கு கற்ப பைக்கு வந்து அந்த நேராக இருப்பதனால் வந்து அதை வந்து கற்ப பை நரம்புகளை வந்து பலப்படுத்துவதுன்னு சொல்லி ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு ஒரு காரணம் என்று காரணம் இருக்கிறபடியால் தான் அந்த ஒவ்வொரு நகையையும் முன்னோர்கள் வந்து இதண்டார்கள். நான் இன்றைக்கு வந்து இந்த வளையல் அணிந்தால் வந்து அந்த வளையலை வந்து சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விரும்புவார்கள். இப்போ சிலர் வந்து ஒரு வளையலை மட்டும்தானாம் அணிய விரும்பினாம், அந்த கையில் ஒற்றை காப்பு மட்டும் போட விரும்புவார்களாம். அப்படி அந்த ஒற்றை காப்பை மட்டும் போட விரும்புபவர்கள் வந்து அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அவை வந்து தனிமையை விரும்புகிறவர்கள் தானாம் இந்த ஒற்றை காப்பை அதிகமாக அணிய விரும்புவார்களாம். தங்களது கையில் வந்து ஒற்றைக்காப்பை ஒரு காப்பு மட்டும் அணிய விரும்புபவர்கள் வந்து தனிமையை அதிகம் விரும்புவார்களாம். ரெண்டு ஒரு ஜோடி வளையல் ஒரு ஜோடி வளையலை அணிபவர்கள் வந்து அப்படி ஒரு ஜோடி வளையல் வந்து நாங்கள் போட்டால் ரெண்டு காப்பு போட்டால் அது வந்து குடும்பத்துக்கு வந்து நன்மையை கொண்டு வந்து சேர்க்குமாம். மூன்று வளையல் போட்டால் வீட்டிலே வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமாம். நாலு வளையல் போடக்கூடாதாம். நாலு வளையல் வந்து குடும்பத்துக்கு கூடாதாம். ஒன்று போட்டால் அது தனிமையை விரும்புவார்கள், ரெண்டு போட்டால் குடும்பத்துக்கு நல்ல, மூன்று போட்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் நாலு வளையல் ஒரு நாளும் போடக்கூடாது, ரெண்டு ஜோடி வளையல் மட்டும் போடக்கூடாதாம். அது ஏன்னு சொல்லிச்சுன்னா குடும்பத்துக்கு அஞ்சு காப்பு போடலாம். அஞ்சு வளையல் போட்டால் வந்து பண பிரச்சனை தீருமாம். ஆறு வளையல் போட்டால் வசதி வாய்ப்புகள் பெருகுமாம். ஏழு வளையல் போட்டால் ஆன்மீக சிந்தனை கூடுதலாக இருக்குமாம். எட்டு வளையல் போட்டால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குமாம். அந்த ஒன்பது வளையல் போட்டால் நவக்கிரகங்களின் ஆசி வந்து கிடைக்குமாம். பத்து வளையல் போட்டால் செல்வ வளம் பெருகும். பதினோரு வளையல் போட்டால் சிறப்பான வாழ்க்கை. நாலு வளையல் எப்பையும் ரெண்டு ஜோடி காப்பு நாங்கள் அணியாமல் விடுகிறது நல்லம். ஏன்னு சொன்னால் நாலு காப்பு ஒட்டி காப்பாக நாலு காப்பு அணிவது வந்து சிறப்பில்லை. ஒன்றிலே இருந்து நாங்கள் பத்து இவ்வளவுக்குன்னு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ரெண்டு ஜோடி காப்பை மட்டும் அணிவதை தவித்துக் கொள்வதுன்னு நல்லம். மற்றது வந்து இப்பையும் வந்து கையிலே ஒரு வளையல் இருப்பது வந்து மிக மிக நல்லது. அந்த வளையல் போட்ட காப்பால் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து நாங்கள் உணவு பரிமாறுவதும் போது அது வந்து அந்த அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும். அந்த காப்பு கையால் சாப்பிட வேணும்னு சொல்லி சொல்வதும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காப்பு வந்து நாங்கள் போய் உணவு பரிமாறுவோம் போது வலது கையில் எங்களுக்கு கையில் காப்பு அணிவது வந்து மிகவும் வந்து நல்லம். முடிந்த வரைக்கும் கையிலே வந்து அதை வந்து அநாகரிகமாக அல்லது பட்டிக்காடன்று நினைக்காமல் நாங்கள் கையிலே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஜோடி வளையலாவது கையிலே அணிவது வந்து குடும்பத்துக்கு வந்து சிறப்பு என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
1: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

கூடாது. ஆனால் நாங்கள் தூங்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு எதிர்மற சக்திகள் அதான இதுகள் தான் இருக்கும். அப்போ அந்த அது நாங்கள் வந்து அந்த மங்களகரமான பொருட்களை நாங்கள் வைத்து கொண்டு தூங்கினால் வந்து அது வந்து வீட்டுக்கு எங்களுக்கு வந்து அது ஒரு எதிர்மற சக்திகளைத்தான் கொடுக்கும். அடுத்த வந்து சிலர் வந்து என்ன செய்வார்கள்னு சொல்லி சொன்னால் அந்த கழுத்தில் இருக்கிற சங்கிலியையோ இல்லை காதில் இருக்கிற தோடியோ கலட்டி தலையணைக்கு கீழே இல்லை வளையலை கலட்டி தலையணைக்கு கீழே வைத்து விட்டு தூங்குவார்கள். அது கூட செய்யக்கூடாது. அப்படி செய்தால் வந்து எங்களோட கையில் இருக்கிற அந்த பணப்புழக்கங்கள் வந்து இல்லாமல் போகும். மற்றது வந்து ஒரு நாளும் தலையணைக்கு கீழே வந்து நாங்கள் பணம் வைப்பதோ அல்லது கட்டில் இருந்து பணம் எண்ணுவதோ வந்து கூடாது. எங்களுக்கு வந்து பண தட்டுப்பாட்டை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். மற்றது வந்து முக்கியமாக அடுத்ததாக வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டுன்னா தலைக்கு வைக்கிற தலையணையை காலுக்கு வைக்கக்கூடாது. அது வந்து எங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும். காலுக்கு தலையணை வைக்கணும்னு சொன்னால் காலுக்கண்டு ஒரு தலையணையை தயார் செய்து அதில் வைக்கணுமே தவிர தலையணையை காலுக்கு அந்த தலைக்கு வைக்கும் தலையணையை காலுக்குள் வைத்து தூங்குவது கூடாது. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எதிர்மற சக்திகளை கொடுக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இறுதியாக நிறைவாக ஒரு பாடலை தந்து எனது விருப்பத்தில் உள்ள பாடலை நிறைவு செய்கிறேன்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Viti Superstore, Gala Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélévigé, Tonobrelaké, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tonobre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberule, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: காட்டி தமிழொலையில் தொடர்ந்து வர இருப்பது தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. கலியக நேரம் சரியாக 7:07. இப்பொழுது முதல் 8 வரை உங்களுடன் நான் தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும் வண்ணம் அனைத்து நேயர்களையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, கடந்த வாரம் ஒரு நான் அது ஒரு மயக்கம் அல்லது குழப்பம் என்று சொல்லலாம். எனக்கு நானும் ஒரு சாதாரண ஒரு பெண் தான். நானும் வந்து எல்லாம் அந்த கற்று இப்பையும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். தவிர என்ன ஒருவர் இறக்கும் வரைக்கும் கற்கலாம், அதுக்கு வயது தேவையில்லை. எனக்கும் சில குழப்பங்கள் மயக்கங்கள் இருக்கலாம். அதை நான் இதை ஒவ்வொரு விஷயத்தை வானொலிக்கு கொண்டு வரும் போது நான் அதை ஒரு இடத்தில் இல்லை பல இடத்தில் ஆராய்ந்து விட்டு தான் அந்த வானொலிக்கு கொண்டு வருவேன். அப்படி இருக்கும் போதும் சில தவறுகள் என்னை மீறி நடக்கலாம். அதுக்காக அப்படி ஏதாவது என்னால் ஒரு ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் நான் அதற்காக அனைத்து நேர்களையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, நான் ஏதாவது தவறுதல் இருந்தால் அதை வந்து நீங்கள் நேரடியாக சொல்லலாம், அல்லது நீங்கள் நேரத்தில் சொல்வதாக இருந்தாலும் சொல்லலாம். அதற்கான விளக்கத்தை தருவதற்கும் எனக்கு தெரிந்த விளக்கத்தை தருவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன். கடந்த வாரம் என்னென்னு சொல்லி சொன்னால், நான் வந்து கேட்டேன் பானாவில் தொடங்கி எம்மண்ணாவில் முடியும் பானாவில் தொடங்கி முன்னால் முடியும் சொற்கள் கேட்டிருந்தேன். அதற்கு வந்து மாணிக்கத்துக்கு ஒரு சொல்லு கேட்டிருந்தேன். அது வந்து ஒரு நேர் வந்து சொன்னவராகும் பத்மராகம் என்று நான் சொன்னேன். நான் பத்மராகம் என்று சொன்னேன். ஆனால் நான் பத்மராகமும் பத்மராகமும் ஒன்று தான். ஆனால் பத்மராகத்தில் இருந்து மருவி வந்த சொல்லு தான் பத்மராகம். அந்த பத்மராகம் என்றது வந்து ஒரு பேச்சு வழக்கு சொல்லே தவிர அது எழுத்து வழக்கு சொல்லிலே, அது வந்து மருவி வந்த ஒரு சொல்லுத்தான். அந்த பத்ம என்பது வந்து பதும என்று திரிந்து வழங்கப்பட்டுத்தான். இரண்டும் முற்றிலும் ஒரே பொருளை கொண்ட சொற்கள் தான். ஆனால் அது வந்து பத்ம என்றதே தான் மருவி பதும என்று சொல்லி பதுமராகம் என்றும் வந்தது. ஆனால் அந்த பதுமராகம் என்று ஒரு நேர் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன் அது பேச்சு வழக்கு சொல்லு, பத்மராகம் தான் அந்த சரியான சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு அதை தவறென்று சொல்லி சொன்னவர்களை நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது தவறென்று சொல்லி நான் தவறுன்னு அதை சொல்லவில்லை, அது பேச்சு வழக்கு சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக ஒரு சொல்லு கேட்டிருந்தேன், கழிவிறக்கம் என்று. அதுவும் பானாவிலே தொடங்கி உம்மண்ணாவிலே முடியும் சொல்லு கழிவிறக்கம் என்று சொல்லி சொல்லினேன். அதற்கு ஒரு நேயர் பச்சாதாபம் என்று சொல்லி சொல்ல, நான் அது பச்சாதாபமும் பஞ்சாதாபமும் என்றதுக்கு வந்து ரெண்டும் அந்த நெருக்கமானவைதான். அந்த கழிவிறக்கம் என்றது வந்து கழிவிறக்கம் மற்றும் அந்த பச்சாதாபம் என்றது வந்து ரெண்டும் வந்து ஒரே இதை கொடுத்தாலும் அந்த மனதில் தோன்ற வருத்தத்தை தான் குறிப்பிடுறது வந்து பச்சாதாபம். அந்த தான் செய்த தவறை வந்து நினைத்து வருந்துவது அல்லது ஒருவரின் நிலையை பார்த்து இறக்கப்படுவது வந்து நிலையை பார்த்து பரிதாபப்படுகிறது வந்து பச்சாதாபம். அந்த கழிவிறக்க நிலையை தானே தன்னை உணர்ந்து நினைக்கிறது வந்து பரிதாபப்படுறது, அது வந்து கழிவிறக்கத்துக்கு பச்சாதாபம் தான் அது கரெக்டான பதில். ஆனால் அந்த பஞ்சாதாபம் என்றது வந்து அது கொஞ்சம் வித்தியாசம்தான். அந்த பஞ்சாதாபம் வந்து மனதின் இரக்கத்தை குறிக்கும் சொல்லில்லை. அது வந்து அந்த பஞ்சம் வறுமை ஐந்து அந்த விதமான தவிப்புகளை இணைந்து உருவானது தான் அந்த பஞ்சாதாபம். அந்த வறுமையால் ஏற்படுவது கடுமையான தவிப்பையோ அல்லது ஐம்புலன்களால் ஏற்படும் பேராசையோ குறிப்பது தான் பஞ்சாதாபம். அதுக்கும் இரக்கப்படுவதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அது வந்து பச்சாதாபம் தான் அது சரியான விடை. நான் இரக்கம் என்று கேட்கவில்லை, கழிவிறக்கம் தான் கேட்டிருந்தேன். அதற்கு சரியான விடை வந்து பச்சாதாபமே தவிர பஞ்சாதாபம் இல்லை. பஞ்சாதாபம் வந்து பஞ்சாதாபத்துக்குரிய விளக்கத்தை கொடுத்து விட்டேன். ஆனால் பச்சாதாபம் தான் சொன்னார்கள், நான் தான் அதை பஞ்சாதாபம் என்று மாறி சொல்லிவிட்டேன். ஆனால் நான் கேட்டது இரக்கமில்லை, கழிவிறக்கம் தான் கேட்டேன் நான் சொல்லி கூறிக்கொண்டு என்ன நானும் ஒரு திரும்பவும் கூறுகிறேன், நானும் ஒரு சாதாரண ஒரு பெண் தான். நானும் வந்து முற்றும் வந்து கற்றுக்கொண்டு வரவில்லை. நானும் கற்றுக்கொண்டு வந்ததே உங்களுக்கு தருவதற்காகத்தான் நானும் வந்திருக்கிறேனே தவிர, பிழை இருந்தால் அதை வந்து சுட்டி காட்டுறது வந்து அதை இட்டு நான் மன வருத்தப்படுவதில்லை. ஏன்னா ஆனால் என்ன தென்ன தெரியாததை எப்பையும் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவேனா நான் திருத்திக் கொள்ளுவேன். எனது பிள்ளை எனது பக்கம் பிள்ளை இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கவும் தேர் நான் திருத்திக் கொள்ளுவேன். அதால் வந்து அதை வந்து பெரிதுபடுத்தாமல் நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும் வேண்டாம் உங்களை கேட்டுக்கொண்டு. முதலாவதாக வந்து நான் வந்து இப்போ ஒரு கேள்வியை வந்து வானலையிலே கேட்குறேன் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான திருத்தக்க தேவரால் ஒன்பதாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட தமிழ் இலக்கியத்தின் முதல் விருத்தப்பா காப்பியம் எது? நான் கேட்குறேன், ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட முதல் விருத்த காப்பியம் எது என்று நான் கேட்குறேன். அதற்கான பதிலை கண்டுபிடித்து வானொலியில் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான திருத்தக்க தேவரால் ஒன்பதாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட தமிழ் இலக்கியத்தின் முதல் விருத்தப்பா காப்பியம் எது? அது வந்து என்ன இந்த விருத்தப்பா காப்பியம் என்று நான் கேட்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக கலந்து கொள்ள வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி, நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். கடந்த நீண்ட நாட்காக உங்களை காணவில்லை, வரவேற்றுக் கொள்கிறேன் உங்களை.
1: கொஞ்சம் தாமதமாகிவிட்டது.
0: ஓ, இதில் ஒரு தொலைபேசி வந்துச்சுது, அதை நான் மாறி அமர்த்தி விட்டு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்க. நலமா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: ஓ, நான் இந்த கேள்வி கேட்டேன், கவனத்தில் எடுத்தீங்களா?
1: ஆமாம், சொல்லி பார்க்குறேன்.
0: சொல்லுங்க.
1: சீவக சிந்தாமணி.
0: ஓ, சீவக சிந்தாமணி தான், அதுக்கு சரியான சீவக சிந்தாமணி. அதை வந்து அந்த மனநூல் அந்த அதை அப்படி சொல்றது என்ன மனநூல் என்று சொல்லி
1: அழைக்கப்படுகிறது.
0: ஓகே, நன்றி. அடுத்த கேள்வியை நான் வானொலியில் கேட்குறேன். நீங்கள் அது நான் ஒரு இதொன்று தயாரித்தேன், அந்த கேள்வியை அதற்கு வந்து நீங்கள் உடனே தெரிந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி தேடி பாருங்கள். அந்த சிதம்பரன் நடராஜர் கோயில், ஸ்ரீரங்கம் நடராஜர் கோயில்கள், சிதம்பரன் நடராஜர் கோயில், ஸ்ரீரங்கம் நடராஜர் கோயில்களின் விமானங்களுக்கு தங்க கூறி அமைத்தது யார்?
1: பராந்தக சோழன்.
0: என்ன பேர் சொல்றீங்க?
1: பராந்தக சோழன்.
0: இல்லை,
1: தெரியும், தவறுதலா சொல்லிட்டேன்.
0: இல்லை இல்லை, இது அது இல்லை, நீங்க தேடி பாருங்கள். ஒருக்கா
1: அடுத்த சகோதரி, கடந்த வாரம் ஒரு கேள்வி ஒன்று பதில் பெறாமல் ஆங்கிலத்தில் மொழி.
0: ஓ, அந்த ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்த ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்டேன். நான்
1: என்ன
0: கேள்வி? அது தேம்பாவணி சொல்லி முடிஞ்சது. ஒரு கேள்வி, இது இருக்கு. சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட திருமுறையில் இடம்பெற்றுள்ள பக்தி பனுவல் நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, இது யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? திருமுறையில் இடம்பெற்றுள்ள ஒரு உண்ட வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, யார் மொழிபெயர்த்தது? அந்த கேள்விதான். அது அதுக்கு சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு, அது கண்டுபிடிக்க இல்லையா? இல்லையா, கண்டுபிடிச்சாச்சு அது? திருமுறையில் உண்டான எட்டாம் திருமுறை திருவாசகத்தை தான் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டது, அது ஜிஜு போப்.
1: சரி, நன்றி சகோதரி,
0: நன்றி. இதுக்கான விடிய கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.

0: வஞ்சியை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தேவி அவர்கள் தொடர்பு கொண்டார். அவரது தொடர்பு தானாகவே நின்று விட்டது. மீண்டும் அழைத்துக் கொள்ளலாம். தெரியவில்லை, வாட்ஸ்அப்பிலும் வந்தார்கள். அதன் தொடர்பு ஏனோ தெரியாது, தானாகவே நின்றுவிட்டது. அந்த வகையில் அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். என்ன நடந்தது? உங்களோட தொலைபேசி தானாகவே நின்று விட்டது.
2: சரியா, நான் கழிச்சுக்கோ நிக்கிறேன், அது தானா நிக்கிறது சத்தமே வேற இல்ல.
1: என்ன சரியே இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் தானே, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: எனக்கும்
1: தாங்க முடியாமல் ஓடி ஓடி போய் காலை கழுவுறது. காலை கழுவினோட குளிர், அந்த சளி வைக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் உடம்பு
2: பிடிக்கும், உடம்பு சோர்வா இருக்கும்.
1: சிதம்பரம் நடராஜ கோயில் ஸ்ரீரங்கம் கோயில்களின் விமானங்களுக்கு தங்க கூரை அமைத்தது யார்? சரி, அதை நாங்கள் அப்படியே இருப்போம். அதை நீங்க தேடித்தான் அதை எடுக்கணும். இப்ப யோசிச்சு சொல்லக்கூடிய கேள்வி இல்லத்தானே இந்த கேள்வி. யோசிச்சு தான் அதை தேடித்தான் எடுக்கணும். நீங்க தேடிக்கொண்டு வாங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப ரெண்டு சொல்லு தருவேன். சரியா, ரெண்டு சொல்லு தாரேன். அந்த ரெண்டு சொல்லுக்குள்ள வந்து
2: அவருக்கு அந்த தங்க கூரை அமைத்தவருக்கு ஒரு
1: பேரும் இருக்காமன்னு சொல்லி சொன்னா பொன் வேந்த பெருமாள் என்ற ஒரு பேரும் கொடுக்கப்பட்டதாம். அவர் அந்த தங்க கூரை வச்சபடியா அவருக்கு ஒரு பட்ட பெயர் வந்து கொடுத்தது பொன் வேந்த.
2: இப்ப நான் வந்து
1: ரெண்டு சொல்லு தாரன். அந்த சொல்லுக்குள்ள இருந்து நான் கேட்கிற சொல்லுக்கு நீங்க இப்ப நான் முதலாவது சொல்லு தாரன் வைரம்.
2: வைரம்
1: சரியா. அடுத்த சொல்லு தாரன் படிவம். இந்த வடிவ வைரத்துக்களே படிவத்தில் படிவத்துக்களே இருந்து நீங்க வந்து கடல் என்ற சொல்லுக்கு ஒத்த சொல்லு தரணும். வைரம் படிவம். சரி, அதை நீங்க யோசிக்கிறீங்களா? இன்னொன்னு தரணும், அதை கண்டுபிடிங்க பாப்பா. யோசிக்கிறீங்க, வைரம் படிவம், அதுக்குள்ள ஒரு கடலுக்கு ஒத்த சொல்லு கண்டுபிடிக்கணும். கடிதத்தை இப்படியும் சொல்லலாம் நல்ல தமிழ்ல. ரெண்டுக்களையும் இருந்து நீங்க எழுத்து எடுத்து சொல்ல கண்டுபிடிக்கணும்.
2: மயில் பட்டம்.
1: ஓ, மயில் பட்டம்.
2: கடிதத்துக்கு சொல்றது.
1: நன்றி வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: நான் மீண்டும் திக்கம் நடா.
1: வணக்கம் நடா அண்ணா.
3: முதலாம் பராந்தக சோழன். இது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலுக்கு தான்
1: சடையவர்மன் செய்தவரா?
3: பொன்குரை வேந்தது.
1: ஆனா அந்த அப்ப அந்த சடையவர்மனுக்கு தான் அந்த பொன் வேந்த பெருமாள் என்ற பெயரும் இடப்பட்டது.
3: அவருக்கு பொன் வேந்த பெருமாள் என்ற பெயரும் இருக்குது.
1: அப்ப சிதம்பர நடராஜ கோயிலுக்கு பொன் அந்த தாங்க விமானம் இதன்றது வந்து வேறு ஒருவரா?
3: அது சோழமன் முதலாம் பராந்தகன், ஆதித்ய சோழனுடைய மகன் முதலாம்
1: பராந்தகன். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் சடையவர்மன், பாண்டிய மன்னர்கள் ஒருத்தர் தான் சடையவர்மன்.
3: ஆமா.
1: ஓ, பாண்டிய மன்னர் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. ஓகே, அப்ப சிதம்பர நடராஜ கோயிலுக்கு இல்ல, பாண்டிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. ஓகே, நன்றி.
3: நான் பராந்தகன் சொன்னேன்.
1: ஓகேயா, அடுத்த கேள்வி.
3: சொன்னது சரியோ தெரியாது நீங்கள்.
1: ஆனா இல்ல, நான் எனக்கு தெரிய இல்ல. ஆனா நான் அந்த நான் தேடேக்கில் எனக்கு தரவுகளை வைத்துத்தான் நான் தேடுறது. நான் தேடேக்கில் அந்த இப்படித்தான் நான் கண்டு எனக்கு வந்தது. ஆனால் பிரச்சனை இல்லை, இப்போ அது வந்து தெரியாது தானே. அப்படியும் இருக்கலாம். இது இப்போ மாறுதல்கள் வந்து இருக்கிறதுல வந்து வருந்தானே. ஆனால் நான் இப்போ
3: சொன்னதும் தவறாக இருக்கலாம். வேறு
1: பாப்பா நாங்கள் அது இருக்க நான் தேடி பார்த்துட்டு, நான் திருப்பியும் தேடி பார்த்துட்டு நான் அந்த கேள்வி எடுக்கல. இப்படித்தான் வந்த சிதம்பரம் நடராஜ கோயில் ஸ்ரீரங்கம் கோயில்களின் விமானங்களுக்கு தங்க கூரை அமைத்தவர் வந்து இப்படித்தான் வந்துச்சு. தெரியல எங்க சில நேரம் என்ன டைம் அப்படி மாறுதலாக இருக்கலாம். சரியா பாப்பம். ஆனா இதுக்கு வந்து ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தங்கப்படுவது சடையவர்மன். ஓகே, அது
3: இருக்கு.
1: ஓகே, நம்ம நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். சோழர் காலத்தில் சுங்கம் தவித்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார்?
3: சுங்கம் தவித்த சோழன்.
1: ஓ, சுங்கம் தவித்த சோழன். அதாவது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவர் வந்து அந்த வணிகர் கண்ட சுமையை குறைக்கிறதுக்கான இந்த சுங்க வரியை சீனாவுக்கும் அவைக்கும் இடையிலே ஒரு வணிக ஒப்பந்தம் இருந்ததாம். அந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கொண்டு இந்த சுங்க வரியை இல்லாம செய்தவரா? அது அந்த சுங்க வரியை சுங்கத்தை சுங்கம் தவித்த சோழன் யார்?
3: முதலாம் குலோத்துங்கன்.
1: முதலாம் குலோத்துங்கன். முதலாம் குலோத்துங்கன். அடுத்த அப்ப அடுத்ததா வந்து நான் வானொலியிலே கேட்கிறேன். நீங்கள் அடுத்த கேள்விக்கு கலந்து சிறப்பியுங்கள். நீங்கள் இருக்கா எனக்கு இருக்கா குறை நினைக்காமல் தயவு செய்திருக்கா அந்த சிதம்பர நடராஜ கோயில் அந்த அது இருக்கா இருக்கா சரியான ஒரு இது இருக்கா பாருங்க. நானும் இருக்கா திருப்பி பார்க்குறேன். இருக்கா அது நான் எடுத்த இடத்துலயும் அது தவறுதல் இருந்திருக்கலாம். நான் இருக்கா திருப்பி இருக்கா அது இருக்கா நீங்களும் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி நன்றி
3: நன்றி.
1: அதுக்கு சரியான ஒரு விடியோ இருக்கா எனக்கு இருக்கா சொல்லுங்க.
3: ஓகே,
1: நன்றி நன்றி. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். அவரது தொடர்பு என்னது வந்துச்சு தெரியல. ஓகே, அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஓ வணக்கம். அதை கண்டுபிடிச்சீங்களா?
2: மடல் சொல்றேன்.
1: ஓ மடல்.
2: அத கடலுக்கு ஒத்த சொல்லு கேட்டு நீங்க.
1: என்ன சுங்கம் தவித்த சோழன் என்று கூறப்பட்டவர் யாருன்னா அவர் அதுக்கு முதலாம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லிவிட்டார். அடுத்தது வந்து அதுக்கு அவர் சொல்லவில்லையா? நான் தான் இப்ப சொல்லிட்டேன். என்ன நான் தான் அதுக்குரிய விடிய சொல்லிவிட்டேன். ஓகே, அடுத்த கல்வியை நான் அதை வானொலியிலே தவளுக்கு கிடையாது. ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் சிற்றிலக்கியம் எது? அது அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அடுத்தது வந்து இப்ப நான் உங்கள்கிட்ட அந்த இதுக்கு நீங்க வைரத்துக்கும் படிவத்துக்கும் கண்டுபிடிக்கல, நான் அதுக்கு சொல்றேன் என்னன்னு சொல்லிச்சுனா, வைரத்திலிருந்து
2: பர்வதம்
1: இல்ல, பர்வதம் என்றது வந்து பர்வதமா, பர்வதம் பர்வதம் அண்டி இதுல எடுக்கிறதுக்குதான் இருக்குதா இல்லையே, எடுக்க
2: மாட்டீங்களே.
1: பர்வதம் என்றது வந்து மலை, கடல் இல்ல, மலையத்தான் பர்வதம் என்று சொல்றது. இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்னா, வைரத்தில இருந்து படிவத்தில இருந்து பறவை, பறவை என்று கடலை சொல்றது. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
1: வணக்கம் வதனா, நலமாக இருக்கிறீர்களா? புஷ்பவதி அவர்களும் யாரோ தெரியாது இங்க இருந்து கலந்து கொள்கிறார்களோ, ஆனா பேருந்து நான் வாட்ஸ்அப்ல எடுத்த உடனே அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. இப்ப நீங்க கலந்து கொண்டா அப்படியே இருங்கள், வதனா அடுத்தடுத்த வேற எடுத்து விட்டு உங்களுடன் வருகிறேன். நலமா இருக்கிறீங்க தானே வதனா?
4: நலமா இருக்கிறேன். நானும் அந்த சிதம்பர நடராஜ கோயிலுக்கு அது தனியா தான் முதலாம்
1: பராத்தக சோழமன். நான் அடுத்த இடத்துலதான் அந்த அதுலதான் அந்த மாறி தவறுதல் வந்திருக்கு. ஓகேயா, அதான் தெரியாது, சில நேரங்கள் அந்த சில தகவல்கள் தரவுகள் வந்து மாறி வாரது. அவ ஸ்ரீரங்கம் கோயிலின் விமானத்துக்கு தங்க கூறி அமைத்தவர் தான் சடையவர்மன். வரலாறு சம்பந்தப்பட்டதால் கட்டாயம் இதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனை போழ்ந்து பாடும் சிற்றிலக்கியம் கலிங்கத்துப்பரணி. மற்றது வந்து நாயக்க காலத்துல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து உலக புகழ் பெற்ற ஆயிரங்கால் மண்டபத்தில் எத்தனை தூண்கள் உண்டு? நாயக்கர் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அந்த காலத்துல வந்து சுருக்கமா சொல்றேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து ஆயிரங்கால் மண்டபம் இருக்காம், அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில வந்து எத்தனை தூண்கள் உண்டு? வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். அத என்ன சொல்லுங்க, இப்ப நாலு டெலிபோன் அண்டபடியா, அப்ப சுத்தி சுழண்டு வரையக்குள்ள கொஞ்சம் அந்த இதாண்டு கொண்டு வருகுது.
5: நீங்க சுத்துறீங்களா? டெலிபோன் சுத்துதா?
1: எல்லாம் தான் சுத்துது, என்னையும் சேர்ந்து சுத்துது, நானும் சேர்ந்து சுத்துறேன். சரி, அது அப்ப நான் அந்த இந்த இடத்துலதான் அந்த சின்ன அந்த தவறு வந்து இருந்துட்டது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மட்டும் தங்க கூறி அமைத்ததுதான் சடையவர்மன். ஆயிரங்கால் மண்டபத்துல வந்து
5: 985
1: என்னது
5: மற்றது? ஏழு தனித்துவமான இசை தூண்கள் இருக்குதான்.
1: சிறப்பா இருந்ததாம் என்று சொல்லி. அடுத்த அந்த இந்த கேள்வியை நான் கேக்குறேன், கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட அந்த சின்ன கேள்விக்கு வரேன். என்னன்னு சொல்லி சொன்னா, பிற்கால சோழர் காலத்தில் கிட்டத்தட்ட அந்த தற்கொலை படை என்று சொல்றதை சொல்லலாம், அதாவது வந்து அந்த மன்னர்களுக்காக தங்களது உயிரை காப்பாற்றுவதற்காக இருக்கும் படைக்கு என்ன, அதாவது வந்து மரணத்துக்கும் அஞ்சாத படை, அதுக்கு என்ன பெயர்? பிற்கால சோழ காலத்தில் மரணத்துக்கு மன்னர்களுக்காக ஆபத்து நேரத்துல உயிரையும் கொடுக்குவதற்காக காத்திருக்கும் படை. அதுக்கு என்ன பெயர்? நான் வந்து இப்ப இதே மாதிரி இப்ப நான் வந்து இதுல ரெண்டு சொல்லு தருவேன். நீங்கள் நான் கேட்கறதுக்கு அந்த ரெண்டு சொல்லிலே மருந்து எடுத்து தரணும். இப்ப மயிலும் பட்டமும் சொல்லிக்கலாம், கடிதத்துக்கு மடல் சொன்னது தானே. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சொல்லு தர, முதலாவது சொல்லு வந்து ஜன்னல், ரெண்டாவது மிளகு. மலையுடன் சம்பந்தப்பட்டது
5: மின்னல்.
1: அடுத்தது வந்து வால், முதலாவது சொல்லு. ரெண்டாவது சொல்லு விமானம்.
5: வால்
1: வால் வால் அந்த வால் என்று சொல்லுவோம்
5: மிருகங்களுக்கு.
1: ஓ, இருக்கிற வால்.
5: மற்றது விமானம்.
1: விமானம்
5: என்ன?
1: இதுல நீங்க வந்து வண்ணங்களின் சேர்க்கை.
5: வானவில்.
1: ஓகே, நீங்க இதுக்கு ரெண்டு தந்துட்டீங்க. அப்ப நீங்க எனக்கு இந்த விடைய என்னத்தை இப்ப நான் கேட்டேன், அந்த படையின் பெயர்
5: என்னது?
1: சோழ காலத்தில்
5: மரணத்துக்கு
1: அஞ்சாத படை, அது என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டு வரணும்.
5: சோழர் காலத்தில்
1: பிற்கால சோழர் காலத்தில். ஓகே ஓகே, நன்றி. அடுத்ததாக வைபர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஐயோ, அவன்ட டெலிஃபோனை எடுத்த உடனே அந்த இணைப்பு கட் ஆகுது, எனக்கு தெரியவில்லை. என்னிலேயே ஒரு தப்புமே இல்லை. வாட்ஸ்அப் ஊடாக அவ காத்துக்கொண்டு நின்றார். ஆனால் அவரது தொலைபேசியை எடுக்கும்போது அது தவறுதல் இல்லை, அது தண்டபாட்டிலேயே நின்று விட்டது. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் சுரன்.
1: வணக்கம் ரோசாலி, நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லாகவே நன்றாவே இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீங்க தானே?
6: ஆமா, நீங்க நலமா இருப்பதற்கு நன்றி.
1: நன்றி நன்றி. நான் உங்களுக்கு என்று சொல்லி நான் கேள்வி எழுதியக்கிலேயே ரோசாலி வரும். ரோசாலிக்காக இந்த கேள்வி எழுதணும்
6: எழுதினான்.
1: ஓகே, நீங்க வந்து எனக்கு வந்து என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னு சொல்லிச்சுன்னா, காடு, இந்த காட்டுக்கு, காடு தெரியும் தானே உங்களுக்கு? காட்டுக்கு ஒத்த கருத்துள்ள சொல்லு நீங்க ரெண்டு சொல்லுங்க.
6: காட்டுக்கு ஒத்த சொல்லு.
1: ஓ, காடுண்டா அதுக்கு ஒத்த கருத்து சொல்ல ரெண்டு சொல்லு சொல்லுங்க.
6: காடு. மாடு. மாடு சொல்லக்கூடாது.
1: காடு காடு காடுக்கு மாடு வரும்.
6: காடு.
1: சரி, நீங்க உங்களுக்கு அது கஷ்டமா இருந்தா நான் டை என்னவில முடியற மூன்று சொல்லி சொல்லுங்க. அப்பம் டை என்ன இப்ப உதாரணத்துக்கு குதிரை.
6: குதிரை. மதுரை.
1: மதுரை.
6: கதிரை.
1: கதிரை. இன்னும் மூன்று சொல்லுங்க.
6: கதிரை, குதிரை, மதுரை.
1: சரி, நித்திரை.
6: நித்திரை. நித்திரை.
1: ஓகே, நீங்க இப்ப எனக்கு என்ன செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னா, காட்டுக்கு மூன்று ஒத்த கருத்துள்ள சொல்லு கண்டுபிடிச்சிட்டு வரீங்க.
6: முடிஞ்ச வரேன்.
1: ஓகே, நன்றி
6: நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நீங்க அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சிக்கன் நடா அவர்கள். வணக்கம்.
7: வணக்கம் சௌரி. வேலைக்காரர். வேலைக்காரர் படை.
1: ஓ, அதுதான் வேலைக்கார படை. அல்லது எல்லாட்டி வந்து ஆபத்துதவி படையாம். அது அப்ப நான் திருப்பி உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். பிற்கால பாண்டிய ஆட்சி காலத்தில் பாண்டியர்கள குதிரை வணிகத்தை தனது அந்த இப்ப நான் சுருக்கமா சொல்றேன் சொல்லி சொன்னா, அந்த பாண்டிய காலத்து ஆட்சி காலத்துல வந்து குதிரை வணிகத்தை வந்து தனது வெளிநாட்டு ஒரு வெளிநாட்டு பயணி வந்து தனது பயண குறிப்பில வந்து விவரித்திருந்தாராம். வடிவா, குதிரை வணிகத்தை பற்றி தனது பயண குறிப்பில் வியந்து எழுதிய புகழ் பெற்ற வெளிநாட்டு பயணி யார்?
7: மார்க்கோ போலோ.
1: மற்றது வந்து அடுத்ததா நான் இன்னொரு கேட்கிறேன். ஒட்டக கூத்தர் மூன்று மன்னர்களை புகழ்ந்து பாடிய தமிழ் இலக்கியத்தின் அரிதான நூல் எது? ஒட்டக்கூத்தர். அவர்
7: மூவருளா.
1: மூவருளா. சரி, மூவருளா. சரி, அப்ப அடுத்ததே நான் கேட்கிறேன். என் நீங்க இதண்டா சொல்லலாம், இல்லாட்டி
7: இன்னொரு
1: நன்றி. ஓகே ஓகே. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலையக நேரம் சரியாக 7:37. அடுத்ததாக நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். பிற்பட்ட சோழர் காலத்தில் கிராம நிர்வாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு தனித்துவ தேர்தல் முறை பயன்படுத்தப்பட்டது. இதன் அந்த தேர்தல் முறைக்கு என்ன பெயர்? பிற்பட்ட சோழர் காலத்தில் ஒரு கிராம நிர்வாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு தனித்துவ தேர்தல் முறை பயன்படுத்தப்பட்டது. இதன் இந்த தேர்தல் முறைக்கு என்ன பெயர்? இதை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள்.
0: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபொண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: தயாரித்திருக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு மிருகத்தின் கண்ணீரில் ஒரு துளி கண்ணீர்ல வந்து 26 வகையான பாம்பினங்களின் விஷத்தை முறியடிக்க கூடிய தன்மை இருக்குதான். ஒரு மிருகத்தின் கண்ணீரின் ஒரு துளியில 26 வகை பாம்பினங்களின் விஷத்தை முறியடிக்க கூடிய வல்லமை அந்த கண்ணீர் ஒரு துளி கண்ணீர்ல இருக்காம. அது எந்த மிருகம் தெரியுமா?
7: நானும் அண்மையில் பார்த்து நான் தேடி கொண்டு வரேன்.
1: ஓகே, நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தலையக நேரம் சரியாக 7:40.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் புஷ்பவதியா, வணக்கம். வணக்கம்.
2: மீண்டும்
0: வணக்கம் ஜெனி.
2: ஓ, நான் கதைக்குறவங்களே விளங்க இல்லையா?
0: இப்ப விளங்குது, ஆனா வேற இல்ல. எனக்கு உங்க டெலிபோன் வேறது. நினைச்சு நவாவா புஷ்பவதி ஆக்குமெண்டு, அதை எடுத்த உடனே ஆனா கட் ஆகுது.
2: இல்ல, நான் உங்களுக்கு கேள்விக்கு விட எல்லாம் சொன்னேன். நான் வேலைக்காரர் ஆபத்து உதவிகள் என்று
0: சொன்னேன்.
2: வீர விட வந்த மாதிரி தெரியல.
0: இல்ல வேற இல்ல, சத்தமே இப்ப வருகுதா? இப்ப வழியில வருகுதா? இப்ப நீங்க கதைக்கிறது வெளியில வருது. ஒரு செகண்ட், ஒரு செகண்ட் பாருங்க, வெளியில வருகுதான்னு பாப்போம். நீங்க ஒரு கதைங்க.
2: ஹலோ.
0: ஓ, வேற இப்ப வருது
2: கொஞ்சம்.
0: ஓ, இப்ப வருது. பெருசா
2: வருது, இந்த மிக்க சத்தம் வருது.
0: ஓகே, ஆனா எனக்கு தெரியாது, இங்க நான் ஒன்றுமே செய்யல, அப்படியே தான் இருக்குது. ஆனா எடுக்கடுக்க அது தெண்ட வாடலையே கட் ஆயிட்டுது. சரி, வணக்கம். நீங்க நிலமா இருக்கிறீங்களா?
2: கண்ணீர்
0: தான் அது வந்து. ஒரு துளி கண்ணீர் 26 வகையான பாம்புகளின் விஷத்தை முறியடிக்க கூடியதா இருக்குதா? அப்ப நான் அடுத்த ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறேன் பாருங்க. சோழர் காலத்தில் வாழ்ந்த புகழேந்தி புலவரால் மகாபாரத்தில் ஒரு நிறையான ஒரு நிறைய மையமாக ஒரு நிறையை ஒரு கிளியை மையமாக வைத்து எளிய வெண்பா நடையில் பாடிய அழியாத நூல் என்ன? ஓகே, நான் சுருக்கமாக கேட்கிறேன். சோழர் காலத்தில் புகழேந்தி புலவரால் பாடப்பட்ட எளிய நடையில் பாடப்பட்ட நூல் எது? அழியாத நூல் எது? புகழேந்தி புலவரால் பாடப்பட்டது சோழர் காலத்தில் எனக்கு விளங்க இல்லை. எல்லாம் அந்த தொலைபேசி வருகிறது, ஆனா இப்ப இந்த எடுத்த உடனே அது தண்ட பாட்டில கட் ஆகுது. எனக்கு சவுண்டும் வேற இல்ல. தெரியா, இப்போ இப்ப தெரியும். ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் பாப்போம். ஓ, நீங்க இதுக்கு இதுக்கு இதுக்கு சோழர் காலத்தில் வாழ்ந்த புலவரால் பாடப்பட்ட எளிய வெண்பா நடையில் பாடிய அழியாத நூல் எது? ஓகே, நான் அப்ப இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு சின்ன கேள்வி கேட்கட்டா? அடுத்த ரெண்டு சொல்லு தாரன். திருமகள் கங்காரு, இது நீங்க டக்கன்னு சொல்லிவிடுவீங்க. கிழமைகளில் ஒன்று
3: திங்கள்.
0: ஓகே, அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி ஒன்று மட்டும் நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். மூக்குத்திக்கு பூனை வரிசை, பூனை வரிசையிலையா மூக்குத்திக்கு பூ, மூக்குத்தி அதுக்கு பூனை வரிசையிலயும் ஒரு சொல்லி சொல்லுங்க. அப்ப மொத்தம் சொல்லு. இல்ல இன்னொரு சொல்லி இருக்க, அதையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: இன்னைக்கு என்னவோ அந்த தொலைபேசி எல்லாம் ஒரு குழப்பம்.
4: எனக்கும் இந்த சைபர் உண்டு நினைக்கிறேன். நீங்க அங்காள நின்ற வேலை
0: என்ன தெரியல. நீங்க இந்த இந்த இதுக்கு
4: போலயா
0: ஒரு துளி கண்ணீர்ல இவ்வளவு விசேஷம் இருக்குதுன்னு சொன்னா அந்த கண்ணீர் வர்றதுக்கு சாத்தியம் இல்ல. அப்பக்கே நாங்க வந்து ஒரு கண்ணீர் வர வைக்கிறதுக்கு வெங்காயத்தை விட்டா சில நேரம் கண்ணீர் வருமோன்னு சொல்லி நான் யோசிச்சேன். குதிரைக்கு பூனை வரிசையில சொல்லணும்.
4: குதிரைக்கு வீரம்ட்ட சொல்றவாக்குமா?
0: இல்ல, பூனை வரிசையில தான் தொடங்கணும்.
4: குதிரைக்கு சொல்ற வீரமா?
0: என்ன சுகமான சொல்லு. சரி, அத அப்படியே நீ கேட்டு நீங்க யோசிங்க. பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்?
4: பெருமாள் வழிபாடு.
0: பெருமாள் சோழர் காலத்தில் வந்த அந்த வெண்பா நடையில் பாடிய நூல் எதென்று கேட்டேன். அதை தேடி கொண்டு வாங்க. நன்றி. நன்றி. அடுத்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். ஜெனி,
5: வணக்கம்.
0: வணக்கம். இப்ப ஓகேயா இருக்குது? ஓ, இப்ப ஓகேயா இருக்கு. ஏதோ ஒரு சம்திங் இருந்திருக்குது, அதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. ஓகே, நலவன்பா. நலவன்பா தானோ? அடுத்த கேள்விய நலவன்பா, அடுத்ததொரு கேள்வியை கேக்குறேன். சொக்கநாத பெருமாள் மீது காதல் கொண்ட பெண் ஒரு ஆள், சொக்கநாத பெருமாள் மீது காதல் கொண்ட பெண் ஒரு ஆள், தமிழ் மொழியை தூதாக வைத்து எழுதப்பட்ட நூல் எது? 17 நூற்றாண்டு இந்த நூல் எழுதப்பட்டது. ஓகே, அதை யோசிச்சு கொண்டு வாங்க. நான் இப்ப இதுல வந்து நீங்க உங்கள்ட்ட ஒரு ரெண்டு சின்ன கேள்வி கேட்கிறேன். முதலாவது எழுத்து மட்டும் மாறும், ரெண்டு எழுத்து சொல்லு. சந்திரனுக்கு இப்ப நான் அடுத்த கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். இப்ப இதுக்கு வந்து சந்திரன் என்றா மதி, இறைவன் என்றா பதி, இறைவன் என்றா பதி, அதே மாதிரி விரை என்றா விரைவாக போறதுக்கு அப்படி சொல்லுவோம். ஆனா அந்த கதி வேகம் என்று சொல்றது இல்ல, கடு கதி என்றதுக்கு. ஓகே, அப்ப இன்னும் இது இன்னும் ரெண்டு, இதே இதுல ரெண்டு கேக்குறேன். நடப்பது தான் நடக்கும் என்பது, அந்த தீயண்டு முடியும், நடப்பது தான் நடக்கும் என்பது
5: விதி,
0: வஞ்சனை
5: சு சதி,
0: சதி, கங்கா ஜமுனா
2: நதி.
0: நதி காமனின் மனைவி.
2: காமனின் சதி.
0: ரதி. ஓகே, அப்ப நீங்க எனக்கு வந்து இந்த சொக்கநாத பெருமாள் மீது பாடப்பட்ட நூல் எதண்டு சொல்லி கேட்கணும், கண்டுபிடிக்கணும்.
2: தமிழ் விடுதூதன்.
0: தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூது தான் அதுக்கு சரியான பதில்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
6: தேவிதன்ராஜ்.
0: தேவிதன்ராஜ் சொல்லுங்க. பூனாண்ட வரிசையில தான் நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் விட சொல்லணும். விடுகதை.
6: புதிர்.
0: சேலை.
6: புடவை.
0: மகன்.
6: புதல்வன்.
0: செய்யலும். செய்யுள் இயற்றுபவர்.
6: அறுசுவையிலுண்டு. நாங்கள் அன்றாடம் பாவிக்கிறதா?
0: என்ன சிரிக்கிறீங்க?
6: அதான்
0: உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரையில உப்பு புளி இல்லாம சமைக்கிறீங்க உங்களோட. மாபெரும் இல்ல, நாங்க அடுத்ததா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மாபெரும் கடற்படை உருவாக்கி பங்களா விரிகுடாவை சோழர்களின் ஏரியாக மாற்றிய ஒரு புதிய தலைநகரை உருவாக்கிய மன்னன் யார்? மாபெரும் நான் சுகமா கேக்குறேன். பங்களா
6: விரிகுடாவை
0: இல்ல பங்களா, அதை விடுங்க. இப்படி நான் சுகமா கேக்குறேன். பங்களா விரிகுடாவை சோழர்களின் ஏரியாக மாற்றி மாற்றி ஒரு புதிய நகரை உருவாக்கிய மன்னன் யார்? பங்களா விரிகுடாவை சோழர்களின் ஏரியாக மாற்றி புதிய தலை நகரை உருவாக்கிய மன்னன் யார்? ஓகே, இதை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி. வணக்கம். அடுத்ததாக வைவர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம்
0: திரு.
7: ஒருக்கலைவேசியும்
0: சொல்றது புல்லாக்கு சொல்றது புவியும் சொல்றது. ஓ, அது வந்து நான் கேட்டேன். என்ன சொல்லி சொன்னா சோழர்கள் பங்களா விரிகுடாவை
7: இல்ல, அது அந்த சொக்கநாதர் இது போயிட்டு சொக்கநாதருக்கு ஏதோ கட்டிங்க.
0: ஓ, அதுவும் இன்னும் சொக்கநாதர் பெருமாள் மீது பார்த்து தமிழ் விடுந்து
7: சொல்லிட்டு.
0: ஓ, அது சொல்லியாச்சு. அந்த ஜெனி சொன்னவா?
7: சரியா.
0: ஓ, இப்ப நான் திருப்பி வந்து கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா பங்களா விரிகுடாவை சோழர்களின் ஏரியாக மாற்றி புதிய தலைநகரை உருவாக்கிய மன்னன் யார்?
7: சரியா,
0: அதை தேடிட்டு வாங்க. நான் இப்ப கேக்குறதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எழுத்து சொல்லித்தான் நான் கேப்பேன். அதுக்கு விடிய நீங்க டக்கு டக்குன்னு சொல்லணும்.
7: டக்கு டக்குன்னு சொன்னா சரிங்க.
0: ஓ, டக்கு டக்குன்னே சொல்லி விட்டீங்கன்னா சரி, முடிஞ்சதே இல்ல வேலை. நான் கேக்குறேன் தீ, நான் கேக்குறேன் உங்களுக்கு தீ ஏண்டா? நீங்க வந்து அதுக்கு டக்குன்னு சொல்லாம தீக்கு என்னன்னு சொல்லணும்.
7: நெருப்பு.
0: நெருப்பு. தூ.
7: நீங்க மாறி கேக்குறீங்க.
0: ஏன்
7: நெருப்புன்னு கேட்டா தான் நான் தீ
0: இல்ல, நான் ஒரு எழுத்து சொல்லித்தான் நான் கேப்பேன். நான் கேக்குறது ஒரு எழுத்து சொல்லா இருக்கு, நீங்க எனக்கு அதுக்கு புரிய சொல்லணும்.
7: என்ன சொல்றது? அடுத்ததா கேளுங்க.
0: தே என்ன?
7: தே என்ன? கொஞ்சம் கஷ்டம் மாரியே.
0: என்னன்னு சொல்லி சொன்னா கோமாளிகள் குழந்தைகளுக்கு காட்டுவது இப்ப இது வந்து முதலாவது எழுத்து மட்டும்தான் ஆரம்பிது இல்லையா? வித்தை வித்திய விட இன்னொன்று அடுத்தது நான் சொல்றேன், வழக்கம். வழக்கம் என்று சொல்றது அடுத்த சோடி வந்து வழக்கம். சோடி சோடியா முதலாவது எழுத்து மட்டும் மாறும். முதலாவது கேக்குறேன், குழந்தைகளுக்கு கோமாளிகள் குழந்தைகளுக்கு காட்டுவது
7: அது வேடிக்கை.
0: வழக்கம்
7: வழக்கம் வாடிக்கை
0: வாடிக்கையோ மற்றது. இறைவன் இறைவனுக்கு அல்லது அரசர்களுக்கு வீசுவது
7: தாமரம்.
0: பழம் தருவது
7: மாமரம்.
0: தம்பிக்கு மூத்தவன் புல்லாங்குழல் கடவுள். அடுத்தது தம்பிக்கு மூத்தவன் முதலாவது புல்லாங்குழல் கடவுள்.
7: ஒன்று கிருஷ்ணன்
0: இல்ல, கிருஷ்ணன் தான் ஆனா அத தம்பிக்கு மூத்தவன்
7: அண்ணன் என்று சொல்றாரு.
0: ஓ புல்லாங்குழல் கடவுள்
7: கண்ணன்.
0: கண்ணன் அடுத்தது வந்து விசாலம். அடுத்தது வந்து எல்லாம்
7: விசாலம். எல்லாம்
0: முதலாவது விசாலம், அடுத்தது எல்லாம்
7: முழுவதும் அப்ப என்ன எல்லாத்துக்கும் சொல்றது வரே இல்லையே.
0: அன்பு நிறைவு செய்வோம். சண்டை இடுவது சண்டைக்கு பயன்படுத்தும் மூங்கில் முதலாவது சோடி இல்ல அது ஒரு

0: കളമാ
1: ഇല്ല
0: നീര് നിറയുന്ന കുളം
1: കുളം ഉയരമാണ് മരം പേനാവൻ നുണി
0: മുനൈ മറ്റതെന്നെ കേട്ട നീ
1: ഉയരമാണ് മരം நிறைவா செய்யற கல்வி துணிகளை தைக்க உதவுவது தண்ணீரில் படர்வது
0: கொடி வருமா
1: இல்ல துணிகளை தைக்க உதவுவது
0: ஊசி
1: தண்ணீரில் வருவது
0: பாசி
1: ஊசி பாசி கடைசி இந்த இதுல இருந்து இறுதி கல்வி தானே உடலின் மேல் பகுதி அடுத்தது வந்து மீன் பிடிக்க உதவுவது
0: தலையும்
1: வலையும் தலையும் கொண்டு வந்தது கேட்டு முடிக்கணுமே வீட்டை கொண்டு போக கூடாது மிச்சம் வைக்க கூடாது மிச்சம் வைக்காம சாப்பிடணும் ஜெனி வர அவாவை முருகா கேட்டுட்டு சரி கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்
0: நன்றி
1: வணக்கம் தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கும் ஜெனியை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் இன்னும் ஒரு வருவார் வணக்கம் ஜெனி
2: நான் இதுல ஒரு கேள்வி கொண்டு தொங்கினிக்கு அதான்
1: சொல்லுங்க
2: கேட்டுப்பா ராஜராஜ சோழன் பேர் வேற
1: அந்த இந்த இந்த கல்விக்கு எதுக்கு சொல்லுங்க எதுக்கு நீங்க சொல்றீங்க
2: அந்த
1: ராஜராஜ சோழன்
2: ராஜராஜ சோழன்
1: முதலாம் ராஜ முதலாம் ராஜேந்திர சோழன் ராஜா ராஜேந்திர சோழன்
2: ராஜராஜ சோழனும் ராஜராஜேந்திர சோழன்
1: ஓ முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன்
2: மாறிய பழுதி போட்டன் போல இருக்கு பாத்துட்டேன் வாசிச்சு போட்டு எழுதியிருக்கலாம்
1: இருக்கலாம் முதலாம் முதலாம் ராஜேந்திர சோழன் சில நேரம் திக்கன்னடா அதுக்கு தான் வந்தாரோ தெரியவில்லை கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி ஜெனி மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்
2: நன்றி வணக்கம்
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கும் திக்கன்னடா அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
3: வணக்கம் சௌதரி நானும் ராஜேந்திர சோழனை தான் கூட்டி கொண்டு
1: வந்தேன் அவரை கூட்டி கொண்டு வரது கிடையாது ஜெனி எடுத்துக்கொண்டு போயிட்டா
3: அவர் கொண்டு போயிட்டு எனவே அடுத்த வாரம் சந்திப்போம் நிகழ்ச்சி சிறப்பு
1: நன்றி நன்றி உங்கள் எல்லோரும் ஆசீர்வாதமும் தான் கட்டாயம் எனக்கு தேவை என்னவா ஏதாவது இப்ப உங்களை நான் சொல்லல யாராவது என்னவாவது தப்புக்கள் பிள்ளைகள் இது இருந்தா நேரடியாகவே என்னோட கேட்கலாம் சொல்லலாம் இதை திருத்துங்க இப்படி செய்யலாம்னு சொல்லலாம் என்னோட சொல்லிட்டேன் நானும் வந்து கற்றுக்கொண்டுதானே வரேன் எனக்கும் வந்து எல்லாம் தெரியாது தானே நான் உங்களுக்கு உங்களை என்று சொல்ல இல்லை நான் உண்மையா எனக்கு நான் உங்களை சொல்லல நான் பொதுவா சொல்றேன் என்ன இந்த சில சில நேரத்துல இப்ப நீங்க அப்போது நான் சொன்னது வந்து நான் வந்த சிதம்பர நடராஜ கோயில்ன்றது வந்து எனக்கு அது நான் என்னண்டா அது எடுக்கல எனக்கு அப்படித்தான் வந்துச்சு தான் அது இப்ப நீங்க நான் அதை வானலைக்கு கொண்டு வந்து படியாத்தான் எனக்கு தெரியும் சிதம்பர நடராஜர் வந்து அது இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு தான் சடையவர்மன் வந்து பொன் கூறவேந்தவர் என்று சொல்லி எனக்கு அப்ப அதால தான் எனக்கு தெரிய வந்தது அது உங்களது சொல்லுங்க
3: நீங்கள் கேட்க சொன்னதாலே நான் ஒரு கோரிக்கை மட்டும்தான்
1: ஓ சொல்லுங்க
3: நீங்கள் கேளி கேட்டு போட்டு சில நாங்கள் மர்மம் சொல்லாம விட கடைசி முடிர் நேரத்தில் மட்டும் அந்த சொக்கு நிற்கிற
1: பதிலே
3: சொல்லுங்க ஏனென்றால்
1: தேடிக்கொண்டு வரையில
3: இல்ல கடந்த வாரமும் முது சூரிய இளம் சூரியருக்கு நான் முயற்சி செய்து
1: கொண்டிருந்தேன் கண் தெரியாதவருக்கும்
3: அப்ப முயற்சி
1: கொண்டிருந்தா சொல்லிட்டு
3: கொஞ்சம் இணைப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா முயற்சி செய்து கொண்டிருக்க நீங்கள் சியாமலா வந்து சொல்லி தடக்கப்பட்டவனுக்கு பதில் சொன்னேன்
1: ஓ அவ அந்த விடைய வந்து அந்த பிள்ளைய பேரை வந்து பிள்ளைய உச்சரிச்ச பிள்ளையான ஒரு உதாரணம் சொல்லிக்கல நான் விடைய சொல்லி விட்டுட்டேனும் ஓ இனிமே நான் இதை அப்படி செய்யறேன் இனிமே வந்து கடைசி வரைக்கும் நான் அதை காப்பாற்றுறேன் வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இறுதியில விடைய கொடுக்கலாம் உங்களது உண்மையா உங்களது எல்லோரது ஆசீர்வாதமும் எல்லாரோட ஆலோசனையும் எல்லாரதும் அரவணைப்பும் இருந்தா தான் என்னால வந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் கொண்டு போக முடியும் இல்லை என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் குழப்பம் கலக்கங்கள் வரும் சரி பிள்ளைகள் எல்லாம் வர்றது வளமை தான் எல்லோருக்கும் எல்லாரும் எல்லாரும் ஒரே நம் இந்த புலம்பெயர்ந்த அதான் புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஒரு வானொலியை கொண்டு நடத்தி அந்த வானொலி மூலம் இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ இல்லை பலதரப்பட்ட நாடுகளுக்கும் நாங்கள் கேட்க செய்து ஒழிக்க வைக்கிறதுக்கு வந்து கடவுளுக்கு ஒரு நன்றியை செலுத்தணும் கட்டாயம் அதால் வந்து எந்த ஒரு கோபம் எந்த ஒரு பகையும் இல்லாமல் எல்லாரும் எல்லாத்தையும் கதைக்கலாம் படிவா அந்த சரி பிள்ளைய கதை
3: சிரமங்களுக்கு மத்தியில்

நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரம் இடம்பெற்றது தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது

0: கவிதை பாடல் நேரம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலி கலியநகரம். கலியக நேரம் சரியாக 8:05 தொடர்ந்து வர இருப்பது 9 வரை கவிதை பாடல் நேரம். அந்த வகையில் நீங்கள் எழுதிய கவிதைகளாக இருந்தாலும், படித்து சுவைத்த கவிதைகளாக இருந்தாலும், உங்களது குரலிலே கேட்பதற்கும் அநேக நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நானும் இங்கே கலியகத்தில் உங்களது கவிதைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உங்களது கவிதைகளை தந்து உங்களது ஆதரவுகளை தருங்கள். அந்த வகையில் முதலாவதாக தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் குரு, வணக்கம்.
0: அம்மா, நிலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கழிவுகள் எல்லாம் வெள்ளம் அன்பாயும் பண்பாகவும் கிடைக்கிறீங்கள். எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி, வாழ்த்துகள் கூறிக்கொண்டு.
0: நன்றி அம்மா, நன்றி அம்மா. உங்கள் எல்லோரும் வாழ்த்துந்தான் எல்லோரையும் எல்லாரையும் சிறக்க வைக்கிறதுன்றா மற்றவர்களுடைய வாழ்த்துக்கள் தான்.
1: எனக்கு
0: இதுல வந்து இன்னும் தெரியா கொஞ்சம் ஈடுபாடு கூட அதுல வந்ததால வந்து அதை நான் தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லுவதில் ஒரு ஒரு சுயநலம் என்றே சொல்லலாமே. எந்த எனக்கும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அது எந்த சுயநலமாயும் இருக்கும். எந்த சந்தோஷத்தை பெருக்குவதற்காகவே நான் இதுகளை சொல்லுவேன் என்றே சொல்லலாம்.
1: அது மனிதன் ஏமாற்றுவது தெரியாமல் இல்லாமல் இல்லாம ஒரு நிலை என்று ஏற்காமல் இரவல் வாங்கி இனிமையாய் செலவழிக்கிறான். இல்லாம ஒரு நிலை என்று ஏற்காமல்
0: உங்களது தொலைபேசி விட்டு விட்டு வருகிறது அம்மா. ஜோஸ்ரீ அம்மா, உங்களது தொலைபேசி சத்தம் வரவில்லை. உங்களது கவிதை வடிவாக வரவில்லை அம்மா. நீங்க தொலைபேசியில் ஏதாவது அமர்த்தி விட்டீர்களோ தெரியவில்லை. உங்களது குரல் வெளியே வரவில்லை. சத்தம் வருதானே, வருது, வெளியில வரவில்லை உங்களது குரல். அம்மா, திரும்பவும் நீங்க இணைந்து கொள்ளுறீங்களா?
1: நன்றாக எண்ணி
0: ஜோஸ்ரீ அம்மா, நீங்க உங்களோட கவிதையை திரும்ப தாங்க. இடையில வந்து உங்களோட குரல் வந்து வெளியில வர
1: இல்லை.
0: நீங்க முதல்ல இருந்து கவிதையை தாருங்கள். துப்புரவுக்கு விளங்கவில்லை உங்களோட கவிதை, வரவில்லை. திரும்ப முதல்ல இருந்து தாங்க.
1: மனிதன் ஏமாற்றுவது தெரியாமல் விலை மீது விலை கொடுக்கிறான். அத்தனையும் பெற்றுவிட்டு அடங்காமல் மென்மேலும் இருப்பதையும் புரிஞ்சிக்கிறான். அத்தனையும் பெற்றுவிட்டு அடங்காமல் மென்மேலும் இருப்பதையும் புதுப்பிக்கிறான். இல்லாம ஒரு நிலையோடு ஏற்காமல் இடவல் வாங்கி இனிமையாய் செலவழிக்கிறான். இல்லாம ஒரு நிலையோடு ஏற்காமல் இடவல் வாங்கி இனிமையாய் செலவழிக்கிறான். பசி தீர்ந்ததை அறியாமல் பண்ணை விட்டு தன்னை விட்டு மேக்குட்டியாய் மீண்டும் மீண்டும் உண்கிறான். பசி தீர்ந்ததை அறியாமல் பண்ணை விட்டு பண்ணை விட்டு மேக்குட்டியாய் மீண்டும் மீண்டும் உண்கிறான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தேடம் காட்டி இயலாதவனுக்கு இன்பத்தை கொடுக்க மறுக்கிறேன். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் காட்டி இயலாதவனுக்கு இன்பத்தை கொடுக்க மறுக்கிறான். அருகில் உள்ள மற்றவரும் நம்மை போல் ஒருவர் என்று அறியாமல் நித்த நம்மை வஞ்சிக்கிறான். அருகில் உள்ள மற்றவரும் நம்மை போல் ஒருவர் என்று அறியாமல் நித்தம் அவனை வஞ்சிக்கிறான். நன்றாக எண்ணி பார்த்தால் எல்லோரும் மனிதன்தான், வேறு வேறு உருவத்தில் வேறு வேறு வண்ணத்தில். நன்றாக எண்ணி பார்த்தால் எல்லோரும் மனிதன்தான், வேறு வேறு உருவத்தில் வேறு வேறு வண்ணத்தில். உள்ளத்தில் ஒரு இனமாய் வாழுவோம், மனிதம் காக்க மனிதம் மட்டும்தான் என்பதை உணருவோம். உள்ளத்தால் ஒரு இனமாய் வாழுவோம், மனிதம் காக்க மனிதம் மட்டும்தான் என்பதை உணர்வோம். நன்றி வணக்கம் திரு.
0: நன்றி. மண்ணில் பிறந்த உயிர்களுக்கெல்லாம் மகுடன் சூடியவன் மனிதன். மண்ணில் பிறந்த உயிர்களுக்கெல்லாம் மனிதன் சூடியவன் மகுடன், மகுடம் சூடியவன் மனிதன். விண்ணை தோடும் அறிவிருந்தால் சில நேரம் தன்னை தொலைக்கும் விசித்திரன். விண்ணை தோடும் அறிவிருந்தும் சில நேரம் தன்னையே தொலைக்கும் விசித்திரன். அன்பை காட்டினால் தெய்வமாவான், அகந்தை கொண்டால் மிருகமாவான். கண்ணீர் துறையில் கண்ணீர் துளியில் கரையும் நெஞ்சம், காணல் நீரில் தவிக்கும் பஞ்சம். விழுவது இயற்கை, எழுவது மனிதன். தோல்வி பாதையில் வெற்றியை விதைப்பவன். மண்ணின் பெருமையை மனிதன் என்போம், மனித நேயம் காத்து என்றும் வாழ்வோம். மனிதன் என்பவன் வெறும் சதை அல்ல, எலும்பல்ல, அவன் அன்பின் குவியல். நன்றி அம்மா உங்களது கவிதைக்கு. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம். கலந்து சிறப்பமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் அம்மா.
1: நன்றி அம்மா, நன்றி. சந்தித்துக் கொள்வோம்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുന്നത് ടി ആർ ടി തമിഴൊളി ഇടം പെട്ടുകൊണ്ടിരുന്നത് കവിത പാടും നേരം കലിയക നേരം ശരിയാക 8:16 നിമിടം அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக காத்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு ஜெயமலையிலிருந்து புகையோர் ராஜா.
0: வணக்கம் புகையோர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நானும் நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: நன்றி, நானும் நலமாகவே இருக்கிறேன். நன்றி.
1: நான் வந்து திரு அம்மா கவிதையை கொண்டு வந்திருக்கேன்.
0: தாருங்க, அம்மா என்றாலே கவிதை தானே.
1: கவிதா
0: தாருங்க.
1: என் முகம் பார்க்கும் முன்பு, என் குரல் கேட்கும் முன்பு, என் குணம் அறியும் முன்பு, என்னை நேசித்த ஓர் இதயம் அம்மா. எத்தனையோ முறை சண்டை போட்டாலும் தேடி வந்து பேசும் தெய்வம் என் அம்மாவை தவிர வேறு ஏது உண்டா இந்த உலகிலே? 1000 கவி நான் சொன்னாலும் அம்மா நீ என் முதல் கவிதை. 1000 உறவுகள் இருந்தாலும் அம்மா நீ என் முதல் உறவு. அம்மா உன் தாலாட்டு நான் அன்பாய் கேட்ட முதல் பாட்டு. அம்மா உந்தன் சீராட்டு எனக்கு அழகாய் கிடைத்த பாராட்டு. அம்மா உன் முகம்தான் நான் முதலில் பார்த்த ஓவியம். அம்மா உன் அன்புதான் நான் அழகாய் ரசித்த காவியம். தொட்டிலும் கட்டிலும் என்னை தொட்டு அணைத்து வளர்த்தவளே, இத்தனை மெத்தையில் படுத்தாலும் என் முதல் மெத்தை உன் மடிதானே அம்மா. அம்மா உன் சேலை எனக்கு அன்பான சுகந்த சோலை. தாய்ப்பாலில் கலப்படமில்லை, தாய் அன்பில் கள்ளமில்லை. அம்மா உந்தன் உறவு மட்டும் என்னை அழவிடாமல் காக்கும் சுழகு. அம்மா உன் பேர்தான் அழகான என் முதல் வார்த்தை. அம்மா உன் சிரிப்பு தாயே நான் அதிசயத்தில் அழகு இசை. அம்மா என்னும் மந்திரம் அகிலத்திலேயே இயக்கும் இயந்திரம். தாயே போற்றுகிறோம், சே கடமை வளர்ப்போம். அன்பு என்றாலே அம்மா, கருணை உருவம் அம்மா. ஆறாத காயங்களுக்கு ஆறுதல் அளிப்பது அம்மா. இதயத்தின் உண்மையான ராணி அம்மா. எதிரி எதிர்பார்ப்புகளை இல்லாத உறவு அம்மா. பூந்தோட்டத்திற்கு அழகு பூக்கள், என் வெற்றிக்கு அழகு அம்மா. வார்த்தைகளில் இல்லாத வடிவாக அன்பு, அளவு கோலாக இல்லாதது அன்பு. சுயநலம் இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம் அம்மா. அம்மா நான் உன்னை கடவுள் என்று ஒருபோதும் கூற மாட்டேன். ஏனென்றால் கடவுளும் சில நேரங்களில் கைவிட்டு விடுவார். ஆனால் நீயோ என் ஆயுள் வரை கை விடாது என் கை. நீயே அம்மா. ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவார், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டார் அம்மா. அன்பு அன்பு அக்கறை அரவணைப்பு பாசம் நேசம் தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற இருந்தால் அதுதான் உண்மையான வாழும் கடவுள் அம்மா. நான் இந்த உலகிற்கு வரும் முன்னே கேட்டு ரசித்திட்ட அழகான இசை அம்மாவின் இதய துடிப்பு மட்டும்தான். இருந்தாலும் தன் புள்ளைகளை பற்றி மட்டும் நினைத்து கொண்டு இருக்கும் இதயம் அம்மா இதயம் மட்டுமே. அம்மாவே முதல் தெய்வம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: வார்த்தைகள் தேடி அலைகிறேன் உன் வார்த்தை இல்லா அன்பை எழுத. இலக்கணம் தாண்டிய காவிய நீ, இறைவன் தந்த முதல் ஓவியம் நீ. 10 மாதம் சுமந்த தவம் நீ, பகலிலும் விழித்திருந்த தீபம் நீ. என் பசி அறிந்து துடித்த நெஞ்சம் உன் மடிதானே நான் விழுந்த சொர்க்கம். வியர்வை சிந்தி என்னை வளர்த்தாய், விளக்காய் மாறி என் வழி சமைத்தாய். உலகமே என்னை எதிர்த்த போதும் உன் மடிசாய உலகமே ஆளும். அம்மா உன்னை விட உயர்ந்த கோயில் எது? உன் பாதம் தொழும் வரமே போதும் எனக்கு. அம்மா என்றால் அம்மான்ற சொல்லுக்கு இணையே இல்லை இந்த உலகில். ஆனால் ஒன்று, அம்மாதான் எல்லோருக்கும் அம்மா அம்மாதான். ஆனால் அவர்கிட்ட மனைவியும் ஒரு அம்மாதானே என்றதையும் யோசிக்க வேணும். அதான் ஒவ்வொருத்தரும் தாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்களும் வந்து தங்கள் அம்மாவை தெய்வமாக நினைப்பார்கள். ஆனா தங்கள் மனைவியும் ஒரு அம்மான்றதை யோசிக்கிறதுக்கு பலர் நினைப்பதில்லை. அவர்களுடைய பிள்ளைய கேட்டு அவர்களுக்கு அந்த அந்த அவர்களுடைய அம்மா தான் அவர்களுக்கு தெய்வம்.
1: இப்ப வந்து என்னன்னு சொன்னா அம்மா வந்து எல்லாம் பாத்துக்கிட்ட ஒரு 25 வயசுல மட்டும் வளர்த்து விட்டுருவா என்ன?
0: அதுக்கு
1: பிறகு அங்கால மிச்சம் மனைவி தானே கடைசி வரைக்கும் வரப்போறா.
0: நன்றி, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒளி டி ஆடி தமிழ் ஒளி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:25. தங்களது கவிதைகளை கவிஞர்களும் கவிதாஜினிகளும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக தனது கவிதை தேர்வ வந்திருப்பவரை வன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திருவக்கா. சரோ பரமேஸ்வரன்.
0: வணக்கம். நின்ற நாளைக்கு பிறகு நலமா இருக்கிறீர்களா?
1: ஆமாம், நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நல்ல நலமாகவே இருக்கிறேன். நன்றி. பயணங்கள் எல்லாம் இனிதாக நடைபெற்றதாம்?
1: இனிதாக எல்லாம் நல்லாக நடந்து மீண்டும் வந்துள்ளேன்.
0: கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் எல்லோருக்கும்.
1: ஆமா, எங்க போனாலும் எனக்கு கடவுளின் ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு நம்பிக்கையும் இருக்கும்.
0: கட்டாயம்
1: திரும்பி வருவேன்.
0: நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.
1: என்ன
0: கவிதை உங்களது கவிதை?
1: நீயே உன் தலைவன்.
0: ஓகே, தாருங்கள் உங்களது கவிதையை.
1: நீயே உன் தலைவன், உன் கடந்த காலத்து சுவடுகளை எண்ணி வருந்தாவே, அவை உன்னை கடந்து சென்ற நிகழ்வுகள். உன் கடந்த காலத்து சுவடுகளை எண்ணி வருந்தாவே, அவை உன்னை கடந்து சென்ற நிகழ்வுகள். முடிந்த அத்தியாயங்களை மீண்டும் புரட்டி பார்க்காதே. முடிந்த அத்தியாயங்களை மீண்டும் புரட்டி பார்க்காதே. அவை உன்னை தேவையற்ற துயரங்களுக்கு இட்டுச் செல்லும். அவை உன்னை தேவையற்ற துயரங்களுக்கு இட்டுச் செல்லும். கற்றுக்கொண்ட பாடங்களை மட்டும் மனதில் கொள், ஆனால் அவற்றின் வலிகளை சுமக்காதே. கற்றுக்கொண்ட பாடங்களை மட்டும் மனதில் கொள், ஆனால் அவற்றின் வலிகளை சுமக்காதே. நிகழ்ந்த தவறுகளை நீயே உன்னை தண்டிக்காதே. நிகழ்ந்த தவறுகளுக்காகவே நீயே உன்னை தண்டிக்காதே. உன் இதயம் நொறுங்க அனுமதிக்காதே. பலவீனமானவன் என்று உன்னை நீயே எண்ணிக்கொள்ளாதே. பலவீனமானவன் என்று உன்னை நீயே எண்ணிக்கொள்ளாதே. ஒவ்வொரு அடியிலும் உன் உறுதி ஒளிரட்டும். ஒவ்வொரு அடியிலும் உன் உறுதி ஒளிரட்டும். உன் கண்ணீர் துளிகள் உன்னை பலவீனப்படுத்த அனுமதிக்காதே. உன் கண்ணீர் துளிகள் உன்னை பலவீனப்படுத்த அனுமதிக்காதே. யாருக்காகவும் உன் மன வலிமையை இழக்காதே. யாருக்காகவும் உன் மன வலிமையை இழக்காதே. அவர்களின் கருத்துக்களோ வார்த்தைகளோ உன்னை வரையறுக்க அனுமதிக்காதே. அவர்களின் கருத்துக்களோ வார்த்தைகளோ உன்னை வரையறுக்க அனுமதிக்காதே. உன் இலக்குகளை நோக்கி உன் பயணம் தொடரட்டும். உன் இலக்குகளை நோக்கி உன் பயணம் தொடரட்டும். உன் பாதையில் உறுதியாய் நில், அசைக்க முடியாத நம்பிக்கையுடன். உன் பாதையில் உறுதியாய் நில், அசைக்க முடியாத நம்பிக்கையுடன். சவால்கள் வரலாம், தடைகள் எழலாம், ஆனால் நீ குலையாதே. சவால்கள் வரலாம், தடைகள் எழலாம், ஆனால் நீ குலையாதே. உன் பலம் உன்னுக்குள் இருக்கிறதென்று. உன் பலம் உன்னுக்குள் இருக்கிறதென்று. தோல்விகள் தற்காலிகமானவை. தோல்விகள் தற்காலிகமானவை. வெற்றிகள் உனக்கானவைகள். வெற்றிகள் உனக்கானவைகள். உன் கனவுகளை ஒருபோதும் விட்டுவிடாதே. உன் கனவுகளை ஒருபோதும் விட்டுவிடாதே. நீயே உன் தலைவன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. நீயே உன் தலைவன், கைதட்டல் தேடி நீ அலையாதே. உன் கைகளை கொண்டே நீ முன்னேறு. யாரோ தருவார் வழி என்று வீணே காலத்தை இழந்து நிற்காதே. விழுந்தால் எழுவது உன் கால்கள், வியர்வை சிந்துவது உன் தோள்கள். விதியின் கைகளில் பொம்மையாயிராதே. உன் விதியை எழுதும் பேனாவாய் மாறும். பகைவர்கள் சொன்ன வழியாய் மாறும். உன் பயத்தை கொன்றால் திசை மாறும். கூட்டத்தோடு கூட்டமாய் ஓடாதே. நீ போகும் பாதையை நீயே ஆளு. முட்களும் உன்னை கண்டு விலகட்டும். முயற்சிகள் உனக்கு மகுடம் சூடிட்டட்டும். அடிமையாய் வாழ பிறக்கவில்லை. நீ உன் வாழ்க்கையை கோட்டைக்கு நீயே தலைவன். உண்மைதானே, உங்களது முன்னேற்றத்துக்கும் உங்களது மகிழ்ச்சிக்கு நாங்கள் தான் பொறுப்பு. உங்களுக்குள் இருக்கும் அந்த தலைவனை தட்டி எழுப்ப வேணும். நன்றி உங்களது கவிதைக்கு. மீண்டும் சந்தித்துக்
1: கொள்வோம்.
0: கவிதைகளை இருந்துதான் நான் கவிதையை எடுத்தேனே தவிர.
1: அப்படி செய்யலாது. நீங்க செய்யறீங்க. நன்றி.
0: நன்றி. வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.

வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர் நீயே உனக்கு என்னும் நிகரானவன் அந்தி நிழல் போல் குழி

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:35. அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: நின்று நேரம் காத்துக்கொள்ள வைத்து விட்டேன். தெரியவில்லை.
1: ரெண்டு பேர் வந்துட்டு நன்றான் ஒழிச்சு வந்து நிக்கிறான். ஒரு ஆள் அடப்படுக்கலாமா? ஒரு
0: என்ன
1: சொல்லுங்க, குறை நினைக்காதீங்க. இப்ப நேரம் நீண்டா பாட்டு பிறகு போடுங்க. கவிதை நேரத்தில விட பாட்டு நேரம் கூட வாங்க.
0: அப்படித்தான் வளமையா போடுறேன். நாக்கலதான் எடுக்கிறது. அப்ப பேந்து தனியா பின்னுக்கு பேந்து தனியா பாட்டு போய் கொண்டிருக்குதுன்றதுக்காண்டிதான் நான் இதையில.
1: அப்படி இல்லைன்னா ரெண்டு பேர் பாருங்க நேர்கள் நித்தினமண்டா நீங்கள் சொல்லி போட்டு உங்களுக்கான பாடல்.
0: வளமையா நான் அப்படித்தான் செய்யறேன்.
1: என்ன சொல்லுங்க, எங்களுக்கு அந்த போட்டி நடக்க
0: போறோம் பாக்குறதுக்கு ரெடி ஆகும்.
1: எனக்கு
0: பெருசா சும்மாவே இதான் பெருசா இதன் இல்ல. நான் அவைக்கு சொல்லத்தான் அவ சொல்லிச்சு. முண்டைக்கு நாங்கள் வர மாட்டோம் கூப்பிட உங்களை. நான் உயிர் அடிச்சு விடுவேன், நீங்க வாங்கன்னு சொல்லி
1: சொன்னாங்க. செய்தித்தாள் இருந்து இந்தியாவில செய்தித்தாள் விட்ட ஜானகி அம்மா இப்ப மறைந்தாலே அவனுக்காக 11 செய்தித்தாள்ல வந்த கவிதையை நான் எடுத்து வாசிச்சேன். எனக்கு அம்மாவுக்காக குடுக்கோடுமண்டு எடுத்தேன். நான் அந்த கவிதையை தாரன் நின்று
0: அது தாருங்க உண்மைக்கு. அது அந்த கவிதை அவைக்கா நான் ஒரு அவைக்கா அந்த கவிதைகள் எல்லாம் நாங்கள் தரத்தான் வேணும் கட்டாயம். ஆனா உண்மையில நீங்கள் ஒரு விஷயத்த நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க. அந்த 13 ஒரு பெண் குழந்தைய பெண் பிள்ளை குழந்தைதான் அது குழந்தைதான் பெண் குழந்தைய எத்தனையோ பேர் வந்து பலாத்காரம் பண்ணி அந்த பிள்ளைய வந்து கடைசியில அந்த பிள்ளை வைத்திய சிகிச்சை தாங்க முடியாமல் இறந்து போய்விட்டது. உண்மைக்கு வந்து இப்போ ஒரு வந்து வந்து வந்து வந்து போய்கொண்டே இருக்குது. அந்த குழந்தைகளை சீரழிக்கிறதுன்றது வந்து குழந்தை அது வந்து போய்கொண்டே இருக்குது. ஒரு ஒன்று வந்து ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு கதைப்பார்கள். பேந்து அதை விட இன்னொன்று வேற வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த
1: தாயகத்திலேயே அண்மையில ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து கோபம் தாங்க முடியாமலுக்கு இறந்தே விட்டு
0: இன்றைக்கு இந்த செய்தியில கூடி பிரதான செய்தியெல்லாம் கூடி வந்துச்சு. ஒரு சிறு பிள்ளைக்கு வந்து பேரனால வந்து வன்கொடுமை சொல்லி அப்ப பாக்கல வந்து அந்த உண்மையில ஒவ்வொரு குழந்தைகள் அந்த அத காலத்துக்கு காலம் அப்படியே போய்கொண்டு இருக்குது. ஆனா அது வந்து ஒவ்வொன்றும் மறக்கப்பட்டு கொண்டு போகுது. சரி, நீங்க அவங்க கவிதையை தாருங்க.
1: இது கவிதை வழங்கிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வரத்தோட உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் கவிதைக்கு உடனுடனே கவிதை எடுக்கிறேன். நானே ஆச்சரியப்பட்டேன். உடனுடனே சாரிங்க,
0: அந்த கவிதைக்குள்ள இருந்துதான் நான் கவிதை எடுக்கிறேன். நானே தவிர நான் அதுல பெரிய ஒரு கட்டித்தனமும் இல்ல. நீங்க சொல்ற கவிதையை உள் வாங்கி போட்டு அந்த கவிதையில இருந்து
1: நன்றி. கான தேவதை ஜானகி அம்மாவுக்கு எங்கள் கண்ணீர் கவிதைகள். கான தேவதை ஜானகி அம்மாவுக்கு எங்கள் கண்ணீர் கவிதைகள். எல்லா இரவுகளும் நிசப்தமானவைதான். ஆனால் இந்த இரவில் நிசப்தம் 40,000 இசை தட்டுக்கள் ஒரு நேரத்தில் நிறுத்தப்பட்டு அச்சுறுத்தும் நிசப்தம். எஸ் ஜானகி அம்மா இறந்த இந்த இரவு மௌனத்தின் இருள் கடலுக்கு அடியில் தேம்புகின்றது. அகநானூரில் தலையவனை பிரிந்து ஏங்கும் தலைவிக்கு ஒரு குரல் இருந்திருக்குமே, அது எப்படி இருந்திருக்கும் என பல நாள் யோசித்திருந்தேன். இதோ இப்படித்தான் என பொன்மேனி உருகுதே உருகுதேயில் இருந்து அந்த குரலை காட்டினார் யானகி. அன்னக்கிளியை தேடி தாபத்தில் தாபத்தின் ஆயிரம் ஜுவலைகளால் எரிந்த குரலில் எரியாத உடல்களால் என எவரும் இல்லை. செந்தூர பூக்களும் பூவரசம் பூக்களும் ஆயிரம் மலர்களாய் மலர்ந்த குரல் ஒரு அந்தியில் வாடி உதிர்ந்து விட்டதே. என் கனவு தேவதையாக இருந்த அம்மாவின் குரல் ஒரு நொடியில் ஓடி மறைந்து விட்டது. என் பாவியத்தின் கனவிற்கு ஒரு குரல் இருந்தது. என் இளமையின் கனவிற்கு ஒரு குரல் இருந்தது. என் ரகசிய வேட்கைக்கு ஒரு குரல் இருந்தது. என் பிரிவின் கண்ணீருக்கு ஒரு குரல் இருந்தது. என் மழைக்காலங்களுக்கு ஒரு குரல் இருந்தது. அவை எல்லாமே யானகியின் குரலாக இருந்ததா? மாதா, உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன் என்று தன் பிள்ளையை மடியில் வைத்து தன் தாய் பாடிய பாடல் இன்னும் காதுக்குள் ஒலிக்கின்றதே. என் கண்ணீரை துடைக்க ஆயிரம் கை இருந்தும் அம்மா உன் குரல் வசம் உன் குரலால் என்னை கட்டி போட்டாயே. இனியும் உன் குரல் கேட்குமா கேட்காதா? கேட்கும் என்று சில பேர், கேட்காது என்று சில பேர். கேட்கும் ஜானகி அம்மா விட்டு சென்ற இசை தட்டுக்கள் எப்போதும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஜானகியின் குரலோடு ஆண் குரல்கள் போட்டி போட்டு தத்தளித்தன. எஸ்பிபி மட்டுமா? ஆஹா, ஜானகி அம்மாவோடு போட்டி போட்டு பாடிய பாடல்கள் எஸ்பிபி மட்டுமல்ல, எவ்வளவு பாடகர்கள் பாடினார்கள். எத்தனை ஆயிரம் பாடல்களை பாடி எங்கள் மனதை குளிர வைத்த தேவதையே இன்று இல்லை, தீயில் சங்கமம் ஆகினது. அந்த குரலின் நடனத்திற்கு இனிய நடனமாட முடியாமல் நாயகியில் தோற்றுக்கொண்டே இருந்தனர். ஜானகியின் குரலுக்கு ஈடாக என்னால் ஆட முடியுமா என்றால் ஆட முடியாது. ஜானகியின் குரலுக்கு ஒரு முகம் இருந்தது. அது ஆயிரம் உணர்ச்சிகள் தோன்றி மறையும் இசை முகம் ஆயின. உணர்ச்சியற்ற முகத்தோடுதான் மேடைகளில் ஜானகி பாடினர். கல்லில் உறைந்த தெய்வத்தின் குரல் எப்படி பிரார்த்தனை செய்யுமோ, இது எத்தனை ஆழத்தில் கேட்குமோ, அப்படித்தான் ஜானகி அம்மாவின் குரலும் கேட்டது. இந்த உலகில் மௌனமாய் அணைந்து அழிந்து வெறி கூச்சலிட்டு கூக்குரலிட்டு கத்தி குளர்னாலும் அந்த குரல் இனி திரும்பி வராது. எத்தனை ஆயிரம் உயிர்களை பறித்தாலும் எத்தனை ஆயிரம் உயிர்களை பறித்த இந்த பேனாவில் கண்ணீர் அஞ்சலி எழுதின பேனா இன்று உடைப்பட்டது. காரணம், என் ஜானகி அம்மாவின் இறுதி கண்ணீர் அஞ்சலிக்கு எழுதப்பட்ட இக்கவிதையை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன் என்று. எனினும் அவள் பாடல் இருக்கும் அவளது சாம்பல் தூவிய இடத்தில் பெரும் பசும் புல்கள் முளைக்கும். எப்போதும் உன் பாடல் மட்டுமே ஒலிக்கும் தாயே, இதய குயிலே அமைதியாக உறங்குதாய் உறங்குதாய். நன்றி, வணக்கம் திரு. எனக்கு இந்த அம்மாவை பார்க்க, எங்கட அம்மா வெள்ளச்சீலியோட இருப்பா, யானகி அம்மா நிக்கும் போது மேடைகள்ல அந்த வெள்ள வெளியிற செயலையும் அவ அந்த என்ன சொல்றது, அவ இந்த பிரிவு தன் கணவனை பிரிந்த பிறகு அவ தோடு கலட்டிட்டா, மூக்குத்தி கலட்டிட்டா, தங்க ஆபரணங்கள் எதுவுமே அவ அணியாமலுக்கு அந்த வெண்பூத்த சேலையோட தான் மேடைகள்ல நிப்பா.
0: திருநூறு
1: பூச்சு
0: இல்ல, நான் ஜானகி அம்மாவை நான் பார்க்கும் போது என் மனதிலே எப்பயும் ஒரு தோன்ற, பெண் என்று சொல்லி இலக்கணம் அல்ல, பெண் என்றுக்கு இலக்கணம் காட்டுவது அவாதான். பெண் என்றால் எப்படி என்று உலகத்துக்கு காட்டுவது, பெண்ணண்டா எப்படி என்றத காட்டணும்டா யானை அம்மாவை பார்த்தா தெரியும். அந்த அந்த அழகி, அடக்கம், அந்த குரல் எல்லாமே, அந்த ஒரு பவித்திரம், அந்த பவித்திரம் என்று சொல்லுவேன். அந்த உண்மை பெண்ணுக்கு வர விளக்கணமே யானை
1: வர விளக்கணம். ஆமா, எனக்கு என்ன சோகம் வந்தாலும் நான் உடனே என்ன செய்யறேன், யூடியூப்ல போய் சரியா இல்ல கண்ண யார் பாடினாலும் அந்த சோக பாடல்களை எடுத்து கேட்டு போட்டு கொண்டிருப்பேன். ஆனா ஜானகி அம்மா, வாணியராம் அம்மான்ற குரலுக்கு ஒரு ஒரு வசீகரம் இருக்குது திரு. இந்த நேரத்தை எடுத்து போட்டு நினைச்சு கொள்ளுங்க.
0: அந்த ஒரு பாட்டு ஒன்று இருந்தது, அந்த ஜானகி அம்மாவும் வாணிஜியராமும் சேர்ந்து பாடினவே, அதுல வந்து ஜானகி அம்மா ஆண் குரல்ல பாடினவா.
1: ஓ ஓ ஓ, அந்த பாடல் நேற்று நான் பார்த்தேன் அந்த அரங்குல அப்படியே அந்த பாடி போட்டு வெக்கத்துல நெளியறா.
0: அதுதான் நான் சொன்ன, அந்த பெண்மைக்கு பெண்ன்றதுக்கு வரவிளக்கு நம்ம வந்து ஜானகி அம்மாவா பார்த்து எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய. நான் உங்களுக்கு கவிதையில இருந்து ஒரு கவிதை வந்து, காலத்தின் கரங்கள் காலத்தின் கரங்கள் பிரித்தாலும் எங்கள் நெஞ்சினிலே என்றும் வாழும் ஜானகி அம்மா, அன்பின் இலக்கணமாய் வாழ்ந்தாயே, அமைதியின் வடிவமாக திகழ்ந்தாயே, உன் இன்முக புன்னகையும் இன் சொற்களும் எங்கள் நினைவுகளில் என்றும் அழியாதே, தோல் கொடுத்த உன்னும் எங்கள் வழியெங்கும் துணையாய் நிற்குமே, மண்ணிலே நீ விதைத்து சென்ற மனிதனேய தலைமுறைகளை தாண்டியும் வாசம் வீசும், ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாய் நீ போனாலும் உன் நினைவுகளின் நிழலில் நாங்கள் வாழ்வோம், கண்ணீர் பூக்களால் உனக்கு அஞ்சலி செய்கிறோம், உன் ஆன்மா ஆன்மா அமைதிக்காக இறைவனை வேண்டுகிறோம். அந்த
1: எங்களுக்காக யார் அழுவார்களோ தெரியாது, ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் அழுகிறோம் என்றா அவர்களின் எங்களுக்கு தெரியாத உறவுகள்ல நாங்கள் வச்ச பாசம்
0: கட்டாயம் எங்களுக்கு அளவை வேணாம், ஒருத்தரும் அளவை நாம் அழாமல் இருக்கிறதும் எங்களுக்கு செய்யற உதவி என்று சொன்னா அழாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு செய்யற உதவியா
1: இருக்கு. இப்ப இவ அம்மாவை நாங்கள் ஏன் கதைக்கிறோம், அவ அந்த பாட்டை ரசிச்சபடியத்தான் நாங்கள் அவ பத்தி கதைக்கிறோம்.
0: காலங்காலமா இப்ப இந்த பாடல்கள் எல்லாம் நாங்கள் இல்லாம போனா பிறகுங்கிற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளோட பிள்ளைகள் கூடி கேட்கிற சிச்சுவேஷன் வரும் கட்டாயம் ஏன்னு சொல்லிச்சுன்னா அது அழியாத ஒரு பொக்கிஷமா இருக்கும் இது வந்து.
1: ஆமா நிச்சயமா அடுத்த நிகழ்வு சந்திப்போம், நன்றி வணக்கம்.
0: கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். ஜானகி அம்மா பாடின ஒரு அந்த மச்சான பாத்தீங்களா பாட்டை வந்து நான் உங்களுக்கு காத்தாரேன் கேட்டுமா.
1: நன்றி
0: நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தை நிறைவு செய்வதற்காக எனது கவிதை ஒன்று தர இருக்கிறேன். தற்சமயங்களில் இடம்பெற்று கொண்டு வரும் இந்த பெண் குழந்தைகளுக்கான வன்முறை சம்பவங்களை மனதிலே வைத்து கொண்டு இந்த கவிதையை தருகிறேன். தொட்டிலில் உறங்கும் குழந்தையை கூட கவ்விடும் தெரிநாய்கள், பூப்படையாத மொட்டுக்களை கூட பறித்து நசித்து புசிக்கும் ஈன பிறவிகளே. தொட்டிலில் உறங்கும் குழந்தைகளை கூட கவ்விடும் தெரிநாய்களே, பூப்படையாத மொட்டுக்களை கூட பறித்து நசித்து புசிக்கும் ஈன பிறவிகளே. கருவறைய கூட கலவரையாக்கி கன்னிகளை தின்னும் காமப்பேகளே. பருவப்பெண்கள் உன்னை போன்ற குரங்குகளின் கைகளில் பூமாலை ஆகிறார்கள். கற்பிணிகளை கூட கருவறுக்கும் காட்டேறி கூட்டங்களே. கிழவிகளுடன் கூட மோகத்தை தீர்க்க துடிக்கும் கொரூர மிருகங்களே. உறவாட அழைக்கிறது சில கேவலங்கெட்ட உறவுகள் கூட பிணந்தின்னும் கழுகுகளாய் மனித தலை கொண்ட இவ்விலங்குகள் பள்ளியில், பள்ளி வாசலில், கோவிலில், கழிப்பறைகளில், பேருந்து நகரில், வீட்டு முற்றத்தில், வீட்டு தோற்றத்தில், இன்னும் எத்தனை எத்தனை இடங்களில் பாலியல் சேட்டைகள், தொல்லைகள், துன்புறுத்தல்கள், கொடூர கொலைகள் அணுவணுவாய் கிழிக்கப்பட்டு அமிலமும் இரத்தமும் கலங்கப்பட்டு கோடி கோடி ஊசிகளை குத்தியெடுக்கப்பட்ட வலிகளை வார்த்தைகளால் தான் கூறிட முடியுமா? அணுவணுவாய் கிழிக்கப்பட்டு அமிலமும் இரத்தமும் கலக்கப்பட்டு கோடி ஊசிகளை கொண்டு குத்தியெடுக்கப்பட்ட வலிகளை வார்த்தைகளால் தான் கூறிட முடியுமா? ஆடைகளை பார்த்து அவா கொண்டேன் என்கிறாயே, 6 வயது குழந்தையிடம் எந்த ஆபாசத்தை நீ கண்டாய்? 6 வயது ஆடையை பார்த்து ஆவா கொண்டேன் என்கிறாயே, 6 வயது குழந்தையுடன் எந்த ஆபாசத்தை நீ கண்டாய்? நீ முதல் பார்த்த அரை நிர்வாணம் உன் தாயல்லவா? பால் குடிக்கும் போதே உன் காமம் கொண்டதோ? உன்னை போன்ற நரன்களை ஊர் முன்னிலையில் வைத்து தோலை உரித்தெடுத்து மாலையாய் தொங்க விட வேணும். ஓடவிட்டு உன்னை கல்லால் அடித்து உன் இரத்தத்தை பூமாதேவிக்கு படைத்து அவள் தாகம் தீர்க்க வேண்டும். பத்திரமாக பெண்கள் வாழும் வரை பத்திரகாளியாய் மாறிய பாவியர்களே பறியெடுக்க வேண்டும். பத்திரமாக பெண்கள் வாழும் வரை பத்திரகாளியாய் மாறி பாவியர்களை பலியெடுக்க வேண்டும். வீரத்திற்கு இலக்கணமாய் விடுதலை போராளிகளின் கரும்புலிகளும் வாழ்ந்த மண்ணிலே பெண்களின் கைகளில் பேனாவை கொடுத்ததோடு நிறுத்தாமல் போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுங்கள். பிஞ்சிலே அவள் பிரம்போடு பழகிடட்டும். நன்றி.

இத்துடன் நிறைவு பெறுவது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் தங்களது கவிதைகளை படித்தும் தாங்கள் எழுதியும் தந்த கவிதைகளை தந்த கவிஞர்களுக்கும் கவிதாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும், கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
2: விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
4: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
6: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: இதுதான்
6: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
8: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
8: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
10: வெற்றி

0: இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதத்துவத்தை கொண்ட 6 பிரதான அரசியல் கட்சிகள் உடன்பாடுகளை எட்டியுள்ளமை மற்றும் எதிர்க்கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் என்பன அரசாங்கத்தின் பலவீனத்தால் உருவானவை அல்ல. எதிர்க்கட்சியினை ஒன்றிணைந்து வழிநடத்துவது எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜேதிச இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒன்றிணைவின் பின்னணியில் அரசாங்கம் இருப்பதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நாம் முழுமையாக நிராகரிக்கிறோம். எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் ஒன்றிணைந்து பயணிக்க முடியாமல் வெவ்வேறு பெயர்களில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்துவது குறித்து எங்களிடம் கேள்வி எழுப்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆளுங்கட்சியிலோ அல்லது எமது தரப்பிலோ ஏதேனும் பிளவுகள் ஏற்பட்டிருந்தால் அது குறித்து எங்களிடம் நீங்கள் கேள்வி எழுப்புவது நியாயமானது. பாராளுமன்றத்தில் எமக்கு 159 உறுப்பினர்களின் கூடிய பலமான பெரும்பான்மை பலம் உள்ளது. அதனை கொண்டு நாம் எமது பணிகளை சரியாக முன்னெடுத்து வருகிறோம். ஆனால் எதிர்க்கட்சியில் உள்ளவர்களை ஒன்றாக தக்க வைத்துக் கொண்டு அவர்களை வழிநடத்துவது எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பாகும். அவரோடு இணைந்து செயற்பட முடியாமல் தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு பிரிந்து செல்கின்றார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. அது அவர்களின் உள்விட்டு பிரச்சனையாகும். தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கம் தீர்வு வழங்காதென்றோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலை உருவாகியதன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் இவ்வாறு ஒன்றிணைகிறார்கள் என்றோ கூறுவது முற்றிலும் தவறான கருத்தென்று அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் செயற்பாடுகள் மந்தகரமாகவே காணப்படுகிறது. தேர்தலை நடத்த புதிய முறைமையை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்த தனிநபர் பிரேரணியை நிறைவேற்றினால் எந்தவித தடையும் இல்லாமல் தேர்தலை நடத்தலாம் என்று

0: ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் குறித்து கேட்கப்பட்ட போது அவர் குறிப்பிட்டார், மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் நடவடிக்கைகள் மந்தகரமாகவே காணப்படுகிறது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் திருத்தங்கோடன் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று சட்டமா அதிபர் திணைக்களமும் தேர்தல் ஆணைக்குழுவும் யோசனை முன்வைத்திருக்கின்ற நிலையிலும் செயற்குழு அது குறித்து அவதானம் செலுத்தவில்லை. தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு சாதகமான வகையில் முன்வைக்கப்படும் யோசனைகளில் அரசாங்கம் குறைபாடுகளை மாத்திரமே ஆராய்கிறது. இதனால் இழுபறி நிலைதான் தொடர்கிறது. தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்துக்கு சாதகமான சூழல் ஒன்று தோற்றம் பெற்றால் அப்போது தேர்தல் குறித்த அரசாங்கம் முக்கியமான அறிவிப்பை வெளியிடும். அதுவரையில் இந்த குழு முன்னேற்றகரமான வகையில் எந்த அறிவிப்புகளையும் வெளியிடாது. தேர்தலை நடத்த புதிய முறையை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்த தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றினால் எந்தவித தடையும் இல்லாமல் தேர்தலை நடத்தலாம். ஆனால் அரசாங்கம் அந்த தீர்மானத்தை எடுக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய தேர்தல் முறைமை பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தலை எப்போது வேண்டுமானாலும் நடத்துவதற்கு தாங்கள் தயாராக உள்ளது. இதற்காக நிதி பற்றாக்குறை எதுவும் கிடையாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இதனை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதே எங்களது பிரதான எதிர்பார்ப்பு. ஆனாலும் தேர்தல் என்பது மக்களின் உண்மையான விருப்பை பிரதிபலிக்கும் ஒன்றாக அமைய வேண்டும். இலங்கை மக்கள் நீண்ட காலமாகவே தங்களுக்கு பழக்கமான விருப்பு வாக்கு முறைமையை ஒழித்து தங்கள் தொகுதிக்கு பொறுப்பான ஒரு மக்கள் பிரதியை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் தேர்தல் முறைமையை எதிர்பார்த்திருந்தார்கள். இதற்கு அமைவாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இத்தகையதொரு புதிய தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டு அதன்படி தேர்தல்களும் நடத்தப்பட்டன. புதிய தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் மக்கள் தங்களது தொகுதிக்கான பிரதிநிதியை நேரடியாக அடையாளம் காணக்கூடியதாக இருந்ததோடு பழைய தேர்தல் முறைமைகளில் காணப்பட்ட தேவையற்ற விருப்பு வாக்கு மோதல்களும் முற்றாக ஒழிக்கப்பட்டன. அத்துடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கான செலவுகளும் கணிசமாக குறைந்தன. அதேவேளை பெண்களுக்கான பிரதித்துவமும் இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. இதேபோன்று விருப்பு வாக்கு முறைமையற்ற தொகுதி ரீதியில் மக்கள் பிரதிகளை பெற்றுத்தரும் மற்றும் பெண்களின் பிரதித்துவத்தை உறுதிப்படுத்தும் புதிய தேர்தல் முறைமையே மாகாண சபைகளுக்காகவும் முன்மொழியப்பட்டது. மக்களின் இந்த விருப்பங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு பழைய தேர்தல் முறைமைக்கு நாம் திரும்ப முடியாது. எனவே இந்த புதிய தேர்தல் முறைமை தொடர்பான பணிகளை நாம் பாராளுமன்ற குழு ஒன்றிடம் ஒப்படைத்துள்ளோம். இந்த குழு கூடி மாகாண சபைகளுக்கான புதிய தேர்தல் முறைமையின் கீழ் எல்லை நிர்ணய பணிகளை நிறைவு செய்து அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் இது அங்கீகரிக்கப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. மாகாண சபைகளின் நிர்வாகத்தை வெறுமனே ஆளுநர்களும் பிரதம செயலாளர்களும் மாத்திரம் கொண்டு நடத்த முடியாது. மாகாண சபைகளில் மக்கள் பிரதிகள் இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் பெரும்பாலான நிறுவனங்கள் மாகாண சபைகளின் கீழே நிர்வகிக்கப்படுகின்றன. எனவே பாராளுமன்றத்தில் பிரதித்துவம் வகிக்கும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் முறைமையை விரைவாக தயாரித்து வழங்க வேண்டும். அரசாங்கத்திடம் தேர்தலை நடத்துவதற்கு பணம் இல்லை என்று சில தரப்பினர் தெரிவிக்கும் கருத்துக்களையும் நாம் முழுமையாக மறுக்கிறோம். அரசாங்கத்துக்கு எந்தவிதமான நிதி பிரச்சனையும் இல்லை. திடீரென ஒரு பொது தேர்தல் நடத்த நேரிட்டாலும் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் கடமைப்பட்டிருப்பதோடு அதற்கு நாம் தயாராகவே இருக்கிறோம். டிட்வா நிவாரண உதவிகளுக்காக நாம் 500 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். அதில் இதுவரை 250 முதல் 260 பில்லியன் ரூபாய் வரையிலே செலவிடப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அதிகபட்சமாக 10 முதல் 15 பில்லியன் ரூபாய் மாத்திரம் தேவைப்படும். எனவே தேர்தலை நடத்துவதில் எந்தவித நிதி தட்டுப்பாடும் இல்லை. பாராளுமன்றத்தில் புதிய தேர்தல் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட மறுகணமே தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய நபர்களுக்கான விசேட பிரமுகர் பாதுகாப்பு என்பது அரசு உளவுத்துறையின் அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைவாகவே வழங்கப்படுகிறதே தவிர தன்னிச்சையாக வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். விசேட பாதுகாப்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரினால் போலீஸ் மா அதிபருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தியோர்வ கடிதத்தின் விவரங்களுக்கு அமைய அசோக ரன்வல, மொஹமட் ரிஸ்வி சாலி, சரத்குமார், அஜித் சாந்த, ரூவன் விஜயவீர, திலங்க யோமகமே, சுனில் பியன்வல, தினேஷ் கேமமந்த, ரஞ்சித் மதுமண்டாரா, எச் எம் தர்மசேன மற்றும் விசேடமாக கலகொட அத்தை ஞானசார தேரர் ஆகிய 11 நபர்களுக்கு எந்தவித விசேட பிரமுகர் பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என்று விசேட பாதுகாப்பு பிரிவு போலீஸ் மா அதிபருக்கு திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளது. அமைச்சரவை அமைச்சர்களாகிய எமக்கே கூட அத்தகைய விசேட பிரமுகர் பாதுகாப்புகள் வழங்கப்படவில்லை என்பதை சாதாரண பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் சிலருக்கும் அதேபோன்று தற்போது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத சில முன்னாள் மக்கள் பிரதிகளுக்கும் பிரமுகர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது 2020 வெளியிடப்பட்ட 2398 கீழ் 26 இலக்க போலீஸ் சுற்றறிக்கையின் விதிகளுக்கு அமைவாகவே தற்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இப்படி ஏதேனும் ஒரு நபர் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவை என்று கோரி விண்ணப்பித்தால் அதுகுறித்து அரச உளவு சேவையினூடாக ஒரு விசேட அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கை கூறப்படும். அதன் பின்னர் அந்த நபருக்குள்ள அச்சுறுத்தல் விவரம் ஆராயப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் செயலாளரின் தலைமையிலான விசேட குழு ஒன்றின் பரிந்துரையின் அடிப்படையிலே பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில அரசியல்வாதிகள் தற்போது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இல்லாத போதிலும் அவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக அரச உளவு சேவை வழங்கிய அச்சுறுத்தல் விவரங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு இந்த பிரமுகர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வரும் வயதல்லியை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு இலங்கை நீதி சேவை சங்கம் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதவான்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே அமைப்பான இலங்கை நீதி சேவை சங்கம் இந்த வயதில்லை நீடிப்பு திட்டத்துக்கு தனது ஏகமனதான எதிர்ப்பை ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுக்கு எழுத்து மூலம் உத்தியோர்வமாக அறிவித்திருக்கிறது. நெல் கொள்வனவின் போது இடம்பெறும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக பல புதிய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாய கால்நடை காணி நீர்ப்பாசனம் தொடர்பில் அமைச்சின் ஆலோசனை குழுவிலே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
1: விவசாய கால்நடை காணி நீர்ப்பாசனம் தொடர்பான அமைச்சின் ஆலோசனை குழு அமைச்சர் கே டி லால்காந்தவின் தலைமையில் நேற்று கூடியது. அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விலையின் கீழ் நெற்கொள்வனவை வினைத்திறனுடன் முன்னெடுப்பது, மோசடிகள் முறைகேடுகளை தடுப்பது, விவசாயிகளுக்கு நியாயமான விலையை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதனிடையே இம்முறை சிறுபோகத்துக்கான நெற்கொள்வனவு நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டது. நாடு 1 கிலோகிராம் 120 ரூபாவுக்கும், சம்பா 1 கிலோகிராம் 130 ரூபாவுக்கும், கீரி சம்பா 1 கிலோகிராம் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. தற்போது அதிக அளவில் அறுவடை செய்யப்படும் பிரதேசங்களைச் சேர்ந்த களஞ்சிய சாலைகளை திறந்து நெற்கொள்வனவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெற்சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது நெல் அறுவடை அதிக அளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் அந்த பிரதேசங்களை மையமாக கொண்ட 143 களஞ்சிய சாலைகள் ஊடாக நெற்கொள்வனவு செய்யப்படுவதாக நெற்சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது.
2: முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், ஹம்பாந்தோட்டை, வீரவில நெற்களஞ்சிய சாலை உள்ளிட்ட பல களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று எதிர்வரும் 15 தேதி ஹம்பாந்தோட்டை, முனராகலை மாவட்டங்களில் உள்ள களஞ்சிய சாலைகளை திறப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நெல் அறுவடை செய்யப்படும் கால எல்லைகளுக்கு ஏற்ப எதிர்வரும் காலங்களில் நெற்களஞ்சிய சாலைகளை திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தமது நெல்லை விற்பனை செய்வதற்காக முன்வருமாறு நாம் விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.
1: சிதைந்து போன எதிர்கட்சியினர் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக விவசாயிகளை பயன்படுத்த முயற்சித்து வருவதாக அகில இலங்கை விவசாய சம்மேளனம் தெரிவித்துள்ளது.
3: விவசாயிகளின் பலத்தை கொண்டு ஆட்சிக்கு வர நினைக்கும் சிதைந்து போன எதிர்கட்சியினர் விவசாயிகளை பயன்படுத்தி போராட்டங்களை நடாத்த தயாராகி வருகின்றனர். நாங்கள் அந்த விவசாயிகளுக்காக தரைமட்டத்தில் இறங்கி அந்த உண்மையான ஜதார்த்தத்திற்குள் நின்றே போராடினோம் என கூற விரும்புகின்றோம். நீங்களும் உங்களது அந்த பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் குழுவும் கடத்தல்காரர்கள் குழுவும் இணைந்து நெல் அறுவடை செய்யப்படும் காலத்தின் நெல்லின் விலையை 60-70 ரூபாவாக குறைத்து கொள்வனவு செய்து 2 மாதங்கள் அளித்து விவசாயிகளிடம் நெல் இல்லாத போது நெல்லின் விலையை உயர்த்தி அரிசி விலையை அதிகரிப்பதற்காக உருவாக்கியிருந்த சூத்திரம் இந்த அரசாங்கம் வந்த பின்னர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பாலடைந்து கிடைந்த நெற்களஞ்சிய சாலைகளை திறந்து விலையை தீர்மானித்து கொள்வனவு செய்ய ஆரம்பித்துள்ளனர். இப்போது சிதைந்து போன எதிர்க்கட்சியினரால் விவசாயிகளில் ஒரு சிலருக்கேனும் சாப்பாடு தண்ணீர் கொடுத்து வீதிக்கு இறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிதைந்து போன எதிர்க்கட்சியினருக்கு நாம் ஒன்றை கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் திரும்பி பார்க்க கூட முடியாத அளவிற்கு நாங்கள் திட்டங்களை வகுத்து வருகின்றோம். நாங்கள் விவசாயிகளுடன் இணைந்து போராடிய ஒரு குழுவினர். அந்த குழுவினரே தற்போது விவசாயத்துறையை கட்டியெழுப்புவதற்காக தலையிட்டுள்ளனர்.
0: இதே நேரத்தில் நெல் கொள்வனவு திட்டத்தில் முறையான வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் வெளியிடும் தரவுகள் பொய்யானவை என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருவோணமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் போதிய களஞ்சிய சாலைகள் திறக்கப்படவில்லை என்றும் முறையான கேள்வி மனுகோரல் செயல்முறையும் இன்றி ஒரு சில அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு மட்டும் சாதகமாக செயல்படுவது விவசாயிகளை பாதிப்படைய செய்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் இத்தகைய திட்டமிடலற்ற செயல்பாடுகள் மற்றும் விவசாயிகளை தவறாக வழிநடத்தும் போக்குகளுக்கு அவர் தனது கடும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டார். ஏற்றுமதியாளர்களையும் கைத்தொழிலாளர்களையும் ஊக்கப்படுத்துவதற்காக வழங்க வேண்டிய பொதுவான நிவாரணங்கள் தொடர்பிலான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார்.
1: கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கு 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு, 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள பிரிவுகளினாலும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களினாலும் 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. தம்புள்ளை, இங்கிரிய, வாழைச்சேனி, வில்லனிய, கட்டுநாயக்க ஆகிய பிரதேசங்களில் கைத்தொழில் வலயங்களை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காணிகளை ஒதுக்குதல், மின்சாரம், நீர், வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யும் போது ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய உடனடி தீர்வுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் உரிய காலத்துக்குள் நிறைவு செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசு சார்ந்த தொழில் முயற்சிகளின் அபிவிருத்தி தொடர்பான தற்போதைய நிலைமை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் சீனி மற்றும் உப்பு தொழில்துறைகள் சார்ந்து எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் அதற்கான மாற்று முன்மொழிவுகள் தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் செயல்முறையின் தற்போது நிலைமை தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தேவைகளுக்கு ஏற்ப பாரிய அளவிலான நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இறுதியில் அந்த நிறுவனங்கள் மக்களின் வரிப்பணத்தில் பராமரிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி குறித்த நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் போது நிறுவனங்களின் செயற்திறனை அதிகரித்தல், அவற்றை நடத்துவதற்காக அதற்கு முன்னர் ஏற்பட்ட செலவுக்கும் ஒன்றிணைத்து பின்னர் ஏற்படும் செலவுக்கும் இடையில் ஒப்பீட்டளவில் குறைவு ஏற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தொழில் முயற்சியாண்மை மற்றும் கைத்தொழில் மாற்று அதிகார சபையை நிறுவது தொடர்பான முன்மொழிவு தொடர்பில் இதன்போது அதிகாரிகளினால் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து டிராவல் அண்ட் டூர் வேர்ல்ட் நிறுவனம் 2026 வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உலகின் சிறந்த 50 உணவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கை இடம் பிடித்திருக்கிறது. இந்த வரிசையில் மெக்சிகோ முதலிடத்தையும் இத்தாலி இரண்டாவது இடத்தையும் ஸ்பெயின் மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளன. இலங்கை இந்த பட்டியலில் 50 இடத்தை பெற்றிருக்கிறது. உணவு கலாச்சார பாரம்பரியம், பிராந்திய உணவுகளின் தன்முகத்தன்மை, வீதி உணவு கலாச்சாரம், உள்ளூர் மூலப்பொருட்களின் பயன்பாடு, உயர்தர உணவுகள் நிலைத்தன்மை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கிடைக்கும் தனித்துவமான உணவு அனுபவங்கள் உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானியத்தின் வளங்களை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக 19 முதலீட்டு முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்தள விமானத்தில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட விருப்பம் தெரிவிக்கும் கோரிக்கை நடைமுறையின் கீழ் இந்த முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த முதலீட்டாளர்களில் மத்திய கிழக்கு நாடுகள், இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததை தொடர்ந்து ஜூலை 9ஆம் தேதி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் முன்மொழிவுகள் திறக்கப்பட்டன. விமான மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனத்தின் சார்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடைமுறையின் மூலம் மத்தள விமானத்தில் சாத்தியமான வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன. அமைச்சின் தாவலின்படி கிடைக்கப்பெற்ற முதலீட்டு முன்மொழிவுகள் 2 முக்கிய பிரிவுகளின் கீழ் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றன. விமானத்தின் கட்டுப்பாட்டு எல்லைக்குள் மேற்கொள்ளப்படும் சிவில் விமான சேவைகள் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகள் இதில் அடங்கும். விமானத்தின் உள்பகுதி மற்றும் வெளிப்புற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வர்த்தகம் மற்றும் சேவை நடவடிக்கைகளும் இதில் உள்ளடங்கும். இந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிர்வகிப்பதற்கான தகுதிகள், அனுபவம் மற்றும் திறன்களை முதலீட்டாளர்கள் நிரூபிக்க வேண்டியுள்ளதாக அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவின் கீழ் நியமிக்கப்பட்ட திட்டக்குழு தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்து சாத்தியமான முதலீட்டாளர்களை தெரிவு செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறது. தெரிவு செய்யப்படும் முதலீட்டாளர்கள் அடுத்த கட்ட கொள்முதல் செயல்முறையான முன்மொழிவுகளுக்கான கோரிக்கை நடைமுறையில் பங்கேற்க அழைக்கப்படுவார்கள். முழுமையான முன்மொழிவுகளை தயாரித்து சமர்ப்பிக்க முதலீட்டாளர்களுக்கு மேலதிக கால அவகாசம் வழங்கும் வகையில் விண்ணப்ப காலக்கெடு ஜூலை 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்ததாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானத்தின் வர்த்தக செயற்பாடுகளை மேம்படுத்தி அதன் நிதிலமையை பலப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் இந்த முதலீட்டு நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளில் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானம் சுமார் 39.3 பில்லியன் ரூபாய் நிகர இழப்பை பதிவு செய்துள்ளதான தகவல்களும் வெளியாகியுள்ளன. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பிரான்ஸ் முக்கிய பங்காளியாக உள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் எமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என்று தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சு விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்கும் என்று குறிப்பிட்டார். பிரான்ஸ் தேசிய தினத்தை கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் கொண்டாடியது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த தேச கலந்து கொண்டதோடு பல நாடுகளின் ராஜதந்திரிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இலங்கைக்கு இயல்பான பங்காளியாக பிரான்ஸ் விளங்குகிறது. எங்களது அருகாமையில் சுமார் 10 லட்சம் பிரெஞ்சு குடிமக்கள் வாழ்கிறார்கள். இந்த பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் எமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன. கொழும்பில் கடல்சார் பாதுகாப்பு, பாதுகாப்பு திறன் மற்றும் கடல்சூழ் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் பிராந்திய கடல்சார் ஆய்வு மையம் மூலம் இணைந்து செயல்படும் ஒத்துழைப்பு தளத்தை உருவாக்கியிருக்கிறோம். மேலும் தெற்காசியா, இந்திய பெருங்கடல் பிராந்தியம், பசிபிக் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இலங்கையுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறோம். பிரான்ஸ் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காளியாக உள்ளது. உலகின் 3வது பெரிய கப்பல் போக்குவரத்து நிறுவனமான CMA CGM கொழும்பு துறைமுக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆழ்கடல் ஒளியிலை அமைக்கும் பிரெஞ்சு நிறுவனமான ஒரேஞ்ச் மெரின் இந்த கப்பல்கள் கொழும்பு டொக்யார்ட்ஸ் நிறுவனத்தில் கட்டப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 100 திறமையான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் உருவாகியிருக்கிறது. வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரை பிரான்சின் மிகப்பெரிய டயர் உற்பத்தி நிறுவனமான மிஷ்லன் இலங்கையில் அதிக பணியாளர்களை கொண்ட பிரெஞ்சு நிறுவனமாக திகழ்கிறது. மேலும் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் 7வது பெரிய குழுவாக பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் உள்ளார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஐரோப்பிய ஏபஸ் விமானங்களில் பயணம் செய்கிறார்கள். அவற்றில் சில பிரான்சில் தயாரிக்க அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சு விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இருப்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். பிரான்ஸ் இலங்கையின் நிலைத்தன்மை மற்றும் மீளெழுச்சியை வலுப்படுத்த நம்பகமான பங்காளியாக உள்ளது பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை. இந்த ஆண்டு இலங்கையுடனான தனது 20 ஆண்டு கால ஒத்துழைப்பை கொண்டாடுகிறது. 2004 சுனாமிக்கு பிந்திய மறுகட்டமைப்பிலிருந்து தொடங்கிய இந்த ஒத்துழைப்பு குடிநீர், சுகாதாரம், நகர்ப்புற மேம்பாடு, வேளாண்மை மற்றும் ஆற்றல் உள்ளிட்ட பல துறைகளில் திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. 2022 இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போதும் பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை தனது ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கியது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு பிரான்ஸ் ஆதரவளித்தது. அண்மையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து மனிதாயமான உதவிகளையும் வழங்கியுள்ளது. பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமையின் ஒரு அங்கமான எக்ஸ்பர்டிஸ் பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் பசுமை மாற்றம், ஆற்றல் மாற்றம், காலநிலை நடவடிக்கைகள் மற்றும் ஜெர்மனியின் கிஸ் அமைப்புடன் இணைந்து சுற்றுச்சூழல் பொருளாதார திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. உயர்கல்வி மற்றும் கல்வித்துறையிலும் பிரான்ஸ் ஒரு சிறந்த பங்காளியாக உள்ளது. கம்பஸ் பிரான்ஸ் ஸ்ரீலங்கா மூலம் இலங்கை மாணவர்கள் பிரான்சில் கல்வி கற்க முடியும். அங்கு பிரெஞ்சு மொழி தெரியாத மாணவர்களுக்காக சுமார் 1500 உயர்கல்வி பாடத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அதேவேளை இலங்கையின் பல பாடசாலைகளிலும் கொழும்பு, கண்டி, மாத்தறை, காலி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களில் இயங்கும் அலியான் பிரான்சே மையங்களின் ஊடாகவும் பிரெஞ்சு மொழி கற்பிக்கப்படுகிறது. இந்த மையங்கள் கலாச்சார பரிமாற்றத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன. கொழும்பில் உள்ள பிரெஞ்சு இன்டர்நேஷனல் ஸ்கூல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களை வரவேற்று சிறப்பாக வளர்ச்சி பெற்று வருகிறது. இந்த பல்துறை ஒத்துழைப்புகள் எதிர்காலத்தை நோக்கிய வலுவான அரசியல் உறவுகளுக்கும் அடித்தளமாக உள்ளன. கடந்த ஆண்டு இலங்கையின் பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரிய, கலாச்சார அமைச்சர் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை துணை அமைச்சர் ஆகியோர் பிரான்சுக்கு விஜயம் மேற்கொண்டார்கள். இந்த ஆண்டு பிரான்சின் செனட் உறுப்பினர்களை கொண்ட 2 பிரதிநிதி குழுக்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன. மேலும் இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் நியூடெல்லியில் நடைபெற்ற சந்திப்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் மற்றும் இலங்கை ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்க ஆகிய இருவரும் கலந்துரையாடினார்கள். இறுதியாக இலங்கையில் தொழில்முறை செயல்பாடுகளின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையான உறவை வலுப்படுத்தி வரும் பிரெஞ்சு குடிமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொழும்பிலோ அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளிலோ நீங்கள் எங்கிருந்தாலும் பிரான்ஸ் தூதரகத்தின் சேவைகள் எப்போதும் உங்களுடன் இருக்கும் என்பதை உறுதியளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாய்க்காவை பிரான்சுக்கு வருமாறு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அழைப்பு விடுத்திருப்பதை நாம் பாராட்டுகிறோம். இருதரப்புக்கும் வசதியான காலத்தில் அந்த விஜயம் நடைபெற்று இரு நாடுகளுக்கு இடையான உயர்மட்ட அரசியல் உறவில் மற்றொரு வரலாற்று சாதனையாக இது அமையும் என்று நம்புவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அத்துடன் பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை இலங்கையுடன் பேணி வரும் நீண்டகால அபிவிருத்தி ஒத்துழைப்பையும் குறிப்பாக அந்நிய கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் பாரிஸ் கிளப் தலைவராக பிரான்ஸ் வழங்கிய உறுதியான ஆதரவையும் இலங்கை அரசாங்கம் மிகவும் உயர்வாக மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் தேசிய தினத்தை கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் நேற்று கொண்டாடியது. இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதிச கலந்து கொண்டதோடு பல நாடுகளின் ராஜதந்திரிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டது நேர்கள் அறிந்ததே. அங்கு உரையாற்றிய சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதிச ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாய்க்காவை பிரான்சுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருப்பதை நாம் பாராட்டுகிறோம். இருதரப்புக்கும் வசதியான காலத்தில் அந்த விஜயம் நடைபெற்று இரு நாடுகளுக்கு இடையான உயர்மட்ட அரசியல் உறவில் மற்றொரு வரலாற்று சாதனையாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன். பிரெஞ்சு குடியரசின் தேசிய தின கொண்டாட்டத்தில் இன்று உங்களுடன் இணைவதில் எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியையும் இது அளிக்கிறது. இலங்கை ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவின் சார்பிலும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் சார்பிலும் எனது சார்பிலும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அவர்களுக்கும் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் எமது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் பிரெஞ்சு குடியரசின் நிறுத்தும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய உயரிய விழுமியங்களை கொண்டாடுகிறோம். இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நட்புறவு பல நூற்றாண்டுகளாக இந்திய பெருங்கடல் கடற்வழி வணிக வலையமைப்பின் ஊடாக வளர்க்கப்பட்டு வந்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று தொடர்புகள் 17ஆம் நூற்றாண்டை எட்டிச் செல்லுகின்றன. 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முதன் முதலில் தூதரக உறவை ஏற்படுத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாகும். அதுவே இன்று நாம் அனுபவிக்கும் வலுவான பல்துறை கூட்டுறவுக்கான அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அரசியல் உரையாடல், வர்த்தகம் மற்றும் முதலீடு, அபிவிருத்தி ஒத்துழைப்பு, கடல்சார ஒத்துழைப்பு, காலநிலை மாற்றம், கல்வி, சுற்றுலா மற்றும் மக்களுடன் மக்களுக்கான தொடர்புகள் உள்ளிட்ட பல துறைகளில் இந்த உறவுகள் தொடர்ந்து விரிவடைந்து வருகின்றன. அண்மை காலங்களில் இலங்கை பிரான்ஸ் இருதரப்பு உறவுகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெற்றுள்ளன. 2023 ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இலங்கைக்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க விஜயம் பிரான்ஸ் ஜனாதிபதி ஒருவர் முதன்முறையாக இலங்கைக்கு வந்த நிகழ்வாகும். 2026 இந்தியாவில் நடைபெற்ற ஏஐ இம்பாக்ட் சமிட் மாநாட்டின் போது பிரான்ஸ் மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் ஜனாதிபதிகளும் சந்தித்து கலந்துரையாடியதும் முக்கியமான தருணம். மேலும் இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரிய 2025 மார்ச் 31 முதல் ஏப்ரல் 2 வரை பிரான்சுக்கு விஜயம் செய்து யுனெஸ்கோ ஏற்பாடு செய்த நிபுணர்கள் மாநாட்டில் பங்கேற்றதும் இருதரப்பு உறவை வலுப்படுத்தியிருக்கிறது. ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா பிரான்சுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருப்பதை நாம் பாராட்டுகிறோம். அண்மை ஆண்டுகளில் இருதரப்பு உறவுகளில் பல முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 2026 இரு வெளிவுகார அமைச்சர்களுக்கு இடையிலான 2வது அரசியல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2024 இலங்கையில் பிராந்திய கடல்சார் ஆய்வு மையம் நிறுவப்பட்டது. மேலும் பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை தனது தெற்காசிய பிராந்திய அலுவலகத்தை கொழும்பில் தான் நிறுவியிருக்கிறது. 2026 ஏப்ரலில் பிரெஞ்சு செனட் நட்புறவு குழுவின் தலைவர் வன்னினா பாப்ளிகார்ஜி தலைமையிலான 4 உறுப்பினர்களை கொண்ட பிரெஞ்சு பாராளுமன்ற குழுவின் இலங்கை விஜயத்தையும் நாங்கள் அன்புடன் நினைவு கூறுகிறோம். அந்த விஜயம் இரு நாடுகளின் பாராளுமன்ற உறவுகளை வலுப்படுத்தவும் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராயவும் உதவியிருக்கிறது. 1970 அபிவிருத்தி ஒத்துழைப்பில் பிரான்ஸ் வழங்கி வரும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை இலங்கை மிகுந்த மதிப்புடன் பாராட்டுகிறது. தேசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு பிரான்ஸ் வழங்கிய நிதியுதவி இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறது. பிரெஞ்சு அபிவிருத்தி முகாமை இலங்கையுடன் பேணி வரும் நீண்டகால அபிவிருத்தி ஒத்துழைப்பையும் குறிப்பாக அண்மைய கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் பாரிஸ் கிளப் தலைவராக பிரான்ஸ் வழங்கிய உறுதியான ஆதரவையும் இலங்கை அரசாங்கம் மிகவும் உயர்வாக மதிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது முக்கிய நோக்கமாக உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இலங்கையின் முக்கிய பங்காளியாக பிரான்ஸ் தொடர்ந்து இருந்து வருகிறது. EU GSP+ வரிச்சலுகை திட்டத்தின் கீழ் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு சுங்கவரி இல்லா சலுகை வழங்கப்படுவதற்கும் பிரான்ஸ் ஆதரவளித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு வர்த்தகம் 350 முதல் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான அளவில் நிலைத்துள்ளது. முதலீட்டிலும் பிரான்ஸ் இலங்கையின் முக்கிய பங்காளியாக உள்ளது. 2025 வெளிநாட்டு நேரடி முதலீட்டை வழங்கிய முதல் 5 நாடுகளில் பிரான்சும் ஒன்றாக இருந்தது. குறிப்பாக உற்பத்தி, சுற்றுலா மற்றும் ஆடை தொழில்துறைகளில் அதன் முதலீடுகள் குறிப்பிடத்தக்கவை. சுற்றுலா துறையிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் பிரான்ஸ் 7வது பெரிய சந்தையாக இருக்கிறது. இந்திய பெருங்கடலால் இணைக்கப்பட்டுள்ள கடல்சார் நாடுகளாகிய இலங்கையும் பிரான்சும் கடல்சார் பாதுகாப்பு, கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பெருங்கடல் நிர்வாகம் ஆகிய துறைகளில் பொதுவான நலன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலும் அரசியலமைப்பு திருத்த செயன்முறையை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று மக்கள் தொழில் வல்லுநர் மையம் வலியுறுத்தியிருக்கிறது. அரசாங்கம் நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிப்பதற்கு மேற்கொண்டு வரும் அரசியலமைப்பு திருத்த முயற்சி குறித்து கொழும்பில் அமைந்துள்ள மக்கள் தொழில் வல்லுநர் மையத்தின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த மையத்தின் சட்டத்தரணி ருக்மல் பண்டாரா இதனை தெரிவித்தார். எமது நாட்டின் 76 வரலாற்றில் 1948 முதல் ஆட்சிக்கு வந்த பல்வேறு அரசாங்கங்கள் தங்களுக்கு சாதகமாக நீதிபதிகளை நியமிக்கும் பணிகளில் அரசியல் தலையீடுகளை செய்துள்ளதால் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை சீர்குலைந்தது. 1948 முதலாவது பிரதமர் டி எஸ் சிறநாயக்கா தௌதியான ரெஜினோட் டயஸ் பண்டார் நாயக்காவை புறந்தள்ளி சட்டமா அதிபர் ஏலன் எட்வர்ஸ்வை பிரதம நீதியரசராக்கினார். SWRD பண்டார் நாயக்கா மற்றும் ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா ஆட்சி காலங்களின் கீழ் நீதிமன்றத்தில் இருந்த உறவினர் பிரான்ஸ் ரத்வத்த உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஜியார்ஜியவர்தன ஆட்சியில் அரசியலமைப்பை திருத்தி நீதிமன்ற கட்டமைப்புக்கு வெளியில் இருந்த அரச சட்டத்தரணி நெவில் சமரகோனை பிரதம நீதியரசராக்கினார். சந்திரிகா பண்டா நாயக்கா குமாரதுங்க காலத்தில் சிரேஷ்ட நீதிபதி மார்க் பெர்னாண்டோ புறக்கணிக்கப்பட்டு சரத்தன் சில்வா நியமிக்கப்பட்டார். மஹிந்த ராஜபக்சே ஆட்சியில் தங்களுக்கு சாதகமாக செயற்படவில்லை என்று பிரதம நீதியரசர் ஸ்ரானி பண்டார் நாயக்கா குற்றப்பிரேரணை மூலம் பலவந்தமாக நீக்கப்பட்டார். இந்த சாபக்கேடான அரசியல் கலாச்சாரத்தை ஒழிப்பதாக கூறிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றியது. ஆனால் இந்த அரசாங்கமும் பழைய ஆட்சியாளர்கள் பயணித்த அதே பாதையில் தான் தற்போது பயணிக்க தொடங்கியுள்ளது. அரசாங்கம் தனக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளில் அமர்த்துவதற்கும் வேண்டிய இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டு தற்போது உறுதிப்படுத்தப்படுகிறது. நாட்டின் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை வழங்கியது தங்களின் அதிகார தேவைக்கேற்ப அரசியலமைப்பை திருத்தி விளையாடுவதற்காக அல்ல. நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை அதிகரிப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தற்போதைய தற்காலிக தேவைக்காகவும் குறுகிய அரசியல் பயனுக்காகவும் அவசரமாக அரசியலமைப்பை திருத்த முற்படுவது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு எந்த வகையிலும் பொருத்தமற்ற செயலாகும். எனவே நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் இந்த அரசியலமைப்பு திருத்த செயல்முறையை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தமக்கும் அத்தகைய வாய்ப்பை வழங்குமாறு கோரியும் தேசிய தொழிற்சங்கம் மற்றும் சிவில் முன்னணியின் பிரதிகள் அடங்கிய குழுவினரால் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டை கையளித்த பின்னர் மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ கருத்துக்களை தெரிவித்தார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அத்தகைய வாய்ப்பை எமக்கும் வழங்குமாறு கோரி இன்று தேசிய தொழிற்சங்கம் மற்றும் சிவில் முன்னணியின் சார்பில் ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை கடிதம் ஒன்றை கையளித்திருக்கிறோம். இலங்கையின் ஒட்டுமொத்த அரசு சேவையிலும் பல வருட முதிர்ந்த அனுபவத்தை கொண்ட நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்கக்கூடிய பெருமளவிலான அரச ஊழியர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த அனுபவங்களை நாட்டின் நலனுக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் அது ஒட்டுமொத்த அரசு சேவைக்கும் பொதுவானதொரு கொள்கையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எமக்கும் வயதான காலத்திலும் கூட அந்த துறைகளில் தங்கியிருந்து பணியாற்றுவதற்கான உடல் மற்றும் மனரீதியான தகுதி இருக்கிறது. எனவே தொடர்ந்து பணியாற்ற விரும்பும் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் தங்களின் ஓய்வெறும் வயதை நீடித்துக் கொள்வதற்கான சமமான வாய்ப்பையும் உரிமையையும் சட்டபூர்வமாக வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லியை நீடிப்பது தொடர்பில் கருத்தாளர்கள் தற்போது எழுந்துள்ளன. நீதித்துறையில் மாத்திரம் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையே இந்த கருத்தாளர்களுக்கு வழிவகுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கிறார்.
3: நீதிபதிகளின் வயது எல்லையை அதிகரிப்பதாயின் அதற்கான சில நடைமுறைகள் காணப்படுகின்றன. அவ்வாறாயின் அது தொடர்பில் நீதித்துறைக்கு தெளிவானதொரு கலந்துரையாடல் இடம்பெற வேண்டும். அதே போன்று அரசாங்கத்தின் ஏனைய துறைகளில் உள்ளவர்களும் தமது வயது எல்லை தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைக்க ஆரம்பிப்பார்கள். இதனாலேயே இந்த துறைக்குள் உள்ளவர்களிடமிருந்து தற்போது பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக எதிர்கட்சி என்ற வகையில் நாம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். நீதிமன்ற சேவை சங்கத்தில் உள்ள நீதிபதிகள் இதற்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதை நாம் கண்டோம். சட்டத்தரணிகள் சங்கமும் இது தொடர்பில் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அவசர அவசரமாக இந்த நீதிபதிகளின் வயதில்லையை அதிகரிப்பது தொடர்பிலேயே இன்று அனைவருக்கும் கேள்வி எழுப்பதற்கு முன்வந்துள்ளனர். ஏனெனில் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் மாத்திரம் ஓய்வு பெறுவதில்லை அல்லவா, ஏனைய துறைகளில் உள்ளவர்களும் ஓய்வு பெறுகின்றார்கள். அத்துடன் ஏனைய துறைகளிலும் பற்றாக்குறை நிலவுகின்றது. அவ்வாறு இருக்க அந்த துறைகளை பற்றி பேசாமல் அந்த துறைகள் தொடர்பில் குறிப்பிடாமல் நீதிபதிகளின் வயதில்லையை அதிகரிப்பதற்கு செயற்பட்டமையாலேயே அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தரப்பினரும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர்.
1: பிரதியமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி இவ்வாறு பதில் வழங்கினார்.
4: எதிர்கட்சியினர் நீதிமன்றங்கள் இருப்பதற்கு எதிரானவர்கள். நீதிமன்றம் இல்லாத ஒரு நாட்டையே அவர்கள் விரும்புகின்றனர். போலீசார் இல்லாத ஒரு நாட்டையே அவர்கள் விரும்புகின்றனர். சிறைச்சாலைகள் இல்லாத ஒரு நாட்டையே விரும்புகின்றனர். ஏனெனில் அவர்கள் அவை அனைத்தையும் தமது கைகளிலேயே வைத்திருந்தனர். அவர்களுக்கு இவ்வளவு காலம் நீதிமன்றங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை, சிறைச்சாலைகள் இவ்வளவு காலம் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஏனெனில் சிறைச்சாலைக்குள் வேறு நபர்களை தள்ளிவிட்டு அவர்கள் வெளியில் இருந்தார்கள். ஆனால் தற்போது தேவையான இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் போது அவர்களுக்கு சிறைச்சாலை பிரச்சனையாக மாறியுள்ளது, நீதிமன்றங்கள் பிரச்சனையாக மாறியுள்ளன, மக்களின் இந்த வழக்குகள் தேவையின்றி இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றன என்பதே எமக்கு இருக்கும் பிரச்சனையாகும். ஒரு வழக்கு என்று வந்தால் தலைமுறைகள் கடந்ததன் பின்னர் அதன் தீர்ப்பு வருகின்றது. அதனால் எமக்கு தேவை இந்த வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதாகும். அவர்களுக்கு தேவை வழக்குகளை விசாரணை செய்யாமல் அவ்வாறே வைத்திருப்பதாகும். எனவே எமது தேவையும் அவர்களின் தேவையும் இருவேறுபட்டவை. அவ்வாறாயின் எமது தேவையின் பொருட்டு எமக்கு மேலதிகமாக நீதிமன்றங்கள் தேவைப்படுகின்றன, அதிகளவிலான நீதிபதிகள் தேவைப்படுகின்றனர். அதே நேரம் நீதிபதிகளையுமால் திடீரென நாளைக்கே உருவாக்கிவிட முடியாது. ஆகவே இந்த அனுபவமிக்க தேர்ச்சி பெற்ற நீதிபதிகளின் தேவையை குறிப்பிட்டு சில வருடங்களுக்கு நீடிப்பது இந்த நேரத்தில் அத்தியாவசியமான ஒரு விடயமாகும். நாம் வைத்தியர்களுக்கும் அவ்வாறே செய்தோம். வைத்தியர்கள் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் விசேட வைத்திய நிபுணர்களின் சேவை காலத்தை நீடித்தோம். எனவே அது போன்றதொரு விடயமே இங்கு நடக்கின்றது. இது எமக்கான ஒரு தேவையாகும். இந்த தேவை நாட்டின் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் மாத்திரமே அவசியப்படுகின்றது. ஆகவே அதற்காக முன்னிற்பவர்களுக்கு மாத்திரமே இந்த தேவை இருக்கின்றது, ஏனையோருக்கு இந்த தேவை இல்லை.
0: தொடர்ந்து இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி சட்டத்தின் ஆட்சியை நிறுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் துரித நடவடிக்கைகள் காரணமாக அச்சமடைந்துள்ள பழைய அரசியல் ஊழல்வாதிகளும் கடத்தல்காரர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை கவிழ்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக சட்டமும் நீதியும் மிக உயரிய மட்டத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக எந்தவித பாரபட்சமின்றி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களது புதல்வர்கள் மற்றும் உறவினர்கள் என்று முழு குடும்பத்தினரும் இன்று நீதிமன்றங்களுக்கு முன்னால் அலைந்து திரிய வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் உத்தமர்களைப் போல வேடமிட்டு ஆன்மீக போதனைகளை வழங்கிய விஜயதாச ராஜபக்ச போன்ற அரசியல்வாதிகளின் புதல்வர்கள் இன்று பாதாள உலக குழுக்களிடம் லஞ்சம் பெற்று சிறைச்சாலைகளுக்கு செல்லும் நிலைமைதான் உருவாக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசா மற்றும் தியாசிரி ஜெயசேகர போன்ற எதிர்கட்சி தலைவர்கள் இன்று நாட்டை பற்றியோ தார்மீகத்தை பற்றியோ சிந்திக்காது வெறும் திருடர்களையும் ஊழல்வாதிகளையும் ஒன்றிணைத்து அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு சதி முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பழைய ஊழல் கரைபடைந்த குப்பை குவியல்களை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வந்து நாட்டமடிக்கும் பழைய கலாச்சாரத்தை உருவாக்கவே எதிர்கட்சி தரப்பு தற்போது முயற்சிக்கிறது. பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு பொறுப்பான சுரேசலே போன்ற நபர்களை முன்னிலைப்படுத்தி தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். ஆனாலும் அந்த நாடகங்கள் அனைத்தும் இன்று அம்பலமாகிவிட்டன. வரலாற்றில் முதல் முறையாக 5க்கு மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 10 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிணையில் வெளிவந்து பயத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். இத்தனை வருடங்களாக 10 முதல் 12 ஆண்டுகள் வரை இழுத்தடிக்கப்பட்ட வழக்குகள் யாவும் தற்போதைய அரசாங்கத்தின் சட்ட வல்லுநர்கள் மற்றும் நீதிமன்றங்களின் துரித தலையீட்டினால் வெறும் 6 மாதங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனாலே நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் தமக்கு இரவு நேரங்களில் கெட்ட கனவுகள் வருவதாக கூறி அஞ்சி நடுங்குகின்றார்கள். நோயாளிதான் பதற்றமடைந்துள்ளார். எனவே மருத்துவர்களாகிய நாம் பதற்றமடைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இந்த நாட்டின் பழைய அரசியல் கலாச்சாரத்தில் காணப்பட்ட சலுகைகளுக்காகவும் உணவு பொதிகளுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் செல்லும் அடிமைத்தனத்தை இன்றைய இளைஞர் சமுதாயம் முழுமையாக ஒழித்து கட்டிவிட்டது. பழைய ஊழல்வாதிகளை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்த துடிக்கும் இவ்வாறான மக்கள் விரோத சக்திகளுக்கு எதிராக இளைஞர் சமுதாயம் விழிப்புடன் இருந்து மக்கள் கொள்கையை மேலும் வலுப்படுத்த முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். அரசாங்கம் தோல்விகளை மறைக்க எதிர்கட்சிகள் மீது பழி சுமத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிஎல் நிசாந்த சில்வா தெரிவிக்கிறார். நாட்டில் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இல்லாததால் அரச நிர்வாக கட்டமைப்பு ஸ்தம்பிதமடைந்து விட்டது. அதேபோன்று சிறைச்சாலை மோதல்களும் கைதிகளின் மரணங்களும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அலட்சியத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றன. அத்துடன் தமது தோல்விகளை மறைக்க இந்த சம்பவங்கள் எதிர்கட்சியினரின் சதித்திட்டம் என்று ஆளும் தரப்பு குற்றம் சாட்டுகிறது. உயிரிழப்புகளுக்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களும் அதிகாரிகளின் குடும்பத்தினரும் கடும் விரக்தியில் உள்ளார்கள். தற்காலிக அரசியல் நாடகங்கள் மூலமாக நாட்டின் உண்மையான பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகளை ஒருபோதும் தீர்க்க முடியாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி எல் நிசாந்த சில்வா மேலும் தெரிவித்திருக்கிறார். தன்னை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு எதிராக அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுவை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார்கள். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளராக பணியாற்றிய சுரேசலே தன்னை தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவை வலுவிழக்க செய்யுமாறு கோரியே இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதிவுகளை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் பேராசிரியர் தொடர்பாக எந்த அவதூறு பதிவுகளையும் செய்யக்கூடாதென்றும் இடைக்கால கட்டளை வழங்கி பற்றித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் எதிர் மனுதாரர் ஒருவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்வதற்கும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 14 எதிர் மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பற்றித்துறை நீதவான் நீதிமன்றில் நீதவான் இந்துகா சிவலிங்கம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 1, 3, 4, 5, 6 எதிர் மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக அவதூறான மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் பதிவு செய்தமையை ஏற்றுக்கொண்ட மன்று இதுவரைக்கும் அவ்வாறு போடப்பட்டிருந்த பதிவுகளை அகற்றுவதோடு இது சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தையும் எந்த ஒரு சமூக வலைதளங்களில் பதிவு செய்யக்கூடாது என்ற இடைக்கால கட்டளையை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிபந்தனைக்குட்பட்ட இடைக்கால கட்டளையை இறுதி கட்டளையாக ஆக்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதோடு 1 தொடக்கம் 13 வரையான எதிர் மனுதாரர்களுக்கு 2 கிழமைகளுக்குள் அழைப்பாணை அனுப்புமாறு மன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எதிர் மனுதாரர்கள் அனைவருமே 2 வாரங்களுக்குள் காரண காட்டுதல்களுக்காக மன்றில் முன்னிலையாகி தங்களுடைய சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர் மனுதாரர்கள் இதனை செய்யாவிட்டால் இந்த விடயத்தில் குற்றவாளிகளாக அவர்கள் கருதப்பட்டு மன்றினால் தீர்ப்பளிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எதிர் மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்த கருத்துக்கள் முகத்தோற்றத்தின் அடிப்படையில் அவதூறு மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுகளாக இருப்பதோடு அத்தொடர்பான விசாரணைகளுக்காகவும் காரணம் காட்டுதலுக்காகவும் எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை மனுதாரருடைய சட்டத்தரணி முன்வைத்த வாதத்தில் 3வது எதிர் மனுதாரரான பெண்ணொருவர் சில நாட்களுக்கு முன் தனது சொந்த முகப்புத்தக தளத்தில் நீதவான் நீதிமன்றனையும் நீதவானையும் அவதூறு செய்யும் விதத்தில் பதிவிட்டிருந்தமையை நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். குறித்த எதிர்மனுதாரரின் பதிவு நீதிமன்ற அவமதிப்பு என்பதோடு நீதவானின் இறையாண்மையை பாதிப்பதாக கருதிய மன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டார்கள். மேலும் மனுதாரரின் சட்டத்தரணி குற்றவியல் சட்டத்தின் கீழ் புரிதொரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் என்று அறிவுறுத்தலையும் விடுத்தார்கள். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கப்ராலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என்று தெரிவித்து பிரதிவாத தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு நேற்று ஒருமனதாக நிராகரித்து உத்தரவு பிறப்பித்தார்கள். கிரீஸ் நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்திருந்த 2012ஆம் ஆண்டில் அந்த நாட்டு பிணை முறிவுகளில் முதலீடு செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 184 கோடி ரூபாவுக்கு அதிக நட்டத்தை ஏற்படுத்தியமைக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு சட்டவரம்புக்குட்பட்ட அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தே மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் தரப்பினரால் இந்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிபதி மனோஷ் தல்கொடபிட்டிய தலைமை உதேஷ் நனதுங்க மற்றும் புத்திக ராகல ஆகியோர் அடங்கிய அமர்வே இந்த தீர்ப்பை அறிவித்தது. முன்னதாக தமக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகளில் உள்ள குற்றச்சாட்டுகளும் இந்த வழக்கின் குற்றச்சாட்டுகளும் சமமானவை என்று பிரதிவாதி தரப்பு மன்றில் தெரிவித்ததோடு அந்த வழக்கு நடவடிக்கைகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதால் மீண்டும் அதே குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்கை தொடர்வது சட்டவிரோதமானது என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இதன்போது பதிலளித்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதன் பணிப்பாளர் நாயகத்தினால் 2018 ஒன்பதாவது இலக்க சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளரினால் நிர்வாக கட்டமைப்புக்கு அமைய இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மன்றில் தெரிவித்திருந்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதிபதிகள் அமர்வு இந்த சட்டத்தின் மூலம் தற்போதுள்ள மூலச்சட்டத்தின் கீழ் எந்தவித உரிமைகளும் பறிக்கப்படவில்லை என்றும் இது நடைமுறை சட்டமே என்று தெரிவித்திருந்தது. மேலும் மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வினால் வழங்கப்படும் தீர்ப்பினால் பாதிக்கப்படும் தரப்பு அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யும் உரிமை சட்டத்தினால் பாதுகாக்கப்பட்டுள்ளதோடு உயர்நீதிமன்ற தீர்ப்பே இறுதியானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். இதன் அடிப்படையில் பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளில் எந்தவித அடிப்படையும் இல்லை என்று கூறி அதனை நிராகரித்த நீதிமன்றம் வழக்கின் முழுமையான விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை காவலர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்கள்.
3: போதைப்பொருள் கடத்தல் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 2 கைதிகள் குழுக்களிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 2 சிறை கட்டுப்பாட்டாளர்கள் உயிரிழந்துள்ளனர். 25 மற்றும் 39 வயதான இருவரே உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. இதுவரை 21 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் 100 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளிடமே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு இடைமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளிடமும் எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 5 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மொத்தமாக 2400 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். கடந்த வாரம் ஏற்பட்ட மோதலின் பின்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டனர். தற்போது 600 கைதிகள் மாத்திரமே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர்களும் எதிர்வரும் நாட்களில் வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட உள்ளனர். தற்போது குறித்த கைதிகளை பார்வையிடுவதற்கு உறவினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் தேவைக்கேற்ப சூம் தொழில்நுட்பம் ஊடாக நிகழ்நிலையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜ சாயக்க தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற விசாரணைகளை இவ்வாறு நிகழ்நிலையில் நடத்துவதற்குரிய நீதிமன்றங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றங்களின் உத்தரவுக்கு அமைய நேற்று முதல் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு அவசரமாக இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவத்தின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 29 பேர் உயிரிழந்ததோடு 100 மேற்பட்டோர் காயமடைந்தது நேர்கள் அறிந்ததே. மோதல் சம்பவத்தை தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ள கைதிகளை அவர்களின் வழக்கு விசாரணைகளுக்காக மீண்டும் நீதிமன்றங்களில் நேரில் ஆஜர்படுத்துவதில் சிறைச்சாலைகள் திணைக்களகத்துக்கு பாரிய நடைமுறை சிக்கல்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டே நிகழ்நிலை ஊடாக சூம் ஊடாக இந்த வழக்கு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தற்போதும் சுமார் 600 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களையும் விரைவில் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கொனகின முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று தொம்பே தரங்குடை பகுதியில் விசேட சோதனை ஒன்று நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது 9 கிலோகிராம் மற்றும் 125 கிராம் எடையுடைய கிறிஸ்டல் மெத்தம் பெற்றமை எனப்படும் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டது. போதைப்பொருளுடன் அந்த இடத்திலிருந்து 3 மனித எதிர்ப்பு கண்ணிவடிகள், 3 ஃபியூஸ்கள், M16 ரக தோட்டாக்கள், 5 வாட்கள், 1 லெத்தரனியல் தராசு மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் ஆகியன அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 23 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு மற்றும் சட்டவிரோத ஆயுத குழுக்களுடன் இவர்களுக்கு உள்ள தொடர்புகள் குறித்தும் போலீசாரும் பாதுகாப்பு பிரிவினரும் தற்போது விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். லிந்துலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நண்பர்களுடன் ஆற்றில் நீராட சென்ற நிலையில் காணாமல் போன மாணவனை தேடும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்ட சூழலில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கட்டுநாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் சட்டவிரோத குஸ்ரக போதைப்பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 6,18,00,000 ரூபாய் பெறுமதியான 6.18 கிலோ போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பெண் 63 வயதான பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் முயற்சிக்காக மிக ரகசியமாக கடற்கரை பகுதிக்கு உளவு இயந்திரம் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத சுருக்கு வேலையினை மருதங்கணி போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி அதிகரித்துள்ளதால் அதனை தடுக்கும் முயற்சியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மற்றும் மருதங்கணி போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு கட்டைக்காட்டில் தொடர் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போது உளவு இயந்திரத்தில் கடற்கரை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட சுருக்கு வலையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த 2 வருடங்களாக தனது தாத்தாவினால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. கம்பளை பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. 54 வயதுடைய அந்த சந்தநபர் 5 புதல்வர்களின் தந்தை. பாதிக்கப்பட்ட சிறுமி சந்தநபர்களின் புதல்வர்களில் ஒருவரின் மகள். இவர்கள் சந்தநபரின் வீட்டுக்கு அருகிலே வசித்து வந்திருக்கிறார்கள். வைத்தியசாலையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த கம்பளை போலீசார் சிறுமியின் தாத்தாவை கைது செய்து கம்பளை நீதவான் சரசி ஸ்ரீ பரணமன முன்னிலையில் ஆஜர்படுத்தினார்கள். அவரை ஜூலை 24 வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் சிறுமியின் தாயார் சுமார் 4 வருடங்களாக வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் சிறுமிக்கு 10 வயதாக இருந்தபோது முதன் முதலாக சந்தநபரால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அன்றிலிருந்து அவர் தொடர்ச்சியாக இந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு சிறுமிக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக அவர் கம்பளை பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் மேற்கொண்ட பரிசோதனைகளின் போது அவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி இருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து அவரிடம் மேலும் விசாரணை நடத்திய போது தனது தாத்தா நீண்ட காலமாக தன்னை துன்புறுத்தி வருவதாக சிறுமி சம்பவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமி மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக பேராதனை பூதனா வைத்தியசாலைக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். 4 பேரை படுகொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த சந்தநபர் ஒருவரை வடமத்திய மாகாண மேல்நீதிமன்ற நீதிபதி இந்திக்க அத்தநாயக்கா வழக்கிலிருந்து விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறார். கடந்த 16 ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த வழக்கு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 2010 பிப்ரவரி 2 குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவி, மனைவியின் தாய், மனைவியின் தாயின் சௌதரி மற்றும் அந்த பெண்ணின் காதலர் ஆகிய 4 பேரையும் ஒரே கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த போது இரும்பு தடியால் அடித்து கொலை செய்ததாக சந்தநபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அந்தாதபுரம் கல்குளம பகுதியைச் சேர்ந்த எம் நளின் சஞ்சீவ என்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. படுகொலை செய்யப்பட்டவர்கள் சகிலா ஜன்மசாலி, சந்தநபரின் மனைவி, டி பி அனுலாவதி, டி பி பத்மினி மற்றும் எம் கே சம்பத் அனுரசிறி ஆகியோர் ஆவார்கள். அன்றாதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து வழக்கு மேல்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நீண்டகால விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை வழங்கிய நீதிபதி சந்தநபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிப்பதில் தவறிவிட்டது என்று குறிப்பிட்டு அவரை விடுதலை செய்தார். யாழ்ப்பாண சிறைச்சாலை வளாகத்தின் மேல் ட்ரோன் பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை வளாகத்தின் மேல் நேற்றைய தினம் மாலை வேளை ட்ரோன் பறந்துள்ளது. அதனை அவதானித்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் அது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கினார்கள். அந்த தகவலின் பிரகாரம் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் ட்ரோனை பறக்கவிட்ட இளைஞனை கைது செய்ததோடு ட்ரோனையும் போலீசார் கைப்பற்றினார்கள். கைது செய்யப்பட்ட இளைஞனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அமைக்கப்படும் பாலங்கள் தொடர்பில் காணொலிகளை பதிவு செய்வதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைக்கு அருகில் வீதியில் அமைக்கப்படும் பாலத்தை காணொலி எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் ட்ரோனூடாக எடுத்த காணொலிகளை பரிசோதிக்கும் நடவடிக்கையிலும் தற்போது போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள். வத்தளையை கனுப்பித்திய புறதல்லியத்துக்கு அருகிலுள்ள புதர் காடொன்றிலிருந்து இனந்தெரியாத நபர் ஒருவரின் சடலம் நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டது. உயிரிழந்த நபர் புயரத்திலிருந்து தவறி விழுந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதோடு இந்த முடிவு சுமார் 3 நாட்களுக்கு முன்னர் நிகழ்ந்திருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு சென்ற தடியவியல் சோதனை அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இலங்கையில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்புகாம் மாவட்டங்களில் அதிகளவான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் சத்யாஹர தெரிவித்திருக்கிறார்.
5: சில நாடுகளில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது, சில நாடுகளில் குறைகின்றது. இலங்கையில் HIV பதிவாவது குறைந்த போக்காக காணப்பட்ட போதிலும் பதிவுகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. நாம் அறிக்கைகளை பார்க்கும் போது ஒவ்வொரு வருடமும் புதிதாக இணையும் நோயாளிகளின் எண்ணிக்கையை அவதானித்தால் பொதுவாக அது மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. 2023, 2024, 2025 ஆகிய வருடங்களை எடுத்துக்கொண்டால் சற்று அதிகமாகவே நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அந்த அறிக்கைகளுக்கு அமைய அவர்களுள் பெண்களை விட ஆண்களிடையே இது சற்று அதிகமாக காணப்படுகின்றது. பொதுவாக ஆண் பெண் உறவு முறைகளுக்கு அமைய இது இரு தரப்பிலும் சமமாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்களிடையே இது மிக அதிகமாக காணப்படுவதற்கு சில வேளைகளில் பாதுகாப்பற்ற

0: கம்பஹா கொழும்பு மாத்தரை கழுத்தரை கண்டி ரத்தினபுரி காலி மாவட்டங்களிலேயே நோயாளர்கள் அதிகளவில் பதிவாகுவதை நாம் தொடர்ந்தும் அவதானிக்கின்றோம். 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி அபாயகரமான பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. விசேடமாக மேல் மாகாணத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக கிளீன் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் ஊடாக தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே பொதுமக்கள் தங்களது சூழலை தொடர்ந்தும் சுத்தமாக வைத்திருக்குமாறும் முழமகள் பெருகக்கூடிய இடங்களை கண்டறிந்து அவற்றை அழைத்து செயற்படுமாறும் கேட்டுக் கொள்கிறோம். அத்துடன் எவருக்கேனும் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் காணப்பட்டால் வைத்தியர் ஒருவரை நாடி தமக்கு இருப்பது டெங்கு நோயா என்பதை சந்தேகமின்றி உறுதிப்படுத்திக் கொள்வதன் ஊடாக சிக்கல்களை தவிர்த்து மரணங்களை குறைத்துக் கொள்ள முடியும். இதற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பை நாம் விசேடமாக எதிர்பார்க்கின்றோம். டெங்கு வை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் 7வது நாளாகவும் மேல் மாகாணத்தில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு கல்துறை கம்பஹா மாவட்டங்களை மையப்படுத்தியே இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ளிட்ட சிறசு ஊடக வலையமைப்பு சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு மாவட்டத்துக்கான குழுவினர் மட்டக்குழியில் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டனர். கம்பஹா மாவட்ட குழுவினர் நீர்கொழும்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். டெங்கு வை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றும் ஒரு குழுவினர் கல்துறை பானதுறை பிரதேசத்தை மையப்படுத்தி விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். MIS ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் ஹேலியோ நிறுவனத்தின் பனடோல் வர்த்தக நாமமும் இதில் இணைந்துள்ளன.
1: தொடர்ந்து அம்பாறை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட நவகம்புர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய் நார் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று மாலை திடீரென ஏற்பட்ட பாரிய தீபத்தில் தொழிற்சாலைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. நவகம்புர தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் பிரபோத நிறுவனத்துக்கு சொந்தமான தேங்காய் நார் தொழிற்சாலையிலே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. தொழிற்சாலையின் கதவொன்றை வெல்டிங் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது அதிலிருந்து தெறித்து விழுந்த தீப்பொறி அங்கிருந்த தேங்காய் நார் மீது பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. தேங்காய் நார்கள் மற்றும் உமிகள் மிக வேகமாக தீப்பற்றக்கூடியவை என்பதால் தீப்பொறி விழுந்த சில நிமிடங்களிலே தீ தொழிற்சாலை முழுவதும் மிக வேகமாக பரவியது. இதனால் அங்கிருந்த பெருமளவிலான தேங்காய் நார்களும் உமிகளும் முற்றாக எரிந்து சாம்பலாகிவிட்டன. இவ்வத்து குறித்து தகவல் அறிந்ததும் இலங்கை விமானப்படை முகாமின் தீயணைப்பு பிரிவினரும் அம்பாறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தார்கள். இருதரப்பினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். நேற்று மாலை வரை தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த விபத்தினால் ஏற்பட்டுள்ள சொத்து சேதங்களின் விவரங்கள் இதுவரை முழுமையாக மதிப்பீடு செய்யப்படவில்லை. இந்திய திருமண சந்தை குறித்த புதிய ஆய்வறிக்கை ஒன்றில் 2025 இந்தியர்களின் வெளிநாட்டு திருமண தங்குமிடங்களுக்கான விருப்பத் தேர்வுகளில் இலங்கை அதிவேகமாக வளர்ந்து வரும் நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெட்மி குட் தளத்தின் 2026 இலக்கு திருமண அறிக்கை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. 2025 இந்திய திருமணங்களுக்கான வெளிநாட்டு தேர்வுகளில் இலங்கை 25% அதிகரிப்புடன் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவுக்கு அருகாமையில் அமைந்திருப்பது எளிதான போக்குவரத்து வசதிகள் மற்றும் உயர்தர சொகுசு விருந்தகங்கள் கட்டமைப்புகள் இதற்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்படுகின்றன. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடி சூழல்களுக்கு மத்தியிலும் இந்திய தம்பதிகள் தங்கள் திட்டங்களை கைவிட தயாராக இல்லை. இருந்தாலும் பாதுகாப்பான மற்றும் போக்குவரத்து வசதிகள் கொண்ட இடங்களையே அவர்கள் தற்போது முன்னுரிமைப்படுத்தி வருவதால் இலங்கையின் தேவை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 25 லட்சம் இந்தியர்களின் வருகையுடன் இப்போதும் சர்வதேச அளவில் இந்திய திருமணங்களுக்கு விருப்பமான முதல் நாடாக தாய்லாந்து தொடர்கிறது. சர்வதேச இலக்கு திருமணங்களுக்கான சராசரி வரவு செலவு சுமார் 1.5 கோடியையும் உள்நாட்டு திருமணங்களுக்கு 58 லட்சமாகவும் அதிகரித்துள்ளது. 2028 மொத்த திருமணங்களில் 30-32% பங்கினை இலக்கு திருமணங்கள் பிடிக்கும் என்று இந்த அறிக்கை காணிக்கிறது. இந்த ஆய்வு சுமார் 2.5 லட்சம் நுகர்வோர் மற்றும் 24,000 தொழில்துறை நிபுணர்களை உள்ளடக்கிய தரவுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதாகவும் இந்தியர்கள் தங்கள் திருமணங்களில் கலாச்சாரம் மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் போது அந்த போக்கானது தற்போது அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையான 4 மாத காலப்பகுதியில் இலங்கையின் கடன் அட்டையின் நிலுவை கடன் பொறுப்பு 10,313 மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டு ஆரம்பத்தில்

0: 1,89,700 மில்லியன் ரூபாவாக இருந்த இந்த நிலுவை கடன் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரை 2,19,000,000 ரூபாவாக உயர்ந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த மேலும் ஒரு யாத்திரிகர் நேற்று காலை திடீரென உயிரிழந்தார். இந்த சம்பவம் குமுக்கனுக்கும் நாவலடிக்கும் இடைப்பட்ட கஜபா வெட்டை என்ற பகுதியில் இடம்பெற்றது. ஏறாவூர் கழுவன்கனியைச் சேர்ந்த பிரதி அதிபர் பாக்கிய ராஜா, இவருக்கு வயது 52, இவரே உயிரிழந்தார். இவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனின் மருமகன் ஆவார். மாரடைப்பு காரணமாக இவர் உயிரிழந்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இவரது உடல் தற்போது பாணாமை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கார்தீவைச் சேர்ந்த நடராஜா அருள்குமார் என்ற யாத்திரியர் உயிரிழந்தார். மேலும் கடந்த 8ஆம் தேதி பவனியாவைச் சேர்ந்த ஒருவர் பொத்துவில் குண்டுமணு பகுதியில் உயிரிழந்து போனார். கதிர்காம பாத யாத்திரையின் போது இடம்பெற்றுள்ள 3வது மரணம் இதுவாகும். இலங்கையின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டு வருகிறது. விமான போக்குவரத்து துறையில் புதிய புரட்சி ஏற்படுத்தும் வகையில் ஆரம்பத்தில் இது ஒரு சோதனை திட்டமாக அமல்படுத்தப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். இந்த சேவையில் பயன்படுத்தப்பட உள்ள ஒவ்வொரு ட்ரோன் விமானமும் ஒரே நேரத்தில் 6 பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சீனா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இத்தகைய பயணிகள் ட்ரோன் போக்குவரத்து சேவைகள் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நாடுகளின் வெற்றிகரமான மாதிரிகளை அடிப்படையாக கொண்டே இலங்கையிலும் இந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் 2030ஆம் ஆண்டுக்குள் விசர் நாய்க்கடி நோயை முழுமையாக ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம், உலக அமைப்பு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகியவற்றுடன் இணைந்து 4 நாள் செயலமர்வு கட்நாயக்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் உரையாற்றிய கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களகத்தின் பணிப்பாளர் நாயகம் சஞ்சக பெரேரா வீதிகளில் தெரியும் நாய்களுக்கு உணவளிப்போர் குறித்த முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார். வீதிகளில் உள்ள நாய்களுக்கு உணவளிப்பவர்கள் அந்த நாய்களின் முழு பொறுப்பையும் தாங்களே ஏற்றுக்கொண்டு முறையாக பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 1973 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நோய் அழிப்பு வேலை திட்டத்தினால் அந்த காலத்தில் 370 இருந்த வருடாந்த மரணங்களின் எண்ணிக்கை தற்போது 14 குறைவடைந்துள்ளது. இருந்தாலும் இந்த 14 மரணங்கள் கூட அதிகம் என்பதால் நோய் தொற்றின் அடிப்படை ஊற்றியை கட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விசர் நாயகடியால் பாதிக்கப்படுவோருக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளுக்காக அரசாங்கத்துக்கு பெரும் நிதிச்சுமை ஏற்படுவதாக குறிப்பிட்ட அவர், நாய்களுக்கே தடுப்பூசிகளை ஏற்றுவதன் மூலம் இந்த நோய் சுமை ஒழிக்க முடியும் என்று குறிப்பிட்டார். எனவே மனிதர்களுக்கு நோய் வராமல் தடுப்பதை விட விலங்குகளிடம் நோயை கட்டுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பினூடாக 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை விசர் நாய்கடியற்ற நாடாக மாற்றுவதே தங்களின் இலக்கு என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,44,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வண்ணத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வண்ணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்தியாவின் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் உள்ள உப்பு நிலப்பரப்பில் உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டத்தை இந்தியா உருவாக்கி வருகிறது. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் இந்தியாவின் பசுமை வலுசக்தி முன்னெடுப்பின் மையப்புள்ளியாக மாறியிருக்கிறது. குஜராத்தின் கவ்தா பகுதியில் அமைந்துள்ள இந்த திட்டம் வெறுமனே சூரிய மின்சக்தியை மட்டும் கொண்டிருக்கவில்லை, சூரிய மின்தகடுகள், காற்றாலைகள், மின்கல சேமிப்பு அமைப்புகள் மற்றும் நீர் சேமிப்பு ரோபோ தொழில்நுட்பம் என அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட மாபெரும் பசுமை எரிசக்தி இயந்திரமாக இது செயல்படுகிறது. இதனால் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நேரத்தில் தடையில்லாத நம்பகமான மின்சாரத்தை வழங்க முடிகிறது. சுமார் 208 சதுர மைல் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த திட்டப்பகுதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை விட 5 மடங்கு பெரியதும் இந்தியாவின் மும்பை மாநகரத்தின் அளவுக்கு நிகரான பரப்பளவு கொண்டதாகும். மொத்தம் 30 ஜிகாவாட் திறன் கொண்ட இந்த திட்டத்தில் தற்போது 9.5 ஜிகாவாட் சூரிய மின்சக்தி ஏற்கனவே தேசிய மின் கட்டமைப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2024 மார்ச் மாதம் வெறும் 12 மாதங்களுக்குள் 1 GW மின்சாரத்தை உற்பத்தி செய்து சாதனை படைத்த அதானி நிறுவனம் தற்போது July 2026 நிலவரப்படி தனது திறனை 9.5 GW அதிகரித்துள்ளது. இதன் மூலம் அதானி நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பசுமை வலுசக்தி திறன் 20 GW என்ற மைல்கல்லை கடந்துவிட்டது. இந்த திட்டம் முழுமையாக நிறைவடையும் போது ஆண்டுக்கு சுமார் 81 பில்லியன் யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவின் 1.6 கோடி வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்க போதுமானது. காலநிலை மாற்றத்துக்கு எதிரான இந்தியாவின் போரில் இந்த திட்டம் உலகுக்கே முன்னுதாரணமாக தற்போது திகழ்கிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா நேற்று முறைப்படி தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த பிரச்சாரத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். மேலும் இந்த பயணத்தின் போது அவர் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸையும் சந்தித்து பேசுகிறார். ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான ஒரேயொரு தற்காலிக இடத்துக்காக இந்தியா இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. இதில் இந்தியாவின் நேரடி போட்டியாளராக தஜிகிஸ்தான் களமிறங்கியுள்ளது. 57 இஸ்லாமிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு தஜிகிஸ்தானுக்கு ஏற்கனவே தங்களது முழு ஆதரவை தெரிவித்துள்ளதால் இந்த தேர்தல் இந்தியாவின் தூதரக திறமைக்கு ஒரு முக்கிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிஜி, இலங்கை மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் தங்களது ஆதரவை உறுதி செய்திருக்கின்றன. இது தவிர ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள் மற்றும் தென்னமெரிக்க நாடுகளின் ஆதரவையும் பெற இந்திய தூதரகம் தீவிர முயற்சிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது. இந்திய கல்வி அமைப்பு தற்போது நேர்மையற்ற முறையில் பணம் பறிக்கும் ஊழல் இயந்திரமாக மாறிவிட்டது. இதை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகொள்ளவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
2: நீட் தேர்வு, யுஜிசியின் நெட் தேர்வு, சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு ஆகியவற்றில் அடுத்தடுத்து நடந்த முறைகேடுகள் மத்திய பாஜக அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தற்போதைய கல்வி அமைப்பு குறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராகுல்காந்தி, குழந்தைகளை எதிர்காலத்திற்கு தயார்படுத்த வேண்டிய கல்வி முறை மாணவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் கடன், மன அழுத்தம் மற்றும் விரக்தியை நோக்கி தள்ளுகிறது என்று சாடியுள்ளார். மேலும் இது சார்ந்த ஊழல்தான் வினாத்தால் கசிவு மாஃபியா கும்பலை உருவாக்கியுள்ளது என்றும், லட்சியம் கொண்ட லட்சக்கணக்கான மாணவர்களின் பல ஆண்டு கால கடின உழைப்பை அந்த கும்பல் ஒரே நொடியில் பறித்துச் செல்வதாகவும் திரு ராகுல்காந்தி காட்டமாக விமர்சித்துள்ளார். கல்வியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசும் கல்வி அமைச்சரும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், பொறுப்பு கூறலில் இருந்து விலகி நிற்கிறார்கள் என்று விமர்சித்துள்ளார். தேர்வு முறையை மறு ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், தேர்வு அட்டவணையை முறைப்படுத்த வேண்டும் என 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்தரகாண்டின் டேராடூனில் வரும் 17 தேதி நடைபெறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பங்கேற்கவும் அழைப்பு விடுத்துள்ளார்.
0: தொடர்ந்து கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பங்கள், அமைப்பு ரீதியான தேர்தல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். குதிரை பேர குற்றச்சாட்டு தெரிவித்த விவகாரத்தில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லாவிடம் 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு பாரதிய ஜனதா கட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவருமான ஒமர் அப்துல்லா தங்கள் கட்சி சட்டசபை உறுப்பினர்களிடம் 20 கோடி ரூபாய் முதல் 30 கோடி ரூபாய் வரை தருகிறோம், பாரதிய ஜனதா கட்சியில் சேருங்கள், அமைச்சர் பதவி தருகிறோம் என்று கூறி பாரதிய ஜனதா குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் தனது அரசை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பாரதிய ஜனதா தலைவரும் மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினருமான சத்பால் சர்மா 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு ஒமர் அப்துல்லாவுக்கு வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். 3 பக்கங்களை கொண்ட அந்த நோட்டீஸில் ஒமர் அப்துல்லா தெரிவித்த குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி நிராகரித்துள்ளது. அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை, அது அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டு, தீய நோக்கம் கொண்டது என்று பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த குற்றச்சாட்டுக்காக ஒமர் அப்துல்லா 7 நாட்களுக்குள் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்கள் வெளியிடுவதை கைவிட வேண்டும், 7 நாட்களுக்குள் இந்த கோரிக்கையை உமர் அப்துல்லா செயல்படுத்தாது விட்டால் அவர் மீது சிவில் மற்றும் கிரிமினல் சட்டத்தின் கீழ் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதா குறிப்பிட்டுள்ளது. நோட்டீஸ் குறித்து சத்பால் சர்மா கருத்து தெரிவிக்கையில் பாரதிய ஜனதா மற்றும் பிரதமர் மோடியின் நற்பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் முயற்சியாகவே இந்த குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப பாரதிய ஜனதா முடிவு செய்தது, ஆனால் அவர் ஏற்படுத்திய பாதிப்பை இந்த 100 கோடியாலும் சரி செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் இந்த கடிதம் ஒமர் பாரதிய ஜனதா அவதூறு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது குறித்து கருத்து தெரிவித்த ஒமர் அப்துல்லா பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து காதல் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இதை கௌரவமாக நினைப்பதாகவும் கேடியாக தெரிவித்தார். தனது குற்றச்சாட்டுக்கு பாரதிய ஜனதா அரசியல் ரீதியில் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்த்ததாகவும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ சட்ட வழியே தேர்வு செய்திருப்பதாகவும் ஒமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றங்களின் பின்னால் பாரதிய ஜனதா மறைந்து கொள்வதாக விமர்சித்த அவர் தன்னாலும் கருத்து தெரிவித்துவிட்டு சட்டப்பேரவை தனக்கு அளித்துள்ள தனி சலுகைகள் பின்னால் மறைந்து கொள்ள முடியும், ஆனால் அப்படி செய்யக்கூடிய நபர் நான் இல்லை என்றார். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருவர் தங்கள் கட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் ஆனால் அதை தான் அரசியல் ரீதியாகவே எதிர்கொண்டதாகவும் கூறிய உமர் அப்துல்லா இனி தாங்களும் அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கும் மேலும் சிலருக்கும் நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்திருப்பதாக இது தொடர்பாக கேட்கப்பட்ட போது தெரிவித்திருக்கிறார். வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க முதல்வர் விஜய் தலைமையில் வருகின்ற 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் இந்த மாத இறுதியில் 2026-2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய இருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் என்பதால் பொதுமக்களை கவரும் வகையிலான திட்டங்கள் அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
3: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் 2026-2027 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களை கவரும் வகையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நாளை மறுநாள் காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தமிழக அரசின் வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு துறைகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் திட்ட முன்மொழிவுகளின் அடிப்படையில் தமிழக அரசின் முதல் பட்ஜெட்டை நிதித்துறை அதிகாரிகள் கடந்த சில வாரங்களாக தயாரித்து வருகின்றனர். முதலில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என கூறப்பட்ட நிலையில் தற்போது ஜூலை மாத கடைசி வாரத்திலேயே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை, 6 சிலிண்டர்கள் இலவசம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையிலான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வேலைவாய்ப்பு, தொழில் முதலீடுகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் குறித்த அம்சங்களும் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளது. இதனால் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழக அரசின் முதல் பட்ஜெட்டை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து தமிழக வெற்றி கழக அரசின் குதிரை பேர அரசியல் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து வரும் சனிக்கிழமை திருச்சி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.
3: இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தட்டு தடுமாறி ஆட்சியில் அமர்ந்துள்ள தற்போதைய பொய்க்கால் குதிரை அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி புழக்கம் என சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் என்று தெரிவித்துள்ளார். லால்குடி தொகுதிக்கு உட்பட்ட புள்ளம்பாடி சிறுகளப்பூர் பகுதியில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர், ஆட்சியாளர்களின் அலட்சியத்தையும் மெத்தன போக்கையுமே இது காட்டுவதாக தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதனை முற்றிலுமாக கட்டுப்படுத்த தவறிய தாவேக அரசை கண்டித்து அதிமுக திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் வரும் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் புள்ளம்பாடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
3: தாவேகா தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகளின் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில், ஆட்சி அமைந்த பிறகு பகுதியாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி கடந்த 45 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பேரணியாக சென்ற விவசாயிகள் நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும் கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாயும் வழங்க வேண்டும் என கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பயிர்க்கடனை தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், அதுவரை கூட்டுறவு வங்கிகள் கடனை வசூலிக்க கூடாது என்றும் கூறினர்.
4: விவசாய பக்கம் நான் நிற்பேன் என்று கரூரில் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றும் என்றால், தேர்தல் வாக்குறுதி உறுதி செய்தால் எந்த விவசாயி மீது நீங்கள் கவிக்கூடாது. மகாராஷ்டிர அரசு முழுமையாக கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது மகாராஷ்டிர அரசு. அதுபோல் தமிழ்நாடு அரசும் அறிவித்தால் விவசாயிகள் என்றும் உங்கள் பக்கம் நிற்போம், உங்கள் பக்கம் நிற்பதற்கு நீங்கள் அறிவித்ததை நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக் கொள்கிறோம்.
3: ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு திரண்ட விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர்க்கடன்களை அரசு தள்ளுபடி செய்யாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுப்போம் என தெரிவித்துள்ளனர்.
5: இந்த அரசு எதற்கும் செவி சாய்க்காமல் பாதிதான் தள்ளுபடி என்று அறிவிக்கிறார்கள். இது விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிற பிரச்சனை. இது இந்த வருடம் தண்ணீரும் வரவில்லை, அதனால் விவசாயிகள் படு பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், நகை கடன் தள்ளுபடி செய்து அவர்கள் வயிற்றில் பாலை வார்க்க இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நாங்கள் நடத்த வேண்டியிருக்கும்.
3: கும்பகோணம் திருப்பனந்தாள் அருகே பாலாக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்ட 200 மேற்பட்ட விவசாயிகள் கையில் நெற்கதிர்களுடன் அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
0: தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோர் நேற்று சந்தித்து பேசினார்கள். சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் ஓய்வில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கிறார். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகேயுள்ள சவரியார்புரத்தில் தனது மகள் மகன் மீது மின்சாரத்தை பாய்ச்சி கொன்ற 45 தந்தை பின்பு தன்மீதும் மின்சாரத்தை பாய்ச்சி கொண்டு உயிரிழந்தார். மரிய மக்கேல் என்ற அந்த நபரின் மனைவி சுமார் 6 முன்பு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றதாகவும், அதனால் அவர் மனமுடைந்திருந்ததாகவும் காவல்துறை தெரிவித்தது. வாகன ஓட்டுநராக வேலை செய்த அவர் பின்னர் வழக்கமான வேலைக்கு செல்லாமல் அவ்வப்போது வண்ணம் பூசும் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. உயிரிழந்த பிள்ளைகள் 14 மகளும் 12 மகனும் ஆவார்கள். இருவரும் தனியார் பள்ளியில் படித்து வந்தார்கள். வெள்ளிக்கிழமை இரவு அவர் பிள்ளைகளுக்காக உணவு வாங்கி வந்ததாகவும், பின்னர் அவர்கள் தூங்க சென்றபோது அவர்களை கொன்ற தாகவும் காவல்துறை கூறியது. வீட்டிலிருந்து அவருடைய 75 தந்தை அறைக்கதவை நேற்று முன்தினம் மதியம் வரை திறக்கப்படாததால் அக்கம் பக்கத்தினரிடம் தகவல் தெரிவித்தார். கதவை உடைத்து உள்ளே சென்றபோது மூவரும் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் குப்பை குவியல் சரிந்து 9 இறந்தார்கள். சம்பவம் புனே நகரில் மின் உற்பத்தி நிலையத்தில் நடந்தது. கனமழையால் அந்த நிலையத்தின் அருகில் இருந்த குப்பை மேட்டிலிருந்து 1000 தொன் குப்பை குவியல் சரிந்து கட்டிடத்தின் மீது விழுந்தது. அதனால் கட்டிடத்துக்குள் இருந்த 23 பேர் இடிபாடுகளில் சிக்கினார்கள். அவர்களில் 9 பேர் உயிரிழந்தார்கள். 14 பேர் மீட்கப்பட்டதாக நிறுவனம் அறிக்கையொன்றில் தெரிவித்திருக்கிறது. தொடர் மழை காரணமாக மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டதாக நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்த பாதுகாப்பு ஆய்வுகள் முடியும் வரை நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் பருவமழை காலத்தில் அவ்வப்போது கட்டிட விபத்துகள் ஏற்படுவதுண்டு. டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி முடிவடைந்த நிலையில் நேரடி நெல் நிலையங்களில் நிலவும் குளறுபடிகளால் தாம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
2: தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. இதனால் புதிதாக நெல் கொண்டுவரும் விவசாயிகளிடம் உடனுக்குடன் கொள்முதல் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. லஞ்சம் ஊழல் அதிகரித்திருப்பதும் மற்றொரு முக்கிய காரணம் என்றும், நெல் கொள்முதல் குறித்து அரசு எந்த ஒரு விளக்கமும் தராமல் இருப்பது ஏன் என்றும் விவசாயிகள் கேள்வி எழுப்பினர்.
6: இதை கொள்முதல் செய்யணுமா? அதுக்கு இவ்வளவு கூட முன்னெல்லாம் 30-40 ரூபாய் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். போன செம்பாவில லாரியில 3000 ரூபாய் கேக்குறாங்க ஒரு லோடுக்கு அப்படிங்கிறாங்க. இவன் வாங்கறத அங்க கொடுத்துட்டாலும் இவன் மறுபடியும் நம்மளதான் உயிரை எடுக்கிறான். நீ விவசாயிட்டதான் கூட ஏத்திக்கிட்டு போறான். இது எல்லாமே விவசாயிக்கு பாதகமான ஒரு செயல். இது அரசாங்கம் அனுமதிக்குதா இல்ல தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இத பத்தி எந்த ஒரு விளக்கமும் அரசாங்கத்திலிருந்து வரல. முன்னாடி உள்ள முந்தைய அரசுகள்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட்டத்தை போட்டு விவசாயிகள்ட்ட கருத்து கேட்பாங்க, என்னென்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இன்னைக்கு புள்ளி விவரங்கிறது ஸ்பிங்கர் பாயிண்ட்ல இருக்கு, விரல் நுனியில இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட 38 மாவட்டத்துக்கு 8 கோடி பேருக்கு எவ்வளவு உங்களுக்கு இந்த அரிசி தேவைங்கிறது பிடி சிஸ்டம் தெரியும். புதிய அரசு வந்துச்சு, சந்தோஷமா இருக்கிறாங்க விவசாயிகள், பொதுமக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா 100% இல்ல.
2: பாபநாசம், அம்மாப்பேட்டை, கும்பகோணம், ஒரத்தநாடு, குத்தாலம், வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி ஆகிய இடங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தலா 10,000 ரூபாய் முதல் 15,000 நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. கொள்முதல் ஊழியர்களின் ஊதிய பிரச்சினை, லாரி வாடகை, அரவைக்கு செல்வதில் உள்ள பிரச்சினை என எது பற்றியும் தங்களிடம் ஆலோசிப்பதில்லை என டெல்டா விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். எனவே தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்யவும் முறைகேடுகளை தடுக்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து, தமிழகத்தில் பொது இடங்களில் மாடுகளை வெட்ட விதித்த தடை நீக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. பொது இடங்களில் கன்றுகள், மாடுகள் வெட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோயம்புத்தூரை சேர்ந்த இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி பொதுச் செயலர் சூரிய பிரசாந்த் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார். இதையடுத்து அதனை விசாரித்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி லட்சுமி நாராயணன் அமர்வு, பக்ரீத் பண்டிகையின் போதோ அல்லது எந்தொரு நாளிலோ அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் மாடு கன்றுகள் பலியிடக்கூடாது, அதற்கு தடை விதிக்கப்படுகிறது. குறிப்பாக விலங்கு நல சட்டங்களின்படி தகுதியான அதிகாரியால் சான்றளிக்கப்பட்ட வயது முதிர்ந்த அல்லது நோய்வாய்ப்பட்ட விலங்குகளை மட்டுமே வெட்ட அனுமதிக்க முடியும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இந்த உத்தரவை கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கடந்த மாதம் 27ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தார்கள். மேலும் இந்த உத்தரவானது பக்ரீத் பண்டிகையின் போது பிறப்பிக்கப்பட்டதால் மிகப்பெரிய சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி விக்ரநாத் தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரின் வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர் மனுதாரர் சூரிய பிரசாந்த், தமிழக டிஜிபி மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து, முன்னதாக கன்றுகள் மற்றும் மாடுகளை வெட்ட தடை விதித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்துள்ளார்கள். வியட்நாம் படகு விபத்தில் பலியான 15 இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் நேற்று மும்பைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன.
3: கடந்த சனிக்கிழமையன்று வியட்நாமின் ஃபுக்வாக் தீவில் அதிவேக படகு கவிழ்ந்த விபத்தில் 15 இந்தியர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். இவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 10 பேர், கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் 2 பேர், ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் 3 பேர் ஆவர். 15 பேரின் உடல்களை சுமந்தபடி ஹோச்சி மின் நகரில் இருந்து புறப்பட்ட வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானம் மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் இரவு 9:20 அளவில் தரையிறங்கியது. மும்பை விமான நிலையத்தில் குடியுரிமை அதிகாரிகளின் வழக்கமான சோதனைகளுக்கு பின்னர் இன்று காலை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் தமிழக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பின்னர் ஏர் இண்டியா பயணிகள் விமானங்கள் மூலம் சென்னை, கோவைக்கு உடல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோவை விமான நிலையங்களில் இருந்து அரசு ஏற்பாடு செய்துள்ள வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு உடல்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளது.
0: தொடர்ந்து பொது இடங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு தடை விதிக்கும் வழிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பொது இடங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு தடை விதிக்கும் வழிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சமூக ஆர்வலர் பி எல் ஜெயின் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சிறுவர்கள் ஆபாச படங்களை பார்ப்பதை கட்டுப்படுத்தவும் பொது இடங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதை தடை செய்யவும் தேசிய அளவில் செயல்திட்டம் வகுக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இணையவழி ஆபாச படங்கள் பற்றிய புள்ளிவிவரங்கள் அதிர்ச்சியூட்டுகின்றன. ஒவ்வொரு வினாடியும் 5000 ஆபாச இணையதளங்கள் பார்க்கப்படுகின்றன. 2 கோடிக்கு அதிகமான ஆபாச வீடியோக்கள் இணையம் வழியே வெளியிடப்படுகின்றன. பரவலான இணைய பயன்பாடு ஆபாச தளங்களை எளிதாக கிடைக்கும் விதத்தில் மாற்றியுள்ளது. இது அதிகப்படியான நுகர்வு மற்றும் அடிமையாதலுக்கு வழிவகுக்கிறது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69A கீழ் எந்த ஒரு கணனியின் மூலமாகவும் தகவல்களை பொதுமக்கள் அணுகுவதை தடுக்கும் உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் ஜாய் மால்யா, பாக்சி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இத்தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் முறையான கோரிக்கை வைக்குமாறு மனுதாரருக்கு அறிவுறுத்தியது. இந்த விவகாரம் எந்தவித ஐயமின்றி எழுப்பப்பட்டது மிக முக்கியமானது. ஆனால் இது நீதிமன்றின் ஆய்வுக்கு தேவைப்படும் சட்டரீதியான கேள்விகளை இது உள்ளடக்கவில்லை. மேலும் இது தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் நிபுணர்களின் பரிசீலனை தேவைப்படும் கொள்கை சார்ந்த விவகாரமாகும். இந்த விவகாரம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் அதிகார வரம்புக்குள் வருகிறது என்று தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தார்கள். ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அத்துடன் இந்த விவகாரத்தில் உத்தரப்பிரதேச அரசால் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு விசாரணை குழு விசாரணை தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. பழனி கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் பெறுமதியான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சார் பதிவாளர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமாக 1.40 ஏக்கர் நிலம் உள்ளது. பழனி மலை கோயிலுக்கான சேவைகள் நடக்கும் இந்த இடத்தை திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள், தண்டபாணி சுவாமிகள் டிரஸ்ட் சார்பில் கடந்த 7ஆம் தேதி 2 கோடி ரூபாய்க்கு தனியார் இருவருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், நிலத்தை கிரயம் செய்து கொடுத்த முருகதாஸ், கிரயம் பெற்றவர்களான வெள்ளத்துறை, சேதுபதி ஆகியோர் மீது மோசடி ஆவணம் தயாரித்தல் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முதல்கட்ட விசாரணையை தொடங்கினர். இந்நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை சஸ்பெண்ட் செய்து பத்திரப்பதிவு துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தலைமறைவான அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
0: காதலித்து விருப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடி போகும் இளம் ஆண் பெண்களை அரசு எப்படி தடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக கவலை தெரிவித்தது. 17 வயதுக்குட்பட்ட சிறுமியை காதலித்து வீட்டை விட்டு வெளியேறிய திருமணம் செய்து கொண்ட 25 வயது இளைஞர் மீது தொடரப்பட்ட போக்சோ வழக்கை கடந்த 2023 விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இளம் பெண்கள் தங்கள் பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளித்து பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் நாகரத்ன மற்றும் ஆர் மகாதேவன் அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மூத்த வழக்கறிஞர் மாதவி திவான் சம்பந்தப்பட்ட சிறுமி 25 வயது காதலுடன் திருமணம் செய்து குழந்தை பெற்று சந்தோஷமாக வாழ்வதாக குறிப்பிட்டார். அதே சமயம் போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க உரிய அமைப்பு தேவை என்று வலியுறுத்தினார். இதை கேட்ட நீதிபதிகள் 15 முதல் 18 வயது வரை மிகவும் உணர்வுபூர்வமான பருவம், இந்த வயதில் ஏற்படும் ஒவ்வொரு உறவையும் போக்சோ வழக்காக கருத முடியுமா, இளம் வயதினர் காதலித்து விருப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடி போவதை அரசு எப்படி தடுக்க முடியும், ஆனால் குடும்ப கௌரவத்தை பாதுகாக்கும் பொருட்டு பெற்றோர் குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்வது வழக்கமாகிவிட்டது என்று கூறி விசாரணையை வருகின்ற 17ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார்கள். இலக்கியத்தில் இந்தியாவின் மிக உயரிய விருதாக ஞானபீட விருது கருதப்படுகிறது. இந்த ஆண்டின் ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விழா டெல்லியில் நேற்று நடந்தது. இதில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் கரண் சிங் கவிஞர் வைரமுத்துவுக்கு ஞானபீட விருதை வழங்கி கௌரவித்தார். ஞானபீட விருது பெறும் 60 வயது இலக்கியவாதி வைரமுத்து. இதைத் தொடர்ந்து வைரமுத்து ஆற்றிய உரையில் ஞானபீட விருது பெறும் பொழுது கூடுதல் சந்தோஷத்தை தான் பெறுவதாக குறிப்பிட்டார். சங்கரன் கோவிலை அடுத்த மலையடிப்பட்டி அகழாய்வு தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என்று வரலாற்று ஆய்வாளர்களும் பல்வேறு துறையினரும் கூறுகிறார்கள்.
2: தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டியில் உள்ள வைப்பாறு ஆற்றுப்படுகையில் நடைபெறும் தொல்லியல் துறை அகழாய்வில் சங்க காலத்தைச் சேர்ந்த கல் படிக்கட்டுகளுடன் கூடிய கிணறு தமிழ்நாட்டில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த அகழாய்வில் நுண்கற்காலம் முதல் வரலாற்று காலம் வரை தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. தொன்மையான வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் மலையடிப்பட்டி அகழாய்வு பணிகளை முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிச்சநல்லூர் கீழடி போல முக்கியத்துவம் வாய்ந்ததாக வைப்பாறு நாகரிகம் தொன்மையானது என கூறினார்.
7: தொடர்ந்து இந்த பகுதிகள் இன்னும் சிறப்பான வகையில் இங்கே நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆய்வு முடிவுகள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என்பது உறுதி.
2: தமிழ் எழுத்துக்கள் குறியீடுகள் உள்ள பானைகள் பல்வேறு கால நாகரிகங்களை உள்ளடக்கியதாக இது திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ரோமானிய காசுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதால் மேற்கத்திய நாடுகளோடு தொடர்பை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம் என்றும் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்தார்.
0: தொடர்ந்து கோவில் விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது ஆண் பெண் கலைஞர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது.
2: தஞ்சை மாவட்டம் வலப்பகுடியைச் சேர்ந்த திருமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் வலப்பகுடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தேரடி கருப்பசாமி கோவில் குடமுழுக்கு விழா 24ஆம் தேதி நடைபெறுவதாகவும் அன்றைய தினம் இரவு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்ட நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளதால் கோவில் விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அனுமதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திருமதி விக்டோரியா கௌரி பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினார். கும்பாபிஷேகம் அன்று 7 மணி முதல் 10 மணிக்குள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் ஆணோ பெண்ணோ எவ்வித ஆபாச ஆடைகளும் அணியக்கூடாது என அறிவுறுத்தினார். ஆண்களுக்கு பைஜாமா அல்லது வேட்டி சட்டை மற்றும் பெண்களுக்கு சேலை தாவணி அல்லது மேலாடையுடன் கூடிய சுடிதார் அணிந்திருக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி குழந்தைகள் முழு உடலையும் மறைக்கும் வகையில் உடை அணிந்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆபாச நடனங்கள் இருக்கக்கூடாது என்றும் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
0: இனி சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,500 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஈரான் துறைமுகம் முற்றுகை மீண்டும் நடப்புக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எல்லா சரக்கு விநியோகத்துக்கும் 20 விழுக்காடு சுங்க கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த ஜூன் 17ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தால் ஏற்கனவே மூடப்பட்டிருந்த கோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கோர்முஸ் நீரிணை அருகே 3 வணிக கப்பல்களின் மீது ஈரானிய படைகள் திடீர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை, அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை ஜூலை 7ஆம் தேதி 80க்கு அதிகமான ஈரானின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்தியது. இதனால் தாக்குதல்கள் இருபுறமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உலகளவில் முக்கிய எண்ணெய் வழிப்பாதையான கோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்தது. இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஈரான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கோர்முஸ் நீரிணை திறந்தே இருக்கிறது, திறந்தே இருக்கும். ஈரான் மீதான முற்றுகையை மீண்டும் அமல்படுத்துகிறோம். ஈரானின் கப்பல்கள் உள்ளே நுழைந்தால் தடுப்போம். மற்ற அனைத்து நாடுகளும் கோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்தலாம். இனிமேல் அமெரிக்கா கோர்முஸ் நீரிணையின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும். அந்த வகையில் கோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கவும் இயக்கவும் தேவையான அனைத்து செலவுகளுக்கும் அதன் வழியே செல்லும் பொருட்களுக்கு 20% வரி விதிக்கப்படும். இதற்கான நடைமுறை உடனடியாக தொடங்கப்படும் என்று டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார்.
8: ஹோர்முஸ் நீரிணையில் பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது இந்த மாதத்தில் பல சந்தர்ப்பங்களில் தாக்குதல் நடாத்தப்பட்டன. இந்த தாக்குதல்களை ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையினரே நடாத்தியதாக குற்றம் சுமத்தும் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரானும் யோர்தான், குவைத், கட்டார், பஹ்ரைன் மற்றும் ஓமானில் உள்ள பல இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அந்த நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்காவின் நன்மைகளை பெறும் பகுதிகளை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பின்னணியிலேயே டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளது. அதற்கமைய ஈரானுக்கு எதிராக மோதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக டிரம்ப் அமெரிக்க காங்கிரசுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அமெரிக்கர்களினதும் அமெரிக்காவினதும் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளை பாதுகாப்பதற்காக தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புக்கு அமைய ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28 ஆரம்பமான இந்த மோதலுக்கான போரின் போர் நிறுத்தம் April 8 நடைமுறைக்கு வந்ததுடன் பின்னர் அது நீடிக்கப்பட்டது. இரண்டு தரப்பினரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கடந்த ஜூன் மாதம் 17 கைச்சாத்திட்டிருந்தனர். எவ்வாறாயினும் ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை மீறி ஹோர்முஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியமையால் ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை நடத்துமாறு ராணுவத்துக்கு உத்தரவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி காங்கிரசுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அமெரிக்க மத்திய கட்டளையகம் உறுதிப்படுத்தியது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதற்கு முன்னர் அறிவித்ததற்கு அமைய நாளை இலங்கை நேரப்படி அதிகாலை 9:30 இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஈரானின் கப்பல்கள், ஈரானின் வாடிக்கையாளர்கள் ஈரானின் துறைமுகங்களுக்குள் நுழைவதும் அங்கிருந்து வெளியேறுவதும் முற்றாக முடக்கப்படும் என தனது ட்ரூத் சமூக வலைதளத்தினூடாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தார். ஏனைய அனைத்து நாடுகளும் நீரிணையை நியாயமான முறையிலும் திறந்த முறையிலும் பயன்படுத்த முடியும் எனவும் டிரம்பின் அந்த ட்ரூத் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட புதிய தாக்குதல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவிக்கின்றது. புசேர், சபஹார், ஜாஸ்க், ஹொனார், அபு மூசா, பண்டார் மற்றும் அபாஸ் ஆகிய பகுதிகளில் இலக்குகள் மீதே அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையின் தற்போதைய நிலைமை. ஹோர்முஸ் நீரிணையில் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு சொந்தமான 2 எரிபொருள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஓமான் கடலுக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த கப்பல்கள் மீது ஈரானிய குரூஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டமையால் தீ விபத்தும் ஏற்பட்டதாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது. இதனால் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 இந்திய மற்றும் யுக்ரைன் மாலுமிகள் காயமடைந்துள்ளனர். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையூடாக பயணிக்கும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படும் என ஈரானின் அறிவிப்புக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்ட அமெரிக்காவும் தற்போது கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கும் செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாவலன் என அழைக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்தார். கப்பல்களுக்கு அமெரிக்கா வழங்கும் பாதுகாப்புக்காக அந்த கப்பல்களில் உள்ள பொருட்கள் சரக்குகளின் பெறுமதியில் 20% கட்டணத்தை அமெரிக்கா வசூலிக்கும் எனவும் டிரம்ப் அறிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் சரக்சி டொனால்டு டிரம்பின் கூற்றுக்கு தனது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்து சரியானது எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையூடாக பயணிக்கும் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் எவருக்கும் அந்த சேவைக்காக கட்டணம் வசூலிக்கும் உரிமை உண்டு என அபாஸ் அரக்சி கூறியுள்ளார். எனினும் ஹோர்முஸ் நீரிணையின் உண்மையான பாதுகாவலன் ஈரானே எனவும் எப்போதும் அவ்வாறே இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தினார். டொனால்டு டிரம்ப் விதிப்பதாக கூறும் 20% கட்டணம் மிகவும் அதிகம் எனவும் ஹோர்முஸின் பாதுகாவலனாக ஈரான் அதனுடன் ஒப்பிடுகையில் நியாயமான கட்டணத்தையே வசூலிக்கும் எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சரின் எக்ஸ் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவின் இந்த அறிவிப்புகளுக்கு பதிலளித்துள்ள சர்வதேச கடல்சார் அமைப்பு நீரிணை ஒன்றினூடாக பயணிக்கும் போது கட்டாய கட்டணங்களை அறிமுகப்படுத்துவதற்கு எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு சட்டபூர்வ உரிமையும் இல்லை என அறிவித்துள்ளது. மீண்டும் தீவிரமடைந்து வரும் அமெரிக்க ஈரான் மோதல்களுக்கு மத்தியில் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று அதிகாலை 5:30 அளவில் பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் மசகு எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை $83.30 காணப்பட்டது. இது 9.5% அதிகரிப்பாகும். காலை 10 அளவில் அதன் மதிப்பு $84.64 காணப்பட்டது. அமெரிக்க WTI சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $79.26 பதிவானது. பிரெண்ட் மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள இந்த அதிகரிப்பானது ஏப்ரல் 2 பின்னர் பதிவான அதிகூடிய அதிகரிப்பாகும். அத்துடன் ஜூன் 15 பின்னர் பதிவான மசகு எண்ணெயின் அதிகூடிய விலையும் இதுவாகும். சுமார் $65 எல்லையில் குறைந்திருந்த மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையை தற்போது அதிகரித்துள்ளது.
0: தொடர்ந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் மற்றும் யூத அமைப்புகள் மீது சமீபத்தில் நடைபெற்ற தீவைப்பு மற்றும் சேதப்படுத்தும் தாக்குதல்களுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு காரணம் என்று இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆப் தி கம்யூனியன்ஸ் ஆப் தி ரைட் என்ற அமைப்புக்கும் ஈரானின் துணை ராணுவமான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக இங்கிலாந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆஞ்சலா ஈகிள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லண்டனில் உள்ள யூத வழிபாட்டு தலங்கள், யூத தொண்டு நிறுவன அம்புலன்ஸ்கள் மற்றும் ஈரான் அரசை விமர்சிக்கும் பாரசீக மொழி ஊடக நிறுவனம் மீது நடந்த 7 தாக்குதல்களுக்கு IMCR பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவித்தார். இந்த தாக்குதல்களில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. அமெரிக்க அரசியலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, குறிப்பாக பெட்ரோல் விலை அதிகரிப்பு வாக்காளர்களை பெருமளவில் பாதித்துள்ளது. இது வர இருக்கும் இடைத்தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் தங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பவும் வீடுகளை வெப்பப்படுத்தவும் அல்லது குளிர்விக்கவும் முடியாத நிலையில் அதன் கோபத்தை வாக்குச்சீட்டு மூலம் அரசியல்வாதிகள் மீது காட்டுவார்கள் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். ஈரானுடனான போரின் விளைவாக ஏற்பட்ட பணவீக்கம் காரணமாக அமெரிக்க மக்கள் அந்த போரை ஆதரிக்கவில்லை. எரிபொருள் விலையை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்காத எந்தொரு அரசியல்வாதியையும் மக்கள் தேர்தலில் தண்டிப்பார்கள். இந்த விலை உயர்வு எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தற்போதைக்கு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் இது தேர்தல் முடிவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது. பொருளாதார நெருக்கடியும் எரிபொருள் விலை உயர்வும் அமெரிக்காவில் தேர்தல் அரசியலில் பெரும் புயலை தற்போது கிளப்பியுள்ளது. உலகளாவிய பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்வால் கடும் பொருளாதார சிக்கலில் உள்ள பாகிஸ்தான் எரிபொருட்கள் மீதான விலையை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து பாகிஸ்தான் முழுவதும் பொது போக்குவரத்துக்கான பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. எரிபொருள் செலவு அதிகரித்திருப்பதே இந்த கட்டண உயர்வுக்கு காரணம் என்று பேருந்து நடத்துனர்கள் தெரிவிக்கிறார்கள். குறைந்தபட்ச பயண கட்டணம் ஒரு நிறுத்தத்திலிருந்து அடுத்த நிறுத்தத்துக்கு ₹50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் சரக்கு போக்குவரத்து கட்டணங்களும் கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. கராச்சியிலிருந்து பெசவாருக்கு செல்லும் சரக்கு டிரெய்லர்களுக்கான கட்டணம் ₹7,00,000 உயர்ந்துள்ளது. இந்த கட்டண உயர்வு வணிகர்களிடையே புதிய பணவீக்க அழுத்தங்கள் குறித்த கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராவல்பிண்டியில் உள்ளூர் போக்குவரத்து பயண கட்டணம் ₹20, அதே சமயம் சுற்றுப்புற பகுதிகளுக்கு செல்லும் போக்குவரத்து கட்டணம் ₹30 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் தங்களோடு கொண்டு செல்லும் உடைமைகளுக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்க தொடங்கியுள்ளார்கள். மேலும் 8 மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுடைய குழந்தைகளுக்கும் கட்டணம் வசூலிக்க தொடங்கிய நிலையில் நீண்ட தூர பேருந்து சேவையில் பயணிப்பதற்கான போக்குவரத்து கட்டணம் ₹100 முதல் ₹250 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ராவல்பிண்டி மற்றும் முர்ரி இடையே இயக்கப்படும் குளிர்சாதன பேருந்து சேவைகளுக்கான கட்டணம் ₹700 உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர் சையது சாதிக் சையது அப்துல் ரஹ்மான் ஊழல் தொடர்பான வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மலேசிய உச்சநீதிமன்றம் நேற்று அதனை உறுதிப்படுத்தியது. அவரது முன்னாள் கட்சியின் இளைஞர் பிரிவுக்கு சொந்தமான நிதி தொடர்பில் நம்பிக்கை மோசடி, சொத்து முறைகேடு, பண மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தன. 2023 உயர்நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. 7 சிறை, 2 10 மில்லியன் ரிங்கிட் சுமார் $3.17 மில்லியன் அபராதம் விதித்திருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு முறையீட்டு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்து அவரை விடுவித்தது. அதனை எதிர்த்து அரசு தரப்பு செய்த மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சிறு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சமூக வலைதள பயன்பாட்டுக்கு வயது வாரியான கட்டுப்பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான்டேலேன் அறிவித்திருக்கிறார். 13 குழந்தைகள் பெற்றோர் அல்லது ஆசிரியர்களின் கண்காணிப்பில் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே சமூக வலைதளங்களை பயன்படுத்த அனுமதி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் வயது அதிகரிக்க அதிகரிக்க இந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும். இணையத்தில் குழந்தைகள் எதிர்கொள்ளும் ஆபத்துக்களை தவிர்க்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பான இணைய சூழலை உருவாக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த விரிவான மற்றும் உறுதியான திட்ட வரைபடத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஸ்டேட் ஆஃப் த யூனியன் உரையின் போது வெளியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா, சீனா, பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏற்கனவே சமூக வலைதளங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள அல்லது பரிசீலித்து வரும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த நடவடிக்கை உலகளவில் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் மெயின் மாநிலத்தில் குடிநிலவு சோதனை அதிகாரிகள் கொலம்பியாவைச் சேர்ந்த 26 வயது நிரம்பியவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வாரத்தில் அத்தகைய சம்பவம் நேர்ந்திருப்பது இது இரண்டாவது முறையாகும். இறந்த நபர் அமெரிக்காவில் வேலை செய்ய உரிய ஆவணங்களை வைத்திருந்தார் என்று மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன. கள்ளக்குடியேறியலுக்கு எதிராக அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்து இதுபோன்ற வன்முறையால் 9 பேர் இறந்து விட்டார்கள். மெயின் மாநிலத்தின் பல பகுதிகளில் குடிநுழைவு அதிகாரிகளுக்கு எதிராக மக்கள் தற்போது பேரணிகளை நடத்த தொடங்கிவிட்டார்கள். மியான்மர் 5 அம்ச அமைதி திட்டத்தை செயல்படுத்துவதில் உறுதியான முன்னேற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசியான் கூறியிருக்கிறது. ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் நேற்று பாங்காக்கில் மியான்மர் வெளியுறவு அமைச்சரை சந்தித்தார்கள். மியான்மர் 5 அம்ச அமைதி திட்டத்தை செயல்படுத்துவதில் உறுதியான முன்னேற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசியான் கூறியிருக்கிறது. ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் நேற்று பாங்காக்கில் மியான்மர் வெளியுறவு அமைச்சரை சந்தித்தார்கள். இருந்தாலும் இந்த ஆண்டு ஆசியானுக்கு தலைமை வகிக்கும் பிலிப்பைன்ஸ் திட்டத்துக்கு அமைப்பின் ஆதரவு இன்னும் இருப்பதாக கூறப்படுகிறது. மியான்மரில் நிலைமை மேம்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள 5 அம்ச திட்டத்தை ஆசியான் சார்ந்துள்ளதாக பிலிப்பைன்ஸ் வெளியுறவு அமைச்சர் மரியா தெரசா லசாரோ குறிப்பிட்டிருக்கிறார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவருக்கு 4000 பாட் 120 அமெரிக்க டாலர் வழங்கப்படும். தீயில் பாதிக்கப்படாமல் காயமடைந்தோருக்கு முறையே 2000 பாட் 60 அமெரிக்க டாலர் வழங்கப்படும். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முறையே 29,700 பாட் 890 அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
9: சில நிமிடங்களிலேயே தீ மிக வேகமாக பரவியது. கேளிக்கை விடுதியின் நுழைவாயிலில் இருந்து பெரும் தீப்பிழம்புகள் சீறி பாய்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். தப்பிச் சென்றவர்களில் சிலர் தங்கள் ஆடைகளில் நெருப்புடன் வெளியே வந்தனர். இசைக்குழுவின் நிகழ்ச்சி நடந்த மேடைக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர். மேடையில் பாடிக்கொண்டிருந்த எனது நண்பர் ஏதோ தீயில் கருகும் வாசனையை முதலில் கவனித்ததாக சுகன்யா ஓங் ஓங் நாய் கூறினார். பின்னர் கூரை தீப்பற்றி எரிவதை கண்டனர். இடிபாடுகள் விழுந்ததில் அங்கிருந்தவர்கள் காயமடைந்தனர். சில நிமிடங்களில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். தீயை அணைக்க அவர்களுக்கு 30 நிமிடங்கள் ஆனது. உள்ளே பாதிக்கப்பட்டவர்களில் பலர் கழிவறைகளில் இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். வெளியேறும் வழியை அடைய முடியாமல் அவர்கள் அங்கு தஞ்சமடைந்திருந்தனர். இன்று காலை கேளிக்கை விடுதியின் நுழைவாயிலில் நின்று பார்க்கும்போது நேற்று இரவு இங்கு அரங்கேறிய பயங்கர காட்சிகளின் சுவடுகள் பெரிதாக எதுவும் தெரியவில்லை. எரிந்த பொருட்களின் கடுமையான நாற்றமும் வெளியே குவித்து வைக்கப்பட்டிருந்த சேதமடைந்த மரச்சாமான்களும் தீயில் கருகிய இசை கருவிகளும் மட்டுமே அந்த சம்பவத்தின் கொடூரத்தை நினைவூட்டுகின்றன. அதிகாரிகள் முழுமையான விசாரணைக்கு உறுதியளித்துள்ளனர். இதற்கு முன்பும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாக தாய்லாந்து மக்கள் கூறுவார்கள். இதுபோன்ற வாக்குறுதிகளை நாங்கள் இதற்கு முன்பும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சிறிய அளவிலான நடவடிக்கைகளே எடுக்கப்பட்டிருந்தன. தாய்லாந்தில் நடந்த முதல் கொடிய தீ விபத்து இது அல்ல. முந்தைய பேரிடர்களில் அவசர வெளியேறும் வழிகள் அடைக்கப்பட்டிருந்தது, ஆபத்தான மின்கம்பி அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது, மேலும் மேற்கூரைகளில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது உள்ளிட்ட கடுமையான பாதுகாப்பு குறைபாடுகளை அம்பலப்படுத்தியிருந்தன. இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பதை உறுதியாக கூறுவதற்கு இன்னும் காலமாகலாம். ஆனால் இந்த நாட்டின் மோசமான பாதுகாப்பு குறைபாட்டை மேம்படுத்தும் வகையில் இந்த சம்பவம் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதே இப்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது.
0: தொடர்ந்து தமது சமூக ஊடக பக்கம் பிரபலம் அடைய வேண்டும், என்ன செய்தால் அது நிறைவேறும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தார் 23 வயது நிரம்பிய டென். இவரது யோசனை அவருக்கு வினையானது. அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியில் இருந்து வான்குடியோடு சென்குதித்தார். சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தைச் சேர்ந்த அவர் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்ததால் 15 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். வான்குடையுடன் குதித்த காட்சியை டென் தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டார். வான்குடையுடன் குதித்த போது அவர் குடியிருப்பு கட்டிடங்கள் மரங்கள் ஆகியவற்றின் அருகில் இருந்ததை காணொலி காட்டியது. 60,000 பேர் பின்தொடர்ந்த அவரின் சமூக ஊடக பக்கமும் தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. தாம் ஒரு வான்குடை சாகச பயிற்சியாளர் என்று ரன் தம் பக்கத்தில் பொய்யாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர் இதற்கு முன் பயிற்சியாளருக்கான உரிமம் எதுவும் பெறவில்லை என்று காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. அனுமதி இல்லாமல் பொது இடங்களில் இதுபோன்ற சாகசங்களை செய்யக்கூடாது என்று காவல்துறை பொதுமக்களுக்கு நினைவூட்டியது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தைச் சேர்ந்த பெண்மணியொருவர் தனது மறைந்த சகோதரரின் நினைவாக பயன்படுத்திய இலக்கங்களின் மூலம் லொத்தர் சிட்டின் ஊடாக $50,000 பரிசை வென்றிருக்கிறார். தனது சகோதரர் மறைந்த பிறகு அவருடைய நினைவாக 5 இலக்கங்களை அந்த பெண்மணி லொத்தர் சீட்டுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறார். கடந்த June 24 நடைபெற்ற பிக் 5 லொத்தர் சீட்டு குழுக்களில் அவர் குறிப்பிட்ட அதே இலக்கங்கள் வெற்றி பெற்று அவருக்கு $50,000 பரிசு தொகையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. பரிசு தொகையை கொண்டு நிலுவையில் உள்ள கட்டணங்களை செலுத்துவதாகவும் தனது மகன் மற்றும் நெருங்கிய தோழியுடன் ஜமைக்காவுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். சகோதரின் நினைவாக பயன்படுத்திய இலக்கங்கள் எதிர்பாராத விதமாக பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தந்த நிகழ்வு அந்த பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் வேலை நடைமுறை பற்றி ஒருவர் பகிர்ந்த காணொளி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அவர் அன்கித் புரோஹித் 10 ஆண்டுகளாக ஜப்பானில் வேலை செய்து வருகிறார். தம்மை மிகவும் கவர்ந்தது ஜப்பானியர்கள் எல்லாவற்றிலும் நேரத்தை சரியாக பின்பற்றும் கலாச்சாரம் என்று அவர் தெரிவித்தார். காலை 9 மணிக்கு அலுவலக வேலை தொடங்கும். ஆனால் அதற்கு முன்பே அனைவரும் சென்று விடுவது வழக்கம் என்றார் அவர். நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் கூட பெரும்பாலும் தொடருந்தில் வேலைக்கு செல்வார்கள். பதவி அல்லது வசதியை விட ஒழுக்கத்துக்கே அவர்கள் அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மின் தூக்கியில் மற்றவர்கள் வெளியேறும் வரை கதவுக்கு அருகில் இருப்பவர் அதனை திறந்தபடி வைத்திருந்து கடைசியாக வெளியேறுவார். திட்டமிட்ட நேரத்தை விட 15 நிமிடம் கூடுதலாக வேலை செய்தாலும் அதற்கான கூடுதல் ஊதியம் அங்கு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வேலை முடிந்த பிறகு முதலாளிகள் பொதுவாக தொழிலாளர்களை வேலைக்காக தொடர்பு கொள்வதில்லை. இந்த அனுபவங்கள் ஜப்பானில் நேரம் தவறாமை, ஒழுக்கம், வேலை, தனிப்பட்ட வாழ்க்கை, சமநிலைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை காட்டுவதாக அவரது காணொளியை பார்த்தவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பிரிட்டனில் கடலில் சிரமத்தை எதிர்நோக்கிய 2 பிள்ளைகளை காப்பாற்ற முயன்ற 2 இறந்து போனார்கள். கவுண்டி டர்காம் பகுதியில் உள்ள சீட்டன்கரு கடற்கரையில் அந்த சம்பவம் நடந்தது. July 12 மதியம் நேற்று முன்தினம் சுமார் 3:45 உதவி கேட்டு அதிகாரிகளுக்கு அழைப்பு கிடைத்ததாக தெரியவிருக்கிறது. பிள்ளைகள் இருவரும் பாதுகாப்பாக உள்ளார்கள். அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள். அவர்களை காப்பாற்ற சென்ற இருவரையும் கரைக்கு மீட்டு உடனடியாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டது. சிறிது நேரத்தில் இருவரும் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. கடும் வெப்பத்தால் பலரும் கடற்கரை நீச்சல் குளங்களை தற்போது நாடுகிறார்கள். அண்மையில் நீர் தொடர்பான மரணங்கள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன. கவனமாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகிறார்கள். எகிப்தின் லக்சோர் நகருக்கு அருகே சுமார் 3,000 ஆண்டுகள் பழமையான கல்லறை ஒன்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அது பாசர் என்பவரின் கல்லறை என்று நம்பப்படுகிறது. பண்டைய எகிப்தின் ராமசைட் காலத்தைச் சேர்ந்த கல்லறை அது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராமசைட் அரச வம்சத்தினர் 19-ஆம் 20-ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. எகிப்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நெதர்லாந்து தொல்லியல் ஆய்வுக்குழு ஆராய்ச்சியை மேற்கொண்டது. கல்லறையில் பாசர் பல தெய்வங்களை வழிபடுவது, தனது மனைவியுடன் காணப்படுவது போன்ற கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர் குறித்து மேலும் ஆய்வு செய்யப்படுகிறது. எகிப்து அண்மை காலமாக இதுபோன்ற தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. புதிய கல்லறைகள் கண்டுபிடிக்கப்படுவது எகிப்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்று எகிப்து நம்புகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லாட்டஸ் போட்டியில் இந்திய அணி 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லோட்டஸ் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு கிரிக்கெட் ஜம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய அகதி பெண்கள் கிரிக்கெட் அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தகுதி சுற்று போட்டிகளில் பங்கேற்பதற்கான காலக்கெடுவை சர்வதேச கிரிக்கெட் சபை நிர்ணயித்துள்ளது. இதன்படி 2030 அந்த மகளிர் அணி சர்வதேச அளவில் கிரிக்கெட் விளையாட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளது. தலிபான் ஆட்சியின் கட்டுப்பாடுகளால் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபையின் அங்கீகாரம் இல்லாத நிலையில் இந்த அகதி பெண்கள் அணி வேறு ஒரு பெயரில் சர்வதேச போட்டிகளில் களமிறங்கி சர்வதேச கிரிக்கெட் சபை அதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறது. இந்த அணியின் முன்னேற்றத்தை கண்காணிக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை, இங்கிலாந்து கிரிக்கெட் சபை மற்றும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் பிரதிகள் அடங்கிய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. 2030 இலக்கை நோக்கி செல்லும் வகையில் இந்த வீராங்கனைகளுக்கு தேவையான பயிற்சி, உடற்பயிற்சி வசதிகள் மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 தலிபான்கள் ஆட்சியை பிடித்த பிறகு ஆப்கானிஸ்தானில் பெண்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் பல வீராங்கனைகள் ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் எங்களுக்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் மிகுந்த நம்பிக்கையை தருகிறது. எங்களின் திறமைக்கு உரிய வாய்ப்பு கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த வீராங்கனைகள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த இந்த தனித்துவமான பெண்கள் அணி சர்வதேச அரங்கில் சாதனை படைக்கு நாளை நோக்கி கிரிக்கெட் உலகம் ஆவலுடன் காத்திருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் இன்று மோதுகின்றன. பிரான்ஸ் அணியை பொறுத்தவரை குரூப் சுற்று முதல் தொடர்ந்து 6 வெற்றிகளுடன் அபாரமாக முன்னேறி வந்துள்ளது. தாக்குதல் ஆட்டம், தடுப்பாட்டம் என்று இரண்டிலுமே அபாரமாக செயல்படும் பிரான்ஸ் சவால் மிக்க அணியாகத்தான் இருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் காலிறுதியுடன் வெளியேறிய போதிலும் நோர்வே நாட்டின் கால்பந்து அணியினருக்கு அந்த நாட்டு மக்கள் 100,000 பேருக்கு மேலாக திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்துள்ளார்கள். இங்கிலாந்துக்கு எதிரான காலிறுதி போட்டியில் தோல்வியடைந்து நாடு திரும்பிய நோர்வே கால்பந்து அணியினருக்கு நோர்வேயின் தன்னகரான ஒஸ்லோவில் உள்ள அரசு மாளிகையில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நோர்வேயின் மன்னர் ஹராட்டை சந்தித்த அணியினர் பின்னர் அரசு மாளிகையின் முன் திரண்டிருந்த

மரியானோ ராகோய் பிரான்ஸ் அணியில் பிரெஞ்சு விளையாட்டாளர்களே இல்லை, அதாவது வெள்ளையர்கள் இல்லை என்ற அர்த்தத்தில் அவர் சொன்ன பிறகு அவருடைய கருத்துக்கு ஸ்பானிய வீரர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். கால்பந்து அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நிகழ்ச்சி பிரான்ஸ் ஸ்பெயின் சமூகங்கள் குடியேறிகளை உள்ளடக்கியுள்ளன. இரு நாடுகளும் மற்ற நாடுகளுக்கு முன்மாதிரிகள் என்று ஸ்பெயினின் இளம் நட்சத்திரம் லமின் ஜமால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரான்ஸ் அடி வீரர்கள் பிரான்ஸை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இறுதியில் அவர்கள் அனைவரும் பிரெஞ்சு மக்கள்தான். நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்பெயினின் பாஸ்குவாலி பகிர்ந்திருக்கிறார். தேசிய அடையாளமும் இன அடையாளமும் வெவ்வேறு என்று ஸ்பானிய விளையாட்டாளர் போர்கோ இக்சேசியாஸ் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் ராகையின் கூற்றுக்கு ஸ்பானிய பிரதமர் பெட்ரோ சான்சேஸும் மற்றும் ஸ்பானிய பிரெஞ்சு அரசியல்வாதிகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பிரெஞ்சு விளையாட்டாளர்களுக்கு எதிராக இனவாத கருத்துக்கள் கூறப்படுவது இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்னர் பராகுவே செனட்டர் ஒருவர் பிரான்ஸ் அணி தலைவர் கெலியான் எம்பாவியை இழிபடுத்து பேசியிருந்தது நேர்கள் அறிந்ததே. பிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பிரான்சும் ஸ்பெயினும் பொருதும் அரையிறுதி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் ஒரு நிமிட மௌனம் அனுசரிக்கப்படும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் அறிவித்திருக்கிறார். 2016 ஜூலை 14 பிரான்சின் நீஸ் நகரில் நடந்த கொடூர தாக்குதலில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்படும். பஸ்டில் தினத்தன்று வானவேடிக்கையை பார்க்க கூடியிருந்தவர்கள் மீது 31 நபர் வாகனத்தை மோதியிருந்தார். அதில் 86 பேர் இறந்தார்கள், 400 பேருக்கு காயம் ஏற்பட்டது. காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தாக்குதலை நடத்திய நபர் இறந்து போனார். சம்பவம் நடந்த 10 அஞ்சலி குறிக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துண்டாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilali.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழலியின் நேரடி ஒளிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.21 இந்திய பெறுமதியில் 109.54 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.38 இந்திய பெறுமதியில் 96.16 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.38 இந்திய பெறுமதியில் 118.16 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.47 இந்திய பெறுமதியில் 128.48 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.06 இந்திய பெறுமதியில் 68.05 கேட்டது டிஆர்டி தமிழலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: சுவாசம் என் சுவையாளி இனிய தமிழ் என்றும் ஒலி நீங்கள் கேட்பது
1: டிஆர்டி தமிழ் ஒலி
2: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

கதையை சொல்லுகிறேன். சுவிஸ் நேரம்.

தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. உதவுவோமா?

0: வணக்க நேயர்களே, இன்றைய உதவுமா நிகழ்ச்சியிலே வளமையாக பேராசிரியர் சச்சிதானந்த மையா அவர்கள் கலந்து சிறப்பிப்பார். இன்றும் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதற்கான காரணம் இப்பொழுது பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்குமான உதைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நேயர்களாகிய நீங்கள் கூடுதலாக அதனைத்தான் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே அவருடைய அந்த பொன்னான நேரத்தை நாம் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்த விரும்பவில்லை. அதன் காரணமாக இன்று சில விடயங்கள் தொடர்பாக நோய் தொடர்பான தகவல்களை தரலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே முதல்ல நீரழிவு நோய் உடையவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வந்திருக்கிறது, அதனை முதலில் தருகிறோம்.
1: சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி, இப்போ சீனாவில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை படித்தேன். அது எந்த அளவுக்கு சாத்தியம், நம்ம ஊருக்கு அது எதாவது வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா?
2: மருந்துன்னு இல்லைங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம கணையத்தில் இருக்கிற அணுக்கள் அது டேமேஜ் ஆகிறதுனால தான் நீரிழிவு நோய் வருது. அது இன்னும் டியூரேஷன் அதிகமாக இன்னும் டேமேஜ் ஆகிட்டே போகும். அதை நிறுத்துறதுக்கு இதுவரையில் ஒன்றும் புது ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கண்டுபிடிக்கலை. பாஸ்டன் சிட்டியில் அமெரிக்காவில் வந்து 10-15 வருஷமாகவே இதில் ரிசர்ச் நடந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கெட்டுப்போன செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புது அணுக்கள் பீட்டா செல்ஸ், அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது, அதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பாஸ்டனில் ஏற்கனவே 2-3 கேஸ் கியூர் ஆன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும் மறுபடியும் வந்துடுது. அதனால் அவங்க அது பெரிய நியூஸ் மாதிரி சொல்லலை, அப்பப்போ வரும் பேப்பரில். சைனாவில் அதே மாதிரி அந்த பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க வந்து இந்த பீட்டா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு Type 2 டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து 2 வகையான நீரிழிவு நோய் வந்து அதில் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த 2 வகையான நீரிழிவு நோய்க்கு அது தேவையில்லை. அண்ட் இப்போ வந்திருக்கிற இந்த லேட்டஸ்ட் மருந்தெல்லாம் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்காக இருக்கிற ஊசிகள், வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டால் போதும். 2 கம்பெனி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது.
1: இந்தியாவில் சமீபத்தில் கண்டுபிடிச்சு
2: பட் இந்தியாவுக்கும் வந்துடுச்சு. வந்துடுச்சு இப்போ சமீபத்தில் ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. 2 மாதம் முன்னாடி இன்னொரு கம்பெனியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க.
1: பொதுவாக அந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நாம் ஒரு மருந்துகள் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே அதில் ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், இப்படியான விஷயங்கள்லாம் கூட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோமே. இந்த மருந்துகள் அந்த மாதிரி எதுவும் சைட் எஃபெக்ட் கிடையாது.
2: நீங்கள் சொல்றது 100%க்கு 100 உண்மைதான். அதனால தான் நாங்கள்லாம் வந்து ஃபீல்டில் 30-40 வருஷம் இருக்கும்போது முதல்ல அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் போயிடுங்க, ஒரு வருஷத்தில் எல்லாம் புல் அவுட் பண்ணுவாங்க. 1980s, 1990s, 2000, 2010 வரலும் கூட சொல்லலாம். அப்பப்போ வரும் ஒரு ஓபேசிட்டி ட்ரக்னு 2 வருஷத்தில் ஐயோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பேன் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் இது வேற, இது வந்து பயங்கர சக்ஸஸ் ஆயிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டா 10 கிலோ. இன்னொன்று வந்து அந்த பழைய மாத்திரைகள்லாம் வந்து ஒபேசிட்டி வந்து ஒரு 2 கிலோ குறையும், அவ்வளோதான். அந்த 2 கிலோவாக எதுக்கு மருந்து, நம்மளே குறைச்சிக்கலாம், அது மாதிரி இருக்கும்.
1: இப்போ நீங்கள் இந்த சர்க்கரை நோயாளிகளெலாம் வழக்கமாக உங்ககிட்ட வந்தால் ஒரு மெடிசனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கம்பல்சரியாக பண்ணக்கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து நடங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் சொல்லி அனுப்புவீங்க. வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் இது. இப்போ இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் அது எதுவுமே பண்ண வேண்டியது
2: கேட்பீங்கன்னு தெரியும். இது எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இப்பதான் மருந்து வந்துருச்சு,
1: நான் ஒரு 2 பிரியாணி சாப்பிடுறேன், வாரத்துக்கு ஒரு 4 பிரியாணினே வச்சுக்கோங்க, நான் எக்ஸசைஸே பண்ண வேண்டியது இல்லையா?
2: அது டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு மேலதான் மருந்து எப்பவுமே. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் இது வெயிட் குறைக்கும், அப்புறம் பல இப்ப ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ணும், கிட்னியை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும், வெயிட் குறையும், இந்த பிளட் ப்ரெஷர் பிபி கொஞ்சம் குறையும், அந்த மாதிரி 3-4 அட்வான்டேஜ் இருக்கு. வாக்கிங்னால பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. முட்டிக்கு நல்லது, பேக்குக்கு நல்லது, தூக்கம் வரும், பசி எடுக்கும், சோ மெனி திங்ஸ் ஆர் குட். ஸோ வாக்கிங்கும் டயட்டிங்கும் வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். அதில் முடியாதது தான் மருந்து. நம்ம சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து இப்போ 4 கிலோ தான் எக்ஸஸாக இருக்கு, அவருக்கு போய் இந்த இன்ஜெக்ஷனில் போட வேண்டியதே இல்லை, டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: இப்போ இந்த ஒரு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லி
2: சொல்றீங்க,
1: இது எடுக்க சொல்லி சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 5.5 அப்படின்னு ஒரு அளவு வச்சிருந்தாங்க. இப்போ இதை 6.5ன்றாங்க. எந்த அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு வந்து சர்க்கரை வியாதிக்கான ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: நீங்க கரெக்டா சொன்னீங்க, 5.5 வரலும் நார்மல், ஒண்ணுமே கிடையாது. 5.6 to 6.4 வந்து ப்ரீ டயபெட்டிக், டயபெட்டிக்னு சொல்ல மாட்டோம். 6.5க்கு மேலே போனால் டயபெட்டிக், ஸோ நீரிழிவு நோய் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம். பட் 6.5 டயக்னோஸ்டிக் இது இருந்தால் கூட ஒரு நீரிழிவு நோய் இருக்கிறவர் 7 வரலும் வச்சுட்டா போதும், அந்த 7% வரலும் இருந்ததுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. 7க்கு மேலே எவ்வளோ போதோ அவ்வளோ ரிஸ்க் ஜாஸ்தியாகுது. 8, 9, 10னா ஒவ்வொரு பெர்சன்டேஜ் ஏறும்போது ஒரு 25% சான்ஸ் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும்.
0: தொடர்ந்து நீரழிவு நோயிலிருந்து விடுதலை பெறலாம் என்று குறிப்பிடுகிறார் மருத்துவர் சி கே நந்தகோபாலன் அவர்கள்.
3: போன வாரம் நமக்கு எவ்வளோ அழகா சர்க்கரை வந்து ஒரு மனநோய் கிடையாது, நீங்க எல்லாரும் பாதிக்கப்படாதீங்க அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு. நானும் நிறைய பல்ப் வாங்கினேன், திட்டும் வாங்கினேன். இன்னைக்கு அவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்காக வெயிட் பண்றேன், ஏன்னா என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: போன வாரம் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், சர்க்கரை நோய் வந்து மனதளவுல எல்லாரையும் பாதிக்குது, அது ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குது அப்படின்னு. நீங்க அது வந்து ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கான சில தீர்வுகளும் சொன்னீங்க. இன்னைக்கு எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு. அப்ப இது நோய் இல்லைன்னு சொல்றீங்கல்ல சார், அப்ப இதுக்கு தீர்வே இல்லையா? இது
4: நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி நம்ம நோய் நோய் இல்லைன்றதெல்லாம் ஒரு பக்கம், டயபெட்டிஸ் என்ற இந்த மதுமேகம் என்ற நோயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு குறைபாடு தான். எந்த உறுப்பும் உனக்கு வந்து அழிஞ்சி போல உள்ள தெரியும்ல அதை வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ரீடு பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் இன் ஹைப்பர் டென்ஷன், ஹையர் பிளட் ப்ரெஷர் ஒன்று. ரெண்டாவது இன்க்ரீஸிங் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், நைட் சாப்பிட்டு காலையில் இருந்தோடனே ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் எடுக்கிறீங்கல்ல, அதில் இன்க்ரீஸ் இருக்கக்கூடும் இன்க்ரீஸ். ரெண்டாவது, மூணாவது அக்யூமுலேட்டிங் வெயிட் அரவுண்ட் யுவர் வேஸ்ட், பருமன் ஆகிறோம்ல, தொப்பை போடுறோம், இடுப்பில் சதை போடுறோமே. மூணாவது, நாலாவது ஹையர் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் தெரியும் இல்லையா உங்களுக்கு, லோ டென்சிட்டி லீப்போ புரோட்டீன் பிளட்ல ஹையராக இருக்கிறது. லோவரிங் ஆஃப் எச்டிஎல் கொலஸ்ட்ரால், அதனால கொழுப்புன்றாங்கல்ல, ஹை டென்சிட்டி லீப்போ புரோட்டீன் குறையிறது. இந்த அஞ்சும் இருந்ததுன்னா யூ ஆர் ஹெட்டிங் இன் ஃபார் டயபெட்டிஸ், நீங்க சர்க்கரை நோய் வருவதற்கு உண்டான அறிகுறிகள் உங்களிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றதில்ல. இதுதான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஓகேங்களா,
3: புரிஞ்சுக்கிறீங்களா?
4: இருக்குன்னு இது அஞ்சு இருந்தால் சக்கரை வியாதி வந்துடும் கண்டுபிடிச்சிட்டல்ல, பண்ணியா? ஏன் பண்ண முடியல? முடியாது. ஏன் சொல்லு, நீ படிச்சது கரெக்டா? இங்கே தான் கேள்வி வருது. நம்பர் கொண்டாந்தீங்களே, இது இது இந்த நம்பரில் இருக்கணும்னு யாரை கேட்டு எடுத்துட்டு வந்தீங்க? இது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், நம்பர் வேரி ஆகுங்க. ஒரு சக்கரைன்றது வந்துங்க, இட் இஸ் எ வேரியேஷன் ஃபேக்டருங்க, ஒரே மாதிரிலாம் இருக்காது. சக்கரை எப்படி இருக்கும்? நாளைக்கு உன் ஆஃபீஸில் உட்காந்துக்கணும், நீ கூத்தடிச்சு கிண்ணல் அடிச்சுன்னு பயங்கரமாக வயிறு வரி கொலிக்க சிரிச்சிருந்தா 600, 700, 800 போயினே இருக்கும் சக்கரை மேலே. எது ஹெல்தி வே ஆஃப் இன்க்ரீசிங்க, எது அன்ஹெல்தி வே ஆஃப் இன்க்ரீசிங்க அது சொல்லுங்க.
3: ரொம்ப
4: முக்கியங்க. என்ன சர்க்கரையை வியாதின்னு சொன்னீங்கன்னா அது உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் ஆஃப் த டிசீஸ் இஸ் அன்னோன். முதல்ல புரிஞ்சுக்கலையா, எந்த ஒரு வியாதியும் அதற்கு உண்டான காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் மருத்துவம் முடிந்துவிடும். புரிஞ்சுதுங்களா, காரணம் கண்டுபிடிச்சிட்டோம்பா, காரணத்துக்கு உண்டான தீர்வை எடுத்துன்னு வந்துட்டேன், அவ்வளோதானே. இங்கே காரணம் கண்டுபிடிக்க முடியலையே, த காஸ் ஆஃப் த டிசீஸ் இஸ் அன்னோன், வர முடியலையே. உன்னை எங்கே வந்து முத்திரை குத்துறாங்க அது வேணுமே. இப்போ வந்து ஃபாஸ்டிங் வருதுமா, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் எடுக்கிறீங்க, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் எடுத்தால் என்ன ஆகும், 8 மணி நேரத்தில் 10 மணி நேரம் கணக்கு இருக்குது, ப்ரோட்டோக்கால் இருக்குது. நீ 7 o'clock நீ டின்னர் முடிக்கணும், இல்லை 8 o'clock டின்னர் முடிச்சுன்னா நீ வந்து 10 மணி நேரம் பொறுத்து தான் எடுக்கணும். இவங்க 3/4 பேர் இப்போ 8 மணி நேரத்தில் எடுக்கிறாங்க. இல்லை அந்த பேஷண்ட் தப்பு பண்ணுது, 8 மணிக்கு அப்புறம் நீங்கள் எதுவும் சாப்பிடாதீங்க, காலையில் எங்களுக்கு 6 o'clock பிளட் வேணும், 10 hoursன்னா அவன் 11 o'clock டீ குச்சிட்றான், பிஸ்கட் சாப்பிட்றான், அவன் ஸ்க்ரீன் பார்த்துருந்தா அவனுக்கு பசி வந்துடுச்சு. இப்போ நீ 40 இயர்ஸ்க்கு மேலாம் போயிட்டீங்கன்னா ஃபாஸ்டிங் சுட் பி 12 hours, நாட் 8 or 10 hours. இவங்க எல்லாருக்குமே 10 hours, 70 வயசுக்காரன கூட 10 hours, எப்படிங்க? அப்போ எனக்கு ரீடிங் தப்பு இல்லை? ஏங்க நான் வந்து பயங்கர சோகத்தில் இருக்கிறேங்க, என் காரை ஒருத்தன் திருடின்னு போயிட்டான், அந்த சோகத்துலேருந்து நான் வெளியிலவே வரல, 1 மாதம் ஆச்சு, எனக்கு மனசு ஆறவே இல்லை, டெய்லி எழுந்தால் அதுதான் எனக்கு நெஞ்சி நெஞ்சி நெஞ்சி நெஞ்சி ஒரி பண்ணினுக்கிறேன், என் சர்க்கரை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீ சர்க்கரை எடுக்கிற, என்ன டயபெட்டிக் ஆக்கிடுற, மருந்தை கொடுத்துட்டேன், 10 நாள் கழிச்சு என் கார் கழிச்சிச்சு, போலீஸ்காரன் கூப்பிட்டு சொல்லிட்டான், கார் வந்துடுச்சு சார், அப்படியே இருக்குது சார், ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருந்தானுங்க, தூயின் வந்துட்டோன்னு, எனக்கு சர்க்கரை சரியாயிடும் தெரியுமா, ஒத்துக்கிறியா? புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? My mental status has become normal, ma.
3: அப்போ depends on your mental state தான் சுகரும் நீங்க
4: சொல்றீங்க. ஆமா, பிட்யூட்ரி ட்ரிகர் ஆயினே இருந்ததுன்னா, இப்போ இதாவது நீங்க சாப்பிட்டீங்கிறீங்க, ஒரு நல்ல மீல் சாப்பிட்டீங்க, உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு, எக்ஸஸ் குளுக்கோஸ் என்ன பண்ணும், கிளைகோஜினா மாத்தி லிவர்லயும் ஸ்கெலிட்டல் பார்ட் ஆஃப் த பாடியில அடிப்போஸ் சேர்த்து வச்சுக்கும். ஏன்னா நீ நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டு மறுநாள் காலையில 8 மணிக்கு நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனா, இந்த 13 மணி நேரத்துக்கு ஃபியூவல், அப்போ ஆல்பா ஆல்பா செல்ஸ் இருக்கு, இது பேங்க்ரியாஸ்ல செல் வரும்போது குளுக்கோகான் ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த லீனியர் செயின் ஆஃப் குளுக்கோஸ், அது சர்க்கரை இது மாதிரி ரைஸ் அண்ட் வீட் மாதிரி, அதை வந்து அதுதான் கிளைகோஜின், அதை ஒடிச்சு ஒடிச்சு சிங்கிள் சிங்கிளாக பிரித்து போட்டுனே இருக்கும். ஏன்னா பிளட்டில் வந்து 60 to 80 குளுக்கோஸ் எப்பவுமே இருக்கணும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் எவன் ஃபியூவல் கேட்பான்னு தெரியாது, அதனால தான் அந்த குளுக்கோஸ் 20 கீழே வந்துட்டுன்னா நீ ஹைப்போ நீ கோமாவில் போயிடுவேன், ஏன்னா பிரெயினுக்கு பத்தாது.
3: ஓகே,
4: நீ தூங்கின அப்புறம் கூட பிரெயின் வேலை செஞ்சுன்னு அங்கே, ஹார்ட் லங்கு எல்லாம் வேலை செய்யணுமே, உங்களுக்கு எவ்வளோ வேலை நடக்குது உள்ள, பாராசிம்பதெடிக் நர்வஸ் சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணிடுத்த பாடியை, ஆனால் ரொம்ப கம்மியாக வேணும் அதுக்கு. இப்போ பிளட் ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா 60/90, 90/60 அப்படி தான் இருக்கும், அந்த சிஸ்டாலிக்கம் டைஸ்டாலிக்கம்லாம் ரொம்ப குறைஞ்சிரும், ஏன்னா ஹரிசான்டல் மோடில் போன உடனே எல்லாமே ரெஸ்ட் எடுத்துருவாங்க. ஆனால் நீ சாப்பிட்டு உடனே தூங்கிட்ட, அந்த ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆனோமே, அவ்வளோ பிளட் ஃப்ளோ வேணுமே, நீ தூங்கிருக்கிற பிரெயின் வேலை செஞ்சுன்னு இருக்குதே, அவ்வளோ செல்ஸும் வேலை செஞ்சுன்னு இருக்குது, அவ்வளோ செல்ஸுக்கும் ஆக்சிஜன் போனோமே, இவ்வளோ வேலை நடக்குதே உள்ள, இதெல்லாம் யார் பார்க்கறது? இப்போ டயபெட்டிக்ஸுக்கு குணம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு, மருத்துவ உலகமாக என்னை கையை விட்டுச்சியா, நான் இப்போ என்ன பண்ணுறது கரெக்டா? நீ வந்து ஒரு பெரிய மருத்துவ விஞ்ஞானியாலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அமிர்தா, புரியுதா? மருத்துவம் படித்தவங்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மருத்துவ விஞ்ஞானியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு ஒரு காமன் சென்ஸ் ஒன்னு இருக்குல்ல, புரியுதா? ஒரு இக்கட்டான நிலைமையில வீட்டில் மாட்டிக்கின, உன் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ண
3: மாட்டேன்,
4: ஒரு ஆபத்தில் மாட்டிக்கின, உன் குழந்தை ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிச்சு, அப்ப எப்படி வேலை செய்யும் தெரியுமா உன் மூளை, அந்த ஆபத்துலேருந்து அந்த குழந்தைய தூக்கிடுவேன், ஒத்துக்கிறியா? அங்கே வருவோம், இப்போ சொல்கிறேன் உனக்கு, நீ ஃபுட்டுலேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம் உன்னை, ஓகே, நீ ஃபுட்டுலேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு போகலாம், அது சொல்கிறேன். இந்த போன வீடியோவில் சொன்னால கிளைசிமிக் இண்டெக்ஸ் பற்றி சொல்லும் போது, பார்லி இஸ் அ பியூட்டிஃபுல் கிரெயின், கிளைசிமிக் இண்டெக்ஸ் 28, காலையில் நீ நல்ல பொரியல் நல்ல சமைச்ச உணவு கொஞ்சோண்டு பொரியல் வச்சுக்கோ, ஏதாவது ஃபைபருக்கு, அதெல்லாம் இவ்வளோ மூட்டை மூட்டையெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு ரெண்டு பொரியல் வச்சுக்கோ, நல்ல ஒரு பீன்ஸ் பொரியல், ஒரு கத்திரிக்காய் பொரியல், நல்ல 6 லிட்டர் நல்ல 2 பெரிய கிளாஸ் பார்லி கஞ்சி குடி, மத்தியானம் நல்லா சாப்பிடு, நைட் ஆமாம் நைட்டு 1 தோசை ஃபுல்லாக பார்லி கஞ்சி சாப்பிடு, போருமா? எந்த டயட்டிஷியன் எழுதுனீங்க இதை சொல்லுங்க? இவ்வளோ டயட் படிச்சாங்களே, இவ்வளோ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சாங்களே, யார் எழுதுனாங்க? இப்போ எனக்கு இன்னைக்கு சுகர்ப்பா, அவன் சொல்றான் 168 காட்டுது உன் சுகரு, 140 தான் இருக்கணும், நீ வந்து டயபெட்டிக்கு கரெக்டா முத்திர குத்துறீங்க, உடனே மாத்திரை இதெல்லாம் இதெல்லாம் போடு, எல்லாம் போடு, எல்லாம் போடு, அவசரப்படாத, மாத்திரை போடாத, ஓம் பாடி என்னுடைய பாடி எனக்கு சொந்தங்க, என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு முக்கியம், இது ஒத்துக்கிறீங்களா? இதையாவது ஒத்துக்கிறீங்களா? உன்னுடைய ஆரோக்கியம் உனக்கு முக்கியம், என்ன கெமிக்கல்ல போடாத, நீ ஒர்க் அவுட் பண்ணு. அதுக்கு தான் நாங்க என்ன பண்ணோம், எடுத்துன்னு வந்தோம் நன்னீரை கூடு முதல்ல அவனுக்கு, ஏன்னா டயபெட்டிஸ் வந்து லிவர் பிரேஸ் ப்ராப்ளம். இப்ப சொல்றேன், அது இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், வந்து ஹெப்படாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு. லிவர் ப்ரோ எடுத்துன்னு வந்தோம், யூனிக் விட்டமின் சி, 8 டைப் ஆஃப் விட்டமின் இ தேவைப்படுது அந்த லிவருக்கு, லிவர் ஸ்டெப் அப் பண்ணு, 100 ml நன்னீர் குடி, நல்லா சாப்பிடு, நன்னீரை சாப்பாட்டுக்குள்ள எடுத்துன்னு வந்துடு, எல்லாத்தையும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸாக மாற்று, சாப்பிட்ட உடனே 100 ml நன்னீர் குடிச்சிரு, ஹெர்பல் வெல்னஸ், பிளட்டை கிளென்ஸ் பண்ணு, எல்டிஎல்லையும் ட்ரைகிளிசரைடையும் மேகநீரை எடு, 1 லிட்டர் தண்ணியில் 40 ml ஊற்றி அந்த தண்ணியை 1 லிட்டர் குடிச்சு முடிச்சிடு, சர்க்கரையை யூஸ் பண்ணி 4 கப் டீ காஃபி சாப்பிடு, முடிஞ்சிச்சு, நீ மாத்திரை விட்டு வெளியே வந்துடலாம். எவ்வளோ பேர் எடுத்து விட்டுருக்கேன் தெரியுமா, இன்சுலின்லேருந்து எவ்வளோ பேர் எடுத்து விட்டுருக்கேன் தெரியுமா? இதுக்கு வந்து ஒரு விஞ்ஞானம், நான் விஞ்ஞானம் படிக்கலைங்க, நான் படிச்சது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சைக்காலஜி, அது கூட அந்த காலத்தில், எந்த காலத்தில், 1976 81 படித்தோம். இதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வேணுமா?
3: சார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
4: நிறைய கேளுங்க
3: சார். இப்போ நீங்க வந்து இப்ப டயட் பத்தி பேசுறதுனால, இப்போ இந்த 16 hours டயட்லாம் ஃபாலோ பண்றாங்க சார்,
4: இத பாருங்க, கண்டவ எத்தத்தினா பித்தம் தெளியும்னு, நீங்க எல்லாம் எங்க தெரியுமா வரீங்க, திருப்பியும் திருப்பியும் பாடி வெயிட், பாடி வெயிட், பாடி வெயிட், பாடி
3: வெயிட்,
4: இது பாருமா, ஒரு 25 வயசுல இருக்கிற உடம்பு 45 இருக்காது, 45 இருக்கிற உடலுடைய சைஸ் 65 இருக்காது. வழிமுறை இருக்கு, நீ சாப்பாட்டுல போய் கை வச்சுனா 16 மணி நேரம் நீ சாப்பிடாம இருந்தினா, வாட் அபவுட் தி ஹார்மோனல் சிஸ்டம் இன்சைட், யூ நோ ஹவ் மெனி டார்கெட்டட் என்சைம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஆர் தேர் இன்சைட் விச் ஹஸ் டு டு தி ஜாப். இஃப் யூ ஆர் கோயிங் டு டிப்ரைவ் அகெய்ன் யுவர் பிரெயின், யூ கோயிங் டு கோ ஸ்லோ. இப்போ நீ 16 மணி நேரம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், நீ என்ன டைம் செலக்ட் பண்ணுவ சொல்லு?
3: ஈவினிங் 6:30 லேந்து ஐடியல் டைமிங் சார், இது எல்லாம்
4: ஈவினிங் 6:30 லேந்து
3: நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 11:30 12,
4: சோ தட் பிகம் 16 hours 11:30 12.
3: எஸ் சார்,
4: 6 டு 6 12 னா ஈவினிங் 6:00 நீ கட் பண்ணினா மார்னிங் 6:00 12 hours பிளஸ் 4 hours னா 10 o'clock நீ அதனாலதான் இந்த மாதிரி டயட்ல போறவங்க எல்லாம் நலிவடைஞ்சு போறாங்க, பாக்கலையா நீ? எவ்வளவு பேர் வராங்க தெரியுமா என்கிட்ட?
3: இந்த கேள்வியை கேட்க சொன்னாங்க சார், இந்த கேள்வியை கேட்க சொன்னாங்க.
4: அதான் என்கிட்ட எவ்வளவு பேர் வராங்க தெரியுமா, இந்த டயட் போன அந்த டயட் போனான்னு அப்படியே நலிவடைஞ்சு போய் குரல் எல்லாம் போய்.
3: பாலியோ டயட்
4: இந்த பாருமா, ஒரு செடி வைக்கிற வீட்டுல டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றணும். நம்மளாம் வெயில் இடம், ரொம்ப வெயில், சம்மர்லாம் வந்தால் டெய்லி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அதுக்கு ஊற்றின்னு வர விட்டுட்டேன், அந்த செடி என்னமாகும், என்ன
3: ஆகும்,
4: அதான் நடக்குது உள்ள. நீங்கள் ஆடுற ஆட்டம், நீ நான் சினிமா நடிக்க போறியா? சினிமாவுக்கு தான் வேணும் 36 24 36, உனக்கு எதுக்கு? ஆரோக்கியம் முக்கியமா ஐஸ்தெடிக் முக்கியமா? நீ ஐஸ்தெடிக் முக்கியம்னு ஒரு சமாச்சாரத்துக்குள்ள போற விவரம் தெரியாம உன் ஆரோக்கியம் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போற? இங்க மாட்டிக்கிற இல்ல வந்து, இதுதானே உங்களுக்கு வேணும், ஆரோக்கியம் தானே வேணும் முதல்ல.
3: இது விஷயம் தெரியாம நிறைய
4: பேர் என்ன, நீங்க போயிட்டு ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடுவீங்களா டெய்லி?
3: சார் இது விஷயம் தெரியாம இப்ப நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார்.
4: அது என்ன பண்ண முடியும்? நெட்ல போறோம், படிக்கிறோம், ஏத்துக்கிறோம், பண்றோம். அதான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா தான் நம்ம வரோம் கட்சியா. அதுதான் நான் அந்த முதல்ல வீடியோஸில் சொன்னேன். நான் இந்த சீரீஸில் பயோகெமிஸ்ட்ரி ஒரு பக்கம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அதை வந்து கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்காரன் வந்து அந்த பயோகெமிஸ்ட்ரி பற்றி பார்க்கவே மாட்டேங்கிறான். அது என்ன ரிசர்ச், என்ன எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறான். அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் பிரெயின் எடுக்குது, இவ்வளோ பிரெயினுக்கு ஃபியூவல் வேணும், இவ்வளோ ஆக்சிஜன் வேணும், இவ்வளோ கார்போஹைட்ரேட் வேணும், கார்போஹைட்ரேட் குறைச்சனா பிரெயின் டிப்ரெஷனில் போயிடும், புரோட்டீன் அதிகமாக கொடுத்தினா உனக்கு வந்து பிளாஸ்மா அசிடிக் ஆகிடும், கிட்னி ஃபில்டரிங் அடி வாங்கும், கொடுத்துனே போகிறான். 60-70 years ஆஃப் ஹார்ட் ரிசர்ச். இந்த பக்கம் ஃபுட் இவன் பார்க்குறதே இல்லை. ஹை புரோட்டீன் டயட், மட்டனாக சாப்பிடு, சிக்கனாக சாப்பிடு, ஃபிஷ்ஷாக சாப்பிடு, பிரானாக சாப்பிடு, காய்கறிலாம் தொடாத, அரிசிக்கிட்டே போகாத, கோதுமைக்கிட்டே போகாத, கண்ணிலே பார்க்காத, ஒரு மீன் கறி சாப்பிட்டு போய் படுத்துக்கோ. என்னையா அவ நீ அந்த மாதிரி தான் சாப்பிட்டியா? நீ பிறந்ததுலேருந்து 20 வயசு இருக்கு அந்த மாதிரி தான் சாப்பிட்டியா நீ? இல்லையா. திடீர்னு 42 வயசுல வந்து நான் உடம்பு இறக்கணும்னா ஏன் ஏத்தனே?
3: அப்போ ஏறல, இப்போ ஏறிடுச்சு சார்.
4: இந்த பாருமா, ஒரு 25-28 வயசுல இல்லை 22-23 வயசுல ஒரு ஏஜில் அப்படியே போய் வேலைக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒரு நாள் கம்பெனி செட் ஆகும், எல்லாம் அப்படி பியர் அடிக்க ஆரம்பிக்கிறோம், விஸ்கி பிராண்டின்னு குடிக்கிறோம். இப்படியே குடிச்சு குடிச்சு குடிச்சு குடிச்சு குடிச்சு குடிச்சு எவ்வளோ கேலரி? மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறோம் உங்களுக்கு, யூனோ ட்ரிங்கிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஸ்டப் ஃபார் மேன் கைண்ட். ஓகே, டுடே இஃப் யூ சி த சேல்ஸ் ஆஃப் ஆல்கோஹால் எவ்ரி இயர் ஜனவரியில் பிபிசியில் வந்து கொடுப்பாங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் போயினேக்குது. ஏன்னா அவன் லிவர் 42 வயசு ஆயிடுச்சு, உனக்கு 17 வருஷமா குடிச்சுனுக்குற, நல்லா வெயிட் போட்ட, இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். யுவர் பாடி இஸ் யூஸ் டு சோ மச் ஆஃப் கேலரிஸ் இட் இஸ் கமிங் இன்சைட் எவ்ரி டே. இஃப் யூ கோ டு கோ ஆன் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அண்ட் ஸ்டாப் ட்ரிங்கிங் இமீடியட்லி, யூ கோ டு கெட் யுவர் செல்ஃப் பகட் அப் கம்ப்ளீட்லி. ஒத்துக்கிறீங்களா? 3 மாசத்தில் நீ காலி ஆயிடுவ, லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வில் ரைஸ். டயபிட்டிஸ் குணப்படுத்த முடியுமான்றது உங்க கேள்வி. எஸ், குணப்படுத்த முடியும், கண்டிப்பாக முடியும். அதுக்கு பல்கலைக்கழகமோ டாக்டர்களோ மருந்து செய்கிற ஃபார்மா கம்பெனிஸோ தேவையில்லை. உன் மூளையை நீ பயன்படுத்தினால் இந்த வியாதியிலிருந்து நீ விலகி நிற்க முடியும். உன்னை ரசாயன அழிவிலிருந்து காத்து கொள்ள முடியும். நான் எழுதி கொடுக்குறேன். நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன் டெய்லி. அந்த எக்ஸசைஸை இந்த ப்ரொஃபஷனல் டீம் இன்னும் கொஞ்சம் நாளில் ரெக்கார்ட் பண்ணி போட போகிறாங்க இந்த சேனலில். அந்த எக்ஸசைஸிங்கை நீங்கள் உட்காந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் பண்ணுறேன். ரொம்ப அது வந்து 1 hour 20 minutes மேலே ஆகும். நான் 45 minutes முடித்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் பண்ணி போடுறேன். அதில் கொடுக்குறேன் விளக்கம், அந்த எக்ஸசைஸை நான் ஏன் பண்ணுறேன், அதை எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன், அது பண்ணால் இன்னும் ஆகும், ஏன் இந்த மாதிரி எக்ஸசைஸை நான் ஒரு சர்க்கியூட்டாக செலக்ட் பண்ணேன், அப்போ ஸ்வெட் ஆகும் போது இன்னும் ஆகும், எல்லாமே அந்த டீட்டெயில் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து என்னுடைய இது மை ஓன் ஒர்க்கிங். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரீனில் தானே இருக்கிறோம், நம்ம ஒன்றும் காய் காலம் ஆட்டுறது இல்லையே. இதை நீ பண்ணினா உனக்கு டயபெட்டிஸே வராது. ஒத்துக்கிறீங்களா? அந்த வீடியோ வரும், இன்னும் கொஞ்ச நாளில் வரும், பாருங்க, யூ வில் சீ இட். ஸோ டயபிட்டிஸ்க்கு குணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா குணம் இருக்கு. யூஸ் யுவர் பிரெயின், டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் பிரெயின். வணக்கம்.
0: தொடர்ந்து இன்னொரு மருத்துவர் சவால் விடுக்கின்றார். சர்க்கரையை வியாதி என்பது, அதாவது நீரழிவு நோய் என்பது நோயே அல்ல என்று கூறுகிறார். அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை கேட்போம்.
5: இந்த சர்க்கரை நோயானது லட்சத்துல ஒருத்தருக்கு இருந்த ஒரு விஷயத்த நம்ம இப்ப என்ன அப்படின்னா, அஞ்சு பேர் இல்லை, ஒரு மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு வர அளவுக்கு இப்போ அதிகமாயிட்டே போகுது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே வந்து நம்மளோட தவறான உணவு முறை, தவறான சாப்பிடும் முறை, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களில் தான் அது சர்க்கரை அளவு அதிகமாகுதே தவிர, இது வந்து நமக்கு மக்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கரை அளவு ஒரு 200-300 இல்லை 400 பார்க்கும்போது உடனே அவங்களுக்கு ஃபியர்ன்றது அங்கே வருது. ஸோ இதை பற்றி நம்ம துளி அளவு கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சர்க்கரை அளவு அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து நம்மளோட பழக்க வழக்கங்கள். ஸோ இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, சர்க்கரை அளவு அதிகமாகிறது இல்லை சர்க்கரை நோயானது, இது ஒரு சர்க்கரை என்பது நோய் அல்ல, ஒரு சிகிச்சை. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கேட்கறதுக்கு. எப்படி இது சிகிச்சை முறைன்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம், முழுமையாக பாருங்கள். ஸோ சர்க்கரை என்பது நோய் அல்ல சிகிச்சை அப்படின்னு நம்ம அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சர்க்கரை அளவு அதிகம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உடம்புக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், தவறான உணவு முறை, அதாவது நேரங்கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, பசி இருக்கோ இல்லையோ நம்ம சாப்பிடுவோம், நைட்டில் லேட்டாக சாப்பிடுவோம், வேக வேகமாக சாப்பிட்டு போகிறது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபேஸ்ட் லைஃப். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சர்க்கரை அளவு வந்து அதிகமாயிட்டு நம்ம போகிற பாதை தவறானது அப்படின்னு சொல்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் தான் வந்து டயபெட்டிஸ். இப்போது நம்ம இருமல் தும்மல் இருக்குது, நம்ம ஒரு பொல்யூஷனில் போகிறோம், நமக்கு தும்மல் வருது அப்படின்னா, அந்த டஸ்டெல்லாம் உள்ளே போனதுனால நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தேவையில்லாத கழிவுகள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருமலோ தும்மல் மூலயமா ஒரு வேகத்தை உண்டு பண்ணி அதை வெளியே தள்ள பார்க்குது. ஸோ எப்படி வந்து இருமல் தும்மல்ன்றது ஒரு நோய் இல்லை, ஒரு சிகிச்சை முறை, நம்ம நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக ஒரு மேற்கொள்கிற ஒரு முயற்சி தான் அது. ஸோ இந்த முயற்சியை நாம் என்ன பண்ணுறோம், நோயின் பேர் வச்சுருக்கோம், ஆனால் இது வந்து சிகிச்சை முறை. நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சிகிச்சை, இட் இஸ் ட்ரீட்மெண்ட் பை த பாடி ஃபார் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருமல் தும்மல் ஒரு சிகிச்சை முறையோ, அதே மாதிரி ஒரு சர்க்கரை அளவும் வந்து அதிகமாகிறதும் வந்து ஒரு சிகிச்சை முறை தான். நம்ம ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை முறை, ஸோ நேரத்துக்கு சரியாக தூங்குறது இல்லை, நைட்டில் லேட்டாக சாப்பிட்றோம், சூ பண்ணி சாப்பிட்றது இல்லை, இந்த மாதிரி நம்ம அன்றாடம் டெய்லி பேசிஸில் நம்ம பண்ணுற தவறுகள்னால சுகர் லெவல்ஸ் அதிகமாயிட்டு, நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம போகிற பாதை சரியில்லை, டேக் ஏ யூ டர்ன் அப்படின்ற ஒரு சொல்கிற மொழி தான், ஒரு சொல்கிற ஒரு இண்டிகேஷன் தான் வந்து டயபெட்டிஸே தவிர, இதை வந்து தயவுசெய்து ஒரு நோயாக நம்ம பார்த்து லைஃப் லாங்கு மருந்து சாப்பிட்ணும், அவ்வளோதான் எனக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, இனிமேல் வந்து லைஃப் லாங் மெடிசன் சாப்பிட்டு தான் இதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபியர் கண்டிப்பாக இருக்க வேண்டாம். ஸோ இனிமே தான் உங்கள் லைஃப் என்ன ஆக போகுது, எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, இனிமேல் தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ இது வந்து சர்க்கரை என்பது நோய் அல்ல, ஒரு சிகிச்சை. ஸோ அது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீட்லேயே நம்ம டெய்லி பேசிஸில் பண்ணுற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே நம்ம இதை கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கு ஒரு முயற்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை முழுமையாக பார்த்துட்டு அது 100% நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது 100% இது வந்து நிறைய பேருக்கு நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த சின்ன பசங்க பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசு 25 வயசில் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு அவங்க லைஃபே ஏதோ போன மாதிரி, அவங்க இனிமேல் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை அச்சீவ் பண்ணுறதுக்குன்ற மாதிரி ஒரு தாட் வருது. தயவுசெய்து அந்த தாட் வேண்டாம். என்ன சர்க்கரை என்பது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நோயே கிடையாது. உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாம் உடல் மேற்கொள்ளும் ஒரு சிகிச்சை முறை தான் டயபெட்டிஸ். ஸோ இப்போ நம்ம நார்மலாக சுகர் வந்து எப்படி மெட்டபாலிசம் ஆகுது, நம்ம உடம்புக்குள்ளே எப்படி ஜீரணம் ஆகுது, அதனோட சைக்கிள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம உடம்புக்குள்ளே சுகர் எப்படி ட்ராவல் ஆகுது, சுகர் வந்து எப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம உணவை எடுத்துக்கும் போது அது வயிற்றுக்கு வருது, அங்கே ஜீரணமாகி அடுத்த கட்டமாக சிறுகுடலுக்கு போயிட்டு லிவருக்கு போயிட்டு அடுத்து நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகணும். நம்ம எனர்ஜிக்காக, நம்ம சக்தி கொடுக்கறதுக்காக அந்த குளுக்கோஸ் ஆனது ஒவ்வொரு செல்லுக்குள்ளே போகணும். ஸோ அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல வயிறுக்கு கீழே கணையம்ன்ற ஒரு உறுப்பு இருக்கும், பான்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு பகுதியில் பீட்டா செல்ஸ் இருக்கும், அந்த பீட்டா செல்ஸ் தான் வந்து இன்சுலினை உற்பத்தி பண்ணும். ஸோ இந்த நம்ம சாப்பிட்ட அந்த சுகர் வந்து ஒரு செல்லுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுதான் நம்ம சாப்பிட்ட சுகர் ஒரு செல்லுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கணையம் கிட்ட வந்து அந்த இன்சுலின்ன்ற ஒரு சாவி, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இன்சுலின்ன்ற ஒரு சாவியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆக முடியும்னா ஒரு செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். இன்சுலின் இல்லை அப்படின்னா, இதுதான் நம்ம உடம்புல செல்ஸ் அப்படின்னா, இந்த இன்சுலின் இருந்தால் மட்டும்தான், இந்த சாவி மூலமா மட்டும்தான் இந்த சுகர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அது வந்து அங்கே ஜீர்ணமாயிட்டு நமக்கு சக்தியாக உற்பத்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி சுகர் இப்போது கணையத்துக்கிட்ட போயிட்டு இன்சுலின்ன்ற ஒரு சாவியை வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே வர அந்த சுகருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பேர் வச்சுருக்கோம்னா குட் குவாலிட்டி சுகர், அதாவது சரியாக ஜீர்ணமான ப்ராப்பர்லி டைஜஸ்டட் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல செரிமானமான நல்ல தரமான சர்க்கரை வந்து இன்சுலின் இந்த மாதிரி சாவி அட்டாச் ஆகிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அது ஜீர்ணமாகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு குளுக்கோஸ் மெட்டபாலிசம், நம்ம உடம்புக்குள்ள சர்க்கரை ஆனது எப்படி ஜீர்ணம் ஆகுது அப்படின்றது கணையத்துக்கு போகும், கணையத்துக்கிட்ட இன்சுலின்ற சாவியை வாங்கிட்டு அது செல்லுக்குள்ளே போகும். இது வந்து ஒரு 30-35 வயசு வரைக்கும் நமக்கு நார்மலாக இருக்கும். இப்போது சடனாக சர்க்கரை அளவு அதிகமாகுது, ஒரு 200-300 போகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உணவு உட்கொள்கிறோம், அந்த சுகர் ஆனது பான்க்ரியாஸ் கிட்டே போகும். பான்க்ரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செரிமானமான, அதை நம்ம குட் குவாலிட்டி சுகர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நல்ல ஜீர்ணமான நல்ல செரிமானமான சர்க்கரைக்கு மட்டும்தான் இது இன்சுலின்ன்ற சாவி வந்து அட்டாச் ஆகும். ஒருவேளை நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற சர்க்கரை சரியாக ஜீர்ணம் ஆகலை, அது வந்து சரியாக ப்ராசஸ் ஆகலை, நம்ம அதுக்கு புவர் குவாலிட்டி சுகர் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பேட் குவாலிட்டி சுகர். ஒருவேளை நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற அந்த சர்க்கரை ஒரு பேட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அது கணையத்துக்குள்ள போயிட்டு கணையம் வந்து இன்சுலின் ஆனது அந்த சாவியை கொடுக்காம அது வெளியே வரும்போது ஒரு சாவி இல்லாத ஒரு சுகராக தான் வரும், அதாவது இன்சுலின் இல்லாத ஒரு சுகர். இதுக்கு நாம் என்ன பேர் வைக்கலாம்னா பேட் சுகர். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த சுகர் ஆனது சரியாக செரிமானமாகாத இந்த இன்சுலின் இல்லாத இந்த சுகர் வந்து நம்ம செல்லுக்கு கிட்ட வரும்போது, இது இன்சுலின் இல்லாததுனால நம்ம செல்லானது அக்செப்ட் பண்ணாது, ஏற்றுக்காது, இது கழிவான பொருள், இது சரியாக ஜீர்ணம் ஆகலை, இது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ரிஜெக்ட் பண்ணிடும், அப்படியே மறுபடியும் ரத்தத்துக்குள்ளேயே அதை போயிடும். ஸோ இப்போது நமக்கு ஒரு 30-35 வயசு வரைக்கும் நம்ம நல்ல குட் குவாலிட்டி சுகர்ஸ் வந்துட்டுருக்கோம், நல்ல செரிமானம் ஆகும், நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. சடனாக நமக்கு சுகர் லெவல்ஸ் அதிகமாகுது அப்படின்னா இந்த மாதிரி சுகர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு 35-40 இயர்ஸில் நான் சுகர் லெவல்ஸ் அதிகமாகுதுன்னா அந்த 35 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த குட் குவாலிட்டி சுகர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும், இப்போ சடனாக இந்த பேட் குவாலிட்டி சுகர்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புக்குள்ளே இந்த ஜீர்ணம் ஆகாத சுகர் அதிகமாக வரும்போது தான் நமக்கு சுகர் லெவல்ஸ் ஆனது அதிகமாகிறது. ஸோ அந்த இந்த மாதிரி பேட் சுகர், அதாவது ஜீர்ணம் ஆகாத சுகர் வரத்துக்கு காரணம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கான வழிமுறைகள் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இதுதான் இந்த மெட்டபாலிசம். நீ பார்த்தீங்கன்னா சுகர் ஆனது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சுகர் ஆனது கணையத்துக்கிட்ட போயிட்டு இன்சுலின்ன்ற சாவியை வாங்கிட்டு நம்ம அதை செல்லுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி இன்சுலின் அட்டாச் ஆன ஒரு சுகர்னால மட்டும்தான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஒருவேளை இந்த மாதிரி சுகர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே ரிலீஸ் ஆகுதுன்னா இன்சுலின் இல்லாத, இங்கே பார்த்தீங்கன்னா இன்சுலின்ன்ற சாவியை இல்லாத ஒரு சுகர், இது கழிவான சுகர், பேட் சுகர், ஜீர்ணம் ஆகாத சுகர், இது வந்து என்ன ஆகும்னா ரத்தத்துக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம எடுத்து பார்க்கும்போது சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா, இது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு அது நல்லா செரிமானம் ஆகிட்டு நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த சுகரானது பிளட்லே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறதுனால டைரெக்டாக கிட்னிக்கு போகும். கிட்னி வந்து இது தேவையில்லாத பொருள், ஒரு கழிவான ஒரு பொருள், ஜீர்ணம் ஆகாத ஒரு சர்க்கரை அப்படின்றதுனால கிட்னி வந்து யூரின் வழியாக இந்த சுகரை வெளியே தள்ளிடும். ஸோ இப்போது அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கவங்களுக்கு பிளட்லேயும் சுகர் இருக்கும், யூரின்லேயும் சுகர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு தான் வியாதின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ பிளட்டில் சுகர் இருக்கிறதும் டிசீஸ் கிடையாது, யூரின்ல சுகர் வர்றதும் டிசீஸ் கிடையாது. ஸோ அப்போது இந்த பேட் சுகர் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கரை, இன்சுலின் அட்டாச் ஆகாத இந்த சுகர் லெவல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு 300-400 அந்த மாதிரி சுகர் வேல்யூஸ் வந்து அதிகமாகிறது. ஸோ இதுதான் டயபெட்டிஸ் அப்படின்றது. ஸோ தரமான சர்க்கரை, தரம் இல்லாத சர்க்கரை நம்ம உடம்புக்குள்ளே பிரியறதுக்கு காரணம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரத்தத்துக்குள்ள சர்க்கரை அளவு அதிகமாகுது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பேட் சுகர், இந்த ஜீரணம் ஆகாத சுகர் அவட அளவு நம்ம அதிகமாயிட்டு போகும்போது தான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்ற டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சுகர் வரத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேட் சுகர் நம்ம வந்த உடனே என்ன பண்ணுறோம்னா, ஒரு 200-400 சுகர் வேல்யூஸ் இருக்குன்னொடனே நம்ம உடனே வந்து ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவரை பார்த்து மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிப்போம். இந்த மெட்ஃபார்மின் இந்த மாதிரி நம்ம மாத்திரைகள் எடுக்கும்போது, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த குட் குவாலிட்டி சுகர்ஸ் மட்டும்தான் நம்ம உடம்புல ரிலீஸ் ஆகிருக்கும். சடனாக ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு இந்த பேட் சுகர் வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த குட் குவாலிட்டி சுகர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும், நம்ம எல்லாமே நார்மலாக இருந்திருப்போம், நம்ம உடம்புல எந்த தொந்தரவும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இந்த பேட் சுகர் ஆனது, அதாவது ஜீர்ணமாகாத செரிமானமாகாத இந்த சர்க்கரை, நம்ம உடம்புல வந்து அதிகமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிப்போம். நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த குட் குவாலிட்டி சுகர், அதாவது ஒரு சுகரானது கணையத்துக்கிட்ட போயிட்டு இன்சுலின்ற சாவியை வாங்கிட்டு வர அந்த சுகர், குட் சுகர், இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நமக்கு இந்த குட் சுகர் மட்டும்தான் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 35-40 இயர்ஸ் எப்போ வந்து நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறோமோ அப்போது இது மாதிரி சுகர், அதாவது ஜீர்ணம் ஆகாத செரிமானம் ஆகாத புவர் குவாலிட்டி, அதாவது பேட் சுகர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த தரமில்லாத ஜீர்ணம் ஆகாத சர்க்கரை நம்ம உடம்புக்குள்ளே எப்போ அதிகமாக ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு என்ன அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதிகமாக பசிக்கும், அதிகமாக யூரினேஷன் வரும், அதிகமாக தாகம் எடுக்கும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு மருத்துவரை பார்த்து எனக்கு சுகர் நம்ம செக் பண்ணும்போது அந்த சுகர் வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 200-300-400 இருக்குன்னா அது எல்லாமே தரமில்லாத ஜீர்ணம் ஆகாத சர்க்கரை. இப்போ சர்க்கரை வந்து பார்த்து நல்ல தரமான சர்க்கரை, நல்ல ஜீர்ணமான சர்க்கரையாக இருந்தால் கணையத்துக்கிட்ட போயிட்டு அது இன்சுலினை வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு செரிமானம் ஆகிருக்கணும். அது ஒருவேளை நம்ம சாப்பிட்ற உணவில் நம்ம செய்கிற தவறுகள்னால இது போன்ற சுகர், அதாவது ஜீர்ணம் ஆகாத சுகர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது தான் இந்த சுகர் வந்து நம்ம உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா, இயற்கையாகவே இது நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் கெடுதல் உண்டு பண்ணோம், இது சரியாக ஜீர்ணம் ஆகலை, இது வெளியே போக வேண்டிய சுகர் அப்படின்ட்டு நேராக கிட்னிக்கு கொண்டு போயிட்டு கிட்னி மூலமா யூரின் மூலமா நமக்கு அதிகமான தாகத்தை ஏற்படுத்தி அந்த தண்ணிக்குள்ள இந்த கழிவான சுகர் எல்லாத்தையும் போட்டு யூரின் வழியாக வெளியே அனுப்போம். ஸோ நமக்கு அதிகமான பசி, அதிகமான தாகம், அதிகமான யூரின் வருது அப்படின்னா அதுவும் வியாதி கிடையாது, நம்ம சுகரில் அந்த யூரினில் வெளியேற அந்த சுகர் வியாதி கிடையாது, பிளட்டில் சுகர் இருந்தாலும் வியாதி கிடையாது. இது ஒரு சிகிச்சை முறை, நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம செய்கிற தவறுனால வர பிரச்சனை. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட அந்த நம்ம உடம்பு நமக்கு இண்டிகேட் பண்ணது, நீ போகிற பாதை சரியில்லை, டேக் ஏ யூ டர்ன், அப்படி நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோன்னு சொல்கிற ஒரு இண்டிகேஷன் தான் இது அத்தனையும். ஸோ ஒருவேளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சுகர் வேல்யூ அதிகமாகிருச்சு, ஒரு மருத்துவர்கிட்ட பார்த்து மாத்திரைகளை வந்து நம்ம வாங்கி சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த மெட்ஃபார்மின், கிளைகோமேட் அந்த மாதிரி நம்ம மாத்திரைகள் சாப்பிட்டு ஒருவேளை நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, இனிமே தான் உங்கள் உடம்பில் நோயானது உருவாக போகுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல இந்த சுகரும் இருக்கும், இந்த சுகரும் இருக்கும்.
6: MCR antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ்.
5: இந்த குட் குவாலிட்டி சுகர் ஆனது நேச்சுரலா அது செல்லுக்குள்ள போயிட்டு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இந்த பேட் சுகர் ஆனது நம்ம உடம்பு அது ரிஜெக்ட் பண்ணதான் பார்க்கும். ஆனா நம்ம மருந்துகள் சாப்பிடும்போது இந்த பேட் சுகர், அதாவது ஜீர்ணமாகாத கழிவான உடம்புக்கு தேவையில்லாத ஒரு சுகர் அப்படின்னு நம்ம உடம்பு முடிவு பண்ண அந்த சுகரை நம்ம மாத்திரை சாப்பிடும்போது கட்டாயப்படுத்தி என்ன பண்ணிடும்னா, உள்ளே தள்ளிடும். ஸோ இப்போ இந்த குட் குவாலிட்டி சுகர் அந்த இயற்கையாக இன்சுலினஸ் மூலமா அது உள்ளே போய் செரிமானம் ஆகுது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கழிவான சுகர் உள்ளே போகும்போது இனிமே தான் நம்ம உடம்புல பல வியாதிகள் வரப்போகுது. ஸோ சுகர் ஆனது நம்ம கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. மருந்துகள் சாப்பிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது தேவையில்லாத இந்த கழிவான சுகர் அத்தனையும் நம்ம உடம்புல இருக்கிற செல்லுக்குள்ளே நம்ம தள்ளிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம புவி ஈர்ப்பு விசை கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால காலில் போய் அது வந்து அந்த ரத்த குழாய்க்குள்ளே அங்கங்கே படிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெரிஃபெரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. கால் குத்தல், எரிச்சல், அப்புறம் கேங்க்ரைன் ஃபார்ம் ஆகும், விரலை வெட்டி எடுப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த கழிவான சுகரை மருந்து சாப்பிட்டு நாம் கட்டாயப்படுத்தி உள்ளே தள்ளுறதுனால தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் வந்து தேங்க ஆரம்பிக்கும். இது போன்ற இந்த கழிவான சுகர் கிட்னியில் தேங்க ஆரம்பிக்கும் போது, கிட்னியை பாதிக்கும் போது யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன் வேல்யூஸ் வந்து அதிகமாகும். நம்ம ரத்த குழாய் இருக்கு இல்லைங்களா, பிளட் வெசில்ஸ், அதாவது ஹார்ட்டில் இருக்கிற பிளட் வெசில்ஸ்க்குள்ளே இந்த சுகர் செல்லாம் அப்படி படிய ஆரம்பிக்கும் போது காலப்போக்கில் இது அப்படியே பிளாக்காக ஃபார்ம் ஆகும் இங்கே. ஸோ அப்போ ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு, அப்புறம் ஸ்ட்ரோக் வரத்துக்கு, அப்புறம் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு அத்தனைக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கழிவான சுகரை தேவை, உடம்பு ரிஜெக்ட் பண்ண தேவையில்லாத வேண்டாத சுகரை நாம் மருந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணதுனால தான். ஸோ சுகர் ஆனது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சர்க்கரை அளவு அதிகமாகிறது வந்து கண்டிப்பாக ஒரு வியாதி அல்ல, ஒரு சிகிச்சை நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக வந்த ஒரு விஷயத்தை, நம்மக்கிட்ட பேச வந்த ஒரு மொழியை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நோயின் தப்பாக புரிஞ்சிட்டு நம்ம மருந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணும்போது தான் பல நோய்கள் வர ஆரம்பிச்சுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை கேட்ராக்ட், இத்தனை ஹார்ட் பிளாக்ஸ், இத்தனை ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் கிடையாது. ஸோ மருத்துவம் வந்து எப்போ அட்வான்ஸ் ஆகுதோ, மருந்துகள் வந்து எப்போ நமக்கு வந்து ஒரு சர்க்கரை அளவு அதிகமாகிடுச்சுன்னா உடனே கண்ட்ரோல் பண்ணோன்ட்டு மருந்து கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மருந்து எடுத்துக்கிட்டு உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் கெடுத்துட்டு வரோம். ஸோ சுகர் ஆனது, சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், நாம் கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. அது ஒரு வேளை அதிகம் ஆகுது அப்படின்னா காரணத்தை தான் சரி பண்ணும். அந்த காரணங்கள் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த காரணங்கள் ஒவ்வொன்றா நம்ம சரி பண்ணிட்டு வரும்போது நம்ம உடம்புக்குள்ள திரும்ப இதே மாதிரி சுகர், குட் குவாலிட்டி சுகர், நம்ம இன்சுலின் அட்டாச் ஆகி வர இந்த குட் குவாலிட்டி சுகரை ரிலீஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இது குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு கிடையாது. ஸோ 30-90 நாளைக்குள்ள இது சரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை. ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். முக்கியமான காரணம், இன்னைக்கு நிறைய பேர் தவறு செய்கிறது என்ன அப்படின்னா, பசி இருக்கோ இல்லையோ டைம் பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போகணும், இல்லை அங்கே போனால் சாப்பிட முடியாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, டைம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது சாப்பிட்றோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய தவறு. சர்க்கரை மட்டும் இல்லை, உடல் பருமன், சர்க்கரை, உயர் ரத்த அழுத்தம், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி ஸ்டோன்ஸ், கேல் ஸ்டோன்ஸ், இது மாதிரி வரத்துக்கு முக்கியமான, இத்தனை பிரச்சனைகள் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பசி இல்லாமல் சாப்பிடுது. இது திருவள்ளுவர் வந்து அழகாக ஒரு குறளில் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு குறளே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பல நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு உடம்புக்கு மருந்துன்றதே தேவையில்லை. எப்போ அது தேவைப்படாது அப்படின்னா, நாம் முன்வேளை சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆன பின் அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் நம்ம உடம்பு உறிஞ்சப்பட்டு அதனால் ஏற்பட்ட கழிவுகள் வெளியே போன பின்பு பசின்றது வரும், அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்றது அந்த குறளோட மீனிங். ஸோ நம்ம பசிச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புல என்ன ஆகும்னா, இந்த மாதிரி குட் சுகர்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் டயபெட்டிஸ் இருக்கிற நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, நம்ம பசி இல்லாமல் சாப்பிடும்போது நம்ம பழக்க வழக்கங்கள் தான் இந்த மாதிரி சுகர் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே தவிர, தயவுசெய்து நம்ம உடம்பை வந்து நம்ம பிளேம் பண்ண வேண்டாம், ஹெரிடிட்ரி பிளேம் பண்ண வேண்டாம். இது ஹெரிடிட்ரிக்கும் நமக்கும் இது சம்மந்தம் இல்லை. நம்மளோட தவறுகள்னால ஒரு பிரச்சனையை தவறை திருத்திக்கிட்டு சரி பண்ணிக்கணும். அதுக்கு முக்கியமான நம்ம பண்ணுற ஒரு தவறு என்ன அப்படின்னா, பசி இல்லாமல் சாப்பிடுவது. ஸோ இனிமே என்ன பண்ண போகிறோம்னா, டயபெட்டிஸ் இருக்கிற அத்தனை பேருமே பசித்து புசி, உங்களுக்கு எது ஒன்று சாப்பிட்ணுன்னாலும், ஈவன் ஒரு வாட்டர்மெலான் ஜூஸ் குடிக்கணும், இல்லை ஒரு பழங்கள் சாப்பிட்ணுன்னாலும் பசி எடுக்கணும். நிறைய பேருக்கு என்னென்னா, ஜூஸ் குடிக்கக்கூடாது, பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ மனிதனோட உணவு, மனிதனுக்காக படைக்கப்பட்ட இயற்கை படைக்கப்பட்ட உணவுன்னு பார்த்தாலே பழங்கள், தேங்காய் இது போன்ற இயற்கை பொருள் தான். ஸோ அதனால் பழங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருந்தால் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. அதை பசிக்கும் போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல செரிமானமான, நல்ல ஜீர்ணமான இந்த குட் சுகர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த சுகர்ஸ் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு, நம்ம அங்கே ஒரு முயற்சி பண்ணும்போது இந்த சுகர்ஸ் ரிலீஸ் ஆகாது. அதுக்கு அடிப்படை ஒரு பழக்கவழக்கங்களை மாற்ற வேண்டியது, பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்றது. ஸோ இது ஒரு முதல் காரணம், இது முக்கியமான காரணம். எப்போவுமே பசி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா, காலையில் எழுந்தவுடனே டீ குடிக்கணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்சு, மறுபடியும் ஈவினிங் ஒரு டீ ஸ்நாக்ஸ், அகெயின் டின்னரு. இத்தனை முறை நம்ம வந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பசி இருக்கும். ஸோ அந்த பசியை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் எது சாப்பிட்ணுன்னாலும், உங்களுக்கு எது சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும்போது உடனே நீ உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், எனக்கு பசிக்குதா, இப்போ நான் இது சாப்பிட்டா அது ஜீர்ணம் ஆகுமா. உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இட்லியோ தோசையோ வடையோ சாப்பிட்றீங்க, கொஞ்ச நாளில் அது ரத்தமாக மாறுது, கொஞ்ச நாளில் உங்களுக்கு டிஷ்யூவாக மாறுது. உடம்புக்குள்ளே ஒரு உறுப்புகளாக நம்ம மாறும்போது நம்ம உடம்பு பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்திட்டுருக்கு. நம்ம ஒரு சயின்டிஸ்ட்னாலே இல்லை மனித அறிவுனால பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்ம உடம்பு அன்றாடம் பண்ணிகிட்ருக்கு. ஒரு இட்லி தோசை வடையை நம்ம உடம்பு என்ன பண்ணுது, ரத்தமாக மாற்ற தெரிஞ்ச நம்ம உடம்புக்கு ஆஃப்டர்ஆல் சுகரை கண்ட்ரோல் பண்ண தெரியாதா என்ன? ஸோ அப்போது நம்ம உடம்பு மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம பழக்க வழக்கங்கள். அதில் இனிமேல் வந்து பசித்து சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல ஜீர்ணமான சுகர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அங்கே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது நம்பர் ஒன்று நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தபடியாக நம்ம இன்னொரு தவறு என்ன பண்ணுறோன்னா, சுகர் இருக்கிற அத்தனை பேருமே யாரும் மென்னே சாப்பிட மாட்டாங்க. சி, இந்த சுகர் ஆனது கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது மாவுச்சத்தில் குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் அப்படின்னு நாலு வகை இருக்குது. அதில் ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், மற்ற சுகர்ஸ் எல்லாமே ஜீர்ணமாகறதுக்கு வயர்லேயும் சிறுகுடல்லையும் அது சுரப்பிகள் இருக்குது. இந்த குளுக்கோஸ் ஆனது மட்டும், இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர்கிட்ட போகும்போது குளுக்கோஸை மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. பிளட்டில் வந்து குளுக்கோஸ் அதிகமாகுது அப்படின்னா அந்த குளுக்கோஸ் ஜீர்ணம் ஆக வேண்டிய இடத்துல ஆகாமல் ஜீர்ணம் ஆகாத நம்ம உடம்புக்குள்ளே மிக்ஸ் ஆகிருக்கு. அதுதான் அகெயின் டயபெட்டிஸ் அந்த சர்க்கரை அளவு அதிகமாகிறதுக்கு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இந்த உமிழ்நீர் ஆனது உயிர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உமிழ்நீரில் நல்லா செரிமானம் ஆகிட்டு அந்த குளுக்கோஸ் நல்லா டைஜஸ்ட், நமக்கு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மென்றுட்டே இருக்கும்போது ஒரு உணவில் இருக்கிற அந்த இனிப்பு சுவை, அந்த இனிப்பு சுவை தான் குளுக்கோஸ் அப்படின்றது, அந்த சுவை மறைஞ்சிரும். கொஞ்சம் நீங்கள் மென்றுட்டே இருக்கும்போது மறைஞ்சிரும். ஸோ எப்போ அந்த இனிப்பு சுவை மறைஞ்சி நம்ம உள்ளுக்குள்ளே அந்த உணவை குடிக்கிற பதத்துக்கு கொண்டு போகிறோமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா சுகருமே இந்த மாதிரி குட் சுகராக தான் ரிலீஸ் ஆகும். நாம் ஒரு தடவை நம்ம உணவை வாயில் வச்சுட்டு நாலு தடவை கடிச்சிட்டு அப்படியே முழுங்கிடுவோம். ஸோ எப்போ அந்த மாதிரி உணவை வேக வேகமாக நம்ம மென்று சாப்பிடாமல் முழுங்கும் போது இது போன்ற நம்ம பேட் சுகர்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாம் செய்கிற தவறு தான். ஸோ நீங்கள் டயபெட்டிஸ் இருக்கிற அத்தனை பேரும் பாருங்கள், வாயில் உணவை வச்சுட்டு நாலு கடி கடிச்சிட்டு அப்படியே முழுங்கிடுவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஸோ சுகர் ஆனது, இந்த குளுக்கோஸ் ஆனது நமக்கு எல்லாமே நல்ல சர்க்கரையாக நம்ம உடம்புக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் பண்ண வேண்டியது பசித்து உண்பது. ரெண்டாவது காரணம் எப்படின்னா, நன்றாக மென்று சாப்பிடணும். ஒரு தடவை நம்ம வாயில் வச்சிட்டோன்னா ஒரு 20-30 தடவை நம்ம கடிக்கும்போது அந்த உணவானது நல்ல அதில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் ஜீர்ணமாகி, அந்த உணவானது அதில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் ஜீர்ணமாயிட்டு ஒரு டேஸ்ட்லெஸ் லிக்யூட், அதாவது ஒரு சுவையற்ற ஒரு நீராக மாறும்போது உணவை குடி, அதாவது உணவை குடி நீரை கடி அப்படின்ட்டு நம்ம பழமொழி இருக்குது. ஸோ உணவை குடிக்கிற பதத்துக்கு நாம் கொண்டு வந்து அது குடிக்கும்போது எல்லா சுகருமே, அந்த உணவில் இருக்கிற எல்லா சுகருமே நல்ல செரிமானமான சர்க்கரையாக தான் மாறியிருக்கும். அந்த சர்க்கரையானது நேராக கணையத்துக்கு போயிட்டு இன்சுலினை வாங்கிட்டு செல்லுக்குள்ளே என்டர் ஆகிட்டு ஜீர்ணமாகி முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் மென்று சாப்பிடல அப்படியே முழுங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுகர்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ டயபெட்டிஸ்க்கு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, நாம் மென்று சாப்பிடாமல் வேக வேகமாக சாப்பிட்றது. இந்த மூணாவது காரணம் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஆனால் ரெகுலராக எல்லாரும் செய்கிற தவறு தான், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது. ஸோ இப்போது சாப்பிடும்போது தண்ணி குடித்தா கூட டயபெட்டிஸ் வருமானா கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ உணவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உணவு சாப்பிட்றோம், வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அந்த ஆசிடு சுரக்குது. அந்த ஆசிடு ரொம்ப வீரியமாக இருக்கும், அபவுட் 3.5 pH அந்த வேல்யூவில் இருக்கும். ஸோ நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது 6.57 pHக்கு வந்து அது கன்வெர்ட் ஆயிரும். அதாவது நம்ம ஒரு பாத்ரூமில் ஒரு ஆசிட் இருக்குது, ஒரு சின்ன ஒரு 50 ml 100 ml ஆசிடை எடுத்துகிட்டு 1 liter தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணோம், க்ளீன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அது மாதிரி அந்த வீரியம் உள்ள அந்த ஆசிடை, ஸோ தண்ணி குடித்து நம்ம அதை டைல்யூட் பண்ணும்போது அது வீரியம் இல்லாமல் போகும்போது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் வயிற்றுக்குள்ளேயே புளிச்சின்னு இருக்கும். அதுதான் அசிடிட்டி, இன்டைஜிஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், அதனோட அட்வான்ஸ்டு பிரச்சனை தான் நம்ம டயபெட்டிஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ எப்போவுமே

0: தண்ணி லிக்யூடு இன் யூனிஃபார்ம் ஜூஸஸோ இல்லை மோரோ எதுவுமே நம்ம அங்கே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஹாஃப் அன் அவர் முன்னாடியாவது குடிச்சுங்க. மோர் குடிக்கணுன்னாலும் ஒரு மணி நேரம் கழித்து குடிச்சிக்கலாம். ஸோ அதனால் டயபெட்டிஸ் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி சுகர்ஸ் ரிலீஸ் ஆகாமல் இந்த தரமில்லாத சர்க்கரை ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பசி இல்லாமல் உண்பது, மென்று சாப்பிடாமல் வேகமாக சாப்பிட்றது, மூணாவது வந்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது. நாலாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஹியூட்ஸ் பண்ணுற தவறுகள் நைட்டில் வந்து லேட்டாக சாப்பிடுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு சில அந்த டைமிங்ஸ் இருக்குது, அதுபடி தான் அது வேலை செய்யும். நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நைட் டைமை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டே டைமாக ட்ரீட் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு தூங்குறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம எப்போ சூரியன் மறையுதோ அப்போது நமக்கு ஜீரண சக்தியும் குறையும். நீங்கள் காட்டில் வாழ்கிற எந்த ஒரு விலங்குமே பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 மணிக்கு மேலே சாப்பிடாது. ஸோ மனிதன் மட்டும்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 24 hours ஜீரண உறுப்புகளை வேலை வாங்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் வந்து 12 மணி நேரம் வேலை செஞ்சால் 12 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்றது தான் அதுக்கான அமைப்பு தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, ஒரு 11 மணி 12 மணிக்கு நல்லா பிரியாணி சாப்பிட்றதோ, அந்த மாதிரி பர்கர் ஜீரணமாகாத ஒரு பொருள் திடப்பொருளை வந்து சாப்பிடும்போது ஒரு செரிமானம் கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்னா, நம்ம அந்த ஜீரண உறுப்புகள் எல்லாமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகும். ஸோ 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நாம் உடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்துகிற வேலையை பார்க்கும். ஸோ லிவர் பித்தப்பை எல்லாமே வந்து சுத்தப்படுத்துகிற வேலை வந்து அந்த 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கணும். ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு லைட் வெளிச்சம் இல்லாமல் தூங்கும்போது மட்டும்தான் அந்த உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்துகிற வேலை பார்க்கும். ஸோ இது நம்ம பண்ணாமல் 11 மணி 12 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது செரிமானம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி நம்ம பல நாட்கள் நம்ம அபியூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்குள்ளே அதிகப்படியான இந்த மாதிரி தரமில்லாத ஜீரணமாகாத பேட் சுகர்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் டயபெட்டிஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக
1: இருக்கு.
0: நிறைய யங்ஸ்டர்ஸ் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க, நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ் 22-23 வயசுலேயே டயக்னைஸ் ஆகிட்டு வராங்க. அவங்க அத்தனை பேருக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா, நைட் ஃபுட்டு லேட்டாக சாப்பிட்றது. லேட் நைட்ஸை வந்து லேட் நைட் டின்னர் இஸ் ஒஸ்ட் ஹேபிட் தென் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் கம்பைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடிக்கிற பழக்கமும் ஸ்மோக்கிங் பழக்கம் விட மோசமான ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா நம்ம நைட்டில் லேட்டாக சாப்பிட்றது. அதனால் தயவுசெய்து அந்த பழக்கத்தை நம்ம சுகர் வேல்யூஸை வந்து இயற்கையாகவே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா நாம் ஃபஸ்ட்டு விட வேண்டிய பழக்கம் என்ன அப்படின்னா இந்த நைட்டில் லேட்டாக சாப்பிட்றது. நீங்கள் நைட்டில் வந்து லேட்டாக ஒர்க் பண்ணாலும் ஆனால் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடியே சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம தூங்க போகும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்ம உடம்புக்குள்ளே இந்த குட் சுகர்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு அங்கே ஒரு ஏற்பாடு நடக்குது. ஸோ அடுத்தபடியாக இதில் இந்த 4 முக்கியமான காரணம் இது. அடுத்தபடியாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம உடம்புக்கு உடற்பயிற்சியே இல்லாமல் போகிறதும் இந்த மாதிரி சுகர்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதாவது ஃபயர் எனர்ஜி, அக்னி, நம்ம உடம்புக்குள்ளே அக்னியை வந்து ஃபயர் எனர்ஜி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா உடற்பயிற்சின்றது நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த பஞ்சபூத சக்தியை நம்ம பார்க்கும்போது அந்த ஃபயர் எனர்ஜி ரிலீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா இது போன்ற சுகர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் டயபெட்டிஸ்க்கு முக்கியமான காரணம். இன்னொரு சின்ன காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் டயபெட்டிஸ், அதாவது சுகர் வேல்யூஸ் அதிகமாக இருக்கிற நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம விட்டமின் டி குறைபாடு வந்தால் ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு நம்ம விட்டமின் டி லெவல் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் நமக்கு உணவுலேருந்து ஒரு சக்தி கிடைக்குது, நீர் மூலயமா ஒரு சக்தி கிடைக்குது, காற்று மூலயமா ஒரு சக்தி கிடைக்குது, சூரிய ஒளி மூலயமாகவும் நமக்கு அந்த உயிராற்றல் கிடைக்குது. ஸோ அது எப்போ மிஸ் ஆகுதோ அதுதான் பல வியாதிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர், அதாவது சூரிய ஒளி எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை.

நீங்கள் டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, பல வியாதிகள் நமக்கு வராமல் இருக்கணும், க்யூர் ஆகணும் அப்படின்னா, அந்த விட்டமின் டி இயற்கையாக நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகும்போது உற்பத்தி ஆகிற அந்த விட்டமின் டி கண்டிப்பாக தேவை. நம்ம விட்டமின் டி மட்டும் கிடைக்கிறது இல்லை, அதுலேருந்து உயிராற்றலும் சேர்ந்து கிடைக்குது. ஸோ நம்ம இப்போது இந்த பேட் சுகர் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். பசி இல்லாமல் சாப்பிட்றது, மென்று சாப்பிடாமல் வேகமாக சாப்பிட்றது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, நைட்டில் லேட்டாக சாப்பிட்றது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் சூரிய ஒளி படாமல் இருக்கிறது. இத்தனை காரணங்களும் நீங்கள் சரி பண்ணிட்டு வரும்போது நம்ம உடம்புல கண்டிப்பாக இது போன்ற இந்த நல்ல ஜீர்ணமான தரமான சர்க்கரை மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ளே ரிலீஸ் ஆகும். ஸோ டயபெட்டிஸ்ன்றது ஒரு 30-90 நாளைக்குள்ளே நம்ம இந்த சேஞ்சஸ் 1 by 1 அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம இப்போ சொன்ன தவறுகள் எல்லாம் திருத்திக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த சுகர்ஸு எல்லா சுகரும் தரமான சர்க்கரையாக ஆக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் நான் இப்போ சொன்னேன். இது ஃபாலோ பண்ணும்போது 100% ரிவர்ஸ் பண்ண முடியும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், டயபெட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 பேருக்கு நம்ம இயற்கையாகவே சரி பண்ணியிருக்கோம், இயற்கை வைத்தியம் மூலியமாகவே. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்க்கரை அளவு அதிகமாயிட்டா அது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ், குட் நியூஸ். அதனால் தயவு செய்து இது வியாதியாக பார்க்க வேண்டாம். சர்க்கரை என்பது நோயல்ல, சிகிச்சை. இதனோட தொகுப்பு அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில கேப்சி கறியும் சம்பால் நிறைந்த சிங்கர், இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்கு கொண்ட கறி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: ஆகிவிட்டது. அன்பு கரங்கள் படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சின்ன சாமி சொல்லியிருந்தாரு. அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. சரி மாணவர்களே, நீங்க தயாரா இருக்கீங்களா? வானொலி பக்கமா வாங்க, உங்களுக்கான போட்டி வந்துருச்சு. தமாஷா கேட்டிருந்தாரு, மாணவர்கள் சொல்றீங்களே, அப்போ நாம வாழ்நாள் கற்றலை மேற்கொள்ளும் போது எந்த வயதிலும் மாணவர் தானே, அப்ப நாங்களும் பங்கெடுக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆமா, உண்மைதான், வாழ்நாள் கற்றலை மேற்கொள்ற நீங்களும் மாணவர் தான். ஆனா இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு கேட்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா, தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, தொடக்க கல்லூரி, அதுக்கப்புறம் ஐடிஇ, பாலி போன்ற நிலையங்கள்ல, ஏன் பல்கலைக்கழகம் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பா தான் இதை நம்ம ஒதுக்கியிருக்கோம். தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கும் வாய்ப்பு வரும், வரும்போது பங்கெடுங்க, அதுல உங்களுக்கு பரிசு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்போ மாணவர்கள் நீங்க தயாரா இருக்கீங்கன்னா, அடுத்து நான் சொல்ல போற தகவல் உங்களுக்குலாம் ரொம்ப பிடித்த ஒரு தகவல் தான். பள்ளி நாட்களை பத்தின தகவல்களை அண்மையில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது அடுத்த ஆண்டு கல்வி ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அண்மையில் தகவல் வெளிவந்திருக்கு. அதன்படி 2027 பள்ளி ஜனவரி 4 தொடங்கும் அப்படின்னும், நவம்பர் 19 மூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இடையில அந்த விடுமுறைன்னு இருக்குல்ல, அதை பொறுத்தவரை March 13-21 வரைக்கும் விடுமுறையை நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் May 29-June 27 வரை நீங்க விடுமுறையை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர்லயே ஒரு வாரம் விடுமுறை இருக்குல்ல, அது September 4-12 வரை இடம்பெறும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், November 20-December 31 வரைக்கும் ஆட்டம் தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஆண்டு இறுதி விடுமுறை இல்லையாது. ஆக என்னுடைய கேள்விக்கான நேரம் இதை சார்ந்துதான் இருக்கு. தயாரா இருக்கீங்களா? அடுத்த ஆண்டு 2027 எப்போ பள்ளி தொடங்கும், எந்த தேதியில பள்ளி தொடங்கும், January - அப்படின்னு சொன்னேன். அந்த டேஷ் என்னன்னு சொல்லிட்டா மட்டும் போதும் மாணவர்களே, உங்களுக்கு ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. மாணவர்கள் உங்களுடைய பேரு, வயது, படிக்கிற பள்ளி, அதுக்கப்புறம் பதில் இவற்றை குரல் பதிவா அனுப்பணும். எங்களுடைய வாட்ஸ்அப் 9678-88-968
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLE BKE செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் சாலை எக்ஸிட்டுக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம்.

0: மொழி பராமரிப்பு சேவைக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
1: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
0: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: புதன்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
1: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
0: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
2: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
3: ஏன் அவசியம்னா,
2: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
3: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
2: இப்போதே அழையுங்க. 6334105565 633410055.

0: A2B சைவ உணவகம், செயின்ட் அல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: அக்கறை பச்சை படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. அதுக்கு முன்னால என்ன முதலாளி சௌக்கியமா ஆகிய படகிறது உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற்றன. தொடர்ந்து நாம பழைய பாடல்களை கேட்டோம். நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. வாட்ஸ்அப் வாயில உங்களுடைய கருத்துக்களை படிக்கும் போதே எனக்கு தெரியுது. மிக்க நன்றி. அடுத்து நாம புது பாடல்கள் பக்கமா போக போறோம். தயாரா இருக்கீங்களா? ஜனநாயகன் படத்துல இந்த பாட்டு வரப்போகுது. அதனை அடுத்து
1: உங்களுக்காக
0: காத்திருக்குது.

0: இன்றைய வாசகத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்காங்க நேயர் ஹலீமா. இன்று உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான தொடக்கமா இல்லாம இருக்கலாம், அந்த தொடக்கத்தை களைய வைக்கிற மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் வந்திருக்கு, கேளுங்களே. மலர் போல் மென்மையான மனமும், பனித்துளி போல் தூய்மையான குணமும், வேர் போல் அழகான அன்பும் கொண்ட அழகான உள்ளங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும். நேசமும் நெஞ்சார்ந்த காலை வணக்கம் அப்படின்னு ரொம்ப அழகா அனுப்பியிருக்காங்க. சில நேரங்களில் இவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஒரு சில நல்ல வார்த்தைகளை படிக்கும் போது, அதுவும் காலங்காத்தால் வாசிக்கும் போது, அந்த நாளில் ஒரு தனி உற்சாகம் வரும், நாளில் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படும். இப்படிப்பட்ட வாசகங்களும் உங்கள் கை வச்சிருந்தா அதை நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் எண் 9678 8 9 6 8.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: Nada.
1: One last dance.
0: Work it up. Pode.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: Constructions 9002216 செல்லுங்கள் newmtechgroup.com.
7: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
8: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
9: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: நடிகர்கள் பாடிய பாடல்களை கேட்டீங்க. கருப்பு படத்துல இருந்து வந்த பாட்டு சிலம்பரசன் அவரோட சேர்ந்து ரேப்பர் அசல் கோலார் பாடி இருந்தாரு. அதுக்கு முன்னால தளபதி விஜய் அவருடைய குரல்ல பாட்டு வந்துச்சு. அனிருத்தோடைய இசையில ஜனநாயகன் படத்திலிருந்து அந்த பாடல்ல அறிவு ரேப் செய்திருப்பாரு. அடுத்து வரப்போகுது இந்த பாட்டு. ஆரோக்கியமான பானங்களை அருந்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து இப்ப எல்லாரும் பானங்களை அருந்த ஆரம்பிச்சிட்டோம். நல்ல விஷயம் தான். ஆனா இந்த புரதச்சத்து நிறைந்த பானம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பானங்களை விற்பனை செய்யறாங்களே, அங்க நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ பானங்களுக்கும் கேலரிஸ் உண்டு, உங்களுக்கு தெரியும்ல. ஆக புரதச்சத்து நிறைந்த பானம் அப்படின்னு சொல்லும் போது 1 கிராம் புரோட்டீனுக்கு 10 கேலரிஸ் அப்படிங்கிற கணக்குல தான் நீங்க பானத்தை பார்க்கணும். புரியுதா? இப்போ உதாரணத்திற்கு ஒரு பானத்தில் வாவ் இதில் 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா கேலரிஸ் ஒட்டுமொத்த கேலரிஸ்ன்னு பார்க்கும்போது 400-500 எகிரிக்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் சீனி வந்து 20-30 கிராம்னு எரிக்கிட்டு போவோம். அப்படிலாம் குடிச்சிங்கன்னா அது ஆரோக்கியமானது இல்லை, அதுதான் உண்மை. அதுக்கு பதிலாக 1 கிராம் ப்ரோட்டீனுக்கு 10 கேலரிஸ் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் பார்த்தா தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ 30 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பானத்தில் எது ப்ரோட்டீன், அந்த 30 கிராம் ப்ரோட்டீனுக்கு நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் 300 கேலரிஸ் மட்டும்தான் செலவிடணும், உட்கொள்ளணும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலே இந்த பானம் ஆரோக்கியமானதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இரண்டாவது, எவ்வளவு சீனி அதில் சேர்த்துருக்காங்க அதையும் கொஞ்சம் கோடிட்டு பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சீனியை அள்ளி போட்டிருப்பாங்க. அதுவும் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கினாதான் முழுமையான ஆரோக்கியமான ஒரு பானத்தை உங்களால் அருந்த முடியும் அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: இருந்தது மின்னது ஒத்தக்கல் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
1: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலனு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரி பாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
1: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
4: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
5: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நாள் சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
5: 1,00,000 வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
7: கவிதை
6: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. Sellingal
8: maxonline.sg

0: இவரத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, வித்யாசாகருடைய சில அந்த பாடல் இடம்பெற்றது. என்னவென்றால், பள்ளியின் முதல் நாள் எது சொல்லுங்க அப்படின்னு நான்
1: கேட்டிருந்தேன்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மனம் பார்க்கேஜி நெய் நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: காலைமணி 7 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரும் இந்தோனேசியாவும் முன்னாள் தற்காப்பு மாணவர் சங்கத்தை தொடங்கியுள்ளன. இரு நாடுகளையும் சேர்ந்த பல தலைமுறை ராணுவ அதிகாரிகளை ஒன்றாக கொண்டு வருவது திட்டத்தின் நோக்கம். இந்தோனேசியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் தற்காப்பு அமைச்சர் சான்சுன் சிங், இந்தோனேசிய தற்காப்பு அமைச்சர் ஜஃப்ரி சம்சுரின் இருவரும் ஜக்கார்த்தாவில் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். புதிய உத்தரவில் இரு அமைச்சர்களும் கையெழுத்திட்டனர். சங்கத்தின் சின்ன

0: விழுக்காடு சுங்க கட்டணத்தை விதிக்கப் போவதாக சொன்னதை மீட்டுக் கொண்டார். பல நாடுகள் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கட்டணம் விதிக்க வேண்டாம், பில்லியன் கணக்கான டாலர் முதலீடு செய்கிறோம் என்று சொன்னதாக திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். பஹ்ரைன், குவைத், ஜோர்தான் ஆகிய நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்குகிறது. அமெரிக்கா ஈரானின் துறைமுக நகரங்களை குறிவைத்து தாக்குகிறது. ஹோமஸ் நிரணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இரண்டு இந்தியர்கள் மாண்டனர், மேலும் 9 பேர் காயமுற்றனர். ஈரானிடம் இந்தியா அதன் கடுமையான ஆட்சேபத்தை முன்வைத்திருப்பதாக வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ரந்திர் ஜஸ்வால் கூறினார். வர்த்தக கப்பல்களை தாக்குவதை உடனே நிறுத்த வேண்டும், அமெரிக்காவும் ஈரானும் போரை நிறுத்தி பேச்சை தொடங்க வேண்டும் என்று இந்தியா கூறியது. பாதை மாறிச் சென்ற ஐக்கிய அரபு சுற்றரசுகளின் இரண்டு எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக ஈரான் சொன்னது. அதில் வேலை பார்த்து கொண்டிருந்த இந்தியர்கள் மாண்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தொடர்பு கொண்டிருப்பதாக இந்தியா கூறியது. தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் நடந்த மிக மோசமான தீ விபத்தை தொடர்ந்து இரவு விடுதிகளில் பாதுகாப்பு தரம் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. அந்த சம்பவத்தில் 30 பேர் மாண்டனர், மேலும் 20 அதிகமானோர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். 20 ஆண்டில் பெங்காக்கில் நடந்திருக்கும் ஆக மோசமான தீச்சம்பவம் அது. ஞாயிறு இரவு அந்த சம்பவம் நடந்தது. கவனக்குறைவு, மக்கள் தப்பிச் செல்லக்கூடிய அவசர கதவுகளை திறக்க முடியாமல் தடை இருந்தது போன்றவை குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. சிங்கப்பூரில் நோயாளிகளை கண்காணிக்க தாதியருக்கு ஸ்மார்ட் வாட்ச் எனும் திறன் கை கடிகாரம் விரைவில் உதவக்கூடும். தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் சோதனை திட்டம் கடந்த மாதம் நடத்தப்பட்டது. திறன் கடிகாரம் நோயாளிகளின் முக்கிய உடல்நிலை மாற்றங்களை வழக்கமான பரிசோதனையை விட 2 மணி நேரம் முன்னதாக சொல்லிவிடும். தாதியர் பரிசோதனைக்காக செலவிடும் நேரம் பாதியாக குறையும். திறன் கடிகாரத்தின் மூலம் இரத்த அழுத்தம், இதய துடிப்பு போன்றவற்றை 10 முதல் 30 நிமிடத்துக்கு ஒரு முறை கண்காணிக்க முடியும். அதனால் அவசர நிலை ஏற்பட்டால் முன்கூட்டி நடவடிக்கை எடுக்க தாதியருக்கு அது உதவியாக அமையும். பெரும்பாலான வளரும் நாடுகள் படிப்புக்காக ஒதுக்கும் பணத்தை விட வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்கும் பணம் அதிகம் என்கிறது ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் அறிக்கை. கடந்த ஆண்டின் கணக்குப்படி 113 வளரும் நாடுகள் அந்த நிலையில் உள்ளன. வறுமையில் வாடும் நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியும் குறைகிறது. அடுத்த ஆண்டு வெளிநாட்டு உதவி 30% குறையும் என்று மதிப்பிடப்படுகிறது. சில நாடுகள் படிப்பை விடவும் கடனை கட்ட 5 மடங்கு அதிகம் செலவிடுவதாக யுனெஸ்கோ அமைப்பு சொல்கிறது. இலங்கை அரசாங்கம் படிப்புக்கு கொடுப்பதை விட வெளிநாட்டு கடன் தீர்க்க கொடுக்கும் பணம் 16 மடங்கு. கல்வியில் பணம் செலவு செய்ய முடியாத நாடுகள் வறுமையிலிருந்து மீண்டு வர முடியாமல் போய்விடும் என்று உலக நிறுவனம் அஞ்சுகிறது. பிரிட்டிஷ் ஒலிபரப்புக் கழகமான பிபிசிக்கு கட்டணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் 500,000 அதிகமானோர் கட்டணத்தை நிறுத்திவிட்டனர் என்று பிபிசி கூறியது. முந்தைய ஆண்டில் 300,000 பேர் நிறுத்தினர். தற்போது பிபிசி தொலைக்காட்சிக்கு உரிமம் செலுத்துவோர் எண்ணிக்கை சுமார் 23 மில்லியனுக்கு குறைந்துவிட்டது. காணொளிகளில் கவனம் திரும்பிய பிறகு சரிவு எதிர்பார்த்ததை விட வேகமாக நடப்பதாக பிபிசி குறிப்பிட்டது. உலக கிண்ணம். இன்று அதிகாலை நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினும் பிரான்சும் சந்தித்தன. 2-0 என்று ஸ்பெயின் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் பெனால்டி மூலம் முன்னணிக்கு சென்ற ஸ்பெயின் 58வது நிமிடத்தில் 2வது கோலுடன் ஆட்டத்தை முடித்தது. பல பெரிய நட்சத்திரங்களை கொண்ட பிரான்ஸ் தோல்வி கண்டது ரசிகர்களுக்கு பெரித்த ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. 2010 உலக கிண்ணத்தை வென்ற ஸ்பெயின் வரும் திங்கட்கிழமை காலையில் நியூஜெர்சி அரங்கில் இங்கிலாந்து அல்லது அர்ஜென்டினாவை சந்திக்கும். இங்கிலாந்து அர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டம் நாளை காலை நடைபெறும். 1982 இரு நாட்டுக்கும் இடையே நடந்த ஃபாக்லண்ட்ஸ் தீவுகளுக்கான போரை மறந்தாலும் 1986 காலிறுதி ஆட்டத்தில் மரடோனாவின் அர்ஜென்டினாவிடம் இங்கிலாந்து கண்ட தோல்வி நாளைய ஆட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம்.
1: சொல்லும் பொருளும் பிரையாரிட்டி முன்னுரிமை. சிங்கப்பூரில் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் எப்போதுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. பிரையாரிட்டி முன்னுரிமை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைகிறது.

0: இதன் அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
2: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD நார்த் பாயிண்ட் அல்லது விவோ சிட்டி கடை தொகுதிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவு சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. அண்ணா அத்தை படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. முகேஷ் திருமூர்த்தி சம்சுதின் பல பேர் பாட்டுதாங்க பாடல டி இம்மானோட இசையில நிகழ்ச்சியில வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. கல்வனின் காதலி படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. அதனை அடுத்து உங்களுக்காக இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. நேரம் இப்பொழுது 7:12. மூன்று தகவல்களை கொடுக்க போற, இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க தயார்னா உங்களுக்கான முதல் தகவல், இன்று கருந்திராட்சை தினம் அனுசரிக்கப்படுது, அதாவது பிளாக் கரண்ட் டே அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், டிஸ்னிலேண்ட் டோக்கியோ இதுக்கு நான் ஆண்டு இறுதியில போக போறது கிடையாது. மூன்றாவது தகவல், ஸ்பெயின் பிரான்ஸ 2-0 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில வீழ்த்தி இருக்காங்க. ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் நேருக்கு ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டே இருக்குது. வாட்ஸ்அப் இப்பவே அனுப்புங்க.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன பல இடங்கள்ல, குறிப்பா PIE சாங்கி செல்லும் வழியில் அங் நியூ அவென்யூவுக்கு பிறகு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை!
0: நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கே ஜின்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரில் திருப்பமான நெய்.
3: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. அடுத்த வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-403 வழி தொடர்பு கொள்ளலாம். நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமாயிருக்கும் சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லகேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதைதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் ஜூலை 26 தேதி வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: 7:27 ஆகி விட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. இவ்வாறு நட்சத்திரம் எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல பாடல்கள் வரப்போகுது.
1: சின்ன சின்ன முத்து நீரிலே வண்ண வண்ண கோலம் போடுது,
0: இணைக்க தெரிந்த மனமே அதுக்கு முன்னால மறுபடியும் ஆகிய படகிறது. உங்களுக்காக பாடல்கள் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. முதல் தகவல் என்னவென்றால், பிளாக் கரண்ட் டே, கருந்தாட்சை தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், December 5 டோக்கியோக்கு போக போற உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்போ நான் டிஸ்னிலேண்டுக்கு போக போறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூன்றாவது தகவல், இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டம், ஸ்பெயின் பிரான்ஸ் பொருந்திய ஆட்டம், 2-0 அப்படிங்கிற கோல் நிலையில முடிந்தது. ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியின் இறுதி சுற்றுக்கு போறாங்க ஸ்பெயின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல எது தவறான தகவல் அப்படின்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க நேர், அவங்க சந்திப்போம். இப்போ
2: காலை வணக்கம் ரவிஜி.
0: வணக்கமா.
2: இரண்டாவது தகவல் தவறானது.
0: இன்னும் பல தகவல்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம், அதுக்கான நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது, விரிவா நான் சொல்றேன். இப்போ இன்னொரு பரிசை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஆமாங்க, ஜாக் சலாம் இந்தியா வழங்கும் 30 வெள்ளி பெருமானம் உள்ள பட்டு சீட்டவில் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் கேட்க போறது அண்மையில Oli 968 சமூக ஊடகத்தில் வெளியான ஒரு காணொலி ஒட்டின கேள்வி. உங்களுக்கே தெரியும், நேத்து எங்க போனேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்களை பலர் பல தகவல்களை சொன்னீங்க, ஒரு வழியா சரியான தகவல் வந்து சொல்லி பரிசை ஜெயிச்சுட்டு போயிட்டீங்க. இப்போ நான் கேட்க போறது, அந்த காணொலியில நான் இந்த இடத்துக்கு போனதுக்கு இவ்வளவு காசு, சிங்கப்பூர் காசு செலவு செஞ்சேன் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ, அந்த தொகை என்ன அப்படிங்கறத சரியா சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு ஜாக் சலாம் இந்தியா வழங்க 30 வெள்ளி பெருமானம் உள்ள பட்டுச்சீட்டு. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9-6-7-8-8-9-6-8.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
4: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயண சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
5: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
6: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமே தானே. தென்னிந்திய, வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை.
7: பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில் A2B சைவ உணவகம்.
8: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
10: வணக்கம் சிங்கே.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: என்னவென்றால், குறிப்பிட்டு இந்த தடத்தை போய் சுத்தி பாக்குறதுக்கு நான் சிங்கப்பூர் காசு எவ்வளவு செலவு செஞ்சேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு உங்கள பலர் பதில் சொன்னீங்க. மின்னல் வேகத்துல முதல்ல சொன்ன நேயர் யார் என்றால்,
2: வணக்கம், நான் நிலா பேசுறேன். $27 நீங்க செலவழிச்சிருக்கீங்க.
0: $27 சிங்கப்பூர் காசு, $27 வெள்ளி சிங்கப்பூர் காசு நான் செலவு செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். பலரும் சரியா சொன்னீங்க, ஆனா நிலா தான் முதல்ல சொன்னாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஜாக் சலாம் இந்தியா வழங்கும் 30 வெளிப்புறமான ஒரு பரிசீட்டு கிடைச்சிருச்சு. 42nd முறை நடக்கிற ஜாக் சலாம் இந்தியா த மெகா ஃபேமிலி எக்ஸ்போ நாளை, அதாவது வியாழக்கிழமை July 16 தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்காக இடம்பெற போகுது. இந்த முறை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A அங்க நடக்க போற இந்த நிகழ்ச்சியில நீங்க போய் கலந்துகிட்டு பல பொருட்களை வாங்கணும், சலுகை விலையில பிரமாதமான தரமான பொருட்களை வாங்கணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய எண்ணம். ஆக வர நாட்கள்ல ஒளி 9:00 நாங்க தொடர்ந்து பற்றிச்சிட்ட கொடுக்க போறோம். நீங்க வானொலி பக்கமா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியில உள்ளதற்கான வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கே.
3: ஒளி 9:00 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. குறிப்பாக ECPA நோக்கி செல்லும் KPE சாலைக்கு பிறகு 3rd தடத்தில்
4: போக்குவரத்து நிலவரம். ஆதரவு

0: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
1: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கு, அப்படியே அம்மா சமையல் மாதிரியே இருக்கும். பருத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
0: சொல்றப்பவே மதுரை ஞாபகம் வருது.
1: அதான் குமார் மேஸ்.
2: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
0: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது
3: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
0: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
3: அப்படியா?
0: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
4: அனுஷா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295 6390.
2: சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உணவு பிரியர்களான நமக்கு விக்ரம் வேதா படத்துல வந்த இந்த காட்சிய மறக்க முடியுமா?
6: பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ. எத்து பத்தாள வை, குழம்பு முடிப்படி, எத்து வாயில போட்டுக்கோ, கண்ணு முடி.
0: இப்படி நீங்க சமைச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறவங்க புகழ்ந்து பேசணும்னா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அது பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஊற்றுறதுக்கோ இந்த தயிர் உதவுது. குறிச்சுக்கங்க, அட்டகாசமான கோழி அரைச்சு ஆட்டை அரைச்சு சமைக்கணுமா, தயிர மறந்துடாதீங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
7: கொஞ்சம்
0: சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: இசைமையான இளையராஜாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பிசிஸ்ல அவரோட கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்டுங்க. ராமன் லக்ஷ்மணன் அந்த படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 7:55.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் TPE எக்ஸிட் அங்கே, துவாசை நோக்கி செல்லும் PIE AYE எக்ஸிட் அங்கே இவ்விடங்களில்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கால் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. உங்களை பலருக்கு குடும்பமா போறதுக்கு இது நல்ல பயணமா அமையுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அதுக்கான பதில் நிச்சயமா அப்படின்றாங்க சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ். சரி, குடும்பத்தோட வருமே, நாங்க தங்க போற இடம் வசதியா இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? தோ சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓர் இரவு நாம ஃபூஜி மலை வட்டாரத்தில் இருக்கிற ஆன்சென் ரிசார்ட் அப்படிங்கிற தளத்தில் தங்க போறோம். அதுக்கப்புறம் 4 இரவுகள் மத்திய பகுதியில், அதாவது டோக்கியோவின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கிற 4 நட்சத்திர விடுதியில நாம தங்க போறோம். கேட்கும் போதே பிரமாதமா இருக்குல்ல. ஆக நீங்க இந்த பயணத்துக்கு வரணும், குடும்பத்தோட நேரம் செலவழித்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. குறிப்பா நான் ரவி ஜி அங்க உங்களுக்காக பல சுவாரஸ்யமான போட்டிகளையோ ஒரு கலை நிகழ்ச்சியையும் வழி நடத்த போறேன். அதோட உங்களுடைய பயணம் சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயம் பார்த்து பார்த்து செய்வேன். கவலையே படாதீங்க, சரியா? மொத்தத்துல நீங்க வந்தா மட்டும் போதும். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கால் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. 6206-1797.

0: சாம்சங்கை ஆதரவு BYD North Point அல்லது Vivo City கடை தொகுதிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது Minion and Monsters திரைப்பட நுழைவு சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜி. சிங்கப்பூரும் இந்தோனேசியாவும் முன்னாள் தற்காப்பு மாணவர் சங்கத்தை தொடங்கியுள்ளன. இரு நாடுகளையும் சேர்ந்த பல தலைமுறை ராணுவ அதிகாரிகளை ஒன்றாக கொண்டு வருவது திட்டத்தின் நோக்கம். இந்தோனேசியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் தற்காப்பு அமைச்சர் சான்சுன் சிங், இந்தோனேசிய தற்காப்பு அமைச்சர் ஜெஃப்ரி சம்சுரின் இருவரும் ஜகார்த்தாவில் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். புதிய உத்தரவில் இரு அமைச்சர்களும் கையெழுத்திட்டனர். சங்கத்தின் சின்னமும் வெளியிடப்பட்டது. இரு நாடுகளின் வகுப்புகளிலும் பயிற்சிகளிலும் பங்கேற்ற ஆயுதப்படை அதிகாரிகள் நட்பை வலுப்படுத்த சங்கம் உதவும் என்று சிங்கப்பூர் தற்காப்பு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. அமெரிக்க ஈரான் போர் மீண்டும் மூர்க்கம் அடைகிறது. ஈரான் ஓமஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்குவதை தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் முற்றுகையை அறிவித்திருக்கிறது. முற்றுகை இன்று அதிகாலை 4 மணிக்கு நடப்புக்கு வந்தது. தடுப்பதால் பேச்சு தொடங்கும் என்று அமெரிக்கா நினைப்பது தப்பு கணக்கு என்று ஈரான் கூறியது. இதற்கிடையே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 20 விழுக்காடு சுங்க கட்டணத்தை விதிக்கப் போவதாக சொன்னதை மீட்டுக் கொண்டார்.